0: எங்களுக்காக ஜெபிக்கிறக்காக நான் விழிப்பா இருக்கிறேன். எனக்கு அந்த விழிப்பை தாரும். பாவம் செய்யப்படி ஆத்மா காத்துக்கொள்றதுக்கு நீதிக்கே இருக்க என் கண்கள் தெளிவா இருக்குது ஆண்டவரே. என்னை மாற்றும். நீர் பிடித்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீர் பிடித்த நீதியின் சால்வியை காத்துக்கொள்ள எனக்கு விழிப்பை தாரும். 119:92
1: உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால்,
0: சங்கீதக்காரர் சொல்றாரு, உமது வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இராதிருந்தால்
1: என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்.
0: என் துக்கத்திலே அழிந்து போயிருவேன். பாத்தீங்களா, கர்த்தரி வேதம் தாங்க மன மகிழ்ச்சி. அப்படி இருந்தா உங்க வாழ்க்கையில் எந்த குறையுமே வராது. உங்க வாழ்க்கையில் சகல ஆசிரியர் தேவர் சம்பூர்ணமா கொடுப்பார். வேதத்தின் மேல பிரியமா இருந்தா அதுதான் மன மகிழ்ச்சி ஆக்கி கொள்வோமானால் கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு எந்த குறை இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிரியர் வல்லவராக இருக்கிறார். முதல் நம்ம என்ன பரிசுத்தவான்களுக்கு செபிக்கணும், எல்லா சடங்களுக்கும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு செபிக்கணும், அதிகாரிகளுக்கு செபிக்கணும். ரெண்டாவதாக என்ன செய்யணும், நம் பாவம் செய்வடிக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும், ஆத்மாவை காத்துக்கொள்ளணும், நீதிக்கேற்க விழிப்பா இருக்கணும். மூன்றாவதாக வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள விழிப்பா இருக்கணும். தேவனுடைய வசனத்தை தியானிக்க நம்ம குறிப்பிட்ட சாமத்துல நம்ம விழித்துக் கொள்ளணும் நாள் முழுதும். அதுதான் என்னுடைய தியானம். நம்மளுடைய வேதத்துல எவ்வளவு பிரியமா இருக்க அந்த மாதிரி இருந்தா நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எந்த குறையுமே இல்லாதபடிக்கு நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பது உறுதி.
1: நாம் எழுந்து நின்று இந்த கடைசி நேரத்தில் கர்த்தருடைய கரத்தில் நம்மை நாம் அர்ப்பணம் செய்து நாம் ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் நல்லவர், பெரியவர், நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். விழித்தெழு சபையே என்று சொல்லி நம்மை பார்த்து அழைக்கிறார். மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குகிறது, காட்டுப்புறாவின் சத்தம் நம் தேசத்திலே கேட்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கின்றார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்த்து நம் ஜெபங்களை ஏறெடுப்போமா? ஆம், நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். எல்லா மனிதர்களுக்காகவும், ராஜாக்களுக்காகவும், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காகவும், சகல பரிசுத்தமானவர்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு கேட்போமா? ஆண்டவரே, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிப்பதற்கு அந்த ஜெபத்தின் ஆவியை, விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபையை, விழிப்புள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தயவாய் கிருபையாய் தாரும் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து கேட்போமா? ஹல்லேலூயா. மை திறந்து சொல்லுங்க, அந்த விழிப்புள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரெண்டாவது, பாவம் செய்யாமல் இருக்க விழித்திருக்க வேண்டுமா? ஆம், நீ பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ப, நீதியாக இயேசுக்கு ஏற்ப விழித்துக் கொண்டு தெளிந்தவளா என்று சொன்னார். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை என்று சொன்னாரே. அதை நோக்கி கேட்போமா? பாவம் செய்கிற ஆத்மா சாகும். எனவே ஆவியானவர் நமக்குள் வைக்கப்படும் பொழுது நாம் உயிரடைவோம் என்று கேட்டோம். சொல்லமா, ஆண்டவரே, நான் பாவத்தில் ஒழுபோதும் நாம் மடிந்து போயிடக்கூடாது, மறித்து போயிடக்கூடாது, எனக்குள்ள ஆவியானவரை வைத்தரலும் ஆண்டவரே. ஜெபிங்க, ஜெபிங்க, எல்லாரும் கேட்போம். பாவம் செய்யாம நான் விழித்திருக்கணும். மூன்றாவது, கர்த்தருடைய வஸ்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம், வெண் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், அலங்கார வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், துதியின் வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்ளும்படி விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோமே. ஆண்டவரே, நான் எப்பொழுதுமே விழிப்பாயிருக்க எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. வஸ்திரம் என்னை விட்டு எடுக்கப்படக்கூடாது ஆண்டவரே. இந்த வஸ்திரத்தை எப்படியாவது நான் காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்ப கல்லூர் கையில் நான் அகப்படக்கூடாது ஆண்டவரே. நான் எந்த உலகத்தினுடைய கடந்து சென்றாலும் கூட ஐயா, நான் கண்ணும் கருத்துமா என் வஸ்திரத்தை நான் கவனித்துக் கொள்ள எனக்கு அந்த கிருபை தாரும். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் கேட்போமா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தயவாய் தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சாத்தானுக்கு இடம் கிடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கேட்போமா, எல்லாரும் கேட்போமா. அடுத்தபடியாக கடைசியாக நாம் கேட்டோம், கர்த்தருடைய வசனத்தை தியானித்துக் கொள்வதற்கு நம் கண்கள் விழிப்புள்ளதாக இருக்க வேண்டும். ஆம், தாவீதின் கண்கள் விழித்துக் கொள்ளுமாம் தியானம் செய்வதற்கு. தூங்கிக் கொண்டிருந்தாலும் தானாக கண்கள் விழித்துக் கொள்ளுமாம். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தாரும். அப்பா, என் கண்ணை திறக்க முடியாதபடி தூக்கம் வந்து விடுகிறதே. ஐயா, என் கண்கள் திறந்து வசனத்தை தியானிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாரும். நாள் முழுதும் வேத வசன தியானமா இருக்கணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த பிதாவே. இப்படி எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற திருச்சபையார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தயவு கொண்டு பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஜனங்கள், டிவியில பார்த்து கொண்டிருக்க ஜனங்கள், வெப் டிவியில பார்க்கிற ஜனங்கள், ஆண்டவர் எஃப்எம் ரேடியோ கேட்கிற ஜனங்கள், தொலைக்காட்சியில் இந்த நேரத்திலே அப்ப இதை கவனித்து பார்த்து தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டிருக்க பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் இப்பொழுது கர்த்தருடைய ஆளுகை இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, எஸ்ஐக்கு எபிரியர்கள் 37:14 சொல்லப்பட்ட அந்த உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் இப்பொழுது எனக்குள் எங்களுக்குள் இதை பார்த்துக் கொண்டிருக்க கேட்டுக் கொண்டிருக்க இங்கு ஜெபித்துக் கொண்டிருக்க எல்லாருக்குள் வைக்கப்படுவாராக. ஆவியானவர் உள்ளத்தில் வைக்கப்படுவாராக. ஆவியானவர் வெளிப்புள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவாராக. வெளிப்புள்ள கண்களை தருவாராக. வெளிப்புள்ள சிந்தை எங்களுக்குள் உருவாக்குவாராக. எங்களை இதை எப்பொழுதுமே விழித்திருக்க எங்களுக்கு அந்த கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஜெபம் பண்ண விழித்திருக்க, பாவம் செய்யாமல் விழித்திருக்க, வஸ்திரத்தை காத்துக்கொள்ள நாங்கள் விழித்திருக்க, வசனத்தை தியானம் செய்ய விழித்திருக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாரும். இப்பொழுது கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய பிரசன்னம் எல்லாரும் இந்த இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக. ஆவியானவர் இப்பொழுது தயவுக்கு வந்து இறங்கி வருவாராக. இப்பொழுது தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு உள்ளங்களை இதயங்களை அப்பா நீர் தூய்மையாக மாற்றுவீராக. ஒவ்வொரு மனதை தொடும், வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை தொடுங்க. நரம்புகள் எலும்புகளை தொடும் ஆண்டவரே. விழிப்புள்ள இருதயத்தை எங்களுக்கு அருளணும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. செய்வதற்காக கோடி நன்றிகள் அப்பா. கடைசியாக நம் அனைவரின் ஆசீர்வாதத்திற்காக அக்கா ஜெபிப்பாங்க. ஒரு நிமிஷம் அவர்களோடு இணைந்து நாம் பிரார்த்தனை எடுக்க போகின்றோம். உங்க கரங்களை பரலோகத்து நேராய் உயர்த்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் ஜெபங்களை எடுப்போமா?
0: எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. அக்கில மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். தேவாதி தேவனே, மை துதிக்கிறமே. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. இந்த புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வம் ஆண்டா இருக்கட்டும் ஐயா. வருஷத்தை நன்மையினால முடிச்சுட்டு பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய முடியா கிருப தர முடியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்தக நன்மையான காரியத்தை செய்ய முடியா ஜெபிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. தடையான காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க ஆண்டவரே. புதிய ஆண்டுல புது கிருவ, புது பலன், புது சீவனை கொடுத்து ஆற்றி தேற்றி ஆறுதல்படுத்தி சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி உங்களோடு இணைத்துக் கொள்ள வாழும்போதே கர்த்தருக்காக எதையே செய்யணும், கர்த்தருக்காக எதையே செய்யணும் உள்ளத்துல ஒரு தீர்மானம் எடுக்கத்தக்கதாக தேவனை கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். விழிப்புள்ளவர்களாய் காணப்பட கிருபை தாரும் அப்பா. வியாதிகள், நோய்கள், பலவீனங்களை எல்லாம் மாற்றுங்க. மந்திரம் செய்வனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை உடைத்து போடு. யார் பிசாசுக்கு இடம் கொடுக்காது இருக்க கிருபை தாரும் அப்பா. பலப்படுத்துங்க, உன்னதாவில் நிரப்புங்க அப்பா. பரலோக தேவனே, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத சகோதரி குழந்தை பாக்கியத்தை தர முடியாது கெஞ்சுரோ ஐயா, கெஞ்சுரோ. கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீர் ஆண்டவர. நீங்க தான் குழந்தை பாக்கியத்தை தர முடியும் ஆண்டவர. உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. சமானத்தை கொடுங்க. கடன், கண்ணீர், வேதனைகள் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவர. எந்தெந்த குடும்பத்தில் குடிக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் விடுதலை பெற்று உங்க நாம் மகிமைக்கென்று ஜீவிக்க இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. ஆசீர்வித்து உயர்த்துங்கிற தொழில் செய்ய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. வாகனம் வச்சிருக்க மக்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளிட முடியாது செபிக்கிறோம். பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா. சமாளாத குடும்பத்தில் சமான் தரணும். கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க அப்பா. அம்மை ஸ்தோத்திரிக்கிற சிறுபிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. சிறுபிள்ளை நல்ல படிக்கக்கூடிய உன்னத ஞானத்தை கொடுத்தவர்களும் கர்த்தாவை அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கணும். வாலிபர்கள் பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும். தேவக்கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர். எல்லார் பேரையும் நீங்க சீஃப் போஸ்ட் எழுதிக்கோங்க. எல்லா துதி கனமாக்கி முக்கிய செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுறோம் பரமபிதாவே.
2: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்ட பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 8144192192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம் 8144192192 81 44 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாக வெளியே ஊழியத்துக்கு போயிடுவாங்கண்ணா, சில நேரத்தில் வெளியே ஊழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும்

0: தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புல நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேர் உங்களுக்காகி பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: தன்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: ஆண்டு அன்பு குருமா நமக்கு என்ன கொடுக்கிறது? தம்முடைய ராஜ்யத்தை நமக்கு தருவேன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா. கர்த்தர் அன்பு கூறும்போது நமக்கு என்ன பண்றாரா? அவர் ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப நம்ம அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூற வேண்டும்? கர்த்தருடைய வேதம் சொல்லு பாருங்க. எத்தனையோ தர அன்பு கூறலாம். இதுல ஒரு காரியம், நம்ம எத்தனையோ அன்பு கூற பத்தி பார்த்திருக்கோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை பாக்கிறோம், எப்படி அன்பு கூறணுமா பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 10:27.
1: அவன் பிரதியுத்தரமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல
0: பிறனிடத்திலும்
1: அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான்.
0: அன்பு கூறுவாய் என்று எழுதியிருக்கிறது என்றார். பாத்தீங்களா? முழு இருதயத்தோடும் ஆத்மத்தோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையில கூட மனம் திரும்ப வேண்டும். நாம மனசுக்குள்ளதானே சிந்திக்கிறது, யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். முழு இருதயத்தோடு ஆண்டவர் அன்பு வரணும். பாதி உலகத்துல பாதி கர்த்தரத்துல பாதி இல்ல. முழு இருதயத்தோடும் ஆத்மத்தோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு, சிந்தையில கூட அன்பு இருக்கு. சிந்தையில கூட நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், உள்ளத்துல நினைக்கிறோம், இது யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லாருமே நம்மள முழு இருதயத்தோடு இயேசுதான், எனக்கு எல்லாமே இயேசுதான். நான் பாடுறோம், எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, இந்த தொல்லை மிகும் உலகில் துணை நீங்க தான் ஆண்டவரே அப்படின் பாடுறோம். அதே போல முழுதோடும் ஆத்மத்தோடும் மனதோடு சிந்தையோடு அவர்தான் அன்பு தர வேண்டும். அதுதான் நம்ம அடுத்த ஆண்டு எதிர்பார்க்கிறார். நம்ம இங்க உலகத்துக்கு பாதி கர்த்தர்த்திருப்பாதி இல்லை, நம்ம மற்றவங்களுக்கு பாதி கர்த்தர்த்திருப்பாதி இல்லை. முழுதோடு முழு மனதோடு முழு சிந்தையோடு கர்த்தர்த்தி என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அது நம்ம ஆண்டவரே எதிர்பார்க்கிறார். ஆண்டு சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த முழுதோடு மற்ற அன்பு கூற எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உலக என்னை தொடக்கூடாது, உலக ஆசை பாசங்கள் உலகத்தின் அன்பு என்னை அன்பு என்னை இழுத்துக்கொள்ளக்கூடாதுப்பா. நான் முழுதோடும் ஆத்மத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறும். அது மாத்திர ஒன்னிடத்துல அன்பு கூறது போல நீ பிறர் இடத்துலயும் அன்பு கூறும். எப்படி நம்ம இடத்துல அன்பு கூறுறோம்? நான் நல்லா இருக்கணும், நம்ம மற்றவங்களை பார்க்கலாம் நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? நம்ம நான் கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு நான் சந்தோஷமா இருக்கணும். அதே போல மற்றவங்களிடத்துலயும் பிறர் மற்றவங்க எல்லாரும் இடத்துல சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நம்ம அன்பு கூறணும். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவங்களுக்காக அவங்கள ஆண்டவரை எப்படியாவது ஆசிரியங்க, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், அந்த குடும்பம் ஆண்டவரை அறிஞ்சிக்கணும், அவங்களும் பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம சொல்றது மாத்திரம் இல்ல, கர்த்தர் பத்தி சொல்றது மாத்திரம் இல்ல, அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கணும். அதுவும் சரி, முழு இருத்தோடு ஆத்மத்தோடு மனதோடு சிந்தியோடு அன்பு கூறு போல பிறர் இடத்துல அன்பு கூறுவாயாக. மற்றவங்கள இடத்துல என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அந்த அன்பு நமக்குள்ள இருக்கான்னு பாருங்க. மற்றவங்கள இடத்துல உண்மையான அன்பு அன்பு இல்லாட்டான் ஆண்டவர் கேட்போம். ஆண்டவர் முழுதோடு ஆத்மத்தோடு முழு மனதோடு பலத்தோடு சிந்தியோடு மற்ற அன்பு கூறணும் ஐயா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹலேலூயா. கர்த்தரால கூடாத காரி உலகத்துல ஒண்ணுமே இல்லை. சொல்றாரு உலகத்துல அன்பு கூறக்கூடாது அப்படி சொல்றாரு. நம்ம இந்த உலக ஆசை பாசங்களும் உலகத்தின் காரியத்திலும் அன்பு கூறாதபடிக்கு காத்துக்கொள்ளணும். உலகத்துல அன்பு உலக அன்பு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். அந்த அன்பு நமக்கு வராதபடிக்கு காத்துக்கோங்க. ஸ்பான்சரி கேட்கணும். 1 யோவான் 2:15.
1: உலகத்தில் உள்ளவைகளிலும்
0: அன்பு கூறாதிருங்கள்.
1: ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை.
0: அவனிடத்தில் என்ன இல்ல? பிதாவின் அன்பு இல்ல. உலகத்துடைய காரியத்துல அன்பு கூர்ந்தா பிதாவின் அன்பு நமக்குள்ள வராது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையில அன்பு கூறாதீங்க. உலகத்தில் அன்பு கூர்ந்தா யார் அன்பு நமக்குள்ள இருக்காது? பிதாவின் அன்பு இருக்காது. உலக ஆசை பாசங்கள் உலகத்தில் காரியங்களை அவங்க எல்லாரும் நமக்கு வேணும், எல்லாம் எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம அன்பு கூறுவோம்னா பிதாவின் அன்பு இருக்காது. நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா பிதாவின் அன்பு நம்ம இடத்துல இருக்காது. உலக காரியம் என்னன்னு சொல்லி 17 பாருங்க. 17
1: உலகமும்
0: உலகமும்
1: அதன் இச்சையும் ஒளிந்து போம்.
0: 16
1: ஏனெனில்
0: மாம்சத்தின் நிச்சயம்
1: கண்களின் நிச்சயம்
0: ஜீவனத்தின் பெருமையுமாகிய
1: உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம்
0: பிதாவினால்
1: உண்டானவைகள் அல்ல
0: அவைகள்
1: உலகத்தினால் உண்டானவைகள்.
0: அவைகள் என்ன செய்ய உலகத்தினால உண்டானவைகள். கண்ணி நிச்சயம், மாம்ச நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, இதுதான் யாரால் உண்டானது? பிதாவினால
1: உண்டானவைகள்
0: எல்லாம் எதெல்லாம் எதெல்லாம் உண்டாயிருக்கு? உலகத்தினால் உண்டாயிருக்கு. இப்படிப்பட்ட காரியத்திலும் விலகி விலகிடணும். பிதா நம்ம இடத்துல அன்பா இருக்கணும். யார் அன்பா இருக்காங்களோ இல்லையோ, இதான் நம்ம இடத்துல அன்பா இருக்கணும். அப்ப அவர் அன்பு வேணும்னு சொன்ன அந்த கண்ணி நிச்சயம், மாம்ச நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அது ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் தான் இதை சொல்லியிருக்காரு இல்லையா? யாக்கோப்பின் புஸ்தகம் 4:4
1: விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா?
0: உலக சிநேகம் யாருக்கு விரோதமான பகையா? தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் இருக்கக்கூடாது. அதே தான் நம்ம ஆண்டவரை இயேசுக்கு சொல்லியிருக்காரு பாருங்க. மத்தேயு சுவிசேஷத்துல 6:24 பாருங்க.
1: இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய
0: ஒருவனாலும் கூடாது.
1: ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான்
0: அல்லது
1: ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது.
0: தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால ஊழியம் செய்ய கூடாது. தேவனுக்கும் உலக பொருள் குளிஞ்சி உங்களால கூடாது.
1: இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது.
0: ஒருவனை பகைத்து
1: மற்றவனை சிநேகிப்பான் அல்லது
0: ஒருவனை பற்றி கொண்டு
1: மற்றவனை அசட்டை பண்ணுவான்.
0: ஒருத்தர் பற்றிக்கொள்ள ஒருத்தர் என்ன செஞ்சாங்க? அசட்டை பண்ணிடுவாங்க. அதனாலதான் உலகத்தின் சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நம்ம செய்யக்கூடாது. அதனால அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆண்டு முழுதோடும் ஆத்மாத்தோடும் ஒரு பலத்தோடும் முழு மனதோடும் சிந்தியோடு அவரத்துல அன்பு இருந்தா பரலோகம் ரசித்து போக முடியும். முதல்ல என்ன செய்ய ஆண்டு ரசித்து போன மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவது ஆண்டு ரசித்து போன என்ன செய்யணும்? கர்த்தர்ட்ட அன்பு பெற வேண்டும். அன்புகிறவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்ய வாக்கு ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. மூன்றாவது கர்த்தர் ராஜ்யத்து போன என்ன செய்யணும் பாருங்க. 23:5
1: என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
0: பாத்தீங்களா? இது வந்து சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வசனம் 3-5 பிள்ளைகளுக்கு கூட இந்த வசனம் தெரியும். ஆனா அது கை கொள்றமாங்கறத நமக்கு தெரியல. கை கொள்றமா அந்த வசனம் கை கொண்டு நடக்கிறமாங்கறது நமக்கு தெரியல. ஆவியே சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழியுது. சத்துருக்கள் முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையெண்ணால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியுது. பாத்திரம் நிரம்பி வழியுது என்ன செய்யணும்? இறுதியமாகிய பாத்திரம் நமக்குள்ள சந்தோஷம் நிரம்பி வழியணும். இதுதானங்க, இது சண்டை கிளச்சிலே சொல்லி கொடுத்த பாட்டு தானே அப்படி சொல்லுவாங்க. ஆனா நம்ம கை கொள்றமா இல்லையாங்கிறத நமக்கு தெரியாது.
1: என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
0: ஆமா பெரியமா, பாத்திரம் நிரம்பியா பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கிறோமா? பரிசுத்தாவியார் நமக்குள்ள வந்துட்டார். பெரிய சந்தோஷம் சமாதானம். அந்த பரிசுத்தாவினர் முழுமையா பெற்றுக் கொள்ளணும்னா நமக்குள்ள என்ன பாத்திரம் செய்யணும்? தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்களால் பெற்றுக் கொள்ளுமானா என் பாத்திரம் நம்ம இறுதியமாகிய பாத்திரம் நிரம்பி வழியும். மகிழ்ச்சி சமாதானம். உலகத்தில் போத்திரம் பாடுகள் நிந்தனைகள் அவமானங்கள் எல்லாம் உண்டுதான். ஆனாலும் கட்ட நம்ம என்ன செய்யறாங்க? என் தலையை எண்ணெயில அபிஷேகம் பண்ணிடு, என் பாத்திரம் நிறைவு எழுதிதான். அப்ப நமக்கு என்ன கிடைக்குமா? அதுக்கடுத்துதான் சொல்றாரு, என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். நமக்கு என்ன தொடரும்? நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். நான் கத்திரி வீட்டிலே நீடித்த நாளுக்குல நிலைத்திருப்பேன். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல. கர்த்தரி வீட்டுல நீடித்த நாட்கள் நிலைத்திருக்க போறோம். அந்த உன்னதமான பாக்கியத்தை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் பாத்திரம் நிரம்பி ஒழிய வேண்டும். நம்ம பாத்திரம் நிரம்பி சந்தோஷம் நமக்கு நிறைஞ்சிருக்குதா? கவலையெல்லாம் நிறைஞ்சிருக்கமா? ஆண்டவரே, இந்த கவலை என்னை விட்டு நீக்கிருங்கப்பா. என் பரிசுத்த என் அபிஷேகத்தை தாரும். சங்கீதக்காரர் சொல்றாரு, என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி ஒழியணும். என் சீவள நாளெல்லாம் நன்மையும் கிருபையினை தொடரணும். நான் கர்த்தர் வீட்டில நீடித்த நாட்கள் எடுத்திருக்க அந்த பாக்கியத்தை இழந்து போயிடக்கூடாதப்பா. மூன்றாவது, யாருக்கு அந்த கர்த்தர் வீட்டில் நினைச்சிருக்க முடியும்? தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்க நிரம்பி பெற்றிருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, கர்த்தர் அபிஷேகத்தை, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கணும். அதான் சொல்றேன்,
1: என் சத்துருக்களுக்கு முன்பாக,
0: என் சத்துருக்களுக்கு முன்பாக
1: நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி,
0: நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி,
1: என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன்,
0: என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன்,
1: என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
0: பாத்தீங்களா, ஆண்டவர் தலையை எண்ணெயில் அபிஷேகம் பண்ணும் போது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் போது நம்ம இறுதிமாக பாத்திரம் நிரம்பி வழியும். அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா இல்லையே கேளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு அபிஷேகம் தாங்கப்பா, பரிசுத்தன் அபிஷேகம் வேணும். எனக்கு எப்ப பார்த்தாலும் துக்கமும் பாரம் தான் இருக்குது ஆண்டவரே. எவ்வளவு நான் சந்தோஷம் இருக்கு, எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு, பரிசுத்தவனில் வந்தா தான் அந்த சந்தோஷம். நான் பாத்திரம் என் சீவள நாளால நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தர் வீட்டில நீடித்தல், யாரு மூன்றாவது, யாரு கர்த்தர் வீட்டை நிலத்து நீடித்த நாட்கள் நிலத்திருக்க முடியும்? பரிசுத்தவின் அபிஷேகத்தை பெற்றவங்க தான் நினைச்சிருக்க முடியும். முதல்ல மனம் திரும்ப கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது, கர்த்தரத்துல அன்பு குறவங்க பரலவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவது, என்ன செய்யணுமா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றது வெளிப்படுத்தும் விசேஷம் 22:17.
1: ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள்.
0: ஆவி மனவாட்டி வா என்கிறார்கள்.
1: கேட்கிறவனும் வா என்பானாக.
0: கேட்கிறவன் வா என்பானாக.
1: தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன்.
0: தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன்.
1: விருப்பமுள்ளவன் ஜீவத்த நீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன்.
0: பாத்தீங்களா, விருப்பம் இருந்தா கத்தர் என்ன செய்யறது? ஜீவத்த நீர் எப்படி கொடுக்கறாரா? இலவசமாய் கொடுக்கற காசுல ஒண்ணு இல்ல. விருப்பம் இருந்தா கத்தராகி தேவன் நம்ம மேல பரிசுத்தன அபிஷேகத்தை சம்பூர்ணமா நம்மளுக்கு பொழிந்துருவாரு. கொஞ்சம் கொஞ்சம் பொழிந்து போதாது. கத்தடி வேதம் சொல்லி எப்படி பெற்றுக்கொள்ளணுமா? கத்தடி அபிஷேகத்தை சம்பூர்ணமா வாசிங்க. தீத்து 3:7.
1: அந்த பரிசுத்த ஆவியே,
0: அந்த பரிசுத்த ஆவியே
1: நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார்.
0: ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய ஆவி எனக்கு எப்படி பொழிந்தரலாம்? சம்பூர்ணமா என்ன மேல் பொழிந்தருளும் ஆண்டவரே, சம்பூர்ணமா. கர்த்தருக்குள்ள அருமையானவர்களே, கர்த்தடி வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செபிக்க போறோம். எங்கள் அன்பான் இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறமே சோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷத்தை தாங்க, பலன் கொடுங்க. கர்த்தடி கிருப, கர்த்தடி மகிமை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. அன்றுவரையும் நாங்கள் உம்மிடத்துல பழகி உம்மிடத்துல சமாதமா இருக்கணுமே. அதனால அன்பாவது நீரை கர்த்தாவே அப்பா, எல்லா மக்களும் இடத்துல பழகணும். என்னுடைய பழக உதவிச்சிங்க, உம்மிடத்துல சமாதமா இருக்க உதவிச்சிங்க கர்த்தாவே. அதனால நன்மாருன்னு சொன்னீர், அந்த நன்மை எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. எல்லாரும் செவிக்கிறவங்களா மாற்றுங்க, துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆராதிக்கிறவங்களா மாற்றுங்க, அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க. அன்றுவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். இடுப்பலியை குணமாக்குங்க சப்பா, இடுப்பலியை குணமாக்குங்க சப்பா. இடுப்பலியில கஷ்டப்படுற ஒவ்வொரு தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா, குணமாக்க குணமாக்க சப்பா. மகத்தும்ல ராஜாவையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கை கால் வழியை குணமாக்கிறோங்க, குணமாக்கிறோங்கப்பா. தகப்பனையுமே துதிக்கிறோம். நாளைக்கு ஆபரேஷன் பண்ண போன்மேன்னு சொல்லி கலங்குற மக்கள் வாழ்க்கையில கத்தாவே ஆபரேஷன் பண்ணாமே சுகமாக்குங்கப்பா. ஆபரேஷன் பண்ணாமே சுகமாக்குங்க. பிள்ளைகளுக்கு படிக்கு வர மாட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் செலவு பண்றேன்னு கலங்கிற சாய்தாப்புற மாதிரி கண்ணூக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா பணத்தேவை சந்திங்க, பொருளத்தை சந்திங்க, குழந்தைக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. நல்ல படிக்கக்கூடிய கிருபை தாங்க, அற்புதத்தை செய்ய அது செய்ய செய்ய சப்பா. மகத்தான காரியத்தை செய்ய கர்த்தருடைய கரம் தாங்கி வழி நடத்த முடிய பாத்துல கெஞ்சுகிறோம் கத்தாவே. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இறக்கத்தை கட்டளடுங்க, கிருபை கட்டளடுங்க. பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, சுகர்னால கஷ்டப்படுற ஒவ்வொரு தொடுமையா, தொடுமையா, குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க, உங்களுடைய வல்லமை அனுப்பி குணமாக்க, வியாதியை நீக்கிப்படுங்க ஆண்டவர், நீக்கிப்படுங்க ஆண்டவர, அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி உன்னில் நீக்குன்னு சொன்னீரை நீக்கிருங்கப்பா. மந்திர கட்டுகள், சேவன கட்டுகள் எல்லாம் உடைத்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிற இயேசுக்கு நாமத்தில் நிர்மலமாக்குறோம் ஆண்டவர. ஐயா மீ துதிக்கிறோம், தகப்பரே மீ துதிக்கிறோம், சீக்கிரமா சர்ச்சை திறக்க கிருபை தாரு, சர்ச்சை திறக்கணும் ஆண்டவர், அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யணும், நாம மாத்திரம் வங்கிப்படட்டும் ஐயா. ஐயா மீ நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க, வேலையில பிரச்சனை இருக்க மக்களுக்கு வேலையில பிரச்சனை மாற்றித்தாங்க. ஐயா மீ துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மீ நோக்கி நாங்கள் கெஞ்சிரோம், குழந்தை பாக்கியெல்லாம் சகோதரில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாங்க, கண்ணீரை துடைச்சி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன். ஆசிரியங்க கடன் கஷ்டத்தினால தவிக்கிற மக்களை கடனடைக்கு உதவிச்சிங்க, கண்ணீரை துடைங்க, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன். நீங்க ஆண்டவர அப்பா, குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் வரக்கூடாதுப்பா, குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்கப்பா, குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்கே சப்பா, ஒவ்வொரு மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா, அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்கே சப்பா, அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்கே சப்பா, கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியம் என்று சொன்னீரே, அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று செவிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க சப்பா, யாவரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தகப்பிரேமை ஸ்தோத்திரிக்கிற வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. ஐயா மீ துதிக்கிறோம், உங்க மகத்துமில நாம் மகிழ்படட்டுமையா. அன்றுவரையும் மீ துதிக்கிறோம், தொழில் எத்தனையோ குடும்பத்துல அப்ப தொழில் குறைஞ்சு போயிடுச்சேன்னு சொல்லி கலங்குற மக்கள் தொழில் நல்ல சிறக்க உதவிச்சிங்க, வியாபாரம் நல்ல தலைக்கணும் செழிக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், நாம் மகிழ்படட்டும், காத்துக்கொள்ளுங்க சப்பா. வாலிபர்களா ரட்சிக்கப்படும், சிறு பிள்ளைகளா ரட்சிக்கப்படும் அன்றுவரே அப்பா, வேலை இழந்திருக்கிற மக்களுக்கு திரும்ப வேலை தந்துங்க, நாமத்தை மகிழ்படுத்துங்க, வேலை உயிர் வைத்தாங்க, வேலை கன்ஃபார்மாக உதவிச்சிங்க சப்பா, ஆசீர்வைத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. அண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுமையா, தொடுமையா ஆ மக்களும் செவிக்கிறவங்களா மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க, உண்மை துதிக்கிறவங்களாய் மாற்றுங்க, ஆராதிக்கிறவங்களாய் மாற்றுங்க, அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க, பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க, எந்த மனிதன் பிரகாசிப்பிக்கிற மெய்யானொழி நீங்க ஆண்டவர அப்பா, எல்லா மனிதன் பிரகாசிப்பிக்கவே பிரகாசிப்பியும் கரையே பிரகாசிப்பியும், எந்த மனிதனும் பிரகாசிப்பிக்க உமால முடியும் ஆண்டவரே, செவிக்கிற மக்களை ஒவ்வொருத்தரையும் மாற்றும் ஐயா, மாற்றும் ஆண்டவர், மாற்றுங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, எல்லா துதி கனமாக்கும் செலுத்துறோம் யாசப்பா நாமத்தில், தாழ்மையாக்கி ஜெயிக்கிறோம் பரம பிதாவே ஆமே. கர்த்தர் சேர்த்து கேட்டிருக்காரு, கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராகி இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும், உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரி மாணவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க, பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண்
4: 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
2: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்புணையர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. Hand of Jesus Ministries, 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB 0 COONOO, அக்கவுண்ட் நம்பர் 10940100000229.
5: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078119 and 7598112435. Our email address: acmail@gmail.com. Our website: handofjesus.in. God bless you.

0: கட்டத்தந்த வசனம் 1 கொரிந்தியர் புத்தகம் 1 அதிகாரம் 18 வசனம். கெட்டு போறவங்களுக்கு என்ன செய்யலாம்? சில்வனின் உபதேசம் பைத்தியமா இருக்கிறது. விசுவாசிக்கிற நமக்கு தேவை பலனா இருக்கிறது. அவர் நமக்கா அடிக்கப்பட்ட நமக்கா நுறுக்கப்பட்ட நினைச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது நம்ம கிறிஸ்து எப்படி இருக்கிற தேவை பலனும் ஞானமா இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு நாளுமே கிறிஸ்துவோட கிறிஸ்துவோட சீலுவில் நமக்கா பட்ட பாடுகளை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவோட நமக்கா பட்ட பாடுகளை நினைச்சு தியானிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் புத்தகம் 5:15 வசனம்.
1: பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும்
0: என்ன செஞ்சாரு? மரித்திருக்கிறாரு. சிலுவில் அறையப்பட்ட நம்ம இயேசுவுக்காக படக்கூடாது. அவர்கள் அறையப்பட்ட ஆனாலும் பிழைத்து வாசித்து பாருங்க. கலாத்தியர் புத்தகம் 2:20.
1: கிறிஸ்துவுடனே
0: கூட
1: சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்.
0: அதுதான் அங்க சொல்றாரு. நம் ஒவ்வொருக்காக என்ன செஞ்சார்? மரணத்தை எல்லாருக்கும் என்ன செஞ்சார்? மரணத்தை ருசி பார்த்தா இப்ப வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 5:15 வசனம்.
1: பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல்
0: தங்களுக்காக மரித்து
1: எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம்.
0: நம்ம எல்லாருக்கும் என்ன செஞ்சாரு? மரணத்தை ருசி பெற்றார். நம்ம ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்கும் மரித்து ருசி பெற்றார். அவருக்காக நம்ம பிழைத்திருக்க வேண்டும். பிழைத்திருக்க என்ன செய்யணும்? செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவர் ஆராதிக்கணும். உயிருள்ள தேவனை எப்போதும் துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி தேவனோடு இருக்கணும். தேவனுடைய சிலுவின் உபதேசத்திற்கு ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுவும் சொல்லு, தங்களுக்கு என்று பிழைத்திராமல் யாருக்காரும் பிழைத்திருக்க வேண்டும்? நமக்காக மறித்து உயிரோடு என்று அவருக்காக நம்ம பிழைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எதை செய்யலாம்? கர்த்தருக்காக தான் நம்ம செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான உபதேசம். கர்த்தருக்காக பிழைத்திருக்கவங்க தான் உண்மையான. என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, கர்த்தர் தான் எனக்கு அப்படிங்கிறது பிழைத்திருக்கதான் உண்மையான இது. சரி, முதலாவது பார்க்கிறோம், கர்த்தர் சிலுவில் அறையப்பட்டதால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம பார்க்க போறப்ப. 1 பேதுரு 2:24 வசனம்.
1: நாம் பாவங்களுக்கு செத்து,
0: கர்த்தர் எதுக்காக சிலுவில் அறையப்பட்டார் பாருங்க, நம்ம பாவங்களுக்கு செத்து
1: நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு
0: அவர் தாமே
1: தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்மளுக்காக நம்ம என்ன பாவத்து செத்து நீதி பிழைத்திருக்கும்படி தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை அவரு சிலுவில சுமந்தார். அந்த எண்ணங்கள் ஒவ்வொரு நாள் நான் இருக்கணும். என்னுடைய பாவங்களை தேவனை கர்த்தர் சிலுவையில் சுமந்திருக்கிறார். நான் என்ன செய்யணும்? பாவத்துக்கு செத்து நம்ம என்ன செய்யணும்? நீதிக்கு பிழைச்சிருக்கணும். இன்னும் நம்ம பாவத்திலே வாழ்றதுக்கு நம்ம எந்த அதிகாரம் கிடையாது. பாவத்துக்கு செத்து என்ன செஞ்சிடணும்? நீதிக்கு பிழைச்சிருக்கணும். நமக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? நம்முடைய பாவங்களை சிலுவையில் என்ன செஞ்சார்? நம்முடைய பாவங்களை, ஒவ்வொரு பாவங்களும் தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். அவர் பரிசுத்தர், தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆபோக்கு 1:13 அப்படிதான் சொல்லுது. நம்ம தான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்காரு. நம்முடைய பாவத்தை அவர் என்ன செஞ்சாரு? தம்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவில அடிக்கப்பட்டார் நம்முடைய பாவத்துக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பாவத்தை ஆண்டு சிலுவில சம்மந்துட்டார். இனிமே என்ன செய்யணும்? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். பாவத்துக்கு நமக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. பாவத்துக்கு முழுமையா செத்துருன்னு என்னது? பாவத்துக்கு முழுமையா செத்துன என்ன? செத்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க. அவங்கள போய் என்ன திட்டினாலும் என்ன பேசினாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கோபப்படுவாங்களா? கோபப்பட மாட்டாங்க. கல்லறையில போய் திட்டி பாருங்க, என்னதான் திட்டினாலும் என்னன்னு அவங்க கேட்க மாட்டாங்க. அதனாலதான் அதே போல நம்மளும் பாவமான எந்தெந்த காரியம் இருக்கோ அந்த பாவமான காரியத்துக்கு நம்ம என்ன செஞ்சணும்? செத்துறணும். பாவத்துக்கு செத்தின்மே நம்ம எதுக்கு தான் பிழைச்சிருக்கணும்? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். நம்ம சுபாவம், நம்ம பாவங்களை இயேசுக்கு சிலுவையில் சுமந்துட்டாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் நமக்குள்ள வேணும். ஆண்டவர், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கணும். ஆண்டவர், என் பாவங்கள்லாம் சிலுவையில் சுமந்துட்டீங்க, நான் விசுவாசிக்கிறப்பா, என் பாவங்களை உம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டீங்க, சிலுவையில் எனக்காகத்தானே இத்தனை பாடுகளை சகித்தீரப்பா, நான் விசுவாசிக்கிறேன், நான் மேல பாவத்துக்கு செத்து நீதி பிழைக்க என ஒப்பு கொடுக்கிறான்றவரேன்னு சொல்லி நம்ம கர்த்தர் கர்த்தல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒன்னியவான் 3:5
1: அவர் நம்முடைய பாவங்களை
0: சுமந்து தீர்க்க என்ன செஞ்சாரா? வெளிப்பந்து சீக்கிரத்தான் வானாதி வானவர் வானம் கொள்ளாதவர் ராஜாதி ராஜா வந்து பாவத்தை சுமந்து தீக்கிருத்தான். அவரிடத்துல பாவம் இல்லை. நாம பிறந்திலிருந்து எத்தனையோ பாவங்களை செய்திருக்கோம், செய்கிறோம் திரும்ப அறிக்கிறோம் திரும்ப செய்கிறோம். நம்முடைய பாவத்தை சுமந்து தீக்கிறதான் தேவனாய் கர்த்தர் வெளிப்பட்டார். இப்ப நம்ம பாவங்கள்ல ஆண்டவர் சொல்லிடணும், ஆண்டவரே என் பாவங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் நான் உமக்காக நீ பாவம் இல்லாதவரப்பா, எனக்காகத்தானே ஒவ்வொரு நாளும் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க, எனக்காகத்தானப்பா நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க. நம்ம ஒரு தப்பு செய்யும் போதெல்லாம் தேவனாய் கர்த்தர் சிலுவில் அறையிறோம், ஆண்டவரே இனிமேல் நான் பாவம் செய்யாதவடைய காத்துக்கோங்களை சொல்லி நம்ம கர்த்தர் கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும் அண்ணவர்களே. அது மாத்திர எப்ரேயின் புஸ்தகம் 10:10
1: இயேசு கிறிஸ்துவோட சரீரம்
0: ஒரே
1: தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம்.
0: எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்க. நம்மள சுத்தம் செய்யறதுக்காக அவர் சொந்த ரத்தத்தை நம்மளெல்லாம் பரிசுத்தமாக இருக்க என்ன செஞ்சார், அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி நகரவாசல் புறம்பே பாடுபட்டார், அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார், கைகள் ஆணி கால் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுகெல்லாம் அடிக்கப்பட்டார், ஒவ்வொரு சதையும் பிந்து தொங்குச்சு. சங்கீதக்காரர் சொல்றாரு அவர் சரீரம் எப்படி இருந்ததான், முதுவெல்லாம் பிஞ்சி உழுக்கப்பட்ட நடத்தி போல இருந்து. வாசித்து பாருங்க சங்கீதம் 129:3
1: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சாலைகளை நீளமாக்கினார்கள்
0: ஆமையானவர்கள். நமக்காக ஆண்டவராக இயேசுக்கு முதுமேல அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு முதுகல எப்படியாச்சான் படைச்சாலை நீளமாக்கிறாங்க. இவர்களை நான் பார்த்திருக்கிறேன், அந்த மாடு வச்சு உழுதாங்கன்னா அப்படியே கட்டி கட்டியா அடியில இருக்க நிலம் மேல வரும், மேல இருக்க மணல்லாம் அடியில போவோம். அந்த மாதிரி கர்த்தராகி தேவன் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். அதை நமக்கு ஒரு நாள் விசுவாசிக்க வேண்டும், ஆமாண்டவர் என் பாவத்தை உங்க மேல சிலுவையில சுமந்துட்டீங்கப்பா, எதற்காக நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு படைத்திருக்கும் படிக்கு ஆண்டவரே நீ உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும், முழு மனதோடு ஒப்பு கொடுக்க வேண்டும். எதை ஒப்பு கொடுத்து நாளை பின்வாங்கிறது இல்லை, முழு மனதோடு முழுதோடு நம்ம ஒப்பு கொடுத்து திரும்ப 2 நாள் கழிச்சு திரும்ப அதே பாவம் அல்ல என்ன செய்யணும், முழு மனதோடு முழுதோடு தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 Peter 3:18
1: ஏனெனில்
0: கிறிஸ்துவும்
1: நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி
0: எதற்காக பாருங்க, நம்மை தேவனிடத்தில் சேரும்படி
1: அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக
0: அநீதி நம்மள அநீதி உள்ளவங்க நமக்கு பதிலாக
1: நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம்
0: ஒரு தரம் பாடுபட்டார். நமக்காக பாருங்க, நம்முடைய பாவங்களுக்காக ஒரு தரம் பாடுபட்டார். நம்மளாம் என்ன செய்யணும், தேவனிடத்துல சேரணும். நம்ம பாவம் செஞ்சு மனம் போல பாவம் செஞ்சு வாழ்ந்தோம், அதனால என்ன ஆயிட்டோம், கர்த்தர் விட்டு எங்க செய்யிட்டோம், தூரம் போயிட்டோம். நமக்காக இந்த உலகத்துல வந்து என்ன செஞ்சாரு, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக ரத்தத்தை சிலுவையில சிந்தினாரு, நம்ம பாவத்துக்கு சேர்த்து நீதி பிழைக்கும்படி.
1: ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக
0: நீதி உள்ளவராய்
1: பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார்.
0: நமக்காக என்ன செய்ய ஒரு தரம் பாடுபட்டார். இந்த உலகத்துல குழந்தையா வந்தாரு, 33 இந்த உலகத்துல வாழ்ந்து நமக்காக பாடுபட்ட, எதற்காக நம்மெல்லாம் தேவனிடத்துல சேரும்படி பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. முதலாவது பாவத்துக்கு செத்து நீதி பிழைத்திருக்க வேண்டும், நம்ம ஒருவர் தேவனிடத்துல சேர வேண்டும். அதுக்குத்தான் தேவனாய் கர்த்தர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களை அவர் தோளில சுமந்தார், நம் அக்கிரமத்தை அவர் மேல விழ பண்ணினார். அல்லேலூயா. 2வதாக இயேசு கிறிஸ்து எதுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார்? 2 Corinthians 8:10
1: அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும்
0: நீங்கள்
1: அவருடைய தரித்திரத்தினாலே
0: ஐஸ்வர்யமுள்ளவராகும்படிக்கு
1: உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே.
0: நம்முடைய நிமித்தம் அவர் என்ன செஞ்சாரு, தரித்திரமானாரே. அவர் கிருபை அறிஞ்சிருக்கோம், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், நமக்காக அவர் தரித்திரமானார். ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாரு? தரித்திரரானார். ஆமா அருமையானவர்களே, நமக்காக அவர் தரித்திரரானார். தரித்திரமா இருந்த நம்மளை ஐஸ்வரணமாக்குறதுக்காக தான் தேவனாய் கர்த்தர் தரித்திரரானார். ஆண்டவரே எனக்காகத்தான் ஆண்டவரே என்னை ஐஸ்வரியமாக்குறதுக்காக நீர் தரித்திரையே என்னப்பா, என் உள்ளத்துல வாங்க, எனக்குள்ள தங்கிருங்கப்பா, நான் பாவத்துக்கு சேர்த்து நீதி படைக்க உங்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்குறேன், நான் முழுமையா ஏசப்பா உங்களிடத்துல சேர்வேன்னு சொல்லி முழுத்தோடு நீ கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். யோவான் சுவிசேஷம் 19:23
1: போர்ச்சேவகர் வஸ்திரங்களை எடுத்து,
0: அவர் வஸ்திரங்களை எடுத்து
1: ஒவ்வொரு சேவனுக்கு ஒவ்வொரு பங்காக,
0: ஒவ்வொரு சேவகருக்கு ஒவ்வொரு பங்காக
1: 4 பங்காக்கினார்கள்.
0: 4 பங்காக்கினார்கள்.
1: அங்கியையும் எடுத்தார்கள்.
0: அங்கியும் எடுத்தார்கள்.
1: அந்த அங்கி,
0: அங்கி
1: தையல் இல்லாமல் முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது.
0: முழுவதும் நெய்யப்பட்டதா இருந்தது. பாருங்க, அவர் அங்கியும் எடுத்துட்டாங்க, வஸ்திரத்தை என்ன செஞ்சாங்க, 4 பங்கு போட்டாங்க. கத்தில் வேதம் சொல்லுது பாருங்க, என்னை மீட்கிறதுக்காக, உங்களை மீட்கிறதுக்காக, நம்ம ஐஸ்வர்யா மாறுறதுக்காக அவர் வஸ்திரம் கூட இல்லாம நமக்காக சிலுவை தொங்கினார். பாருங்க, வஸ்திரத்தையும் பங்கு போட்டு எடுத்துக்கிட்டாங்க, அங்கியும் எடுத்துட்டாங்க. அந்த அங்கி எப்படி இருந்துச்சா, மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே போல நெஞ்சிருந்திருக்காங்க. அந்த அங்கி கூட பங்கு போட்டாங்க. அதான் சங்கீதம் 22:18 வாசிப்போம்.
1: என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு,
0: பாத்தீங்களா, வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கு போட்டு
1: என் உடையின் பேரிலே சீட்டு போடுகிறார்கள்.
0: வஸ்திரங்களை தங்களுக்குள்ள பங்கு போட்டாங்க, உடையின் பேர்ல என்ன செய்யறாங்களா, சீட்டு போடுறாங்க. எத்தனை வேதனைகளை சொல்லனா நமக்காக பாடுகளான்னு வச்சிருக்காரு அருமையானவர்களே. வஸ்திரங்களுக்கெல்லாம் கூட தங்களுக்குள்ள பங்கு போட்டாங்க, அங்கேயுமே எடுத்துக்கொண்டாங்க. எனக்காக உங்களுக்காக வானாதி வானவர் ஐஸ்வரியம் உள்ள தேவன் உங்களுக்காக எனக்காக எவ்வளவு பாடுகள் எவ்வளவு வேதனைகள் அனுபவிச்சார். அருமையாக யோசித்து பாருங்க, தேவனாய் கர்த்தர் எனக்காகத்தான என்னுடைய என்ன ஐஸ்வர்யனாம் ஆக்கிறதுக்காக தேவனாய் கர்த்தர் எனக்காக தரித்திரர் ஆனாரே. நம்ம யோசித்து பாருங்க. ஆசிரியச்சிட்டார்னா செவிக்கு வர்றதில்ல, தேவனை துதிக்கிறதில்ல, தேவனை மறந்துடுறோம், தேவனை துதிக்க மறந்துடுறோம், தேவனை தேட மறந்துடுறோம். எப்படியோ நம்ம மனம் போல வாழ ஆரம்பிச்சிடறோம். ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசுக்கு நமக்காக தரித்திரரானார். அங்கிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டாங்க, வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டாங்க. எவ்வளவு வேதனை பாருங்க. கத்துடைய வேதனையில் வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் எல்லாம் அவருடையது தான். ஆனா உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யனும் ஆக்குறதுக்காகத்தான் தேவனாய் கர்த்தர் தரித்திரரானார். ஆகாயின் புஸ்தகம் 2:8
1: வெள்ளியும் என்னுடையது,
0: வெள்ளியும் என்னுடையது,
1: பொன்னும் என்னுடையது,
0: பொன்னும் என்னுடையது
1: என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார்.
0: என்று சேனையில் கர்த்தர் சொல்ல, வெள்ளி அவருடையதான், பொண்ணு அவருடையதான். உங்களையும் என்னையும் தரித்திரராக இருந்த நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காகத்தான் ஒரு வஸ்திரத்தை விட்டு கொடுத்தார். எல்லாமே விட்டு கொடுத்துட்டார். சரீரத்தை பிக்க கொடுத்தார், வஸ்திரங்களை கூட கழட்டுக்குள்ள விட்டு கொடுத்தார், அங்கிகளை விட்டு கொடுத்தார். 1:4 வாசித்து பாத்தீங்கன்னா 22:12 பாருங்க,
1: ஐஸ்வர்யமும் கனமும்,
0: ஐஸ்வர்யம் கனமும்
1: உம்மாலே வருகிறது,
0: கர்த்தராலதான் வருது. ஐஸ்வர்யம் கனம் யாரால வருது, கர்த்தராலதான் வருது. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காக அவர் கர்த்தரர் ஆனார். முதலாவது நம்ம பாவத்துக்கு செத்து நீதி பழைக்கும்படிக்கு அவர் சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிவிலையில் சுமந்தார். நம்ம தேவனிடத்தில் சேர்றதுக்காக தான் அவர் நமக்காக பாடுபட்டார். 2வது தரித்திரமா இருந்த நம்மள ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்கு கர்த்தராகி தேவன் நமக்காக தான் அவர் தரித்திரரானார். அவர் வஸ்திரத்தை நமக்காக விட்டு கொடுத்தார், அங்கேயும் நமக்காக விட்டு கொடுத்து எல்லாருமே நமக்கு கொடுத்துட்டாரு. அதங்க சொல்லுது, வாசித்து பாருங்க, கர்த்தர் வேதம் சொல்லுது. எபேசியர் புஸ்தகம் 5:27
1: கரை திரை முதலானவைகள்
0: நம்ம எப்படி இருக்கணுமா, அன்று சித்தம் கரை திரை முதலானவைகள்
1: ஒன்றும் இல்லாமல்,
0: ஒன்றும் இல்லாமல்,
1: பரிசுத்தமும்
0: பரிசுத்தமும்
1: பிழை அற்றதுமான,
0: பிழைய மற்றதுமான
1: மகிமையுள்ள சபையாக,
0: சபையாக
1: அதை தம் முன் நிறுத்திக் கொள்வதற்கும்,
0: நம்மளே அவருக்கு முன்பு நிறுத்திக் கொள்வதற்கும்
1: தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
0: தம்மை தாமே அதுக்காக ஒப்பு கொடுத்தார்.
2: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிற நாம் இப்பொழுது நம்ம கர்த்தர் நோக்கி நம்ம செவிக்க போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்களை பரமத்தாக பரியமை கோடான கொடி ஸ்தோத்திரம். வியாதியை குணமாக்கப்பா, நோயை குணமாக்க, பலவீனத்தை குணமாக்கப்பா. தீ பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களும் வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போட்டுமையா. கர்த்தாவை துதிக்கிறேன். என்ன வியாதியால் சுகமாக்க மாற முடியும் ஐயா? இதோ மாம்சமணி யாவருக்கும் தேவனை கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அரிசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரு. வியாதியை குணமாக்க எஸ்பா, நோயை குணமாக்க எஸ்பா, பலவீனத்தை குணமாக்க எஸ்பா, மந்திர கட்டு உடங்கி எஸ்பா, செவனை கட்டு உடங்கி எஸ்பா, பிசாசுங்கிற அழித்து போடுங்க எஸ்பா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க எஸ்பா, திருமணமாக்காத மக்களுக்கு திரும்ப நடக்கணும் எஸ்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க எஸ்பா, கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு கண்ணீர் துடைங்கப்பா, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க, எல்லா முகத்திலும் கண்ணீர் துடைச்சிருங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் கல்யாணம் பண்ணி அப்பா டைவர்ஸ் பண்ணிடுறாங்க எஸ்அப்பா, அப்பா எஸ்அப்பா எஸ்அப்பா டைவர்ஸ் பண்ணவே கூடப்பா, எந்த குடும்பத்திலும் டைவர்ஸ் ஆகக்கூடாதப்பா. பரலுக்கு தகப்பனே அப்பா பெரிய காரியத்தை செய்ய, எவ்வளவு வேதனையான காரியம் ஆண்டவர், எத்தனையோ குடும்பங்கள் டைவர்ஸ் பண்ணிடுறாங்க, டைவர்ஸ் பண்ணக்கூடாது ராஜா, கெஞ்சிரப்பா கெஞ்சிரோ, பிசாசன் குடும்பத்தை உடைக்கிற பொல்லதாவி இயேசுக்கு திரமத்தை சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம் அப்பா. குடும்பம் கொண்டு சேர்ந்து வாழ கிருவச்சி முடியாது சிவிக்கிறோம், பெரிய காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய எஸ்அப்பா, கடன் கரம் பிடித்து நடத்துங்கப்பா, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, ஆத்துமா கண்களை திறந்துடுங்க, உண்மை அறிந்து கொள்ள மண்டிக்கொள்ள கிருவை சிந்தாய்ச்சி வைக்கிறோம். எல்லா மக்களும் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை கை கொண்டு நடக்கணும் அப்பா. பரலோக ராஜாவே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, அப்பா மே நோக்கி நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செங்கப்பா, ஆசீர்வதிச்சு உயர்த்த வேண்டும் என்று கெஞ்சுகிறங்க தாவே. எத்தனையோ குடும்பங்களை சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் ஆண்டவர, எல்லா குடும்பங்களும் பிரச்சனைகள் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. அன்பின் தகப்பரே தகப்பரே அப்பா இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, சமாந்து தாரு, சந்தோஷ தாரு, குடும்பத்துல மாமியார் மருமகளுக்குள்ள சமானம் வேணும் ஆண்டவரே, சந்தோஷம் வேணும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்ய, அதிசயங்களை செய்ய, ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய சப்பா, கர்த்தருடி வல்லக்கரை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ராஜா. மகத்தான காரியத்தை செய்ய, ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆத்துமாக்கள் வேஸ்ட போயிடக்கூடாது, எல்லாரும் செவிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா ஆராதிக்கிறவங்களா மாற்றுங்க. நாட்கள் கொள்ளாத ஆன அப்படினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருவை செய்ய. ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசுங்கப்பா, பேசுங்கப்பா, பேசுங்க. எத்தனையோ சனங்கள் நாட்கள் வேஸ்ட் பண்ணிருக்காங்கப்பா, அப்படி யார் வேஸ்ட் பண்ணாதபடி காத்துக்கொள்ளும் பெரிய காரியத்தை செஞ்சேசப்பா. அப்பா வியாபாரம் செய்யற மக்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அமை துதிக்கிற தொழில் செய்ய குடும்பங்களாம் ஆசீர்விக்கப்படணும். கத்துடைய வல்லக்கரை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியத்தை செய்ய, அன்பின் தகப்பரையும் துதிக்கிறோம். ஒவ்வொரு பேரும் நீ வைத்திருக்க சீப்பத்தில் எழுதி கொள்ளுங்க எஸ்அப்பா. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம், ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமாம் கேட்டுக்க, சந்தோஷமா இருங்க.
3: கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இது ஒரு ஜெப நேரம். வழக்கம் போல நாம் யாரும் இப்பொழுது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். சகோதரி அவர்கள் சொல்கின்ற ஜப குறிப்பை நன்கு கவனித்து அவளோடு இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்கின்ற ஜெபம் நிச்சயம் வல்லமையுள்ளது. நமது இணைந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார், நிச்சயம் நமது தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். வாருங்கள் ஜெபிக்கலாம்.
0: டிரைவருக்காக ஜெபம் பண்ணும், லாரி ஓட்டுறவங்களுக்காக, வேன் ஓட்டுறவங்களுக்காக, கார் ஓட்டுறவங்களுக்காக, எத்தனையோ டிரைவர் இருக்காங்க, பிளேன் ஓட்டுறவங்களுக்காக, எல்லாருக்காக பாதுகாவலுக்கான மச்சா பண்ணும்.
4: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தினால் என்னுடைய இரத்தத்தை கழுவி சுத்திகரிப்பீராக. இந்த வேளையில கூட ஏர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேண்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. பிளேனை ஏக்கிறதான ஒவ்வொருத்தருக்கும் உன்னத ஞானத்தை கொடுங்க அப்பா. எந்த விதத்திலும் அப்பா ஆண்டவரே அப்பா விமானங்கள் விபத்துக்குள் ஆகாதபடிக்கு பைலட்டுக்கு உரிய ஞானத்தையும் அப்பா அவர்களுக்கு தெளிந்த புத்தியும் தாரும் அப்பா. மகிமையுள்ள காரியங்களை செய்யுங்க. எந்த விதத்திலும் அவர்களுக்கு சிக்னல் தடைபடாதபடிக்கு சிக்னல் கரெக்டாக செய்யும்படியாகவும் இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் வழியாக அப்பா ஆண்டவரே அப்பா சுகமாய் பயணங்கள் இருக்கும்படியாக உதவிச்சேங்க. அதே போல ட்ரெயின் ஓட்டுகிற ஒவ்வொரு டிரைவர்ஸ்க்கு வேண்டி செபிக்கிறோம். அவர்களுக்கும் உன்னத ஞானத்தையும் உன்னத கவனத்தையும் அவர்களுக்கும் கொடுங்கப்பா. அப்பா எந்த விதத்திலும் எந்த ஒரு பாதிப்புக்குள்ளாகாதபடிக்கு அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அன்றுவரே ட்ரெயின்களை இயக்கும்படியாக உதவி செய்வீராக. சிக்னலை கவனித்து அப்பா ட்ரெயினை இயக்கும்படியாக அந்த ஞானத்தையும் கிருபலை தருவீராக. அதே போல சாலையில அப்பா ஓட்டுகிற ஒவ்வொரு ஓட்டுநர்களுக்கு வேண்டி செபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் உன்னத ஞானத்தையும் உன்னத கிருபலை தாரும் அப்பா. அன்றுவரே அரசாங்கம் அப்பா சொல்லுகிற அப்பா அந்த அப்பா டிராபிக் விதிமுறைகளை பின்பற்றக்கூடிய அந்த இருதயத்தை அப்பா அப்பா தரே ஓட்டுகிறதான ஒவ்வொரு வாகனங்கள் வாகன ஓட்டிகளுக்கும் கொடுப்பீராக. ஆம் தகப்பனே, அப்பா கவர்மெண்ட் என்னென்ன டிராபிக் ரூல்ஸ்கள் அப்பா பின்பற்ற சொல்லுகிறாங்களோ அந்த டிராபிக் அப்பா ரூல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஓட்டுநர்களும் பின்பற்ற உதவிச்சீங்க. அதே போல மது அருந்து விட்டு யாரும் வாகனங்களை இயக்கக்கூடாதப்பா. அப்பா அதே போல தூக்க கலக்கத்துல யாரும் வாகனங்களை இயக்கக்கூடாதப்பா. எல்லா வாகன ஓட்டிகளுக்கும் அப்பா தேவையான பலனையும் ஞானத்தையும் கிருபைகளையும் கொடுப்பீராக. மகிமையுள்ள காரியங்களை அப்பா இந்த வாகன ஓட்டுகிற ஒவ்வொருத்தரோடைய வாழ்க்கையை செய்யுங்க. ஒவ்வொரு வாகன ஓட்டிகளையும் ரட்சிப்பீராக. மகிமையுள்ள காரியங்களை செய்யுங்க சப்பா. எல்லா ஜபங்களையும் ஆண்டவராகிய அப்பா கிறிஸ்தேசுபின் விளையற பெற்ற நாமத்தில் கெஞ்சுறோம் எங்கள் பரலோக பிதாவே.
0: ஆமென். சிறு பிள்ளைகளை கடத்திட்டு போயிறாங்க, வாலி பிள்ளைகளை கடத்திட்டு போயிறாங்க. இப்படிப்பட்டவங்களை எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். கடத்திட்டு போற மக்கள் தேவன் ரட்சிக்கணும். அவங்க இப்படிப்பட்ட பாவமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. அதுக்காக சாப்பிடணும்.
5: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே. இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தேசம் முழுவதும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை ஆண்டவரே கடத்தி செல்கிறாங்க தகப்பனே. கத்தாவே, அந்த ஆண்டவரே மக்களை நீர் எப்படியாவது சந்திக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. தேசம் முழுவதும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகளை சுற்றி நீர் வேலி அடைச்சிட்டு நீர் பொறுப்பு கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. சிறு குழந்தைகள் ஆண்டுகிற தகப்பனே கடத்தி சென்று ஆண்டுகிற தகப்பனே, அவர்கள் என்னென்ன காரியங்களுக்கு ஆண்டுகிற ஈடுபடுத்துறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீர் விலக்கி போடும்படிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டுகிற தகப்பனே நீர் ஆண்டுகிற கரை வைத்து நீர் பாதுகாக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். எந்த வீடுகளில சிறு பிள்ளைகள் காணாமல் போகாதபடி பாதுகாத்துக்கோங்க தகப்பனே. ஆண்டுகிற சிறு பிள்ளைகள் கடத்தி செல்கிற அந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. சிறு பிள்ளைகள் ஒருபோதும் ஆண்டவரே கத்தாவே கடத்தி செல்லாதபடிக்கு ராஜா நீங்க தான் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்த முடிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. தேசம் முழுவதற்கு தானே சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும் சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படவும் சிறு பிள்ளைகள் ஆண்டவரை தேடவும் அண்டிக்கொள்ளவும் நீங்க தானே பலப்படுத்த முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். இந்த சிறு பிள்ளைகளை கொரோனா வைரஸ் ஆண்டு ஒருபோதும் தொடாதபடி நீர் பாதுகாத்து பலப்படுத்த முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அலி பிள்ளைகளும் எங்கேயும் காணாமல் போகாதபடி பாதுகாத்துக்கோங்க தகப்பனே. நீங்க முழுமையாய் பொருட்படுத்த ஆசீர்வதிக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். மகிமே யாவற்றையும் செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
0: சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விருதை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜப என்ன நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜபிப்பார்கள். 81 44 192 192 8144192192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 8144192192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிடுவாங்க, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புல நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா.
6: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
7: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி இயேசுவின் கரம்

இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-24-35. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website...

0: பூர்ண சமானத்தோட காத்து கொள்ளுகிறீர். பூர்ண சமானத்தோட கத்தர் தந்திருக்கிறார். நீ பூர்ண சமான எப்பயும் பலவீனப்பட்டு எப்படியோ மறிச்சிருப்ப, ஆனா கத்தர் பூர்ண சமானத்தை கொடுக்க, நான் உனக்கு அம்மாவா இருக்கிறேன். அண்டர் எத்தனையோ தொடச்சி, நானும் அம்மா, நான் தான் உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு எல்லாமே இருக்கிற, நீ ஏன் கலங்குற அப்படிலாம் ஆண்டவர் எத்தனையோ ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி என்னை தொட்டு தடவி என்னை சமாதானப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு நாளும் மறிக்க மாட்டேன், நான் உன்னை காத்துக்குவேன், உன் சீவலன் முழுது நான் பாதுகாத்துக்கிறேன் தேவன் சொன்னார். அதனால தான் இன்னைக்கு நான் சந்தோஷமா சமாதானமா வாழ முடிந்தது. அல்லேலூயா. நமக்கு சமானத்தை எப்படி கொடுக்கிறார பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 66:12 வசனம்.
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: இதோ
0: இதோ
1: நான் சமாதானத்தை,
0: சமாதானத்தை
1: ஒரு நதியை போலவும்,
0: ஒரு நதியை போலவும்
1: ஜாதிகளின் மகிமையை,
0: ஜாதிகள் மகிமையை
1: புரண்டு ஓடுகிற,
0: புரண்டு ஓடுகிற
1: ஆற்றை போலவும்,
0: ஆற்றை போலவும்
1: அவளிடமாக பாயும்படி செய்கிறேன்.
0: சமான் எப்படி கொடுக்கிறாரா, நதியை போல ஆறை போல அவ்வளவு சமாந்தமா கொடுக்கிறார். லட்சினால எப்பயும் மறிச்சிருப்பேன், கர்த்தர் சமாதத்தை கொடுத்தார். நீங்கள அவர் உறுதியை பற்றி கொள்ளுங்க, அவர் உறுதியை பற்றி கொள்ளு, அவரே நம்பி இருக்கிறபடியால் நமக்கு என்ன கொடுக்கிறாரு, பூர்ண சமானத்தை கொடுக்கிறார். அந்த சமானம் எப்படி இருக்குமா, நதி போலமோ பாயின் போடுகிற ஆற்றை போல நமக்கு சமானத்தை கொடுக்கிறார். நம்ம உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 3:16
1: சமாதானத்தின்,
0: சமாதானத்தின்
1: கர்த்தர் தாமே,
0: கர்த்தர் தாமே
1: எப்பொழுதும்,
0: எப்பொழுதும்
1: சகல விதத்திலும்,
0: சகல விதத்திலும்
1: உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: என்ன செய்யறா, சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. எப்போதும் இன்னைக்கு மாத்திர நாளைக்கு மாத்திர எப்போதும் என்ன செய்யறா, சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. அவர் எல்லாமே நேர்த்தி செய்கிறது. அதன் காலத்தில் அவர் என்ன செஞ்சாரா, நேர்த்தி செய்தார். ஹலேலூயா. அதுபோல நம்ம தேவன் நம்ம செய்ய வேண்டிய ஒரு உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். முதல் அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அவர் வலதுகரை நம்ம தாங்கிறது. அது மாத்திரல்ல, ரெண்டாவது நமக்கு என்ன கொடுக்கிறாரு, நமக்கு என்ன கொடுக்கிறாரு, சமாதானம், பூர்ண சமாதானம். பாத்தீங்களா, பூர்ண சமாதானம். சமாதானம் எப்படி இருக்க, நதி போல இருக்குதான். இங்க சொல்றாரு எல்லா விதத்திலையும் என்ன செய்யறாரு, எல்லா விதமான சமாதானத்தை
1: உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: சகல விதத்திலும் என்ன செஞ்சாரு, சமாதானம் தந்தருள்வாராக. கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், குடும்பத்துல கண்ணீரோடு இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், பலவீனப்பட்டவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம். அதனால அவர் உறுதியா நம்ம பற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனாலதான் சாவிதிராஜா சொல்றாரு, சங்கீதம் 31:15 சங்கீதம் 31:15
1: என் காலங்கள்,
0: என் காலங்கள்
1: உமது கரத்தில் இருக்கிறது,
0: உமது கரத்தில் இருக்குது. பாத்தீங்களா, நம்ம காலங்கள் யார் கையில இருக்குது, கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவரை நம்ம உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் சரி, நம்ம அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். அல்லேலூயா. 3வதாக உபாகம் புஸ்தகம் 4:4
1: ஆனாலும்,
0: ஆனாலும்
1: உங்கள் தேவனாகிய கர்த்தரை,
0: உங்கள் தேவனாகிய கர்த்தரை
1: பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும்,
0: பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும்
1: இந்நாள் வரைக்கும்,
0: இந்நாள் வரைக்கும்
1: உயிரோடு இருக்கிறீர்கள்,
0: உயிரோடு இருக்கிறீர்கள். பாத்தீங்களா, கர்த்தரை பற்றி கொண்ட என்ன செய்வார், நமக்கு உயிரோடு காப்பாத்துற. ஹலேலூயா. மொத கத்திர பற்றி கொண்டது என்ன தராரு, நம்மள வலது கத்து பிடிச்சு நம்ம தாங்குறாரு, நமக்கு துணை நிக்கிறாரு. அது மாத்திரல என்ன செய்யறாரா, ஆலோசனை தந்து நம்மள மகிமையில ஏற்றுக்கொள்ள. ரெண்டாவது சமானத்தை எப்படி, எவ்வளவு கொடுக்கிறாரு, பூர்ண சமானத்துக்குள்ள. சமானம் எப்படி இருக்கா, நதி போல அவ்வளவு சமாந்தம் கொடுக்கிறாரு. மூன்றாவது என்ன கொடுக்கிறாரு, அவர் பற்றி கொண்ட யாவரும் என்ன செய்வாங்களா, உயிரோடு இருப்பாங்க. வாசிங்கினவருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும்.
1: ஆனாலும்,
0: ஆனாலும்
1: உங்கள் தேவனாகிய கர்த்தரை,
0: உங்கள் தேவனாகிய கர்த்தரை
1: பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும்,
0: பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும்
1: இந்நாள் வரைக்கும்,
0: இந்நாள் வரைக்கும்
1: உயிரோடு இருக்கிறீர்கள்,
0: உயிரோடு இருக்கிறீர்கள். பாத்தீங்களா, கர்த்தரை பற்றி கொள்ளுமா, என்ன செய்வார், நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு, உயிரோடு வச்சிருக்கிறாரு. எத்தனை பலவீனம் வரட்டும், எத்தனை வியாதி தான் இருந்தாலும் கர்த்தரை பற்றி கொள்ளுமா, என்ன செய்யறாரு, உயிரோடு வைக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் உயிரோடு வைக்கிற தேவன். பற்றி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் அவர் விட்டு வலதுறவும் சாயக்கூடாது, இடதுவரையும் சாயக்கூடாது, முடிவரையும் நினைத்திருக்கணும். அதை உபாகம் புஸ்தகம் 5 வாசிக்கிறோம். 32 வசனம் வாசித்து பாருங்க. உபாகம் புஸ்தகம் 5:32
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர்
0: உங்கள் தேவனாகிய கர்த்தர்
1: உங்களுக்கு கற்பித்தபடியே
0: உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய
1: சாவதானமாயிருங்கள்
0: சாவதானமாயிருங்கள்
1: வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கர்த்தர் விட்டு என்ன செய்யக்கூடாது? வலதுபுறம் சாயக்கூடாது, இடதுபுறம் சாயக்கூடாது. சொல்றாரு அவர் பற்றி கொண்டபடி அவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் பற்றி கொண்டன எத்தனை பலவீனம் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, உறுதியாய் உறுதியாய் பற்றி கொள்ள போதும், நம்ம உயிரோடு வைப்பார். பிசாசு எத்தனை விதமான பிரச்சனை கொண்டு வரட்டும், ஒண்ணுமே செய்ய முடியாது, நம்மள உயிரோடு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் இங்க சொல்ற சங்கீதக்காரர் சொல்றாரு. சங்கீத புஸ்தகம் 118 சங்கீதம் 17 வசனம்.
1: நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்.
0: கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் பாத்தீங்களா. நான் சாவாம பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எத்தனை பேர் சொல்றோம்? ஆண்டவரே எடுத்துக்கோங்க, ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க, ஆண்டவரே அப்படி நம்ம கேட்கவே கூடாது. சாகம் பழித்திருந்து என்ன செய்யணும்? அவருடைய செய்கிகள் எல்லாருக்கும் போய் சொல்லணும். வெறுப்பன் என்ன, எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தர் என் வாழ்க்கையில் இப்படிதான் செஞ்சாரு, என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சாரு, இவ்வளவு வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் போய் சொல்லணும். அவர்தான் சொல்றாரு, என்ன பாதி வயசுல என்ன செய்யறீங்க ஆண்டவரே, என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. 102 சங்கீதம் நினைக்கிறேன், அதை செவிக்கிறார். 102 சங்கீதம் 24 வசனமா பாருங்க. 102 சங்கீதத்துல சொல்றாரு, என்ன பாதி வயசுல எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே.
1: அப்பொழுது நான்
0: என் தேவனே
1: பாதி வயதில்
0: என்னை எடுத்துக்கொள்ளாதேயும். அப்பதான் செபிக்கணும் ஆண்டவரே, பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வைக்கணும்னு உண்டாக்குறீங்களோ அந்த நாள் வரைக்கும் வச்சிருங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் என் உலகத்துல வைக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த நாளுக்கு வச்சிருங்க. என்னை பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே. கேட்கணும். இந்த உலகத்துல உருவாக்குற நோக்கம் ஒண்ணு இருக்கும். நம்ம சும்மா நம்ம இந்த உலகத்துல கத்துற அனுப்பல. ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ வேலை செஞ்சோம், சாப்பிட்டோம், உண்டோ, உறங்கணும், அந்த மாதிரிக்கு அனுப்பல. கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு நோக்கம், கர்த்தருக்கு ஒரு நோக்கம், நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் உண்டாக்குறோ ஒரு நோக்கம். கர்த்தாவே என்ன செய்யுங்க, பாதி வயதில் என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. இங்க என்ன சொல்றாரு? சாகாம பழித்திருந்து உங்களுடைய செய்ய விவரிப்பே. இந்த உலகத்தில் உண்டாக்குறதுக்கு நோக்கம் உண்டாருமையானவர்களே. எதா வேலை செஞ்சா, வீட்டை கட்டினா, காட்டை வாங்கினா, அதை வாங்கணும், இதை வாங்கணும், நம்ம வீட்டில் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறோம், அதுக்கு கர்த்தர் நம்மளை உண்டாக்கல. நம்ம எதுக்கு உண்டாக்கியிருக்காருன்னு தெரிஞ்சா சொன்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் செய்கை நிலவருக்கு என்ன செய்யணும்? விவரிச்சு சொல்லணும். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாரும் உபதிக்கணும். அதுக்குத்தான் கர்த்தர் நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்படி இருக்குன்னா என்ன செய்ய, அவர் உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். 146 சங்கீதம் 2 வசனம்.
1: நான் உயிரோடு இருக்கும் மட்டும்
0: கர்த்தரை துதிப்பேன்.
1: நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன்.
0: பாத்தீங்களா, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். துதிக்கிறமா சொல்ற, உயிரோடு இருக்க மட்டும் அவரை என்ன செய்வேன், துதிப்பார். உள்ளளவோ கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். யார் யார் அப்படிலாம் செய்யறோம் நினைச்சு பாருங்க. முதல் கர்த்தர் நம்மளை உருவாக்குற நோக்கம், நம்மள முதல்ல நம்ம கர்த்தரை பற்றி கொண்டும் போது நம்ம என்ன கிடைக்கும்? வலது கர்த்தர் நம்மள தாங்குறாரு, நமக்கு என்ன செய்யற, சகாயம் பண்றாரு. அல்லேலூயா. அது மாத்திர நமக்கு ஆலோசனை தந்து நம்மள மகிமையில சேர்த்துக்கொள்ள. இரண்டாவதாக பூர்ண சம்மந்த தர்றாரு. எவ்வளவு சம்மந்தனம்? நதி போல எல்லாவற்றிலும் நமக்கு சம்மந்தம் கொடுக்கிறாரு. மூன்றாவதாக நம்ம என்ன கொடுக்கிறாரு, பற்றி கொள்ளும் போது நம்மள உயிரோடிச்சிருக்காரு. உயிரோடு நம்ம என்ன செய்யணும்? அவர் கர்த்தருடைய செய்கிகள் எல்லாருக்கும் விரிச்சு சொல்லணும். நம்ம உயிரோடு நாளெல்லாம் கர்த்தரை துதிக்கணும். நம்ம உள்ளளவும் கர்த்தரை என்ன செய்யணும்? கீர்த்தனம் பண்ணணும். ஹல்லேலூயா. கடைசியாக கர்த்தர் பற்றி கொள்ளும் என்ன கொடுக்கிறார பாருங்க. உபாகம் புஸ்தகம் 30 அதிகாரம் 20 வசனம்.
1: கர்த்தர்
0: உன்
1: பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட
0: அவரிடத்தில் ஆணையிட்ட
1: கொடுத்த தேசத்திலே
0: குடியிருக்கும்படி
1: உன் தேவனாகிய கர்த்தரே
0: அன்பு கூர்ந்து
1: அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர்.
0: ஹல்லேலூயா. அவர் தான் நம்ம ஜீவனும் தீர்க்காயுசு. அவர் பற்றிக் கொள்ளும் போது அவர் நமக்கு எப்படி இருக்கார், அவரே ஜீவன் நமக்கு தீர்க்காயுசுவா இருக்கிறார். அவர் தான் ஜீவன். 5:12
1: குமாரனை உடையவன்
0: ஜீவனுடையவன்
1: தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன்.
0: பாத்தீங்களா, இயேசுக்கு உங்களுக்குள் இருந்தா தான் நீங்க ஜீவனுடையவன் இருப்பீங்க. இயேசுக்கு உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க ஜீவன் இல்லாம இருப்பீங்க. அதுதான் இங்க சொல்றாரு, அவரை பற்றி கொள்வன். அவரே நமக்கு என்ன செய்யறார், ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஹல்லேலூயா. அவர்தான் நம்ம ஜீவன். அவருக்காக நம்ம தீர்க்காயுசு உள்ளவர். அவர் உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். அவர் நம்ம ஜீவனா இருப்பார். குமார் இல்லாத யாரு இல்லையா, ஜீவன் இல்ல. நமக்குள்ள குமார இருந்தாதான் ஜீவனுடையில இருப்போம். அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். அவர் பற்றிக் கொள்ளும்போது நம்ம ஜீவனுடையவராய் மாறுறோம். ஹல்லேலூயா. அவர் பற்றிக் கொள்ள ஜீவனும் தீர்க்காயுசு அவர் தராரு. நம்ம தீர்க்காயுசு தரணுமா, அவர் உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடிச்சிக்கணும். அவர் தான் நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசு உடையவர். 1 Yohan 5:20
1: இவரே
0: மெய்யான தேவனும்
1: நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார்.
0: இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். அவர் தான் மெய்யான தேவன்.
2: அருமையானவர்களே, இதுவரைக்கும் ஆண்டோட வார்த்தை கேட்டோம். இப்ப நம்ம செவப்பட போறோம். செவப்படலாமா? எங்களை அன்பான் நேசித்து வழி நடத்துற பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, அப்ப அந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாதத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். அண்டவரையுமே துதிக்கிறோம். பலவீனத்தெல்லாம் மாற்றுங்க, கட்டுகளெல்லாம் உடைச்சிப்படுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. கத்துடைய கிருபை எல்லாரையும் தாங்கணும் ஆண்டவரே. அப்பா என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்அப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்பா, என்ன பலவீனாலும் குணமாக்குங்க எஸ்பா, மந்திரம் செய்வன் உடைச்சி போடுங்க எஸ்பா, பிசாசின்கீரை அழித்து போடுங்க எஸ்பா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க எஸ்அப்பா, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் எஸ்பா, குழந்தை பக்கம் இல்லாத மக்களுக்கு குழந்தை பை தாங்க, சமம் இல்லாத மக்களுக்கு சமான் தாங்க, கடன் பிரச்சனை மாத்துங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க எஸ்அப்பா. அன்பின் தகப்பனே, மீ துதிக்கிறோம். தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, கேஸ்ல இருக்க மக்களை வெட்டி தாங்க, சாபத்திலும் பாவத்தில் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். எல்லா எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்கப்பா, நல்லா எல்லாரும் நல்ல மதிப்பெண் பாஸ் பண்ணணும். உங்க நான் மகிழ்ப்படணும் எஸ்அப்பா, பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க ஆண்டவரே. உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்கப்பா, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. தலைவலி நல்லா கஷ்டப்படுறவங்களை குணமாக்குங்கப்பா தகப்பனே. நெஞ்சுவில கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க. பயல்ஸ் நாள் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க. உங்க நான் மகிழ்ப்படட்டும், ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிக நாம் மகிமைக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்துக்கு தாழ்மையா கேஜுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்த நம்ம செவத்து கேட்டாரு, கலங்காதீங்க.
3: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள். இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.com. God bless you.

0: வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹலேலூயா. முத கர்த்தர் செவத்தை கேட்கிறவ சோர்ந்து போகாம எப்போதும் செபிக்கணும். ரெண்டாவது நம் பாம் இல்லாம செபிக்கணும். மூணாவது விழித்திருந்து செபிக்கணும். தூங்கமையா, நம்ம தூங்கினாலும் இருந்து என்ன செஞ்சிருக்கணும், விழித்திருக்கணும். நான்காவதாக பசுத்தாவிக்குள்ள செவம் பண்ணணும். பசுத்தாவிக்குள்ள செவம் நமக்கு என்ன பக்தி விருத்தி, நமக்கு நமக்குள்ள பக்தி விருத்தி அடையுது. அல்லேலூயா. நம்ம பக்தி, நம்ம அண்ணி பேசும்போது இழைத்தவனை இழைப்பாரத்தக்க இழைப்பாருன்னு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேன். நம்ம இப்படி இல்லை ஆண்டவர், நாங்களும் கேட்போம் ஆண்டவர் அப்படி சொல்ல போறோம். ஹலேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிற டீ பாக்குற நீங்களும் கூட அன்னி பாசல ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக நம்ம எப்படி ஜெபம் பண்ணுமோ பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 21:22.
1: மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய்,
0: விசுவாசம் உள்ளவர்களாய்
1: ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ,
0: ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ
1: அவைகளை எல்லாம் பெறுவீர்கள்,
0: அவைகளெல்லாம் பெறுவீர்கள். பாத்தீங்களா, விசுவாசத்தினால கர்த்தர் கேட்டு அவைகளெல்லாம் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஹலேலூயா. முத எப்படி சொல்ல செபிக்கணும், சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது பாவம் இல்லாம ஜெபம் பண்ணணும். மூணாவது விழித்திருந்து செபிக்கணும். நான்காவதாக பரிசுத்தாவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். அஞ்சாவதாக என்ன செய்யணுமா, விசுவாசத்துல சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. நமக்குள்ள கொஞ்சம் கூட சந்தேகம் வரவே கூடாது. அதான் சொல்றாரு யாக்கோப்பு 1:6.
1: ஆனாலும்
0: ஆனாலும்
1: அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல்,
0: கொஞ்சம் கூட கடுகளை கூட அதை எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல்
1: விசுவாசத்தோடே கேட்க கடவன்,
0: விசுவாசத்தோட கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாது. என் சவத்தை கேட்பாரா, இப்படிதான் கேட்பாரா அப்படின்னு சொல்லி சந்தை கொஞ்சம் கூட வரக்கூடாது. கேட்ட கர்த்த நிச்சயமா நம்ம கேட்ட காரியங்கள் நமக்கு வாய்க்கு பண்ணி தருவார். அல்லேலூயா. எதை கேட்டாலும் கர்த்த நமக்கு உதவி செய்வார். அவர் சவத்தை கேட்கிறவர். நமக்கு விசுவாசம் வேணும். ஏதோ சும்மா செபிச்சிருதல்ல, விசுவாசத்தோடு செபிக்கணும். யாக்கோபின் புஸ்தகம் 5:15.
1: விசுவாசமுள்ள ஜெபம்,
0: விசுவாசமுள்ள ஜெபம்
1: பிணியாளையை ரட்சிக்கும்.
0: விசுவாசமுள்ள ஜெபம் என்ன ஆகுமா, பிணியாளிகளை ரட்சிக்கும். எவ்வளவு வியாதியா இருந்தாலும் ரட்சிப்புங்கிற விடுதலை நிச்சயமா, எப்படிப்பட்ட வியாதிகளை இருந்தாலும் நம்ம விசுவாசத்தோடு செபிக்கும் போது அவங்களை ரட்சிக்கும், அவங்களுக்கு விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. என்ன பிணியாளியில இருந்தாலும் என்ன வியாதி கஷ்டப்பட்டாலும் கட்டாயம் விடுதலை தருவார். நம்ம செவத்தை கேட்க, செவத்தை கேக்கு தேவன் பேர் என்ன பேரு, செவத்தை கேட்கிறவரே ஒருத்தர் யாவரும் இடத்துல வருவார்கள். யார் செவத்தை கேட்க போத என்ன செய்யணும், சோர்ந்து போகாம எப்போதும் செபிக்கணும். ரெண்டாவது பாம் இல்லாம நம்ம செபிக்கணும். மூணாவது இறுதி விழித்திருந்து செபிக்கணும். நான்காவது பரிசுத்தாவுக்குள்ள செபிக்கணும். அஞ்சாவது விசுவாசத்தோடு செபிக்கணும். கர்த்தர் நம்ம செவத்து கட்டாயம் பதில் கொடுப்பார். நம்ம செவத்தை கேட்கிறவர், நம்ம கண்ணீர் அவர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. யாரும் கலங்க வேண்டாம். நம்ம கண்ணீரோடு நம்ம செபம் பண்ணுவோம், ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம். நந்தி செவத்தை நம்ம வாழ்க்கையில இருக்குதா, நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொல்லி நம்மை நம்ம அலசி பார்த்து கர்த்தரத்துல அர்ப்பணிப்போம்.
1: எங்களுக்குள்ளே இந்த ஜபாவே தாரும் ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் ஜபத்தை கேட்கிறவரே. ஆம், அவர் ஜபத்தை கேட்கிற தேவன். நம்முடைய கண்ணீர் எல்லாவற்றையும் துருத்திலே பிடித்து வைத்திருக்கிற தேவன், நம்முடைய அலைச்சல் எல்லாம் எண்ணுகிற தேவன், நம்முடைய கண்ணீரின் ஜபம் ஒரு கணக்கில் அளவோ இருக்கிறது. நம் ஜபத்தை தள்ளாதபடிக்கு நம் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நன்றி, நன்றி, நன்றி. எல்லாம் ஜெபிங்க ஆண்டவரே. நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. கேட்போமா, ஹல்லேலூயா. எல்லாம் கேட்கலாமா?

சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நாம் ஜெபிக்க, கர்த்தாவே அந்த கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி வாய் திறந்து கேட்போமா. பாவம் இல்லாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. அப்பா, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பாவம் இல்லாமல் ஜெபிப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். அப்பா, என் ஜெபம் அப்போ உன் சமூகத்தில் கேட்கப்படணும். என் அக்கிரமங்களின் பாவங்களின் முகத்தை எனக்கு மறைக்காதபடிக்கு இப்பொழுதே என்னை பரிசுத்த செய்யும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ராஜா. அதை திறந்து எல்லாரும் கேட்போமா. நன்றி, நன்றி. என் உள்ளத்திலே பாவம் வராதபடிக்கு அப்பா என்னை காத்துக்கொள்ளும். எப்பொழுது விழித்திருந்து நான் ஜெபிக்கும் ஆண்டவரே கேட்போமா. விழித்திருந்து ஜெபிப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு மணி நேரமாக இரவில் நான் விழித்திருந்து ஜெபிக்கணும், அல்லது புலம்பி ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்க அப்பா எனக்கு உதவி செய்யுங்க. அப்பா, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கவும். இனி நேரிட போகிற எல்லா ஆபத்துகளும் தப்பித்துக் கொள்ளும்படிக்கு விழித்திருந்து ஜெபிக்க அந்த விழிப்புள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆவியானவரே. வாயை திறந்து கேட்போமா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், நன்றி. நாங்கள் ஆவில் நிரம்பி ஆவிக்குள்ளாக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்நிய பாசையிலேயே நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற தூண்டுகிற காரியத்தில் கர்த்தர் கதப்பு கொடுத்து ஆவில் நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி ஜெபிக்க, ஆவிக்குள்ளாக ஜெபிக்க எனக்கு அந்த பாக்கியம் தாரும். பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று சொல்லி நான் வாயை திறந்து எல்லாரும் கேட்போமா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கேளுங்க எல்லாரும் வாயை திறந்து. அப்பா, அப்பா, ஆனா ஆவிக்குள்ளாக நான் ஜெபிக்கணும். அப்பா, ஆவிக்குள்ளாக நான் ஜெபிப்பதற்கு தகப்பனே எனக்கு உடைய கிருபையை அதிகமாய் தாரும் என்று சொல்லி நான் வாயை திறந்து எல்லாரும் கேட்போமா. தேங்க்யூ லார்ட், நன்றி. ஐந்தாவது, விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டுமா? விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பா, நான் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க எனக்கு உடைய கிருபையை அதிகமாய் தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சந்தேகப்படாதபடிக்கு ஒரே மனதாய் நான் ஜெபிக்க எனக்கு இந்த ஐந்து ஐந்து விதத்திலே ஐந்து வகையில நான் ஜெபிப்பதற்கு எனக்கு உடைய கிருபையை தாரும் என்று சொல்லி நான் வாயை திறந்து எல்லாம் கேட்போமா. ஆம், கர்த்தருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் விண்ணப்பங்களின் ஆவி, அவர் விண்ணப்பத்தின் ஆவி, அவர் ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர். தேங்க்யூ மை லார்ட். வாயை திறந்து கேளுங்க. இந்த நாளிலே தேவாதி தேவன் தமது ஆவியானவரை நமக்குள் கொடுக்கும்படிக்கு எல்லாம் ஜெபிக்கலாம். கண்ணமணி ஜெபிங்க. ஐந்து முறையில் ஐந்து வகையில நாம் ஜெபிக்க வேண்டும். ஆவியானவரே எனக்கு அந்த பாக்கியத்தை தாரும் என்று சொல்லி எல்லாம் கர்த்தர் நோக்கி பார்த்து நம்ம கேட்கலாமா. தேங்க்யூ லார்ட். நான் சோர்ந்து போகாம எப்பொழுது ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஐயா, அந்த பாக்கியத்தை எனக்கு அதிகமாய் தாரும். சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் நான் ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு கிருபையில கொடுங்க ஆண்டவரே. அப்பா, அப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. விழித்திருந்து ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்பொழுது ஒரு மணி நேரமாவது இரவுல விழித்திருக்கணும். அந்த விழித்திருந்து ஜெபிப்பதற்கு எனக்கு நீ உதவி செய்யுங்க ஆண்டவரே. விட்டு விடாதிரும் ஐயா. எனக்கு அந்த கிருபையை கொடுங்க. ஆவில் நிரம்பி ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க. எல்லாம் கேட்கலாமா. தேங்க்யூ லார்ட். தகப்பனே, இப்பொழுதும் இந்த வார்த்தையில கேட்டு உண்மையாய் தங்கள் அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்ப ஒரு விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்பும்படிக்க செபிக்கிறோம். உனக்கு குருவியின் ஆவியினால் நிரப்பும்படிக்க செபிக்கிறோம். விண்ணப்பத்தின் ஆவியானவரே இப்பொழுது இப்பொழுது இப்பொழுது எல்லாரும் மீது இறங்கி வரும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஊற்றும் ஐயா. உடைய விண்ணப்பத்தின் ஆவி எனக்குள் எங்களுக்குள் ஊற்றுவீராக. ஆவியான கடந்து வருவாராக, கடந்து வருவாராக. விண்ணப்பத்தின் ஆவியின் இறங்கி வருவாராக. தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். இப்பொழுதும் இப்பொழுதும் இப்பொழுதும் விண்ணப்பத்தின் ஆவியானவரே நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம், போராடி ஜெபிக்க விரும்புகிறோம். எங்களுக்கு அந்த விண்ணப்பத்தின் ஆவி வேண்டும் ஐயா. அந்த விண்ணப்பத்தின் ஆவி எங்களுக்கு வேண்டும் ஐயா. அந்த குருபையின் ஆவி எங்களுக்கு வேண்டும் ஐயா. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் தேங்க்யூ லார்ட். விண்ணப்பத்தின் ஆவியின் ஊற்றப்படுவாராக, ஊற்றப்படுவாராக, ஊற்றப்படுவாராக. விண்ணப்பத்தின் ஊற்றப்படுவாராக. இயேசுவின் நாமத்திற்கு இருக்கிறோம் பரிசுத்தாவியானவரே. விண்ணப்பத்தின் ஆவியானவராய், விண்ணப்பிக்கும் ஆவியாய் இப்பொழுது எல்லாரும் இறங்கி வரும்படிக்கு நாங்கள்

0: வல்லமேல் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க தே வல்லமேல ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரையும் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரையும் கொண்டு இந்த மக்களுக்காக துதிக்கிறோம் எல்லாரையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க சமாந்தை தாரும் சந்தோஷத்தை தாரும் பக்தி விரித்து அடையணுமையா கத்திற்குள்ள பலப்படணுமையா கத்திற்குள்ள நெருங்கி சிவிக்கணும் கத்திற்குள்ள அப்பா அறிந்து கொள்ள அண்டிக்குள்ள சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா ரச்சனை சந்தோஷம் எங்களுக்கு தந்து உற்சாகத்தினாவே எங்களுக்கு தாங்கபடி செய்யுங்கப்பா உன்னத பலத்தால இடக்கட்டுங்க அக்கினால மூடிக்கொள்ளுங்க தேவ கிருவி எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் பரிசுத்தன் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க அக்கினை போடுங்கப்பா தேவ பிரசனத்தால மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம் மகிமையான காரியம் செய்யுங்க மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா ஆசிரியங்கப்பா இதயத்தில் விழித்திருந்து செவிக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே பலப்படுத்துங்க காத்துக்கோங்க உன்னதாவில எங்களை நிரப்புங்க அக்கில் நிரப்புங்க ஆண்டவரே வியாதியை சுகமாக்குங்க சப்பா என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கு என்ன பலம் இருந்தாலும் சுகமாக்கு எந்த மந்திரம் ஜீவனைகள் எல்லாம் உடைத்து போடுங்க ஜீவனுள்ள சாட்சியாய் மாற்று வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை கொடுங்க சப்பா திருமணமாகாத குடும்பங்களை திரும்ப நடக்கணும் குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தாரு சுவாமி சமார் இல்லாத மக்களுக்கு சமாளித்து தாரும் கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் இருந்து விடுதலை செய்யுங்க சப்பா குடிக்கிற குடும்பங்களை விடுதலை செய்யுங்க ஆண்டவர் தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க கேசில இருக்க மக்களை வெற்றி தாங்க சாமத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க அன்றைய தொழிற்சிற குடும்பங்களை ஆசிருவீங்க பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டுராச்சா கெஞ்சிரப்பா கெஞ்சிரோ அதிசயங்களா இருப்பது செய்யுங்க வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் தொடங்க படிக்கிறவளையும் ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம் எங்கள் அன்பு ரச்சர் ஏஸ்பா நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019 மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 643101 நீலகிரி மாவட்டம் தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி பேங்க் ஆப் பரோடா குன்னூர் 10409001000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் யூகோ பேங்க் குன்னூர் 1331000026 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
2: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களுக்கு சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்தல் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிடம் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இதே ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட் இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ்,
6: டோல்பாத் 80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் கூனூர் 643-101 நீலகிரி சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website and our users.com. God bless you.

0: ஆண்டவரை கேசுகிட்டு எப்படி இருந்தாரு, பரிசுத்தாவியில நிறைந்தவரை. நம்மளும் பரிசுத்தாவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். தீத்து 3:7 வாசிக்கிறோம், பரிசுத்தாவி எப்படி பெற்றுக்கொள்ளுமா, சம்பூர்ணம் பெற்றுக்கணும். வாசிங்க, நீங்களே எல்லாம் எடுத்துக்கோங்க.
1: அவர் நமது இரட்சகராகிய
0: இயேசு
1: கிறிஸ்து மூலமா
0: அந்த
1: பரிசுத்த ஆவியை
0: நம்மில்
1: சம்பூரணமாய் பொழிந்தருளினார்.
0: நம்ம எப்படி பொறுத்திருக்கிறாரா, சம்பூரணம் அந்த அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளணும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு பரிசுத்தாவி எவ்வளவு பெற்றிருந்தாரு, பரிசுத்தாவில நிறைஞ்சிருந்தார். வாசிங்க, லூக்கா 4:1,
1: இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய்.
0: ஆண்டவராக இயேசுக்கு எப்படி இருந்தாரு, பரிசுத்தாவினால நிறைந்திருக்கிறாரு. பரிசுத்தாவில் நிறைந்திருக்கிற நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளும், பரிசுத்தாவை எப்படி பெற்றுக்கொள்ளணும், சம்பூர்ணம் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. தீத்து 3:7 வாசிக்கிற எப்படி பெற்றுக்கொள்ளணுமா, பரிசுத்தாவினை சம்பூர்ணம் பெற்றுக்கொள்ளணும். நிறைய பேர் அன்னி பசுல பேசுறதே இல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதும் இல்ல, நிறைய பேர் ஆண்டவற்றை கேட்கறதும் இல்ல. கேட்கணும், கேளுங்க, அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டா தானே கொடுப்பாரு, கேட்கட்டி இப்படி தருவாரு. கேட்கணும், பரிசுத்தான விஷயத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் நம்ம அன்னி பாசில செபிக்க முடியும். நமக்கு என்ன செபிக்கணும், இனிமேல வர காலங்கள்ல பயங்கரமான காலங்கள் வரப்போகுது. இப்பயே பாருங்க, நிறைய பேருக்கு வேலை இல்ல, எவ்வளவோ கஷ்டம் பாருங்க. வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்கிறது இல்ல, வேலைக்கு போனா சம்பளம் இருக்கிறது இல்ல. இப்படி பயங்கரமான உபத்திரத்துல செபிக்கிறோம். இனிமேல் வரும்போது பயங்கரமான காலங்கள் வரப்போகுது. அப்ப நம்ம எப்படி செபிப்போம், அதான் சொல்றாரு. நீங்க என்ன செபிக்கணும் உங்களுக்கு தெரியாது, அதனால நீங்க என்ன செய்யுங்க, ரோமர்கள் 8:26
1: அந்தபடியே
0: ஆவியானவரும்
1: நமது பலவீனங்களில்
0: நமக்கு
1: உதவி செய்கிறார், நாம்
0: ஏற்றபடி
1: வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா
0: ஆவியானவர் தாமே
1: வாக்கு கடங்காத
0: பெருமூச்சுகளோடு
1: நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
0: பரிசுத்தர் நமக்குள்ள இருந்து அறிஞ்சிருவாரு, நமக்கு வேண்டிக் கொள்ள இன்னும் நம்ம அறியாம இருப்போம். பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல், அதுக்குத்தான் பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். சும்மா கைத்தட்டுறதுக்கு இல்ல, சும்மா நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்கு இல்ல. பரிசுத்தன் அபிஷேகம் நமக்குள்ள இருந்தானா, நமக்காக எப்படி ஜெபம் பண்ணுவாராம், வாக்கு கடங்காத பெருமூச்சரோடு ஜெபம் பண்றாரு. அதுக்குத்தான் பரிசுத்தன் தேவை. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம். அபிஷேகம் இன்னைக்கு பெற்றுக்கொள்ளட்டா, திரும்ப கிடைக்குமா நம்ம சொல்ல முடியாது. இதுதான் இதை கர்த்தர் சொன்னார், கடைசி நாள் மாம்சமான யாவர்வேல் ஆவிய ஊற்றியவங்களை குமாரர் குமார்த்தியும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்புறம் வாலிபர்கள் தரிசனம் பார்ப்பாங்க, மூப்பர்கள் செப்பனம் ஊழிக்காரன் மேலேயும் ஊழிக்காரி மேலே ஆவி ஊற்றி அவங்க என்ன செய்வாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹலேலூயா. பரிசுத்தன் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுக்குத்தான் பரிசுத்தன் அபிஷேகத்தை நம்ம கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு. நம்ம கேட்டு என்ன செஞ்சிடணும், பெற்றுக்கொள்ளணும். முதல் பார்த்தோம், முதல்ல எப்படி இருக்கணும், கர்த்தராக ஏசுக்கிறது வரும்போது நம்ம எப்படி இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும், பரிசுத்தாவில நிறைஞ்சி நம்ம செபிக்கணும். ஹல்லேலூயா.

0: எடுத்து அவளை அறிஞ்சி ஜெபிக்கணும். அவர் 1000 பரிசுத்தவன்களோடு வரப்போறாரு. அப்ப நம்ம மனுஷன் இப்ப நம்ம செவிச்சாத்தார் வருகைக்கு நம்ம பரிசுத்தவன் இருந்தா தான் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார். இப்படி செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும்னு சொல்லி பரிசுத்தவரை சகல காரியத்தை நம்மளை போதிப்பார். 1 யோவான் 2:27 என்ன சொல்றாரு? நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தை குறித்தும் போதிக்கும். வாசிங்க.
1: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம்,
0: நீங்க அவராலே பெற்ற அபிஷேகம்
1: உங்களில் நிலைத்திருக்கிறது,
0: உங்கள் நிலைத்திருக்கிறது.
1: ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை.
0: ஒருவரும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், போதிக்க வேண்டாம். நம்ம பெற்ற பரிசுத்தவனவரே எல்லா கருத்தையும்,
1: அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது.
0: அந்த அபிஷேகம் என்ன செய்யறாரா? சகலத்தை குறித்து நமக்கு போதிக்கிறார். அபிஷேகத்தை அதுதான் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அன்னி பாசில பேசுங்க, யார் பேசுறீங்க? பேச மாட்டேன்றீங்க. ஒரு நாள் கிடைக்க கூடாது காலம் வரும். அப்ப நீங்க என்னதான் அழுது முட்டி மோதினாலும் கிடைக்காது. இப்ப கிடைச்ச இப்ப கேட்டாதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. 3வதாக பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 4:16-17.
1: ஏனெனில்
0: கர்த்தர் தாமே
1: ஆரவாரத்தோடும்,
0: கர்த்தர் எப்படி வரப்போறா? ஆரபாரத்தோடும்,
1: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், தேவ எக்காலத்தோடும், வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
0: அப்பொழுது
1: கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
0: கிறிஸ்துக்குள் யாராலும் மரிச்சவங்களும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க? முதலாவது எந்திரிப்பாங்க.
1: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்
0: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
1: மேகங்கள் மேல் அவர்களோடு கூட
0: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
1: இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
0: நாம் எப்படி செய்ய இவ்விதமாய் கர்த்தரோட கூட எப்போது இருப்போம்? அப்ப இந்த உலகத்துல பரிசுத்தமா இருந்தோம்னா கிறிஸ்துக்குள்ள மறித்தாலும் கூட, நம்ம ஒரு வழிக்கு ரகசிய வருகைக்கு நம்ம இருக்காம இறந்து போனாலும் கூட கிறிஸ்துக்குள் மறித்தன்னு முதலாவது நம்ம தான் எந்திரிப்போம். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் எப்படி வரப்போறா? கர்த்தருடைய ஆரவாரத்தோடும் பிரதான தூதரை சத்தத்தோடும் தேவ காலத்தோடு வரும்போது கிறிஸ்துக்குள்ள மரித்தவங்க என்ன செய்வாங்க? முதலாவது எந்திரிப்பாங்க. 2வது, இப்ப நம்ம உயிரோடு இருக்க நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். சரி, உயிரோடு இருக்கிறவங்க அத்தனை பேருமே எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. எல்லா உயிரோடு இவ்வளவு சனங்கள் இருப்பாங்க, அத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா? இல்லவே இல்ல. கர்த்தர் சொல்றா, உயிர் உள்ளன்னு பேர் கொண்டிருந்தோம் செத்து அந்த சூழ்நிலை இராதபடிக்கு இருக்கிறவங்க தான் எடுத்து பாசித்து பாருங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 3:1
1: சர்தை சபையின்
0: தூதனுக்கு
1: நீ எழுத வேண்டிய என்னவெனில் தேவனுடைய 7 ஆவிகளையும்
0: 7 நட்சத்திரங்களையும்
1: உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும்
0: செத்தவனாயிருக்கிறார். அப்ப உயிர் உள்ளவரை நம்ம இருக்கணும்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும்? செபிக்கணும், துதிக்கணும். ஆண்டவர இருக்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்துல போக முடியும் இல்லையா? நம்ம கிரியை வந்து நம்ம உலகத்திற்கு மாதிரி நான் கிரியை செய்தாதான். கர்த்தருக்காக எதையாவது கிரியை செய்யணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், இல்லாட்டா கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். செய்யும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். உயிர்களும் யாரையும் என்ன செய்யறாரு? கர்த்தர் என்ன செய்யறாரு? எடுத்துக்கொள்ற. அப்பதான் வாஸ்தவம் மறந்துட்டீங்களா? வாசிங்க, பைபிள் வச்சுக்கணும். நீங்க கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனோடும் தேவக்காலத்தோடும் கர்த்தர் வருவார். வரும்போது என்ன செய்வோம்? மத கிறிஸ்துக்கு மறித்தவங்க முதலாவது எந்திரிப்பாங்க. அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்வோம்?
1: பின் உயிரோடு இருக்கும் நாமும்,
0: உயிரோடு இருக்க நாமும்
1: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
0: மேகங்கள் மேல்
1: அவர்களோட கூட
0: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
1: எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
0: அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்னா நம்ம உயிர்களோட இருக்கணும். என்ன செய்யணும்? கர்த்தர் எப்போதும் செபிக்கணும், துதிக்கணும். யார் உயிர் உள்ளவங்க? பத்தோடு வேதம் சொல்லு பாருங்க, 1 யோவான் 5:12.
1: குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன்,
0: தேவனுடைய குமாரன் யாருக்குள்ள இல்லையோ
1: ஜீவன் இல்லாதவன்.
0: அப்ப குமாரன் உடையவன் பரிசுத்தம் நிறைஞ்சி பரிசுத்தம் கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க? ஜீவன் உடையவளா இருப்பீங்க. பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம அப்படியே நேரத்தில் வந்து நேரம் கிடைக்கிறப்ப வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா குமாரன் உடையவன் சிவன் உடையவன், குமாரன் இல்லாதவன் சீவன் இல்லாதவன். பரிசுத்தாவி நமக்குள்ள இருந்தா தான் அவர் தான் குமாரனுடைய ஆவியை நமக்காக தந்திருக்கிறாரு இல்லையா? அவர்தான் வாசிக்கிற கலாத்தியர் புஸ்தகம் 4:6 பாருங்க. நீங்க பரிசுத்தவான் பெற்றுக்கொள்ளு கூட பெற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க, வாசிங்க.
1: மேலும்
0: மேலும்
1: நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினா அப்பா பிதாவே,
0: அப்பா பிதாவே
1: என்று கூப்பிடத்தக்கதாக
0: தேவன்
1: தமது
0: குமாரனுடைய
1: ஆவியை
0: உங்கள்
1: இருதயங்களில் அனுப்பினார்.
0: அதுதான் சொல்ற குமாரனுடையவன், சிவனுடைய குமார் இல்லாதவன், சிவன் இல்லாதவன். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அன்னை பாசல் நிறைஞ்சி கர்த்தர் வரும்போது நம்ம இருந்தா தான் ஜீவனுடையவனா இருப்போம். அப்பதான் ஆண்டவர் அதான் அவங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, உயிர் உள்ளவர் என்று சொல்றாரு. நம்ம குமாரன் இல்லாம பரிசுத்தாவினர் இல்லாம வெறுமே போய் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போகவே முடியாது. அருமையானவர்களே, நீங்க என்னதான் செஞ்சாலும் அப்ப பாத்துக்கலாம் நினைச்சீங்கன்னா முடியாது. கர்த்தர் திடீர்னு வருவாரு. குமாரோட ஆவி இல்லாதவன் நீங்க உயிர் உள்ளன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த உலகத்துல நம்ம கர்த்தர் கொடுக்கப்பட்ட நாட்கள்ல பரிசுத்தன் அபிஷேகத்தில் இறைஞ்சி அபிஷேகத்தில் அது ஆவியில எப்படி இருக்கணுமா, வெளிப்படுத்தல் 3:17.
1: இப்படி நீ குளிருமின்றி
0: குளிருமின்றி அனலுமின்றி
1: வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினா
0: உன்னை
1: என் வாயில் என்று வாந்தி பண்ணி போடுவேன்.
0: இப்ப நம்ம ஆவியில எப்படி இருக்கணும், பரிசுத்தன் இருந்தா நம்ம எப்படி இருப்போம், ஆவியில அனலா இருப்போம். அல்லேலூயா. அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா தான் நம்ம குமாரனுடையவன். அப்புறம் அபிஷேகம் இல்லாதவங்க என்ன செய்யறங்க, சீவன் இல்லாதவங்களாயிருவா. அருமையானவர்களே, இந்த நாள்ல கர்த்தர் கொடுத்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. யோவான் சுவிசேஷம் 14:23.
1: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான்,
0: அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான்.
1: அவனில் என் பிதா அன்பா இருப்பார்,
0: அவனில் என் பிதா அன்பா இருப்பார்.
1: நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம்,
0: அவனுடைய வாசம் பண்ணுவோம். வசனத்தை எதிர்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் கை கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்த வசனத்தை ஒவ்வொரு வசனத்தையும் கை கொள்ள வேண்டும். இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்ட நாம் இப்பொழுது செபிக்க போறோம். சேர்ந்து செய்ப்போமா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம், மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக கூட ஆனக்குடி ஸ்தோத்திர ராஜா. அன்பின் தகப்பனே, இந்த அப்பாவுடைய சிவுள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அதிகமா நீர் ஆசீர்வித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிற யாரால அலர்ஜினால கஷ்டப்படுறாங்களோ சுகமாக்குங்க ஏசப்பா. கேன்சர் வியாதினால கஷ்டப்படுற மக்களை சுகமாக்குங்க ஆண்டவரே. தகப்பனையுமே துதிக்கிறோம், தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. என்னென்ன பலவீனத்தால கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. கண்பாறை குறைவுள்ள மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், கண்பாறை தாரும் ஆண்டவரே. மனம் திரும்பி தேடமை அண்டிக்கொள்ள உதவிச்சிங்கப்பா. பயத்தோடு பக்தோடு மே தொழுது கொள்ளணும் ஆண்டவரே. ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாது செபிக்கிறோம். சிவுள்ள பிதாவையுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வாழ்க்கையிலும் என்ன தேவையோ நீர் அறிந்திருக்கிறப்பா. மனிதர் முகத்தை பார்க்கிற நீ இருதயத்தை பார்க்கிற தேவன். ஒவ்வொரு தேவையும் சந்தித்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனையுமே நோக்கி கெஞ்சுறோம். கை காலில் பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க. எத்தனையோ பேர் முட்டி வழியாலும் கஷ்டப்படுறாங்க ராச்சா, அவங்களெல்லாம் குணமாக்குங்க தகப்பனே. கண்மணி ஆகி தேவனையுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இறக்க செய்யப்பா, கிருபை செய்யுங்க சப்பா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். கடன் கஷ்டங்களை படுற மக்களை கண்ணீரெல்லாம் தொடங்க, கடனால கஷ்டப்படுறாங்க, கண்ணீர்னால வேதனையால எத்தனையோ மக்கள் இருக்காங்கப்பா. கடன் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாத்திருங்க ஆண்டவரே. இறக்க செய்யுங்க சப்பா, கிருபை செய்யுங்க சப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க சப்பா. அபிஷேகத்துல நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க சப்பா. அப்பா எல்லாரும் ஜெபிக்கிற மக்களா மாற்றுங்க, துதிக்கிற மக்களா மாற்றுங்க, ஆராதிக்கிற மக்களா மாற்றுங்க சப்பா. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம். காய்ச்சல்னால பலவீனத்தினால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கிருங்க அன்பின் ஆண்டவரே. நானே நல்ல மைப்பன் சொன்னீங்க, நீங்க தான் நல்ல மைப்பனாக இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தி செல்ல உங்களை பார்த்து ஜெபிக்கிறோம். அன்றுவரையும் தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஏசப்பா. சமாளாத மக்களுக்கு சமானத்தை கொடுங்கிறாச்சா. ஐயாமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பீங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. தேவ கிருபிச்சு உழுந்து கொள்ளட்டும், தேவ பிரசுரம் மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனையை இறக்கச்சிங்க, இறக்கச்சிங்க ஏசப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க ஏசப்பா. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. படிக்கிற சிறு பிள்ளைகள் கூட தேவனை தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க சப்பா. நான் மாம்சமான யார் மேலே நான் ஆவி ஊற்றுவேன். அவர் அவங்க குமாரரும் குமார்த்தியும் தீர்க்கு தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொன்னீங்களே, அப்பா எல்லா சிறுபிள்ளைகளின் மேல்முறையாக ஊற்றும் ஆண்டவரே, தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய மக்களாக மாற்றுங்க. பெரியவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லணும் ஆண்டவரே. உம்மிடத்துல வாஞ்சியோடு தாகத்தோடு அப்பா அம்மை தேடணும், எண்டிக்கொள்ளும், அறிந்து கொள்ளும் விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனையும் ஒவ்வொரு பேரையும் நீங்க வைத்திருக்க சீப்பர்ஸ் எழுதி கொள்ள முடியாது ஆட்சேபிக்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனையும் துதிக்கிறோம். நாட்கள் பொல்லாத ஆனப்படினால காலத்தை பிரயோஜனம் கொடுத்து குடிக்கிற மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா எல்லாரும் நல்ல செவிக்கணுமே ஐயா, துதிக்கணுமே ஐயா, ஆராதிக்கணுமே, அறிந்து கொள்ளணும். சர்ச்சுக்கு வரது வாஞ்சோடு வரணும் அப்பா, தாகத்தோடு வரணும் அப்பா, ஓடி வரணும் ஆண்டவரே. பொறுப்பிடுங்க, கரம் பிடித்து நடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகிழ்ச்சியில் தரும் எங்களை அன்பு ரச்சர் ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் அமைச்சர் கேட்டு விட்டார், கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331000026 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகனா ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒர் 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் acmail@gmail.com. அவர் வெப்சைட்

0: பூர்ண சமானத்தோட காத்து கொள்ளுகிறீர். பூர்ண சமானத்தோட கத்திர தந்திருக்கிறார். நீ பூர்ண சமானம் எப்பயும் வியாழமீனப்பட்டு எப்படியோ மறிச்சிருப்பேன். ஆனா கத்திர பூர்ண சமானத்தை கொடுக்க, நான் உனக்கு அம்மாவா இருக்கிறேன். ஆண்டவர் எத்தனையோ தொடச்சு, நானும் அம்மா, நான் தான் உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு எல்லாமே இருக்கிற, நீ ஏன் கலங்குற அப்படிலாம் ஆண்டவர் எத்தனையோ ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி தொட்டு தடவி என்னை சமாதானப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு நாளும் மறிக்க மாட்டேன், நான் உன்னை காத்துக்குவேன். உன் சீவலன் முழுது நான் பாதுகாத்துக்கிறேன் தேவன் சொன்னார். அதனால தான் இன்றைக்கி நான் சந்தோஷமாக சமாதானமாக வாழ முடிந்தது. அல்லேலூயா. நமக்கு சமானத்தை எப்படி கொடுக்குறாரம் பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 66:12.
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: இதோ
1: நான் சமாதானத்தை
0: ஒரு
1: நதியை போலவும்,
0: ஜாதிகளின்
1: மகிமையை
0: புரண்டு ஓடுகிற ஆற்றை
1: போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன்.
0: சமாந்த எப்படி கொடுக்கிறாரா? நதியை போல, ஆறை போல, அவ்வளவு சமாந்தரமா கொடுக்கிறார். இல்லாட்டினால எப்பயோ மறிச்சிருப்பேன். கர்த்தர் சமாதத்தை கொடுத்தார். நீங்கள அவர் உறுதியை பற்றி கொள்ளுங்க. அவர் உறுதியை பற்றி கொள்ளணும், அவரே நம்பி இருக்கிறபடிய நமக்கு என்ன கொடுக்கறாரு? பூர்ண சமானத்தை கொடுக்குறாரு. அந்த சமானம் எப்படி இருக்குமா? நதி போலவும் பாய்ந்து போடுகிற ஆற்றை போல நமக்கு சமானத்தை கொடுக்கிறார். நம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 3:16.
1: சமாதானத்தின்
0: கர்த்தர் தாமே,
1: எப்பொழுதும் சகல விதத்திலும்
0: உங்களுக்கு
1: சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: என்ன செய்யறாராம்? சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. எப்போதும், இன்னைக்கு மாத்திர, நாளைக்கு மாத்திர, எப்போதும் என்ன செய்யறாராம்? சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. அவர் எல்லாமே நேர்த்தி செய்கிற தேவன். அதன் காலத்தில் அவர் என்ன செஞ்சாரா? நேர்த்தி செய்தார். ஹலேலூயா. அதுபோல் நம்ம தேவன், நம்ம செய்ய வேண்டிய அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். முத அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அவர் வலதுகர நம்ம தாங்கிறது. அது மாத்திரல்ல, ரெண்டாவது நமக்கு என்ன கொடுக்கறாரு? சமாதானம், பூர்ண சமாதானம். பார்த்தீங்களா? பூர்ண சமாதானம். சமாதானம் எப்படி இருக்க? நதி போல இருக்குதான். இங்கே சொல்றாரு, எல்லா விதத்துலேயும் என்ன செய்யறாரு? எல்லா விதமான சமாதானத்தை
1: உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: சகல விதத்திலும் என்ன செஞ்சாரு? சமாதானம் தந்தருள்வாராக. கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், குடும்பத்தில் கண்ணீரோடு இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், பலவீனப்பட்டவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம். அதனால அவர் உறுதியாக நம்ம பற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால தான் தாவீது ராஜா சொல்றாரு, சங்கீதம் 31:15.
1: என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது.
0: பார்த்தீங்களா, நம்ம காலங்கள் யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவரை நம்ம உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் சரி, நம்ம அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். அல்லேலூயா. 3வதாக உபாகம் புஸ்தகம் 4:4.
1: ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும்
0: இந்நாள் வரைக்கும்
1: உயிரோடு இருக்கிறீர்கள்.
0: பார்த்தீங்களா, கர்த்தரை பற்றிக்கொண்ட என்ன செய்வார்? நமக்கு உயிரோடு காப்பாத்துற. அல்லேலூயா. முத கத்திர பற்றி கொண்டது என்ன தர்றாரு? நம்மளை வலது கருத்து பிடிச்சி நம்ம தாங்குறாரு, நமக்கு துணை நிக்கிறாரு. அது மாத்திரல என்ன செய்யறாரா? ஆலோசனை தந்து நம்மளை மகிமையில ஏற்றுக்கொள்ளார். ரெண்டாவது சமானத்தை எப்படி, எவ்வளவு கொடுக்கிறாரு? பூர்ண சமானத்துக்குள்ள சமானம் எப்படி இருக்கா? நதி போல அவ்வளவு சமாந்தரமா கொடுக்கிறாரு. மூன்றாவது என்ன கொடுக்கிறாரு? அவர் பற்றி கொண்ட யாவரும் என்ன செய்வாங்களா? உயிரோடு இருப்பாங்க. வாசிங்கினவருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும்.
1: ஆனாலும்
0: உங்கள் தேவனாகிய கர்த்தரை
1: பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும்
0: இந்நாள் வரைக்கும்
1: உயிரோடு இருக்கிறீர்கள்.
0: பாத்தீங்களா, கர்த்தரை பற்றிக்கொள்ள என்ன செய்கிறார்? நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். எத்தனை பலவீனம் வரட்டுமே, எத்தனை வியாதி தான் இருந்தாலும் கர்த்தரை பற்றிக்கொள்ள என்ன செய்யறாரு? உயிரோடு வைக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் உயிரோடு வைக்கிற தேவன். பற்றி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் அவர் விட்டு வலதுறவும் சாயக்கூடாது, இடதுவரையும் சாயக்கூடாது, முடிவரையும் அழித்திருக்கணும். அதை உபாகம் புஸ்தகம் 5 வாசிக்கிறோம். 32 வசனம் வாசித்து பாருங்க. உபாகம் புஸ்தகம் 5:32.
2: உங்கள் தேவனாகிய கர்த்தர்
1: உங்களுக்கு
2: கற்பித்தபடியே
1: செய்ய சாவதானமாயிருங்கள்.
2: வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
1: கர்த்தர் விட்டு என்ன செய்யக்கூடாது? வலதுபுறம் சாயக்கூடாது, இடதுபுறம் சாயக்கூடாது. சொல்றாரு அவர் பற்றி கொண்டபடி அவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் பற்றி கொண்டனா எத்தனை பலவீனம் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, உறுதியாய் உறுதியாய் பற்றிக்கொண்ட போதும் நம்ம உயிரோடு வைப்பார். பிசாசு எத்தனை விதமான பிரச்சனை கொண்டு வரட்டும், ஒண்ணுமே செய்ய முடியாது, நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் இங்க சொல்ற சங்கீதக்காரர் சொல்றாரு. சங்கீத புஸ்தகம் 118:17.
2: நான் சாவாமல்
1: பிழைத்திருந்து
2: கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்.
1: பார்த்தீங்களா, நான் சாவாம பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எத்தனை பேர் சொல்றோம், ஆண்டவரே எடுத்துக்கோங்க, ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க, ஆண்டவர் அப்படி நம்ம கேட்கவே கூடாது. சாவாம பழித்திருந்து என்ன செய்யணும்? அவருடைய செய்கைகளை எல்லாருக்கும் போய் சொல்லணும். விவரிப்பன் என்ன, எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தர் என் வாழ்க்கையில் இப்படிதான் செஞ்சாரு, என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சாரு, இவ்வளவு வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் போய் சொல்லணும். அவர் தான் சொல்றாரு, என்ன பாதி வயசுல என்ன செய்யறீங்க ஆண்டவரே, என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. 102 நினைக்கிறேன் அதை செவிக்கிறார். 124:24 பாருங்க, 102 சொல்றாரு, என்ன பாதி வயசுல எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே.
2: அப்பொழுது நான்
1: என் தேவனே
2: பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும்.
1: அப்படித்தான் செபிக்கணும் ஆண்டவரே, பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வைக்கணும்னு உண்டாக்குனீங்களோ அந்த நாள் வரைக்கும் வச்சிருங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் என் உலகத்துல வைக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த நாளுக்கு வச்சிருங்க. என்னை பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே. கேட்கணும், இந்த உலகத்துல உருவாக்குற நோக்கம் ஒன்னு இருக்கும். நம்ம சும்மா நம்ம இந்த உலகத்துல கத்துற அனுப்பல, ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ வேலை செஞ்சோ, சாப்பிட்டோம் உண்டோ உறங்கினோம் அந்த மாதிரிக்கு அனுப்பல. கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு நோக்கம், கர்த்தருக்கு ஒரு நோக்கம், நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் உண்டாக்குறோம் ஒரு நோக்கம். கர்த்தாவே என்ன செய்யுதுங்க, பாதி வயதுல என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. இங்க என்ன சொல்றாரு, சாகாம பழைத்திருந்து உங்களுடைய செய்ய விவரிப்பே. இந்த உலகத்தில் உண்டாக்குறது ஒரு நோக்கம் உண்டு அருமையானவர்கள். ஏதோ வேலை செஞ்சோம், வீட்டை கட்டினோம், காட்டை வாங்கினோம், அதை வாங்கணும், இதை வாங்கணும், நம்ம வீட்டில் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறோம், அதுக்கு கர்த்தர் நம்மளை உண்டாக்கல. நம்மளை எதுக்கு உண்டாக்கியிருக்காருன்னு தெரிஞ்சா சொன்னால் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் செய்கையில் எல்லாருக்கும் என்ன செய்யணும், விவரித்து சொல்லணும். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாருக்கும் விவரிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்படி இருக்குன்னா என்ன செய்ய, அவர் உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். 146:2.
2: நான் உயிரோடு இருக்கும் மட்டும்
1: கர்த்தரை துதிப்பேன், நான்
2: உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன்.
1: பாத்தீங்களா, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். துதிக்கிறமா சொல்றேன், உயிரோடு இருக்க மட்டும் அவரை என்ன செய்வேன், துதிப்பார். உள்ளளவோ கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். யார் யார் அப்படிலாம் செய்கிறோம் நினச்சி பாருங்க. முதல் கர்த்தர் நம்மளை உருவாக்குற நோக்கம், நம்மளை முதல்ல நம்ம கர்த்தரை பற்றி கொண்டும் போது நம்ம என்ன கிடைக்கணும், வலது கர்த்தர் நம்மளை தாங்குறாரு, நமக்கு என்ன செய்யறது, சகாயம் பண்ணுறாரு. அல்லேலூயா. அது மாத்திர நமக்கு ஆலோசனை தந்து நம்மளை மகிமையில் சேர்த்துக்கிறோம். ரெண்டாவதாக பூர்ண சமாந்தம் தர்றாரு. எவ்வளோ சமாந்தனம், நதி போல எல்லாவற்றிலும் நமக்கு சமாந்தத்தை கொடுக்குறாரு. மூன்றாவதாக நம்ம என்ன கொடுக்குறாரு, பற்றி கொள்ளும் போது நம்மளை உயிரோடிச்சிருக்காரு. உயிரோடு நம்ம என்ன செய்யணும், அவர் கர்த்தருடைய செய்கைகள் எல்லாருக்கும் விரிச்சு சொல்லணும். நம்ம உயிரோடு நாளெல்லாம் கர்த்தரை துதிக்கணும். நம்ம உள்ளளவும் கர்த்தரை என்ன செய்யணும், கீர்த்தனம் பண்ணணும். ஹல்லேலூயா. கடைசியாக கர்த்தரை பற்றி கொள்ளும் என்ன கொடுக்கிறாரு பாருங்க, உபாகம் புஸ்தகம் 30:20.
2: கர்த்தர்
0: உன்
2: பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும்
0: ஈசாக்குக்கும்
2: யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று
0: அவர்களுக்கு
2: ஆணையிட்ட
0: அவரிடத்தில் ஆணையிட்ட
2: கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரே அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர்
0: ஹல்லேலூயா. அவர் தான் நம்ம ஜீவனும் தீர்க்காயுசு. அவர் பற்றி கொள்ளும் போது அவர் நமக்கு எப்படி இருக்கார், அவரே ஜீவன் நமக்கு தீர்க்காயுசுமா இருக்கிறார். அவர் தான் ஜீவன். ஒன்னு ஐந்தாம் அதிகாரம் 12 வசனம்,
2: குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன்.
0: பாத்தீங்களா, இயேசுக்கு உங்களுக்குள்ள இருந்தா தான் நீங்க ஜீவனுடையவன் இருப்பீங்க. இயேசுக்கு உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க என்ன ஜீவன் இல்லாம இருப்பீங்க. அதுதான் இங்க சொல்றாரு, அவரை பற்றி கொள்வன் அவர் அவரே நமக்கு என்ன செய்றா, ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். ஹலேலூயா. அவர் தான் நம்ம ஜீவன். அவருக்காக நம்ம தீர்க்க ஆயுசு உள்ளவர். அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் நமக்கு ஜீவனா இருப்பார். குமார் இல்லாத யாரும் இல்லையா, ஜீவன் இல்ல. நமக்குள்ள குமார இருந்தாதான் ஜீவனுடையில இருப்போம். அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். அவர் பற்றி கொள்ளும் போது நம்ம ஜீவனுடையவராய் மாறுறோம். ஹல்லேலூயா. அவர் பற்றி கொள்ள ஜீவனும் தீர்க்காயுசு அவர் தராரு. நம்ம தீர்க்காயுசு தரணுமா, அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாய் பிடிச்சுக்கணும். அவர் தான் நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசு உடையவர். ஒன்னியவன் 5:20 வசனம்,
2: இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார்.
0: நித்திய ஜீவனமா இருக்கு. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். அவர் தான் மெய்யான தேவன்.
1: அருமையானவர்களே, இதுவரைக்கு ஆண்டோட வார்த்தை கேட்டோம். இப்ப நம்ம சவம் பண்ண போறோம். சவம் பண்ணலாமா? எங்களை அன்பான் ஏசித்து வழி நடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பின் தகப்பனே. அப்போ அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாதத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். அன்றுவரையுமே துதிக்கிறோம். பலவீனத்தெல்லாம் மாற்றுங்க, கட்டுகள்லாம் உடைச்சிப்படுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. கத்துடைய கிருபை எல்லாரையும் தாங்கணும் ஆண்டவரே. அப்பா என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்ப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்ப்பா, என்ன பலவீனம் இருந்தாலும் குணமாக்குங்க எஸ்ப்பா, மந்திரம் செய்வன் உடைச்சி போடுங்க எஸ்ப்பா, பிசாசின்கீர் அழித்து போடுங்க எஸ்ப்பா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க எஸ்ப்பா, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் எஸ்ப்பா, குழந்தை பக்கம் இல்லாத மக்களுக்கு குழந்தை போய்த்தாங்க, சமாளாத மக்களுக்கு சமாளித்தாங்க, கடன் பிரச்சனைலாம் மாற்றுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க எஸ்ப்பா. அன்பின் தகப்பனே மீ துதிக்கிறோம். தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, கேஸில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, சாபத்திலையும் பாவத்தில் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்கப்பா, நல்லா எல்லாரும் நல்ல மதிப்பெண்ணாங்க பாஸ் பண்ணணும். உங்க நான் மகிழ்ப்படணும் எஸ்ப்பா. பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க ஆண்டவரே. உள்ளத்திலும் வெளியிறமா அற்புத செய்யுங்கப்பா, ஆசீர்வச்சு உயர்த்துங்க. தலைவலி நல்லா கஷ்டப்படுறவங்களை குணமாக்குங்க அப்பா. தகப்பனே தகப்பனே, நெஞ்சுவில கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க குணமாக்குங்க, பயல்சினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க. உங்க நான் மகிழ்ப்படட்டும், ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிக நாம் மகிமிக்க செலுத்துறோம். ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்த நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள். இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிக்கை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிக்கை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம்தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள், உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் acvinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: அவள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படி இருக்குமானா இன்னைக்கு நம்ம கத்துட்டு கேட்க போறோம், ஆண்டவரே என்னை மன்னி ஆண்டவரே, எங்கப்பா என் ஆத்துவ உம்மை விட்டு விழுந்திருக்கு, உம்ம விட்டு தூரம் எங்க இருக்குப்பா, என்னை காமிங்க பரிசு தேவன் கேட்டீங்கன்னா அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா, வசனத்தை வாசிங்க உங்களுக்கு சொல்லி தருவாரு. அஞ்சோட கேட்கணும், ஆண்டவரே என் வசனத்து மேல எங்கூட பேசுங்க ஆண்டவர், எங்க விலகி இருக்கிற உங்க வீட்டு, உங்க வீட்டு எனக்கு வேண்டாம், அந்த விலகிறதே வேண்டாம், நம்ம ஓடு இருக்கணும் ஆண்டவர், எப்படியாவது சொல்லித்தாங்கன்னு கேளுங்க, பரிசு தேவன் அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா, அதான் சொல்றாரு. வெளிப்படுத்தும் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம், கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினை கூர்ந்து
1: அதை கை கொண்டு மனம் திரும்பு.
0: அது கை கொண்டு மனம் திரும்பு, கேட்டிருக்கோம் எத்தனை வசனம், வாசிருக்கீங்க எத்தனை வசனம், அதை கேட்டு பெற்றுக்கொண்ட வசனத்தை நினைத்து நினைச்சு அதை என்ன செய்ய, வசனத்தை கை கொண்டு மனம் திரும்பு. மனம் திரும்பி கத்துட்டு ஓடி வர நம்மளதான், இந்த உலகம் எனக்கு வேண்டாம் யஸ் பண்ணி போதும், கை கொண்டு மனம் திரும்பு, வசனத்தை கை கொண்டு மனம் திரும்பி பாருங்க, பெரிய காரியம் வாழ்க்கையில் செய்வாரு. கை கொண்டு மனம் திரும்பு, மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். கிறிஸ்தவங்களை சொன்னா ஏதாவது சர்ச்சைக்கு வந்தா கிறிஸ்தவங்களா இருந்தோம், அது அது பிரயோஜனம் அது கிறிஸ்தவங்க பேர் கிறிஸ்தவங்க, சர்ச்சைக்கு வந்துட்டோம் எல்லாமே செஞ்சிடறோம் அது பேர் கிறிஸ்தவங்க. கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், வசனத்தை கேட்ட வசனத்தை கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்மளுக்குரியது அல்ல, கேட்டதை நினைவு கூர்ந்து, நீ கேட்காத வசனத்தை இல்ல, நீ என்னென்ன வசனம் கேட்டிருக்கீங்களோ அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். நம்ம கேட்காத வசனத்தை கத்து சொல்லல, நீ கேட்டதை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், கையில, ரெண்டாவது அசல, மூணாவது நம்ம என்ன இதயத்தை மாயைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒப்பு கொடுக்க கூடாது. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது நம்ம தீமை விட்டு நன்மை நடிச்சு, நன்மை செய்யணும்னு நம்ம நடிச்சிருப்போம். எது தீமை, இயேசுக்கு நம்ம ஒரு நாளுக்கு ஒரு மறக்க, அதுதான் நன்மை. உள்ளது உள்ளதென்றும் சொல்லுங்க, இதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமை. மூணாவது என்ன செய்யக்கூடாது, மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா, மனம் திரும்ப வேண்டும். எதுலாம் நம்ம திருந்திரும்போ நமக்கு கத்துக்குதான் தெரியும். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம்,
1: நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ,
0: நான் நேசிக்கிறவர் எவர்களோ
1: அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன்,
0: அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன்.
1: ஆகையால்
0: நீ
1: ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப,
0: ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப. நேசிக்கிறவங்களை என்ன மட்டும் ஆண்டவர் கடிந்து கொள்றாரு, என்ன மட்டும் ரொம்ப கடிந்து கொள்ற அப்படிங்கிற உங்களை கத்த என்ன செய்யறாரா, நேசிக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. கத்தர் யாரை சிக்ஷிப்பாரு, யாரை சிக்ஷிப்பாரு, நேசிக்கிறவங்களும் அவளை கடிந்து கொண்டு, சும்மா சிச்சிக்க மாட்டேன், எப்படி சிச்சிப்பாரா, கடிந்து கொண்டு சிச்சிப்பார். கத்திர யாரை நேசிக்கிறவங்களை கடிந்து கொண்டு சிச்சிப்பார். அல்லேலூயா. சாக்கரே என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். கத்திர எதை சொல்றாரு, இதை வீடு அதை வீடுன்னு சொல்றாரு, அதை வீட்டு தான் ஆகணும். கத்திர யாரை நேசிக்கிறோம், கடிந்து கொண்டு சிச்சிக்கிறார், அது என்ன செய்யணும், சாக்கரே நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். அல்லேலூயா. நான்காவதாக ஒன்னு யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம்,
1: உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம்,
0: உலகமும் இச்சையும் ஒழிந்து போம்,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம ஒரு நாள் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும் அருமையானவர்களே, உலகமும் இச்சையும் என்ன செஞ்சிடும், ஒரு நாள் ஒழிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகமும் இச்சையும் ஒழிந்து போகும், கத்துடி சித்தத்தின், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யற மட்டும்தான் என்றென்றைக்கும் நினைச்சிருப்போம். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே காலையில எரிஞ்சு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய சித்தத்தை தான் செய்யணும், ஆண்டவரே உன் பிரியமில்லாத காரிய வாழ்க்கை எதுவுமே

0: நடக்கக்கூடாது. ஆண்டவரே நீர்தான் என்ன காமிக்கணும், நீர்தான் போதிக்கணும். கர்த்தர் சொன்ன கர்த்தரை போல போதிப்பவர் யார்? அவர் போதிக்கிற தேவன். அவர்கிட்ட கேளுங்க, கர்த்தரை போல போதிக்கிற தேவன் யார்? போதிப்பாரு, எல்லாமே சொல்வார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டு, உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லின்னு சொல்லி இருக்கிறார். அவர் போதிக்கிற தேவன், அவர் சித்தத்தின்படி நம்ம செய்ய வேண்டும். எபேசியர் புஸ்தகம் 5:17.
1: ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன செஞ்சோம்? உணர்ந்து கொள்ளுங்கள். மதி ஆற்றல் என்ன எல்லாருக்குமே தெரியும், நம்ம எப்படி இருந்திருக்கூடாது. அதுங்க இதுல சொல்ற நீதிமொழி இல்ல 19:2 ஆத்தும அறிவெல்லாம் இருப்பது நல்லதில்ல. வாசிங்க 19:2.
1: அறிவில்லாத இருப்பது நல்லதல்ல.
0: அதான் சொல்றாரு, மதியற்றவளாயிராமல் நினைச்சீங்க. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து என்ன செய்யணுமா?
1: உணர்ந்து கொள்ளுங்கள்,
0: உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எதுதான் சித்தமா இருக்கும் இது அவள் குழப்பாங்க. இனிமேல் நிறைய கள்ள திருக்கசியில் வருவாங்க, நிறைய காரியங்களை குழப்பாங்க. அவங்க தான் அங்க சொல்றாங்க இங்க சொல்றாங்க, போயிடாதீங்க. அதான் அன்றாடி மதியற்றவளாயிராமல் நினைச்சு கர்த்தர் சித்தம் இன்னதென்று என்ன செஞ்சிருங்க? உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். பாருங்க, பரிசுத்த பவுல் ரட்சிக்கப்பட்டாரு. முதல்ல என்ன கேட்டாரு ஆண்டவர்ட்ட? அவர் முதல்ல கர்த்தர் விரோதமா இருந்தாரு, எத்தனையோ பேர் கர்த்தருடைய பிள்ளைகள துன்பப்படுத்துற எல்லாம் பண்ணாரு. ஆனா பரிசுத்த பவுல் பஸ்ட் கேட்ட வார்த்தை என்ன பாருங்க, அப்போஸ்தலர் நடையின் புத்தகம் 9:15. அப்போஸ்தலர் நடையின் புத்தகம் 15:4.
1: அவன் நடுங்கி திகைத்து
0: ஆண்டவரே ஆண்டவரே
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்,
0: என்ன செய்ய சித்தமா இருக்கேன் பாத்தீங்களா? அவர் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஆண்டு தரிசனமானாரு, ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கல. கர்த்தர் என்ன கேட்டாரு? நடுங்கி திகைத்து ஆண்டவரே
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்,
0: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன். நம்ம என்ன செய்யப்பா ஆண்டவரே, நான் இனிமேல ஒருத்தர் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டிருப்பான். அவர் கேட்டாரு நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். இன்னொரு வாசிக்கிற 1:17.
1: உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும்,
0: உலகமும் அது இச்சையும் ஒளிந்து போகும்.
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம வேத வாசிக்க கேட்டோம், முடிவர நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படும். முதல் என்ன செய்யணும்? நம்ம கர்த்தருடைய பரிசுத்தத்தில் நிலைச்சிருக்கணும். என்ன செய்யணும்? கை சுத்தமா இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும்? நம்ம இதயத்துல மாசிலாம் இருக்கணும். மூன்றாவது நம்ம இதயத்தை மாயக்கு ஒப்பு கொடுக்க. நாலாவது கவடா ஆணிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யணும்? தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யும்போது என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்ற தீமை, கர்த்தருடைய பின்வாங்குற தீமை. அல்லேலூயா. மூன்றாவது மனம் திருமணம், எந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து மனம் திரும்ப. எப்படி நம்ம அறிஞ்சுக்கொள்ள முடியும்னு சொன்னா, நம்ம கீழே விழுந்திருக்கோமா, தேவன் பிரிஞ்சிருக்கோம் சொன்னா, நம்ம செவம் பண்ணுமா, நம்ம இருதயம் எங்கேயோ தூரமா இருக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுமா, இருதயம் எங்கேயோ இருக்கும். ஆனா நமக்கு உடனே ஆண்டு கேட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். நான்காவதாக கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் சித்தத்தை சேர என்றென்றைக்கும் நினைத்திருப்பான். நம்ம எது சித்தம் சொல்லி பரிசுத்த பவுல் முதல்ல கேட்டாரு. என்ன கேட்டாரு? ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமா? நம்ம ஆண்டுட்டு ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிற ஆண்டவரே, நான் எப்படி உலகத்துல வாழணும் ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாங்கப்பா, எனக்கு போதிங்க ஆண்டவரே. கர்த்தரை போல போதிப்பவர் யார்? கர்த்தர் போதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கேட்க வேண்டும், கர்த்தாவே சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்கணும். நம்ம வழிகளை என்ன செய்யணும்? ஆராய்ந்து சோதித்து ஆராய்ந்து நம்ம என்ன கர்த்தரத்திலேயே திரும்ப கிடவோம். கர்த்தர் சித்தத்தை செய்தாதான் பல்லவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதங்க ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், மத்தியான சுவிசேஷம் 7:21.
1: பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே,
0: பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே
1: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
0: என்னை
1: நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்,
0: கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
1: அதில் பிரவேசிப்பதில்லை.
0: அப்ப மிக மிக எது முக்கியம்? கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும். ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நம்மளுக்கு சித்தத்தின்படி செய்ய ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்க தான் என்ன வழி நடத்தணும். என் கரத்தை பிடிச்சிக்கோங்க ஆண்டவர், நான் கூட கரத்தை பிடிச்ச விட்டுருவோம் ஆண்டவரே. நான் ஒரு நாள் உங்களுடைய கரத்தை நீர் என்னை பிடிச்சு நடத்துங்க. இதுவே வழி, இதுவே பாதை, இதுலயே நடத்துங்க ஆண்டவரே. எனக்கு ஒன்னும் தெரியல, சொல்லி கருத்து இடத்துல கண்ணீரோடு கேட்போம். கையினால என்னென்ன பாவம் செஞ்சிருக்கோம், யார் காசெல்லாம் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கோம், யார் காசு நம்ம எடுத்திருக்கோம், யார் பொருள் எடுத்து வச்சிருக்கிறோம், யார் வீட்டுல என்ன பொருள், நம்ம பொருள் நம்ம வீட்டுல யார் பொருள் நம்ம வீட்டுல இருக்கிறது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது தீமை விட்டு, மூணாவது எந்த நிலையில் விழுந்தோம் என்று சொல்லி மனந்திருக்க வேண்டும், நான்காவது கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யணும், ஆண்டவருக்கு அர்ப்பணித்து போடுமா.

0: பரலோகத்துக்கு வரணும். ஆண்டவரே, முடி பரிந்து நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்க கேட்டோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பருவத்திலே இந்த பரிசுத்த ராஜ்யத்திலே நம் செல்ல தகுதி நம் முடி பரிந்து நிலைத்து நிற்க வேண்டும். அப்போ ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்படுகிறவர்கள் பரலோகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி நான்கு விதமான காரியத்தை கேட்டோம். யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அந்த உட்பிரிவுகளாக நான்கு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். ஒன்று, கைகளே சுத்தம், இருதயத்தில் மாசில்லாத ஒரு தன்மை, கபடை ஆணையிடாமல் ஒரு நிலைமை, தன் ஆத்மாவை உலகத்திற்கும் மாயைக்கும் ஒப்பு கொடுக்காத ஒரு நிலைமை. கர்த்தருக்கு ஏற்பமாய் கையில் சுத்தத்தை தாரும், என் இருதயத்திலே பரிசுத்தத்தை தாரும், என் கபடாய் பொய்யாய் ஆணையிடக்கூடாத ஆண்டவரே, என் ஆத்மாய் உலகத்திற்கோ பிசாசுக்கோ உலகத்திற்கோ ஒப்பு கொடுக்கக்கூடாத ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளும் கேட்போம். இரண்டாவது, நிலைத்திருக்க வேண்டும் என்றால் எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட அழகாக பேசினார். தீமை வீட்டு விலகி நன்மை செய், நீ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா. எது தீமை? கர்த்தரை விட்டு விடுவது தீமை. எப்போதும் கர்த்தரோடு இருக்க அழைக்கப்பட்ட நாம் கர்த்தரை விட்டு விலகுவது, கர்த்தரை விட்டு விடுவது தீமை. உள்ளது உள்ளது என்று வில்லது இல்லது என்று சொல்வது நன்மை, அப்படி சொல்லாதிருப்பது தீமை என்று கேட்டோம். இன்றைக்கு சொல்வோம், ஆண்டவரே உம்மை ஒருபோதும் விட்டு விலகாத படிக்க, சங்கீதக்காரனை போல எப்பொழுதும் அவோடு இருக்கவும், உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் பேச எனக்கு உதவி செய்யுங்க. அர்ப்பணம் செய்வோமா? மூன்றாவது, எப்படி இருந்தால் நிலைத்திருப்பான்? கடைசி வரையிலும் கர்த்தர் சொன்னார், நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் என்று சொன்னார். எந்த நிலையில் விழுந்தாய் என்பதை அலசி பார்த்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நீ கேட்டுக்கொண்ட வகையின் நினைவு கூர்ந்தது, பெற்றுக்கொண்ட வகையின் நினைவு கூர்ந்து மனம் திரும்பு, நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சொன்னார். எங்க மனம் திரும்பாமல் இருக்கிறோமோ இன்றைக்கு கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னை முழுமையாய் பரிசுத்தப்படுத்தும், உம்மை போல மாற்றும். ஆண்டவரே, என் மனம் திரும்பி உம்மை சமுத்திரம் அமர்ந்திருக்க எனக்கு கிருபை தாரும். வசனம் சொல்றது, மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என்னை அப்படியே மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? நான்காவதாக, யார் கடைசி பரிந்து நிலைத்து நிற்பார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஆம், நாம் மதியற்றவர்களாம் இராமல் கர்த்தர் சித்தம் இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமாம். ஆத்மா அறிவில் இருப்பது நல்லதல்ல, கர்த்தர் அறிகிற அறிவிலே நாம் பெருக வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பான். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசினார். இதுக்கு அர்ப்பணம் செய்த ஆண்டவரே, நான் முடிவு பரிந்து நிலைத்து நிற்க எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. தகப்பனே, இந்த நாள் கூட அரைகுறையா அல்ல ஆண்டவரே, முடிவு பரியந்தும் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய கைகளில் சுத்தத்தை தாரும் ஆண்டவரே, எங்களுடைய இதயத்திலே பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கபடாய் ஆணையிடக்கூடாது, எங்கள் ஆத்தமாய் உலகத்திற்கு ஒப்பு கொடுக்க கூடாது ஆண்டவரே. தீமை விட்டு விலகி நன்மை செய்யக்கூடியவர்கள் எங்களை மாற்றும். ஜீவ தண்ணீரின் ஊற்றாகி உம்மை விட்டுவிடாதபடிக்கு எப்பொழுதும் மோடிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, எங்கள் குருபை தயவாய் தாரும். உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று பேச எங்கள் கற்று தாரும் ஆண்டவரே. எப்பொழுதும் மனம் திரும்பி நாங்கள் அந்த மனம் திரும்புதல ரட்சிப்பில் வளரக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கு விழுந்திருக்கும் எங்களுக்கு எங்களை காண்பியும் ஆண்டவரே. அடிக்கடி கேட்டு பெற்று ஒரு வசனத்தை நினைவு கூர்ந்து ஜாக்கிரதையாய் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சித்தத்தை செய்யும் பொழுது என்றென்று நிலைத்திருப்போம் என்று சொன்னீரே ஆண்டவரே. மதியற்றவர்களாம் இராமல் அறிவோடு நடந்து கொள்ள, உன் சித்தத்தை உணர்ந்து அதை செய்ய, கர்த்தர் சித்தத்தை செய்கிறவர்கள் பரலோகத்தில் பிரவேசப்படும் சொன்னீரே. உன் சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை அதிகமாய் தாரும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டு யாரெல்லாம் உண்மையை தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவன் மீது கர்த்தருடைய பிரசன்னமும் வல்லமையும் மகிமையும் இறங்கி வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய புதிதாக்கிற வல்லமை இறங்கி வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்து கொடுத்த சகோதரர் இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும் ஆசீர்வதையும். இப்பொழுது கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிக்க போகிறார்கள். யூடியூப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக, வெப்டிவி மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களும், இங்கே வந்திருக்கிற நீங்களும் கூட தீவழியா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சகோதரி உங்களுக்காக இப்போது பிரார்த்தனை எடுப்பார்கள்.
1: இந்த வசனத்தை கேட்டிருக்க ஒவ்வொருவருக்கா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமான்ட்டு தாரு, சந்தோஷம் தாரு. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களா உலகம் கொடுக்கிற சமான்ட்டல என்னுடைய சமான்டே உங்களுக்கு வைத்து பெருக்கிற உங்க உள்ளம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீரே. எல்லாருக்கும் சமான சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சியை தாரும், ஆறுதலை தாரும், தேர்தல் தாரும். கத்துடைய கரங்களை தாங்கி வழிநடத்தட்டும் ஐயா. நீர் ஒவ்வொரு வாழ்க்கையில அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்த முடியாது செப்பிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவையினை சந்திக்க முடியாது செப்பிக்கிறோம் ஆண்டவரே. கடன் கண்ணீர் வேதனையில் இருக்கிற மக்களுக்கு நீர் விடுதலை தாரும், கஷ்டங்களில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு, வியாதியோடு இருக்கிற மக்களை சுகமாக்க முடியாது செப்பிக்கிறோம். கத்துடி வல்லக்கரம் தொட வேண்டும் செப்பிக்கிறோம். மாயமந்திர சக்திகள், பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டி செப்பிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுக்கு நாமத்தில் அவனை கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாம ஒவ்வொரு குடும்பத்திலும் கத்தாவே நீங்க தான் ஆசீர்வித்து உயர்த்தமே ரட்சிக்கப்படணும் அறியன்மையா. தகப்பனே, மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பி குணப்பட கிருப திரும்பிக்காய் செபிக்கிறோம். பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மையப்படுத்துங்கிறாச்சா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாருமாண்டவரே. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்த தரணேசப்பா. கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுதந்திரன்னு சொன்னீங்கல்ல. குழந்தை பாக்கியத்தை தாங்கண்டவரே, குழந்தை பைத்த தாங்க. அன்பின் தகப்பனை இறக்க செய்யுங்க, கிருப செய்யுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்துங்கிறாச்சா. பலத்த காரியத்தை நீங்க செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை உயர்வை தாரு, வேலையில உயர்வு இல்லாத மக்களுக்கு வேலை உயர்வை தாருராஜா. வேலையை பர்மனண்டாக கிருபை செய்யுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கஷ்டத்தை மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. அன்பின் தகப்பனே, குடும்பத்துல சண்டை குழப்பங்களை எல்லாவற்றையும் மாற்றிருங்க. சஞ்சலம் வருத்தங்களை எல்லாம் நீக்கிருங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ய முடியாது மன்றாடி செபிக்கிறோம். உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்கிறாச்சா. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீர் அதிசயங்களை அற்புதங்களை செய்து உங்க மகத்துமில நாமத்தை மையப்படுத்துங்க சப்பா. ஆசீர்வதிங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். கத்தியுடைய வல்லக்கரம் தாங்கணும், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தரணும் ஆண்டவரே. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும், கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க ஆண்டவரே. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. ஆத்ம கண்களை திறந்து விடுங்க, மரீர் அறிவில் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தேவனே, தேவனே, பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தாங்க, உன்னதமான சிலாக்கியத்தை தாங்க யாசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க சப்பா. எங்க படிக்கிற பிள்ளைகளை காப்பாத்துங்க ஆண்டவரே. எங்கு சென்றாலும் பிள்ளைகளை நீங்க பாதுகாக்கணும், பராமரிக்க எந்த மந்திரமோ சேவையோ எங்க பிள்ளைகளை தொடக்கூடாதப்பா. கல்வார் ரத்தத்துல மூடிக்கோங்க, அக்கில மூடிக்கோங்க. தேவ கிருபை சிவந்து கொள்ளட்டும். எங்க பிள்ளைகளை செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. செபிக்கிற பிள்ளைகளை எங்க சிறு பிள்ளைகளே செபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. சொல்லித்தாங்க ஆண்டவரே. துதிக்க ஸ்தோத்திரமான எங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. தேவ கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்க சென்றாலும் நீர் முன்னாலே பின்னாலே காத்துக்கோங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்தான கரிய செய்ய பிரிந்து கொடுமை அணைக்கணும் ஐயா. தகப்பே, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளா நீங்க சந்திக்கணும் ஐயா. உன் வாயிலும் சொல்லி பிறக்கிறதுக்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன தேவனாய் கத்த. நாங்கள் கொஞ்சம் காரியம் கேட்டிருக்கோம், கேத்துக்கு என்ன எத்தனையோ காரியங்கள் முடித்து கேட்க மறந்து விட்ட எல்லா காரியத்தையும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சம்பூர்ணமா கொடுத்து பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் எல்லாம் மாத்துங்க. தேவைகளான் சேர்ந்தீங்க. ஒரு நன்மை சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீரு. எங்க மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடவே கூடாது ஏசப்பா. ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது. சகல ஆசிரியர்கள் சம்பூர்ணமா கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிகான மகிமுக்கு சொல்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கிறோம் பிதாவே. ஆமே.
0: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களில் சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமோ ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதெல்லாம் ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், டோல்பாத் 80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் கோனு 643-101 நீலகிரி சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website and our resources. God bless you.

0: நம்ம இதயத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும். அதான் ஆண்டு சுத்த இதயம் உள்ளவன் பாக்கியவா நாம் தேவனே தசிப்பார்கள். வாசித்து பாருங்க மத்தியம் சுவிசேஷம் 5:8.
1: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
0: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
0: அவர் தான் தேவனை என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். இதயத்தில் சுத்தம் இருக்கா? ஏதோ வாரம் ஞாயிற்றுக்கிழமை போயிட இருக்காதீங்க அருமையானவர்களே. இது மாதிரி நாட்கள் பொல்லாத அனுப்பினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். இதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவங்க என்ன செய்ய முடியும், தேவனை தரிசிக்க முடியும். நம்ம இதயத்தில் சுத்தமா இருக்கமா? வீட்டில் குழப்பம் யோசனை இருக்குதா? இருக்குமான நீ காண்டிருக்கே பாண்டவரே சுத்தி இது தெண்ணில சங்கீதக்கார அதுவும் தாவீதம் கேட்டார், என் தேவனை சுத்த இது தெண்ணில சிருஷ்டிமையா நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதிப்பியும். என் தேவனே சுத்த இது தெண்ணில சிருஷ்டிமையா நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதிப்பியும்னு சொல்லி கேட்போம். அல்லேலூயா. மூன்றாவது மத என்ன செய்ய கையில சுத்த, ரெண்டாவது இதயத்துல மாசில, மூணாவது
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும்.
0: நம்ம ஆத்மா என்ன செஞ்சிடக்கூடாது, மாயைக்கு ஒப்புக்கூடாது. 2:8.
1: பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள்,
0: பொய்யாய் மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள்
1: தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள்.
0: பாத்தீங்களா, பொய்யான மாயை. பொய்யான மாயை எது? உலகம். அதான் உலகத்தின் வேசம் ஒரு கடந்து போயிரும். பொய்யான மாயை உலகத்தை மாயை பற்றி கொள்ளுகிற என்ன செய்வாங்களா, தங்களுக்கு வருகிற கிருவைய
1: போக்கடிக்கிறார்கள்.
0: நாம கிடைக்கிற கிருவியை நம்மளே போக்கடிச்சிடறோம். அருமையானவர்களே, நம்ம உள்ள தலைசி பாப்போமா, நான் எங்க இருக்கிறாண்டவரே என்ன காமிங்கப்பா, என்ன சரிப்படுத்துங்கன்னு கேளுங்க. மத பாத்திர கையில சுத்தம் உள்ளவர்கள், ரெண்டாவது
1: இருதயத்தில்
0: இருதயத்தில் மாசு, மூணாவது
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும்.
0: நம்ம இருதயத்தை என்ன செய்யக்கூடாது, மாய உலகத்துக்கு ஒப்பு கூடாமலும்
1: கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே.
0: சும்மாவே கபடா சத்தியம் சத்தியமா சொல்றேன், நிச்சயமா சத்தியமா சொல்றேன், கபடாய் ஆணையிடாமலும். நம்ம சும்மா உள்ளத்துல ஒண்ணு உள்ளத்துல ஒண்ணு வச்சு சும்மா சத்தியமா சத்தியமா சொல்றோம். அத நம்ம என்ன செய்யணும், ஆண்டு கேட்டு மன்னி கேட்டு என்னை மாற்ற மாட்டேன்னு சொல்லி கேட்கணும். சங்கீத புஸ்தகம் 120 3:3.
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே,
1: பொய் உதடுகளுக்கும்
0: பொய் உதடுகளுக்கும்
1: கபடனாவுக்கும்
0: கபடனாவுக்கும்
1: என் ஆத்மாவை தப்பியும்,
0: என் ஆத்மாவை தப்பியும்
1: கபடனாவே
0: கபடனாவே
1: உனக்கு என்ன கிடைக்கும்,
0: உனக்கு என்ன கிடைக்கும்,
1: உனக்கு என்ன செய்யப்படும்,
0: உனக்கு என்ன செய்யப்படும்,
1: பலவானுடைய கூர்மையான அம்புகளும்
0: பலவான கூர்மையான அம்புகளும்
1: சூரை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும்.
0: சூரை செடி எழுக்கும் தழல் அக்கினி, அக்கினி தான் கிடைக்கும், அதான் சொல்றாரு. அதனால அருமையானவர்களே, நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம நாளுக்கு நாள் பரிசுத்தமாக தேவனிடத்துல கெஞ்சி கேட்போம். அல்லேலூயா. நம்ம யார் பொருள் வாங்கியிருந்தாலும் திருப்பி கொடுங்க, அவங்களுக்கு தெரியல மறந்துட்டாங்க, நம்ம கேட்கல வரு கொடுக்காட்டே பரவாயில்ல, அவங்க மறந்துட்டாங்க, நம்ம கொடுக்காம இருக்க நினைக்காதீங்க, கொடுத்துருங்க. அதுதான் நம்ம வந்து பரலோத்து பிறகு தடையா இருக்கும். நம்ம என்ன செய்யணும், கையில சுத்தம் இருக்கணும், ரெண்டாவது இதுல இருக்கணும், இதயத்துல மாசிருக்கும். ஆண்டவர் கேட்கணும், என் தேவனே சுத்த இதய தண்ணில சிருஷ்டிமையா நீலபரமான ஆவியின் உள்ளத்துல புதிப்பு. அதான் யாவு சொன்னாரு, சுத்த கை சுத்த கையுள்ள வர வர என்ன செய்யறாங்களா, பழத்து போறாங்க. மூணாவது இதயத்தை என்ன செய்யாதீங்க, உலகத்துக்கு ஒப்பு கொடுக்காங்க, உலக ஆசை பாசங்களுக்கு ஒப்பு கொடுக்காங்க, மறைஞ்சிரும். ஒரு நாள் தான், நம்ம ரெண்டு நாள் நல்லா இருக்கும், வாழ் வரைக்கும் நல்லா இருக்கும், எப்ப நம்ம ஆத்து என்ன எடுத்துக்கலாம் நமக்கு தெரியாது. நாலாவது என்னது, கவடா ஆணையிடாத, உள்ளத்துல இருந்து ஏதோ ஒண்ணு வச்சு சும்மா நான் சத்தியமா சத்தியமான்னு சொல்லாத, கவட ஆணையிடாத. அதான் சொன்னார், முடிவர் நிலையில போனோம் ரட்சிக்கப்படும், ரட்சிக்கப்பட்டா எங்க போக முடியும், பரலோகத்து வெளிச்சத்தில் நடக்க முடியும். இரண்டாவதாக பாருங்க, சங்கீத புஸ்தகம் 37:27.
1: தீமை விட்டு விலகி,
0: தீமை விட்டு விலகி
1: நன்மை செய்,
0: நன்மை செய்
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். நீ கத்துல நிலைத்திருக்கும்னா தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும், அப்ப நம்ம என்றென்றைக்கும் கர்த்தரில் நிலைச்சிருக்க முடியும். தீமையான காரியத்தை விட்டு நாம் விலகணும். நாம் நிலைச்சிருக்கணும் சொன்னா தீமை விட்டு விலகி நன்மை செய்ய என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். கர்த்தரில் நிலைச்சிருக்கணும் சொன்னா தீமையான காரியம் என்னன்னு நமக்கு தெரியும், தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும், அப்ப நம்ம கர்த்தரில் என்றென்றைக்கும் நிலைச்சிருப்போம். பாருங்க இங்க சொல்றாரு, எரேமியன் புஸ்தகம் 2:13.
1: என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய
0: என்னை விட்டு விட்டார்கள்.
1: தண்ணீர் நிற்காத
0: தொட்டியாகிய
1: வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள்.
0: எது தீமை? கத்திரிட்டு விலகிறதே நம்ம தீமை. பாருங்க, சிலர்லாம் பேசுறாங்க, மணிக்கு எனக்கு நேரம் பேசுவாங்க, கத்திரே மறந்துடுவாங்க. அதங்க சொல்றாரு, ரெண்டு தீமையில் என்ன செஞ்சாங்க? கத்திரிட்டு விலகுனாங்க. ஒரு மணிக்கானாலும் பேசுவாங்க அவங்க, இது அதை இது அதை எங்க தொடங்கினாங்க, எங்க தொடங்கி எங்கேயோ முடிப்பாங்க, அது வரைக்கும் கத்திரே மறந்துடுவாங்க. அதான் சொல்றாரு, ரெண்டு தீமையில செய்தார்கள். ஒரு தீமை என்ன தீமை? சீவத்தண்ணீராகிய என்ன விட்டு விட்டார்கள். என்ன சீவத்தண்ணீர்? யாரு? கத்திரை விட்டுடுறோம். பேசி பேசி பேசி பேசி அந்த நிலையில அப்படியே ஏசாமியை மறந்துடுவோம். அதான் சொல்ற, சீவத்தண்ணீராகி என்ன விட்டு விட்டார்கள். நம்ம முதல்ல பார்க்கும்போது நம்ம கத்திரை ஒரு நாள் விடவே கூடாது. ஒவ்வொரு வினாடி அவரோடு இருந்தோம்னா நம்மளை அவர் ஒரு வினாடி கூட நம்மள விடவே மாட்டார். ஹலேலூயா, ஹலேலூயா. அதே சொல்ல, தீமை விட்டு நன்மை செய்யறவன என்ன சொல்றான்? என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்தா போதும். நன்மை இயேசுக்கு அவரை பற்றி பிடிச்சுக்கிட்டோம்னா போதும், நம்ம என்றென்றைக்கு நிலைத்திருப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. சங்கீத புஸ்தகம் 73:23
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
0: கர்த்தர் நிலைச்சிருப்போம்னா கர்த்தரோடு எப்போதும் நம்ம கர்த்தரோடு இருப்போம். அவர் வலதுகரம் நம்ம தாங்கும். ஹலேலூயா. கர்த்தரோடு எப்போது இருக்கணும், அந்த வாஞ்சியை நமக்கு வேணும். பேசி பேசி பேசுறாங்கன்னா நேரம் கர்த்தரே மறந்துடுவாங்க, எங்க இருக்கிறவங்களோட மறந்துடுவாங்க, பேசிட்டே இருப்பாங்க. மொதல் சின்ன பேச்சு பேச மற்றவங்களை குறை சொல்லுவாங்க, அப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அப்படியே நம்ம கர்த்தரையும் மறந்துடுவோம். அப்புறம் வந்து செவிக்க முடியாது, அப்படியே படுத்துருவோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆசாப் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எப்போது நானே உம்மோடு இருக்கேன். இன்னொரு தீம் என்ன பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 5:37.
1: உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள்,
0: இல்லது இல்லது சொல்லுங்கள்.
1: இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும்.
0: இதுக்கு மிஞ்சினால் என்ன இருக்குது? தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளது உள்ளதென்று இல்லது என்று சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றோம், இந்த நாள் நம்ம எத்தனை பேர் பாவம் செஞ்சிருக்கோம். ஆண்டு மன்னிப்பேட்டு ஆண்டவரே, உள்ளதான் பேச உதவி செய்யும். ஆண்டவரே, நான் வந்து உள்ளதை மட்டும்தான் பேசணும், பொய் சொல்லவே கூடாது. ஆண்டவரே, தீமையான கரை எனக்குள்ள வரக்கூடாதுப்பா, நீங்க தான் எனக்கு உதவி செய்யும் சொல்லி நம்ம பலத்தில பறக்கத்தின் முடியாது. தேவனிடத்துல நம்ம கேட்டா அவர் செய்வார செய்ய மாட்டாரா? அதான் பலத்தினால் அல்ல, ஆவினால. வாசிங்க சகதியா 4:6. நம்மளால முற்றிய முடியவே முடியாது, கர்த்தரால் முடியும்.
1: அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல,
0: பரத்தினாலும் அல்ல,
1: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
0: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
1: என்னுடைய ஆவினாலேயே ஆகும்,
0: என்னுடைய ஆவினாலே ஆகும். ஆமா அருமையானவர்களே, ஒவ்வொரு கர்த்தர் கர்த்தர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் தீமையான காரியம் எனக்குள்ள வரக்கூடாது, உண்மை ஒரு வினாடி கூட நான் விடக்கூடாது. ஆண்டவரே, பொய் சொல்லக்கூடாது, உள்ளது உள்ளது என்று இல்லது இல்லைன்னு சொல்லுற ஆண்டவரே, புதுப்பிச்சிங்க. நான் மற்றவங்க பொருள் யார் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. ஆண்டவரே, யார் பொருளுக்கு நான் எடுக்கவே கூடாதுப்பா. சின்ன பொருள் யாருக்கா கொடுக்க காமிங்க, நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்றேன்னு சொல்லி கத்துட்டு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிதான் அவர் பருவத்தில் நம்ம நிலைச்சிருக்க முடியும். கையில சுத்தா, ரெண்டாவது இதயத்துல மாசிருக்கூடாது, மூன்றாவது ஆத்து மாயைக்கு ஒப்பு கொடுக்கூடாது, நாலாவது கவடா ஆணையிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யக்கூடாது? தீமையான காரியத்தை நம்ம செய்யாது செய்யக்கூடாது. உள்ளது உள்ளதென்றோ இல்லது இல்லதென்றோ நம்ம சொல்லணும். ஜீவத்தண்ணீராக இயேசுகிறத்தனம் விட்டாதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாள் பாதத்தை அவரை பற்றி பிடித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. மூன்றாவதா பாருங்க, எரேமியன் புஸ்தகம் 15:19.
1: இது நிமித்தம் நீ திரும்பினால்,
0: நான்
1: உன்னை திரும்ப சீர்படுத்துவேன்,
0: என் முகத்துக்கு முன்பாக
1: நிலைத்தும் இருப்பாய்.
0: என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? நம்ம திருந்த வேண்டும். ஆண்டு பிரியமில்லாத காரியத்தை விட்டு திருந்த வேண்டும். ஆண்டு பிரியமில்லாத காரியம் என்னென்ன மக்கள் இருக்குன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப எனக்கு பார்த்தா எனக்கு என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அதான் திருந்தினா
1: நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன்.
0: திரும்ப சீர்படுத்த, முதல் நீ திருந்தி நல்லா தானே வாழ்ந்த, பின்வாங்கி போயிட்ட, இன்னைக்கு நீ திருந்தினா திரும்ப
1: சீர்படுத்த,
0: நிலைத்தும்
1: என் முகத்துக்கு முன்பாக
0: நிலைத்தும் இருப்பா. அல்லேலூயா. அது சொன்னார் முடிவரை இந்த நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுறான். நம்ம ரட்சிக்கப்படணும் சொன்னா நம்ம ஆண்டவரை திருந்த வேண்டும். எந்தெந்த காரியத்துல நம்ம யோசிப்ப ஆண்டவர் கேட்கணும். பரிசுத்த அவன்கிட்ட கேட்ட பரிசுத்தர் அழகா சொல்லி தருவாரு. அதான் பழத்தினால் அல்ல பரகத தேவாவியால் எல்லாம் ஆகும். எதுல திருந்தணும் ஆண்டவரே, எதுல எல்லாம் நான் திருந்தணும் ஆண்டவரே, நான் நிலைச்சிருக்கணும், எனக்கு இந்த உலகத்தில் ஒண்ணு வேண்டாம், நிலைச்சிருக்கணும் சொல்லி கேப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் நம்ம காமிப்பாரு. நிலைச்சிருக்கணும் சொன்னா நம்ம ஆண்டவர் நம்ம எந்தெந்த காரியத்தை விட்டு திருந்த வேண்டும். அதான் பரிசுத்த யோவான் எழுதியிருக்கிறாரு வெளிப்படுத்தும் விசேஷம் 2:5.
1: ஆகையால் நீ இன்ன நிலமிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து,
0: இன்ன நிலமிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து
1: மனம் திரும்பி ஆதிலே செய்த கிரியைகளை செய்வாயாக.
0: ஆதிலே செய்த கிரிய செய்வாங்க. இன்ன நிலை எப்படியா உங்களை நான் சொல்லித்தரேன். என்னுடைய அனுபவத்தில் வச்சு நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து செபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க செவை எங்கேயோ இருக்கும், வாய் துதிக்கும், நம்ம இருதயமெல்லாம் எங்கேயோ இருக்கும், துதிப்பா எங்கேயோ இருப்போம். ஏன் இப்படி இருக்கு? நம்ம ஆண்டவர் கேட்டா நீ இந்த பாவம் உனக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, எந்த நம்ம விட கீழே விழுறது இல்ல, ஆத்மா ஆண்டவர் விட்டு விழுந்திருக்குது. அதுதான் இந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து நீ மனம் திரும்பு அப்படி சொல்றாரு. நம்ம செவிச்சிட்டா தான் இருப்போம், இருதயம் எங்கேயோ இருக்கும். நம்ம இருதயமும் கர்த்தர் ஒண்ணு சேர முடியாது, கர்த்தர் இருதயத்தோட நம்ம இருதயம் இணைக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மத்தேயு 15:7.
1: மாயக்காரரே,
0: உங்களை குறித்து
1: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
0: இந்த பாத்தீங்களா வாயினால ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும், ஆண்டவரே அந்த மக்களை ரட்சி இந்த மக்கள் வாயினால சேர்ந்து
1: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
0: தங்கள் உதடுகளினால் என்னை களம் பண்ணுகிறார்கள்,
1: அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: நான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம இருதயம் கர்த்தரோட இணைஞ்சிருக்குன்னு சொன்னா நம்ம உள்ள தலை நம்ம கர்த்தர் விட்டு நம்ம ஆத்தவை எங்க விழுந்திருக்கிறது, எங்க கத்திருக்கோம், நமக்கு தடை இருக்குது, என்ன செஞ்சிருக்கிறோம், ஏன் நமக்கு தடை இருக்குன்னு சொல்லி உள்ளத்தை ஆண்டுகிட்ட கேட்கணும். பரிசுத்தாவினர் கேட்கணும், பரிசுத்தாவினரே யாஸ்பாட்டை என் இறுதி அணையிலேயே எங்கேயோ இருக்குதே, வாய்ப்பினால்தானே ஸ்தோத்திரம் பண்றோம் துதிக்கிறோம், வாய்ப்பினால்தான் துதிக்கிறோம் ஆண்டு ஸ்தோத்திரம் பண்றோம், நல்ல உங்களுக்கு கிட்ட முடி கிடைச்சிட முடியலையே எனக்கு என்ன நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டு உங்களுக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா. அதான் பரிசுத்தாவின வந்து பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நியாயத்தீர்ப்பு குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் நமக்கு சொல்லி தருவார். ஏன் எனக்கு ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம் பண்றேன், இறுதி எங்கேயோ இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்லுங்க, ஜனங்கள் வாயினால எனக்கு கண்ணம் பண்றாங்க, இறுதியுமா என்னை விட்டு விலகி, என்ன சொல்ற சும்மா சொல்லு, என்ன சொல்றாரு, விலகி தூரமா இருக்குதுன்னு சொல்ற, அப்பதான் சொல்றாரு. வாசி பண்ண இருக்க நல்லா எடுத்து வாசிங்க.
1: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
0: தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
1: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
0: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
1: அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: என்ன தூரமா இருக்குன்னு சொல்ல என்ன சொல்றாரு, தூரமா விலகி இருக்குது, கத்துவிட்டு விலகி இருக்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன செய்ய முடியல, நம்ம முழுமையானதோட துதிக்க முடியல, முழுமையானதோட செபிக்க முடியல, அவர்கள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படி இருக்குமானா இன்னைக்கு நம்ம கத்திர கேட்க போறோம், ஆண்டவரே என்னை மன்னி ஆண்டவரே. ஆண்டவரே கத்தோடைய வசனத்தை கேட்டேன்னா இப்பொழுது செபிக்க போறோம். கத்தாவே நோக்கி நாங்கள் செபிக்கிறோம், அன்பா நேசித்து வழி நடத்துறங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம். பெரிய காரியத்தைங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, அசியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சிரு தேவன், ஒவ்வொருவரையும் கண்ணீரை பாருங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்க, அசியங்களை செய்யுங்க, எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைச்சி உங்க மகத்துவம் நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கு மேலான ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமா தாங்கப்பா. ஆண்டவரையும் துதிக்கிறோம் தேவனாய் கர்த்தர், பெரிய காரியத்தை செய்யப்பா. ஆராயினுடைய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அசியங்களை செய்து உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செபிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்க, கர்த்தருடைய கரம் உங்களை தொடட்டும், தொடுங்காண்டவரையும் தொடுங்கப்பா. ஒவ்வொரு கண்ணீரையும் தொடச்சிருங்க, வியாதியை குணமாக்க, நோய் குணமாக, குடும்பத்தில் சமாதானம், கடற்பனைக்குள்ள சமாதானம் இல்லை, பிரச்சனை இல்லை, குழப்பங்களாக இருக்காங்கப்பா. அப்பா ஒருத்தர் பார்த்தா ஒரு பிடிக்காத சூழ்நிலை ஆண்டவர், எல்லாவற்றையும் மாற்றிப்படுங்க. கடற்பனைக்குல ஐக்கியம் சமாதானம் சந்தோஷத்தை கட்டளிட முடியாது செபிக்கிறோம். வியாதியை குணமாக்க, மந்திர கட்டு உடைங்க, செவிலை கட்டு உடைங்க, பிசாசின் கீழ் அழித்து போடுங்கப்பா. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாக்காத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்தாங்க, சமாளம் இல்லாத மக்கள் சமாளித்தாங்க, கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க ஆண்டவரே. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க ஆண்டவரே. தொழில் ஆசீர்வதிங்க, யாவாரஞ்சிற மக்களை யாவாரத்தை ஆசீர்வதிங்க. கேசவருக்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிரியப்படணும். பெரிய காரியத்தை செய்யணாண்டவர லாரி சாட்சி சொல்லணும். சீவுள்ள சாட்சியாக எழுப்பும் ஆண்டவர ஆசீர்வித்து உயர்த்த முடியா கொடுக்க எஞ்சுகிறோம். மகிமையான காரியச்சிங்க, மகத்தான காரியச்சிங்க, நன்மைகளான காரியத்தைங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணு பலவீனப்பட்ட மக்களை கண்ணை தொடுங்க, ஆசீர்வதிங்க. மந்திரம் சேவனை எல்லாம் உடைச்சி போடுங்க, பிசாசுங்களை அழிச்சு போடுங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பாணத்தில் தாழ்மையாக செஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டார் கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 10949001000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331000024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால்
4: ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிடம் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் ஏசியன் கரம் @gmail.com. அவர் வெப்சைட் ஹேண்ட்

0: எனக்கு உங்களுடைய ஆவி எனக்கு எப்படி பொழிந்து தரலாம், சம்பூர்ணமா இந்த மேல் பொழிந்து தரலுமா என்றவரே, சம்பூர்ணமா. அது விருப்பம் உள்ளவன். இங்க சொல்றாரு ஏசாயின் புத்தகம் 44:3
1: தாகம் உள்ளவன் மேல்,
0: தாகம் உள்ளவன் மேல்
1: தண்ணீரையும்,
0: தண்ணீரையும்
1: வறண்ட நிலத்தின் மேல்,
0: வறண்ட நிலத்தின் மேல்
1: ஆறுகளையும் ஊற்றுவேன்,
0: ஆறுகளையும் ஊற்றுவேன். தாகம் உள்ளவர்களுக்கு தான் தண்ணி கொடுப்பாரு, சீப தண்ணீர் இலவசமா கொடுப்பாரு. உங்களுக்கு தாகம் இருக்க பரிசு தேவையர் மேல தாகம் இருந்தா உங்களுக்கு இலவசமா உங்களுக்கு கொடுப்பாரு. காசுல ஒண்ணு இல்ல, இலவசமா கொடுப்பாரு. அப்பதான் நம்ம பாத்திரம் நிரம்பி வழியும். அப்பதான் நம்ம சீப நாளெல்லாம் நன்மையும் கிருபி நம்ம தொடர முடியும். சும்மா நன்மையும் கிருவியும் தொடரும் சொல்லி நம்ம ஜெபம் பண்றது இல்ல. நன்மையும் கிருவியும் தொடரும்னா பரிசுத்தாவே நமக்குள்ள சம்பூர்மா இருக்கணும். அப்ப நம்ம கத்தடி வீட்டுல நம்ம நீடித்த நாட்களில் எழுத்திருப்போம். முதல்ல மனம் திரும்பது கத்தடி வீட்டை நீடித்த நாட்களில் எழுத்திருக்கிறோம். ரெண்டாவது கத்திரத்தில் அன்பு வரும்போது ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவதாக பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது கத்தடி ராஜ்யத்தில் எப்படி இருப்போம், நீடித்த நாட்களை நிலைத்திருப்போம். இந்த உலகத்துல ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு நம்ம கொண்டு வந்து இல்ல, ஒண்ணு கொண்டு போறது ஒண்ணுமே இல்லைங்க. கத்தர் வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்தாவி யாருக்கு தராராம் பாருங்க, லூக்கான் சுவிசேஷம் 11:13.
1: பொல்லாதவர்களாகிய நீங்கள்,
0: பொல்லாதவர்களாகிய நீங்கள்
1: உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது,
0: பொல்லாதவர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது,
1: பரம பிதாவானவர்,
0: பரம பிதாவானவர்
1: தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு,
0: தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு
1: பரிசுத்தாவியை கொடுப்பது,
0: பரிசுத்தாவியை கொடுப்பது
1: அதிக நிச்சயம் அல்லவா என்றார்.
0: அதிக நிச்சயம் அல்லவா என்றார் பாத்தீங்களா, பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. பரிசுத்தாவி கொடுப்பார், கேட்டு பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரே பரிசுத்தன் அபிஷேகம் கொடுங்கப்பா, பரிசுத்தன் கொடுப்பது அதிக நிச்சயம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு தாங்க யேசுப்பான்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேளுங்கள், உங்களுக்கு அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. பரிசுத்தனை கொடுப்பார், நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இங்க சொல்றாரு அப்போஸ்தலர் நடவடி புஸ்தகம் 2:17.
1: கடைசி நாட்களில்,
0: கடைசி நாட்களில்
1: நான் மாம்சமான யாவர் மேலும்,
0: நான் மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்,
0: என் ஆவியை ஊற்றுவேன்.
1: அப்பொழுது,
0: அப்பொழுது
1: உங்கள் குமாரரும்,
0: உங்கள் குமாரரும்
1: உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்,
0: உங்கள் குமாரர்கள் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
1: உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்,
0: உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்.
1: உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்,
0: உங்கள் மூப்பர் என்ன செய்வாங்க, சொப்பனங்களை காண்பாங்க. ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் கொடுங்கப்பா, பரிசுத்த அபிஷேகத்தை கொடுங்கப்பா.

0: பரிசுத்த அபிஷேகத்தை கொடுங்கப்பா, இதோ மாம்சமணி யாரு ஆவி ஊற்றின்னு சொன்னீங்களே, என் மேல ஊற்றுங்கப்பா, எனக்கு கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி நீங்க விருப்பத்தோடு கேட்டீங்கன்னா கத்தவங்களுக்கு சீபத்தை நீரை இலவசமாய் தருவார். அல்லேலூயா. அது மாத்திர பரிசுத்தன் எதிர்க்கு தேவை அழைச்சு பாருங்க, ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் 3:18
1: நாம் எல்லாரும்
0: திறந்த
1: முகமாய்
0: கர்த்தருடைய
1: மகிமையை
0: கண்ணாடியிலே
1: காண்கிறது போல கண்டு
0: ஆவியாயிருக்கிற
1: கர்த்தரால்
0: அந்த
1: சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம்.
0: வந்தாதான் மகிமை மேல் மகிமை அடைந்து நம் வாழ்க்கை மறுரூபமாக்குவார். அதுக்குதான் பசு தேவையானவர். நம்ம நமக்குள்ள கத்து வந்துட்டார், நம்ம மகிமையுமே மகிழ்ந்து மருவமாக்குவார். நம்ம இந்த சுபாவத்தை விட்டு மருவமாக்கப்படுவோம். அதுக்குத்தான் பரிசுத்தாவினர். பரிசுத்தாவினை பெற்றுக்கொண்டா நிச்சயமா நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துல நீடித்த நாட்களை நிலைத்திருப்போம். முதல் நம்ம மனம் திரும்பும் போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது நம்ம கர்த்தருடைய அன்பு பெறும்போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவது பரிசுத்தன் அபிஷேகத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போவோம். அந்த ராஜ்யம் நீடித்த நாட்கள் நிலைத்திருக்கும். அந்த ராஜ்யத்தான் போக போறோம். அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒரே நாள் ஆயத்தம் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். கடைசியாக யார் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? மத்தேயு சுவிசேஷம் 7:21
1: பரலோகத்தில் இருக்கிற
0: என்
1: பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்
0: என்னை
1: நோக்கி
0: கர்த்தாவே
1: கர்த்தாவே
0: என்று சொல்லுகிறவன்
1: அதில் பிரவேசிப்பதில்லை.
0: அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தாவே கர்த்தாவே சொல்ற அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவனே கர்த்தர் ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். நம்ம ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே ஒரு சித்தத்தின்படி செய்யணும்ப்பா. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சித்தம் செய்யணும் ஐயா. ஒரு சித்தம் இல்லாத என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கக்கூடாதப்பா. உங்க சித்தத்தை செய்ய கற்றுத்தாரு, சொல்லித்தாரு ஆண்டவரே, போதியமாண்டவர் சொல்லி கேட்கணும். எபேசியர் புஸ்தகம் 5:17
1: ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தர் சித்தம் இன்னதென்று சொல்லி நம்ம கர்த்தரை கேட்டு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சித்தத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கர்த்தர் சித்தம் என்ன? 1 Thessalonians 4:3
1: நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.
0: பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம பரிசுத்தம் ஒவ்வொரு நாள் வாழ வேண்டும். நம்மளால் மாற்ற முடியாது. ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்ன பரிசுத்தம் வாழ எனக்கு உதவிச்சிங்கப்பா, பரிசுத்தம் வாழ எனக்கு உதவிச்சிங்க. பரிசுத்தமா வாழ்றதா சித்தன்னு சொன்னீங்களே, நான் பரிசுத்தம் வாழ எனக்கு உதவிச்சிங்கன்னு கேட்டா கர்த்தர் நமக்கு செய்வார். நம்ம கேட்ட போதும், நம்ம ஆண்டுகிட்ட கேட்ட போதும், ஆண்டவர் சித்தத்தை செய்ய எனக்கு பலன் கொடுங்க, நான் பரிசுத்தமா வாழவே நன்றுறேன், எனக்கு உதவிச்சின்னு கேளுங்க. கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். அது மாத்திர 1 Thessalonians 4:7
1: தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார்.
0: பரிசுத்தம் தான் நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தம் வாழணும் தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம ஆராய்ஞ்சி உள்ளத்தை உயிர்த்து நம்ம வழியை சரிப்படுத்திக்கணும். பரிசுத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் சித்தம் என்ன? 1 Timothy 2:4
1: எல்லா மனுஷரும்
0: ரட்சிக்கப்படவும்
1: சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்.
0: எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். நம்ம எல்லா மனுஷருக்காக செபிக்கணும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தான் கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் கூட சத்தியத்தை அறியாம இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தரை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தருடைய சத்தியத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். எல்லா மனித ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிதான் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சித்தமுள்ளவரா இருக்கிறார். கர்த்தரை பத்தி சொல்லணும், அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், சத்தியத்தை அறிந்து கொண்டு இருக்கணும். அவங்களுக்காக நம்ம செபிக்கணும். அதுதான் கர்த்தர் சித்தமுள்ளவர் இருக்கிறாரு. முதல்ல மனம் திரும்ப

பல்லூர் வச்சுட்டு நம்ம போக முடியும். ரெண்டாவது கர்த்தத்துல அன்பு குறவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கா, தேவன் தம்முடைய ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். மூன்றாவது அவர் பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதோட பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என தொடரும். கர்த்தர் வீட்டில நீடித்து நாட்கள் அழுத்திருப்பேன். நான்காவதாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சித்தத்தை நம்ம செய்ய வேண்டும், அப்பதான் பரலோகராஜ்யம் போக முடியும். ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுத்து சோமனும் ஆண்டவரே பரிசுத்தமா இருக்கும் சித்தம் உள்ளவராக இருக்கிறப்பா, என்னை பரிசுத்தமாக்கும், பரிசுத்தமா இருக்கு அழைச்சிருக்கீங்க ஆண்டவர், என்னை பரிசுத்தமாக்குங்க, நான் ரட்சிக்கப்படுவோம், நான் மட்டும் இல்ல இந்த சனம் உலகத்திற்கு அத்தனை செலவு ரட்சிக்கப்படுவோம், சத்தித்து அறிகிற அறிவு அடைவர் தான் கர்த்தர் சித்தம்ல இருக்குன்னு சொன்னீரப்பா, நம்மளை சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும் சொல்லி கர்த்தர் கர்த்தர் கண்ணீரோடு கேட்போமா, கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக.

0: துதிக்கலாம் ஆண்டவரே, அவங்களை பார்க்கணும் ஆண்டவரே, அப்பகலா நான் துதிக்கணும் ஆண்டவரே. அப்பா உங்க ராஜ்யத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே. அர்ப்பணம் செய்து எல்லாம் அப்படியே நம்ம ஜெபம் பண்ண போறோம். தேங்க்யூ லார்ட், நன்றி. இயேசு சொன்னார், பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல இதோ நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் திரும்ப வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆம், அந்த ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டுவதற்கு நான்கு விதமான காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது, நாம் மனம் திரும்ப வேண்டும். எல்லா மீறுதல்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் நம்மை அறிவுறுத்தினார், நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காய் பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று பவுலடிகள் மூலம் நம்மை பார்த்து கேட்டார். இன்னும் பழைய வழிபாடுகள், பழைய காரியங்கள், நாள் பார்ப்பதும் சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு நாம் அடிமையா இருக்கிறோமா? கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு அவற்றை விட்டு மனம் திரும்ப அர்ப்பணம் செய்யலாமா? இன்னும் அதுல மூழ்கி இருக்கிறோமா? தகப்பனே, இன்றைக்கு இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன். பழைய சடங்காச்சாரத்துக்கு சாஸ்திரங்கள் நான் செல்லக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உண்மை போல என்னை மாற்றிவிடும் ராஜா. மீறதை விட்டு மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் என்னென்ன காரியத்தை நம் கறி உறுத்துகிறாரோ அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவர், இந்த பாவம் இந்த காரியம் இடத்துல இருக்கிறது, என்னை மாற்றும், அர்ப்பணம் செய்யுங்க. மனம் திரும்புகிறவர்களுக்கு அந்த ராஜ்யம், இரண்டாவது முழு இதயத்தோடு கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அந்த ராஜ்யம், முழு பலத்தோடும் ஒரு சிந்தையோடும் ஒரு மனதோடும் முழு ஆத்மாவோடும் ஒரு அன்பு கூறுகிற மக்களுக்கு அந்த ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்பா உண்மையே நேசிக்க, அப்பா எனக்கு கிருபை கொடுங்க. அப்பா ஜெபமானங்க பார்க்கலாம். அப்பா உண்மையே நேசிக்க, உலகத்தில் அன்பு கூறக்கூடாது, உலகத்தின் காரியத்தில் மூழ்கி விடக்கூடாது, உலகத்துக்கு நான் சிநேகதனம் மாறிவிடக்கூடாது. ஆண்டவரேன் உண்மை நேசிக்க, எனக்கு கிருபை கொடுங்கப்பா. வாய் திறந்து ஜெபிங்க. ராஜா உன்னை பார்க்கணும், ராப்பகலா துதிக்கணும். ஆண்டவரே அப்பா எனக்கு அந்த பாக்கியத்தை தாரும், அடுத்து அன்பு கூறக்கூடிய இருதயத்தை தாரும். மூன்றாவதாய் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறவர், அபிஷேகம் நிரம்பி வழிகிற அபிஷேகம் யாருக்குள் இருக்கிறதோ பரிசுத்த ஆவியானவர் அவர்களை மறுரூபப்படுத்துவார். கத்தோலி வீட்டிலே நீடித்த நாட்களாய் நினைத்திருக்க முடியும். அப்பா எனக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாரும் என்று கேட்போமா? ஒருவேளை லாக்டவுன் பீரியட்ல வீட்டில இருந்து அப்படியே சபைக்கு வராம துதிக்காம ஜெபிக்காம அங்கே போயிட்டீங்களா? அபிஷேகத்தை இழந்து விட்டீங்களா? இன்னைக்கு மீண்டும் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. அப்பா என்னை அபிஷேகம் பண்ணுங்க, குறைந்து போயிட்டனே விட்டுட்டனே, என்னை இன்றைக்கு நிரப்பும், பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவத்தை எனக்கு தாரும். வயத்திற எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூப்பா, நன்றி ராஜாஹா. அந்த அபிஷேகம் எனக்கு நிரம்பி வழியினோ. கடைசியாக சொன்னார், என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பான். எதுவருடைய சித்தம்? பரிசுத்தமாய் வாழ்வதும் சித்தம். அப்பா என் வாழ்க்கையில பரிசுத்தத்தை இழந்துட்டேனேப்பா, இவ்வளவு பரிசுத்தத்தில் குறைந்து போயிட்டேனேப்பா, என்னை மீண்டும் புதுப்பித்து என்னை ரத்தத்தினால் கழுவி என்னை பரிசுத்தவனாய் பரிசுத்தபதியாய் மாற்றுமாண்டு வரே. அப்பா சத்தியத்தை அறிந்துக்கணும், நாங்க ரட்சிக்கப்படணும், மற்றவர்களுக்கு பெற்று அறிவிக்கணும். அந்த பாக்கியம் தாங்க, பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் அந்த பரலோகத்துக்குள் நுழைவான் என்று கேட்டோம். எல்லாம் வாய் திறந்து அர்ப்பணிக்கலாமா? ஜெபமனுங்க பார்க்கலாம். தகப்பனே, நீ கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன் சொன்னேரே. இந்த ராஜ்யம் சதா காலம் உள்ள ராஜ்யம், அந்த ராஜ்யத்திற்குள்ள நாங்கள் வரணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். பழைய சடங்காச்சாரங்களுக்குள்ளாக நாட்களை பார்ப்பது, வருஷங்களை பார்ப்பது, பழைய வழிபாடுகளுக்கு செல்வது, அப்ப சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு மூழ்கி இருப்பது, இந்த காரியத்தில் நாங்கள் எல்லாரும் மனம் திரும்ப எங்களை நீர் அப்பா அப்பா அறிவுறுத்தினீரே. இதோ அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் மீறுதற்குள் போகக்கூடாதப்பா, என் வழிகளை பார்த்து சோதித்து பார்த்து திரும்ப வேண்டும் என்று சொன்னீரே. எங்கள் நினைவுகளை அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும், மன்னிக்க தயப்படுத்திருக்கிறேன் சொன்னீரே. எங்களை மாற்றி விடுங்க ஆண்டவரே. உம்மிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடு நாங்கள் எப்போது அன்பு கூறணும் ஆண்டவரே? உங்க மீது எங்களுக்கு அன்பு கொடுங்கப்பா. பரிசுத்தன் அபிஷேகத்தை நிரம்ப நாங்க பெற்றிருக்கணும் ஆண்டவரே. நிரம்பி வழிகிற அபிஷேகத்தை அடியார்களுக்கு தாரு ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை மறுரூபப்படுத்துகிறவர் என்று நாங்க கேட்டோம். வாங்க ஆவியானவரே, மாத்திர அல்ல ஆண்டவரே. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் உங்க சித்தத்தை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. உங்க சித்தத்தை உணர்ந்து இந்த சித்தத்தின்மை நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. ஆம் ராஜா, என் பிதாவின் சித்தம் செய்வனே பரலோகத்துக்குள் பிரவேசிப்பான்னு சொன்னீரே. ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் வாழவும், அப்பா ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், ரட்சிக்கப்படவும், ரட்சிப்பில வளர்வும் எங்களுக்கு கிருபை கொடுங்க. யாரெல்லாம் அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் மீது கத்துடைய அந்த ஜீவன் இறங்குவதாக, கிறிஸ்தேசம் ஜீவன் இறங்குவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்வதற்காக கோடி நன்றிகள், நன்றிகள். தேங்க்யூப்பா. கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அருமையான அக்கா அவர்கள் ஜெபிப்பாங்க.
1: உண்மை போற்றுகிறமை வாழ்த்துகிறோம் வணங்குறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தால இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கோங்கப்பா. தேவக்கிருவங்களை சூழ்ந்துகளட்டும், பிரசனங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனமா இருக்காங்களோ அவங்களை குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க உமால முடியுமையா? ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. ஆண்டவரே சுகமாக்க உமால முடியாத காரியம் ஒண்ணு இல்லப்பா. அப்பா கிட்னி பலவீனமா இருந்தாலும், கத்தாப்பை அப்பா கருப்பை பலவீனமா இருந்தாலும் குணமாக்க உமால முடியுமையா? கை கால் வலி, உடம்பலி, சுகர், கொலஸ்ட்ரால், தைராய்டு எல்லாத்தையும் குணமாக்க உமால முடியுமையா? எஸ்வி பிபியில இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரையும் குணமாக்குமாப்பா, குணமாக்குங்க. கண் பார்வை பலவீனப்பட்ட மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. உங்களை தவிர நாங்கள் யார்ட்ட போய் உரிமையோடு கேட்க முடியும் ராச்சா? உங்களிடத்துல மட்டும்தான் எங்களை உரிமையோடு கேட்குங்க, உரிமை உண்டு ராச்சா. நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியா? செபிக்கிறோம் ஐயா. தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்க. இப்ப தொடுங்கான்றவரை ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லம் இறங்கட்டுமே சுவாமி. பரலோக பிதாவே ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லம் இறங்கட்டும். மகிமுள்ள கரங்களை தொட வேண்டுமா? செபிக்கிறோமையா. மந்திரம், செய்வனை, பெல்லிச்சனங்கள் எல்லாவற்றையும் நாஸ்திரையனாக இயேசுக்கு நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிறோம் ஐயா. பொல்லாத ஆவிகளை நாஸ்திரையனாக இயேசுக்கு திருமணத்தை துரத்துகிறோம் ஐயா. கட்டுகளெல்லாம் இயேசுக்கிறது உடனே தெரியற இயேசுக்கிறது நாமத்தினால நோய் குணமாக்கிறங்க, பலவீனத்தை குணமாக்குங்க. அண்டு மந்திரம் செவனிகள் எல்லாம் உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கிட்ட தரணும். சமாளம் இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனால் தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் அப்ப விடுதலை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரையும் துதிக்கிறோம். குடுக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா, தாங்கப்பா, தாங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். தகப்பனையுமே ஸ்தோத்திரம். வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. வியாபாரம் செழிக்கணும், தலைக்கணும் அப்பாமை ஸ்தோத்திரம். தொழில் செழிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா. மகத்தான காரியத்தை செய்யப்பா. குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கட்டிடுங்கப்பா ஐயா. பிரிந்த குடும்பத்தை ஆசீர்வித்து இணைத்து தரமுடியா செவிக்கிற ஐயா. பரலோக பிதாவையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பாமே ஸ்தோத்திரம். சிறு பிள்ளை நல்லா படிக்கணும், ஞானத்தையும் ஞாபகத்தையும் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப சகோதர சகோதரர் ரட்சிக்கப்படணும், அறிந்து கொள்ளணும், எண்டிக் கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும், உம்மோடு ஒன்றரை கலக்கணும் ஐயா. தகப்பரே, தகப்பரே, மழைனால எந்த வீட்டுக்கும் பாதிப்பு உண்டாக கூடாது ராச்சா. ஆண்டவரே இயேசுவே, மழைனால பொருள் சேதமா உயிர் சேதமா வரக்கூடாது ராச்சா. அப்பாமே துதிக்கிறோம். எந்த ஆபத்து பத்தி யாருக்கும் வரக்கூடாதுப்பா. அப்பா அப்பா கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறவையா. மழையினால உயிர் சேதமா பொருள் சேதமா எந்த சேதம் உண்டாகாதோடு என் தேவனாய் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உண்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சி செவிக்கிறோம் ஐயா. பழத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனாலும் யாருக்கு எந்த ஆபத்து வித்து வராதபடிக்கு, யாரையும் கொள்ளை நோய் தொடாதபடிக்கு தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று செவிக்கிறோம். உங்களுடைய அன்பின் சட்டைகளை மூடி மறைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செவிக்கிறோம். சுசேஷத்தை அறிவிக்கிறவங்க எழும்ப வேண்டும் அப்பா, எழும்ப வேண்டும் ஐயா. சுசேஷம் எல்லாருக்கும் சொல்லணும் அப்பா. அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுங்க ஆண்டவரே. உங்க நாம் மகிப்படட்டும். எல்லா துதி கண்ணா மகிமையும் மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சகர் யேசுபா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதி உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101 நெல்கிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் PARB00COONOO, அக்கவுண்ட் நம்பர் 10940100000229.
3: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101 நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asiankaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கண்ணீரோடு அவங்களை நினைச்சு அழுது புலம்பி நம்ம செவிக்க வேண்டும். அப்படி செவிச்சா நிச்சயமா நம்ம வேண்டுல கேட்டு கத்திர என்ன செய்வாரு, பாதைய நிப்பாட்டுவாரு. அலையிலூயா. முத ஆபரகாம் செவிச்சத பார்த்தோம், நின்றுட்டே இருக்காரு. 40 பேர் இருந்தா அழிப்பீங்களா ஆண்டவரே? 50 பேர் இருந்தா அழிப்பீங்களா? மனம் திரும்பவே ஏசப்பா, என் ஜனம் மனம் திரும்பணுமே, என் ஜனம் எங்க பார்த்தாலும் கொல்லப்படுறாங்க, வேண்டாண்டவரே. நம்ம கண்ணீரோடு செவிக்க வேண்டும். மூன்றாவதாக எஸ்தர் ராஜ்யத்தை செவிக்கிறாங்க. எஸ்தரின் புஸ்தகம் 3:13
1: ஆதார் மாதமான,
0: ஆதார் மாதம் மாதமான
1: 12
0: பனிரெண்டாம் மாதம்
1: 13 தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள்
0: ஸ்திரீகள் ஆகிய
1: சகல யூதரையும் அழித்து கொன்று
0: நிர்மூலமாக்கவும்
1: அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சல்காரர் கையிலே
0: ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம்
1: கட்டளைகள் அனுப்பப்பட்டது.
0: பாத்தீங்களா, யூதர்ல என்ன செய்யணுமா? கொன்னு அழிக்கணும் சொல்லி எல்லா நாடுகளிலும் கட்டளை விட்டார் ராஜா. அது எல்லாம் அஞ்சலக்காரங்க, இப்ப தபால்காரங்க, தபால் போஸ்ட்மேன் எல்லா இடத்தையும் எடுத்துக்கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு வேதனையா இருக்கும் நம்ம வாழ்க்கையிலும் கூட பாருங்க, கிறிஸ்தவங்களுக்கு இத்தனை வேதனைகள். எஸ்தர் புத்தகம் 4:3
1: ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்து ஒவ்வொரு நாட்டிலும்
0: ஸ்தலத்திலுள்ள
1: யூதருக்குள்ளே மகா துக்கமும்
0: உபவாசமும்
1: அழுகையும்
0: புலம்பலும்
1: உண்டாய் அநேகர்
0: ரட்டுடுத்தி
1: சாம்பலில் கிடந்தார்கள்.
0: அழுகுறாங்க, புலம்புறாங்க, ஐயோ ராஜாவுடைய கட்டளை இப்படி வந்துருச்சே, என்ன செய்யறதுன்னு சொல்லி. இனி நம்ம காலத்தில் உள்ள கிறிஸ்தவங்களுக்கு எத்தனையோ கட்டளை வரப்போகுது, அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம அழுது புலம்ப வேண்டும், இப்பயே அழுது புலம்ப வேண்டும். அன்னைக்கு அல்ல, இப்பயே நம்ம அழுக வேண்டும். பிரியமானங்களே, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு நீங்க தான் பாதுகாக்கணும், பராமரிக்கணும், கண்ணீரோடு செவிக்க வேண்டும். எஸ்தர் புஸ்தகம் 4:14, 15, 16, 17
1: நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால்,
0: நம்ம இந்த காலத்துல என்ன செஞ்ச கூடாது, மௌனமாய் இருந்தால்
1: யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும்
0: நமக்கு மௌனமா இருந்த ரட்சிப்பு எங்க இருந்து வரும்? வேற இடத்திலிருந்து வந்துடும். யாராவது செவிச்சா விடுதலை வாங்கிடுவாங்க. அப்ப நம்ம கிறிஸ்தவங்களுக்கா நம்ம செவிக்காம நம்ம உண்டு, வேலை உண்டு, ஜோலி உண்டு இருந்தா ரட்சிப்பு எப்படியாவது வேற இடத்துல வந்துருவோம். அங்க சொல்ற பாருங்க,
1: அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும்
0: அழிவீர்கள்.
1: நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு
0: உதவியா இருக்கும்படி
1: உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே.
0: உனக்கு என்ன மேன்மை கிடைச்சிருக்கலாம்? ராஜ மேன்மை கிடைச்சிருக்கலாமே.
1: யாருக்கு தெரியும்
0: என்று சொல்ல சொன்னா நம்மளுக்கு கூட கத்து ரத்தத்தினால எப்படி மாத்திருக்காரு. வெளிப்படுத்தும் விசேஷம் 1:6
1: நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து
0: தமது ரத்தத்தினாலே
1: நம்முடைய பாவங்களோடு நம்மை கழுவி,
0: நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக
1: நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக.
0: கண்ண மகிமை என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமா பிரியமானவர்கள், நம்மளை ஆண்டவர் எப்படி மாத்திருக்காரு? ராஜாக்களா பாத்திருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு யாரோ கஷ்டப்பட்டு போறோம், எங்கயோ எந்த ஊர்லயோ கஷ்டப்படுறாங்க. அப்படி நம்ம இருந்துமானால் கத்தனை மட்டும் நாளைக்கு என்ன செய்வாரு? கட்டாயம் கேட்பார். என் பிள்ளைகள் இப்படி அழிந்து போறாங்களே, நீ அமைதியா இருந்தியே, உனக்கு இவ்வளவு நன்மை கொடுத்தன, இவ்வளவு நல்லதெல்லாம் கொடுத்திருந்தானே, நீ என்ன செஞ்சனு மட்டும் கேட்பார். வாசி.
1: அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு
0: மறுபடியும் சொல்ல சொன்னது
1: நீ போய் சூசானில் இருக்கிற
0: யூதரெல்லாம் கூடி வர செய்து
1: மூன்று நாள்
0: அல்லும் பகலும்
1: குடியாமலும் இருந்து
0: எனக்காக உபவாசம் பண்ணுங்கள்
1: நானும் என் தாதிமாரும்
0: உபவாசம் பண்ணுவோம்
1: இவ்விதமாய்
0: இவ்விதமாய்
1: சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன்
0: என்று சொல்ல சொன்னால்
1: அப்பொழுது மொர்தகாய்
0: புறப்பட்டு போய்
1: எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார்.
0: என்ன செய்ய எப்படி என்ன செய்ய மூணு நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து வாசம். நம்ம தேசத்துக்காக எத்தனை பேர் பாசிட்டிங் இருக்கிறீங்க? கட்டாய நம்ம கண்ணீரோடு செவிக்கணும். சபைக்காக மிக மிக அவசியம் நீங்க பாசிட்டிங் இருந்து செவிக்கணும் எல்லாரும், சரியா? சபையில சபையில ஊழிக்கெல்லாம் நல்லா இருந்தா தான் நீங்க நல்லா இருக்க முடியும். ஊழிக்கெல்லாம் நல்ல சுகத்தோட பலத்தோட இருக்குன்னு சொன்னா நீங்க செவிக்கணும். நாங்க உங்களுக்காக செவிப்போம். ஏன்னா கத்தை எங்கிட்ட ஒரு நாள் உங்ககிட்ட உங்களை குறிச்ச உத்தரவாதத்தை கத்தரை எங்கிட்ட கேட்பாரு. அதே மாதிரி உங்ககிட்டயும் எங்களை பற்றி நீங்க என்ன செஞ்சீங்க, சபைக்காய் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கத்தர் உங்களையும் கேட்பார். ஹல்லேலூயா. கட்டாயம் பாசிட்டிங்க இருக்கணும். எஸ்தர் சொல்றாங்க, எல்லா யூதத்தையும் போய் சொல்லுங்க, அல்லும் பகலும் புசிக்க வேண்டாம் குடிக்க வேண்டாம் சொல்லி நானும் செவிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போய் ராஜா போய் போறேன், கட்டளை மீறி போறேன்னு சொல்லி போனாங்க. அந்த யூதர்களை காப்பாத்துறதுக்காக. ஹல்லேலூயா. எதுக்காக போனாங்க? யூதர்களா அழிக்க கூடாது, காப்பாத்தணும் சொல்லி எஸ்தர் போய் ராஜாட்ட கேக்குறாங்க. எஸ்தரின் புஸ்தகம் 8:16
1: இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும்
0: மகிழ்ச்சியும்
1: களிப்பும்
0: கனமும்
1: உண்டாயிற்று.
0: பாருங்க, யூதருக்கு என்ன ஆச்சு? மகிழ்ச்சி, கனம்,
1: களிப்பு,
0: வெளிச்சம் உண்டாயிச்சு. பாத்தீங்களா, யூதரை அழிக்கணும்னு சொல்லி ராஜா கட்டளை போட்டாரு. அதை அறிஞ்ச மோதாகிதான் வந்து சொல்றாரு, இவங்களாம் காப்பாத்துறதுதான் அவனுக்கு ராஜா மகிமை கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னேன்னு எஸ்தர் சொல்றாங்க. நீங்க எல்லாம் கண்ணீர் ஓடி ஜெபம் பண்ணணும். நம்ம தேசத்துக்காகவும் ஜெபம் பண்ணணும், நம்முடைய சபைக்காகவும் ஜெபம் பண்ணணும். உங்களுடைய கடமை, நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னாதான் உங்களை குறித்து எங்களுக்கு ஆண்டு உத்தரவாதம் கேட்பாரு. நீங்க செவிக்காம தான் சபை குறித்து உங்ககிட்ட ஆண்டு கட்டாயம் கேட்பாரு. சபைக்காக உத்தரவாதம் பண்ணி நீங்க செவிக்கணும். ஒவ்வொரு ஊழியரையும் பேர சொல்லி செவிக்கணும். ஒவ்வொருத்தருக்காக நீங்க செவிக்க வேண்டிய உங்களுடைய கடமை. தேசத்துக்காக நம்ம செவிக்க வேண்டிய ஒரு நாளாவது பாசிட்டிங் இருந்து செவிக்கணும். தேசத்து மக்கள் காப்பாற்றப்படுறதுக்கு ஒரு நாளாவது செவிக்கணும். அதே போல நம்ம சபைக்காக ஒரு வாரத்துக்கு ஒரு நாளா ரெண்டு நாளா பாசிட்டிங் இருந்து செவிக்கணும். இது வரைக்கும் ஒருத்தர் தான் செவிச்சிருக்கீங்க. அருமையான சகோதரனே, சவரி கத்திர உங்கத்துல ஒரு நாள் கணக்கு கேட்பார். கணக்கு கேட்கும் காலம் பக்கத்துல வந்துருச்சு. எஸ்தர் செவிச்சாங்க. எஸ்தர் எதை செஞ்சாங்க? யூதர்களுக்காக செவிச்சாங்க. நம்மளும் செவிக்கணும். முதல்ல பார்த்தோம் ஆபரகாம் சோதா பட்டணத்துக்காக செவித்தார். அதனால அவரை கத்தர் நினைச்சு அவர் ஆபரகாம் நினைச்சு அவங்க சொந்த லூவத்தையும் அவங்க குடும்பத்தையும் காப்பாத்தினார். ரெண்டாவது பார்த்தோம் தாவீது செவித்தார். கொள்ளை நோய் தேசத்துல முழுதும் கொள்ளை நோய். அவள் வேண்டுதல் செய்ததுனால வாதம் என்ன செய்து நிறுத்தப்பட்டது. மூன்றாவதாக எஸ்தர் செவித்தாங்க. யூதர் வர வேண்டிய ஆபத்து நிறுத்தப்பட்டது. நம்ம தேசத்துக்காக நம்ம செவிக்கணும். நம்ம கிறிஸ்தவ மக்களுக்காக செவிக்கணும். நம்ம சபைக்காக செவிக்கணும். நீங்க செவிச்சீங்கன்னா தான் சபை வளரும். சபையில நல்லா நிறைய மக்கள் வருவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. எல்லாருக்கும் செவிக்க வேண்டிய கடமை உங்களோட கடமை. சபைக்கு காணிக்கை கொடுக்கவும் செய்யணும், செவிக்கவும் செய்யணும். காணிக்கை கொடுத்தா அதோட முடிச்சிடக்கூடாது. சபையை நீங்க செவிச்சாதான் சபை வளரும், சபை கட்டப்படும், கிறிஸ்துக்களை வளரும். நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க இருந்திருந்தா தன்னலமான ஜெபம் அது இருக்கவே கூடாது. நம்ம எல்லாருக்கும் மற்றவங்களுக்காக போராடி நம்ம செவிக்க வேண்டும். நான்காவதாக யாக்கோபின் புஸ்தகம் 5:17-18
1: எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும்,
0: பாத்தீங்களா எலியா எப்படி இருந்தார? நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும்
1: மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார்.
0: அப்பொழுது
1: மூன்று வருஷமும்
0: ஆறு மாதமும்
1: பூமியின் மேல்
0: மழை பெய்யவில்லை.
1: மறுபடியும் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்தது.
0: எலியா எப்படி ஜெபம் பண்ணாரு சொல்லுங்க? எப்படி ஜெபம் பண்ணாரு? கருத்தாய் ஜெபம் பண்ணினார். எலியா வந்து மழை வேண்டானா, மழை நின்னுது, திரும்ப மழை பெய்யறதுக்கா ஜெபம் பண்ண, ஜெபம் பண்ணி மழை பெஞ்சது, பலனை தந்தது. கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அவர் நம்மளை போல பாடுகள் மனுஷன் தான். ஹல்லேலூயா. அவருக்கு பசி பசி எடுத்துச்சு. அதான் தாண்டி என்ன செஞ்சாரு, காகத்தை கட்டிட்டாரு இல்லையா. அவர் நம்மளை பசி எடுத்தது எல்லாமே இருந்துச்சு. காரணம் என்னன்னா, எப்போது அவர் என்ன செய்யற, தேவனுக்கு முன்பாக நிக்கிற ஒரு மனசன. வாசித்து பாருங்க, ஒன்னு ராஜாக்கள் புஸ்தகம் 17:1
1: இஸ்ரவேலின் தேவனாகிய,
0: இஸ்ரேலின் தேவனாகிய
1: கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்
0: பாத்தீங்களா, எப்போது என்ன செஞ்சார், இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அவர் செபிக்கிற மனுஷனாக இருந்தார், எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக நின்றார். அருமையானவர்களே, இந்த வருங்காலங்களெல்லாம் செபிச்சா நம்ம காப்பாற்றப்படுவோம். மற்றவங்களுக்காக செபிக்கும் போது மற்றவங்க காப்பாற்றுறவங்க இல்லையோ, செபிக்கிற ஒவ்வொருவரும் காப்பாற்றப்படுவோம். எளியா பாருங்க, எப்போதும் தேவனுக்கு முன்பாக நிக்கிற மனுஷன் நானாரு. அவர் எப்போதும் செபித்தனால்தான் அவரால் கருத்தா செபிக்க முடிஞ்சிச்சு. அது மாத்திரல, அவர் செபிச்சவனே மானம் மழை வேண்டான, மழை நின்றுச்சு, மழை பெய்யணும்னு சொல்லி சொன்னே மழை வானம் வானிச்சு மழை பொழிந்தது, பூமி பலனை கொடுத்தது. அருமையானவர்களே, நம்ம கர்த்தருக்கு முன்பாக எப்படி நிக்கிற ஒரு குணம் இருக்குதா? நம்ம கர்த்தருக்கு முன்பாக எவ்வளவு நாள் நிக்கிறோம்? ஆண்டவர் பாதத்தில் எவ்வளவு நாள் காத்திருக்கிறோம்? உங்க உள்ளத்தை நீங்க அலசி பாருங்க, அலசி பாருங்க. கடைசி நாள் வந்துட்டோம். 1 புஸ்தகம் 17:5
1: அவன் போய்,
0: அவன் போய்
1: கர்த்தருடைய வார்த்தையின்படியே,
0: கர்த்தருடைய வார்த்தையின்படியே
1: யோர்தானுக்கு நேரே இருக்கிற,
0: யோர்தானுக்கு மேலே இருக்கிற
1: கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான்.
0: கேரித்தின் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான் பாத்தீங்களா. அவர் கர்த்தருக்கு முன்பாய் நின்றாரு. கர்த்தர் சொன்னதை என்ன செய்ய, உடனே கீழ்படிந்தாரு. அருமையானவர்களே, நம்ம செபிக்கிறோமா? கர்த்தர் உங்களுக்கு சொன்ன பார்த்துலாம் கீழ்படிந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதுவரைக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செபிக்க போறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வல்லமுள்ள தேவனே, கர்த்தாவே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க சப்பா. கர்த்தருடைய கிருபை அங்க சூழ்ந்து பாதுகாக்க வேண்டுமா? செபிக்கிறோம், பராமரிக்கும் செபிக்கிறோம். ஆண்டவரே, வெட்டிக்குள்ளே எங்க தேசத்துல வந்துருச்சுப்பா, வெட்டிக்குள்ளிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. கொரோனா வைரஸ்லேருந்து விடுதலை தாங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. தகப்பனையுமே துதிக்கிறோம். எங்க தேசத்துல ஒரு எழுப்புற தாரு, உயிர்மீச்சை தாரு, ரட்சிப்பை தாரு, பசுத்தேன் அபிஷேக தாரு, அக்கினி தாருமே தேவல்லமேல் நிரப்புங்கப்பா. மந்திரம் சேவனைகளை உடைத்து போடுங்க, பிசாசுங்கிற அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமாளாத மக்களுக்கு சமாளி தரணும், கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யணும், வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியச்செங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. தெய்வீக பிரசனத்தால மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களும் கடன்ல இருந்து விடுதலை தாங்க, கண்ணிலிருந்து விடுதலை தாங்க. தேவக்கிரு வச்சு உண்டு கொள்ளட்டும் ஐயா. அப்பாமே துதிக்கிறோம், கர்த்தருடைய கரங்களை தாங்கி வழி நடத்தவங்கள பார்த்துல செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யப்பா, வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. பத்தகப்பறைய திரும்ப குடும்பங்களை, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாங்க, திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத சகோதரி குழந்தை பாய்த்து தாரு ஆண்டவரே. நீர் குழந்தை கொடுத்தவங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க சப்பா. ஆண்டவரே, உம்மாலை கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லையே சப்பா. தாங்கப்பா தாங்கப்பா. அப்பா தகப்பனே, கடன் கஷ்டங்களை மாற்றுங்க, குடிக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க, கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் கண்ணீர் துடைச்சிருங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரிச்சுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. அப்பா தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவாரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில இருக்கும் மக்களை வெட்டித்தாங்க, பிரிந்து கூட நினைக்கிறோம் ஐயா. கர்த்தாவே துதிக்கிறோம், உண்மை அறியக்கூடிய அறிவை தாரு சுவாமி. மகத்தான காரியத்தை செய்யுங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. தகப்பனே, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க. தகப்பனே துதிக்கிறோம், சிறு பிள்ளைலாம் செபிக்கணும், பெரியவங்க செபிக்கணும், வாலிபர்லாம் செபிக்கணும், உண்மை தேடணும், அறிந்து கொள்ளணும், எண்ணிக்கொள்ளணும். பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கா நாம் மகிமுக்கு செலுத்துறோம், யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்த நம்ம சேர்த்து கேட்டாரு, கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராஃப்ட் மூலம் பணம்

0: யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 2-3 வசனம்.
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால்
0: நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
1: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்
0: சொன்னார். கத்தர் போயிருக்கிறார், திரும்ப மறுபடியும் வரப்போறாரு, வந்து நம்மள என்ன செய்ய போறாரு, அவரிடத்துல சேர்த்துக் கொள்வேன் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டு வந்து திரும்ப நம்மளை நினைச்சாரு, அவர் இடத்துல நம்மளை என்ன செய்ய போறாரு, சேர்த்துக் கொள்ள போறாரு. அதாங்க பிலிப்பியர்ல எழுதியிருக்கிறாரு, பற்று பவுல் எழுதியிருக்கிறாரு. பிலிப்பியர் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து
0: கர்த்தராய் இருக்கிற
1: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: என்ன செய்யணும் வர்றதுக்காக, எப்போ வருவார் நம்ம உள்ள ஏங்கிட்டு இருக்கு இல்லையா, எப்போ வருவாரு அவர் வருகையில் நம்ம ராஜ்யத்துக்கு போகணும். இந்த உலகத்துல பாடுகள்லாம் நம்மளால சகிக்க முடியல, ஆண்டவரை சீக்கிரம் வாங்க. நம்மள அறியாமையில இந்த வார்த்தை நமக்குள்ள வருது, கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும், கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துக்கு போய்தான் ஆகணும். இந்த உலகத்திலே நம்ம யாரும் இருக்கவே முடியாது, எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏழை இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த வீட்டுல இந்த உலகத்துல யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கிறதுக்கு முடியாது. ரெண்டு இடம், ஒன்னு பரலோகம், என்ன நரகம். அதனால நம்ம ஒரு நாள் நம்ம ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டிய நாள் ஒன்னு இருக்கு. கத்திர பிரியமா வாழ்ந்தோம்னா எங்க போவோம், பரலோகத்துக்கு போவோம். கத்திர பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தா எங்க போவோம், நரகம் தான். ரெண்டு வாழ்க்கை தான். ஆண்டு வருகை ரொம்ப சமீபம், நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டு நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் ராஜ்யத்துக்கு போன நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, கர்த்தர் ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் விரும்பணுமா வாசித்து பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 11:16.
1: அதிலும்
0: மேன்மையான
1: பரமதேசத்தையே விரும்பினார்கள்.
0: ஆகையால்
1: தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறது இல்லை.
0: பரலோகத்துக்கு போகணும் சொல்லி விரும்பினவங்களை என்ன செய்யல, அவர்கள் வந்து பார்த்து அவருடைய தேவனை சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே,
0: விருப்பான மக்களை வேணும் பரலோகத்துக்கு போகணும். அப்ப பரலோகத்துக்கு போகணும் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் கட்டாயம் செய்ய மாட்டோம். ஐயோ இந்த காரியம் கர்த்தர் பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்ப பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம உள்ளத்துல ஒரு விருப்பம் இருக்கும்போது நம்ம கட்டாயம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, பரலோகம் தான் நமக்கு சொந்தம். அப்ப அந்த நமக்குள்ள இந்த விருப்பம் இருந்தா கட்டாயம் நம்ம செய்ய மாட்டோம், கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு, அவருடைய தேவன்னு சொல்றதுக்கு அவர் என்ன செய்யலையா, வெக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாஞ்ச எப்படி இருக்குது, நம்ம உள்ளத்தின் வாஞ்ச நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம எப்படி என்றோ என்னன்னு சொல்லி. நம்ம உண்மையா வாஞ்சித்தோம்னா கர்த்தர் நிச்சயமா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மள ஆயத்தப்படுது. அந்த நான் எங்க இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புறேன். பாத்தீங்க, நம்ம எங்க விரும்புவது, கர்த்தர் என்ன விரும்புறாரு, நான் எங்க இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்னதான் வாழ்ந்தாலும், இந்த குளத்துல கோடி வருஷம் வாழ்ந்தாலும், இருந்தா 95 இல்லாட்டா 100 வயசு அவ்வளவுதான், அதுக்கு மேல யாரும் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம போகணும்னு சொன்னா என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும் சொல்லி பரம ராஜ்யத்தை நம்ம விரும்பணும். அல்லேலூயா. கொலோசியர் புஸ்தகம் 3:2-3
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல
0: மேலானவைகளே நாடுங்கள்.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: பூமிக்குரிய காரியம் நம்ம தேட வேண்டாம்,
1: மேலானவைகளே நாடுங்கள்.
0: பூமிக்குரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருவாரு, கட்டாயம் தருவார். அல்லேலூயா. நம்ம மேலானை நாடும் போது நம் பூமிக்குரிய காரியங்கள் என்ன வேணும், எல்லாம் என்னென்ன தேவை, என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர் தம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் கொடுக்கிறார், கொடுக்க அறிந்திருக்கிறார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கட்டாயம் தருவார். அதான் சொன்ன சிங்க குட்டிகள் காட்சி அடைந்து பச்சையா இருக்கும். கத்திர தேடவங்களுக்கு ஒரு நன்மையும் மேலானவைகள் அவர் ராஜ்யத்தில் அவரோடு மக்களோடு இருக்கணும். எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் வருக சமீபம் அது அதுக்கு முன்னாலும் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் ராஜ்யத்துல அவர் மடியில நம்ம இருக்கணும். ஹலேலூயா. அதுதான் என்னுடைய வாஞ்ச, என்னோட விருப்பம்லாம் அதுதான். இந்த உலகத்துல ஒண்ணு வேண்டாம். நான் பிறந்த நாள் இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இனிமேல் கண்ணை மூடிட்டா கர்த்தர் ராஜ்யத்துல அவருடைய மடியில உட்கார், அதுதான் என் தியாகம் வாஞ்சிடலாம். இந்த உலகத்துல எவ்வளவு பாடுபட்டாச்சு, இனிமேல் பரலோகத்துல போய் அவர் மடியில உட்காரணும். அல்லேலூயா. அதுக்குத்தான் மேலானவைகளை நாம் நாட வேண்டும், மேலானவைகளை நாட வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 13:16
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: இந்த இடத்துல என்ன இல்ல, நிலையான நகரம் இங்க நமக்கு இங்க இல்லை.
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்,
0: வரப்போறதையே நாடி தேடுகிறோம். இயேசுக்கு வருக போற வரத்தான் நம்ம நாடி தேடுகிறோம். எப்ப இயேசு வருவாரு, எப்ப நம்மளை கூட்டு போவாரு, அதுதான் நம்ம தேடுகிறோம். யாரும் எப்படியோ நான் அதுதான் கர்த்தர் எப்ப வருவாரு தெரிஞ்சு ஒரு நாள் ஏக்கத்தோட நாடி தேடுகிறோம். ஏன்னா இந்த நிலையான நகரம் நமக்கு இல்லை. இந்த உலகத்துல என்ன இருந்தாலும் நிலையானது அல்ல. மாடி மேல மாடி கட்டினாலும் என்னதான் நம்ம செஞ்சாலும் நம்ம எல்லாம் பண தேவைகள், நம்ம நிறைய பணம் இருந்தாலும் நம்ம அது நம்ம என்ன செய்யறோம், இந்த உலகத்துல ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. கொண்டு போக முடியுமா? முடியாது. நம்மதான் பணம் கேட்கறதுக்கு எதுக்குன்னா சுவிசேஷம் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அறிவிக்கணும். அறிய தேவன் அறியாத மக்கள் அறிந்து கொள்ளணும். அது ஒரே ஒரு வாஞ்சதான் எல்லாத்தையும் நம்ம பணம் கேட்கிறோம். எல்லாம் நினைச்சுக்கிறாங்க என்னடா பணம் கேட்டே இருக்கிறாங்களே, ஏன் படம் இப்படி கேட்கறாங்க, பணம் பல அலையறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஏன் படத்தை கேட்கறேன்னு சொன்னா சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அறிஞ்சது போல அந்த மக்கள் அறியாத மக்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஒரு நாள் அறியாம இருந்தோம், கர்த்தர் நமக்கு அறியக்கூடிய கிருபை கொடுத்தார். இப்ப நம்ம அறிந்தது போல மற்ற மக்களும் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கர்த்தர் போதுமான அளவு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த பஞ்சமும் இல்ல, கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம இப்ப எழுந்துக்கலாம் சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறியணும். இப்ப பாருங்க இந்த டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய என்ன மாதிரி பார்வையில்லாதவங்க எல்லாம் போன் பண்ணி கேட்டே இருக்காங்க. எப்பம் இப்ப எப்பம் ரேடியோ எப்படி கேட்கணும், நம்பர் கொடுங்க, நாங்க எப்படி இதெல்லாம் பாக்கணும், டிவில என்ன எப்படி பாக்கணும், எல்லாம் கேட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஒரு வாஞ்ச தாக்கம் இயேசு அறிய வேண்டும் சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு போடாத வரும். நாங்க எப்படியாவது இயேசு அறியணும், எங்களுக்கு வந்து எப்பம் ரேடியோ கேட்டு நம்பரை கொடுங்க, இல்லாட்டா தேவனுடைய வசனத்தை எப்படி டிவியில பாக்கலாம், எங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை எங்களுக்கு வாசித்து கொடுங்க, அந்த பத்திரிகை நீங்க படிச்சிட்டீங்கன்னா நாங்க அதை பார்த்து பாத்துக்குவோம், நாங்க இயேசு அறிஞ்சுக்கணும், நாங்க மற்றவர்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவ்வளவு வாஞ்சியோட கேட்கறாங்க. நமக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தயவு செய்ய வாஞ்ச இல்லை, தாக்கம் இல்லை, யாருக்காவது சொல்லணும்னு சொல்லி அந்த வாஞ்சியில. ஆனா பார்வை இல்லாதவங்க அவ்வளவு வாஞ்சியா இப்ப கேட்கறாங்க. அல்லேலூயா. இந்த வாஞ்சை கொடுத்தது யாரு, ஆண்டவரே இயேசு. அதுக்கு தான் பணம் தாங்க. ஐயோ சாப்பிட்டு இல்லையே, சாப்பிட்டு பிஞ்சு போச்சு, கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகுது, இதுதான் பணத்தை கேட்கறேன். எங்களுக்கு சாப்பிட்றது கர்த்தர் போதுமான அளவு கொடுத்துருக்கிறார். ஒரு நன்மையுமே குறைபடாது, குறைவே இல்லை. அதனால தான் இந்த சிகிச்சை எப்படியாவது அறிவிக்கணும், அதுக்கு தான் பணம். 2 Corinthians 5:1-2
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
1: தேவனால கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு.
0: அந்த தேவனால் கட்டப்பட்ட என்ன வீடு, கைவேலாத நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: பரலோகத்திலே உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம் தவித்து
1: நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்ச உள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: மிகவும் வாஞ்சி உள்ளவர்களா இருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, அந்த ராஜ்யத்தின் மேல நமக்கு வாஞ்ச தாக இருக்கணும். அப்ப இந்த உலகத்தை நினைச்ச மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். பாவத்தை பார்த்தா வெறுப்பு வரும், பாவத்தை பார்த்தா வெறுப்பு இருக்கும். கர்த்தர் எப்ப போகலாம், எப்ப கர்த்தரை பத்தி பேச மாட்டாங்களா, எங்க கர்த்தரை பத்தி பேசுவாங்க, எங்க ஆண்டரை பத்தி பேசுவாங்க, எப்ப கேட்கலாம், நமக்குள்ள அந்த வாஞ்சி வரும். அது இந்த பூமிக்குடி கூட என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். அதுதான் நம்ம சரீரம். சரீரம் என்னதான் இருந்தாலும் பூமிக்குடி கூறாரோ அழிஞ்சு போடும். பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம போகணும்னு நமக்குள்ள வாஞ்ச. ரெண்டாவது சுனாசிமா,
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம்
1: தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சவளவலா இருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறோம்? மிகவும் வாஞ்சவளவலா இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம் எல்லாரும் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நான்லாம் ஒரு நாள் ஆண்டவர் அறியாம இருந்தேன், ஆண்டவர் அறியாம எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்த, கர்த்தரை தேடி வந்தார். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வந்தார். நான் அவரை தேடி போல, அவர் என்னை தேடி வந்தார். அவர் தான் என்னை தேடி வந்தார். அது போல நம்மள மாதிரி இருக்கு மக்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தேடணும். கர்த்தர் ராஜ்ய தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் பூலோகத்தின் கூடாரத்தை நம்பி வாழக்கூடாது. கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஒவ்வொருத்தரும் போகணும். அப்படி போன என்ன செய்யும் பரலோக ராஜ்யத்து மேல நமக்கு என்ன வேணும்? வாஞ்ச விருப்பம் இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அதான் ஆண்டவர் சொன்னாரு, அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லா இருந்தா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களை என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லிருக்க. அந்த ராஜ்யத்து அந்த தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹலேலூயா. கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, நம்ம இப்ப செபிக்க போறோம். இதுவரைக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப செபிக்க போறோம். எங்கள் அன்பார் இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. அப்பா இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வேற தாங்க, செவிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஸ்தூத்திரமே வண்டி கொள்ள மை சார்ந்து கொள்ள கிருவச்சிங்கப்பா. அண்டு உரையே எத்தனையோ குடும்பங்கள்ல வேலை கிடைக்காத ஒடிக்கி போட்டி போறாம இருக்குதாப்பா. வேலை அவங்களுக்கு கிடைச்சி வேலை செய்யற இடத்துலயும் நல்ல சமாதானம் சந்தோஷத்தை தாரும். அண்டு உரையே உங்களை பார்த்து விழுந்து நாங்களுக்கு செபிக்கிறோம். நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பார்த்து ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிப்பிடட்டும் ஐயா. ஆண்டவரே எத்தனையோ நோய்கள் அப்ப, எத்தனையோ சனங்கள் வியாதினாலும் நோயினாலும் பலவீத்தினாலும் கஷ்டப்படுறாங்களப்ப, ஒவ்வொரு மேலையும் தேவையான பிரசனம் வல்லமை இறங்கட்டும், அக்கினி மூடட்டும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், எல்லா பலவீனத்தையும் வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. மகத்தான காரியத்தை செய்ய, மகிமையான காரியம் செய்ய. கர்த்தருடைய பிரசனம் மூடட்டும், அக்கினி மூடட்டும். ஆண்டவரே வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கத்தை தாருங்க, வேலையில் உயர்வை தாரு, உயர் வராத தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க, கஷ்டத்தெல்லாம் மாற்றி போடுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்குவாங்க, நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துங்க. பிரிந்து கொடுமையை அணைக்கிடுமையா, டைபஸ் ஆகணும்னு நினைக்கிற மக்கள் டைபஸ் ஆகக்கூடாதப்பா. குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்த முடி சித்தாண்டவரே, நீர் அற்புதத்தை செய்ய ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அடுவரே அப்பாவை துதிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல மதிப்பு நாங்கள் பாஸ் பண்ணணும். உங்க மகத்துவம்ல நாமத்தை மகிழ்படுத்துங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மாக்கி செலுத்துறோம், யாஸ்பா நாமத்தில் தாமியாக்கிய ஜீவரம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நம்ம ஜீவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the Chief Executive and possesses

0: possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331000026 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: ஒரு செய்தியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்ட் போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, 101, நீலகிரி மாவட்டம். தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனு 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website and

இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம்.

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
3: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384-8414-1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 வசனம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனையார் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனையார் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: அப்ப பரலோகத்துக்கு போன எதுதான் டிக்கெட்? விசுவாசம் தான். விசுவாசம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. விசுவாசத்தினால ஈனோக்கு மரணத்தை காணாம எடுத்துக்கொள்ளப்பட்டார். நம்ம விசுவாசம் தான் மிக மிக அவசியம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, எனக்கு விசுவாசம் தாங்க, என்னுடைய அவிசுவாசம் நீங்க போடுங்கப்பா, நான் விசுவாசனால அடிக்கடி சோர்ந்துடுற ஆண்டவரே, இந்த விசுவாசம் எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இன்னொருத்தர் வாசிக்கு கேட்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 11:5
4: விசுவாசத்தினாலே
3: ஏனோக்கு
4: மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
3: விசுவாசத்தினால மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நமக்கு விசுவாசம் வேணும். எபிரேயர் புஸ்தகம் 12:1
4: ஆகையால்
3: மேகம் போன்ற
4: இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
3: பாரமான யாவற்றையும்
4: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி
3: பாத்தீங்க, விசுவாசம் தொடங்குற அவர் தான், முடிக்கிறவர் தான். நம்ம இயேசுவா நோட்டு கேட்கணும், இயேசுவே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, எனக்கு அடிக்கடி விசுவாசம் குறைஞ்சிருதாண்டவே, எனக்கு அவிசுவாசம் நீங்க முடிச்சியும். அந்த பிள்ளையோட தகப்பன் கேட்டார்ல, எனக்கு அவிசுவாசம் நீங்க முடிச்சுன்னு கண்ணீரோடு கேட்டாரு. நம்மளும் கேட்கணும், ஆண்டவர் எனக்கு அவிசுவாசம் நீங்க முடிச்சியும், எனக்கு விசுவாசம் தாங்க. விசுவாசம் இருந்தா தான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். ஈனோக்கு விசுவாசித்ததுனால தான் மரணத்தை காணாத விடிக்கை எடுத்துக்கொள்ளப்பட்ட. நம்மளும் கத்துட்டு கேட்போம், விசுவாசத்துக்காக நான் பரலோகத்துக்கு போட முத என்ன நமக்கு விசுவாசம் வேணும். ரெண்டாவதாக நம்ம பாக்குறோம், பரலோகத்துக்கு போகணும்னு என்ன வேணுமா நமக்கு? ஏசாயின் புஸ்தகம் 59:20
4: மீட்பர் சியோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
3: மீறுதலை விட்டு திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும். நம்ம மீறி மீறி செய்யற காரியத்தை விட்டு திரும்ப வேண்டும். நம்ம செஞ்சிட்டு செஞ்சிட்டு திரும்ப திரும்ப மன்னிப்புக்கிற அந்த காரியத்தை விட்டு திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும். அவங்களுக்கு தான் கர்த்தர் வருவார். முதல் விசுவாசம் இருக்கணும், அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆண்டவராகிய இயேசுக்கு திரும்ப நம்மளை எடுத்துக்குவாரு, அவர் ராஜ்யத்துக்கு நம்மளுக்கு சேர்த்துக்குவாரு. ரெண்டாவது என்ன வேணும், மீறுதல் விட்டு திரும்பவர்களுக்கு அவர் வருவார். நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும், அப்ப நம்ம கர்த்தர் நம்மளை கூப்பிட்டு போவார், அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போவோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 2:5.
4: ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து
3: விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி
4: ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால்
3: நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து
4: நீ
3: மனம் திரும்பாத பட்சத்தில்
4: உன் விளக்குத்தண்டை அதனிடத்து நின்று நீக்கிவிடுவேன்.
3: சொல்றாரு மனம் திரும்ப வேண்டும். எந்த இடத்துல விழுந்தோம், எந்த இடத்துல கத்திருக்கும், நமக்கும் பிரிவு வந்துச்சு. நான் நல்லா தானே ஓடிட்டு இருந்தேன், நல்லா தானே இயேசுக்காக நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், எப்படி எனக்கும் கத்திருக்கும் பிரிவு வந்துச்சு, கத்துட்டு நான் ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, என்னால உள்ளத்தை ஒருமைப்படுத்த முடியல, சிந்தனை செதறுது, கத்திர நான் ஜெபிக்கிறான்னு வாய் ஜெபிக்கிற வாய் தான் ஜெபிக்குது, துதிக்க முடியல, வாய் தான் துதிக்குது, ஆனா ஆண்டவருக்கு எனக்கு ஒரு இணைப்பு இல்லாம இருக்கிறேனே, என்ன செஞ்சேன்னு சொல்லி அதான் சொல்லு. இந்த எந்த இடத்துல விழுந்தா என்று நினைத்து மனம் திரும்பு. எந்த இடத்துல கத்திருக்கோம் உங்களுக்கு பிரிவு வந்துச்சு, அது யோசித்து பாருங்க. அதை விட்டு நான் பார்த்து மனம் திரும்பேன்னு துதிக்க முடியும், செவிப்போம், சும்மா வாய் செவிக்கும், வாய் துதிக்கும், கத்திருக்கும் நமக்கு இணைப்பு இருக்கா, இல்ல ஆண்டு விட்டு ஆண்டு கூட ஒன்றரை கலந்துருக்கிறோமா, ஆண்டுக்கு நமக்கு பிரிவினை இருக்கா, பார்த்து நினைத்து மனம் திரும்பு. அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். செய்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது, செஞ்ச பாவத்தை செய்வோமானால் பரலோர் ராஜ்யத்துல நம்ம போக முடியாது. மனம் திரும்பு. மனம் திரும்ப என்ன, ஆமா ஆண்டவரே செய்து தப்புதான்ப்பா, இனிமேல் செய்யாத காத்துக்கொள்ளும், இதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். தாவீரச்ச கேட்கிறார் பாருங்க, 39:8.
4: என் மீறுதல்கள்
3: எல்லாவற்றிலிருந்து
4: என்னை விடுதலையாக்கும்.
3: நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என் மீறுதல் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்கும். அவர் நம்மளுக்கு போல பாடுள்ள மனுஷன்தான், கேட்கிறாரு என் மீறுதல் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கும். அப்பதான் நமக்கு ஆண்டவருக்கு ஒரு இணைப்பு இருக்கும், ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கும், ஆண்டு கூட ஐக்கியமா இருக்க முடியும். மீறுதல் செய்து பாவத்தை திரும்பி திரும்பி நம்ம செய்வோமானா கத்திற்கு நமக்கு ஐக்கியம் இருக்க முடியாது. சொல்றாரு மீறுதல் எல்லாவற்றையும் விடுதலையாக்கும். ஆண்டோட கேட்கணும், நம்ம மன்னிப்பார், நிச்சயமா கேட்ட மன்னிப்பார். அவர்கிட்ட நம்ம கேட்கணும். அதான் இளையகுமாரத பாக்குறோம், எல்லாம் சொத்தெல்லாம் செலவு பண்ணிட்டாரு, மனம் போல வாழ்ந்து பார்த்தாரு, நிம்மதி இல்லை, சொத்தை செலவு பண்ணி பார்த்தாரு, மனம் போல ஃப்ரெண்ட்ஸோட என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு பார்த்தாரு. அவங்க தகப்புன்னு என்ன பண்ணிட்டார், நீந்தா கொஞ்சம் உனக்கு பேர கொடுக்குற சொத்தனை கொடுத்துறேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ பண்ணப்பல. ஆனா அங்க என்ன இல்லை, நிம்மதி இல்லை, மனதுல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சாப்பாடு இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சாப்பாடு இல்லை, எல்லாமே இல்லை. அது பிறகு அவர் நினைக்கிறாரு. லூக்கா சுவிசேஷம் 15:20.
4: எழுந்து புறப்பட்டு
3: அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு, இவ்வளவோ செஞ்ச எல்லாம் செஞ்சாலும் நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, எழுந்து புறப்பட்டு அந்த இடத்தை விட்டு. அதுதான் மனம் திரும்பல குறிக்குது. எழுந்து புறப்பட்டு
4: தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன்
3: அவனை கண்டு மனதுருகி ஓடி
4: அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான்.
3: அவன் என்ன சரி எழுந்து புறப்பட்டாரு அந்த இடத்துல வந்து மன திரும்பல. அதான் மன திரும்பல குறிக்குது. எழுந்து பிறப்பினார். 17 பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 15:17.
4: அவனுக்கு புத்தி தெளிந்த போது,
3: அந்த புத்தி தெளியணும், நம்ம இவ்வளவுலாம் செஞ்சோம் என்ன நிம்மதி இருக்குது ஒண்ணுமே இல்லை புத்தி தெளிஞ்ச போது,
4: அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர்,
3: என் தகப்பனுடைய கூலிக்காரர்
4: எத்தனையோ பேருக்கு,
3: எத்தனையோ பேருக்கு
4: பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது,
3: பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது,
4: நானோ பசியினால் சாகிறேன்,
3: நானோ பசியினால் சாகிறேன். அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு, புத்தி தெளிஞ்சிச்சு, எல்லா சொத்தையும் வேசித்தனமும் வேசித்தனம் பச்சரம் பாவம் எல்லாத்தையும் செலவு பண்ணி போட்டான். அவனுக்குள்ள என்ன நிம்மதி இல்லை. அப்ப சொல்றான், இது நான் எத்தனையோ கூலிக்கார் அங்க சாப்பிடுறாங்க, நானும் தகப்பனத்தை போவேன்னு சொல்லி அந்த பாவத்தை விட்டு என்ன செஞ்சார், எழுந்தாரு. 23 வசனம்,
4: கொளுத்த கன்றை கொண்டு வந்து,
3: கொளுத்த கன்றை கொண்டு வந்து
4: அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம்,
3: புசித்து சந்தோஷமா பாத்தீங்களா. அதனால அந்த மனம் திரும்ப வேண்டாலுமே ஆனவர்ல என்ன பாவமோ அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். எதுக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம், எதுக்காக தேவையில்லாத காரியத்துக்கு அடிமையா இருக்கிறோம், அதுலேருந்து நம்ம மனம் திரும்பிட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம், ஆண்டுட்டு வந்துடலாம். தாவீதுராஜ் கேட்டது போல, கர்த்தாவே எல்லா மீறலிருந்து எனக்கு விடுதலை தாரும். கேட்போம், ஆண்டவரே எல்லா மீறலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, ஆண்டவரே எல்லா மீறலிருந்து எனக்கு விடுதலை தாங்க எனக்கு கேட்போம். கர்த்தர் நிச்சயமா நம்மளை விடுவிப்பார், அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். இதுதாங்க சொல்றாரு 2 பேதுரு 3:9 வசனம்,
4: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி,
3: தாமதிக்கிறார் என்று சொல்லி சிலர் எண்ணுகிறபடி
4: கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து,
3: கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தை குறித்து
4: தாமதமாயிராமல்,
3: தாமதமாயிராமல்
4: ஒருவரும் கெட்டு போகாமல்,
3: ஒருவரும் கெட்டு போகாமல்
4: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி,
3: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி
4: நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார்.
3: நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிறார், ஒருத்தரும் கெட்டு போக கூடாது சொல்றாரு, விரும்பி நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிறார். என் மக மனம் திரும்பமாட்டாளா, என் மக மனம் திரும்பமாட்டாளா, அவருக்கார ரத்தத்தை நான் சிந்தினேனே, அவருக்கு அடிக்கப்பட்டேனே, நொறுக்கப்பட்ட அந்த கேடு அடைந்தனே, கைகளா நீ கால்களா நீ அடிக்கப்பட்டேனே, நொறுக்கப்பட்டேனே, விழால குத்தப்பட்டேனே, முள்ளு முடிச்சு விட்டப்பட்ட முதுவெல்லாம் அடிக்கப்பட்டு எவ்வளோ பாடுகள் பட்டிருக்க, இன்னும் என் மகன் திரும்பலையே, இன்னும் மக திரும்பலையே அப்படின்னு சொல்லி கத்து நமக்காக ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஒருவரும் கெட்டுப்போகூடாதுன்னு சொல்லிதான் விரும்பி இன்னும் நீடி பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டுட்டு வருமா, உங்க பாவ வழியெல்லாம் விட்டு கத்துட்டு வருவோமா, கத்துற உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். என் மக எப்போ வருவா, என் மக எப்போ வருவா, அவளுக்கெல்லாம் பட வேண்டி பாடெல்லாம் பட்ட எல்லாம் நம்ம செய்து முடிச்சுட்ட இன்னும் வரலையான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா, இன்னொரு காய்ச்சிக்கலாமா. 2 பேதுரு 3:9 வசனம்,
4: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி,
3: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி
4: கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து,
3: கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தை குறித்து
4: தாமதமாயிராமல்,
3: தாமதமாயிராமல்
4: ஒருவரும் கெட்டு போகாமல்,
3: ஒருவரும் கெட்டு போகாமல்
4: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி,
3: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி
4: நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார்.
3: நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டு மனம் திரும்பமா, ஆண்டுட்டு வருமா, பழைய காரியத்தெல்லாம் விட்டுட்டு எனக்கு ஏசு போகுதுன்னு சொல்லி வருமா. கர்த்தர் உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மேனவர்களே, நீங்களா மனம் திரும்பதான், நம்ம ஒவ்வொருவரும் மனம் திரும்பதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டு கர்த்தர் ஒப்பு கொடுப்போம்மா. முதல்ல நமக்கு விசுவாசம் இருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். ரெண்டாவது மனம் திரும்பி, மனம் திரும்பினாதான் பரலோகத்துக்கு போக முடியும், பாவத்தோடு பரலோகத்துக்கு போக முடியாது. மூன்றாவதாக மார்க்கு விசேஷம் 13:33 வசனம்,
4: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால்,
3: அக்காலத்தை நீங்க எப்ப எந்த காலம் இயேசுக்கு எப்ப வருவாரு சொல்லி நீங்க அந்த காலத்தை அறியாதபடியால்
4: எச்சரிக்கையாயிருங்கள்,
3: எச்சரிக்கையாயிருங்கள். என்ன அறியாது, நீங்க உங்களுக்கு தெரியாது எப்ப வருவாரு தெரியாது. பிதாவை தவிர இவர் யாருக்கு குமாரனு கூட அறியாரு சொல்லி இருக்கு கர்த்தர் சொல்லுது. ஆனா அவர் எப்ப வருவாரு நமக்கு தெரியாது. அந்த காலத்தை அறியாதபடியா நீங்க எச்சரிக்கையா இருங்கள்,
4: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள்,
3: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள், விழித்திருக்க வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், விழிப்பை தவிர விழிப்புணம் தூங்காம முடிச்சிருக்கிறது இல்ல, விழிப்புணம் நம்ம ஆத்துமத்திர விழிப்பா இருக்கணும். அதனால தாவீதுராஜர் சொல்றாரு பாருங்க, 13:3 வசனம்,
4: என் தேவனாகிய கர்த்தாவே,
3: தேவனாகிய கர்த்தாவே,
4: நீர் நோக்கி பார்த்து
3: எனக்கு
4: செவி கொடுத்தருளும்,
3: செவி கொடுக்கணும்,
4: மரண நித்திரை அடையாதபடிக்கு, என் கண்களை தெளிவாக்கும்,
3: நம்ம பிடித்திருக்கணும். நம்ம அப்படியே என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. நம்ம என்ன செய்யறோம், நம்ம தப்பு பண்றோமா ரைட் பண்ணுமா தெரியாது. அதெல்லாம் தாவி வச்சு கேட்கிறேன், அண்டவரே நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். செவம் பண்ணி விழித்திருந்து செவம் பண்ணுங்க. எப்படி விழித்திருந்து? நம்ம ஆத்மாத்த காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க சொல்ற உன்னத பாட்டில் வாசிக்கிறோம். ஐந்தாம் அதிகாரம், உன்னத பாட்டின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம்.
4: நான் நித்திரை பண்ணினேன்,
3: நான் நித்திரை பண்ணினேன்,
4: என் இருதயமோ விழித்திருந்தது.
3: இருதயமோ விழித்திருந்து ஆண்டவராக இயேசுகிட்ட சொல்லுகிறார், விழித்திருந்து செவம் பண்ணுங்க. வாசிக்க கேட்கலாமா? மார்க்கு 13:33.
4: அக்காலத்திலே நீங்கள் அறியாதபடியால், எச்சரிக்கையாயிருங்கள்,
3: எச்சரிக்கையாயிருங்கள்,
4: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள்,
3: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். நித்திரை செய்தாலும் நம்ம ஆத்மத்துல விழித்திருந்து ஜபிச்சுட்டே இருக்கணும். அந்த விழிப்பை தாங்க ஏசப்பா, எனக்கு அந்த விழிப்பை தரணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆண்டவரே நான் விழித்திருந்து ஜபம் பண்ண எனக்கு உதவி செய்யப்பா, எனக்கு விழிப்பை தாரும். கர்த்தர்கள் பிரியமானவர்களே, ஆண்டோட வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம ஜபம் பண்ணுவோம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துறங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், அப்பாமே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷித்தாரு ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க. காய்ச்சலை குணமாக்குங்கப்பா. கொரோனால கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்க, குணமாக்குங்க சப்பா. ஆண்டவரே நீங்க குணமாக்கமால முடியுமையா, வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். தேவ பிரசனம் மூடட்டுமையா. நரம்பு மண்டலத்துல சுகமா இல்லாத மக்களுக்கு நரம்பு மண்டலத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம். கழுத்தோலியை குணமாக்குங்கப்பா. கழுத்துல பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க சப்பா. கை கால் வலியை குணமாக்குங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. மஞ்சக்காமல வியாதியை சுகமாக்குங்க சப்பா. மஞ்சக்காமல வியாதியை சுகமாக்குங்கப்பா. மஞ்சக்காமல் வியாதி இருக்குது நீ செபிக்க சொல்றீங்க. மஞ்சக்காமல கஷ்டப்படுற மக்களை என் தேவனை கர்த்தர் குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாம ஒன்றே மகிப்பிடட்டும் ஐயா. பலத்த காரியத்தை செய்யுங்க சப்பா. கர்த்தருடைய கரம் தாங்கட்டும் அப்பா. அப்பா செபிக்க முடியாத மக்களுக்கு நல்ல செபிக்க கிருபை செய்யுங்க. துதிக்க முடியாதவங்களுக்கு துதிக்க கிருபை செய்யுங்க ஐயா. பைபிள் வாசிக்க முடியலன்னு சொல்லி கலங்குற மக்கள் பைபிள் வாசிக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். தகப்பனே, தகப்பனே, என் அப்பன் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க சப்பா. சாக்கியத்தை கொடுங்க சப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க சப்பா. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடியும். பாத்துல கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம். என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவார்னு சொல்லி பாக்குத்தின்படி நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஒவ்வொருவர் தேவை நீர் அறிந்திருக்கிற உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்ய முடியாது செபிக்கிறோம். அண்டிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும்னு கெஞ்சுகிறப்பா. நம் நன்மையினால நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா. அப்பா நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவில் தெரிந்து இறங்கி வருகிறது. மாறுதல் வேற்றுமேனு எந்த நிழலின்னு சொன்னீரே அப்பா, நிலையில்லைன்னு சொல்ல தெய்வநாய் கத்தர் ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய. எத்தனையோ பேர் வேலை இழந்திருக்காங்கப்பா. அவங்களுக்கு திரும்ப அந்த வேலை தர வேண்டுமே சப்பா. பரலோக பிதாவே வேலை இழந்திருக்கிற மக்களுக்கு வேலை தர வேண்டும் ஐயா. வேலையில எத்தனையோ பேர் அப்பா பிரச்சனையோடு கலங்கியிருக்காங்கப்பா. வேலையில பிரச்சனையெல்லாம் மாற்றி போடுங்க. வேலை சில இடத்துல எல்லார் கண்களும் தாய்வும் இறக்கம் கிடைக்க கிருவை செய்ய. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஐயாமை துதிக்கிறோம். திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும். சமாளம் இல்லாத மக்கள் சமாளத்தை தரணும். கடனோடு இருக்கிற மக்கள் கடனை தாரும். குடும்பத்துல சமான சந்தோஷத்தை கட்டளிடுங்க ஆண்டவரே. எத்தனை குடும்பங்களை பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவரே. எல்லா குடும்பத்திற்கு பிரச்சனைகள் போராட்டத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம். தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. ஆத்மா நேசரையும் அண்டிக்குள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தர வேண்டும்படி செபிக்கிறோம் ஐயாமை துதிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. சிறுப்பிள்ளை நல்லா படிக்கணும், ஞானத்தை கொடுங்க. போக்கிலும் வரத்திலும் தேவனுடைய கிருபை அவங்களை தாங்க வேண்டும் செபிக்கிறோம். கர்த்தர் வீடு கட்டாவிட்டால் கட்டங்கள் பிரயாசங்கள் விருதா. கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டால் காவலர் விழித்திருக்கிறான்னு சொன்னீரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பாதுகாக்கணும், பராமரிக்கணுமே. எங்கு சென்றாலும் நீ தேவாதி தேவன் கூட இருந்து காத்துக்கொள்ள வேண்டும் செபிக்கிறோம். அப்பா எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கை பாழாகி போகிறப்பா, அப்படிப்பட்ட காரியங்களை வரவே கூடாது ஏசப்பா. எங்களை ஆண்டவராகி இயேசுவே எங்க வாழை பிள்ளைகளை பாதுகாக்கணும் ஐயா, பராமரிக்கணும் ஐயா, தேவ கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க, சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தாங்க. கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா. குழந்தை பாய்க்கலாம் சகுல, குழந்தை பாய்த்த தாங்கே சப்பா, தாங்கே சப்பா. அதிசயங்களை செய்யுங்க சப்பா, ஆசீர்வத்தை உயர்த்துங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம், கத்துடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரிய தருணு சென்னீரை ஆசீர்வத்தை உயர்த்துங்க. பொறுப்படுத்தி காத்துக்கோங்க சப்பா. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரட்சர் யஸ்வானாமத்தில் தாழ்மையா கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்த நாம் சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
3: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
5: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
5: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை
6: நிச்சயம் கர்த்தர் ஆயிரம் மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB0COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1409001000002229. மே காட் பிளஸ் யூ.
7: எங்களின் ஏசியன் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி: ஏசியன் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தருக்கு தந்த வசனம் உபாகம் புஸ்தகம் 13:4.
1: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக.
0: கர்த்தரை என்ன செய்ய நம்ப பற்றிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை பற்றிக் கொள்ள நினைச்சு உறுதியா பிடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான் இவரே, எனக்கு உண்மை தவிர யாரும் இல்ல, நீங்க தான் சொல்லி அவளை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதுதான் கர்த்தர் வேதம் சொல்லுது. அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுவீங்கன்னா நம்ம பெரிய காரியத்தின் வாழ்க்கையில செய்வார். ஆனா உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷத்தில் 6 வாசிக்கிறோம், 37
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும்
0: என்னிடத்தில்
1: வரும்
0: என்னிடத்தில்
1: வருகிறவனை
0: நான்
1: புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தருக்கு வரவங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? புறம்பே தள்ளவே மாட்டார். புறம்பின் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: பாத்தீங்களா, ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்வாங்க? கர்த்தர் கீழ்படியாதனால புறமான இருளை தள்ளப்படுங்க. ஆனா இங்க ஆண்டு சொல்றாரு, என்னிடத்துல வரவுற என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பார்த்த உறுதியாய் பற்றி கொள்ளும். அவர் பார்த்த பற்றி கொள்ளும். அவர் ஒரு நாள் நினைச்சிரு புறம்பே தள்ள மாட்டார். புறம்பு அங்க என்ன இருக்குது? வாசிப்பண்ண மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: புறமான இருளை தள்ளப்படுங்க. இந்த நாட்கள் பொல்லாதான் அப்படின்னு காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்க. நாளை நம்முடைய நாளை என்ன நடக்குன்னு தெரியல. ஒரு உறுதியா புடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கையை முழு பொறுப்படுத்திக்கோங்க, என் காலங்களும் உங்களை கருத்துக்கு. அவர் உறுதியா பிடிச்சிட்டா ஒரு நாள் நம்மளை புறமே தள்ளவே மாட்டாரு. அல்லேலூயா. முதலாவது பார்க்க, தேவனை பற்றி கொண்டவங்களுக்கு கர்த்தர் என்ன நன்மை தாரா இருந்தா நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். சங்கீத புஸ்தகம் 63:8.
1: என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது.
0: தாவீது ராஜா சொல்றாரு, என் ஆத்துமா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது.
1: உமது வலது கரம்
0: என்னை
1: தாங்குகிறது.
0: பாத்தீங்களா, ஆண்டவருடைய வலது கரம் நம்மள தாங்குறது. சொல்றாங்களே, இப்ப எப்படிதான் கஷ்டப்படுறாங்க, பின்னால இவருக்கு யாரு பாப்பா அப்படின்லாம் சொல்றாங்க. கத்திர உறுதியா பற்றி கொள்ளும். என்ன சங்கீதக்கார சொல்றாரு, ஆண்டவருடைய வலது கரம் என்ன தாங்குறது? கத்தடி வலது கரம் தாங்கும், கட்டாயம் நம்மளை தாங்கும். அவர் நம்மள ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கத்திரம் பின்பற்றினோம்னா, கத்திர பற்றி கொள்ளும்னா, படுக்கையில் இருந்தா கூட கத்திர நம்மளை என்ன செய்யறாரு, தாங்குகிறார். அல்லேலூயா. அதை நம்ம கத்திர உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியா அவரை பிடிச்சிக்கணும். நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திரிட்ட ஒப்பு கொடுக்கணும். அதே தான் இங்கேயும் சொல்றாரு, 73:23-24.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: முடிவில்லை நான் மகிமையில் ஏற்றுக்கொள்ள. நம்ம கத்தரோடு இருந்தா அவர் வலது கரம் தாங்கும். நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவாரு. மகிமேல நம்மள ஆண்டவர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்வாரு. அல்லேலூயா. அதனாலதான் அவர் என்ன செய்யணும், உறுதியா பற்றி கொள்ளணும். நீதான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பற்றி கொள்ளணும். என்ன வந்தாலும் என்னை விடவே மாட்டேன் ஆண்டவர், நீர்தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம உறுதியா அவரை பற்றி கொள்ளணும். அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் கூட அவரை விட்டு வலது வரவும் செய்யக்கூடாது, இடது வரவும் செய்யக்கூடாது. முடிவெறிந்தும் நினைச்சிருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிவரையும் அழைத்திருந்தா தான் ரட்சிக்கப்பட முடியும். வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 24 வாசித்து பாத்தீங்கன்னா 13 நினைக்கிறேன்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: பாத்தீங்களா, முடிவிறந்த நிலை நிற்பவனே என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். முடிவிறந்த நினைக்கணும். என்ன வந்தாலும் சரி, நீர் எனக்கு போதுமாண்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு காலை உறுதியாய் பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளணும். பற்றி கொண்டார் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஏசாயின் புஸ்தகம் 41:10.
1: நீ பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உன்னுடனே இருக்கிறேன்,
0: உன்னுடனே இருக்கிறேன்,
1: திகையாதே,
0: திகையாதே,
1: நான் உன் தேவன்,
0: நான் உன் தேவன்,
1: நான் உன்னை பலப்படுத்தி,
0: நான் உன்னை பலப்படுத்தி,
1: உனக்கு சகாயம் பண்ணுவேன்,
0: சகாயம் பண்ணுவேன்,
1: என் நீதியின் வலது கரத்தினால்,
0: நீதியின் வலது கரத்தினால்
1: உன்னை தாங்குவேன்.
0: பாத்தீங்கன்னா பயப்படாது, உன்னோடு இருக்கேன், திகையாது, உன் தேவன் பலப்படுத்துவாரு. நம்ம பலவீனமா இருக்க நினைக்கிறீங்களா? இவனை இவ்வளவு பலவீனமா இருக்க, என்னோட சரியம் எப்ப நல்லா பலப்படும் நினைக்கிறா? அதுவும் சொல்ற தாங்குவேன் சொல்றாரு. சகாயம் பண்ற உதவி செய்யறவர். இந்த உலகத்துல வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உதவி செய்யலாம், பின்னால சே எப்ப பாரு உங்களுக்கு உதவிதாடா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கத்தர் சொல்றாரு, சகாயம் பண்ணு, சகாயம் பண்ணு மாத்திரம் உங்களுக்கு என்ன செய்யறாரா? வலது கருத்துறால தாங்குற தேவன் நம்ம தேவன். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. உலகத்துல இயேசு கிறிஸ்து போல அன்புள்ள தேவன் உலகத்துல யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். அது மொத்தம் 13வது வசனம், ஏசாயா 41:13.
1: உன் தேவனாய் இருக்கிற,
0: உன் தேவனாய் இருக்கிற
1: கர்த்தராகிய நான்,
0: கர்த்தராகிய நான்
1: உன் வலது கையை பிடித்து,
0: உன் வலது கையை பிடித்து,
1: பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்துல திரும்ப துணை இருந்தால் கூட ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. கணவன் மனைவி கைவிடுறாங்க, மனைவி கணவனை கைவிட்டுறாங்க, தாய் பிள்ளைகளை கைவிடுறாங்க, பிள்ளைகள் தாயை கைவிட்டுறாங்க. கைவிடுறது மாத்திர எத்தனை தாய்மார் பிள்ளைகளை வந்து கொண்டு விடுறாங்க. ஒரு நியூஸ்ல நிறைய பாக்குறோம், 2 வயசு குழந்தை அப்படியே தண்ணி தொட்டி தூக்கி போடுறாங்க. கணவன் வந்து மனைவி வெட்டிடுறாங்க, மனைவி வந்து கணவன் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கருத்து சொல்றாரு, அவர் என்ன சொல்ற, வலது கருத்தை பிடித்து என்ன சொல்றாரா? நான் உனக்கு துணை நிக்கிறேன். அவர் துணை மாத்திரம்தான் மாறாத துணை. மனைவியோட துணையும் மாறிடும், அம்மா அப்பா துணையும் மாறிடும், குழந்தைகளுடைய துணை தாய்க்கும் மாறிடும். கர்த்தர் துணை மாத்திரம் மாறாத துணை. அல்லேலூயா. அவர் என்னைக்கு கையை பிடிச்சாரோ இந்த நேரம் வரைக்கும் நம்மளை விடல. 82வது வருஷம் எங்க அப்பா இறந்துட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, உங்க அப்பா அம்மா இறந்து போகலாம், நான் வந்து உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன், உன் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யல, கைவிடவே இல்லை. அல்லேலூயா. உலகத்துல எத்தனையோ பேர் கைவிட்டுறாங்க. அவர் சொன்னார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னாரு. அன்னைக்கு சொன்ன தேவன் இன்ன வரைக்கும் கைவிடவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வரும், வராம இருக்காது. வந்தாலும் கர்த்தர் நம்மள ஒவ்வொரு வினாடியும் போதுமான அவர் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவருதான் தாங்குறார். அவரை மனுஷர் உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். லேசா இல்ல அன்று சொல்றாரு, ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் விட்டுறக்கூடாது. அது சொல்ற கர்த்தர்னு சொல்றாரு, முடிவிருந்த நிலை நிலை போனா நிலைக்கணும், முடிவிருந்த அவர்கள் நிலை நிலைக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் வீட்டு வளதுறையும் செய்யக்கூடாது, அவர் வீட்டு வளதுறையும் செய்யக்கூடாது. முடிவிருந்த நிலை நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலைச்சிருந்தா நிச்சயமா நம்மள ஒரு நாள் கூட விட மாட்டார், ரட்சிப்பார். இந்த உலகத்துல மாதிரிக்கிறார், பரலோகத்துல கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக முதல்ல அவர் பற்றி கொண்டார், நம்ம என்ன செய்யறாரு, நமக்கு என்ன கொடுக்கறாரு, அவர் வளர்த்துக்கிற நம்மள தாங்கிறது, நமக்கு சகாயம் பண்றாரு, வலதுகத்தினால தாங்குறாரு. அது மாத்திர ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன செய்யறாரு, நம்ம வலதுகிறத தாங்கி ஆலோசனை தந்து நம்ம எங்க கொண்டு சேர்க்கிறாரு, அவர் மகிமையிலே நம்ம சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவரை இயேசுகிறது. அவரை நம்ம எப்படி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பிடிச்சு கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். தீட்டியாசல வேலை செய்வோம், எங்க ஆபீஸுக்கோ அவங்க வீட்டுக்கோ எப்படி 1 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளவு தூரம் போயிட்டு என்ன செய்வோம், 6 மணி அப்ப எங்க வீட்டுல ரேடியோ கிடையாது, அவங்க வீட்டுல ரேடியோ இருக்கு. அப்ப யாரு யார் வீட்டிலோ ஒருத்தர் வீட்டுல தான் அப்பெல்லாம் ரேடியோ இருக்கும். நான் ஊழியத்துக்குலாம் வர்றதுக்கு முன்னால அப்ப அவங்க வீட்டுல மட்டும் ரேடியோ இருப்போம். 6 மணிக்கு உடனே ஓடுவேன் பாருங்க, வண்டி இருந்தாலும் இடிச்சிட்டு போவேன், என்ன இருக்கோ அதெல்லாம் கவனிக்க மாட்டேன், இடிச்சிட்டு போய் 1 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு எங்க வீட்டுக்கும், நான் தீபியாச வேலை செய்யற இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். போய் ஆண்டோடைய வார்த்தை கேட்கறதுக்காக அவ்வளோ வேகமா போவேன். அப்ப இந்த விஸ்வானியில கேட்போம், அந்த அளவுக்கு கர்த்தர் அப்பயே எனக்கு ஒரு வாஞ்சை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கும் கர்த்தரை 1 நிமிஷம் கூட கைவிடாம எனக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உடுத்த உடவும் தங்க இடமும் சாப்பிட உடவும் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ பிறந்து இன்னைக்கு உங்க மத்தியில கர்த்தரை எனக்கு கொண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை பற்றி கொள்ளக்கூடிய வாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்ப கத்திரம் அதெல்லாம் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமா நம்மள ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இரண்டாவது அவர் உறுதியை பற்றி ஏசாயின் புஸ்தகம் 26:3 வசனம்,
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
0: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
1: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
0: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
1: நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர்.
0: பூரண சமாதானத்துடன் அவனை என்ன செய்வீங்க, காத்து கொள்வீர் சொல்லி யாசாய் சொல்றாரு. அவர் உறுதியாய் பற்றி கொண்டவனா, அவரே நம்பியிருக்கிறபடி நமக்கு என்ன பிடிக்கிறாரு, பூர்ண சமாதானம். பூர்ண சமாதானம் எனக்குலாம் பாருங்க, அம்மா அப்பா இல்ல, கண் பார்வை இல்ல, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, இயேசு தவிர எனக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்திர என்ன செய்ய, அவரை நம்பி இருக்கிறவங்க என்ன கொடுக்கறாரு, பூர்ண சமாதானத்தை கொடுக்கறாரு. எந்த குறையுமே இல்லை. நாளைக்கு என்ன செய்ய இன்னைக்கு கவலை வந்தாலும் யாசு படிச்சு அண்ணன் இந்த பொறுப்பு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா, எனக்கு நீங்க தான். எனக்கு இந்த ஊருக்கு வர்றதுக்கு மேலே யாருமே தெரியாது, வாசா ஒண்ணுதான் தெரியும், வாசா தான் கூட்டிட்டு இருந்துச்சு, தெரியாதுமே தெரியாது. ஆண்டுட்டு அன்னைக்கு சொன்னேன், அப்பதான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊர்ல யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, ஆண்டவரே வஸ்தா நீங்க போச்சு, நீங்க போறோம், வஸ்தா தான் எங்க கூட இருக்கு, யாரு வஸ்தாக்கா எப்படி இருப்பாங்க எனக்கு ஒன்னும் தெரியாது, ஆண்டவர் நீங்க தான் என்ன பாதுகாத்துக்கணும் அப்படி சொல்லி தான் அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதுல அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கத்தர் என்ன செய்யல, ஒரு நன்மையும் குறைப்படாம கத்து ஒவ்வொரு உதவிக்கும் கத்தர் ஒருத்தரை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது நீங்களே செய்யலாம், கத்தர் உங்களை உள்ளத்துல பேசி கத்தர் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனசு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அன்று மனசு கொடுக்கட்டா செய்ய முடியுமா, கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசு கொடுத்து செய்ய வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நான் சொல்லிட்டு தான் வந்த ஆண்டவரே எனக்கு என்னும் தெரியாது சுவாமி, எங்க வீட்டுக்கும் போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல, அங்க போட செவிக்க முடியாது, சர்ச்சைக்கு போக கூடாது சொல்லுவாங்க, உடைய வார்த்தை கேட்க முடியாது, நான் எப்படி ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கட்டு எப்படி நான் பரலோகத்துக்கு வர முடியும், என்ன செய்யுது ஆண்டவரே, பஸ்தா கூட போச்சு, நீங்க போற ஆண்டவரே, நீங்க என்ன பொறுப்படுத்திக்கோங்க, நீங்க தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார், சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். சந்தோஷம் இல்லைன்னா நம்மளால வாழ முடியுமா, சமாதான வாழ முடியுமா, வாழவே முடியாதான். உண்மை உறுதியா பற்றி கொண்டு உண்மை நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்தோட காத்து கொள்ளுகிறீர். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நம்ம ஆண்டோடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம செவிக்க போறோம். அனைவரும் சேர்ந்து செய்ப்போமா. எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பலப்படுத்தி சம்மாந்தை தந்து சந்தோஷத்தை தந்து அவங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துங்க ஏசப்பா. அவங்களுடைய வியாதிலாம் குணமாக்குங்க ஏசப்பா, நோயெல்லாம் குணமாக்குங்க, பலவீனத்தெல்லாம் குணமாக்குங்க ஏசப்பா, பெரும்பாட குணமாக்குங்க ஏசப்பா, அவங்க பலவீனத்தினால கஷ்டப்படுறாங்க ஏசப்பா, அவங்களை குணமாக்குங்க ஏசப்பா. பரலோக தகப்பனையுமே துதிக்கிறோம். கை கால் வலி உடம்பு வலி எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவர், அவங்க ரத்தம் வலி பூசுங்கப்பா, குணமாக்கிருங்க குணமாக்கிருங்க, கிட்னியை குணமாக்குங்க ஆண்டவரே, தைராய்டை குணமாக்குங்க ஏசப்பா, கத்தாவை பிபி குணமாக்குங்க, உப்புச்சத்தை குணமாக்குங்க ஆண்டவரே, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க ராஜா, பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, அவங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க, சுகர் இருந்தா குணமாக்கிருங்கப்பா, சுகர்னால எவ்வளவு கஷ்டங்கள் ஆண்டவரே, என் தேவன் அறிவீரப்பா, சுகரை குணமாக்குங்க, சுகரை குணமாக்குங்கப்பா, வியாதியை குணமாக்குங்கப்பா, நோயை குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திரம் செய்வனை உடைச்சு போடுங்க, பிசாசுங்களை அழிச்சு போடுங்க ஆண்டவரே, என்ன பலவீனாலும் குணமாக்கும் உம்மால முடியுமையா, இதுவோ மாம்சமான யாவருக்கு நான் தேவனை கத்தர், என்னால செய்யக்கூடாத அவசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே, நீங்க அவங்களை குணமாக்கி ஆசிரியச்சு உயர்த்துங்கப்பா, தகப்பனையுமே ஸ்தோத்திரம், மந்திர கட்டி செவனை கட்டு உடைச்சு போடுங்கிறாச்சா, பெலிசனை கட்டு உடைச்சு போடுங்கிறாச்சா, அந்தகசத்தில் அழித்து போடுங்க ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணேசப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தரணேசப்பா, சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க, தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் செய்ய வியாபாரிகளை ஆசீர்வதிங்க, கத்துடி நாம மகிப்படட்டும் ஆண்டவரே, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவரே, பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தர வேண்டும் ஐயா, படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை தர வேண்டும், ஞாபகத்தை தர வேண்டும் ஐயா, எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறவங்க எல்லாருமே நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ணுவாப்பா, தேவ ஞானத்தை அவங்களுக்கு கட்டிட முடியாச்சு வைக்கிறோம், தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ள முடியாச்சு வைக்கிறோம் ஆண்டவரே, வேண்டி கொடுத்துருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க, நன்மையான இந்த ஈவும் பூர்ணமலை எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியும் பிதாவத்தில் இறங்கி வருகிறது, மாறுதல்களும் வேற்றுமையான எந்த நிழலின்னு சொன்னீங்களே சப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனையும் ஆசீர்வதிக்கும் கார உங்களை தொடுவது அவங்களை உணரட்டும் ஆண்டவரே, பலப்படுத்துக காத்துக்கோங்க, எல்லா துதிகான மகிமையும் அகத்துவத்தி உமக்கு செலுத்துறோம், எங்களை அன்பு ரச்சரியாஸ்வா நாமத்தில் தாழ்மையாக்கிய ஜிகிறோம் பரமபிதாவே ஆமே. கத்த நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ், Office Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1

0: கொன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் யூகோ பேங்க் கொன்னூர் 1331001000024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இதெல்லாம் ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதி அந்த ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய

0: பல்லவர் அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி எங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் acinkaram@gmail.com. அவர் வெப்சைட் hand of jesus.in.

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன் அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
2: விசுவாசம் எனக்கு தாங்கப்பா, விசுவாசம் எனக்கு தாங்க. அவளை பத்தி கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நல்ல போராட்டத்தை போராடினே ஓட்டத்தை முடித்த விசுவாசத்தை காத்துக்கணும். அப்ப விசுவாசம் மிக மிக மிக பெரியது. நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் விசுவாசம் எனக்கு தாங்கப்பா, விசுவாசம் இல்லாம இருக்கப்பா எனக்கு சோர்ந்து போயிடுறப்பா, நான் அடிக்கடி சோர்ந்துடுறேன், அடிக்கடி விசுவாசத்தை இழந்துடுற ஆண்டவர் எனக்கு விசுவாசத்தை தாரும். ஆனா பசுத்த பவுல் வந்து நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்த விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்றப்பா, நான் விசுவாசம் இழந்துடுறப்பா, எனக்கு உதவிச்சிங்க, விசுவாசம் எனக்கு தாங்கப்பா, விசுவாசம் இல்லாம இருக்கிறனே விசுவாசம் தாங்க. என்ன விசுவாசம்? எனக்காக கர்த்தர் மறித்து 3 நாள் உயிரோட எழுந்திருக்கிறார். கர்த்தர் என்னுடையவர், என்ன படைச்சவர், என்ன உருவாக்கிறவர். எனக்காக தான் மரத்தை ருசி பார்த்தார். எனக்காக தான் மரணாக்கினை ஏற்றுக்கொண்டார். எனக்காக தான் ரத்தத்தை சிந்தினார். அந்த விசுவாசம் நமக்குள்ள இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது? என்னைக்குமே ஆண்டவர்கிட்ட நீங்கவே கூடாது. விசுவாசம் என்ன? என்ன ஆண்டவர், என் ரட்சகர், எனக்காகத்தான இத்திர பாடுபட்டாரு, எனக்காகத்தான அந்த காடு அடைஞ்சாரு, எனக்காகத்தான ரத்தத்தையே சிந்தினார், எனக்கா மரணாக்கினை ஏற்றுக்கொண்டார். வாசிப்பா மார்க் 10:33.
3: இதோ எருசலேமுக்கு போகிறோம்.
2: அங்கே மனுஷகுமாரன்
3: பிரதான
2: ஆசாரியரிடத்திலும்
3: வேதபாரகரிடத்திலும் ஒப்புக்கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து,
2: பாத்தீங்களா அவரை என்ன செஞ்சாங்களா, மரண ஆக்கினைக்குள்ள தீர்த்து
3: புறதேசத்தார் இடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள்.
2: புறதேசத்திடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். மரண ஆக்கினை எவ்வளவு பாடு, எவ்வளவு ரத்தம் சிந்தினாரு. எனக்காக உங்களுக்காக நம்ம ஒவ்வொருவருக்காகத்தான் அதனை மறந்தே போகக்கூடாது. மரண ஆக்கினைக்கள் தீர்த்தாங்களாம். எவரேன் புஸ்தத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 2:9 மரத்தை நம்ம ஒவ்வொருவருக்காக ருசி பார்த்தாராம். மொத்தமே மரணத்தை ருசி பார்த்தான்னு போடல, இங்க என்ன போட்டிருக்கு, கத்து மரணத்தை கத்துறேன்னு சொல்லி ஒவ்வொருவருக்காக ருசி பார்த்தாராம். என்றாலும்
3: தேவனுடைய கிருபையினால்,
2: தேவனுடைய கிருபையினால்
3: ஒவ்வொருவருக்காகவும்,
2: ஒவ்வொருவருக்காக மொத்தமா சொல்லியிருக்கலாம், எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்து அப்படி சொல்லலங்க. என்ன சொல்றாரு? மரணத்தை ஒவ்வொருவருக்காகவும்,
3: மரணத்தை ருசி பார்க்கும்படி,
2: மரணத்தை ருசி பார்க்கும்படி ஒவ்வொருவருக்காக, நம்ம பிறந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்காக அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். எனக்காக ஆண்டவர் மரணாக்கி ஏற்றுக்கொண்டார், எனக்காக மரணத்தை ருசி பார்த்திருக்கிறாரு. நம்ம எந்த சூழலிலும் மறக்க கூடாது, அது விசுவாசிக்கணும். விசுவாசித்தா தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இங்க வாசிக்கிறோம், விசுவாசிக்காட்ட போகவே முடியாது. பாருங்க, அந்த இளைப்பாறுதல பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லி எபிரேயன் புஸ்தகம் 3:19
3: ஆதலால் அவிவிசுவாசத்தினாலே,
2: அவிவிசுவாசத்தினாலே
3: அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம்.
2: பாத்தீங்களா, அவிவிசுவாசம் நமக்குள்ள இருந்தாங்க, எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது, இளைப்பாறுதல பிரவேசிக்க முடியாது. நம்ம விசுவாச கேட்டு பெற்றுக்கலாம். ஆண்டவரே, விசுவாசம் தாங்கப்பா, விசுவாச தொடங்குறவர் நீங்க தான், விசுவாசம் முடிக்கிறவர் நீங்க தான்ப்பா, எனக்கு விசுவாசம் வேணும் ஆண்டவரே, என் விசுவாசம் வேணும்னு சொல்லி கேட்கணும். எபிரேயன் புஸ்தகம் 3:12
3: சகோதரரே,
2: ஜீவனுள்ள தேவனை
3: விட்டு விலகுவதற்கு ஏதுவான,
2: விட்டு விலகுவதற்கு ஏதுவான
3: அவிவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம்,
2: பொல்லாத இருதயம்
3: உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு,
2: உங்களுக்கு ஒருவனுக்குள்ள இராதபடிக்கு
3: நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள்.
2: அவிசுவாசமான பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ள இராதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதனாலதான் மார்க்கில் வாசிக்கிற 9:23 அந்த பிள்ளையனுடைய தகப்பன் கேட்கிற, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்க முடி செய்யும். வாசிங்க, 9:23 மார்க்கு 9:23
3: இயேசு அவனை நோக்கி,
2: நீ
3: விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார்.
2: விசுவாசிக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து.
3: உடனே பிள்ளையின் தகப்பன்,
2: விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்
3: அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று
2: நம்ம கேட்கணும். ஆண்டவரே, அவிவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று
3: கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னார்.
2: நம்ம சும்மா விளையாட்டு வேலை சும்மா, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் அப்படி இல்ல, அவர் என்ன சொல்ற, கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னாரா, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க சரி சத்தமிட்டு சொன்னாரா. நம்ம கேட்கணும், ஆண்டவரே என் விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் இல்லாம தேவனு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நிறைய விசுவாசம் பத்தி சொல்லலாம், எனக்கு விசுவாசம் தாங்க, விசுவாசம் தாங்க நம்ம கேட்கணும். எப்படி 12:1
3: ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவங்குகிறவரும்,
2: முடிக்கிறவருமாயிருக்கிற
3: இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும்.
2: பாத்தீங்களா, விசுவாசம் நம்ம மிக மிக அவசியம். அப்படிதான் தொடங்குறவரும் இயேசுகிறது தான் முடிக்கிறவரும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இயேசுவே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா. அந்த பிள்ளையாண்டு தகப்பம் கேட்டு, ஆண்டவரே எனக்கு அவிசுவாசம் நீங்கபடி எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி சத்தமா கண்ணீரோடு கேட்கணும். அவிசுவாசம் நீங்கிட்டு ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்க, எனக்கு கேட்டா விசுவாசம் தருவார். அந்த கத்தடி வேதம் சொல்லுது, விசுவாசத்துல எப்படி இருக்குமா, உறுதியா இருக்கணுமா. நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வரலாம், எந்த பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது, விசுவாசம் உறுதியா இருக்கணும். வாசிங்க, 1 Peter 5:9
3: விசுவாசத்தில் உறுதியாயிருந்து,
2: விசுவாசத்தில் என்ன செஞ்சிருமா, உறுதியாயிரு, உறுதியா இருக்கணும். விசுவாசத்தில் எப்போது நம்ம உறுதியா இருக்கணும். ஆண்டவரே அந்த விசுவாசம் எனக்கு தாங்கன்னு சொல்லி கேப்போம்மா. முதல்ல நம்ம பரலோகத்துக்கு, நம்ம குடியிருப்பு பரலோகம். அப்ப பரலோகத்துக்கு போன நம்ம என்ன செஞ்சிருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரெண்டாவது பரலோகத்துக்கு போன என்ன செஞ்சிருக்கணும், பேர் எங்க எழுதிருக்கணும், சீப் போஸ்டர் எழுதிருக்கணும். மூன்றாவது நம்ம பரலோகத்துக்கு போனோம்னா நம்ம ஆயத்தமா இருக்கணும். நான்காவது நம்ம பரலோகத்துக்கு போனோம்னா நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும், உறுதியா இருக்கணும். அவிசுவாசம் இந்த பரலோகத்துக்கு போக முடியாது. அவிசுவாசம் நீங்க எப்படி செய்யுங்க ஆண்டவரே. கண்ணீரோடு தகப்பன் அந்த பிள்ளையாண்டோட தகப்பன் எப்படி அழுது கேட்டார், ஆண்டவரே எனக்கு அவிசுவாசம் நீங்க எப்படி செய்யும், என் விசுவாசத்தை தாருன்னு சொல்லி கேட்போம். நிச்சயமா நம்ம இந்த உலகம் குடியிருப்பு, இந்த உலகத்துல ஒண்ணு நம்ம கொண்டு வந்ததில்லை, ஒண்ணு கொண்டு போறதில்லை, வரலவுது போவோம் நம்ம. அதனால ரட்சிக்கப்பட்டிருக்கணும். நம் பேர் ஜீவிப்பதற்கு கத்திற்காக எதையாவது சின்ன விஷயத்துக்கு எதையாவது பிரயாசப்படணும். உங்க பேர், உங்க பேரு சீவிப்பசன் எழுதியிருக்கும். மூன்றாவது நம்ம ஆயத்தமா இருக்கணும். மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினால் நம்ம ஒரு நாள் ஆயத்தமா இருக்கணும். நான்காவதாக விசுவாசத்தை நம்ம கேட்கணும். ஆண்டவரே விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் உறுதியா இருக்கணும். அவிசுவாசம் இருந்தா விளைப்பறத பிரவேசிக்க முடியாது. விசுவாசத்தோடு கேட்கணும். ஆண்டவரே விசுவாசம் தாங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்போமா.
4: அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். தகப்பனே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த பரலோக வீட்டுக்குள்ளே நாங்களும் பரிசுத்தரோடு அப்பா நாங்கள் நிலையாகி ஆண்டவரே துதிப்பாடு உமோடு சதா காலமும் வாழவும் எங்களுக்கு கிருப கொடுங்க. அப்ப அந்த உலகத்துல நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்தும் இல்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் கூட கர்த்தாவைகள் அர்ப்பணிக்கிற உலகத்தின் வேஷம் கடந்து போய் கொண்டிருக்கிறது அப்பா. அப்பா நாங்கள் ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பில வளரணும், ரட்சிப்பில சந்தோஷப்படணும், ரட்சிப்பில களி கூறணும் ஐயா. அப்ப எங்க முழுமையாக ரட்சிப்பேர் ஆக ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் நாங்களும் இருக்கணும், ரட்சிப்பேர் வளரணும் ஆண்டவரே. மாத்திரமல்ல, எந்த அறிவுறுப்பும் பொய் எங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. உங்க ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும் சுவிசேஷ விஷயத்துல. அப்ப எப்படி பவுல் கூட சேர்ந்து கிளமெண்ட் போன்ற பக்தர்கள் எல்லாம் பிரயாசப்பட்டார்களோ நாங்களும் படி அப்ப சுவிசேஷ விஷயத்தில் அதிகமாய் பிரயாசப்பட கொடுக்க ஜெபிக்க ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா. அப்ப உங்களுக்காக ஊழியம் செய்த சீசர்களை பார்த்து 70 பேரை பார்த்து சொன்னீரே, உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறது என்று சொன்னீரே. எங்களை மாற்றும், நாங்கள் தளராமல் ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா. ஆயத்தமா இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள் நுழைந்தார்கள், பிரவேசித்தார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். ஆயத்தத்தை தாரும், மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று கேட்டுமே அப்பா. அந்த அரண்மனை வீட்டுக்குள்ளே அப்பா உள்ளான அப்ப பூர்ண மகிமையுள்ள அந்த மனவாட்டி நுழைந்ததை நாங்கள் பார்த்தோமே, ராஜகுமாரத்தை நுழைந்ததை நாங்கள் பார்த்தோமே அப்பா. சாந்தம் அமைதியும் உள்ள ஆவி எங்களுக்கு தாரும் ஐயா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மை சந்திக்க ஆயத்தமா இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்க ஏசப்பா, கிருப கொடுங்க ஏசப்பா. நீர் தான் எங்களை மாற்றணும். மாத்திரமல்ல, விசுவாசமா இருக்கிறவர்கள் தான் அந்த இலை பார்த்தவர்களை பிரவேசித்தார்கள் என்று கேட்டோமே. அவிசுவாசத்தை எடுத்து போட்டு இந்த நாள் முதற்கொண்டு விசுவாசத்தின் ஆவியை, விசுவாசத்தை துவக்கிற ஒரு முடிக்கிறவமாயிருக்க கருத்து, அந்த விசுவாசத்தின் ஆவியை, விசுவாசத்தின் வரத்தை, விசுவாசத்தின் கனியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இப்பொழுதும் இங்க வந்திருக்க கூட்டத்தில் யார் யாரெல்லாம் நான் பரலோக வீட்டுக்குள்ளே வர வேண்டும் ஆண்டவரே என்று அர்ப்பணிக்கிறார்களோ ஆண்டவரே, அவர் கரங்களை கர்த்தர் பிடித்து அதற்கு ஆயத்தப்படுத்தும். தாவீது சொன்னது போல கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்டில் நிலைத்திருப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கின்படியே நாங்கள் நிலைத்திருக்கேன். பாக்கியம் தாரும் ராஜா. ஒப்பு கொடுக்கிற, ஜெபிக்கிற, உணர்கிற அந்த பிள்ளைகள் எல்லாரையும் கரங்களை பிடித்துக் கொள்ளும். தேங்க்யூ லார்ட். நன்றி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, நன்மைகளுக்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பாங்க. அவர்களோடு கூட சேர்ந்து எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் ஜெபிக்கலாமா?
2: ஆசீர்வதித்து உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கோங்க. நீ அப்பாமே ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக இருந்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே எங்க பார்த்தாலும் ஆபத்து விபத்து நிறைஞ்ச உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ப்பா. நீ ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் பலத்த துருகமாக இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அப்ப கத்தடி நாம பலத்த துருகம், நீதிமான் அதில் சுகமாய் தங்கியிருப்பான்னு சொல்லியிருக்கிறப்பா. எங்களை ஒவ்வொருவரும் நாங்கள் வந்து நீதிமானா எங்களை மாற்றி நாங்கள் ஒவ்வொருவரும் பலத்த துருமாக்கி ஏசுகிற நாமத்தில் பல பாப்பா பாப்பாமை ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொருவரும் தங்கியிருக்கத்தக்கதாக நீர் கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கோங்கப்பா. அன்பின் ஆண்டவரே இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். நீங்க சொன்னீங்க ஆண்டவரே நன்மை படித்துக் கொள்ளுங்க என்று சொன்னீரு. நாங்கள் நன்மை படித்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் எல்லாம் படிக்கிறோம் ஐயா. நன்மை படித்துக் கொள்ள வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், சமாதம் தர வேண்டும், சந்தோஷம் தர வேண்டும், மகிழ்ச்சியை தர வேண்டும், ஆறுதல் தர வேண்டும், தேர்தல் தர வேண்டும், என்ன பலவீனந்தாலும் விடுதலையாக்க வேண்டும். சமாதத்தை கொடுக்கணும், சந்தோஷம் கொடுக்கணும், மகிழ்ச்சியை கொடுக்கணும், ரட்சணையை சந்தோஷம் தரணும், உற்சாகத்தின் ஆவி தாங்க முடிச்சுங்க. எல்லாரும் பேரையும் சிவபோஸ்தர் எழுதி கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. வாசந்த கை கொண்டு நடக்க உதவிச்சிங்கப்பா. வாசனத்தின்படி நடக்க எங்களுக்கு பேலன் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். கத்தடி வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம் ஆண்டவர. நாங்கள் வசனத்தின்படி நடக்க எங்களுக்கு பேலன் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க சப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கப்பா. எந்த மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனிகள் எல்லா அசுத்தாவின் கிரிகளெல்லாம் என் தேவனாய் கத்தடி நாமத்தில் அர்த்தமாக்கி போட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவர. கத்தாவே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பாமே ஸ்தோத்திரம். வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க சப்பா. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத குடும்பங்களை குழந்தை பாய்த்து தாருமப்பா. கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுகந்திரனி சென்னீரை நீங்க தாங்கப்பா தாங்கப்பா தாங்க. நன்மை செய்யுங்க அப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க ராஜா. அப்பாமே ஸ்தோத்திர பிரிந்து குடும்பம் அனைக்கிலுமே சமாளாத குடும்பத்தை சமாளந்து தரணும் ஆண்டவர. அப்பா கடன் பிரச்சனை மாறணும். கண்ணீர் துடைக்கணும். எல்லா முகத்திலும் கண்ணீர் துடைக்க வேண்டுமா செபிக்கிறோம். கடல்ல அடைச்சித்தாங்க கஷ்டத்தெல்லாம் மாத்திருங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க. அப்பாமே துதிக்கிற வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவரை. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா. எங்க படிக்கிற பிள்ளைகள் வாலிப சகோதர சகோதரி சிறு பிள்ளைகள் எல்லாரும் ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலும் செபத்திலையும் துதியிலையும் சோத்திரத்திலும் பெருகத்தக்கதாக நீர் கிருவை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கத்துடி கிருவை என்னால அவங்க தாங்கட்டும் ஆண்டவரே. நீர் தானே எங்களுக்கு எல்லாமே சப்பா. நீங்க தான் எல்லாம் தரணும் ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க. வந்திருக்கிற என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ நேரலை பாக்குற மக்கள் என்னென்ன தேவையோடு பாத்துக்கணுங்க. ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா. மனிதர் முகத்தை பார்க்க இருதயத்தை பார்க்கிற தேவன் ஒவ்வொரு தேவையும் சந்திங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. சமாந்த தாரும். குடும்பத்துல காணப்பட தடைகள் நீங்கி போட்டும் கஷ்டங்கள் மாறட்டும். கண்ணீர் நீங்கட்டும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க தானப்பா சொன்னீங்க எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு. துடைச்சி உங்களை ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவைகளாம் சந்திங்க. சகல நம்பி சம்பூர்ணமா கொடுங்கப்பா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கத்திர தேர்றவங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீர். அப்படியா ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிகான மகிமைக்கு சொல்கிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.
5: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
5: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
5: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும். அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
5: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால்
4: ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் PARB0COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1090100000229. மே காட் பிளஸ் யூ.
6: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: aslinkaram@gmail.com. Our website: handofjesus.in. God bless you.

0: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ஆண்டுட்டு அன்பு கூறும் நமக்கு என்ன கொடுக்கிறது? தம்முடைய ராஜ்யத்தை நமக்கு தருவேன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? வாக்கு பண்ணிருக்கிறாரு. ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா. கர்த்தர் அன்பு கூறும்போது நமக்கு என்ன பண்றாரா? அவர் ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணிருக்கிறார். அப்ப நம்ம அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூற வேண்டும்? கர்த்தருடைய வேதம் சொல்றது வாசித்து பாருங்க. எத்தனையோத்துல அன்பு கூறலாம். இதுல ஒரு காரியம், நம்ம எத்தனையோ அன்பு கூற பத்தி பாத்துருக்கோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை பாக்கிறோம், எப்படி அன்பு கூற நம்ம பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 10:27.
1: அவன் பிரதியுத்தரமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து
0: உன்னிடத்தில்
1: அன்பு கூறுகிறது போல
0: பிறனிடத்திலும்
1: அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான்.
0: அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். பாத்தீங்களா? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையில கூட மனம் திரும்ப வேண்டும். நாம மனசுக்குள்ள தானே சிந்திக்கிறது, யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். முழு இருதயத்தோடு ஆண்டவர் அன்பு வரணும். பாதி உலகத்துல பாதி கர்த்தரத்துல பாதி இல்ல. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, சிந்தையில கூட அன்பு இருக்கு. சிந்தையில கூட நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், உள்ளத்துல நினைக்கிறேன் இது யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லாருமே நம்மள முழு இருதயத்தோடு இயேசுதான், எனக்கு எல்லாமே இயேசுதான், நான் பாடுறோம் எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, இந்த தொல்லை மிகும் உலகில் துணை நீங்க தான் ஆண்டவரே அப்படி பாடுறோம். அதே போல முழுதோடும் ஆத்மத்தோடும் மனதோடு சிந்தையோடு அவரத்துல அன்பு தர வேண்டும். அதுதான் நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம இங்க உலகத்துக்கு பாதி கர்த்தர் பாதி இல்லை, நம்ம மற்றவங்களுக்கு பாதி கர்த்தர் பாதி இல்லை. முழுதோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடும் கர்த்தர் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அது நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த முழுதோடு மற்ற அன்பு கூற எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உலக என்னை தொடக்கூடாது, உலக ஆசை பாசங்கள் உலகத்தின் அன்பு என்னை அன்பு என்னை இழுத்துக் கொள்ளக்கூடாது. நான் முழுதோடு ஆத்மத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறும். அது மாத்திர ஒன்னு இடத்துல அன்பு கூறது போல நீ பிறர் இடத்துலயோ அன்பு கூறும். எப்படி நம்ம இடத்துல அன்பு கூறுறோம்? நான் நல்லா இருக்கணும், நம்ம மற்றவங்களை பார்க்கலாம் நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படி நினைக்கிறோம் இல்லையா? நம்ம நான் கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு நான் சந்தோஷமா இருக்கணும். அதே போல மற்றவங்களிடத்திலயும் பிறர் மற்றவங்க எல்லாரும் இடத்துல சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நம்ம அன்பு கூறணும் கூறணும். அவங்களுக்காக நம்ம செபிக்கணும், அவங்களுக்காக அவங்கள ஆண்டவரை எப்படியாவது ஆசிரியங்க, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், அந்த குடும்பம் ஆண்டவர் அறிஞ்சிக்கணும், அவங்களும் பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம சொல்றது மாத்திரம் இல்ல, கர்த்தரை பத்தி சொல்றது மாத்திரம் இல்ல, அவங்களுக்காக நம்ம செபிச்சுட்டே இருக்கணும். அதான் சரி, முழுதோடு ஆத்மத்தோடு மனதோடு சிந்தியோடு அன்பு கூறு போல பிறரிடத்துல அன்பு கூறுவாயாக. மற்றவங்க இடத்துல என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அந்த அன்பு நமக்கு இருக்கான்னு பாருங்க. மற்றவங்க இடத்துல உண்மையான அன்பு அன்பு இல்லாட்டான்னு ஆண்டவர் கேட்போம். ஆண்டவர் முழுதோடு ஆத்மத்தோடு முழு மனதோடு பலத்தோடு சிந்தியோடு மற்ற அன்பு கூறணும் ஐயா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹலேலூயா. கர்த்தரால் கூடாது காரி உலகத்துல ஒண்ணுமே இல்லை. சொல்றாரு உலகத்துல அன்பு கூறக்கூடாது அப்படி சொல்றாரு. நம்ம இந்த உலக ஆசை பாசங்களும் உலகத்தின் காரியத்திலும் அன்பு கூறாதபடிக்கு காத்துக்கொள்ளணும். உலகத்துல அன்பு இருந்தா உலக அன்பு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். அந்த அன்பு நமக்கு வராதபடிக்கு காத்துக்கோங்க. ஸ்பான்சரி கேட்கணும். 1 யோவான் 2:15.
1: உலகத்தில் உள்ளவைகளிலும்
0: அன்பு கூறாதிருங்கள்.
1: ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை.
0: அவனிடத்தில் என்ன இல்ல? பிதாவின் அன்பு இல்ல. உலகத்துடைய காரியத்துல அன்பு கூர்ந்தா பிதாவின் அன்பு நமக்குள்ள வராது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாதீங்க. உலகத்தில் அன்பு கூர்ந்தா யார் அன்பு நமக்குள்ள இருக்காது? பிதாவின் அன்பு இருக்காது. உலக ஆசை பாசங்கள் உலகத்தில் காரியங்கள் அவங்க எல்லாரும் நமக்கு வேணும், எல்லாம் எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம அன்பு கூறுவோம்னால் பிதாவின் அன்பு இருக்காது. நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா பிதாவின் அன்பு நம்ம இடத்துல இருக்காது. உலக காரியம் என்னன்னு சொல்லி 17 பாருங்க. 17
1: உலகமும்
0: உலகமும்
1: அதன் இச்சையும் ஒளிந்து போம்.
0: 16
1: ஏனெனில்
0: மாம்சத்தின் இச்சையும்
1: கண்களின் இச்சையும்
0: ஜீவனத்தின் பெருமையுமாகிய
1: உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம்
0: பிதாவினால்
1: உண்டானவைகள் அல்ல
0: அவைகள்
1: உலகத்தினால் உண்டானவை.
0: அவைகள் என்ன செய்யும்? உலகத்தினால உண்டானவைகள். கண்ணின் நிச்சயம், மாம்ச நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, இதான் யாரால் உண்டானது? பிதாவினால
1: உண்டானவைகள்
0: அல்ல. எதெல்லாம் உண்டாயிருக்கு? உலகத்தினால் உண்டாயிருக்கு. இப்படிப்பட்ட காரியத்திலும் விலகி விலகிடணும். பிதா நம்மிடத்துல அன்பா இருக்கணும். யார் அன்பா இருக்காங்களோ இல்லையோ, இதான் நம்மத்துல அன்பா இருக்கணும். அப்ப அவர் அன்பு வேணும்னு சொன்னார். அந்த கண்ணி நீச்சம், மாம்சு நீச்சம், ஜீவனத்தின் பெருமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அது ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் இதை சொல்லியிருக்காரு இல்லையா? யாக்கோப்பின் புஸ்தகம் 4:4
1: விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா?
0: உலக சிநேகம் யாருக்கு விரோதமான பகையா? தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் இருக்கக்கூடாது. அதே தான் ஆண்டவரை இயேசுக்கு சொல்லியிருக்காரு பாருங்க. மத்தேயு சுவிசேஷத்துல 6:24 பாருங்க.
1: இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய
0: ஒருவனாலும் கூடாது.
1: ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான்
0: அல்லது
1: ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது.
0: தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால ஊழியம் செய்ய கூடாது. தேவனுக்கும் உலக பொருள் குளிஞ்சவங்களால கூடாது.
1: இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது.
0: ரெண்டு எஜமான குளிஞ்ச ஒருவனாலும் கூடாது.
1: ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான்
0: அல்லது
1: ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான்.
0: ஒருத்தர் பற்றிக்கொள்ள ஒருத்தர் என்ன செஞ்சாங்க? அசட்டை பண்ணிடுவாங்க. அதனால தான் உலகத்தின் சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நம்ம செய்யக்கூடாது. அதனால அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆண்டோட்டும் முழுதோடும் ஆத்மாத்தோடும் ஒரு பலத்தோடு முழு மனதோடும் சிந்தியோடு அவரிடத்தில் அன்பு இருந்தா பரல உரைச்சு போக முடியும். முதல்ல என்ன செய்யும்? ஆண்டு ராஜ்யத்துக்கு போனா மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவது ஆண்டு ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும்? கர்த்தர்ட்ட அன்பு பெற வேண்டும். அன்பு வருவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்யும்? வாக்கு தத்துவம் ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. மூன்றாவது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போன என்ன செய்யணும் பாருங்க. 23:5
1: என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
0: பாத்தீங்களா? இது வந்து சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த வசனம். 3-5 பிள்ளைகளுக்கு கூட இந்த வசனம் தெரியும். ஆனா அது கை கொள்றமாங்கிறத நமக்கு தெரியல. கை கொள்றமா அந்த வசம் இந்த கை கொண்டு நடக்கிறமாங்கிறது நமக்கு தெரியல. சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழியுது. சத்துருக்கள் முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியுது. பாத்திரம் நிரம்பி வழியுது என்ன செய்யணும்? இறுதியமாகிய பாத்திரம் நமக்குள்ள சந்தோஷம் நிரம்பி வழியணும். இதுதானங்க, இது சண்டை கிளசில சொல்லி கொடுத்த பார்த்தானே அப்படி சொல்லுவாங்க. ஆனா நம்ம கை கொள்றமா இல்லையாங்கிறத நமக்கு தெரியாது.
1: என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
0: ஆமா பெரியமா, பாத்திரம் நிரம்பி வழியுதா? பசுத்தேவன் நிறைஞ்சிருக்கிறோமா? பசுத்தேவையினர் நமக்குள்ள வந்துட்டார். பெரிய சந்தோஷம், சமாதானம். அந்த பசுத்தாவினர் முழுமையாக பெற்றுக் கொள்ளணும்னா நமக்குள்ள நம்ம பாத்திரம் என்ன செய்யும்? தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்களான் பெற்றுக் கொள்ளுமானா என் பாத்திரம், நம்ம இறுதியமாகி பாத்திரம் நிரம்பி வழியும். மகிழ்ச்சி, சமாதானம். உலகத்தில் போத்திரம், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாம் உண்டுதான். ஆனாலும் கட்ட நம்ம என்ன செய்யறாங்க? என் தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிறைவு எழுதிதான். அப்ப நமக்கு என்ன கிடைக்குமா? அதுக்கு அடுத்து சொல்றாரு, என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும்? நமக்கு என்ன தொடரும்? நன்மையும் கிருபையும் என்ன தொடரும்? நான் கத்திரி வீட்டிலே நீடித்த நாளுக்குல நிலைத்திருப்பேன். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல. கர்த்தருடைய வீட்டுல நீடித்த நாட்கள் நிலைத்திருக்க போறோம். அந்த உன்னதமான பாக்கியத்தை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் பாத்திரம் நிரம்பி ஒழிய வேண்டும். நம்ம பாத்திரம் நிரம்பி சந்தோஷம் நமக்கு நிறைஞ்சிருக்குதா? கவலையெல்லாம் நிறைஞ்சிருக்கம்மா. ஆண்டவரே, இந்த கவலை என்னை விட்டு நீக்கிருங்கப்பா. என் பரிசுத்தம் என் அபிஷேகத்தை தாரும். சங்கீதக்கார சொல்றாரு, என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி ஒழியணும். என் சீவள நாளெல்லாம் நன்மையும் கிருபையினை தொடரணும். நான் கர்த்தர் வீட்டில நீடித்த நாட்கள் எடுத்திருக்க அந்த பாக்கியத்தை இழந்து போயிடக்கூடாதப்பா. மூன்றாவது, யாருக்கு அந்த கர்த்தர் வீட்டில் நினைச்சிருக்க முடியும்? தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்க நிரம்ப பெற்றிருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, கர்த்தர் அபிஷேகத்தை, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கணும். அதான் சொல்றேன்,
1: என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன்.
0: என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன்.
1: என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
0: பாத்தீங்களா, ஆண்டவரோட தலையை எண்ணெயில் அபிஷேகம் பண்ணும் போது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் போது நம்ம இறுதிமாகி பாத்திரம் நிரம்பி வழியும். அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா இல்லைன்னு கேளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு அபிஷேகம் தாங்கப்பா, பரிசுத்தன் அபிஷேகம் வேணும். எனக்கு எப்ப பார்த்தாலும் துக்கமும் பாரம் தான் இருக்குது ஆண்டவரே. எவ்வளவோ நான் சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு சந்தோஷம் இருக்கல, பரிசுத்தாவின் வந்தா தான் அந்த சந்தோஷம். நான் பாத்திரம் என் சீவள நாளால நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தர் வீட்டில நீடித்தல் யாரு? மூன்றாவது, யாரு கர்த்தர் வீட்டில் நிலத்து நீடித்த நாட்கள் நிலத்திருக்க முடியும்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க தான் நினைச்சிருக்க முடியும். முதல்ல மனம் திரும்ப கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது, கர்த்தரத்துல அன்பு குறவங்க பரலவர் ரசித்து போக முடியும். மூன்றாவது, என்ன செய்யணுமா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தின் அபிஷேகத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க சொல்றது. வெளிப்படுத்தும் விசேஷம் 22:17.
1: ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள்.
0: ஆவி மனவாட்டி வா என்கிறார்கள்.
1: கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பம் உள்ளவன் ஜீவத்த நீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன்.
0: பாத்தீங்களா, விருப்பம் இருந்தா கத்தர் என்ன செய்ய, ஜீவத்த நீர் எப்படி குடுக்கறாரா? இலவசமாய் குடுக்கற காசுல ஒண்ணு இல்ல. விருப்பம் இருந்தா கத்தராகி தேவன் நம்ம மேல பரிசுத்தன அபிஷேகத்தை சம்பூர்ணமா நம்ம பொழிந்துருவார்கள். கொஞ்சம் கொஞ்சம் பொழிந்து போதாது. கத்தடி வேதம் சொல்லி எப்படி பெற்றுக் கொள்ளணுமா? கத்தடி அபிஷேகத்தை சம்பூர்ணமா வாசிங்க. தீத்து 3:7.
1: அந்த பரிசுத்த ஆவியே நம் மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார்.
0: ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய ஆவி எனக்கு எப்படி பொழிந்தருளும்? சம்பூர்ணமா என் மேல் பொழிந்தருளும் ஆண்டவரே, சம்பூர்ணமா. கர்த்தருக்குள்ள அருமையானவர்களே, கத்தடி வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செபிக்க போறோம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷத்தை தாங்க, பலன் கொடுங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய மகிமை மூடிக்கொள்ளட்டுமப்பா. அன்றுவரே, நாங்கள் உம்மிடத்தில் பழகி உம்மிடத்தில் சமாதமா இருக்கணுமே, அதனால அன்பா ரிமிச்சீரை கர்த்தாவே. அப்பா, எல்லா மக்களும் இடத்துல பழகணும், எவ்வளோ பழக உதவிச்சிங்க, உம்மிடத்தில் சமாதமா இருக்க உதவிச்சிங்க கர்த்தாவே. அதனால நன்மருன்னு சொன்னீர், அந்த நன்மை எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. எல்லாரும் செவிக்கிறவங்களா மாற்றுங்க, துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆராதிக்கிறவங்களா மாற்றுங்க, அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க. அன்றுவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் வல்லமை இறங்கட்டும் ஐயா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். இடுப்பலியை குணமாக்குங்க சப்பா, இடுப்பலியை குணமாக்குங்க சப்பா. இடுப்பலியால் கஷ்டப்படுற ஒவ்வொரையும் தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா, குணமாக்க சப்பா. மகத்தும்ல ராஜாவையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கை கால் வழியை குணமாக்கிறங்கப்பா. தகப்பனையுமே துதிக்கிறோம். நாளைக்கு ஆபரேஷன் பண்ண போனமேனு சொல்லி கலங்குற மக்கள் வாழ்க்கையில கத்தாவே ஆபரேஷன் பண்ணாமே சுகமாக்குங்கப்பா. ஆபரேஷன் பண்ணாமே சுகமாக்குங்க. பிள்ளைகளுக்கு படிக்கு வர மாட்டேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் செலவு பண்றேன்னு கலங்குற சாய் தப்புற மாதிரி கண்ணூக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா, பணத்தை சந்திங்க, பொருளத்தை சந்திங்க, குழந்தைக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. நல்ல படிக்கக்கூடிய கிருபை தாங்க, அற்புதத்தை செய்ய, அதிசயங்க செய்ய சப்பா, மகத்தான காரியத்தை செய்ய. கத்துடைய கரம் தாங்கி வழி நடத்தமுல பாத்துல கெஞ்சுகிறோங்க தாவே. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இரக்கத்தை கட்டளடுங்க, கிருபை கட்டளடுங்க. பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, சுகர்னால கஷ்டப்படுற ஒவ்வொரு தொடுமையா குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க, உங்களுடைய வல்லமை அனுப்பி குணமாக்க, வியாதியை நீக்கிப்படுங்க ஆண்டவரே, நீக்கிப்படுங்க ஆண்டவரே, அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி உன்னில் நீக்குன்னு சொன்னீரை நீக்கிருங்கப்பா. மந்திர கட்டுகள், சேவன கட்டுகள் எல்லாம் உடைத்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிர்மலமாக்குற ஆண்டவரே, ஐயாமை துதிக்கிறோம், தகப்பரேமை துதிக்கிறோம், சீக்கிரமா சர்ச்சி திறக்க கிருபை தாரு, சர்ச்சி திறக்கணும் ஆண்டவரே, அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யணும், நாம மாத்திரம் வங்கிப்படட்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க, வேலையில பிரச்சனை இருக்க மக்களுக்கு வேலையில பிரச்சனை மாற்றித்தாங்க ஐயாமை, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. அந்த உரிமையை நோக்கி நாங்கள் கெஞ்சிரோம், குழந்தை பாக்கியல சகோதரி குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாங்க, கண்ணீரை துடைச்சி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன், ஆசிரியங்க கடன் கஷ்டத்தினால தவிக்கிற மக்களை கடனடைக்கு உதவிச்சிங்க, கண்ணீரை துடைங்க, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன். நீங்க ஆண்டவர அப்பா, குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் வரக்கூடாதுப்பா, குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்கப்பா, குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்க சப்பா, ஒவ்வொரு மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா, அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்கே சப்பா, அண்டி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்கே சப்பா, கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி அண்டி கொள்ற யாவரும் பாக்கியம் என்று சொன்னீரே, அண்டி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று செவிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க சப்பா, வியாபாரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தகப்பிரேமை சோத்திரிக்கிற வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க ஐயாமை, துதிக்கிறவங்க மகத்துவம்ல நாம் மகிழப்படட்டுமையா, அண்டு விரையுமே துதிக்கிறோம். தொழில் எத்தனையோ குடும்பத்துல அப்ப தொழில் குறைஞ்சு போயிடுச்சேன்னு சொல்லி கலங்குற மக்கள் தொழில் நல்ல சிறக்க உதவிச்சிங்க, வியாபாரம் நல்ல தலைக்கணும் செழிக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், நாம் மகிழப்படட்டும், காத்துக்கொள்ளுங்க சப்பா, வாலிபர்லாம் ரட்சிக்கப்படும், சிறு பிள்ளைலாம் ரட்சிக்கப்படும் அண்டவரு அப்பா, வேலை இழந்திருக்கிற மக்களுக்கு திரும்ப வேலை தந்துங்க, நாமத்தை மகிழ்படுத்துங்க, வேலை உயிர் வைத்தாங்க, வேலை கன்ஃபார்மாக உதவிச்சிங்க சப்பா, ஆசீர்வைத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா, அண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுமையா தொடுமையா ஆ மக்களும் செவிக்கிறவங்களா மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க, உண்மை துதிக்கிறவங்களாய் மாற்றுங்க, ஆராதிக்கிறவங்களாய் மாற்றுங்க, அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க, பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க, எந்த மனிதன் பிரகாசிப்பிக்கிற மெய்யானொழி நீங்க ஆண்டவர அப்பா, எல்லா மனிதன் பிரகாசிப்பிக்கவே பிரகாசிப்பியும் கப்பறையே பிரகாசிப்பியும், எந்த மனிதனும் பிரகாசிப்பிக்க உமால முடியுமா ஆண்டவரே, செவிக்கிற மக்களை ஒவ்வொருத்தரையும் மாற்றும் ஐயா, மாற்றும் ஆண்டவர், மாற்றுங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, எல்லா துதிக்கான மாய்க்கு முக்கிய செலுத்துறோம் யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜெயிக்கிறோம் பாருங்க பிதாவே ஆமே. கத்திரம் சேர்த்து கேட்டிருக்காரு, கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கத்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாவற்றிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெபையன் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை

0: உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB00COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1409001000002229.
1: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: acmail.com. Our website: handofjesus.in. God bless you.

0: கொலோசி புஸ்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணும்? ஜெபத்தில் விழித்திருக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ண சொல்றாரு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணும் பரிசுத்த பாவில இடைவிடாமல் ஜெபிச்சாராம் பாருங்களேன். கொலோசி புஸ்தகம் 1:9 அவர் சொன்னாரு, செஞ்சிருக்கிறாரு.
1: இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல்
0: உங்களுக்காக
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம்.
0: இடைவிடாமல் ஜெபம் பாத்தீங்களா, பரிசுத்த பாவில் சொன்னாரு, சொன்ன மாத்திர வாழ்க்கையில செய்தாரு. இடைவிடாமல் ஜெபம் பண்றோம்னாரு. நம்மளும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். ஜெபிச்சுட்டே இருக்கணும், தூச்சிட்டே இருக்கணும். நம்ம நடந்தாலும் உட்கார்ந்தாலும் பேசினாலும் நம்ம அப்படி ஜெபிச்ச கூட இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்கு நமக்கு ஜெப நேரம் போதாது. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், எவ்வளவு காரியங்கள், நம்ம இடைவிடாம ஜெபிச்சாலும் நமக்கு நேரம் போகாது. அல்லேலூயா. ஜெபிக்கணும். சரி, யாருக்கு தான் ஜெபம் பண்றது அப்படின்னு நம்ம உள்ளத்துல ஒரு கேள்வி வரும். இவங்க சொல்றாரு, பரிசுத்த பவுல் சொல்றாரு, எபேசியர் புத்தகம் 6:18
1: எந்த சமயம்
0: இருந்தாலும் சரி, துன்பமா இன்பமா கஷ்டமா வியாதியா பலவீனமா எந்த சமயத்திலும்
1: சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும்
0: விண்ணப்பத்தோடு
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி
0: நம்ம என்ன செய்யணும்? ஆவியில் அன்னி பாசல் நிறைஞ்சி எதுக்கு நமக்கு தெரியாது இல்லையா? சில கறி எதுக்கு தான் ஜெபிக்கிறது யாரு அப்படி நமக்கு தெரியாது. அதனால சொல்றாரு, எந்த சமயத்திலும் வேண்டுதலோ
1: விண்ணப்பத்தோடும்
0: ஆவினால அன்னி பாசல் நிறைஞ்சி ஜெபிக்கணும். நமக்கு தெரியாது பரிசுத்தவனர் எதுக்கு ஜெபிக்கணும், ஜெபிக்க வைங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவர் கையில கொடுத்துட்டு அப்படின்னு ஆவினால ஜெபம்
1: அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும்
0: சகல பரிசுத்தவான்களுக்காக
1: பண்ணும் வேண்டுதலோடும்
0: விழித்துக் கொண்டிருங்கள். பரிசுத்தவங்களுக்கு ஜெபிக்கணும், மன உறுதி வேணும். ஒரு நாளை ஜெபிக்கிறது, ரெண்டு நாளை ஜெபிக்கிறது இல்லை, அப்படி இல்ல. அதுக்குதான் மன உறுதி. மன உறுதியோடு ஜெபிக்கணும். ஒரு நாளை ஜெபிச்சுட்டு ரெண்டு நாளும் விட்டுறக்கூடாது. பரிசுத்தவான்களுக்காக எப்பொழுதும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜெபிச்சுட்டே இருக்கணும். அன்று எப்போ வர தெரியாது. நம்ம பரிசுத்தவன் நிறைஞ்சி இங்க அன்னி பாசல் நிறைஞ்சி ஜெபிக்கிறதே இல்லையா? நம்ம எல்லாம் ஆவியில இருந்து ஜெபிக்க சொன்னா யாருமே ஜெபிக்க மாட்டேன்றோம். பரிசுத்த பவுல் நமக்கு சொல்லியிருக்காரு, எந்த சமயத்திலும் வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் பரிசுத்தவில மன உறுதியோடு பரிசுத்தவன்களுக்காக எப்பொழுது நம்ம ஜெபிக்கணும். அது நம்ம இந்த பரிசுத்தம் இப்ப நம்ம மனுஷர் மிஷினியர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்கணும். ஹலேலூயா. ஜெபிக்கணும். அப்ப ஜெபிக்க முடியல. ஆண்டவர் கேளுங்க, சகரியா 12:10 சொல்லி, கிருபின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றுவேன்னு சொல்றாரு. கேளுங்க, ஆண்டவரே ஜெபிக்க முடியல கேளுங்க.
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும்
0: எருசலேம் குடிகள் மேலும்
1: கிருபையின் ஆவியையும்
0: விண்ணப்பங்களின் ஆவியையும்
1: ஊற்றுவேன்.
0: விண்ணப்பத்தின் ஆவியில் விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றுவேன்றாரு. நம்ம ஏசாட கேட்கணும், ஆண்டவரே விண்ணப்பங்களை ஆவி ஊற்றுமாண்டவரே, கிருபையின் ஆவி விண்ணப்பங்களை ஊற்றுமாண்டவரே, நான் செவிச்சுட்டே இருக்கணும் பையன் செவ்வாவி ஊற்றுமுன்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் ஏசப்பாட்டை கேட்கணும். அல்லேலூயா. கடைசி நாளுக்கு வந்துட்டோம். நமக்கு செவிக்கு எப்போதும் கிருபையின் ஆவி விண்ணப்பங்கள் ஊற்றும் ஐயா சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். இங்க சொல்றாரு, 1 பேதுரு 4:7 பாருங்க,
1: எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று.
0: என்ன ஆயிடுச்சு? முடிவு சமயமாயிட்டு.
1: ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள்.
0: தெளிந்த புத்தி நமக்கு வேணும். புத்தி தெளியாம இருந்த உலகத்துக்குள்ள இருந்தா தெளிந்த புத்தி வராது. உலக காரியத்துல மூழ்கி இருந்தா தெளிந்த புத்தி வராது. சொல்ற தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு
1: ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள்.
0: ஜெபம் பண்றதுக்கு எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அன்று சொன்ன வாக்குத்தம் நிறைவேறிக்கல. என்ன நம்ம வாக்குத்தில எத்தனையோ வாக்குத்தம் கொடுத்திருக்காரு, இன்னும் வாக்குத்தம் நிறைவேறியிலேயே எப்ப நிறைவேறும் நினைக்கல. இந்த காலத்தை நம்ம செபிக்கணும். அதான் கர்த்தடி ஒரு பக்தன் பாடிப்பாரு, காலத்தை அறிந்து வாழா விட்டா கண்ணீர் வெடிப்பாய். இதுதான் காலம் கடைசி. இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நம்ம ஆண்டவர்கிட்ட விடா புரியா கேட்கணும், ஆண்டவரே நீ கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும். நாள் இருக்கு நம்ம ஏமாந்து போக கூடாது. காலத்தை அறிந்து வாழ விட்டா கண்ணீர் வெடிப்பாய். இந்த காலத்தை நம்ம அறிந்து வாழாத காலம், இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. இனி என்ன செய்யாது, காலம் செய்ய நமக்கு நமக்கு வாக்குத்தத்து நாள் இருக்கு, வாக்குத்தத்து நாள் ஏமாந்து பார்க்க கூடாது. இப்ப நம்ம செபிக்கணும், இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டேன்னா நமக்கு நாளை கிடைக்காது. நம்ம செபிக்கணும், ஆண்டவரே எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுமப்பா, நான் இன்னும் இப்படி இருக்கிறேன், எனக்கு எப்படியாவது இறங்கும் சொல்லி கண்ணீரோடு கேட்கணும். நம்ம செபிக்காம இருந்துட்டா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப கேட்கணும், ஆண்டவர், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நிறைவேற்றுமப்பா, நீ சொன்ன காரியங்களா நிறைவேற்றுங்க. கர்த்தர் எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு நம்ம வாக்குத்தத்தை கொடுத்திருக்காரு, அந்த வாக்குத்தத்தை நம்ம அப்படியே அசதியா இருந்தோம்னா நம்ம வாக்குத்தத்தை நிறைவேற்றும் ஏமாந்து போக கூடாது. இப்ப நம்ம ஆண்டவர் கேட்கணும், கேட்டா கட்டாயம் நம்ம ஆட்கள் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. வாக்கு பண்ணினவ வாக்கு மாறாதவர். நம்ம கேட்கணும், கேட்காம இருந்தாலும் நிறைவேற்ற மாட்டார், கேட்கணும். அதுதான் ஒரு வசனம் இருப்பாருங்க, எசேக்கியேல் புத்தகத்துல 36:37. வாக்குத்தத்தை நிறைவேறும் சொல்லி நம்ம கேட்டாதான் தருவாரு.
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக,
0: இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக
1: நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி,
0: நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி
1: அவர்களிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்.
0: என்னிடத்தில் என்ன பண்ணனா விண்ணப்பம் பண்ண வேண்டும். நம்ம ஆண்டு நம்ம கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறுக்க நம்ம விண்ணப்பம் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரே எத்தனையோ வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில் கொடுத்தீங்க, நிறைவேற்றணும் அப்ப ஒண்ணு கூட நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கணும். கேட்டாதான் கொடுப்பாரு. அதான் அவங்க வாக்குத்தத்தை நிறைவேற நம்ம என்ன செய்யணும், கத்துட்டு என்ன செய்யணும், விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இனி வரப்போற இவைகளுக்கெல்லாம் தப்புன்னு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இரண்டாவதாக ஆண்டு சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 2:12.
1: கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும்,
0: கோபம் பற்றி எரியும்,
1: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்,
0: அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி எரிய அண்டிக் கொள்கிற பாக்கியவர்கள். அண்டிக் கொள்கிற என்ன, அவரோடு ஒன்றரை கலக்கணும், அவரோடு ஒன்றரை கலந்துட்டோம்னா அவரை அண்டிக் கொள்ளணும். மழை வந்துச்சுன்னா என்ன செய்வோம், வீட்டுக்கு ஓடி வந்து வீட்டுக்குள்ள தங்கிடுவோம். மழை வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிடும், வீட்டுக்குள்ள உடனே வந்து தங்கிடுவோம், வீட்டுக்குள்ள தங்கணும். வெளி மழையில இருந்தோம்னா மழை என்ன செய்யும், நம்மள நினைச்சு விட்டுரும் இல்லையா. அப்ப நம்ம என்ன செய்யறோம், மழை பெய்தா உடனே என்ன பண்ணுவோம், எப்படியாவது ஓடி வந்து குடை கடை இருக்கோ இல்லையெல்லாம் ஓடி வந்து வீட்டுக்கு வந்துருவோம். அதே போல சொல்றாரு, கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியவான், அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். இந்த அண்டிக் கொள்ற காலங்கள்ல உலகத்தோடு வத்து வாழ்ந்துட்டு இருந்தேன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. கத்து திட்டமா சொல்றாரு, கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியம் உள்ளவர்கள், அண்டிக் கொள்ளணும். உலகத்தை விட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி இயேசுக்கு ஓடி வந்துடணும், இயேசுவே நீரிடம் போகுதுன்னு சொல்லி ஓடி வந்துடணும். இந்த நாள் தான் கடைசி நாட்கள். எந்த அளவுக்கு செபிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் பார்த்த பற்றி பிடிச்சிக்கணும். அது 73:28 பாருங்க, 73:28.
1: எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம்,
0: எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நல்ல. இந்த உலகத்துல எல்லாம் இருக்கு, எத்தனையோ காரியங்கள் இருக்கு, அது நலம் அல்ல. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் நலம் அல்ல. அவர் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதுதான் நலம். அவர் அண்டிக் கொள்ளணும், உறுதிய பிடிச்சுக்கணும், பாதத்தை பற்றி பிடிச்சுக்கணும். இது உபத்திரத்தின் காலம். இப்ப அவர் அண்டிக் கொள்ள வேண்டும், அதிகமா அண்டிக் கொள்ளணும். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருக்கதே நலம், அவர் உறுதியா பிடிச்சுக்கணும், அதுதான் நலம். அதான் நல்லது, நலம்னா என்னது, அதான் நல்லது, வேற வழியெல்லாம் கிடையாது. அவர் நண்டிக் கொண்டிருப்பதனால. சங்கீத புஸ்தகம் 57:1.
1: எனக்கு இறங்கும் தேவனே,
0: எனக்கு இறங்கும் தேவனே,
1: எனக்கு இறங்கும்,
0: எனக்கு இறங்கும்,
1: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது,
0: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது.
1: விக்கனங்கள் கடந்து போக மட்டும்,
0: விக்கனங்கள் கடந்து போக மட்டும்,
1: செட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன்,
0: செட்டையின் நிலையிலே வந்து அடைவேன். விக்கனங்கள் பயங்கரமான காலங்கள். எனக்கு இறங்கும் கர்த்தாவை எப்படி கேட்கிறார் பாத்தீங்களா, நம்மளை அண்டிக் கொள்ள ஆண்டவரே, அண்டிக் கொள்ள வேண்டும். இயேசு எந்த அளவுக்கு அண்டிக் கொள்றோமோ அண்டிக் கொள்ள வேண்டும். மழை வந்து எப்படி வீடு தேடி ஓடி வர்றோமோ அதே போல அவரை நம்ம அண்டிக் கொள்ள வேண்டும். இங்க ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், லூக்கான் சுவிசேஷம் 19:48.
1: ஜனங்கள் எல்லாரும்,
0: ஜனங்கள் எல்லாரும்
1: அவருக்கு செவி கொடுத்து,
0: அவருக்கு செவி கொடுத்து
1: அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியா,
0: அண்டிக் கொண்டிருந்தபடியா. லூக்க 13 சொல்றாரு பாருங்க, 13:34.
1: எருசலேமே எருசலேமே,
0: நம்ம ஆண்டு அழைக்கிறார் பாருங்களேன், எருசலேமே எருசலேமே
1: தீர்க்கதரிசிகளை கொலை செய்து
0: உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே
1: கோழித்தன் குஞ்சுகளை
0: சிறகுகளின் கீழே
1: கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு.
0: ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, எத்தனையோ தடவை கூட்டி சேர்க்க மனதா இருந்தேன், ஆனா உங்களுக்கோ மனதெல்லாம் போயிடுச்சு. நாம ஆண்டவரே எத்தனையோ தண்ணி கூப்பிட்டீங்க ஆண்டவரே. கோழி எங்கூர்லாம் நாங்க பாத்திருக்கோம், கோழி பறந்து வந்துச்சுன்னா கோழி அனுச்சு கொக்கன்னு கூப்பிடுவோம். வேலை வே அங்க பறந்து போய் கூப்பிடும், இங்க பறந்து போய் கூப்பிடும், ஐயோ கோழி அப்படி கூப்பிடும். அதான் சொல்றாருங்க, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறோம். எத்தனையோ தடவை என்ன சரி கூட்டி சேர்க்க மனதா இருந்தேன், உங்களுக்கோ மழை. இன்னைக்கு நம்ம கேட்போம் ஆண்டவரே, எங்கெங்கோ உங்க வீட்டு தூரம் போயிட்டாண்டவரே, இன்னைக்கு நம்ம இடத்துல வாராண்டவரே, நான் உடத்துல வாரப்பா, எனக்கு உதவிச்சிங்க, நம்ம அண்டி கொண்டிருக்கணும்ப்பா, நான் எப்போதும் உண்மையோடு தான் இருக்கணும் ஆண்டவரே, உங்க வீட்டு நான் தூரம் போகக்கூடாதாண்டவரே சொல்லி நம்ம கேட்கலாம். லூக்கான் சுவிசேஷம் 19:48
1: ஜனங்கள் எல்லாரும்
0: அவருக்கு செவி கொடுத்து
1: அவரை அண்டி கொண்டிருந்தபடியா
0: செவி கொடுத்து ஆண்டவர் என்ன செஞ்சாங்களா, அண்டி கொண்டிருந்தாங்க. நம்மளும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்ம அண்டி கொண்டிருக்க வேண்டும். கடைசி நாளில் வந்திருக்கோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் அண்டி கொள்ள வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. முத ஆண்டு சொல்றாரு, இனி சம்பவிக்க பாரு இவங்களுக்கெல்லாம் தப்பு என்ன செய்ய, நீங்க தப்பு மனசுக்கு முன்பாக நிற்க பார்த்தவோட என்ன பண்ண என்ன செய்யணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விடுத்திருக்கு. ரெண்டாவது என்ன செய்யணும், கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி ஒரு அண்டி கொள்ற யாவரும் பாக்கியவான்கள். மூன்றாவதாக வேதத்தில் வாசிக்கிறோம், 7:9
1: பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவரை நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள்.
0: இந்நாள் என்ன நாள், நற்செய்தி அறிவிக்கும் நாள்.
1: நாம் மௌனமாயிருந்து
0: பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால்
1: குற்றம் நம்மேல் சுமரும்.
0: குற்றவை அங்க இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க, பயங்கர பிரச்சனை, சாப்பாடுக்கு ரொம்ப பிரச்சனை. ஆனா இவங்க என்ன செய்றாங்க, பரவாயில்ல இஸ்ரேல் சீரிய தேசத்துல போய் ஏதாவது இருக்கான்னு பாக்கலான்னு போறாங்க. இங்க இஸ்ரேல்லயே ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். பொழுதுபிடி மட்டும் மௌனமா இருந்தா குற்றம் நம்ம மேல சுமரும். இந்த நாள் என்ன நாள், நற்செய்திய அறிவிக்கும் நாள். அதே போல நம்மளுக்கும் கூட நம்மள ஆண்டவரை இயேசுக்கு ஒரு சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொண்டார். நம்ம என்ன நற்செய்தி மற்றவங்களுக்கு இயேசு பற்றி நம்ம சொல்லி எதை ஒன்று சொல்லிடக்கூடாது, நற்செய்தி அறிவிக்கும் நாள். அந்த ஆண்டு சொன்னார், ஒருவன் கிரியச்ச கூட ராக்காலாம் வரப்போகுது. இந்த நாள் என்ன செய்யணும், நம்ம எல்லாருக்கும் நற்செய்திய அறிவிக்கணும். அல்லேலூயா, நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பற்றி மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அல்லேலூயா, எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லணும். கடைசி வினாடியில இருக்கோம், எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லணும். என்ன சொல்லணும், சொல்ற பாருங்க, சங்கீதம் 105:1
1: கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள்.
0: அவர் நாமத்தை என்ன செய்யணும், பிரஸ்தாபமா.
1: அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள்.
0: அவருடைய செய்கைகளை என்ன செய்யணும், ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்தணும். ஹல்லேலூயா. அவர் என்னென்ன வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு, என்னென்ன அற்புதம் செஞ்சிருக்கிறார், அந்த செய்கைகளை என்ன செய்யணும், ஜனங்களுக்குள்ள என்ன செய்யணும், பிரஸ்தாபடுத்தணும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களான் பாடி இயேசித்து வழி நடத்துறேன் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. அப்பா அந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க அப்பா. அவங்களோட பார்த்துருந்து கெஞ்சுகிறோம் அப்பா, ஒவ்வொரு தேவையும் சந்திங்க, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. எங்க எத்தனை இடத்துல மழை இல்லாத தேச இடங்கள்ல நல்ல மழையை தாருமாண்டவரே, மழைனால யாருக்கும் இந்த ஆபத்து விபத்து வராதபடி காத்துக்கொள்ளுங்க. மழையினால எந்த மாவட்டத்திலயும் எந்த கிராமங்கள்லயும் பாதிப்பு உண்டாகாதபடி காத்துக்கொள்ளுங்க. பரிபூரம் விடுதலை கொடுங்கறாச்சா, மழை இல்லாத இடத்துல மழையை தாரு சுவாமி. ஆண்டவரே ஆசீர்வாதமான மழையை தாருமையா, ஆண்டவரையும் நீ நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், ஆசீர்வாதமான மழை தாரு. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனத்தை மூடி கொள்ளட்டும் ஆண்டவரே. யாதினால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் குணமாக்க முடியா, கெஞ்சி ஜெபிக்கிறோம், கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஐயா அப்பா. அவங்கள பார்த்துருந்து கெஞ்சிரும், எத்தனையோ காய்ச்சல் எத்தனையோ கொள்ளை நோய்களும் எங்க தேசத்துல வந்து கொண்டிருக்கிறப்பா, நீங்க தான் குணமாக்கணும், நீங்க தான் குணமாக்கணும் ஏசப்பா, உம்மால மட்டும்தான் முடியிறாச்சா அப்பா. ஹார்ட் பலவீனங்களை குணமாக்குங்க, பெரும்பாடு கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்கப்பா. கர்த்தாவே நோக்கி நாங்கள் கெஞ்சிரோம். தலைவலியில கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்கப்பா. சளினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. அதிசயங்களை செய்ய, அற்புதங்களை செய்ய, ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அசியங்களை செய்யுங்க ராஜா. அன்பின் தகப்பனையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். ஒரு இசை தொடுமையா, தொடுமையா, தொடுமையா முதல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பாமே துதிக்கிறோம். மந்திரம் பெல்லீசனிங்களை அழிந்து போட்டும் கத்துடி கரங்களை தாங்கட்டு. அற்புதங்களை செய்யுங்க சப்பா. நானே இல்லாவ டீச்சரை கத்தன்னு சொன்னீங்க, நீங்க செய்ய முடியாது, செய்விக்கிறோம். ஒரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும். சமாளாத மக்கள் சமான் தரணும். கடன் கஷ்டங்கள் மாற்றுமையா, கண்ணீரை துடைச்சிருங்க, பிரச்சனையை மாத்திருங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசிருவீங்க, அவரஜர குடும்பங்களை ஆசிருவீங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து கொடுங்க, நினைக்கணுமையா. ஆத்மா கண்களை திறந்துடுங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. ஒரு குடும்பத்திலயும் உள்ளத்திலயும் சமானமையா, குடும்பத்துல சமான் தருமையா. எத்தனை குடும்பங்கள் அப்பா சமாளம் இல்லாம இருக்காங்கப்பா. குடும்பத்துல சமாளாத குடும்பத்துல சமானத்தை தாரோ, உள்ளத்துல சமானம் வேணாண்டவரே. அப்பாமி துதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலேயே ஆசீர்வாதத்தையும் சமானத்தையும் சந்தோஷத்தை நீர் கட்டளிட முடியாது செபிக்கிறோம். கத்தர் தம்முடைய சனத்தை பலப்படுத்தி சமான் தேர்லி ஆசீர்வதிப்பாரு சொன்ன வாக்குத்தத்தை நினைத்தரலும் ஐயா. ஆண்டவரே நீ சொன்னீரே. அப்படியாக எங்க மக்களுடைய வாழ்க்கையில எல்லார் குடும்பங்களையும் சமாளித்து தாரு, சந்தோஷத்தாரும். ஒரு வாழ்க்கையில நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நமத்து தாழ்மையா கேஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்தர் செபத்து கேட்டிருக்காரு, கலங்காதீங்க. இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
1: 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜப எண்ண நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிருவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹலேலூயா சொல்லலாமா? ஹலேலூயா.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1,000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website.

0: கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு தந்த வசனம் சங்கீத புஸ்தகம் 51:6.
1: இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்.
0: உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அன்றைக்கு அநேக விருப்பம் உண்டு. நம்ம கர்த்தர் சொல்ற பூமி மேல அக்கினியை போடுறது இப்பொழுதே பற்றியற விரும்புற அப்படி நிறைய காரியத்தில் விரும்புறலன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் இன்னொரு விருப்பம் என்ன, நம்ம ஒவ்வொரு உள்ளத்திலையும் உண்மை இருக்கணும், நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உள்ளத்தினோட உதட்டிலோன்னு நம்ம பேசக்கூடாது, எதை செய்தாலும் என்ன செய்யணும், உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புறாரு. நம்ம உள்ளத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கட்டாயம் தருவா. நம்ம உள்ளத்துல உண்மை இல்லாம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது பிரயோஜனமே இல்லை. நம்ம உள்ளத்துல உண்மையா இருக்கமா. சிலர்லாம் பாத்தீங்கன்னா சொல்றதெல்லாம் எழுதுவாங்க, எதையோ சொல்லுவாங்க, ஆனா உண்மையும் உண்மையா இருக்காது. ஆனா கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன விரும்புறாரா, உள்ளத்துல உண்மை இருக்கணும். உண்மை இருக்க விரும்பலன்னு சொன்ன பரவாயில்ல, உள்ளத்துல உண்மை இருக்கணுமா. நம்ம பேச்சில வார்த்தையில செய்கையில எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். நம்மளை அழைத்தவர் எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவர். 1 Corinthians 1:9 பாருங்க,
1: உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர்.
0: நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எங்கேயோ இருந்த எங்கெல்லாரும் இருந்தோம், நம்ம சேற்றில உளையான சேற்றில கிடந்தோம், நம்ம அங்கிருந்து அழைத்து வந்தார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மளும் ஒவ்வொருவரும் உண்மையா இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழி புஸ்தகம் 20:6.
1: மனுஷன் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள்.
0: தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள்.
1: உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்?
0: உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? உண்மையா இருக்க, நம்ம வாழ்க்கையில் உண்மையா இருக்கான்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, என்னடா பேசுறலாம், பொய்யெல்லாம் பேசுறாங்க. ஆனா வந்து அவங்க நான் இப்படி இருந்தா அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் சொல்லி தங்களையே பிரஸ்தா பண்றாங்க. உண்மை அவங்க வாழ்க்கையில் உண்மை இல்லைன்னு சொல்லி நம்ம எத்தனையோ ஜனங்கள் நம்மள பாப்பாங்க. அது மாத்திர ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து பாப்பாரு, ஒரு பக்கம் இன்னொருத்தர் யாரு பாப்பா, பிசாசு நம்மளை பாப்பா. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சிரிப்பான். இவங்க பேசுறலாம், ஏதோ பேசுறாங்க, உண்மை மாதிரி செஞ்சுக்கிறாங்க, ஆனா உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க வேண்டும். ஏன் உண்மையா இருக்குன்னு தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 17:14.
1: அவரோடு கூட இருக்கிறவர்கள்
0: அழைக்கப்பட்டவர்களும்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள்.
0: பாத்தீங்களா, கர்த்தரோட இருக்கணும்னு சொன்னா எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? உண்மை. அப்பதான் பரலோர் ராஜ்யத்தில் அவரோடு இருக்க முடியும். அழைக்கப்பட்டவர், ரெண்டாவது யாரு தெரிந்து கொள்ளப்பட்டவர், மூணாவது யாரு உண்மையுள்ளதான் கர்த்தரோட. உண்மையா இருந்தால்தான் கர்த்தரோட இருக்க முடியும். கர்த்தர் நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு கர்த்தரோட இருப்பேன்னு சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. உண்மையா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்கணும், பேச்சில உண்மையா இருக்கணும், செய்கையில உண்மையா இருக்கணும், கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கறோம் அதுல உண்மையா இருக்கணும். நிறைய பேருக்கு கர்த்தர் சமூகத்துல எதோ ஒப்பு கொடுத்துருவாங்க, ஆனா கரெக்டா கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்ய மாட்டாங்க, உண்மையா இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஒப்பு கொடுத்ததுக்காக என்ன, யூதா சொல்றாரு, ஒப்பு கொடுத்துல என்ன செய்யணுமா? யூதா 1:4, 3
1: பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட
0: விசுவாசத்திற்காக
1: நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும்.
0: நம்ம ஒப்பு கொடுத்ததுக்காக என்ன செய்யணும், விசுவாசத்தோடு தைரியமா உப்பு கொடுத்துட்டு நம்ம ஏதோ நம்ம யார்ட்ட சொல்றேன், நம்ம வந்து இது இப்படி செய்வோம் அப்படி சொல்லி எங்க சொல்றோம்? தேவடைய சமூகத்துலதான் பிரசிங்ல ஒரு வசனம் இருக்கு, மனம் புதிரி தேவல சமூகத்துல எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி. நம்ம உப்பு கொடுத்தனா கட்டாயம் அதுல என்ன செய்யணும், உண்மையா இருக்க வேண்டும். உப்பு கொடுத்தல உண்மையா இருக்க வேண்டும். கர்த்துடைய கர்த்த நம்ம வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறாரோ அதுல நம்ம உண்மையா இருக்க வேண்டும். எல்லாத்திலும் உண்மையா இருக்க வேண்டும். அதான் உள்ளத்துல உண்மை. வெளியே நம்ம உண்மை மாதிரி இருந்துடலாம், அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, உள்ளத்துல உண்மை இருக்க வேண்டும். உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம உள்ளத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய ராஜ்யத்துல யாரெல்லாம் அங்க இருப்பாங்க, அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளதுதான் கர்த்தருடைய ராஜ்யத்துல இருக்க முடியும். இந்த உலகத்துல நம்ம உண்மை இருந்தா தான் கர்த்தருடைய ராஜ்யத்துல இருக்க முடியும். அல்லேலூயா. சரி, யாரெல்லாம் உண்மையா இருந்தாங்கதான் பாக்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் நெகேமியான் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம்.
1: ஆபிரகாமை தெரிந்து கொண்டு,
0: அவனை
1: ஊர் என்னும் கல்தேரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி, அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர், அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு.
0: அல்லேலூயா. யாருடைய இருதயம் உண்மையா இருந்து கர்த்தருக்கு முன்பாக? அவருடைய ஆபிரகாமுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தது. நம்ம கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறோமா? முடிச்சளவுக்கு நம்ம எப்படியாவது உண்மையா இருக்க நம்ம பிரேசப்பட வேண்டும், உண்மையா இருக்க வேண்டும், உண்மையா இருக்க பிரேசப்பட வேண்டும். ஆபிரகாம் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்ததா? அதனால கர்த்தர் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? அதிகமா தேவனை ஆசீர்வதித்தார். நம்ம வாழ்க்கையிலும் தேவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வாஸ்து பாருங்க, யாத்தியம் புஸ்தகம் 24 அதிகாரம் 1 வசனம்.
1: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்.
0: பாத்தீங்களா, ஆபிரகாமை கர்த்தர் என்ன செஞ்சாரா? சகல காரியங்களை ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதிப்பார். நம்ம உண்மையா இருந்தவங்க நம்ம வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு நாள் ஆண்டுட்டு கேக்கு, நம்மளால முடியாது ஆண்டவர, உண்மையுள்ளா மாறணும் ஆண்டவர, எனக்கு உதவி செய்யுங்க, என்னால முடியல, நீங்க தான் என்ன மாத்தணும், உண்மையா இருக்கணும் சுவாமி, ஒப்பு கொடுத்துல உண்மையா இருக்கணும், பேச்சில உண்மையா இருக்கணும், நான் செய்கையில உண்மையா இருக்கணும். கர்த்தர் என்னை எதற்காக பிடித்தீரோ அதை ஆசையா பின்தொடர்தலையும் உண்மையா இருக்கணும் ஆண்டவர். உண்மையா இருக்க மாறி நினைச்சிட்டு உண்மையெல்லாம் போனா கர்த்தர் உண்மையா இருக்கார். அழைத்தவர் எப்படி இருக்கிறாரு? உண்மையுள்ளவரா இருக்கிறார். அதனால நீங்கள் நானும் உண்மையுள்ளா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீதிமணி புஸ்தகம் 28 அதிகாரம் 20 வசனம்.
1: உண்மையுள்ள மனுஷன்,
0: உண்மையுள்ள மனுஷன்
1: பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: பாத்தீங்களா, உண்மையுள்ள மனுஷன் எப்படி எவ்வளவு ஆசீர்வாதம் பெறுவாங்களா? பரிபூர்ண ஆசீர்வங்களை பெறுவான். நம்ம உண்மையுள்ள இருந்தா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை உண்மையுள்ளவராய் மாற்றும் ஆண்டவரே. இந்த உலகத்துல எவ்வளவு நாட்கள் நம்ம உண்மையில்லாம வாழ்ந்துட்டு ஆண்டவரே, இனிமேலாத நாட்கள்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. கத்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்கள் நிறைவேறியுது, ஒவ்வொரு காரியங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. எப்ப வருவார் நமக்கு தெரியாது. நம்ம ஆவலோடு அவர் வருகைக்கு வாஞ்சியோடு காத்திருக்க வேண்டும். அப்பதான் நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். இன்னும் நம்ம வாழ்க்கையிலே நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. நம்ம உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். ஆபிரகாம் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவராக இருந்தார். அதனாலதான் கர்த்தர் அவர் சகல காரியத்தை ஆசீர்வித்தார். உண்மையுள்ள மனுஷன் எப்படி ஆசீர்வதப்படுறாங்களா? பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறாங்களா? கர்த்தாவே என்னையும் மாற்றும் ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ரெண்டாவது ஒரு பக்தரை பார்க்கிறோம். 8 12 அதிகாரம் 7 வசனம்.
1: என் தாசனாகிய மோசேயோ
0: அப்படிப்பட்டவன் அல்ல.
1: என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன்.
0: மோசே வீடெங்கும் உண்மையுள்ள இருந்தாராம். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் மோசையோட முகமுகமா சிநேகிதனோடு பேசுறது போல மோசையோட என்ன எப்படி பேசினாரு? முகமுகமாய் பேசினார். கர்த்தர் நம்ம கூட பேசுறாரா? யோசித்து பாருங்க. யாத்திரா புஸ்தகம் 33 அதிகாரம் 11 வசனம்.
1: ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார்.
0: கர்த்தர் மோசையோட என்ன எப்படி பேசுறாரா? முகமுகமாய் பேசினார். ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா, என்னை உண்மையுள்ளா மாற்றும், என் வாழ்க்கையில உண்மை இருக்கணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அது மாத்திர உபாகம் புஸ்தகம் 34 அதிகாரம் 10-12.
1: மோசே
0: எகிப்து தேசத்திலே
1: பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும்
0: செய்யும்படி
1: கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த,
0: இஸ்ரேல் எல்லாருக்கும் முன்பாக பிரத்யட்சமாய் செய்த
1: சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால்,
0: மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால்
1: கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல,
0: கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல
1: ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும்.
0: அது பிறகு இஸ்ரேல் ஒரு தீர்க்கதரிசி விட அந்த மாதிரி தீர்க்கதரிசி எழும்பினதில்லைன்னு சொல்லி விளங்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனா கர்த்தர் என்ன மோசே என்ன செஞ்சார், கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்தாரு, உண்மையில இருந்தா நீங்கள் நான் உண்மையிலே இருக்க பிரயாசப்படுவோம், ஆண்டுட்டு உப்பு கொடுப்போம், ஒவ்வொரு நாள் கேட்கணும், நம்ம பிரயாசமாவது படணும், ஆண்டவரே நான் உண்மையிலா இருக்கணும் எல்லா காரியத்திலும், வேலை செய்யற இடத்துல உண்மையா இருக்கணும், அவங்க பார்த்து சொல்லணும், இவங்கெல்லாம் கரெக்டா இருப்பாங்க, கிறிஸ்தவங்க வேலை செய்யறது கரெக்டா இருப்பாங்க, அவங்க நம்மளை பார்த்து சொல்லணும், ஒரு சின்ன பொய் கூட நமக்குள்ள வரக்கூடாது, குடும்பத்துல ஐயோ இவங்களா ரொம்ப உண்மையா இருப்பாங்க, அவங்க ஜபத்துக்கு போறாங்க, அவங்க கரெக்டா இருக்காங்க, ஒரு சின்ன பொய் கூட அவங்கள்ட்ட இருக்காது, கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தார் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். அதே போல நம்ம ஊழிஞ்சறவங்க எங்களை போல ஊழிஞ்சறவங்களும் நாங்கள் சாட்சியா இருக்கணும், இயேசு கிறிஸ்து எங்களை குறித்து சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. உண்மையா இருக்க வேண்டும். மோசே உண்மையா இருந்தார், மொத யார் உண்மையா இருந்தார், ஆபிரகாம் உண்மையா இருந்தார், ரெண்டாவது மோசே உண்மையா இருந்தார். அதனால மோசை கொடுத்த ஆசீர்வாதம் பாருங்க, யாத்திரா புஸ்தகம் 11:3
1: மோசே என்பவன், எகிப்து தேசத்தில், பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும், ஜனங்களின் பார்வைக்கும், மிகவும் பெரியவனாயிருந்தான்,
0: ஹல்லேலூயா. பார்வோனுடைய ஊழியக்கார பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மோசே எப்படி இருந்தாரு, பெரியவனாயிருந்தார். யார் அப்படி மாத்தினது, தேவன் மாத்தினார். அவர் உண்மையா இருந்ததுனால தேவன் அந்த அளவுக்கு உயர்த்தி ஆசீர்வதிச்சு அவர் மாற்றி வைத்திருக்கிறார். பார்வோனுடைய பார்வைக்கும் ஊழியக்காரருடைய பார்வைக்கும் மோசே எப்படி இருந்தாரு, பெரியவனா இருந்த. காரணம் என்ன, ஆண்டருடைய பார்வையில் அவர் உண்மையா இருந்தார். என் வீடு எங்க உண்மையிலும் சொல்லி கத்தர் கத்தடி வேதம் சொல்லுகிறது. அருமையானவளே நம்மளே பிரயாசப்படுவோம், ஆண்டவர் கத்தில் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரை என்னை மாற்றும், மோசே எங்களை போல பாடுள்ள மனசுதான் ஆண்டவரே, அபிரகாம் எங்களை போல பாடுள்ள மனசன், அவங்க உண்மையா இருந்தாங்கப்பா, எங்கள் வாழ்க்கை உண்மை இருக்க உதவி செய்யமாண்டவரை சொல்லி கேட்போம். யாத்ரா புஸ்தகம் 9:11
1: அந்த கொப்பளங்கள் நிமித்தம், மந்திரவாதிகளும், மோசேக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது.
0: மோசேக்கு முன்னால யார் நிக்க முடியல, மந்திரவாதிகள் நிக்க முடியல. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு முன்னால மந்திரவாதி என்ன செய்யக்கூடாது, நிக்க கூடாது, ஓடி போயிடணும். நம்ம மந்திரவாதி பார்த்து பயப்பட வேண்டாம், மந்திரவாதி நம்மளை பார்த்து பயப்படணும். அல்லேலூயா. மந்திரவாதி என்ன செய்யணும், நம்மளை பார்த்து பயப்படணும். இவங்க கூட நிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க நம்மளை பார்த்து பயப்படணும். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம ஜெபிக்க போறோம். எங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா, எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆண்டோட வார்த்தை கேட்டிருக்கங்க ஏசப்பா, உங்க பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க, என்ன பலவீனந்தாலும் குணமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, எந்த மந்திரம் செய்வனிகள் இருந்தாலும் உடைத்து போடுங்க ஆண்டவரே, பிசாசுங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிஞ்சிக்கொள்ளணும், தேவனை தெரியாத மக்கள் தேவனை தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்பாவை துதிக்கிறோம், ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமும் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய அன்னி பாசில பேசி மை துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கணும், அறிந்து கொள்ளணும் ஏசப்பா. தகப்பரே தகப்பரே, என்ன தடைகள் இருந்தாலும் குடும்பத்தில் தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க, தடையில அகற்ற முன் சொல்றான்னு சொல்லி மீக 2:13 சொன்னீரே, தடையில அகற்றி போடுங்க ஏசப்பா. தகப்பனே தகப்பரே, இறக்கம் பாராட்டுங்க, கிட்னி பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா, அப்பா ஆற்றுல பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா, வயிற்றுல பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா, கத்தாவே மே ஸ்தோத்திரம், கற்பப்பை தொட்டு சுகமாக்கி ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவர, கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீர் ஆண்டவர, வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க ஏசப்பா, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கி தரணும் ஏசப்பா, சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தரணும் ஆண்டவரே, தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க ஏசப்பா, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க ஏசப்பா, கேஸில் இருக்கிற மக்கள் வெட்டிட்டாங்க வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலையும் அறிவியிலும் ஆற்றலும் சிறந்து வழங்க உதவிச்சிங்க ஆண்டவரே. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவரே. லோன் கிடைச்சா வீடு கட்டலான்னு நினைக்கிற மக்கள் லோன் கிடைக்கணும், வீடும் கட்டணும். உங்க மகத்துவம் நான் மகிழ்படணும் ஆண்டவரே. பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க, பலத்த அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. ஆசீர்வத்தை உயர்த்துங்க கர்த்தாவே. மை நோக்கி கெஞ்சுகிறோம், கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருணு சொன்னீரே. ஆசீர்வத்தை உயர்த்துங்க, நன்மையினால முடிச்சு விட்டு பாதுகாத்துக்கோங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏஸ்பானாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா, நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website and

0: லூக்கான் சுவிசேஷம் 12 அதிகாரம் 35 வசனம்.
1: உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும்,
0: நம் அறைகள் கட்டப்பட்டதாகவும்,
1: உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும்.
0: நம் அறைகள் கட்டப்பட்டு மனதின் அறை கட்டப்பட்டிருக்கணும் இல்ல, சிந்தனை அப்படியே எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கோம். நம் அறைகள் கட்டப்பட்டதாக ஆண்டவரே, மனதின் அறை கட்டு சுவாமி, என் சிந்தனை காத்துக்கொள்ளும், எண்ணங்களை காத்துக்கொள்ளும். எனக்கு ஏன் அப்படி சொல்றாருன்னா, எண்ணங்களையும் செய்திகளையும் கூட கடைசியில கத்துற என்ன செய்வாரா, ஞாயிற்றுக்கு நாள் வரப்போகுது. பிரசங்கி 3:17 பாருங்க.
1: சகல எண்ணங்களையும்,
0: சகல எண்ணங்களையும்,
1: சகல செய்கைகளையும்,
0: சகல செய்கைகளையும்
1: நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியா.
0: அதுதான், சகல எண்ணங்களையும் செய்கைகளையும் இனி நியாயம் தீர்க்கும் காலம் இருக்கிறபடியால். அதனாலதான் நம்ம எண்ணங்களை சிந்தனைகள் எல்லாம் நியாயம் தீர்க்கனால, அதனால நம்ம மனது நிறைய நம்ம கட்டணும். எப்படி நம்ம கட்ட முடியும்? எபேசியர் புஸ்தகம் 6:14
1: சத்தியம் என்னும்,
0: சத்தியம் என்னும்
1: கச்சையை,
0: கச்சையை
1: உங்கள் அறையில் கட்டினவர்களாயும்.
0: சத்தியம் வசனத்தை தேவசனம் இல்ல, இதை நம்ம சிந்திச்சா கத்திர பிரியமில்லாத காரியம், இதை நம்ம செய்யக்கூடாது, இது இந்த பொய் சொல்லக்கூடாது, கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது. இதெல்லாம் நம்ம சத்தியத்துலதான் நம்ம காண்டி சொல்லி கொடுத்துருக்கிறாரு. சத்தியம்னு கச்சை என்ன செய்யணும், எங்க கட்டணுமா, நம்ம அழுதுல கட்டணும். சத்தியத்தை சத்திய வசனத்தை கேட்டு கேட்டு நம்ம அதுபடி வாழணும். சத்தியத்தை கேட்கணும், அதுபடி நம்ம வாழணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பா, சத்தியத்தை கேட்டு அதுபடி சத்தியத்தை மனசுல வச்சுக்கணும். சத்திய நம்ம கேட்டு ஒரு வசனத்தை கேட்கிறோம், இன்னொரு காலையில் விட்டு போயிரும், அது பிரயோஜனமே கிடையாது. சத்தியம் என்னும் கச்சையை எங்க கட்டணும், மனசுல கட்டணும். சத்திய வசனத்தை கேட்டு நம்ம அதன்படி நடக்கிறது கத்துட்டு பலன் கேட்கணும். ஆண்டவரே இந்த வசனத்துபடி நடக்க எனக்கு உதவிச்சிங்க, ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி கேட்டா தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். சத்தியம்னு கச்சையை கட்டிக்கணும். உபாகம் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், உபாகம் புஸ்தகம் 11:19
1: நீங்கள் என் வார்த்தைகளை,
0: நீங்கள் என் வார்த்தைகளை
1: உங்கள் இருதயத்திலும்,
0: உங்கள் இருதயத்திலும்
1: உங்கள் ஆத்மாவிலும் பதித்து,
0: உங்கள் ஆத்மாவிலும் பதித்து
1: அவைகளை,
0: அவைகளை
1: உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி.
0: பாத்தீங்களா, நம்ம வசனத்தை ஆண்டோட வசனம் தெரிஞ்சு இருதயத்திலையும் நம்ம ஆத்மாத்திலையும் பதித்து வசனத்தை என்ன செய்யணுமா, நம்ம கைகளை அடையாளமாக கட்டி
1: உங்கள் கண்களின் நடுவே,
0: உங்கள் கண்கள் நடுவே
1: ஞாபக குறியாக வைத்து,
0: ஞாபக குறிய வைத்து வசனத்தை நம் இறுதியத்திலும் நம் ஆத்மாத்திலையும் பதித்து வைக்க வேண்டும். அருமையானவர்களே, வசனத்தை இங்க கேட்டு இந்த இடத்துல விட்டுட்டு போயக்கூடாது. வசனத்தை உள்ளத்துல போய் நம்ம பாருங்க, இந்த மாடெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னு என்ன செய்ய அசைபடுது, சாப்பிட்டுட்டு முதல் சாப்பிட்டுரும், பின்னால் எடுத்து எடுத்து அசைபாடு அசைபடி சாப்பிடும். அதே போல நம்ம வசனத்தை கேட்கிறோம், கேட்டு விட்டுறக்கூடாது, திரும்ப வீட்டுல போய் யோசிக்கணும். இன்னைக்கு என்ன வசனம் கொடுத்தாங்க, இன்னைக்கு எதை அப்பத்தி ஆண்டவர் கூட பேசுறாரு, நான் எந்த வசனத்தை கேட்டு நான் விட்டுட்டானா, வசனத்தை மறந்துட்டானா சொல்லி நம்ம என்ன செய்யணும், வசனத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்க வசனத்தை கேட்டு இப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது. இங்க போறோம், அதுக்குள்ள நம்ம ஒருத்தர் ஒருத்தர் விசாரிக்கணும், அலம் போல விசாரிக்கிறோம், விசாரித்து அப்படியே நம்ம அந்த வசனத்தை விட்டுட்டு போயிரும். அப்படி போகாதபடிக்கு இந்த வசனத்தை நம்ம வீட்டுல போய் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு வசன கத்திரி என் கூட என்ன பேசினாரு, இன்னைக்கு எதை பத்தி பேசினாங்க, என்ன எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் தேவன் நம்மோட பேசுவார், இந்த வசனத்து மூலமா பேசுவார். இந்த மாடெல்லாம் என்ன சாப்பிட்டுட்டு அசைப்பாடு, அதே போல நம்ம வசனத்தை நம்ம அசைப்பாட்டு பார்க்கணும். கர்த்தனுக்கு என் கூட என்ன பேசினார், இன்னைக்கு என்ன வசனம் சொன்னாங்க, நான் அதுபடி நடக்கிறான்னு சொல்லி நம்ம தனிமையா இருக்கும்போது வசனத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பதான் வசனம் நம்ம உள்ளத்துல தங்கும். ஏதோ சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டு போறதல்ல, அது நம்ம இதயத்துல போய் வீட்டுல போய் யோசிக்கணும். யோசித்து நம்ம நடக்கும், அதன்படி நடக்கிறோமா, இல்ல வசனத்தின்படி நம்ம செய்யறோமா, இல்ல அது விட்டுட்டு போயிடுறோமா, இங்க கேட்டு அப்படியே காத்திரே விட்டுட்டு போயிடுறோமா சொல்லி நம்ம தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். வசனத்தை நம்ம சத்தியத்தை நம்ம அறையில கட்டணும். வசனத்தை நம்ம இருதயத்திலையும் ஆத்மத்திலையும் நம்ம பதித்து வைத்துக்கொள்ள வேண்டும். பாத்தீங்களா, இருதயத்திலையும் ஆத்மத்திலையும் என்ன செய்யணும், வசனத்தை பதித்து வைக்க வேண்டும். கேட்டுட்டு இங்க போறதுனால இல்ல, அது இன்னொரு வாசிப்பா, உபாகம் புஸ்தகம் 11:19
1: நீங்கள் என் வார்த்தைகளை,
0: என் வார்த்தைகளை
1: உங்கள் இருதயத்திலும்,
0: உங்கள் இருதயத்திலும்
1: உங்கள் ஆத்மாவிலும் பதித்து,
0: உங்கள் ஆத்மாவிலும் பதித்து
1: அவைகளை,
0: அவைகளை
1: உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி,
0: உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி
1: உங்கள் கண்களின் நடுவே,
0: உங்கள் கண்களின் நடுவே
1: ஞாபக குறியாக வைத்து,
0: உங்கள் கண்கள் நடுவில் ஞாபக குறியாக வைத்துக் கொள்ள வேண்டும்.

0: கர்த்தர் நமக்கு எப்படிலாம் சொல்லி தர்றாரு பாருங்க. வசனத்தை மறந்துட்டு போயிடக்கூடாது, இங்கே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏதோ ஒரு வசனம் கேட்டாங்க, என்னமோ சொன்னாங்க, அப்படி போயிடக்கூடாது. ஏன்னா கடைசி காலத்துல பிசாசன வர்றான் நம்ம, அப்ப நமக்கு விழித்திருக்கணும். விழித்திருந்து தெளிந்தவர்களா இருந்தா தான் பிசாசன நம்மளை மேற்கொள்ள முடியாது. இப்ப சொல்றாரு பாருங்க, ஒன்னு பேதின் புஸ்தகம் 5:8
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க.
0: எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி. நம்ம மனசுல குழப்பம், சோர்வு, தெளிந்த புத்தி என்ன? மனசுல சோர்வு, குழப்பம், பிரச்சனை உள்ளத்துல கொண்டு வரக்கூடாது.
1: விழித்திருங்கள்,
0: விழித்திருங்கள்.
1: ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்,
0: உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்
1: கெர்ச்சிக்கிற சிங்கம் போல்,
0: கெர்ச்சிக்கிற சிங்கம் போல்
1: எவனை விழுங்கலாமோ என்று,
0: எவனை விழுங்கலாமோ என்று
1: வகை தேடி சுற்றித் திரிகிறான்.
0: பிசாசு என்ன செய்து வகை தேடி சுற்றித் திரிகிறான். எவனை விழுங்கலாமோ, என்ன செய்யலாம், அவனை எப்படி தள்ளலாம், அவனை எப்படி கர்த்தரை விட்டு பிரிக்கலாம்னு சொல்லி என்ன செய்யற, வகை தேடி என்ன செய்யறானா, என்ன
1: செய்யறான்,
0: சுற்றி தீர, ஒரு இடத்துல இல்ல சுற்றி தீரான். அப்ப நம்ம அதுக்கு எப்படி உள்ளவர்களா இருக்கணுமா? தெளிந்த
1: புத்தி
0: உள்ளவர்கள். வாசிப்பா,
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள்,
0: தெளிந்த புத்திகளா இருங்கள்,
1: விழித்திருங்கள்.
0: விழிப்பா இருக்கணும், நம்ம ஆத்மாத்துல விழிப்பா இருக்கணும். நம்ம விழிப்பு இல்லாம நம்ம தூங்கிட்டே போறோம் வச்சுக்கோங்க, நம்ம கையில இருந்தா கூட பொருள் என்ன சரி யாராவது திருடிட்டு போயிருவாங்க. நம்ம விழித்திருந்தா நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம விழிப்ப தூக்கத்தா தூங்காம விழிச்சிருந்தா எந்த பொருளும் திருட முடியாது. அதே போல நம்ம ஆத்மாத்துல விழிப்பா இருந்தா தான் பிசாசு நம்மள எந்த பொருளும் நம்மளை விட்டு திருட முடியாது. நம்ம விழிப்பு இல்லாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை விட்டு திருடிட்டு போயிருவான். அதான் விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளீங்க.
1: ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்,
0: உங்கள் எதிராளி, நமக்கு எதிராளி யாரு சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நமக்கு எதிரியா யாரு? பிசாசானவன்
1: கெச்சிக்கிற சிங்கம் போல்,
0: அவன் சிங்கம் கிடையாது, கெச்சிக்கிற சிங்கம் போல ஒரு மாய்மலம், கெச்சிக்கிற சிங்கம் போல்
1: எவனை விழுங்கலாமோ என்று,
0: எவனை விழுங்கலாமோ என்று
1: வகை தேடி சுற்றி தெரியும்.
0: வகை தேடி சொல்லி எப்படி உங்களை விழுங்கலாம், எப்படி உங்களை கர்த்தருடைய பிரிக்கலாம் சொல்லி வகை தேடி சுற்றி தெரிகிறான். நம்ம என்ன செய்யணும், தெளிந்த புத்தி உள்ள இருக்கணும். கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தி கொடுங்க ஏசப்பா, என குழம்ப கூடாது, யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் தெளிந்த புத்தி கர்த்தரை கேட்கணும். எங்க அப்பா அப்படிதான் சொல்லுவாரு, எங்க அப்பா சொல்லுவாரு, நீ வந்து உனக்குள்ள எந்த குழப்பம் வரக்கூடாது, அது இல்லை இது இல்லை எல்லாம் வரக்கூடாது. கடவுள் கூட வந்துட்டாலும் உன்னை எல்லாம் பாத்துக்குவாரு. நான் கடவுள் கையில உன்னை ஒப்படைச்சிட்டேன்டா, நீ கவலைப்படாத, நீ தான் நல்லா ஆசீர்வாதமா இருக்க போற அப்படின்னு சொல்லுவாரு. அது போல தெளி மனசுல குழப்பம் இருந்தா ஒன்னும் செய்யாது, ஒன்னும் தெரியாது, கடவுளை பார்க்க முடியாது, கடவுளை நீ அறிஞ்சிக்க முடியாது அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. கிணத்துல ஒரு மோதிரம் போட்டா தண்ணி தெளிவா இருந்தாதான் அந்த மோதிரத்தை ஏதாவது பொருள் கிணத்துக்குள்ள போட்டோம்னா வந்து என்ன செய்யும், தெளிவா அந்த தண்ணி தெளிஞ்சிருந்தாதான் அதுக்குள்ள என்ன கிடக்குன்னு தெரியும். தண்ணி குழம்பி கலங்கிட்டு இருந்தா ஒண்ணுமே தெரியும். அதே போல நீ கடவுளும் கூட வரணும்னு சொன்னா உனக்குள்ள என்ன இருக்கூடாது, எந்த எண்ணமும் உனக்கு பொருளாசை எந்த எண்ணமே வரக்கூடாது, அங்க அப்பா சொல்லுவாரு. அதே போல நமக்கு புத்தி தெளிந்தா இருந்தா தான் நம்ம கர்த்தர் அறிஞ்சிக்கொள்ள முடியும். பிசாசை எப்படி நம்ம மேற்கொள்ள பாக்குறா எல்லாமே நம்ம தெரியும். அதனால கர்த்தர் நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தி தாங்க சப்பா, கெச்சி உங்களுக்கு எதிராளியாக, நமக்கு எதிராளி யாரு, பிசாசு தான். கெச்சிங்கிற சிங்கம் போல எவனை விழுங்களோமான்னு சொல்லி என்ன செய்யறானா, வகை தேடி சுட்டி தீரான். அவனுக்கு நம்ம எதிர்த்து இருக்கணும்னு சொன்னா நம்மளுக்கு தெளிந்த புத்தி வேணும், ஆண்டவரை கேட்கணும். முத நிச்சயம் ஆண்டு வருகைக்கு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும் இல்லையா, மனம் திரும்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும், நம்ம அறைய கட்டிக்கணும். அறைய எதனால கட்டணும், தேவனுடைய வசனத்தை வச்சு கட்டியிருக்கணும். அப்படித்தானே, அப்படித்தானே பார்த்தோம். ஆண்டோட வசனத்தை என்ன செய்யணும், இதயத்திலையும் ஆத்மாத்திலையும் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். வசனத்தை கேட்டுட்டு ஏதோ பாசன வாசித்தோம், இன்னைக்கு என்னமோ ஒரு அதிகாரம் வாசித்தேன் அது மறந்து போச்சு, அதுக்கு பிரயோஜனம் இல்லை, வாசிச்சும் பிரயோஜனம் இல்லை. ஒரு வசனம் அவர் அதிகாரம் வாசித்தா ரெண்டு வசனமாவது உங்க உள்ளத்துல கர்த்தர் பேசணும். இன்னைக்கு என்ன வாசித்தீங்க, அந்த வசனம் உங்களோட பேசிச்சா, நான் இன்னைக்கு இத்தனை வசனம் வாசித்தேன், இன்னைக்கு இத்தனை அதிகாரம் வாசித்தேன், அது முக்கியம் இல்லை. வசனத்து மூலமா கர்த்தர் உங்களோட பேசணும், அதுதான் முக்கியம். கர்த்தர் கூட பேசுறாரா, வசனம் என்ன வாசித்தீங்க, உங்க உள்ளத்துல யாவும் இருக்கா கேட்கணும். அதுதான் கர்த்தர் நம்மளத்துல எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் வர போறாரு. ஹல்லேலூயா. வசனம் ஒன்னோட மறக்க கூடாது. முதல் நம்ம மனம் திரும்பணும், ரெண்டாவது என்ன செய்யணும், வசனம் உள்ளத்துல நம்ம உள்ளத்திலும் இதயத்திலும் எழுதி வச்சுக்கணும். ஹல்லேலூயா. இல்லாட்ட நம்ம சிந்தனை அங்கங்க அலைபாயும். ஏன்னா எண்ணத்தையும் செய்யும் ஒரு நாள் ஞாயிற்றுக்கும் காலம் இனி இருக்கிறபடி நம்ம என்ன எண்ணம் சிந்தனம் என்ன சிந்தனை பண்ணும் என்ன எண்ணம் மற்றவங்களுக்கு ஏதாவது எண்ணி இருக்கமான்னு சொல்லி அது ஒரு நாள் கற்று நாய்ந்து இருப்பாரு. அதனால தான் உங்க மனது நிறைய என்ன ஏதாச்சும் கட்டணுமா சொல்லுங்க. சத்தியத்தை வச்சு மனது நிறைய கட்டணும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக வெளிப்படுத்துற விசேஷம் மூன்றாம் அதிகாரம் 11வது வசனம்.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
1: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி.
0: ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாத விடிக்கு.
1: உனக்குள்ளதை பற்றி கொண்டு.
0: உனக்குள்ளதை பற்றி கொண்டு. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு கிரீடம் கொடுத்திருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? நமக்கு எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிரீடம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன கிரீடம் யாராவது சொல்லுங்களேன் பாக்கலாம். என்ன கிரீடம்? பத்தாம் அதிகாரம் 10வது வசனம்.
1: திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி.
0: திருடவும்
1: கொல்லவும்
0: கொல்லவோ
1: அழிக்கவும்
0: அழிக்கவோ
1: வருகிறானே அன்றி.
0: வருகிறான் அன்றி
1: வேறொன்றுக்கும் வரான்.
0: வேறொன்றுக்கு கொல்லவும் திருடவும் கொல்லவோ அழிக்கதான் வரான். திருடன் நம்ம திருடி போ வரான். அவன் தான் நமக்கு எதிராளியாகிய பிசாசு. வெளிப்படுத்தல் 3:11.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
0: இதோ சீக்கிரமா வருகிறேன். கர்த்தர் வரப்போறாரு. இதோ சீக்கிரமா வருகிறேன்.
1: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி.
0: ஒருவனும் உன் கிரீடத்தை உன்னோட கிரீடத்தை மற்றவங்க கிரீடத்தை நீ பார்க்க வேண்டாம். உங்க மனைவி கிரீடத்தையோ உங்க பிள்ளைய கிரீடத்தை அவங்க பார்க்க வேண்டாம். அவங்க அவங்க கிரீடத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதை வந்து அவங்கவுங்க தான் காத்துக்கணும். அதான் சொல்றாரு, ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு.
1: உனக்குள்ளதை பற்றி கொண்டு.
0: உனக்குள்ளதை பற்றி கொண்டு. உனக்குள்ளதை பற்றி கொண்டு. மற்றவங்களை நீ பார்க்க முடியாது, ஒன்னால முடியும். உன் கிரீடத்தை உனக்கென்று கர்த்தர் கொடுத்த கிரீடத்தை உனக்குள்ளதை பற்றி கொண்டு. திருட வந்து என்ன செய்ய? திருடவும் கொல்லவும் அழிக்கவே வர வேறொன்றுக்கு வரான். பிசாசனுக்கு அந்த 3 காரியம் தான், கொல்லவோ அழிக்கவோ திருடவும் தான் வரான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. திருட பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடாதீங்க. அவன் சும்மா உள்ளத்துல இருந்து திடீர்னு வரமாட்டான். இடம் கொடுத்தா வந்துருவான். கொஞ்சமாவது இடம் கொடுத்த வந்துருவான். பவுல் சொன்னாரு, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கு. வாசிங்க எபேசியர் 4:27 வசனம்.
1: பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருக்கு.
0: பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடாமல் இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருடன் வரப்போறான். திருடன் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுத்தா உங்களுக்கு உங்க கிரீடத்தை திருப்பி திருடி போயிருவான். என்ன கிரீடன்னு பாப்போம். வாசிங்க எபிரேயர் லேவியராம் புஸ்தகம் 21:12 வசனம்.
1: அவனுடைய தேவனின் அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம்.
0: அவனுடைய தேவனுடைய அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம்
1: அவன் மேல் இருக்கிறது.
0: அவன் மேல் இருக்குது பாத்தீங்களா. அவனுடைய தேவனுடைய அபிஷேகம் என்னும் தைலம் என்னும் கிரீடம்
1: அவன் மேல் இருக்கிறது.
0: நமக்கு ஒருத்தர் மேல இருக்கிறது. யாரால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களோ உங்க மேல அபிஷேகம் பண்ணும் கிரீடம் நம்ம தலையின் நம்ம மேல இருக்கிறது. அந்த கிரீடத்தை பிசாசு திருடத்தான் வருவான். குழப்பத்தை கொண்டு வருவான், சோறு கொண்டு வருவான், துக்கத்தை கொண்டு வர்றான், பாரத்தை கொண்டு வருவான், நமக்கு தேவையில்லாத குழப்பம் யோசனை சண்டை. அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுறது. அவருக்கு என்ன செய்ய? அவர் துக்கப்படுத்தாதீங்க. நீங்க பெற்ற அபிஷேகத்தை வாசிங்க எபிசேர் புஸ்தகம் 4:29-30.
1: கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
0: உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
1: பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
0: துக்கப்படுத்த நம்மளை விட்டு ஓடிடுவாரு. அபிஷேகம் பெற்றிருக்க உண்மைதான். யாரெல்லாம் துக்கப்படுத்துறோம்? கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தை வாயில வருதா? வந்தா கர்த்தர் நம்ம வீட்டு விலகிடுவாரு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பார் இயேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ்அப்பா, மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு சனங்களையும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா செவிக்கிறோம். நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ளுங்க. அநேக மக்கள் அப்பா நேரலை பார்க்க உதவிச்சிங்க. தேவக்கருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசரம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்கப்பா. அண்டவரே இறங்கும், இறங்கும் அப்பா. கால் வெளியை குணமாக்குங்கப்பா. முட்டி வெளியை குணமாக்குங்க சப்பா. அப்பா மீ துதிக்கிறோம். தகப்பனையும் இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க அப்பா. மந்திரம் செய்வன கட்டுகள் எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் உடைத்தெரிகிறோம் சுவாமி, உடைத்தெரிகிறோம் ஐயா. கத்ராக இயேசுக்கு நாமத்தில் பிரல்லாத பிசாசு அழித்து போடுகிறோம் ஆண்டவரே. அக்கினி அனுப்பி எல்லா சாத்தனையும் அழித்து நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மீ நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அக்கா தலைவலியை குணமாக்கேசுப்பா, தலைவலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. நெஞ்சோலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. கொலவலியை குணமாக்கி உங்க நாமத்தை நான் மகிழ்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டு விரைவு குழந்த பாய்க்கு எல்லா சகுலி குழந்த பாய்க்கத்தை தாரும். குழந்தை நீர் கொடுத்திருக்க மக்களுக்கு நல்ல அப்பா ஆரோக்கியத்தை தாரும். சபிக்கமாக்கி ஆரோக்கியம் வரப்படணும்னு சொன்னீரே. குணமாக்குங்கப்பா. பரிபூர்ண சமாதத்தை தந்து சத்தியத்தை வெளிப்படுத்தும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. தகப்பனையே வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. வேலையில எத்தனை குடும்பங்களும் சொல்றாங்கப்பா, வேலையில பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றாங்களப்பா. எந்தெந்த சகோதர சார்களுக்கு வேலையில பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் மாற்றுங்கப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாற்றிருங்க. வியாதியை குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. அண்டு விரை குழந்த பாய்க்கெல்லாம் சகோதரி குழந்தை பாய்க்கு தாங்க. திருமணமாக சகோதர சகோதரி திருமணம் நடக்க உதவிச்சிங்க. அண்டு விரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த காரியம் கத்தரால் வந்து சொல்லத்தக்கதாக எத்தனை சகோதரர்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கப்பா. அண்டு விரைய திருமணம் நடக்க உதவிச்சிங்க, திருமணம் நடக்க உதவிச்சிங்கப்பா. கடன் பிரச்சனால தவிக்கிற மக்களுக்கு கடன் நடக்க உதவிச்சிங்க. கண்ணீரை தொடங்க பிரச்சனையை மாத்திருங்கப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆராய்ந்தமுடைய பெரிய காரியத்தை நிமிடாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க அப்பாவை துதிக்கிறோம். எங்கள் வாலிப சகோதர சகோதரா நீ பாதுகாக்கணும் ஐயா. அவர்களாம தேடணுமே, அறிந்து கொள்ளணும் அப்பா, எண்டிக்கொள்ளணும். வாலிப சகோதரெல்லாம் பைபிள் வாசித்து வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையும் துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. கண்கண்ட காட்சியிலேயே அவங்க மகிழ்ந்திருந்திடக்கூடாது ராஜா. ஆண்டவரே வேதத்தை வாசித்து பிரியமான பிள்ளைகளாக ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரையும் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொழிற்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரஞ்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க சப்பா. அண்டு விரைய இறக்க செய்யுங்க, இறக்க செய்யுங்க, இறக்க செய்யுங்க சப்பா. அண்டு விரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவை, கெஞ்சுகிறோம் அப்பா. அந்த அப்பா நிகழ்ச்சி எங்கெல்லாம் பாக்குறாங்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு மேலும் தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும், அக்கினி மூடிக்கொள்ளட்டுமே சப்பா. பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா. அருமைய ரட்சகராகிய தெய்வமே அவங்க உள்ளத்தை ஆளுகி செய்யுங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நாங்கள் யார் இடத்துல போவோம்? நீர் தானே அவங்களை ஆசீர்வதிக்க முடியுமையா? கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தருணு சொன்னீரே. ஆசீர்வித்தலும் ஐயா, நன்மை செய்யுங்கப்பா. அப்பா அமை துதிக்கிறோம், தேடி அப்பா மடத்துல பழகி அப்பா மட சமாரம் இருக்கணும், நன்மை உண்டாகும்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு மக்கள் மடத்துல பழகணும், அவங்களுக்கு சமாரம் இருக்கணும், நன்மை உண்டாக்குற தேவன் நீர் மாற்றுங்க அப்பா. எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீரே அப்பா, எங்களுக்காக மரண ஆக்கிரி ஏற்றுக்கொண்டீரே அப்பா. எங்களுக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணியடிக்கப்பட்டீரே, விழால குத்தப்பட்டீரே, முள்ளு முடி சூட்டப்பட்டீரே, முதுவெல்லாம் அடிக்கப்பட்டு ஒறுக்கப்பட்டீரே தகப்பனை. ஒவ்வொருவர் அன்பு ருசிக்கத்தக்கதாக பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவர். கத்தவர் நல்லவர் ருசித்து பார்க்கத்தக்கதாக ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு ஆட்களையும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்விங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு மனம் தேவையான வல்லமை நிறப்பட்டும், நிறப்பட்டும், நிறப்பட்டும் ஆசீர்வதிங்க. பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதிக்கான செலுத்துறோம் எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேஜுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்த நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆர் ராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணையில் இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜபையன் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192.
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
5: எங்களின் ஏசிலம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தர் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி ஏசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும்
1: விசுவாசத்தில் எப்படி இருக்கணுமா பூர்ண நிச்சயத்தோடும்
0: சேரக்கடவோம்
1: அந்த ராஜ்யத்தில் போனோம்னா பூர்ண நிச்சயம் வேணும் துருமாசாட்சி நீங்க கழுவணும் அது மாதிரி சுத்த சலத்தால் கழுவப்படணும் உலக ஆசை பாசத்திலையும் சென்னைகத்திலையும் சிற்றின்பத்திலையும் இருந்தாலும் ஒரு நாள் நம்மளை கைவிடும் கர்த்தர் ஒரு நாள் மட்டும்தான் கைவிட வருவேன் நம்ம ஒரு நாள் ஆண்டு கேட்கணும் அவர் தான் கர்த்தர் வீட்டுக்கு அதிகாரி அப்ப நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா ஒரு நாள் ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்படணும் இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும் ஒன்னியாவான் ஒன்றாம் அதிகாரம் 7வது வசனம்
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும் நம்ம ஒவ்வொரு நாளும் இதயத்தை சரிப்படுத்தணும் நம்ம இதயத்துல எங்க இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் என்ன செய்யறோன்னு சொல்லி இதயத்தை சரிப்படுத்தணும் சரிப்படுத்தாவிட்டா பரலோகத்துக்கு போகவே முடியாது நம்ம எத்தனை குறை உண்டு கோவப்படுறோம் அறியாம என்னென்னமோ நம்ம செய்யறோம் அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்டு மன்னிப்பு கேட்டு அதை கருத்துட்டு ஆண்டவரே உங்க ரத்தத்தால கழுவுங்க இன்னைக்கு நான் கோவப்பட்டேன் ஆண்டவரே அன்னைக்கு பாவம் செஞ்சுட்டேன் கோவப்பட்டேன் குறை சொல்லிட்டேன் சொல்லி இயேசுக்கு ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும் இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மள சுத்திகரிக்கும் அதுதாங்க சொல்றாரு ஒன்னு பேதின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம்
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும்
1: தெரிந்து கொள்ளப்பட்ட
0: பரதேசிகளுக்கும் எழுதுகிறது
1: அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மால் தெளிக்கணும் ஆண்டவரே எம்மால் தெளிங்கப்பா என்னுடைய குறைகளை மன்னியும் எனக்குள்ள இருக்கப்பட்ட எல்லா பாவங்களிலும் எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும் ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது பரலோகத்தில் இருக்குது அவர் இரட்சகராக இயேசு கிறிஸ்து வர எது செய்ய ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லேலூயா அப்படி சொன்னார் கர்த்தர் வீட்டில் நீடித்த நாட்களா நிலைத்திருப்பேன் இங்க சொன்ன தேவனுடைய வீட்டுக்கு அதிகாரி யாரு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு நம்ம நீங்கள் நானும் நம்ம போகணும் அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் சாபக்கூடிய விட்டுறக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்கவும் அவரை வார்த்தை கேட்கவும் அவரோடு நம்ம செபிக்கவும் அவரோடு நம்ம இருக்கவும் வாஞ்சிக்கணும் அதோட நின்றக்கூடாது ஒவ்வொரு வினாடியுமே நம்ம கர்த்தரோடு இருக்க வாஞ்சிக்கணும் அல்லேலூயா ஒன்னு குறைஞ்சிய புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம்
0: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும்
1: கர்த்தருடைய தேவனுடைய ஆவியினாலும்
0: கழுவப்பட்டீர்கள்
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்
0: நீதிமானாக்கப்பட்டீர்கள்
1: அப்ப என்ன செய்யணும் ஒரு நாள் கர்த்தருடைய நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவியில என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவை நிறைஞ்சிருக்கணும் இயேசுக்கு நாமத்துல கழுவு ஆண்டவரே நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன்வரே என்னை மன்னியும் உங்களோட பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க நான் பாவம் செஞ்சுட்டே இருக்கேன் எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது கத்த நிச்சயமா நம்மள விடுதலை தருவார் விட தரமாட்டாரா கட்டாயம் தருவார் அல்லேலூயா கட்டாயம் நமக்கு விடுதலை தருவார் ஆனா நம்ம கேட்கணும் கெஞ்சி கேட்கணும் ஆண்டவரே நான் அறிக்கைடுற ஆண்டவரே திரும்ப இதே செய்யறேனே எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே மாற்று மாண்டவரே என்னை எப்படியாவது மாற்றுங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவில் கழுவுங்கப்பா பரிசுத்தமாக்கு நீதிமான மாற்றுங்க இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை நீங்க தான் என்ன மாற்ற முடியும் நம்மளால மாற முடியுமா நிச்சயமா முடியாது முடிவை சொல்லுங்க முடியாது பழத்தினால அல்ல யாரால முடியும் தேவாவினால முடியும் நம்ம ஒவ்வொரு நாளும் கருத்துல ஆண்டவர் கருத்துல நம்மள அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரே நீங்க தான் என்ன மாற்றணும் நீங்க தான் எப்பா என்ன மாற்றணும் உங்களுடைய நாமத்தினால மாத்திரம் விடுதல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் கருத்துல கேட்டா நிச்சயமா நம்மள விடுதலை ஆக்குவார் அல்லேலூயா அத உன்னத பாட்டில் வாசிக்கிறோம் கருத்து நாம ஊற்றுண்ட பரிமள தைலம் அவர் நாமத்துல நம்ம கழுவப்படணும் பரிசுத்தவனை சொல்ல சீப தண்ணீர் அவர் ரத்த அவர் கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தோட தேவாவினால நம்ம ஒரு நாளும் கழுவப்படணும் அல்லேலூயா நம்ம சென்னைக்கோது நிறையிறோம் போதும் பரிசுத்தம் நிறைஞ்சா அப்படியே நம்ம விட்டுறோம் அப்படியே குறைஞ்சி அப்படியே அபிஷேகத்தை நம்ம விட்டுறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து நாமத்துல கழுவப்படணும் பரிசுத்தாவினால் நம்ம கழுவப்படணும் பரிசுத்தமாக்குவார் நீதிமான ஆக்குவார் அல்லேலூயா மத பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும் தேவனுடைய கரத்துல அடங்கி இருக்கணும் அவர் ஏற்ற காலத்துல உயர்த்துற வரைக்கும் என்ன செய்யணும் கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும் அவர் விட்டு வலுவரும் இடவரையும் நினைச்சு கூடாது சாயக்கூடாது அவர் கீழ்படிஞ்சிருந்தா பரலோர் வச்சு போக முடியும் ரெண்டாவது பார்த்தோம் என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படணும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவில் நம்ம கழுவப்படணும் பரிசுத்தமாக்கப்படணும் நீதிமன்றமாக்கப்படணும் அல்லேலூயா அப்பதான் பரலோக ராஜ்யத்தை நம்ம போக முடியும். மூன்றாவது பாருங்க, எபிரேயன் புஸ்தகம் 13:14-15.
0: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
1: நிலையான நகரம் நமக்கு
0: இங்கே இல்லை.
1: இல்லை,
0: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்.
1: வரப்போகிறதை நாடி தேடுகிறோம்.
0: ஆகையால்
1: ஆகையால்
0: அவருடைய நாமத்தை துதிக்கும்,
1: அவர் நாமத்தை துதிக்கும்,
0: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரப்பலியை,
1: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரப்பலியை
0: அவர் மூலமாய்,
1: அவர் மூலமாய்
0: எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
1: எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நிலையான நகரங்க இல்ல, வரப்போறதுதான் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். அது போன என்ன செய்யணும், எப்போது உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலிய எப்போது என்ன செய்யணும், அவருக்கு செலுத்திட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். அலையலூயா அலையலூயா, சோத்திரம் பண்ணணும். சோத்திரம் பண்றதுக்கு யாரும் மறக்கவே கூடாது, சோத்திரம் பண்ணணும். அன்று வேற ஒண்ணு நம்ம இடத்துல கேட்கல, இந்த சனங்களை எனக்கு என்று ஏற்படுத்தின இவர்கள் என்னுடைய துதிய சொல்லி அதுதான் நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதுங்க வேதத்துல வாசிக்கிறோம் எபிரேயன் புஸ்தகம் 12:28.
0: அதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை,
1: அசைவில்லாத ராஜ்யத்தை
0: பெறுகிறவர்களாகிய நாம்,
1: பெறுகிறவர்கள் நாம்
0: பயத்தோடும்,
1: பயத்தோடும்
0: பக்தியோடும்,
1: பக்தியோடும்
0: தேவனுக்கு பிரியமாய்,
1: தேவனுக்கு பிரியமாய்
0: ஆராதனை செய்யும்படி,
1: ஆராதனை செய்யும்படி
0: கிருபையை பற்றி கொள்ள கடவோம்.
1: கிருபையை பற்றி கொள்ள கடவோம். தேவன் ராஜ்யத்தை பய, தேவன் ராஜ்யத்தை பெரு நம்ம எப்படி இருக்கும், பயத்தோடும் பக்தியோடும். நம்ம பெறப்பற ராஜ்யம் என்ன ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம். அல்லேலூயா. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்பற என்ன செய்யணும், பயத்தோடும் பக்தியோடும் தேவன் கிருபைய பற்றி கொண்டிருக்க வேண்டும். நம்ம ஆராதித்துக் கொண்டே இருக்கணும் தேவனை. மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் நம்ம தேவனை ஆராதித்து கொண்டிருக்கணும். இங்க இருந்தாலும் பயத்தோடு பக்தியோடு அவரை ஆராதிக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு 2:11.
0: பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள்,
1: பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள்,
0: நடுக்கத்துடனே களி கூறுங்கள்,
1: நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கர்த்தரை எப்படி செய்விக்கணுமா, பயத்துடனே செய்விக்கணும், நடுக்கத்துடனே கர்த்தர்ட்ட களி கூறணும். கர்த்தரை எப்போதும் பயத்தோடு நடுக்கத்தோடு அவர்கள் களி கூறுவோமானால் இந்த உலகத்தில் நம்ம கண்ணம் ஒண்ணா பரலோக ராஜ்யத்தில் அவர் மடியில இருப்போம். ஹலேலூயா. நமக்கு ஆண்டவராக இயேசுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹலேலூயா. நம்ம கலங்கவே வேண்டாம், பெரிய இடத்த நமக்கு அங்க வச்சிருக்கோம். இந்த உலகத்துல எப்படிப்பட்ட வீட்டுல இருந்தாலும் கவலை இல்ல, பல்லவத்துல நமக்கு ஒரு வீடு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதுக்கான ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு யாருக்குமே சொந்தமே இல்ல. அல்லேலூயா. கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு யாருக்குமே என்ன இல்ல, சொந்தமே கிடையாது. அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 2:21.
0: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ,
1: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ
0: அவன் ரட்சிக்கப்படுவான்,
1: அவன் ரட்சிக்கப்படுவான்
0: என்று தேவன் உரைத்திருக்கிறார்,
1: என்று தேவன் உரைத்திருக்கிறார். தேவன் என்ன செய்யணும், எப்பொழுதும் தொழுது கொள்ளும் போது என்ன செய்வான், நம்ம ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டவர் என்ன செய்யற, ரட்சிக்கப்பட்ட பரலோக வெளிச்சத்தில் நம்ம நடப்போம். நம்ம ரட்சிக்கப்படணும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவர் நீ எப்படியாவது ரட்சியும் ஆண்டவரே, என்னை ரட்சிக்கணும் ஐயா, மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. அதாவது நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான் வெளிப்படுத்தல் 21:24.
0: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்,
1: அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ஹலேலூயா. நம்ம எங்க நடக்க போறோம், எங்க நடப்போம், பரலோக வெளிச்சத்துல நடப்போம். யாருக்கும் தெரியாதா, அமைதியா இருக்கீங்க. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல. ஒரு நாள் இந்த உலகத்துல நம்ம இந்த ஓட்டத்தை முடிச்சு ஒரு நாள் பரலோக வெளிச்சத்துல நடப்போம். அல்லேலூயா. அதுக்குத்தான் இந்த உலகத்திலே நம்ம ஆயத்தப்பட வேண்டும். முதல்ல தாவீது சொல்லணும், கர்த்தர் வீட்டில் நீடித்த நாட்கள நிலைத்திருப்போம். அப்படின்னா என்ன செய்யணும், கர்த்தர் கீழ்ப்படிந்திருக்கணும், கர்த்தருடைய கரத்துல நம்ம அடங்கியிருக்கணும், அவர் நம்ம மெய்ப்பராய் கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தர் நமக்கு பரலோக வீட்டுக்கு அவர் அதிகாரியா இருக்கிறாரு. அப்படின்னு என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்படணும். அது மாத்திர என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால தெளிக்கப்பட்டிருக்கணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாலயம் நம்ம கழுவப்பட்டிருக்கணும். நம்மளை நீதிமான மாற்றுவார். அல்லேலூயா. பரலோக போவோம். மூன்றாவதாக, ஆண்டு அசைலாம் ராஜ்யத்தை பெறுனா பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் தொழுது கொள்வோமானா என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட்டாதான் பரலோக வெளிச்சத்தை நம்ம நடப்போம். கடைசியாக எபிரேயன் புஸ்தகம் 11:16.
0: அதையல்ல
1: அதையல்ல
0: அதிலும் மேன்மையான
1: அதிலும் மேன்மையான
0: பரம தேசத்தையே விரும்பினார்கள்
1: பரம தேசத்தை விரும்பினார்கள்.
0: ஆகையால்
1: ஆகையால்
0: தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வேட்கப்படுகிறதில்லை.
1: பரமராஜ்யத்தை நம்ம விரும்பும் போது கர்த்தர் என்ன செய்யறார்? நம்முடைய தேவன் சொல்றதுக்கு அவர் என்ன செய்ய மாட்டாரா? வெட்கப்படவே மாட்டார். பார்த்தவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம ஜெபிக்க போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றோடுமை நன்றோடுமை துதிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குறோம். தகப்பனே, நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை வரைத்து செவிங்க சப்பா. பெரிய காரியத்தை செய்ய, அற்புதத்தை அதிசயங்களை செய்ய, ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடிய அதிசயங்களை செய்ய. ஆண்டவர், செய்தி கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க, வியாதியை குணமாக்குங்க சப்பா, நோயை குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா, மந்திரம் சிவன் எல்லாம் உடைத்து போடுங்க. எல்லா அசுத்தவின் கிரிகளையும் என் தேவனை அழித்து நிர்மலமாக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா மிஸ் தோத்திரம். வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க சப்பா. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்க. குடிக்கிற மக்களை விடுதலை செய்யுங்கப்பா. கடனோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்யுங்கப்பா. நீயோ கடன் வாங்குவதிலே அநேக சாதிகள் கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே, அந்த பாக்குத்தத்தை நிறைவேற்றுங்கப்பா. வெள்ளியும் பொண்ணும் என்னோடதுன்னு சொன்னீங்களே அப்பா, அமை ஸ்தோத்திரிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஐயாமை துதிக்கிறோம். தகப்பனை, பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. கர்த்தருடைய கரங்களை தாங்கணும் ஐயா. அப்பா அமை ஸ்தோத்திர, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்கப்பா. அன்பின் தகப்பனை, ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலையும் அறிவிலையும் சிறந்தோளங்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கத்துடைய காரம் தாங்கணும். நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாக்கிறே செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் சிறந்து வழங்கணும் அப்பா. பிள்ளைகள் சிறு பிள்ளைகளே தேடணும், பக்தி உள்ள பிள்ளைகளா மாற்றணும், தரிசனம் பார்க்கணும், அறிந்து கொள்ளணும், அண்டிக்கொள்ளணும் ஏசப்பா. பெரியவங்களும் தரிசனம் பார்க்கட்டாண்டவர. அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறோம். கடைசி நாள் இருக்கிறோம் அப்பா. பயத்தோடும் பக்தியோடும் தேடமை அண்டிக்கொள்ள அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. நீங்க அப்படி செய்யப்படுறதாக்கா நன்றி நன்றி. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கேஜுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 10949001000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா, நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ், Office Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களுக்கு சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குறோம். நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக அது ரொம்ப லேட்டான ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andatjesus.in. God bless you.

0: முத யார தேவன் உயர்த்துறாரு? ஜெபம் பண்றவங்களா உயர்த்துறாரு. ரெண்டாவது நீதிமான உயர்த்துறாரு. மூன்றாவது யார உயர்த்துறாரு? தாழ்வுள்ளங்களை உயர்த்துறாரு. அன்று சொன்னாரு தாழ்த்தப்பட்டு உயர்த்தப்பட சொன்னார். அதே மாதிரி ஆண்டவரை இயேசுக்கு தன்னை தாழ்த்தினாராம். பிலிப்பியர் புஸ்தகம் 2:6-9 கேப்போமா.
1: அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும்,
0: அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும்
1: தேவனுக்கு சமமாய் இருப்பதை,
0: தேவனுக்கு சமமாய் இருப்பதை
1: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்,
0: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
1: தம்மை தாமே வெறுமையாக்கி,
0: தம்மை தாமே பாருங்க, வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் என்ன செய்ய, தம்மை தாமே வெறுமையாக்கி
1: அடிமையின் ரூபம் எடுத்து,
0: அடிமையின் ரூபம் எடுத்து
1: மனுஷர் சாயலானார்,
0: மனுஷர் சாயலானார்,
1: அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு,
0: மனுஷர் நம்ம சாயலாய் காணப்பட்டு
1: மரண பரியந்தமும்,
0: மரண பரியந்தமும்,
1: அதாவது
0: அதாவது
1: சிலுவையின் மரண பரியந்தமும்,
0: சிலுவிலே மரண பரியந்தமும்
1: கீழ்ப்படிந்தவராகி,
0: கீழ்ப்படிந்தவராகி
1: தம்மை தாமே தாழ்த்தினார்,
0: தம்மை தாமே தாழ்த்தினார், சிலுவை மரண பரியந்தம் தன்னைத்தானே என்ன செஞ்சாரா தாழ்த்தினார்.
1: ஆதலால்
0: ஆதலால்
1: தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி,
0: தேவன் எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஆண்டவரே இயேசுக்கு பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேல என்ன செஞ்சாரா அவரை உயர்த்தினார். அருமையானவர்கள், உயர வேண்டுமா தாழ்த்த வேண்டும், ஒன்று இல்லைங்கிற உள்ளத்துல எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கலாம், ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, நம்முடைய கருத்துல களிமண், உண்மையாக நம்ம களிமண் தான், நம்ம தேன மக்களும் இருக்க வேண்டிய ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது கர்த்தர் நிச்சயம் அவங்களை உயர்த்துவார். முதல்ல அவர் செவம் பண்ணும் போது உயர்த்துறார், ரெண்டு நீதிமானமா இருக்கும் போது தேவன் உயர்த்துறார், மூன்றாவதாக தன்னைத்தானே தாழ்த்தும் போது உயர்த்துவார். ஒன்றும் இல்லாண்டவரே, நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம தாழ்மையோடு கெஞ்சி கேட்கும் போது தேவன் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நான்காவதாக தேவன் யார் உயர்த்துறாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 147:6.
1: கர்த்தர்
0: கர்த்தர்
1: சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் நாலாவது யார் உயர்த்துறாரு? சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். நமக்கு சாந்த குணம் வேணும் ஆண்டவரே, எனக்கு சாந்த குணத்தை தாரும் ஆண்டவரே. நம்ம ஆண்டவரை இயேசுக்கு சாந்த குணமா இருந்தாரு. மோசை பார்த்து சொல்றாரு சாந்த குணமா இருந்தாரா. எண்ணாம் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க, 8:12-3 மோசையானவர்
1: பூமியில் உள்ள,
0: பூமியில் உள்ள
1: சகல மனிதரிலும்,
0: சகல மனிதரிலும்
1: மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய்
0: இருந்தாரா. மிகுந்த சாந்த குணமுள்ளவராய் இருந்தார். அதனாலதான் தேவனாய் கர்த்தர் அவர் முகமுகமாய் பேசினார். அருமையானவரே, மாண்டு கேட்க வேண்டும், நம்ம பட்டு பட்டு பேசுறது முக்கியம் இல்ல. யாருமே நம்ம பட்டுன்னு பேசக்கூடாது, யாருமே டப்புன்னு பேசக்கூடாது, யாருமே நம்ம கோப்படக்கூடாது. ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு, உண்மை போல சாந்த குணத்தை தாரு ஆண்டவரே. மோசி சாந்த குணமா இருந்தாரு, ஏசப்பா நீங்களும் சாந்த குணமா இருந்தீங்க, எனக்கு இந்த சாந்த குணத்தை தாரு அப்படின்னு நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும், எனக்கு சாந்த குணத்தை தாரு ஆண்டவரே. பாருங்க மோசை என்ன செய்ய, மிகுந்த எப்படி இருந்தாரா, மிகுந்த சாந்த குணமா இருந்தாரு. ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆண்டவரே, வசந்த கேட்டுட்டு போறதல்ல, வசந்த துவைச்சு உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். ஆதிபக்தர்கள் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவர், என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. மோசை சாந்த குலமா, நீங்க சாந்த குலம், எனக்கு அது சாந்த குலத்தை தாரு, உண்மை போல என்னை மாற்ற வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற வேண்டும். என்ன இந்த உலகம் நமக்கு சொந்த இல்ல அருமையானவர்களே, உலகத்தில் ஒரு நாள் உலகம் நம்மளை கைவிடும், உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போயிருந்த உலகத்தில் என்ன பொன் பொருள் எல்லாம்

0: அலங்கரிப்பாய் இருக்கிற,
1: அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற
0: சாந்தமும்
1: சாந்தமும்
0: அமைதியிலும் உள்ள ஆவியாகிய,
1: அமைதியிலுள்ள ஆவியாகிய
0: இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே,
1: இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே
0: உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது,
1: உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது.
0: அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது.
1: அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதா, வெளியேற பெற்றது. சாந்தம், அமைதி, நம்ம இருதயத்தில் மறைந்திருக்கும் போது அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது, வெளியேறப்பட்டது. நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே சாந்தம் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும், ஆண்டவரே சாந்தம் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும், அப்பா எனக்கு தாரும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் நான் சாந்தமோ மன தாழ்மையா இருக்கிற வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 11:29.
0: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்.
1: நம்ம ஆண்டவரே இயேசுக்கு எப்படி இருந்தாரா, சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் சொன்னார்.
0: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு,
1: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
0: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்,
1: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை படைச்சவர், நம்மளுக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், நீங்களே ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. தேவனத்திற்கு ஆண்டவரே நீர் எப்படி ஆண்டவரை சார்ந்த குணமா இருந்தீங்க, எனக்கு போதியமாப்பா,
0: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்,
1: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கத்துட்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சார்ந்த குணத்தாரு, நீங்க சார்ந்த குணமா இருக்கீங்களே, எனக்கு சார்ந்த குணத்தாரு. சார்ந்த குணம் அமைதிதான் தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. ஆண்டவரே எனக்கு சார்ந்த குணத்தை தாரு. அந்த சார்ந்த குணத்தை தான் கத்துற என்ன செய்யறாரா, உயர்த்துகிறார். வாசிப்போமா இப்ப சங்கீத புஸ்தகம் 147:6.
0: கர்த்தர்
1: கர்த்தர்
0: சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார்.
1: கர்த்தர் யார உயர்த்துறாரு, சாந்த குணம் உள்ள உயர்த்துகிறார். யார உயர்த்துறாரு, அவரை நோக்கி கூப்புறங்களை உயர்த்துகிறார். இரண்டாவது நீதிமானை உயர்த்துகிறார். மூன்றாவது தாழ்மையுள்ளவங்களை உயர்த்துகிறார். நான்காவதாக யார உயர்த்துகிறார், சாந்த குணம் உள்ள உயர்த்துகிறார். ஏன்னா ஆண்டவரை, நம்ம ஆண்டவரை இயேசுகிறது சாந்த மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்தார். நமக்கு சாந்த குணம் கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல என்னையும் சாந்த குணத்தை எனக்கு தாருமப்பா. சாந்த குணங்களை உயர்த்துகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டு நம்மளால முடியாது, பலத்தினால அல்ல, பராகிருத தேவ ஆவினால முடியும். ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரும், உங்களை போல என்னை மாற்றுன்னு கேட்கணும். ஐந்தாவதாக தானியேல் புஸ்தகம் 3:30. பின்பு ராஜா
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ,
1: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
0: என்பவர்களை,
1: என்பவர்களை
0: பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான்.
1: பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. என்ன சொன்னார், கர்த்தர் உயர்த்தினார். அவங்க எப்படி இருந்தாங்க, உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவன் உயர்த்தினார். உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க, 28 தானியேல் புத்தகம் 3:28.
0: அப்பொழுது நெபுகாத்நேச்சார் வசனித்து
1: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
0: என்பவர்களுடைய,
1: என்பவர்களுடைய
0: தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
1: தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
0: அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர,
1: அவர்கள் தம்முடைய தேவனை தவிர
0: வேறொரு தேவனையும்,
1: வேறொரு தேவனையும்
0: சேவித்து பணியாமல்,
1: சேவித்து பணியாமல்
0: அவரையே நம்பி,
1: அவரே நம்பி
0: ராஜாவின் கட்டளையை தள்ளி,
1: ராஜாவுடைய கட்டளையை தள்ளி
0: தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால்,
1: தங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால்
0: அவர் தமது தூதனை அனுப்பி,
1: அவர் தம்முடைய தூதனை அனுப்பி
0: தம்முடைய தாசரை விடுவித்தார்.
1: தம்முடைய தாசரை என்ன செஞ்சிட்டாரு, விடுவித்தார். ஹல்லேலூயா. நம்ம தேவனையே நம்ம வேண்டும். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம தேவனை மாத்திரம் நம்ம வேண்டும். நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ம வேண்டும். என்ன பிரச்சனை, என்ன பத்திரம் வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ம வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்ன செஞ்சாங்க, அக்கினியில தூக்கி போட்டாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்பினாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளை என்ன செய்யல, தள்ளிட்டாங்க. ஹல்லேலூயா. தேவனை மாத்திரம் என்ன செஞ்சாங்க, நம்பி இருந்தாங்க. அருமையானவர்களே, அந்த நாளுக்குள்ள வந்து விட்டோம். என்ன செய்ய போற, நம்ம வாழ்க்கையில கர்த்தரை மாத்திரம் நம்ப வேண்டும். ராஜாவுடைய கட்டளை தள்ளிவிட்டு தேவனை மாத்திரம் நம்பினார்கள். ஹல்லேலூயா. அந்த ராஜா சொல்றாரு, என்னதான் அந்த அவசரவாசியம் வரையத்தர்.
0: அப்பொழுது நெபுகாத் நேச்சார்,
1: அப்பொழுது நெபுகாத் நேச்சார்
0: வசனித்து,
1: வசனித்து
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
1: என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
0: அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர,
1: அவங்க தம்முடைய தேவனை தவிர
0: வேறொரு தேவனையும்,
1: வேறொரு தேவனையும்
0: சேவித்து பணியாமல்,
1: சேவித்து பணியாமல்
0: அவரையே

0: அவரே நம்பி
1: ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார்.
0: தம்முடைய தாசன் என்ன செஞ்சிட்டாரு?
1: விடுவித்தார்.
0: அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க அப்படி இருப்பீங்களா? எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் மாத்திரமே சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுகிட்ட மாத்திரமே சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கட்டாயம் நம்மளை தேவன் உயர்த்துவார். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, 39வது சங்கீதம் 7வது வசனம்.
1: இப்போதும் ஆண்டவரே,
0: இப்போதும் ஆண்டவரே,
1: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே என் நம்பிக்கை,
0: நீரே என் நம்பிக்கை. அல்லேலூயா. நம்ம சொல்லுமா, இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்து, நீரே நம்பிக்கை. கர்த்தர் தான் நம்பிக்கை. சில வியாதி வந்தா கயிறு கட்ட போவாங்க, சில வியாதி வந்தா அங்க போடுவாங்க, இங்க போடுவாங்க, அது இல்ல. சங்கீதக்கார் சொல்ற, கர்த்தாவி நீரே நம்பிக்கை, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கேன். கயிறு கட்ட போடுவாங்க, இன்னொரு பிறகு இன்னொரு பிரச்சனை இன்னொரு இடத்துக்கு ஓடுவாங்க. அருமையானவர்களே, கர்த்தரே நீங்க நம்பிக்கை கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில உயர்வு வரும். முதலாவது நம்ம சேவம் பண்ணுவே தேவன் உயர்த்துகிறார். நம்ம நீதிமான தேவன் நம்மளை மாற்றும் போது நம்மளை உயர்த்துகிறார். மூன்றாவதாக நம்ம தாழ்மையா இருக்கும் போது கர்த்தர் உயர்த்துகிறார். சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஐந்தாவதாக அவரே நம்பி அவரே நம்ம செவிக்கும் போது கர்த்தர் உயர்த்துகிறார். நம்ம நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிறோம்? என்ன வந்து பாக்கல, ஏதாவது நடக்குதான்னு பாக்கலாம் இருக்கிறோமா, இல்ல கர்த்தர் தான் என் நம்பிக்கைன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார், பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. எழுந்து நாள் ஒப்பு கொடுக்கலாமா?
2: கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் ஒரு மனிதனை தாழ்த்துகிறவர் மாத்திரமல்ல, அவர் அவனை உயர்த்துகிற தேவன். ஹலேலூயா சொல்லுவோமா? ஹலேலூயா. நம்முடைய கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன். எந்த நிலையில் இருந்தாலும், தொழில், வியாபாரம், படிப்பு, இன்னும் நம்முடைய அனைத்து காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் நம்மை உயர்த்துவேன் என்று இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்குறைத்தவர் வாக்கு மாறாதவர். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஐந்து விதமான காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது, அவர் நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அவர் நோக்கி ஜெபிக்கிறவர்கள். தாவீது கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார், கர்த்தர் தாவீதின் தலையை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் கேட்டோம். அப்படி என்றால் என்ன? யார் கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறார்களோ கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை உயர்த்துகிற தேவன். நம்மை நாம் அலசி பார்ப்போமா? நம்ம கர்த்தர் நோக்கி கூப்பிடுறோமா? அவர் கூப்பிடுகிற காரியத்திலே நாம் குறைந்து போய்விட்டோமா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் இடைவிடாம உங்களை நோக்கி நான் கூப்பிடணும். ஆண்டவரே அந்த பாக்கியங்களை எனக்கு ஆண்டவராகிய தேவனே நீ தர வேண்டும் என்று சொல்லி வாய் திறந்து சொல்வோமா? நோக்கி கூப்பிடணும். ஜெபிக்கிறவர்களை உயர்த்துகிறார். நீதி ஜனத்தை உயர்த்தும். யாரெல்லாம் நீதிமான்லாம் வாழ்றோமோ, ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமோ, அவர் சொன்ன கட்டளைகளெல்லாம் கீழ்ப்படிந்து அவர் சொன்னதை செய்கிறோமோ, அது நமக்கு நீதியாயிருக்கும். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது நமக்கு நீதி உண்டாகும். நம்முடைய நீதி எல்லாம் கந்தைகளுக்குத்தான், ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவும் பொழுது, கர்த்தர் சொன்ன வார்த்தையில் நாம் கேட்டு நடக்கும் பொழுது அது நமக்கு நீதியாக இருக்குமா? அல்லேலூயா. அந்த நீதிமான்லே கர்த்தர் உயர்த்துகிறாராம். மூன்றாவது, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நான்காவது, சாந்த குணம் உள்ளவர்களை. மோசே சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்தார். சாந்த குணம் உள்ள அந்த ஆவி, அந்த அமைதியின் ஆவியை நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள், ராஜாவின் கட்டளையை தள்ளினார்கள், கர்த்தரை தவிர வேற யாரையும் அவர்கள் வணங்கவில்லை. எனவே கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். ராஜாவின் உள்ளத்திலே பேசி ராஜாவை கொண்டு கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்மை உயர்த்த விரும்புகிறார். அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா?

0: ஆம், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் உன் கரம் பிடிப்பார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, அனுதினம் அவரிடம் வாழ்ந்திடுவே. இன்னைக்கு அர்ப்பணம் செய்வீங்களா? ஆலையில் கேட்ட செய்தியை நாம் கர்த்தருக்கு அதை ஒப்புக்கொடுத்து சோமனுவோமா? உன் கேட்ட வார்த்தையின்படியே வாழ அர்ப்பணிப்போமா? கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் அல்லாஹ். எல்லா கண்களையும் மூடி ஜெபம் பண்ணுங்க. நன்றி பரலோக பிதாவே, இன்றைக்கு எங்களை உயர்த்துவதாய் வாக்கு கொடுத்தீரே. கர்த்தர் உயர்த்துகிறவர் என்று சொல்லி கேட்டோம் ஆண்டவரே. அப்ப எங்களையும் நீ உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர்களை உயர்த்துவீராக. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார் என்று பாடினோமே, எங்களை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னை உயர்த்தும் ஆண்டவரே என்று இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தயவாய் கடந்து வருவதாக, கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. அப்ப அனுதினமும் நாங்கள் ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, இரவு பகலாயமை நோக்கி கூப்பிடுங்கள். அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்துவீராக, அதற்குரிய கிருபை தருவீராக. தாவீதின் தலையை உயர்த்தின கர்த்தர் எங்கள் தலையை உயர்த்தணும் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீதி ஜனத்தை உயர்த்தும் என்று சொன்னீரே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு நீதி உள்ள வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பீராக. உங்க ரத்தத்தினால் எங்களை முற்றிலும் கழுவுவீராக. நீர் சொன்ன அனைத்து கட்டளையிலும் கை கொள்ள சாவதானமா இருக்க நாங்கள் எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, தாழ்மையுள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறீரே, எங்களுக்கு மன தாழ்மையை கர்த்தர் இன்றைக்கு தயவாய் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறீரே, எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நீடிய சாந்தத்தை தகருமையா என்னிடத்தில் கற்றுக்கொள்ள என்று சொன்னீரே. அப்பா, உம்மிடத்தில் இருக்கிற மன சாந்தமுள்ள அந்த அமைதியுள்ள ஆவி எங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தானியேல் வாழ்க்கையிலே, சாத்ரா மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையிலே, ராஜாவின் கட்டளையை தள்ளி அவள் வேறு யாரையும் பணிந்து சேவியாமல் என் கர்த்தரையே பணிந்து சேவித்து உம்மை நம்பி இருந்தது போல, இனி வரும் காலங்களில் என்ன உபத்திரம் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உம்மையே சேவித்து கர்த்தர் ஒருவரைக்கே ஆராதனை செய்ய எங்களை நீர்தானே ஆசீர்வதிக்க வேண்டுமா? எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுது கர்த்தர் கடந்து வருவீராக, உயர்த்துகிற கர்த்தர் இப்ப இறங்கி வருவாராக. உயர்த்துகிற கர்த்தர், ஆமென், சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் உயர்த்துகிற கர்த்தர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உன் பிள்ளைகளை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் மீது கர்த்தருடைய கரம் கடந்து வருவதாக. இப்போது கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்படி இறங்கி வருவதாக ஆண்டவரே. அவள் கைவிடுச்சுகிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், இன்னும் எல்லா காரியங்கள், படிப்பு காரியங்கள், எல்லா குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் இப்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
1: நீர் எங்களுக்குள்ள பெரிய மகிழ்ச்சி ஆண்டவர். நீர் எங்களுக்குள்ள இந்த குறை வராதே வராதப்பா ஆண்டவர். நீ பார்த்து நீ மகனை எப்போது என்னோட இருக்கிற, என்னோட எல்லாம் உன்னோட சொன்னீரு. நாங்கள் ஒவ்வொருவரும் எப்போது உங்களோடு கூட இருக்க அந்த கிருபை எங்களை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். மகிமையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மட்டும் மகிப்படுத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். அப்ப என்ன வியாதியோட இருந்தாலும் தயவாக இப்போ ஒரு வீச்சை தொடும் தொடும் தொடும் குடும்பங்கள் ஆசீர்வதிங்க. கேசல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் வாலிபர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. உள்ளத்துல எழுப்புற உயிர்மைக்கே தாரு சுவாமி. ஒவ்வொரு வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும். சிவுள்ள சாட்சியாய் வாழ கிருபை தர முடியாது செவிக்கிறோம். சிவுள்ள சாட்சி சொல்லத்தக்க அற்புதங்களை செய்ய முடியாது செவிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்ப சிவுள்ள சாட்சி எழுப்புங்க ஆண்டவரே. பெற்ற நன்மையை மறக்காது சாட்சி சொல்லத்தக்கதாக தேவன கர்த்தர் கிருபை தருவீராக. ஆசீரித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துறோம் எங்கள் அன்பு ரச்சரை இயேசு நாமத்தில் தாழ்மையே கேஜிரோ பரமபிதாவே, ஆமென்.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 10949001000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரோனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் acinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். அவர்தான் மெய்யான தேவன். அவர் உறுதியா பற்றி பிடிச்சுக்கோங்க. அவர்தான் மெய்யான தேவன். அவர்தான் நித்தி ஜீவனுடையவர். அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கோங்க. இயேசு இல்லாதபடி நமக்கு வாழ்க்கையே இல்லாருமே அவர்களே. அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கோங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நாம் அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இவரே மெய்யான தேவனும் நித்தி ஜீவனுமா இருக்கிறார். அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் விடவே கூடாது. விடா அப்படியா பிடிச்சுக்கணும். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இயேசுதான். அதான் யோகி சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை இருப்பார். வாசித்து பாருங்க, யோபின் புஸ்தகம் 13:15
1: அவர் என்னை கொன்று போட்டாலும்
0: அவர்
1: மேல் நம்பிக்கையா இருப்பேன்.
0: சின்ன பிரச்சனை கத்தர் போட சொல்லாம் முறுமுறுத்துருவாங்க. ஆமா, என்ன இருக்குது கத்தர் சாமணி, என்ன இருக்குது முறுமுறுத்துருவாங்க. ஆனா யோபி சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல என்ன செய்வேன், நம்பிக்கையா இருப்பேன். அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும். அவர் தான் நமக்கு நித்திய ஜீவனும் தீர்க்க ஆயுசமா இருக்கிறார். அவர் தான் மெய்யான தேவன், நித்திய ஜீவன். அவர் தான் நித்திய ஜீவன். நமக்குள்ள இல்லைன்னா பரலோகத்து போக முடியாது. ரோமருக்கு நிறுவோம் 5:17
1: இயேசு கிறிஸ்து என்னும்
0: ஒருவராலே ஜீவனை அடைந்து
1: ஆளுவார்கள் என்பது
0: அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவராலே, இயேசு கிறிஸ்துனால தான் என்ன ஜீவன் அடைந்து என்ன செய்ய போறோம், ஆள போறோம். எங்க ஆள போறோம், 1000 வருஷம் கர்த்தராகிய தேவனோடு ஆள போறோம். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்கிற ஹல்லேலூயா சொல்லமா. நம்ம அதுல ஆள வேண்டும். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். அதுக்குத்தான் இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகள். என்ன நிலை வந்தாலும் சரி, அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கணும். அது பற்றி பிடிக்கும் போது நமக்கு என்ன கொடுக்கிறாரு, முதல்ல பார்த்தா என்ன கொடுக்கிறாரு, வலது கருத்துல நம்மள தாங்குறாரு, அப்புறம் சகாயம் பண்றாரு, துணை நிக்கிறாரு. அது மாத்திரம் எனக்கு ஆலோசனை தந்து முடிவில் நம்மளை என்ன செய்யறாரு, மகிமில் சேர்த்துக்கிறாரு. ரெண்டாவது பூர்ண சமாதானம் கொடுக்கிறாரு. மூன்றாவது நம்மளை என்ன செய்யறாரு, உயிரோடு வச்சிருக்கிறாரு. நான்காவதா என்ன கொடுக்கிறாரு, ஜீவனும் தீர்க்க ஆயுசுமா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரோடு இருந்தா கிறிஸ்து இயேசு விழாவில் நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு நாள் நம்ம என்ன செய்ய போறோம், 1000 வருஷம் ஆட்சியில ஆளிகை செய்ய போறோம். ஹல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 7:27 வானத்தின் கீழெங்கும் உள்ள
1: ராஜ்யங்களின்
0: ராஜரீகமும் ஆளுகையும்
1: மகத்துவமும் உன்னதமானவருடைய
0: பரிசுத்தவான்களாகிய
1: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
0: உன்னதமான பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
1: அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யம், நித்திய ராஜ்யம்.
1: சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான்.
0: அவர் கீழ்பட்டிருக்கும் என்று அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம போறோம். அதுக்கு தான் அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலயும் நமக்கு எல்லாம் தர உதவி செய்யறாரு, சகாயம் பண்றாரு, துணை நிக்கிறாரு, நமக்கு வலது கத்த பிடிச்சு தாங்குறாரு. அது மாத்திரம் நம்மள என்ன செய்யறாரு, நமக்கு ஆலோசனை தந்து எங்க சேர்க்கிறாரு, மகிழ்மை சேர்க்கிறாரு. ரெண்டாவது என்ன கொடுக்கிறாரு, பரிபூர்ண பூர்ண சமாதத்தை கொடுக்கிறார். மூன்றாவது நம்மள எப்படி வைக்கிறாரு, உயிரோடு வைக்கிறாரு. நான்காவதாக நித்தி ஜீவனை கொடுக்கிறாரு. அதில் ஜீவனும் தீர்க்காயுஷ்மா. அவரால் தான் நம்ம ஜீவன் கிடைக்கு. அப்புறம் அவரோட நம்ம ஆளிகை செய்ய போறோம். பசுத்தான்களுக்கு தான் அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுப்போறாரு. அந்த ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். அதுக்கு நீங்கள் நானும் போகணும்னு சொன்னா கர்த்தர் உறுதியாய் பற்றி கொண்டால் போதும். அல்லேலூயா. எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா, கர்த்தர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதி அவரை பார்த்து பிடிச்சுக்கணும். நீங்க தான் ஆண்டவரை, எனக்கு யாரும் இல்லப்பா, நீங்க தான் சொல்லி அவரை பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நம்ம பற்றி கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமா நமக்கு தீர்க்க ஆயுசு தர்றோம். ஒரு நாள் 1000 வருஷம் அரசு அரசியல் அவரோட அரசாழ்வோம். நித்திய ஜீவன் நம்ம தீர்க்க ஆயுசு தந்து பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பாரு. அதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா.
2: கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசினார். அவரிடத்தில் வருகிறவரை அவர் ஒருபோதும் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லி பார்த்தோம். நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. அவர் கரம் நம்மை தாங்குகிறது, முடிவிலே நம்மை மகிமையிலே ஏற்றுக்கொள்கிறது, நம் வலது கை பிடித்து தாங்குகிறார், இறுதியிலே கடைசியிலே பரலோகத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் ஆலோசனைபடி நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது, நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அந்த பூர்ண சமாதானத்தை எப்பொழுதும் சகல விதத்திலும் நமக்கு அவர் தருகிறார். நதியளவு சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். அது மாத்திரல்ல, மூன்றாவதாய் நாம் அவரை பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்மை உயிரோடே வைக்கிறார். புயல் வரலாம், காற்று வரலாம், வெள்ளம் வரலாம், ஆபத்து வரலாம், நோய் வரலாம், அத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மை உயிரோடு வைக்கிறார். உயிரோடு இருந்து நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். உயிரோடு இருக்க நாம் இந்த உலகத்தில் உள்ளளவும் அவரை துதிக்க வேண்டும். நான்காவதாக, நாம் அவரை பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். நித்திய ஜீவனை நமக்குள் வைக்கிறார், நமக்கு தீர்க்காயசாய் மாறுகிறார். ஆம், நித்திய ஜீவன் அவர்தான். அந்த நித்திய ஜீவனை பெற்று நாம் இந்த உலகை ஆயிரம் வருடம் அவரோடு சேர்ந்து அரசாங்க போகிறோம். இந்த வாக்கியத்தை தேவன் நமக்கு தரும்படிக்கு எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.

0: அர்ப்பணம் செய்வோமா ஆண்டவர். இந்த நாளிலிருந்து முழுமையாக பற்றி பிடித்துக் கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபமாடுவோம். தேங்க்யூ லார்ட். தகப்பனே, உங்க தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி எங்களோடு பேசினீரேப்பா. உண்மை துதிக்கின்றோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உங்க அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி போடுகிறோம். உம்மிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் எங்களை பிடித்து தாங்குகிறது ஆண்டவரே. எங்களை நீர் வழிநடத்துகிறீர் ஐயா, ஆலோசனை தருகிறீர் ஐயா, முடிவிலே மகிமையிலே பரலோகத்தில் எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, உம்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது பூர்ண சமாதானத்தை நிரம்பி வழியிறு, சமாதானத்தை சகல விதத்திலும் எப்பொழுதும் தந்தல்கிறீர் ஐயா. அதற்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உறுதியானங்களை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அப்ப எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உயிரோடு எங்களை வைக்கிறீர் ஐயா. எந்த பிரச்சனை, வியாதி, துன்பம், நோய் என்ன வந்தாலும் அது எங்களை அசைக்காதபடி உயிரோடு எங்களை வைக்கிறீர். உயிரோடு இருக்கிற நாங்கள் பிழைத்திருந்து உங்களுடைய செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உயிரோடு இருந்து நாங்கள் உண்மை துதித்துக் கொண்டே கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்க அந்த பாக்கியம் தாரும் ஐயா. மாத்திரமல்ல, உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும்போது நித்திய ஜீவன் எங்களுக்குள் வைத்து ஆமாண்டு தீர்க்க ஆயுசை கொடுத்து ஆயிரம் வருட அரசாட்சியில் உமோடு கூட சேர்ந்த உலகத்தை ஆளுகை செய்கிற பாக்கியத்தை கொடுக்கிறீரே சப்பா. அதற்காக உண்மை துதிக்கிறோம், எங்களை முழுமையா அர்ப்பணிக்கிறோம். பற்றி பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ ஆண்டவரே, கரங்களை கருத்தை பிடித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. செய்தி கொடுத்தாக்க அவர் என்ன வல்லமையாக கருத்தை பயன்படுத்தும். தேங்க்யூ லார்ட். நமக்கு நன்றி.
1: உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வியாதியை குணமாக்க, நோய் குணமாக்க, ஏசப்பா பலவீனத்தை குணமாக்க, மந்திரக்கட்டு செய்வனற்று உடைத்துப்படுங்க. அன்றுவரையுமே துதிக்கிறமையா ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சமாந்தி சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சி ஆறுதலை தாருமப்பா. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறகமா இருப்பீங்க. வியாதிகள், நோய்கள், பலவீனம் நீங்கி போட்டு மந்திரம் ஜெயவனம் உடைக்கப்பட்டு போட்டு பரிசுத்தாவியான அபிஷேகம் அளவுலாம் ஊற்று மண்டவர. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத குடும்பங்கள்ல திருமணம் நடக்க உதவிச்சிங்க. குழந்தை பாக்கி இல்லாத சவுலி குழந்தை பாக்கத்தை தாங்க. கடன், கண்ணீர், வேதனைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க. அன்றுவரே அற்புதங்களை செய்யுங்க, அச்சயங்களை செய்யுங்க அப்பா. வீடை மீட்க முடியாத மக்கள் வீடை வீட்டுக்குள்ள கிருவை செய்யுங்க அப்பா. கடன் பிரச்சனையோடு மக்கள் கடன் அடைக்க உதவிச்சிங்க. எல்லாருமே பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் ஐயா, உறுதியாய் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. இறக்க பாராட்டுங்க, கிருவை பாராட்டுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. மே ஸ்தோத்திரம் பெரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சம இல்லாத குடும்பத்தில் சமாளித்து தர வேண்டும் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் அங்கிப்படட்டும் ஐயா. பிரிந்த குடும்பம் அனைக்கிறமே வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க ஆண்டவரே. படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. செபிக்கிற தம்பியா தங்கையா மாற்றும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கிய ஜீவிரோம் பரமபிதாவே. ஆமே.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestbombs@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாத மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம் மிக வேகமாக. அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: கர்த்தரின் தந்த வசனம் 1 கொரிந்தியர் புத்தகம் 16 அதிகாரம் 13 வசனம்.
1: விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள்,
0: விசுவாசத்தில் நிலைத்திருங்கள்,
1: புருஷராயிருங்கள்,
0: புருஷராயிருங்கள்,
1: திடன் கொள்ளுங்கள்,
0: திடன் கொள்ளுங்கள். கர்த்தராகி தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, நம்ம என்ன செய்யணும், விழித்திருங்கள். விழித்திருந்தா தூங்காம விழிச்சிருக்கிறதில்ல, தூங்கினாலும் ஆத்துவ என்ன செய்யணும், விழித்திருக்கணும். தூங்கினாலும் நம்ம ஆத்துமா விழிச்சிருக்கணும். ஏன்னா காலம் கடைசி வினாடியில இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கினாலுமே என்ன செய்யணும், நம்ம ஆத்துமா ஒரு நாளும் விழிப்பா இருக்கிறோம். அதுக்கு தூங்க நிறைய பேர் சொல்லுங்க, எனக்கெல்லாம் தூக்கமே வரலங்க, நான் விழிப்பா தான் இருக்கு, அப்படி இல்லை. அந்த விழிப்பு ஆண்டர் சொல்ல, ஆண்டர் என்ன சொல்றாரு, நம்ம வாசிக்கு கேட்டோம் சங்கீத புஸ்தகம் 13:3.
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு,
0: மரண நித்திரை அடையாதபடிக்கு
1: என் கண்களை தெளிவாக்கும்,
0: என் கண்களை தெளிவாக்கும். நம்ம கண்களை தெளிவா இருக்கணும், நம்ம விழிப்புள்ளவர்களா இருக்கணும், நம்ம ஆத்துமா ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளவர்களா இருக்கிறோம். பாருங்க, நம்ம ஊருக்கெல்லாம் போனா பணப்பை பணம் எடுத்துட்டு போறோம், இல்ல பொருட்கள் எடுத்துட்டு போறோம், இல்ல துணிமணி எடுத்துட்டு போறோம், என்ன செய்யணும், நம்ம பத்திரமா பாதுகாப்போம். தூங்கினாலும் கண்ணால எங்கதான் இருக்கோம், நம்ம பொருட்கள் கொண்டு போறோம், யாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கவனமா இருப்போம். நான் கூட அப்படிதான் செய்வேன், ஊருக்கெல்லாம் போனா பத்திரமா துணி இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரிதான் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆத்மாவை வெளியேறப்பட்ட, நம்ம ஆத்ம மீட்பு மிகவும் வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்த மீட்க எப்படி இது, மிகவும் வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்மா விழிப்போட காத்துக்கணும், கரை திற படாத விடிக்கி நம்ம ஆத்மாவை பிசாசு வஞ்சிச்சிடாத விடிக்கி நம்ம விழிப்போட காத்திருக்க வேண்டும். நம்ம விழிச்சு என்ன செய்வோம் பாருங்க, எபேசியன் புஸ்தகம் 6:18.
1: எந்த சமயத்திலும்,
0: எந்த சமயத்திலும்
1: சகலவிதமான வேண்டுதலோடும்,
0: சகலவிதமான வேண்டுதலோடும்,
1: விண்ணப்பத்தோடும்,
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவினாலே ஜெபம் பண்ணி,
0: ஆவினாலே ஜெபம் பண்ணி
1: அதன் பொருட்டு,
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த ஜெபிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், மிகுந்த மன உறுதியோடும்,
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்,
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
1: பண்ணும் வேண்டுதலோடும்,
0: பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்கள்,
0: விழித்துக் கொண்டிருங்க. பாத்தீங்களா, விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் பரிசுத்தவன் நிறைஞ்சி ஜெபிக்கணும். அது மாத்திர என்ன வேணும், மன உறுதி வேணும். மன விருதி இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், உண்மையாக ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்காக நம்ம செபிக்க முடியும். மன உறுதி இல்லாம இருந்தா ஒரு நாள் செபிப்பா, ரெண்டாவது நாளே விட்டுருவோம். நம்ம கத்துடி வேதம் திட்டமும் தெளிமே மன உறுதி வேணும், இல்ல ரெண்டு நாள் செய்வோம் போனாலும் விட்டுருவோம். மன உறுதி நமக்குள்ள கட்டாயம், பரிசுத்தவான்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக நம்ம செபிக்கும், நமக்கு என்ன வேணும், ஒரு மன உறுதி. செபித்து என்ன செய்யணும், எப்போதும் விழித்திருக்கணும். பரிசுத்தவான்களுக்காக செபித்து என்ன செய்யணும், விழித்திருக்கணும். அப்ப நம்ம எப்பவுமே செவம் பண்றது விழிப்பா இருக்கணும். நம்ம கொஞ்சம் மன உறுதி இல்லாம இருந்தா ரெண்டு நாள் செய்வோம், நிறைய பேர் சொல்றாங்களே ரெண்டு நாள் தான் ஆண்டவருக்குள்ள இருக்க முடியுது, மூணாவது நாள் நான் எப்படி என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல, பின் வாங்கிடுறேன், பிற கொஞ்சம் நாள் கழிச்சு உற்சாகப்படுத்த ரெண்டு நாள் முடிச்சிருக்கேன், பிறகு பின் வாங்கிறேன். காரணம் என்னன்னா, மனதுல என்ன இல்ல, உறுதி இல்ல. கத்திற்காக வாழணும், கத்திற்காக ஜீவிக்கணும், இந்த மனதுல ஒரு உறுதி இல்ல. ரெண்டு நாள் உற்சாகமா செய்வோம், மூணாவது நம்ம என்ன செய்யறோம், பாலை வழிக்கு போயிடுறோம். காரணம் என்ன, நமக்குள்ள மன உறுதி இல்ல. விழிப்போடு பரிசுத்தவான்கள் செவித்தனம் எப்படி இருக்கணுமா, விழித்திருக்க வேண்டும். விழிப்பில்லாட்ட நம்ம அப்படியே பிசாசு நம்மளை வஞ்சிச்சிருவான். விழிப்பா இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் பரிசுத்தவான்கள் முதல் செவிக்கு, ரெண்டாவது 1 தீமோத்தேயு 2:1-3.
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
0: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
1: எல்லா மனுஷருக்காகவும்,
0: எல்லா மனுஷருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும்,
0: முதல் என்ன செய்யணும், எல்லா மனுஷருக்கா விண்ணப்பங்களையும்,
1: ஜபங்களையும்,
0: ஜபங்களையும்,
1: வேண்டுதல்களையும்,
0: வேண்டுதல்களையும்,
1: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்,
0: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்.
1: நாம் எல்லா பக்தியோடும்,
0: எல்லா பக்தியோடும்,
1: நல் ஒழுக்கத்தோடும்,
0: நல் ஒழுக்கத்தோடும்,
1: கலகம் இல்லாமல்,
0: கலகம் இல்லாமல்,
1: அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு,
0: அமைதலுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு,
1: ராஜாக்களுக்காகவும்,
0: ராஜாக்களுக்காகவும்,
1: அதிகாரம் உள்ள யாவருக்காகவும்,
0: அதிகாரம் உள்ள யாவருக்காகவும்
1: அப்படியே செய்ய வேண்டும்,
0: அப்படியே செய்ய வேண்டும். முதல்ல பார்த்தோம் பசுத்தவன்களுக்காக செபிக்கணும், ரெண்டாவது யாருக்கெல்லாம், எல்லா மனிதர்க்காகவும் செபிக்கணும், அப்புறம் என்ன செய்யணும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காக. பாருங்க, நம்ம வீட்டுல நம்ம ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா, எங்க போயிட்டு வந்தாலும் பிரச்சனை, ஐயோ சண்டை, எங்க என்ன ஆயிருமோ என்ன ஆயிருமோ சொல்லிட்டு நம்ம என்ன பயந்துருவோம். அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, எல்லா மனிதர்க்காகவும் ஜெபம் பண்ணணும். அப்ப நம்ம அமைதியுள்ள ஜீவன் பண்ணணும், என்ன செய்யணும், நம்ம மாவட்ட அமைதியில் இருக்கணும், மாநில அமைதியில் இருக்கணும், நம்ம இந்தியா தேச அமைதியில் இருக்கணும். என்ன செய்யணும், எல்லாருக்கும், எல்லா மனிதருக்கும், முதல் பரிசுத்தவன்களுக்கு ஜெபிக்கணும், அப்புறம் ரெண்டாவது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், அது எல்லா மனிதருக்கும் ஜெபிக்கணும், எல்லா மனிதர்களுக்காக ஜெபிக்கணும். உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதருக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்கும் ஜெபிக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், அமீருடைய ஜீவியம் பண்ண முடியும். நமக்கு நம்ம மாநிலத்திலே ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க, நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? அரிசி வேலை அதிகமாயிரும், பருப்பு வேலை அதிகமாயிரும், எங்க போனாலும் பயம், பஸ்ல போனாலும் பயம், ட்ரெயின்ல போனாலும் பயம், அங்க குண்ட போடுற அங்க குறை போடுற, நம்மள அமைதியில வாழ முடியாது பார்த்தீங்களா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், எல்லாருக்கும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு செபிக்கணும், அதிகாரம் உள்ள யாவருக்கும் செபிக்கணும், பரிசுத்தவான்களுக்கும் நமக்கு செபிக்க வேண்டும். நம்ம செபிக்கிறோமா? யோசித்து பாருங்க, இல்லாட்டா இந்த புதிய ஆண்டுல ஒரு முடிவு பண்ண வேண்டும். ஆண்டவரே நான் செபிப்பாண்டவர், எல்லாருக்கும் அவன் செபிக்கணும், ஒப்பு கொடுக்குறாண்டவர, நான் இதுவரைக்கும் என் செவல் செவி அதிகமா குறைவுதாண்டவர, எனக்கு செபிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். ஏன்னா ராஜாக்களுக்கு ராஜாக்கள் இறுதி யார் கையில இருக்கு? கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கு. வாஸ்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 21:1.
1: ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்கால்களை போல் இருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார்.
0: கர்த்தர் என்ன செய்கிறாரா? சித்தத்தின்படி திருப்புறார். நீர்கால என்னன்னா, இன்னொரு பக்கம் தண்ணி பாய்ச்சி போயிட்டு இருக்கோம், அப்புறம் இந்த இன்னொரு வாரத்துக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க. நாங்க எங்க ஊர்ல எல்லாம் பாத்திருக்கேன், எங்க வீட்டுல எல்லாம் தோட்டம் இருந்துச்சு, அதனால பாத்திருக்கேன். இந்த பக்கம் தண்ணி வரும்னு சொன்னா அந்த பக்கம் மணல் அடைச்சு விட்டுட்டு, மண்ணெல்லாம் கொத்தி அடைச்சு விட்டுட்டு இன்னொரு பக்கமா திருப்பி விட்டுருவாங்க. அதே போலதான் கர்த்தருடைய கையில தான் நீர் ராஜாக்கள் இறுதியும் இருக்குது. நீர்காலை போல எப்படி வேணாலும் திருப்ப அவரால் முடியும், அவர் சித்தத்தின்படி செய்ய முடியும். ராஜாக்கள் நல்லா இருந்தா தான் நம்ம எல்லாம் சமாதானம் இருக்க முடியும். ராஜாக்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும். நம்ம பிரதமருக்காக, நம்ம மத்திய அமைச்சர்களுக்காக, மாநில அமைச்சர்களுக்காக, நம்ம முதலமைச்சருக்காக, எல்லாருக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. நம்ம செபிக்கும் போது தேவன் அவங்களுக்கு புதிய புதிய திட்டத்தை தருவார். ஆண்டவர் அந்த நாட்டை ஆளக்கூடிய ஞானத்தை கொடுப்பார், நல்ல புதிய இதயத்தை கொடுப்பார், புதிய புதிய திட்டங்களை கொடுப்பார். நம்ம செபிக்காம இருக்கவே கூடாது, நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். தானியேல் புஸ்தகம் 2:21.
1: காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்,
0: ராஜாக்களை தள்ளி
1: ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்.
0: நம்ம கத்துட்டு கேட்கும் போது கட்டாயம் தேவன் நமக்கு நல்ல ராஜாக்களை தருவார். நம்ம நல்ல ஆட்சியாளர்களை நமக்கு தேவன் அருள் செய்வார். பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ரெண்டாவது, எல்லா மனிதர்களுக்காக செபிக்கணும், ராஜாக்களுக்காக செபிக்கணும், எல்லா அதிகாரங்களும் யாவருக்காகவும் செபிக்கணும். விண்ணப்பம், வேண்டுதல், ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம என்ன நம்ம விட்டுட்டோம்னா அது என்ன செய்வது? நம்ம செபிச்சா தான் நமக்கு பாதுகாவல் இருக்கும். ஹலேலூயா. எல்லாருக்காக நம்ம செபிக்கணும். நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காகவே, நம்ம பேரவேத்திக்காக தான் நம்ம செபிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் எல்லாருக்காக நம்ம செபிக்கணும். ஹலேலூயா செபிக்கணும். நம்ம எல்லாரும், நம்ம எல்லா மனிதரும் நல்லா இருந்தா தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்க, நம்ம பார்த்துட்டு நம்மளா இருக்கவே முடியாதுனால எல்லாருக்காக நம்ம செபிக்கணும். அதிகாரம்ல ராஜாக்களுக்கு எல்லாருக்கும் செபிக்கணும், ஊழியக்காருக்காக செபிக்கணும், பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக எதுக்கு விழித்திருக்கணும் பாருங்க. நம்ம முதல் என்ன சரி, பரிசுத்தவான்கள் செபிக்கிறதுக்கு நம்ம விழித்திருக்க வேண்டும். மன உறுதியோடு செபித்து விழிப்பா இருக்கணும். ரெண்டாவதாக யாருக்கு செபிக்கணும் பாருங்க. நம்ம பாவம் செய்யாது இருக்குன்னு சொன்னா நம்ம விழிப்பா இருக்கணுமா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15

0: பதினைந்தாம் அதிகாரம் 34வது வசனம்.
1: நீங்கள் பாவம் செய்யாமல்
0: நீதி
1: கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள்.
0: பாவம் செய்யாம இருக்கணும், நீதி கேட்க விழிப்பு இருக்கு. நம்ம குழம்பிட்டே இருக்கிற வச்சுக்கோங்க, குழம்பிட்டு யோசிச்சுட்டு அப்படியே இருந்தோம்னா நம்ம என்ன பேசுற நமக்கே தெரியாது, நம்ம பேசுறது நமக்கே தெரியாது, என்ன செய்யறது நமக்கு தெரியாது. அதான் சொல்ற பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்துக் கொண்டு என்ன செய்யுமா, தெளிந்தவரா இருக்கும். நமக்கு தெளிவில்லாம குழப்பம் யோசனை அப்படியே இருக்குமா, நம்ம யாரை பத்தி என்ன சொல்றோம், என்ன செய்யறோம், என்ன பேசுறோம், நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அதான் கர்த்தர் வீதி நமக்கு சொல்லுகிறது, பாவம் செய்யா இருக்கு நினைச்சினோம், நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களா இருங்க. நம்ம உள்ளத்துல தெளிவில்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாரை என்ன பேசுறோம், நம்மளும் பாவம் செஞ்சிருவோம், மற்றவங்களையும் பாவம் ஜெயிச்சிருவோம். நம்ம அது இதுன்னு பேசிட்டே இருப்போம்ல, அப்ப மற்றவங்களையும் பாவம் ஜெயிச்சிருவோம். அதுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டமும் தெளிவா சொல்லுது, பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்து என்ன செய்யணுமா, தெளிந்தவர்களா இருங்க. அப்ப நம்ம ஆண்டுட்டு ஒரு நாள் கேட்கலாம், ஆண்டவரை தாவீதை செவிச்சார் பத்தி, என் கண்கள் மரண நித்திராடியா விடிக்க என்ன, எனக்கு என்ன செய்யும் தெளிவாக்கும். 13வது சங்கீதம் 3வது வசனம்.
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு
0: என்
1: கண்களை தெளிவாக்கும்,
0: என் கண்களை தெளிவாக்கும். நம்ம ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே என் கண்களை தெளிவாக்கும், மனதை தெளிவாக்கும். அப்பா நான் என்ன பேசுறேன், என்ன சரி எனக்கே தெரியுறது இல்ல. பரிசு பவுலோட இடத்துல சொல்றாரு, என்ன சரி எனக்கே சம்மதம் இல்ல, நான் இப்படி செஞ்சிட்டு இருக்கிறேனே சொல்லி நம்மள அப்படிதான் இருக்கிறோம். அதனால பாவம் செய்யாதடிக்கு இருக்குன்னு சொன்னா நம்ம நீதிக்கே இருக்க என்ன செய்யணும், விழித்திருந்து தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே பாவம் செய்யாதடிக்கு என்ன காத்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நான் காலையில உப்பு கொடுக்கணும், ஆண்டவரே இந்த நாள் எனக்கு கொடுத்தது காசு தோத்துரும், இந்த நாள் என்ன ஆத்தம் முழுமையா பொருட்படுத்துக்கோங்க, உங்க பிரிவில்லாத காரியத்தின எதுவுமே செஞ்சிடக்கூடாது, என்னை காத்துக்கோங்க, நீங்க தான் என்ன காத்துக்கணும் சொல்லி உப்பு கொடுக்கணும். பாவம் செஞ்சா என்ன செய்ய, பாவத்துக்கு அடிமையா இருக்கும். பாஸ்து பாருங்க, யோவான் விசேஷம் 8வது அதிகாரம் 34வது வசனம்.
1: இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும்,
0: பாவம் செய்ய எவனும்
1: பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான்.
0: பாத்தீங்களா, பாவம் செய்வன் என்ன, யாருக்கு அடிமையாயிரும், பாவத்துக்கு அடிமையாயிரும். பாவம் சொன்னபடிதான் நம்ம கேட்க வேண்டியிருக்கோம். அதுதான் கர்த்தர் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவா சொல்லுகிறது, நீதிக்காக விழித்திருந்து தெளிந்தவர்களா இருங்க. பாவம் செய்தாதுடைய மாத்துமா காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் விழிப்புள்ளவராக இருக்க வேண்டும். முதல் செவம் என்று விழித்திருக்கணும், ரெண்டாவது எதுக்கு விழித்திருக்கணும், பாவம் செய்யும் தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திர பாவம் செய்யறோம், பாவத்துக்கு அடிமையா இருக்கிற. அதை கர்த்தர் வேதம் சொல்லுது, மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்கிற என்ன செய்ய, பாவத்தை என்ன செஞ்சிடணுமா, தள்ளீரு. அப்படித்தான் சொல்லுது எபிரேயன் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம்.
1: ஆகையால்
0: மேகம் போன்ற
1: இத்தனை திரளான சாட்சிகள்
0: பேரத்துல பாருங்க, எத்தனை சாட்சிகள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவங்க சாட்சி இருக்கு, பாவத்திலே மறித்து போன சாட்சி இருக்குது. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
1: நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
0: பாரமான யாவற்றையும்
1: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்
0: தள்ளிவிட்டு பாவத்தை நம்ம தான் தள்ளணும். அதுல நம்ம சுற்றி வந்துட்டே இருக்கும், எப்படி பாவம் செஞ்சு நம்ம பாவத்துக்கு அடிமை மாட்டோமான்னு சொல்லி பிசாசு உறக்கம் பார்த்துட்டே இருப்பான். அதை நம்ம நெருங்கி சுற்றி இருக்கிற பாவத்தை என்ன செய்யணும், தள்ளிடணும். தள்ளிட்டு என்ன செய்யணும், ஆண்டவர் நோக்கி, இயேசு கிறிஸ்து நோக்கி நம்ம பாவம் செய்யாதடிக்கு நீதி கேட்க விழித்திருக்கணும், தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரை நீதி கேட்க விழித்திருக்க கூடிய இதயத்தை தாருமப்பா, நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லு. ஏன் கேட்டா பாவம் செய்யற ஆத்தம் என்ன செய்யுமா, எசேக்கியேல் புஸ்தகம் 18வது அதிகாரம் 20வது வசனம்.
1: பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்.
0: பாத்தீங்களா, பாவம் செய்யற ஆத்மா சாகும். அதுதான் ஒரு இடத்துல சொல்ற, நீ உயிருள்ளன்னு பேர் கொண்டிருந்த வெளிப்படத்துல சொல்றாரு பாத்தீங்களா, வெளிப்படுத்தும் விசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனம்.
1: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய்.
0: ஆத்மத்துல சரீரத்துல உயிர் இருக்கு, ஆத்மத்துல என்ன சொல்ல, பாவம் செய்யற ஆத்மா சாகும். அதனால பாவம் செய்யாது அடிக்கிற ஆத்மாவை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே ஆத்த பாவம் செய்யாவடி காத்துக்கொள்ளும், எனக்கு என் கண்கள் மரண நித்திரையாவடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் பாவம் செய்யாவடி என்னை காத்துக்கொள்ளுங்க, ஆண்டவரே பாவஞ்சரம் பாவத்துக்கு அடிமைன்னு சொன்னீங்கிறப்ப பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு கொடுங்க. பார்த்து உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எனக்கு வேணுமப்பா, பாவத்தை ஜெயிச்சு வர எனக்கு உதவிச்சிங்க. நம் பாவம் செய்யாவுடைய ஆத்துமா காத்துக் கொள்ளுங்க, எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் நிறைஞ்சி நிறைஞ்சி நிறைஞ்சி செவிக்கும் போதுதான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு

0: இல்லாட்டா நம்ம நினைச்சு முடியாது, மேற்கொள்ள முடியாது. இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஆண்டவரே கேளு, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது பாவத்திருந்து விடுதலை வேணும். ஆண்டவரே பாவம் சரி ஆத்மா சாவுன்னு சொல்லியிருக்கீங்க, நான் இப்ப இப்ப இப்ப என்ன ஆண்டவரை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் எசேக்கியேல் புத்தகம் 37:14 வசனம் கேளுங்க. ஆண்டவரே என் ஆத்தம் பாவத்திலே இருக்குதே, நான் எப்படியா உயிரடை வாஞ்சிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களை ஆத்தம் உயிர்ப்பிப்பார்.
1: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
0: என் ஆவி உங்களுக்குள் வைப்பேன்,
1: நீங்கள் உயிரடைவீர்கள்,
0: உயிரடைவீர்கள். இப்ப கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே இப்படி ஆவி என் உள்ள வைங்கப்பா, என் ஆத்தம் உயிரடை வேண்டும். பாவஞ்சு ராத்தம் மறித்து போன்னு செத்து போன்னு சொன்னீங்களே, என் ஆத்தவனை எத்தனையோ இதை செஞ்சுட்டாண்டவரை இப்ப நான் உயிர்ப்பிக்க வாஞ்சிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் கேட்கலாம், ஆண்டவரே உடைய ஆவி என் உள்ளத்தில் வைங்க, நான் உயிரடைவேன். ஒன்னு குறைந்தே 15:34 வசனம்,
1: நீங்கள் பாவம் செய்யாமல்,
0: நீங்கள் பாவம் செய்யாமல்
1: நீதி கேட்க விழித்துக் கொண்டு,
0: நீதி கேட்க விழித்துக் கொண்டு
1: தெளிந்தவர்களாய் இருங்கள்,
0: தெளிந்தவர்களாய் இருங்கள். நீதி கேட்க விழித்துக் கொள்ள வேண்டும், நீதிக்காக வாழணும். நீதியா வாழணும் சொன்னா என்ன செய்யணும்? நம்ம தெளிந்தவர்களும் பாவம் செய்ய நீதி கேட்க விழித்திருக்கணும். அந்த விழிப்பு எனக்கு தாங்காண்டவரே, நான் பாவம் செஞ்சு எத்தனையோ நாட்கள் ஆத்து வேஸ்டா போயிடுச்சு, இந்த புதிய ஆண்டுல இந்த 2016 நான் பாவம் செய்யாம வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திட்டு கேட்க வேண்டும். முதல்ல என்ன செய்ய, பசுத்தவன்களுக்கு செபத்தோட என்ன செய்யணும்? விழித்திருக்கும். ரெண்டாவது, பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்திருக்க வேண்டும், தெளிந்த புத்தி தெளிந்தவர்களாக மாற வேண்டும். மூன்றாவதாக வெளிப்படுத்தும் விசேஷம் 16:15 வசனம்,
1: இதோ திருடனை போல வருகிறேன்,
0: இதோ திருடனை போல வருகிறேன்,
1: தன்மானம் காணப்படத்தக்கதாக,
0: தன்மான காணப்படத்தக்கதாக,
1: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
0: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
1: விழித்துக் கொண்டு,
0: விழித்துக் கொண்டு,
1: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
0: தன் வஸ்திரங்களை எதை செய்யணும்? காத்துக்கொள்ளணும். நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்திருக்காரு, நிறைய வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், கல்யாண வஸ்திரம், எத்தனையோ வஸ்திரங்களை கத்து கொடுத்திருக்கிறாரு. அந்த வஸ்திரத்தை பிசாசு திருடுறதுக்கு தான் பாத்துட்டே இருப்பான், எப்ப திருடலாம், எப்ப இந்த வஸ்திரத்தை எங்களை விட்டு எடுக்கலாம்னு சொல்லி அவன் பார்த்துட்டே இருப்பான். அந்த வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யக்கூட, பிசா திருடாத விடிக்க மெனிச்சல் விழித்துக் கொண்டு தன்மான கடப்படைக்கு வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவன்.
2: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்க அன்பான நேசித்து வழி நடத்துறீங்க பரம தகப்பனே, கோடான கொடி ஸ்தோத்திரம், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எல்லா மக்களும் ரட்சிங்கப்பா, பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும் ஆண்டவரே. உங்களுக்கு வருகைக்கு வர எப்போதும் செவித்து துதித்து உங்களோடு ஒப்பராகி இருக்க கிருபை தரும்படியா செவிக்கிறோம். கத்துடி கிருவை நாளும் தாங்கட்டும்ப்பா, நன்மையான காரியத்தை செய்யப்பா, நாங்கள் உங்களோடு பழகி உங்களுக்கு சமாதானமா இருக்கணும்ப்பா, இந்த உலக மக்களோடு சமாதானமா இருக்கணும், அதே போல நாங்க உங்களோடு சமாதானமா இருக்கணும் ஐயா. உங்களை அண்டிக்கொள்ள சார்ந்து கொள்ள கிருவை தர வேண்டும் ஐயா. ஒவ்வொருவரும் இயேசுக்கு துரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும் ஐயா, சமாதத்தை பெற்றுக் கொள்ளணும் ஆண்டவரே. பசு தாவியானவரே, நாங்கள் உங்க வீட்டு வலதுறமும் இடவரையும் சாயாதுபடிக்கு, முடிவறிந்தும் நிலை நிலை போன ரட்சிக்கப்படன்னு சொன்னீரே, நாங்கள் முடிவறிந்து நிலைத்திருக்க கிருவை செய்ய செவிக்கிறோம் ஆண்டவரையும். துதிக்கிற வானத்திலும் பூமியும் சகல அதிகாரமும் தகப்பனையும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் கத்தாவே நீ விடுவித்து காத்துக்கொள்ள, எத்தனையோ ஜனங்கள் பேயினால கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த மக்கள் எல்லாம் விடுதலை செய்யுங்க. கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்ய முடியா செவிக்கிறோம், பிரச்சனை மாத்த முடியா செவிக்கிறோம் ஆண்டவரே. அதிகமா சீர்வத்து உயர்த்துங்கப்பா, விசாசில கட்டப்பட்ட ஒவ்வொரு மக்களும் விடுதலையாக்குங்கப்பா, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, மந்திரம் செய்வினைகள் பெல்லிசனைகள் எல்லாம் அழித்து போட்டுருங்க, அதமாக்கி போட்டுருங்க ஏசப்பா. அப்பா வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும், தொழிற்சர குடும்பங்கள ஆசிரியங்க, அபாரம் சேர குடும்பங்கள ஆசிரியங்க, எத்தனையோ பேர் பணக்கத்தால கண்ணீர் குடிக்கிறாங்கப்பா, அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கணும், காத்துக்கொள்ளணும், பெரிய காரியத்தை செஞ்சப்பா. தேவ கிருவை நானும் தாங்கட்டுங்கப்பா, கத்தாவே எங்களை பொறுப்படுத்துக்கோங்க, கரம் பிடித்து நடத்துங்க அப்பா. அமை துதிக்கிற ஒவ்வொருவரையும் சார்ந்தவை நம்பி வாழ கிருவை தாரும், உண்மை அண்டிக்கொள்ள கிருவை செய்யா செவிக்கிறோம். கொஞ்ச காலத்தோட கோபம் பத்தியறியும் அண்டிக்கொள்ள யாவரும் பாக்கியவன் சொன்னீரப்பா, ஒவ்வொருவரும் அண்டிக்கொள்ள சார்ந்து கொள்ள பெரிய காரியம் செய்ய முடியாது செவிக்கிறோம். ஆசிரியத்தை உயர்த்துங்க, எல்லா துதிகானமாக செலுத்துறோம், ஜாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமசிதாவே. ஆமே கலங்காதீங்க.
3: ஜபங்களை கேட்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நாம் யாவரும் இணைந்து ஜபிக்க போகின்றோம். இந்த நேரத்தில் ஜப குறிப்பை நமது அன்பு சகோதரர்கள் சொல்லும் பொழுது, நீங்களும் உங்கள் வீடுகளில் இருந்த வண்ணமாக எங்களோடு இணைந்து ஜபிங்கள். நமது இணைந்த ஜபம் நமது தேசத்தில் பெரிய மாறுதல்களை உண்டு பண்ண போகிறது. ஜபிக்கலாமா?
2: ஜப திறந்து தேவனை மனதார் ஆராதித்து அவரை துதிக்க, அவரை ஆராதனை பண்ண சபை சீக்கிரமா திறக்கணும், அதுக்காக பண்ணுவோம்.
4: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்க மத்தியில் இருப்பதற்காயும் கோடி நன்றி ஆண்டவரே. எங்க விண்ணப்பங்களில் தேவனை கர்த்தர் அங்கீகரித்து எங்க ஜெபத்திற்கு பதில் தந்து கொண்டிருப்பதற்காயும் கோடி நன்றி ஏசப்பா. எங்கள் கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்க்கிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்க சபைகள் திறக்கப்படும் ஆண்டவரே. பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம். நாடு முழுவதும் நாளையிலிருந்து திறக்கப்படுது ஆண்டவரே. வேண்டிய பாதுகாவலின் தேவனை கர்த்தர் தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். யாருக்கும் நோய் தொற்றாக கூடாது ஆண்டவரே. பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு போதகர்களையும் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு சபைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம். வர ஒருத்தரின் தேவனை கர்த்தர் பாதுகாப்பீராக. இதனால் எந்த பிரச்சனைகளும் வராதபடி தேவனை கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஏசப்பா. தமிழ்நாட்டிலும் சீக்கிரமாய் திறக்க என் தேவனை கர்த்தர் உதவி செய்வீராக ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள உம்மை அண்டிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். சபைகள் திறக்கப்படும் ஊழியக்காரர்கள் வளமெடுத்து பயன்படுத்தப்படும் ஆண்டவரே. என் தேவனே மனம் இறங்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஏசப்பா. இதற்கு பின்னாடி கிரீசர பொல்லாத சாத்தன் அசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டப்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். சபைகள் திறக்கப்படும் ஒரு வழிவாசலின் தேவனை கர்த்தர் திறந்து தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கொரோனா வைரஸின் தேவனை கர்த்தர் அப்பா நிர்மூலமாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம். நாம மகிமை பண்ணு ஏசப்பா. அப்படி செய்ய போற தேவன் கூட ஆணக்குடி நன்றி ஆண்டவரே. அப்பா எல்லா துதிக்க நமக்கு அமைக்க செலுத்துகிறோம். ஏசுமோ ஜெபிக்கிறோம். ஜீவனுள் நல்ல பிதாவே ஆமென்.
2: அரசியல் தலைவர்களுக்காக அதிகாரத்தில் உள்ள யாவருக்காக நம் ராஜாக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம்.
1: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, அருமையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபையினால் நாங்கள் ஒன்று கூடும்படியான தேவன் கிருபை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வேலையில கூட எங்களுடைய நாட்டு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தமிழ்நாட்டு முதல்வருக்காக, துணை முதல்வருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுநருக்காக ஜெபிக்கிறோம், கவர்னர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய தலைவர்களை நீர்த்தாமே பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஊரடங்கு நாட்களிலே அப்பா எத்தனையோ திட்டங்களை அப்பா, தேசத்தின் மக்களின் நன்மைக்காக எத்தனையோ திட்டங்களை அவங்க வகுத்திருக்காங்கப்பா. எத்தனையோ பேருக்கு அது பயனுள்ளதாய் ஆண்டவரே மாற்றி தந்திருக்கீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா, இந்த கொரோனா வைரஸின் தாக்கங்கள் அதிகமா இருப்பதினால் ஆண்டவரே எங்க தலைவர்களுக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பா. எப்படி ஆண்டவரே இந்த நாட்களை ஆண்டவரே மக்களை பாதுகாப்பாய் நடத்த முடியும், என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நீங்க தான் சொல்லித்தரணும் ஏசப்பா. நீங்க தான் ஞானத்தை ஞானமானவர் ஆண்டவரே. நீரே ஞானம் ஆண்டவரே. எங்க தலைவர்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. எங்க தேச ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்க தேச ஜனங்களுக்கு ஆண்டவரே வேண்டி எல்லா அப்பா பிதாவே சலுகைகள் கிடைக்கப்பட வேண்டும் அப்பா. எத்தனையோ ஏழை மக்கள் சலுகை கிடைக்காமல் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்கப்பா. எங்க தலைவர்களுக்கு ஞானத்தை தந்து எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே நல்ல சலுகைகளை கொடுக்கவும் ஆண்டவரே. எங்க தேசத்தை பாதுகாக்கும் தேவையான ஞானத்தையும் அப்பா புத்தியும் கர்த்தர் நீ தந்துடல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க நீலகிரி கலெக்டர் அம்மாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தாலுக்கா ஆபீஸில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாநகராட்சி, பேரூராட்சி எல்லா அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவு பகல் பாராமல் அப்பா உழைத்துக் கொண்டிருக்காங்கப்பா. அவர்களை நீங்க பாதுகாத்தரலும் அண்டவரே. அவர்களை பலப்படுத்தும், அவர்களை ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் அண்டவர். அவர்களுக்கு எந்த பலவீனம் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும் அண்டவரே. எங்க தேசத்துக்காய் அவர்கள் எடுக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடை கோடி மக்களுக்கும் எல்லா திட்டங்களும் போய் சேர வேண்டும் அண்டவரே. தகப்பனே, எங்கள் தேசத்தை பொறுப்பிடுங்கப்பா. எங்கள் அரசியல் தலைவர்களை பொறுப்பிடுங்க, எதிர்கட்சி தலைவர்களை பொறுப்பிடுங்க. எல்லாம் எங்க தேசத்தின் நன்மைக்காக பாடுபட அவர்களை நீர் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய பிதாவே.
2: ஆமென். சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்ட பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
1: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள்.
5: 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசை வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியம் வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா.
6: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
7: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address: asinkaram@gmail.com. Our website.

0: இது போல் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா பவுல் எப்படி இருந்தாரு? உண்மை உள்ளவரா இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் உண்மை இருந்த கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 18:10
1: நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்,
0: நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்.
1: உனக்கு தீங்கு செய்யும்படி,
0: உனக்கு தீங்கு செய்யும்படி
1: ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை.
0: உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் மேல என்ன செய்ய முடியாது, கை போடவே இல்லை. அவர் கர்த்தர், அவரு பரிசுத்த பவுல் எப்படி இருந்தாரு, எப்படி இருந்தாரு சொல்லுங்க. உண்மை உள்ளவரா இருந்தாரு. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க பிரயாசப்படுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை உண்மை உள்ளவராய் மாற்றி என் உள்ள உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் இருதயம் உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். அப்பா, என் வாழ்க்கை எத்தனையோ காலங்கள் வேஸ்டா போயிடுச்சு. ஆண்டவரே, பொய்யிலும் கோபத்திலும் எரிச்சலும் பொறுப்பு இல்லாம, எந்த காரியத்தை கொடுத்தாலும் பொறுப்பு இல்லாம வாழ்ந்த ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்போம். அல்லேலூயா. நம்ம எது வரைக்கும் உண்மையா இருக்கோம்? மரண பரிந்து உண்மையா இருக்கணுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 கடைசி,
1: ஆகிலும்
0: ஆகிலும்
1: நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு.
0: எவ்வளவு நாளைக்கு உண்மையா இருக்கணும்? ஒரு நாள், ரெண்டு நாள் இல்ல, எவ்வளவு நாள் உண்மையா இருக்கணும்? மரண பரியந்தம் உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே, நம்ம மரண பரியந்தம் உண்மையா இருக்கணும். ஆண்டவரே, உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். இப்ப மனிதனை சாட்சி கொடுக்கறது அல்ல ஆண்டவரே, நீர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். உண்மையுள்ளவளாய் என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு உண்மை உள்ளவளாய் மாற்றும், உண்மையா இருக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, என் இருதயம் உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். ஆண்டவரே, என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம கேட்கணும். கர்த்தர் நிச்சயமா நம்மளை மாற்றுவார். மத்தேயு சுவிசேஷம் 25:21
1: அவனுடைய எஜமான் அவனை நோக்கி,
0: அவருடைய எஜமான் அவனை நோக்கி,
1: நல்லது
0: நல்லது,
1: உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே,
0: உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே,
1: கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தா,
0: கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தா,
1: அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்,
0: அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்,
1: உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான்.
0: உன் எஜமான சந்தோஷத்துக்குள்ள என்ன செய்ய? பிரவேசி. கொஞ்சத்துல நம்ம கையில கொடுத்த பொறுப்புல, நம்ம கையில கொடுத்த வேலை சிரத்துல, நம்ம கையில கொடுத்த குடும்பத்துல உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய காரியத்துல உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் கண்கள் என்ன செய்து பூமி எங்கும் உள்ளாகி கொண்டிருக்கிறது. நம்ம நம்ம உண்மையா இருக்குமா இல்லையான்னு சொல்லி கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். உண்மையா இருக்க வேண்டும். கொஞ்ச காரியத்துல உண்மையா இருந்தா உன் என்ன செய்வேன்? அதிகத்துல நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருக்க வேண்டும். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம உள்ள தலசி பார்த்தா நமக்கு தெரியும். இன்னைக்கு கண்ணீரோடு கேட்பான், ஆண்டவரே, என்னை உண்மை உள்ளலாய் மாற்றும். ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு உண்மை உள்ளலா இருக்கணும். ஆண்டவரே, மற்றவங்களுக்கு உம்முடைய பார்வைக்கு உண்மையா இருக்கணும் சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் தான் நம்மளை மாற்ற முடியும். ஆபிரகாம் உண்மை உள்ளவராக இருந்தாரு. ரெண்டாவது மோசே உண்மை உள்ளவராக இருந்தாரு. மூணாவது தானியேல் உண்மை உள்ளவராக இருந்தார். நான்காவது பவுல் உண்மையில் வந்தாரு. அதனாலதான் பவுல் கையிலால கர்த்தர் என்ன செஞ்சார் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 19:12
1: பவுலின் கைகளினாலே,
0: பவுலின் கைகளினாலே
1: தேவன் விசேஷித்து அற்புதங்களை செய்தார்.
0: தேவன் என்ன செஞ்சாரா? விசேஷித்த அற்புதங்களை செய்தார்.
1: அவனுடைய சரீரத்திலிருந்து,
0: அவருடைய சரீரத்திலிருந்து
1: உருமாள்களையும்,
0: உருமாள்களையும்,
1: கச்சைகளையும்,
0: கச்சைகளையும்
1: கொண்டு வந்து,
0: கொண்டு வந்து
1: வியாதிக்காரர் மேல் போட,
0: வியாதிக்காரிகள் மேல் போட,
1: வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின,
0: வியாதிகள் அவரை விட்டு நீங்கி போயின,
1: பொல்லாத ஆவிகளும்,
0: பொல்லாத ஆவிகளும்
1: அவர்களை விட்டு புறப்பட்டன.
0: அப்ப பாத்தீங்களா, அந்த பரிசுத்த பவுலுடைய அந்த உருமாவை கொண்டு மேல போட்டோன்னு பொல்லாத ஆவிகளோட என்ன செஞ்சு புறப்பட்டு போயிடுச்சு. அவர் கைனால தேவன விசேஷ அற்புதங்களை செய்தார். அருமையானவர்களே, நம்மளும் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்திருக்கோம். நம்மளும் ஊழியம் செய்யறோம். நம்மளும் உண்மையா இருக்கோம். நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பரிசுத்த பவுல் உண்மை உள்ளதான் கர்த்தர் ஊழியத்து கலைச்சார். நம்ம ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே, நீ உண்மை உள்ளதாய் மாற்றும். ஆண்டவரே, என் உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புறேன்னு சொன்னீரே, என் உண்மை உள்ளதாய் மாற்றும்னு கேட்போம். ஆண்டவரே, ஆபிரகாமை போல என்னை மாற்றும், மோசே போல என்னை மாற்றுவப்பா, தானியேலை போல உண்மை உள்ளலாய் மாற்றும், பரிசுத்த பவுலை போல உண்மை உள்ள மாற்றும். என் வாழ்க்கை உண்மை இருக்கட்டும் ஐயா, என் வாழ்க்கையை மாற்றும், நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கண்ணீரோடு கேட்போம். ஆண்டவரே, நீங்க தான் இந்த மாற்ற முடியும். என் உள்ளங்களை நீங்க தான் மாற்ற முடியும் அப்பா. நான் கொடுத்த பொறுப்பை உண்மையா இருக்கணும், வீட்டுல உண்மையா இருக்கணும், வேலை ஸ்தலத்துல உண்மையா இருக்கணும், மற்றவங்கிட்ட கொடுக்கற வாங்குறதுல உண்மையா இருக்கணும். மற்றவங்க பொருள் நம்மகிட்ட இருக்கா, அதை கொண்டு கொடுத்துடணும். 10 பைசானால் நாளைக்கு கத்துட்ட கணக்கு சொல்லணும். நம்ம உண்மை இல்ல என்ன இருக்குமா? நான் பல்லூர் ராஜ்யத்துக்கு நான் போக முடியாது. கத்துட்ட யார் கத்துற ராஜ்யத்துல யார் இருக்க முடியும்? அழைத்தவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களும் உண்மையில் இருந்தான் கத்துற ராஜ்யத்துல இருக்க முடியும். உண்மை இல்லாட்ட அந்த உலகத்துல வாழலாம், பல்லூர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. கத்தாவே உண்மை உள்ளவராய் மாற்றும். என்னோட கரங்களை ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம்.
1: உண்மையுள்ளவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. கர்த்தர் நம்மோடு என்று பேசி இருக்கிறார். அப்பா, என் வாழ்க்கையில உண்மையை தாரும் ஆண்டவரே. உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறவரே, என் உள்ளத்திலே உண்மையை தாரும் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?

ஆபிரகாம் உண்மையுள்ளவராக இருந்தபடியினார் தேவன் சகல காரியங்களிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நாம் கேட்போமா, என் உள்ளத்திலே உண்மையை தாரும் ஆண்டவரே, என் கையிலே கொடுத்த பொறுப்புகளிலே உண்மையை தாரும் ஆண்டவரே, வாய் திறந்து எல்லாரும் ஜெபிக்கலாமா? மோசே தேவனுடைய வீடெங்கும் ஒரு உண்மையுள்ளவராக இருந்தார், எனவே தேவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றார். மோசைக்கு முன்பதாய் எந்த மந்திரவாதியும் நிற்க முடியவில்லை. மோசே என்பவன் பெரியவனாக இருந்தார். அவரை கொண்டு தேவன் நடப்பித்த அற்புதங்கள் அடையாளங்களை யாராலும் செய்ய முடியவில்லை. கேட்போமா, என் உள்ளத்திலும் உண்மையை தாரும் ஆண்டவரே. தானியேல் உண்மையுள்ளவராய் இருந்தபடியினால் சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கத்தின் வாய்களுக்கு தேவன் தானியேலை தப்புவித்தார், தானியேலை உயர்த்தினார். தானியேல் செய்கிற காரியம் எல்லாம் ஜெயமாய் இருந்தது. நாம் சொல்லுவோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில தோல்விக்கு காரணம், என் வாழ்க்கையில் இருக்கின்ற பொய்யும் பொருட்டுதான் காரணம். ஆண்டவரே என் வாழ்க்கையில உண்மையை தாரும் அப்பா, உண்மையுள்ளவளாக உண்மையுள்ளவனாக என்னை மாற்றும் என்று சொல்லி கேட்போமா. பவுலடியார் வாழ்க்கையில் உண்மை இருந்தபடியினார் தேவன் அவருடைய கைகளினாலே விசேஷ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தளினார். பவுலுடைய டிரெஸ்ஸை கொண்டு போய் போடும் பொழுது, அவருடைய ஆடையை கொண்டு போய் போடும் பொழுது, கச்சைகளை கொண்டு போய் போடும் பொழுது நோய்கள் குணமாயின, பிசாசுகளும் அலறி ஓடியன. ஆண்டவரே என்னையும் அப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ளவனாக மாற்றும். ஆண்டவரே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொன்னீரே, எனக்கு அந்த உண்மையை தாரும் என்று சொல்லி வயத்திறந்து ஜெபம் பண்ணி அர்ப்பணம் செய்வோமா. வயத்திறந்து ஜெபிப்பீங்களா? நல்ல பிதாவே, எங்களை ஓடிப்பு இணைந்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கையில் எடுப்பீராக, பொறுப்பெடுப்பீராக. எங்கள் வாழ்க்கையில உண்மையை தாரும், உள்ளத்தில் உண்மையை தாரும், எங்கள் வாழ்க்கையில உண்மையை தாரும், அன்பிலே உண்மை தாரும், நடக்கையிலே உண்மையை தாரும், பேச்சிலே உண்மையை தாரும், எங்கள் பார்வையில உண்மையை தாரும், எங்கள் கையில கொடுத்த பொறுப்புகளில் உண்மை தாரும், வேலை செய்யங்களிலே, ஊழியங்களிலே, குடும்ப வாழ்க்கையிலே, அன்பிலே, ஐக்கியத்திலே, சபையிலே, பரிசுத்தத்திலே உண்மையை எங்களுக்கு தயவாய் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் உண்மையிலவராய் இருந்தபடியால் சகல காரியங்களிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்து, மோசே உண்மையிலவராய் இருந்தபடியினாலே அவர் உண்மை தரிசிக்கும் பாக்கியத்தை கொடுத்தீர். எந்த மந்திரவாதிகளும் மோசைக்கு உண்பதை நிற்கக்கூடாதபடிக்கு ஒரு பலத்தையும் வல்லமையை கொடுத்தீரே. மோசை கொண்டு பெரிய காரியம் செய்தீரே. ஆண்டவரே தானியேல் உண்மையிலவராய் இருந்தபடியால் எந்த சிங்கங்களும் அவரை கடித்து குதிராதபடிக்கு அப்பா சிங்கத்தின் வாய்களுக்கு தப்புவித்தீரே. தானியேலின் காரியம் ஜெயமாயிருக்க உதவி செய்தீரே. ஆண்டவரே பவுலடியார் உண்மையுள்ளவராய் இருந்தபடினால் அவரை மூன்றாம் வானம் வரைக்கும் கொண்டு சென்றீர் ஐயா. பவுலடியார் உண்மையுள்ளவராய் இருந்தபடினால் அவர் கைகளின் மூலமா விசேஷ அற்புத அடையாளங்களை செய்தீரே. ஆண்டவரே அப்பா அவருடைய அப்பா ஆடைகளை கொண்டு சென்று நோயாளிகள் மேல் போடும் பொழுதும், பிசாசு பிடித்தவர்கள் மேல் போடும் பொழுதும் அவர்கள் சுகமடைந்தார்களே. ஆண்டவரே எங்களையும் அப்படி மாற்றும், உண்மையுள்ளவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும் முடிக்க நாங்கள் செபிக்கின்றோம் அப்பா. அந்த உண்மையின் ஆவியானவரை, அந்த சத்தியத்தின் ஆவியானவரை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மனம் இறங்கி ஆமாப்பா கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாற்றுவேன்னு சொன்ன அந்த வாக்கின்படியே உன் எஜமான சந்தோஷக்குள் பிரவேசி என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வாசிக்க கேட்டோமே அப்பா. அவரோடு கூட இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று கேட்டோமே. பரலோகத்தில் உம்மோடு கூட இருக்க எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கர்த்தர் தாரும் என்று செபிக்கிறோம். யார் யாரெல்லாம் எங்களோடு இணைந்து அப்பா என் வாழ்க்கை எத்தனையோ பொய்யும் புரட்டுக்கு இடம் கொடுத்து விட்டேன், மன்னியும், என்னை உண்மையுள்ளவனாக உண்மையுள்ளவளாக மாற்றும் என்று கேட்கிறார்களோ அத்தனை பேர் மீது கர்த்தருடைய அப்பா வல்லமையின் ஆவியானவர், அந்த உண்மையை அருளும் சத்தியத்தின் ஆவியானவர் கடந்து வரும்படிக்கு செபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படிக்கு செபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க செய்ய போவதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசு சொன்னார், சத்திய ஆவியானவர் வரும் பொழுது உங்களை இந்த சத்தியத்துக்குள் நடத்துவார். சத்திய ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? உண்மையின் ஆவியானவர். வேதம் சொல்கிறது அப்படி என்றால் உண்மையின் ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது சகல உண்மைக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் கேட்கலாமா அந்த உண்மையின் ஆவியானவரை, அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது உண்மையிலுமே நாம் மெய்யாகவே அந்த உண்மையின் பாதையில் நடக்க முடியும். வாய் திறந்து கேட்போமா, ஹல்லேலூயா. அந்த உண்மையின் ஆவியான் எனக்குள் வரட்டும் என்று சொல்லி கேட்போம். கேட்போமா, வாய் திறந்து ஆவியான் ஒரு வரவேற்போமா.

0: ஆவியானவரே, உண்மையின் ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்குவீராக.
1: அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். ஊச்சிமான்றே, பூமி மேல அக்கினை போட வந்த இப்படியே பற்றி விரும்புறேன் சொன்னீரே. சீவுள்ள சாட்சியாய் எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. அப்பா மேய்ச்சாட்சி சொல்றேன், ஆத்மா ரட்சிக்கிறான்னு சொன்னீரு. மேய்ச்சாட்சி சொல்லக்கூடிய மக்களை எழுப்புங்க, எழுப்புங்க, எழுப்புங்க. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாம மாத்திரம் ஐக்கியப்படட்டும். கடந்து வருவீராக, கடந்து வருவீராக, கடந்து வருவீராக. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கண்ணை தொடு மாண்டவரே, கண்ணை தொடு மாண்டவரே, கண்ணை தொடு மாண்டவரே. கண் பார்வை தாரும், காது வைக்காது காது வைக்கணும், வாய் பேசல் வாய் பேசணும் ஆண்டவரே. நல்ல பைபிள் கண் பார்வை தாரும் ஆண்டவரே, வாய் பேசல் வாய் தொடுங்க ஆண்டவரே. நல்ல பேசக்கூடிய கிருவைகளை தாரும், காதுகளை தொடு மாண்டவரே, காதுகளை தொடுங்கப்பா. உங்களுடைய சிவுள்ள வார்த்தை கேட்கட்டும் ஆண்டவரே. கத்தாவேமே, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரும் உண்மையுள்ளராய் மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. அபிஷேகம், அபிஷேகம், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தேவ அபிஷேகம், பரலோக அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். அளவுலாம் ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவரே. தொடும், தொடும், தொடுங்க ஆண்டவரே. இப்படி இறங்கி வரட்டும் தேவ வல்லமை, இறங்கி வரட்டும் இயேசுவை வல்லமை, இறங்கி வரட்டும் தேவ கிருவை. எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசரம் மூடிக்கொள்ளட்டும். நீ தொடுகிறதை உணரட்டும் ஐயா, பரலோக அக்கினி மூடட்டும் ஐயா. உடைய சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க. சம்மானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், பக்தி வராயத்தை தாரும். ஜெபிக்க, துதிக்க உதவி செய்ய, உண்மை உள்ளவர்களாய் மாற்றுங்க. உண்மை அறிந்து கொள்ள, உண்மை அண்டிக் கொள்ள, உண்மை சார்ந்து வாழ கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் ஜனங்கள் முழுமையா ரட்சிக்கப்படணும். என் பாவை ஸ்தோத்திரம், பரலோக அக்கறி மூடணும். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. வியாதியை குணமாக்குங்க சப்பா, வியாதியை குணமாக்குங்க சப்பா, நோய் குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. மந்திரம் செய்வரைகள் எல்லாம் உடைத்து போடுங்க ஆண்டவரே, உடைத்து போடுங்க. கட்டுகள் அழிக்கப்பட்டு போட்டு, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க, பிரச்சனை நீக்கிருங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க சப்பா, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பயத்தை தாங்கப்பா. கடன் கஷ்டங்களை எல்லாம் மாற்றுங்க. குடும்பத்துல சமாந்தை தாங்க, உள்ளத்துல சமாந்தை தாங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. கண்ணீர் கவலைகள் பிரச்சனைகள் அனைத்து நீக்கி போடுங்க ஆண்டவரே. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க, சாவத்தில் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, வீடில்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவரே. பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க அப்பா. நல்ல பிள்ளைகளாம் செவிக்கிற பிள்ளைகளாய், துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. எங்க வாலிபர்கள் செவிக்கணும், எங்கள் சிறு பிள்ளைகள் செவிப்பேன், மூப்பர்கள் செவிக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. வேண்டி கொடுத்திருக்கோம், நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவையில பொறுப்படுங்க ஆண்டவரே. என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. கொஞ்சம் காரியம் சொல்லி இருப்பாங்க, சொல்லாத காரியம் எவ்வளவோ இருக்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. பிரகாச மனக்கண்கள் திறந்து விடுங்க, அறியக்கூடிய அறிவியல் நிரப்புங்க ஆண்டவரே. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிகனமாக்கி முக்கி செலுத்துறோம் எங்கள் அன்பு ரச்சர் இயேசு நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com, harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
4: நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்க கிருபையால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? 2-4 பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம். கத்தரிக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தரிக்கிறவர்கள் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றோம், யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் யூஸ் பண்றாரா? 1, 2, 3 எல்லாம் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள் சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்க பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்க பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு 6 அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த 6 அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும்பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சிலர் எனக்கு இல்லைங்க கேட்கறேன், எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது, அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போய் நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ் ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி, அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம், ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாட்டில் வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒருத்தர் அப்படியே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா. தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். எல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களா, நீங்க அது உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பெரிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட் அண்ட்

0: பிலிப்பியன் புஸ்தகம் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
0: அங்கே இருந்து
1: கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர என்ன செஞ்சிட்டு இருக்க, ஒரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்ப வருவாரு, எப்ப நம்ம கூட்டிட்டு போவார்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடியிருப்பு பரலோகம், இந்த உலகத்துல குடியிருப்பு இருந்தாலும் கொஞ்ச நாள் தான், 70-80 நல்லா வசதியா இருக்கிறவங்க 100 இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, பரலோகம்தான். அல்லேலூயா. அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்கணும். அந்த பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7:31.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்தின் வேஷம் என்ன செய்ய போகுது, கடந்து போகுது. இந்த உலகம் இன்னைக்கு எல்லாருக்கும் செழிப்பா இருக்கும், நம்ம நல்லா ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: அதை
1: தகாத விதமாய் அனுபவியவர்கள் போலவும் இருக்க வேண்டும் இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: இந்த உலகத்தின் வேஷம் என்ன செய்வது, கடந்து போகுது. இந்த உலகத்தில் இருந்த கூட இந்த உலகத்தை அனுபவிக்கிறவங்க என்ன செய்யணும், அனுபவியாது போலவும் இருக்க வேண்டாம். ஆண்டு சொன்ன உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல. உலகத்துல பார்க்கும்போது அநேக போராட்டங்கள் போத்திரங்கள் வரும், அதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூட, சோர்ந்து போகக்கூடாது. கிறிஸ்து மாத்திர நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். நம்ம வாசிக்க கேட்ட 1 தீமோத்தேயு 6:7 வாசிக்க கேட்டோம் இல்லையா, 6:7 வாசிக்க கேட்போமா.
1: உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை.
0: உலகத்துல என்ன செய்யலாம், ஒன்னும் கொண்டு வந்ததும் இல்ல,
1: இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம்.
0: இந்த உலகத்திலிருந்து ஒன்னும் கொண்டு போவது என்பதும் நிச்சயம். அதனால என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்துக்கு ஒன்னும் கொண்டு வந்ததில்ல, உலகத்துல ஒன்னும் கொண்டு போறதில்ல. ஆனால் நம்ம பரலோகத்தில் நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. அப்ப நம்ம பரலோகத்துக்காக, பரலோகத்துக்கு போறதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், அதைதான் நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம். கத்துற அதைதான் 2-3 தொடர்ந்து அதை தியானிக்க கத்திர கிருபை கொடுத்திருக்கிறாரு. நம்ம தியானிப்போம், பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி முதலாவது வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:24.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
0: அது வெளிச்சத்தில் நடப்பார்கள். ரட்சிக்கப்படுற ஜனங்கள் அது எங்க, எந்த வெளிச்சத்தில் நடப்பாங்க, பரலோக வெளிச்சத்துல நடப்பாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என்னை ரட்சிப்போம், என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை எப்பயாவது ரட்சித்திரும் ஐயா, நான் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. நம்ம ஆண்டு நம்ம ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவரே என்னை ரட்சியும். நம்ம பலத்தினால பராக்கத்தை ரட்சிக்கு வர முடியாது, நம்ம ஆண்டவரை கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை எப்படியாவது ரட்சித்திருமாப்பா, நான் பரலோகத்துக்கு வரணும். இந்த உலகம் எனக்கு வேண்ட ஆண்டவரே, பரலோகத்துக்கு வரணும், எனக்கு ரட்சியும் சொல்லி ஒவ்வொரு நாள் ஏற்பாட்டை கேட்டா நம்ம ரட்சிப்பார். ரட்சிப்பாரா ரசிக்க மாட்டாரா, கட்டாயம் ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பு அவர்கிட்ட தான் இருக்கு, கத்தெடுத்துட்டு தான் இருக்கு. 3 சங்கீதம் கடைசி வசனம் கூட வாசிங்க, 3 சங்கீதம் பார், கடைசி வசனம்.
1: ரட்சிப்பு கர்த்தருடையது.
0: ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம கேட்கணும், கேட்டா ரட்சிப்பார். யாரா இருந்தாலும் சரி, கேட்டா ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்கப்பட்டவங்க எங்க நடக்க முடியும், பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம ரட்சிக்கப்பட்டதான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம ரட்சிப்புக்காக நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவரை கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என்னை ரட்சியுமாப்பா, என்னை ரட்சியும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். ரட்சிப்பை பத்தி சொல்ல நிறைய சொல்லிட்டே போகலாம், நேரமே பத்தாது. நம்ம நம்ம ஒவ்வொரு நாள் கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை எப்படியாவது ரட்சித்தலும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். ஆனா நம்ம என்ன செய்யணும், ரட்சிக்கப்படுறதுக்கு பிரயாசப்படணும். வாசிங்க பிலிப்பியர் புஸ்தகம் 2:12.
1: அதிக பயத்தோடும்
0: நடுக்கத்தோடும்
1: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
0: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும், பிரயாசப்படும். நம்ம பிரயாசப்பட்டா கத்து ரட்சிப்பு. அதான் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமா கத்துருவோம். ஆனால் நம்ம பிரயாசப்படணும், ஆண்டவரே நீ ரட்சியும், என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, என்ன நான் ரட்சிக்கப்படணும், நம்மளுடைய பரலோக வெளிச்சத்தில் நடக்கணும் பாப்பா, அவங்க கூட இருக்கணும். ரட்சிப்பு கர்த்தருடையும் சொல்லியிருக்கீங்க, என்னை நீங்க ரட்சித்து தான் ஆகணும் ஆண்டவர், என்னை ரட்சியும் சொல்லி நம்ம கேட்டே இருந்தோம்னா கர்த்தர் ரட்சிப்பார். ரட்சிப்பு அவருடைய ரட்சிக்கப்பட்டதான் பெரிய ஒரு மகிழ்ச்சி அவரு தான். அதனால தான் தாபித்ராட்சை சொல்ற ரட்சிப்பு இழந்து போயிட்டாரு. அப்ப அவர் கேட்கிறாரு 51:12
1: உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
0: பாத்தீங்களா, ரட்சிப்பின் சந்தோஷம். உலகத்துல எத்தனையோ சந்தோஷம் இருக்கு, ஆனா இது ரட்சிப்பின் சந்தோஷம். பெரிய ராஜா, ராஜாவா இருந்தாரு, ஆனாலும் அவருக்கு என்ன இல்ல, அந்த சந்தோஷம் இல்ல. அவர் என்ன கேக்குறாரு பாருங்க,
1: உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
0: ரட்சணிய சந்தோஷம் குடுத்தீங்க ஆண்டவரே, அதனை இழந்துட்ட ஆண்டவரே, எனக்கு திரும்பவும் எனக்கு தந்து.
1: உற்சாகமான ஆவியனை தாங்குபடி செய்யும்.
0: உற்சாகமான ஆவியனை என்ன செய்யுங்க, தாங்க முடிச்சீங்க. ரட்சிப்ப குடுத்தீங்க, நான் இழந்துட்டேன் ஆண்டவரே, ரட்சணிய சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்க முடிய செய்யுங்க. அப்ப நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தாங்கப்பா. அது பெரிய மகிழ்ச்சி, ரட்சிக்கப்பட்டதா பெரிய சமாதான சந்தோஷம். நம்ம பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கிடைச்சிச்சு, பெரிய சந்தோஷம். அதான் சொல்ற ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப எனக்கு முத குடுத்தீங்க, நான் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்கப்பா. முதல்ல கொடுத்தீங்க, நான் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்க. ரட்சணைய சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தையும் ஆவி என்ன தாங்கபடி செய்யும் சொல்லி கேக்குறாரு பெரிய ராஜா. ஆனாலும் அந்த சந்தோஷம் அவருக்கு அந்த சந்தோஷம் ஒண்ணுமே இல்ல. அவர் கேக்குறது என்ன, என்ன சந்தோஷத்தை கேக்குறாரு, என்ன சந்தோஷத்தை கேக்குறாரு, ரட்சணைய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகத்தின் ஆவி என்ன தாங்கபடி செய்யும். நம்ம அப்படி கேட்கணும், கேட்டாதான் கொடுப்பாரு, கேட்கணும். அவர் ரட்சிப்பு கத்துறாள் வரும், நம்ம கேட்கணும், ஆண்டவரையும் நீ ரட்சியுமாப்பா, ரட்சணிய சந்தோஷம் தாரும். ரட்சிக்கப்பட்டார் பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அது நம்ம அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்து போயிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டா தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம குடியிருப்பு இந்த உலகத்துல இல்லை. என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும், எத்தனை வருஷம்தான் வாழ்ந்தாலும், ஒரு நாள் நம்ம மறிக்க வேண்டியது நிச்சயம். ஆனா இந்த வட்சப்பர் போறது தான் நம்ம என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரட்சிக்கப்பட்டதான் பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். ஆண்டவரே நீ எப்படியாவது ரட்சியமாப்பா, என்னை ரட்சிப்பு கர்த்தருடைய, வேற யாரும் இதில் இல்லை. மற்ற மனிதர்ச்சின்னு வருதுன்னா ஒருத்தர் கொடுப்பாங்க, ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. இது ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. ரட்சிப்பு தாங்க, என்னை ரட்சியும் சுவாமி, என்னை ரட்சிக்கப்படணும்ப்பா, நான் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தமா வாழணும், ரட்சிக்கப்படணும் சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அன்னால் சொல்றாங்க பாருங்க, 1 Samuel 2:1
1: அப்பொழுது அண்ணான், ஜபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது.
0: என்ன சொல்றாங்க, கர்த்தருக்குள் என் இருதயம் களி கூறுகிறது.
1: என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் பகைஞர் மேல்,
0: என்
1: வாய் திறந்திருக்கிறது.
0: உம்முடைய
1: ரட்சிப்பினாலே, சந்தோஷப்படுகிறேன்.
0: ரட்சிப்பினால என்ன செய்யறாரா, என்ன செய்யறாங்களா, சந்தோஷப்படுறாங்க. குழந்தை சாமியில கர்த்தர் கொடுத்தாரு, அது கூட சந்தோஷம் இல்ல அவங்களுக்கு. எதுனால சந்தோஷம், ரட்சிப்பினால சந்தோஷம். அந்த ரட்சிப்ப அருமையான சகோதரிய, அந்த ரட்சிப்ப நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இழந்திருக்குமான என்ன கேளுங்க, ரட்சிப்பின் ரட்சணைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க ஆண்டவர். இழந்துட்டேன் ஆண்டவர், என்னை ரட்சித்திருந்தீங்க, நான் ஒரு காலம் சந்தோஷமா இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன், அந்த ரட்சிப்பை இழந்துட்டப்பா, ரட்சணைய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து. பெரிய ராஜா, எல்லா இரு இஸ்ரேல 40 வருஷம் வாழ்ந்தவர், அரசாண்டவர். ஆனாலும் அவர் என்ன கேட்கிறார், ஆண்டவரே ரட்சணைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆபி என்ன தாங்கபடி செய்யும், தாங்கப்பா, நான் இழந்துட்டப்பா. ரட்சிப்பு உங்ககிட்ட தானே இருக்காண்டவரே, நீங்க என்னை தர

0: ரட்சிப்பு உங்ககிட்ட தானே இருக்காண்டவரே, நீங்க தரணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ரட்சிப்பினால் தான் சந்தோஷமா இருக்க முடியும், ரட்சிப்பினால் தான் கழி கோர முடியும். ஏசாய் என்ன சொல்றாரு பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 25:9.
1: அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன்,
0: அக்காலத்தில் இவரே நம்முடைய தேவன்,
1: இவருக்காக காத்திருந்தோம்,
0: இவருக்காக காத்திருந்தோம்,
1: இவர் நம்மை ரட்சிப்பார்,
0: இவர் நம்மை ரட்சிப்பார்,
1: இவரே கர்த்தர்,
0: இவரே கர்த்தர்,
1: இவருக்காக காத்திருந்தோம்,
0: இவருக்காக காத்திருந்தோம்,
1: இவருடைய ரட்சிப்பினால்,
0: இவருடைய ரட்சிப்பினால்
1: களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும்.
0: களி கூர்ந்து என்ன செய்யறோம்? மகிழ்வோம், ரட்சிப்பினால் தான் மகிழ்வோம். ரட்சிப்பின என்ன? 1:77 பாருங்க, நம்ம அடிக்கடி வாழ்த்திருக்கோம்.
1: அவருடைய ஜனத்திற்கு,
0: அவருடைய ஜனத்திற்கு
1: பாவ மன்னிப்பாகிய,
0: பாவ மன்னிப்பாகிய
1: ரட்சிப்பை தெரியப்படுத்தவும்,
0: ரட்சிப்பை பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டால்தான் பரல வெளிச்சத்தில் நடக்கணும். ஆண்டவரே பாவ மன்னிப்பை தாருமாப்பா, நான் இதுல இருந்து சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க, ரட்சிப்பு கர்த்தருடன் சொல்லியிருக்கீங்கப்பா, நீங்க தான் என்னை ரட்சிக்கணும், பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை தரணும். எனக்கு இழந்திருக்காண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன், திரும்ப இழந்துட்டேன், எனக்கு திரும்ப ரட்சிப்பை தாரும், ரட்சனை சந்தோஷத்தாரும், உற்சாகத்தை நான் என்னை தாங்க முடி செய்யும் சொல்லி நம்ம கேட்கணும். இரண்டாவதாக பரலோகத்து போன நம்ம என்ன செய்யணும் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21:27.
1: தீட்டுள்ளதும்,
0: தீட்டுள்ளதும்
1: அருவறுப்பையும்,
0: அருவறுப்பையும்
1: பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய,
0: பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய
1: ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை,
0: அதில் பிரவேசிப்பதில்லை,
1: ஆட்டுக்குட்டியானவரின்,
0: ஆட்டுக்குட்டியானவரின்
1: ஜீவ புஸ்தகத்தில்,
0: ஜீவ புஸ்தகத்தில்
1: எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்,
0: எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்
1: அதில் பிரவேசிப்பார்கள்,
0: அதில் பிரவேசிப்பார்கள். யார் பிரவேசிக்க முடியும்? ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டு அதுல பிரவேசிக்க முடியும். அப்ப ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் என் பேரை சீவ புஸ்தகம் எழுதிருங்கப்பா, என் சீவ புஸ்தகம் என் பேரை எழுதிருங்க அப்படின்னு நம்ம ஒரு நாளும் கேட்கணும். சீவ புஸ்தகம் பேர் எழுதப்படணும், ஆண்டவர் கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என் பேரை சீவ புஸ்தகம் எழுதுங்கப்பா, எழுதாம இருக்கணும், இன்னைக்கு எழுதிருங்கப்பா, இன்னைக்கு எழுதுங்க ஆண்டவரே என் பேரன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஏன்னா கடைசி வினாடியில் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது, கடைசி வினாடியில் இருக்கும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என் பேரை சீவ புஸ்தகம் எழுதுன்னு சொல்லி. யார் பேர் சீவ புஸ்தகம் எழுதுறாரு வாசி பாருங்க, பிலிப்பியர் புத்தகம் 4:3.
1: அன்றியும் என் உத்தம கூட்டாளியே,
0: என் உத்தம கூட்டாளியே
1: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி,
0: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி
1: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்,
0: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்,
1: அவர்கள் கிளம்பந்தோடும்,
0: அவர் கிளம்பந்தோடும்
1: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட,
0: மற்ற என் வேலையாட்களோடும் கூட
1: சுவிசேஷ விஷயத்தில்,
0: சுவிசேஷ விஷயத்தில்
1: என்னோட கூட,
0: என்னோட கூட
1: மிகவும் பிரயாசப்பட்டார்கள்,
0: மிகவும் பிரயாசப்பட்டார்கள்,
1: அவர்களுடைய நாமங்கள்,
0: அவருடைய நாமங்கள்
1: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது,
0: அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகம். கர்த்தர் ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது சுவிசேஷ அறிவிக்கிறதுக்கு ஊழியம் செய்யலாம், இல்ல ஊழியத்துக்கு மற்ற ஊழியத்தை தாங்கலாம். ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது உங்க பேர் எங்க எழுதிடுறாரு? நம்ம பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதிடுறாரு. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம பேர் ஜீவ புஸ்தகம் எழுதுறாரு. ஹல்லேலூயா. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம என்ன, நம்ம பேரை என்ன பண்ணிடுறாரு? ஆண்டவர் சீவ புஸ்தகம் எழுதி வச்சிடறாரு. அதனால நம்ம உங்க நம்முடைய பிரயாசங்கள் எதுவுமே என்ன செய்ய வீணாகாது, கர்த்தர் பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு வாழ்க்கை நினைக்கல, நம்ம பிரயாசப்படுறது ஆண்டவருக்கு எப்படி தெரியும், நம்ம ஊழிஞ்சது எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? 56 வாசிக்கிறோம், 8 வாசித்து பாருங்க. நம்ம அலைச்சல கூட கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாராம், கணக்குல வச்சிருக்கிறாராம்.
1: என் அலைச்சல்களை,
0: என் அலைச்சல்களை
1: தேவரீர் எண்ணி இருக்கிறேன்
0: பாத்தீங்களா. நம்ம அலைச்சல் என்ன செஞ்சிருக்காரா? தேவரீர் எண்ணி இருக்கிறீர். நம்ம ஒவ்வொரு அலைச்சலையும் அவர் எண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படியானா நீங்க ஊழியத்துக்காக பிரயாசப்படுறது, ஊழியத்துக்காக உதவிச்சுறத கர்த்தர் மறந்துடுவாரா? கட்டாயம் மறக்கவே மாட்டார். உங்க பேர் எங்கதான் இருக்குது சொல்லுங்க. சீவ புஸ்தகத்துல எழுதியிருந்தா தான் எங்க போக முடியும், நம்ம பரலோகத்து போக முடியும். எபிரேயின் புஸ்தகம் 6:10.
1: ஏனென்றால் உங்கள் கிரியையையும்,
0: உங்கள் கிரியையும்
1: நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும்,
0: நீங்க பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும்,
1: செய்து வருகிறதினாலும்,
0: செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும்
1: தமது நாமத்திற்காக,
0: கர்த்தருடைய நாமத்திற்காக
1: காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும்,
0: அன்புள்ள பிரயாசத்தையும்
1: மறந்து விடுகிறதற்கு,
0: மறந்து விடுகிறதற்கு
1: தேவன் அநீதி உள்ளவர்

0: தேவன் என்ன எப்படிப்பட்டவர் அல்ல, அணிந்துள்ளவர் அல்லவே. கர்த்தரை பரிசுத்தவன்களுக்காக ஊழியம் செய்யறதையும் செய்து வர்றதையும் அவர் என்ன தம்முடைய நாமத்துக்காக பிரயாசப்படுறது அவர் மறந்து போடுறதுக்கு அவர் எப்படிப்பட்டவர் அல்ல, அணிதுள்ள அல்ல. உங்க பேர் கட்டாயம் ஜீவபுஸ்தத்துல எழுதி வச்சிருப்பாரு. ஹலேலூயா. ஜீவபுஸ்தத்துல பேர் எழுதுறத எங்க போக முடியும், பரலோக்கு போக முடியும். ஜீவபுஸ்தத்துல பேர் எழுதிட்ட பரலோக்கு போக முடியாது. யார் பேரு ஜீவபுஸ்தத்துல எழுதுவாரு? ஊழியத்துக்காக பிரயாசப்படுவார். மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள வாசிங்க பிலிப்பேர், இன்னொரு வாசிப்பா. பிலிப்பேர் 4:3
1: அன்றியும் என் உத்தம கூட்டாளியே,
0: என் உத்தம கூட்டாளியே,
1: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி,
0: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி
1: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்,
0: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்.
1: அவர்கள் கிளம்பந்தோடும்,
0: அவர் கிளம்பந்தோடும்,
1: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட,
0: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட
1: சுவிசேஷ விஷயத்தில்,
0: சுவிசேஷ விஷயத்தில்
1: என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள்,
0: என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள்.
1: அவர்களுடைய நாமங்கள்,
0: அவருடைய நாமங்கள்
1: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது.
0: சிவபுஸ்தில் இருக்குது. யார் பேர் சிவபுஸ்தில் இருக்குது? ஊழியர்காக சுவிசேஷக்காக பிரயாசப்படுற பேர் எங்க இருக்குது? சிவபுஸ்தில் இருக்குது. ஹல்லேலூயா. உங்க நீங்க செய்யற ஒவ்வொரு உதவியும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். கர்த்தருக்காக ஊழியம் செய்தாலும் மறக்க மாட்டார். கர்த்தருக்காக கொடுக்கறவங்களையும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 10:20
1: ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக,
0: ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக
1: நீங்கள் சந்தோஷப்படாமல்,
0: நீங்கள் சந்தோஷப்படாமல்
1: உங்கள் நாமங்கள்,
0: உங்கள் நாமங்கள்
1: பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார்.
0: உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுக்காக நினைச்சீங்க சந்தோஷப்படுங்க. நம்ம போறோம் எங்க ஆண்டவருக்குரியனால ஆண்டவர் ஊழியத்துக்கு எடுத்துட்டு போறாரு, ஆண்டவர் உடனே துரத்திடுறாரு. அதுக்கு நீங்க சந்தோஷப்படாதீங்க. என்ன செய்யணுமா? நம்ம பேர் எங்க எழுதிருக்கணுமா? பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க. அப்ப நம்ம ஊழியம் செய்யும்போது நம்ம பேர் எங்க எழுதிடுறாரு சொல்லுங்க? சீபுஸ்தத்துல எழுதிடுற பரலோகத்துல பேர் எழுதி வச்சிருக்காரு. இன்னொரு வாசிப்பெல்லாம் தைசை எல்லாம் வாசிங்க, உச்சாம இருங்க. அப்பதான் வசனம் நம்ம உள்ளத்துல ஆண்டவர் நம்ம உள்ளத்துல எழுதி தருவாரு. நம்ம வசனத்தை தியானிக்கணும். அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். வசனத்தை நம்ம அசதியா இருக்கவே கூடாது. இது வரைக்கும் ஆண்டடி பார்த்து கேட்டிருக்கோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்க அன்பான் இயேசுத்து வழி நடத்துற எங்க பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரைத்தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா, உம்மோடு இணைத்துக் கொள்ளுங்கப்பா, உண்மை சார்ந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஆசீர்மானாண்டா இருக்கட்டும். நன்மையினால முடிச்சு விட்டி காத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். கத்தாவே, வருஷத்து நன்மையினால முடிச்சு விட்டி பாதையெல்லாம் நெய்யா பொழிவுன்னு சொன்னீரே, அப்படியாக ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கோங்க. வியாதி சகல வியாதியும் குணமாக்குங்க, சகல நோயும் குணமாக்குங்க, சகல பலவீனத்தையும் குணமாக்குங்க. மந்திரம் செய்வன உடைத்து போடுங்க, பிசாசுங்கிற அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும். சுகப்பிரசவத்துக்காக காத்திருக்க மக்களுக்கு நல்ல சுகப்பிரசவத்தை தாரும். வியாதிகள்லாம் நீங்கி போடுங்கப்பா. அன்றுவரே அப்பா, மந்திரம் செய்வனை எல்லாம் உடைத்து போடுங்க. கரம் பிடித்து நடத்துங்க. அந்தகார சக்தியிலிருந்து விடுதலை செய்யுங்கப்பா. ஆத்தும நேசரையும் அன்றிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாச்சு பேக்கிறோம். நான் எல்லாவற்றையும் சேர கத்துன்னு சொன்னீங்கப்பா. நீங்க தான் செய்யணும். உங்க நாமந்தான் மங்கிப்படணும். கரம் பிடித்து நடத்துங்க. உன்னதாவில் நிரப்புங்க. உன்னதக்கில் நிரப்புங்க. உன்னத பல தர இடை கட்டுங்க. அக்கீழ மூடிக்கோங்க ஏசப்பா. நானே லவ் டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க. நீங்க தான் செய்யணும். உங்க நாம மக்கிப்படணுமையா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. ஆண்டவரே அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் ஞாபகத்தை தாரும். நல்லா படிக்க கிருபை தாரும். செபிக்கிற பிள்ளைகளா மாத்துங்க. சிறு பிள்ளைகளாம் நல்லா செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்யுங்க. நானே லவ் டீச்சரை கத்தனை சொன்னீங்க. கரம் பிடித்து நடத்துங்க. உன்னதவில் நிரப்புங்க. உன்னதக்கில் நிரப்புங்க ஏசப்பா. பலத்தால் இடக்கட்டுங்க ராச்சா அப்பா. கவலைகள், சோர்வுகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த விடுதலை தாங்க. உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க. பொறுப்பெடுத்து கத்துக்கோங்க ஏசப்பா. ஆசீர்வதி உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்பிச்சவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 8144192192, 8144192192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிட்ட உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384-8414-1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
3: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: நம்ம இதயத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும். அது ஆண்டவர் சொன்ன சுத்த இதயமுள்ளவன் பாக்கியவா நாம் தேவன தரிசிப்பார்கள். வாசித்து பாருங்க மத்தேயு சுவிசேஷம் 5:8.
1: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
0: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
0: அவர்கள் தான் தேவனை என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். இதயத்தில் சுத்தம் இருக்கா? ஏதோ வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாரம் போயிட இருக்காதீங்க அருமையானவர்களே. இனிமேல் நாட்கள் பொல்லாத அனுப்பினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். இதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவங்க தான் என்ன செய்ய முடியும், தேவனை தரிசிக்க முடியும். நம்ம இதயத்தில் சுத்தமா இருக்கமா? இதுல குழப்பம் யோசனை இருக்குதா? இருக்குமான நீ காண்டு கேப்ப. ஆண்டவரே சுத்தி இது தென்னில சங்கீதக்காரசி அதுவும் தாவீதம் கேட்டாரு, என் தேவனை சுத்த இது தென்னில சிருஷ்டியும் ஐயா, நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதிப்பியும். என் தேவனே சுத்த இது தென்னில சிருஷ்டியும் ஐயா, நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதிப்பியும்னு சொல்லி கேட்போம். அல்லேலூயா. மூன்றாவது மத என்ன கையில சுத்த, ரெண்டாவது இதயத்துல மாசு இல்லாமல், மூணாவது
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும்.
0: நம்ம ஆத்மா என்ன செஞ்சிடக்கூடாது, மாயைக்கு ஒப்புக்கூடாது. யோனா 2:8.
1: பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள்,
0: பொய்யாய் மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள்
1: தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள்.
0: பாத்தீங்களா, பொய்யான மாயை. பொய்யான மாயை எது? உலகம். அதான் உலகத்தின் வேச ஒரு கடந்து போயிரும். பொய்யான மாயை, உலகத்தை மாயை பற்றி கொள்ளுகிற என்ன செய்வாங்களா, தங்களுக்கு வருகிற கிருவிய
1: போக்கடிக்கிறார்கள்.
0: நாம கிடைக்கிற கிருவி நம்மளே போக்கடிச்சிடறோம். அருமையானவர்களே, நம்ம உள்ள தலைசி பாப்போமா, நான் எங்க இருக்கிறாண்டவரே எனக்கு காமிங்கப்பா, எனக்கு சரிப்படுத்துங்கன்னு கேளுங்க. மத பார்த்தா கையில சுத்தம் உள்ளவர்கள், ரெண்டாவது
1: இருதயத்தில்
0: இருதயத்தில் மாசில், மூணாவது
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும்.
0: நம்ம இருதயத்தை என்ன செய்யக்கூடாது, மாய உலகத்துக்கு ஒப்பு கூடாமலும்.
1: கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே,
0: சும்மாவே கபடா சத்தியம், சத்தியமா சொல்றேன், நிச்சயமா சத்தியமா சொல்றேன், கபடாய் ஆணையிடாமலும். நம்ம சும்மா உள்ளத்துல ஒன்னு உள்ளத்துல ஒன்னு வச்சு சும்மா சத்தியமா சத்தியமா சொல்றோம். அதை நம்ம என்ன செய்யணும், ஆண்டுகிட்ட கேட்டு மன்னி கேட்டு என்னை மாற்ற மாட்டேன்னு சொல்லி கேட்கணும். சங்கீத புஸ்தகம் 120 3:3.
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே,
1: பொய் உதடுகளுக்கும் கபடநாவுக்கும் என் ஆத்மாவை தப்பியும்,
0: என் ஆத்மாவை தப்பியும்.
1: கபடநாவே
0: கபடநாவே,
1: உனக்கு என்ன கிடைக்கும்,
0: உனக்கு என்ன கிடைக்கும்,
1: உனக்கு என்ன செய்யப்படும்,
0: உனக்கு என்ன செய்யப்படும்.
1: பலவானுடைய கூர்மையான அம்புகளும்,
0: பலவான கூர்மையான அம்புகளும்
1: சூரிய செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும்.
0: சூரிய செடி எழுக்கும் தழலு அக்கினி, அக்கினி தான் கிடைக்கும், அதான் சொல்றாரு. அதனால அருமையானவர்களே, நம் வாழ்க்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம நாளுக்கு நாள் பரிசுத்தமாக தேவனிடத்துல கெஞ்சி கேட்போம். அல்லேலூயா. நம்ம யார் பொருள் வாங்கியிருந்தாலும் திருப்பி கொடுங்க. அவங்களுக்கு தெரியல, மறந்துட்டாங்க, நம்மளுக்கு கேட்கல பாரு, கொடுக்காட்டா பரவாயில்ல, அவங்க மறந்துட்டாங்க, நம்ம கொடுக்காம இருக்கணும் நினைக்காதீங்க, கொடுத்துருங்க. அதுதான் நம்ம வந்து பரலவுக்கு போறதுக்கு தடையா இருக்கும். நம்ம என்ன செய்யணும், கையில சுத்தம் இருக்கணும், ரெண்டாவது இதுல இருக்கணும், இதயத்துல மாசு இருக்கு. ஆண்டவர் கேட்கணும், என் தேவனே சுத்த இதயத்தை எண்ணில சிருஷ்டிமையா, நீலபரமான ஆவியின் உள்ளத்துல புதுப்பு. அதான் யோகு சொன்னாரு, சுத்த கை, சுத்த கையுள்ள வர வர என்ன செய்யறாங்களா, பழத்து போறாங்க. மூணாவது இதயத்தை என்ன செய்யாதீங்க, உலகத்துக்கு ஒப்பு கொடுக்காங்க, உலக ஆசை பாசங்களுக்கு ஒப்பு கொடுக்காங்க, மறைஞ்சிரும். ஒரு நாள் தான், நம்ம ரெண்டு நாள் நல்லா இருக்கும், வாழ் வரைக்கும் நல்லா இருக்கும், எப்ப நம்ம ஆத்து என்ன எடுத்துக்கொள்ளும் நமக்கு தெரியாது. நாலாவது என்னது, கவடா ஆணையிடாத. உள்ளத்துல வந்து ஏதோ ஒண்ணு வச்சு சும்மா நான் சத்தியமா சத்தியமான்னு சொல்லாத, கவடை ஆணையிடாத. அதான் சொல்றாரு, முடிவர் நிலையில போனோம், ரட்சிக்கப்படுது, ரட்சிக்கப்பட்டா எங்க போக முடியும், பரலோகத்து வெளிச்சத்தில் நடக்க முடியும். இரண்டாவதாக பாருங்க, சங்கீத புஸ்தகம் 37:27.
1: தீமை விட்டு விலகி,
0: தீமை விட்டு விலகி
1: நன்மை செய்,
0: நன்மை செய்
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா. நீ கர்த்தரில் நிலைத்திருக்கணும்னா தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும். அப்ப நம்ம என்றென்றைக்கும் கர்த்தரில் நிலைச்சிருக்க முடியும். தீமையான காரியத்தை விட்டு நாம் விலகணும். நாம் நிலைச்சிருக்கணும் சொன்னா தீமை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். கர்த்தரில் நிலைச்சிருக்கணும் சொன்னா தீமையான காரியம் என்னன்னு நமக்கு தெரியும், தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும். அப்ப நம்ம கர்த்தரில் என்னென்றைக்கும் நிலைச்சிருப்போம். இங்க சொல்றாரு எரேமியன் புஸ்தகம் 2:13.
1: என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய
0: என்னை விட்டு விட்டார்கள்.
1: தண்ணீர் நிற்காத
0: தொட்டியாகிய
1: வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள்.
0: எது தீமை? கத்திரிட்டு விலகிறதே நம்ம தீமை. பாருங்க, சிலர்லாம் பேசுறாங்க, மணிக்கணக்கு நேரம் பேசுவாங்க, கத்திரையே மறந்துடுவாங்க. அதங்க எடுத்து சொல்றாரு, ரெண்டு தீமை. ஒன்னு என்ன செஞ்சாங்க? கத்திரிட்டு விலகினாங்க. ஒரு மணிக்கணக்கு பேசுவாங்க அவங்க, இது அது இது அது எங்க தொடங்கினாங்க, எங்க தொடங்கி எங்கேயோ முடிப்பாங்க, அது வரைக்கும் கத்திரையே மறந்துடுவாங்க. அதான் சொல்றாரு, ரெண்டு தீமையில செய்தார்கள். ஒரு தீமை என்ன தீமை? சீவத்தண்ணீராகி என்ன விட்டு விட்டார்கள். என்ன சீவத்தண்ணீர்? யாரு? கத்திரை விட்டுறோம். பேசி பேசி பேசி பேசி அந்த நிலையெல்லாம் அப்படியே என் சமயம் மறந்துடுவோம். அதான் சொல்ற, சீவத்தண்ணீராகி என்ன விட்டு விட்டார்கள். நம்ம முதல்ல பார்க்கும்போனா நம்ம கத்திரை ஒரு நாள் நம்ம விடவே கூடாது. ஒவ்வொரு வினாடி அவரோடு இருந்தோம்னா நம்மள அவர் ஒரு வினாடி கூட நம்மள விடவே மாட்டார். ஹலேலூயா, ஹலேலூயா. அதே சொல்ல, தீமை விட்டு நன்மை செய்யறவன என்ன சொல்றான்? என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்தா போதும். நன்மை இயேசுக்கு அவரை பற்றி பிடிச்சுக்கிட்டோம்னா போதும், நம்ம என்றென்றைக்கு நிலைத்திருப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. சங்கீத புஸ்தகம் 73:23
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
0: கர்த்தரோடு நிலைச்சிருப்போம்னா, கர்த்தரோடு எப்போதும் நம்ம கர்த்தரோடு இருப்போம். அவர் வலதுகரம் நம்ம தாங்கும். ஹலேலூயா. கர்த்தரோடு எப்போது இருக்கணும், அந்த வாஞ்சை நமக்கு வேணும். பேசி பேசி பேசுறாங்கன்னா நேரம் கர்த்தரே மறந்துடுவாங்க, எங்க இருக்கிறவனோட மறந்துடுவாங்க, பேசிட்டே இருப்பாங்க. முதல் சின்ன பேச்சு பேச மற்றவங்களை குறை சொல்லுவாங்க, அப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அப்படியே நம்ம கர்த்தரே மறந்துடுவோம். அப்புறம் வந்து செபிக்க முடியாது, அப்படியே படுத்துருவோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆசாப் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எப்போது நானே உம்மோடு இருக்கேன். இன்னொரு தீம் என்ன பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 5:37.
1: உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள்,
0: இல்லது இல்லதென்று சொல்லுங்கள்.
1: இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும்.
0: இதுக்கு மிஞ்சினால் என்ன இருக்குது? தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளது உள்ளதென்று இல்லது என்று சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றோம், இந்த நாள் நம்ம எத்தனை பேர் பாவம் செஞ்சிருக்கோம். ஆண்டவரே மன்னிப்பேட்டு, ஆண்டவரே உள்ளதை பேச உதவி செய்யும். ஆண்டவரே நான் வந்து உள்ளதை மட்டும்தான் பேசணும், பொய் சொல்லவே கூடாது. ஆண்டவரே தீமையான கரை எனக்குள்ள வரக்கூடாதுப்பா, நீங்க தான் எனக்கு உதவி செய்யும் சொல்லி நம்ம பலத்தில பறக்கத்த முடியாது. தேவனிடத்துல நம்ம கேட்டா அவர் செய்வார செய்ய மாட்டாரா? அதான் பலத்தினால் அல்ல, ஆவினால. வாசிங்க சகதியா 4:6. நம்மளால முற்றிலும் முடியவே முடியாது, கர்த்தரால் முடியும்.
1: அப்பொழுது
0: அவர்
1: செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல,
0: பரத்தினாலும் அல்ல,
1: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
0: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
1: என்னுடைய ஆவினாலேயே ஆகும்,
0: என்னுடைய ஆவினாலே ஆகும். ஆமா அருமையானவர்களே, ஒவ்வொரு நாள் கர்த்தர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் தீமையான காரியம் எனக்குள்ள வரக்கூடாது, உண்மை ஒரு வினாடி கூட விடக்கூடாது. ஆண்டவரே பொய் சொல்லக்கூடாது, உள்ளது உள்ளது என்று இல்லது இல்லைன்னு சொல்லுற ஆண்டவரே புதுப்பிச்சிங்க. நான் மற்றவங்க பொருள் யார் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. ஆண்டவரே யார் பொருளுக்கு நான் எடுக்கவே கூடாதுப்பா, சின்ன பொருள் யார் இருக்கா கொடுக்க காமிங்க, நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்றேன்னு சொல்லி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிதான் அவர் பருவத்தில் நம்ம நிலைச்சிருக்க முடியும். கையில சுத்தா, ரெண்டாவது இதயத்துல மாசிருக்கூடாது, மூன்றாவது ஆத்து மாயைக்கு ஒப்பு கொடுக்கூடாது, நாலாவது கவடா ஆணையிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யக்கூடாது? தீமையான காரியத்தை நம்ம செய்யாது செய்யக்கூடாது. உள்ளது உள்ளதென்றோ இல்லது இல்லதென்றோ நம்ம சொல்லணும். ஜீவத்தண்ணீராக இயேசுகிறிஸ்து விட்டால் விடிக்க நம்ம ஒவ்வொரு நாள் பாதத்தை அவரை பற்றி பிடித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, எரேமியன் புஸ்தகம் 15:19.
1: இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய்.
0: என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? நம்ம திருந்த வேண்டும். அன்று பிரியமில்லாத காரியத்தை விட்டு திருந்த வேண்டும். அன்று பிரியமில்லாத காரியம் என்னென்ன மக்களுக்கு இருக்குன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப எனக்கு பார்த்தா எனக்கு என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அதான் திருந்தினா
1: நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன்.
0: திரும்ப சீர்படுத்த, முத நீ திருந்தி நல்லா தானே வாழ்ந்த, பின்வாங்கி போயிட்ட, இன்னைக்கு நீ திருந்தினா திரும்ப
1: சீர்படுத்த,
0: நிலைத்து
1: முகத்துக்கு முன்பாக
0: நிலைத்தும் இருப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், முடிவறிந்த நிலையை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுறான். நம்ம ரட்சிக்கப்படணும் சொன்னா நம்ம ஆண்டவர் திருந்த வேண்டும். எந்தெந்த காரியத்துல நம்ம யோசிப்ப ஆண்டவர் கேட்கணும். பரிசுத்தவர் அவனிட்ட கேட்ட பரிசுத்தவர் அழகா சொல்லி தருவாரு. அதான் பலத்தினால் அல்ல, பரகுதான் தேவ ஆவியால் எல்லாம் ஆகும். எதுல திருந்தணும் ஆண்டவர், எதுல எல்லாம் திருந்தணும் ஆண்டவரே, நான் நிலைச்சிருக்கணும்யா, எனக்கு இந்த உலகத்தில் ஒண்ணு வேண்டாம், நிலைச்சிருக்கணும் சொல்லி கேப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் நம்ம காமிப்பாரு. நிலைச்சிருக்குன்னு சொன்னா நம்ம ஆண்டவர் நம்ம எந்தெந்த காரியத்தை விட்டு திருந்த வேண்டும். அதான் பரிசுத்த யோவான் எழுதியிருக்கிறாரு, வெளிப்படுத்தும் விசேஷம் 2:5.
1: ஆகையால் நீ இன்ன நிலமிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து,
0: இன்ன நிலமிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து
1: மனம் திரும்பி ஆதிலே செய்த கிரியைகளை செய்வாயாக.
0: ஆதிலே செய்த கிரிய செய்வாக. இன்ன நிலை எப்படியா உங்களை நான் சொல்லி தரேன், என்னுடைய அனுபவத்தில் வச்சு நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து செபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க செவை எங்கேயோ இருக்கும், வாய் துதிக்கும், நம்ம இருதயமெல்லாம் எங்கேயோ இருக்கும், துதிப்பா எங்கேயோ இருப்போம். ஏன் இப்படி இருக்கு? நம்ம ஆண்டவர் கேட்டா நீ இந்த பாவம் உனக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, எந்த நம்ம விட கீழே விழுறது இல்ல, ஆத்தும ஆண்டவரை விட்டு விழுந்திருக்குது. அதுதான் இந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து நீ மனம் திரும்பு அப்படி சொல்றாரு. நம்ம செவிச்சிட்டாதான் இருப்போம், இறுதி எங்கேயோ இருக்கும். நம்ம இறுதியும் கத்திர ஒண்ணு சேர முடியாது, கத்தடி இறுதியத்தோட நம்ம இறுதி இணைக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மத்தியம் 15:7.
1: மாயக்காரரே,
0: உங்களை குறித்து
1: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
0: இந்த பாத்தீங்களா, வாயினால ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும், ஆண்டவரே அந்த மக்கள் ரச்சி இந்த மக்கள், வாயினால சேர்ந்து
1: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
0: தங்கள் உதடுகளினால் என்னை களம் பண்ணுகிறார்கள்,
1: அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: நான் உங்களுக்கு சொன்னேன்ல, நம்ம இருதயம் கத்தரோட இணைஞ்சிருக்குன்னு சொன்னா, நம்ம உள்ள தலை நம்ம கத்தர் விட்டு நம்ம ஆத்தம எங்க விழுந்திருக்கிறது, எங்க கத்திருக்கோம், நமக்கு தடை இருக்குது, என்ன செஞ்சிருக்கிறோம், ஏன் நமக்கு தடை இருக்குன்னு சொல்லி உள்ளத்தை ஆண்டவர் கேட்கணும். பரிசுத்தாவினர் கேட்கணும், பரிசுத்தாவினரே யாஸ்பாட்டை நிதி அணையிலேயே எங்கேயோ இருக்குதே, வாய்க்கினால தானே ஸ்தோத்திரம் பண்றோம் துதிக்கிறோம், வாய்க்கினால்தான் துதிக்கிறோம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்றோம், நல்லா முகட கிட்ட முடி கிடிச்சிட முடியலையே எனக்கு என்ன, நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா. அதான் பரிசுத்தாவினர் வந்து பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நியாயத்தீர்ப்பு குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் நமக்கு சொல்லி தருவார். ஏன் ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம் பண்றேன், இறுதி எங்கேயோ இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்லுங்க, சனங்கள் வாயினால என்ன கண்ணம் பண்றாங்க, இறுதியுமா என்ன விட்டு வெள்ளகி, என்ன சொல்ற, சும்மா சொல்லு என்ன சொல்றாரு, வெள்ளகி தூரமா இருக்குதுன்னு சொல்ற, அப்பதான் சொல்றாரு. வாசி பண்ண இருக்க, நல்லா எடுத்து வாசிங்க.
1: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ, எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: தூரமா இருக்கு என்ன சொல்றாரு, தூரமா விலகி இருக்குது, கத்துவிட்டு விலகி இருக்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன செய்ய முடியாது, முழுமையானதோட துதிக்க முடியல, முழுமையானதோட செபிக்க முடியல, அவர்கள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படி இருக்குமானா இன்னைக்கு நம்ம கத்திர கேட்க போறோம், ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே. மாணவரே, கத்தருடைய வசனத்தை கேட்டேன்னா இப்பொழுது செபிக்க போறோம். கத்தாவே நோக்கி நாங்கள் செபிக்கிறோம், அன்பா நேசித்து வழி நிறுத்தங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம். பெரிய காரியத்தைங்க, அவங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, அசியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சிரு தேவன், ஒவ்வொருவரையும் கண்ணீரை பாருங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்க, அசியங்களை செய்யுங்க, எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைச்சி உங்க மகத்துவம் நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமா தாங்கப்பா. ஆண்டவரையும் துதிக்கிறோம் தேவனாய் கர்த்தர், பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. ஆராய் நம்முடைய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அசியங்களை செய்து உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செபிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்க, கர்த்தருடைய கரம் உங்களை தொடட்டும், தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா, ஒவ்வொரு கண்ணீரையும் தொடச்சிருங்க. வியாதிய குணமாக்கு, நோய் குணமாக்கு, குடும்பத்துல சமாதானம் இல்ல, கடற்பனைக்குள்ள சமாதானம் இல்ல, பிரச்சனை இல்ல, குழப்பங்களா இருக்காங்கப்பா. அப்பா ஒருத்தர் பார்த்த ஒரு பிடிக்காத சூழ்நிலாண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. கடற்பனைக்குள்ள ஐக்கியம் சமாதானம் சந்தோஷத்தை கட்டளிட முடியாது செபிக்கிறோம். வியாதிய குணமாக்கு, மந்திர கட்டு உடங்க, செவியன கட்டு உடங்க, பிசாசின் அழித்து போடுங்கப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்தாங்க, சமாளாத மக்கள் சமாளித்தாங்க, கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க ஆண்டவரே. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க ஆண்டவரே. தொழில ஆசீர்வதிங்க, சப்பா வியாபாரம் செய்யற மக்களை வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவிற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிரியப்படணும். பெரிய காரியத்தை செய்யணாண்டவரை லாரி சாட்சி சொல்லணும். சீவுள்ள சாட்சியாய் எழுப்பும் ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த முடியா கொடுக்க எஞ்சுகிறோம். மகிமையான காரியத்தைங்க, மகத்தான காரியத்தைங்க, நன்மைகளான காரியத்தைங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணு பலவீனப்பட்ட மக்களை கண்ணை தொடுங்க, ஆசீர்வங்க, மந்திரம் சேவனை எல்லாம் உடைச்சு போடுங்க, பிசாசுங்களை அழிச்சு போடுங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா செய்யுங்க, ஆசீர்வைத்து உயர்த்துங்க. எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம். யாசுபாநாமத்தில் தாழ்மையாக்க ஜீரோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தரை சேவத்தை கேட்டார் கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1-49-10-00-00-2229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1-33-10-00-00-2624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும்
4: வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னும் இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பெரிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website, andofjesus.com. God bless you.

0: மந்தைகள் வேற எப்படி இருக்கணுமா, கவனமா இருக்கணும். கர்த்தர் வரப்போறார், கர்த்தர் ஊழியத்தில் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் ஊழியத்தை நிறைவேற்றுக்கு என்ன செய்யணும், கவனமா செய்யணும். எதை செய்யல, எப்படி செய்யணுமா, மனப்பூர்வமா செய்யணும். அப்ப கர்த்தர் நம்ம ராஜ்யத்தை நமக்கு தருவார். முதல்ல கர்த்தர் ராஜ்யத்தை யாருக்கு தர்றாரு, அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு நமக்கு விருப்ப வாஞ்ச. ரெண்டாவது கர்த்தரத்துல அன்புக்கு வரும். மூணாவது என்ன செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும், ஊழியத்தை நிறைவேற்ற கவனமா இருக்கணும், மந்திக்கு நம்ம மாதிரியா இருக்கணும், வந்து மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்க வேண்டும், அப்பதான் அத்துமக்களை கொண்டு வர முடியும். நான்காவதாக லூக்கான் சுவிசேஷம் 12:31-32.
1: தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்,
0: தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்,
1: அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: இவைகளை என்ன செஞ்சாரா, கூட கொடுக்கிறாரு.
1: பயப்படாதே சிறுமந்தையே,
0: பயப்படாதே சிறுமந்தையே,
1: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க,
0: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க
1: உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார்.
0: அன்று ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்யறாரு, நமக்கு பிரியமா இருக்கிறாரு. நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு நாள் ஆயத்தப்படணும், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டர் வாஞ்சையோடு இருக்கிறார், பிரியமா இருக்காரு நமக்கு ராஜ்யத்துக்கு கொடுக்கறதுக்கு. கர்த்தருடைய எல்லாம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டர் ரொம்ப வேதனையோடு இருக்கிறாரு. ஐயோ தேசத்தில் இப்படி நடக்குதே, தேசத்தில் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாரு, அப்படி வேதனையோடு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரை பார்த்து வேதனையோடு சொல்றாரு. கடைசி நாட்கள் வந்துட்டோம், அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தப்பட்டே இருக்கணும். ராஜ்யத்துக்கு கொடுக்க அவர் எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு நம்ம பிரியமா இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் நான் பெற்றுக்கொள்ளணும். மத்தேயு சுவிசேஷம் 25:34.
1: அப்பொழுது ராஜா,
0: அப்பொழுது ராஜா
1: தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
0: நிற்பவர்களை பார்த்து,
1: வாருங்கள்
0: வாருங்கள்,
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
1: உலகம் உண்டானது முதல்,
0: உலகம் உண்டானது முதல்
1: உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை,
0: உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை
1: சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்,
0: சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நமக்காக என்ன ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுப்பாரா. 35,
1: பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்.
0: அப்ப அன்பா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எதெல்லாம் செய்யறோமோ அதை செய்யும் போது கர்த்தர் அந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 19:17.
1: ஏழைக்கு இறங்குறவன்,
0: ஏழைக்கு இறங்குறவன்
1: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
0: கர்த்தருக்கு என்ன செய்யறா, கடன் கொடுக்கிற. ஏழைக்கு யாரெல்லாம் இறங்குறமா, அவங்க யாருக்கு கடன் கொடுக்கறாங்க, கர்த்தருக்கு கடன் கொடுக்கறாங்க. ஏழைக்கு இறங்கினா போதும்,
1: ஏழைக்கு இறங்குகிறவன்,
0: ஏழைக்கு இறங்குறவன்
1: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்,
0: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்,
1: அவன் கொடுத்ததை, அவன் கொடுத்ததை,
0: அவன் கொடுத்ததை
1: அவர் திரும்ப கொடுப்பார்.
0: பாத்தீங்களா, ஏழைகளுக்கு யாரெல்லாம் உதவி செய்றாங்க, கர்த்தர் என்ன செஞ்சிருவார், அதை திரும்ப கொடுத்துருவார். ஒரு பைசா கூட கடன் வைக்கவே மாட்டார், கட்டாயம் தருவார். நீதிபதியின் புஸ்தகம் 28:27.
1: தரித்திரருக்கு கொடுப்பவன்,
0: தரித்திரருக்கு கொடுப்பவன்
1: தாழ்ச்சி அடையான்,
0: தாழ்ச்சி அடையான்.
1: தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ,
0: தம்முடைய கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ
1: அநேக சாபங்கள் வரும்.
0: தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க, எந்த சூழ்நிலையிலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. குறைவு வர தாழ்ச்சியில் என்ன குறைவு இருக்காது. ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் என்ன வராது, தாழ்ச்சியே வராது. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கலாத்தியர் புஸ்தகம் 2:10.
1: தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள்,
0: தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள்,
1: அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கர்த்துள்ளவனாய் இருந்தேன்.
0: நானும் கர்த்துள்ளவனாய் இருந்தேன். யார் சொல்ற இது, பரிசுத்த பவுல் சொல்ற. தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படி சொன்னாங்களா, அவங்க பெரிய மூலிகாரலாம் அது சொல்ற. நான் அதுக்கு முன்னாலே என்ன செஞ்சேன், கருத்துக்குள்ளா இருந்தேன். யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறாரு, முத ராஜ்யத்துக்கு மேல வாஞ்ச இருக்கிறவங்க, ரெண்டாவது அன்புள்ளவங்களுக்கு, மூணாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்களுக்கு, நான்காவதாக நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது நமக்கு என்ன செய்யற, ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தரை கேட்டு பெற்றுக் கொள்வோமா, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, நான் எப்படியாவது உங்களை உழித்து செய்யணும், ஏன்னா நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், எனக்கு கொடுத்தத நீங்க எனக்கு கொடுத்த நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம வீட்டு பக்கத்துல எத்தனையோ பெரிய ஆள் எழுதியிருப்பாங்க, நம்ம கொடுக்காம நம்ம இருப்போமானா கர்த்தர் நம்ம கடன் கேட்பார். ஒரு நாள் ஏழைகளுக்கு இறங்குற கர்த்தருக்கு கடன் கொடுக்கறா, கர்த்தர் என்ன செய்வாரா, திரும்ப கொடுத்துருவாரு. ஏழை எளியங்களை பார்க்கும் போது உதவி செய்யணும், நம்மளால முடிஞ்சது அவங்களுக்காக நம்ம ஏதாவது சின்ன உதவியாவது செய்யணும், கர்த்தருக்கு ஊழியத்தை செய்யணும், கர்த்தருத்தர் அன்பு கொள்ளணும். உயிரத்தோடு உங்கள் ஆத்மாத்தோடு முழு மனதோடும் கர்த்தருத்தர் அன்பு கொள்ளணும். அது மாத்திரம் இல்ல, கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஒரு ராஜ்யத்துக்கு போறதுக்கு நமக்குள்ள என்ன வேணும், வாஞ்ச விருப்பம் இருந்தா கர்த்தர் நிச்சயமா நமக்கு ஆண்டவர் ராஜ்யத்துல நமக்கு பங்கு இருக்கு. பெற்றுக்குள்ள நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நம்ம உலகத்துல இருக்கும்போதே நம்ம தகுதியாக வேண்டும். நம்ம ஆத்மா எப்ப எடுத்துக்கொள்ள கூட நமக்கு தெரியாது, நம்ம எப்ப பரலோ ஆண்டவராக இயேசுக்கு வருவார் நமக்கு தெரியாது. நம்ம எப்போதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அத கர்த்தர் சொல்ற, கர்த்தர் சந்திக்க நீங்க ஆயத்தப்படுங்க, திடீர்னு ஆயத்தப்பட முடியாது. நீ கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துன்னு சொல்லி கேட்போமா.
1: அமையெல்லாம் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போமா.

ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், இதோ உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு மீண்டும் நான் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நாம் இழந்து போகலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்தை இழந்து போகணும் என்று சொன்னார். நரகத்துக்கு தான் போகணும், நரக படுகொலிக்கு தான் போகணும், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று இயேசு சொன்னார். அந்த ராஜ்யத்திற்கு போக விரும்புகிறீர்களா, அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? அன்பானவர்களே, எதை நீங்கள் இழந்து போனாலும், உங்க வீட்டை இழக்கலாம், உங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து போகலாம், பணத்தை இழக்கலாம், வேலை இழந்து போகலாம், சொத்து சுகத்தை இழந்து போனான், ஆனா பரலோகத்தை மாத்திரம் நம்ம இழந்து போகவே கூடாது. இன்றைக்கு அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பரலோகத்தை இழந்து போயிடக்கூடாது பிரியமானவர்களே. யார் யாருக்கெல்லாம் அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை தான் நாம் கேட்டோம். முதலாவது, யார் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆம், மேலானவர்களை விரும்புவோமா, பரலோகத்தை விரும்புவோமா? ஆண்டவரே, அந்த மேலான பரலோகத்துக்கு நான் வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணம் செய்வோமா? அன்பானவர்களே, இந்த உலகத்தை அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விரும்புவோமா? ஆண்டவரே, என்னுடைய ஆசை இந்த பூமி கடந்த காலத்தில் இருக்கக்கூடாது, நான் பரலோகத்தை விரும்ப வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிங்க. இரண்டாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் யார் யாரெல்லாம் இயேசுவிடத்தில் அழியாத அன்புக்குரியோமோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். மூன்றாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறாரா, அவர்களுக்கு ஊழியம் செய்கிற இயேசுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். எப்படி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும்? மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் இயேசுக்கு நீங்கள் உண்மையாய் ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கென்று ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். இரவு பகல் அங்கு இல்லை, சூரிய வெளிச்சம் தேவையில்லை, தேவடைய மகிமின் பிரகாசம் உங்கள் மேல் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். சொல்லுவோமா, ஊழியத்தை அசட்டை பண்ணி இருக்கிறோமா, சரிவர ஊழியத்துக்கு வராம செய்யாம இருக்கிறோமா? அன்பானவர், இன்றைக்கு அந்த ஊழியத்தை செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். என்ன பிரச்சனையும் பார்க்காதீங்க, கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். நான்காவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், மற்றவர்களுக்கு உதவி, தரித்திரருக்கு, ஏழை எளியவர்களுக்கு யார் யாரெல்லாம் இறங்கி உதவி செய்கிறார்களோ அவர்களுக்காக அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், என் பிதாவினெல்லாம் சிந்திக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம் என்று சொன்னார். யாருக்கு அந்த ராஜ்யம்? ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு, தரித்திரருக்கு இறங்குறவர்களுக்கு. இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். எனவேதான் கர்த்தர் சொன்னார், பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இன்னைக்கு அர்ப்பணம் செய்வோம். அந்த நான்கு காரியங்களுக்காக அர்ப்பணம் செய்து தேவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள தீவிரிப்போம். நன்றி பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, என் பிதாவின் வீட்டில், வான் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னீரே அப்பா. அந்த பரலோகத்திற்கு வர என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பரம ராஜ்யத்தின் மீது, அந்த நித்திய வீட்டின் மீது எங்களுக்கு ஒரு வாஞ்சையை தாரும் ஆண்டவரே. அப்ப அந்த வாஞ்சை விருப்பத்தை எங்களுக்கு தாரும். பூமியில் உள்ளவர்கள் மேலானவே நாடுகள் சொன்னீரே, உன் மீது இந்த நாட்டத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் அழியாத அன்புடனே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறக்கூடிய அந்த அன்பை எங்களுக்கு தாரும் ராஜா. நாங்கள் உமக்கென்று உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியம் செய்யக்கூடியவர்களை எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்மிடத்தில் பெற்ற ஊழியத்தை நாங்கள் செய்ய கண்ணும் கருத்துமாயிருக்கு எங்களுக்கு உருப்பை கொடுங்க அப்பா. ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாய், தரித்திரருக்கு இறங்குறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்ப அந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக இப்பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தப்படுத்தும் ஐயா. அந்த பரலோக ராஜ்யத்தின் மீது ஒரு வாஞ்சையை இப்பொழுது கர்த்தர் உருவாக்குவீராக. தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய ஆவியின் ஒரு விசை கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆவியின் இறங்கி அப்ப அந்த வசந்தத்துக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை தொடுவீராக, வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி. வேதம் சொல்கிறது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவனே. ஆம்,
பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் கரத்தில் அர்ப்பணம் செய்து அவர் நோக்கி பார்த்து கூப்பிடுவோமா, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வந்து தங்குங்க அப்பா, நான் பரலோகத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே, ஐயா எனக்குள் வர வேண்டும் ஆவியானவரே, எவ்வளவு நேரங்களை காலங்களை வீணாக்கிட்டேன் அப்பா, என்னை மன்னியும், உன் மீது வாஞ்சியை எனக்கு உருவாக்கும், தேவன் மேல் வாஞ்சி எனக்கு உருவாக்கும் ஆண்டவரே, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் அவருக்கென்று உமக்கென்று உண்மையை ஊழியம் செய்ய எனக்கு அந்த பெலத்தை கொடுங்க ஆவியானவரே. ஏழை எளிய மக்கள் மீது நான் தரித்திரம் நினைத்துக் கொள்ள முடிக்கும், அவர் உதவி செய்ய முடிக்கும், அந்த அன்பை என் உள்ளத்தில் ஊற்றும், வாங்க பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி வாஞ்சியோடு நம்ம கேட்போமா.

0: அச்சரியை போடுங்க ஆண்டவர், அச்சரியை போடுங்க ஆண்டவர், அச்சரியை போடுங்க ஆண்டவர், அச்சரியை போடுங்க ஆண்டவர். வல்லமேல் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. வல்லமே இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. வல்லமையினால் நிரப்புகிறாக, அக்கிலா நிரப்புகிறாக, தேவப்பிரசுரத்தால் நிரப்புகிறாக, மகிமையினால் நிரப்புகிறாக, அக்கிலா நிரப்புகிறாக. ஆண்மை கண்கள் திறந்துருங்க ஆண்டவர், திறந்துருங்க, அறிந்து கொள்ளட்டும், அண்டி கொள்ளட்டும், உங்க கருத்துல அன்பு கொள்ளட்டும் ஆண்டவர். ஓ சீச சீச சீச சீச சீச சீச, வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. உமை துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஐயா. நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீங்கப்பா, எங்க பழத்தில அல்ல ஆண்டவரே, பராக்கத்தில் அல்ல, நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரப்பா. உமக்கு மகிமராஜ்பா, நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா, நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா. மனக்கண்களை திறந்துடுங்க, பிரகாச மனக்கண்ணில் தந்தர்களும். ஆண்மை கண்களை திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க. இன்னும் இன்னும் இன்னும் ஆண்டவர், இன்னும் ஆண்டவர் பேசுங்கப்பாடு, பிள்ளையோடு பேசுங்க ஆண்டவர், பிள்ளையோடு பேசுங்க ஆண்டவர், பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர. அன்பாய் வழிநடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா. வல்லமையில் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், கொடப்படாத மக்களை கொடப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். பரிசுத்த பாதையில் நடத்தும் ஐயா, பரலகோசியா மாற்றுங்கப்பா. அக்கினி மலர்ந்து காத்துக்கோங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பீங்க ஏசப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன பலேந்தாலும் குணமாக்குங்க ஏசப்பா. மந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அதமாக்கிப்படுங்க, அபத்தமாக்கிப்படுங்க, நிர்மலமாக்கிப்படுங்க ஆண்டவர். வல்லம் இறங்கட்டும், வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவர். இப்பொழுது கூட அல்லம் எல்லாருக்கும் இறங்கட்டும், வியாதியை குணமாக்கும் அப்பா, நோயை குணமாக்கும், பலேண்ட குணமாக்கும். மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்து படுங்க, பிசாசுங்க எல்லாம் அழித்து படுங்க, அதமாக்கி போடுங்க. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆண்மை கண்கள் திறந்துடுங்க, அறிந்து கொள்ளும், எண்ணிக்கொள்ளுமை சார்ந்து கொள்ளணும் ஆண்டவர. அப்பா வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, குழந்தை பாய்க்கெல்லாம் சௌரி குழந்தை பாய்த்தாங்க, திருமணம் நடக்காத சகுலருக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. மாயமந்திர சக்தி எல்லாம் அழித்து படுங்க, கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஐயா. சீமனுள்ள தேவனையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோமே. தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பாவத்திலையும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ஆண்டவரே. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஐயா, பலத்த அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க. உங்க மகத்துமில்ல நாம மாத்திரம் மையப்படட்டுமே, எங்களுக்கல்ல கத்தாவே, எங்களுக்கல்ல, உங்க பரிசுத்த நாமம் மையப்படுவதாக கர்த்தாவே. எங்க பிள்ளைகள் யார் பெயிலாக கூடாது ராச்சா, எல்லாருமே நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ணணும் அப்பா. எல்கேஜியிலிருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணுங்க, நாம் மையப்படணும். யாருமே பெயிலாக கூடாது ராச்சா, உங்க நாம மாத்திரம் மையப்படட்டும். பரலோகத்தின் தேவனே அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. மகிமையான கரிச்சிங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டி கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனமாக்கி முக்கிய செலுத்துறோம், ஏஸ்பானாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர

0: பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி எங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேக நமது ஏசியன் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் ஏசியன் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி ஏசியன் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless.

0: யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 2-3 வசனம்.
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால்
0: நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
1: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்
0: சொன்னார். கர்த்தர் போயிருக்கிறார், திரும்ப மறுபடி வரப்போறாரு, வந்து நம்மள என்ன செய்ய போறாரு, அவரிடத்துல சேர்த்துக் கொள்வேன் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டு திரும்ப நம்மளையில நினைச்சாரு, அவர் இடத்துல நம்மளை என்ன செய்ய போறாரு, சேர்த்துக் கொள்ள போறாரு. பிலிப்பியர்ல எழுதியிருக்கிறாரு, பத்து பாவல் எழுதியிருக்கிறாரு. பிலிப்பியர் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: என்ன செய்ய என்ன செய்யணும், வர்றதுக்காக எப்போ வருவாரு நம்ம உள்ள ஏங்கிட்டு இருக்கு இல்லையா, எப்போ வருவாரு அவர் வருகையில் நம்ம ராஜ்யத்துக்கு போகணும். இந்த உலகத்தில் பாடுகள்லாம் நம்மளால் சகிக்க முடியல, ஆண்டவரை சீக்கிரம் வாங்க. நம்மளை அறியாமல் இந்த வார்த்தை நமக்குள்ள வருது, கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும், கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்கு போய்தான் ஆகணும். இந்த உலகத்திலே நம்ம யாரும் இருக்கவே முடியாது, எவ்வளோ பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏழை இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த வீட்டில் இந்த உலகத்துல நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கிறதுக்கு முடியாது. ரெண்டு இடம், ஒன்னு பரலோகம், இன்னொன்னு என்ன, நரகம். அதனால நம்ம ஒரு நாள் நம்ம ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டிய நாள் ஒன்று இருக்கு. கர்த்தர் பிரியமா வாழ்ந்தோம்னா எங்க போவோம், பரலோகத்துக்கு போவோம். கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தா எங்க போவோம், நரகம்தான். ரெண்டு வாழ்க்கை தான் ஆண்டவர் வருகை ரொம்ப சமீபம். நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம பார்க்குறோம், கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனால் நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, கர்த்தர் ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் விரும்பணுமா வாசித்து பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 11:16
1: அதையல்ல
0: அதிலும்
1: மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள்.
0: ஆகையால்
1: தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறது இல்லை.
0: பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி விரும்பினவங்களை என்ன செய்யல, அவர்கள் வந்து பார்த்து அவருடைய தேவனை சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே,
0: விருப்பான மக்களை வேணும் பரலோகத்துக்கு போகணும். அப்ப பரலோகத்துக்கு போகணும் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் கட்டாயம் செய்ய மாட்டோம். ஐயோ அந்த காரியம் கர்த்தர் பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ அவர் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம உள்ளத்தில் ஒரு விருப்பம் இருக்கும்போது நம்ம கட்டாயம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, பரலோக ராஜ்யம்தான் நமக்கு சொந்தம். அப்போ அந்த நமக்குள்ள இந்த விருப்பம் இருந்தால் கட்டாயம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்கிறாரு, அவருடைய தேவைன்னு சொல்கிறதுக்கு அவர் என்ன செய்யலையா, வெக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாஞ்ச எப்படி இருக்குது, நம்ம உள்ளத்தின் வாஞ்ச நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம எப்படி என்றோ என்னன்னு சொல்லி. நம்ம உண்மையாக வாஞ்சித்தோம்னா கர்த்தர் நிச்சயமாக அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுது. அந்த நான் எங்கே இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். பார்த்தீங்களா, நம்ம எங்கே விரும்புவது, கர்த்தர் என்ன விரும்புகிறாரு, நான் எங்கே இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. என்னதான் வாழ்ந்தாலும், இந்த குளத்தில் 1 கோடி வருஷம் வாழ்ந்தாலும், இருந்தால் 95 லெட்டர் 100 வயசு அவ்வளோதான், அதுக்கு மேலே யாரும் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம போகணும்னு சொன்னால் என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம பரமராஜ்யத்தை நம்ம விரும்பணும். அல்லேலூயா. கொலோசேயர் புஸ்தகம் 3:2-3
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல
0: மேலானவைகளே நாடுங்கள்.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: பூமிக்குரிய காரியம் நம்ம தேட வேண்டாம்,
1: மேலானவைகளே நாடுங்கள்.
0: பூமிக்குரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருவாரு, கட்டாயம் தருவார். அல்லேலூயா. நம்ம மேலான நாடும்போது நம் பூமிக்குரிய காரியங்கள் என்ன வேணும், எல்லாம் என்னென்ன தேவை, என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர் தம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் கொடுக்கிறார், கொடுக்க அறிந்திருக்கிறார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கட்டாயம் தருவார். அதான் சொன்ன சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டியா இருக்கும். கத்திர தேடவங்களுக்கு ஒரு நன்மையும் மேலானவைகள் அவர் ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருக்கணும். எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் வருக சமீபம் அது அதுக்கு முன்னால எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் ராஜ்யத்தில் அவர் மடியில் நம்ம இருக்கணும். ஹலேலூயா. அதுதான் என்னுடைய வாஞ்ச, என்னோட விருப்பம்லாம் அதுதான். இந்த உலகத்தில் ஒண்ணு வேண்டாம். நல்லா பிறந்த நாள் இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இனிமேல் கண்ணை மூடிட்டா கர்த்தர் ராஜ்யத்தில் அவருடைய மடியில் உட்கார், அதுதான் என் தியாகம் வாஞ்செல்லாம். இந்த உலகத்தில் எவ்வளோ பாடுபட்டாச்சு, இனிமேல் பரலோகத்தில் போய் அவர் மடியில் உட்காரணும். அல்லேலூயா. அதுக்கு தான் மேலானவைகளை நம்ம நாட வேண்டும், மேலானவைகளை நாட வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 13:16
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: இந்த இடத்துல என்ன இல்லை, நிலையான நகரம் இங்க நமக்கு இங்க இல்லை.
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்,
0: வரப்போறதையே நாடி தேடுகிறோம். இயேசுக்கு வருக போற வரத்தான் நம்ம நாடி தேடுகிறோம். எப்ப இயேசு வருவார், எப்ப நம்மளை கூட்டு போவார், அதுதான் நம்ம தேடுகிறோம். யார் யார் எப்படியோ நான் அதுதான். கர்த்தர் எப்போ வருவாரு தெரிஞ்சு ஒரு நாள் ஏக்கத்தோட நாடி தேடுகிறோம். ஏன்னா இந்த நிலையான நகரம் நமக்கு இல்லை. இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் நிலையானது அல்ல. மாடி மேலே மாடி கட்டினாலும் என்னதான் நம்ம செஞ்சாலும் நம்ம எல்லாம் பண தேவைகள், நம்ம நிறைய பணம் இருந்தாலும் நம்ம அது நம்ம என்ன செய்யறது, இந்த உலகத்தில் ஒன்றுமே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. கொண்டு போக முடியுமா? முடியாது. நம்ம தான் பணம் கேட்கறதுக்கு எதுக்குன்னா சுவிசேஷம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அறிவிக்கணும். அறிய தேவனை அறியாத மக்களை அறிந்து கொள்ளணும். அது ஒரே ஒரு வாஞ்சதான் எல்லாத்தையும் நம்ம பணம் கேட்குறோம். எல்லாம் நினச்சிக்கிறாங்க, என்னடா பணம் கேட்டே இருக்கிறாங்களே, ஏன் பணம் இப்படி கேட்குறாங்க, பணம் பல அலையிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஏன் பணத்தை கேட்குறேன்னு சொன்னால் சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அறிஞ்சது போல அந்த மக்கள் அறியாத மக்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஒரு நாள் அறியாமல் இருந்தோம், கர்த்தர் நமக்கு அறியக்கூடிய கிருபை கொடுத்தார். இப்போ நம்ம அறிந்தது போல மற்ற மக்களும் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கர்த்தர் போதுமான அளவு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த பஞ்சமும் இல்லை, கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்ம இப்போ எழுந்துக்கலாம், சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறியணும். இப்போ பாருங்கள் இந்த டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன மாதிரி பார்வையில்லாதவங்கலாம் ஃபோன் பண்ணி கேட்டே இருக்காங்க. எப்பம் இப்போ எப்பம் ரேடியோ எப்படி கேட்கணும், நம்பர் கொடுங்க, நாங்கள் எப்படி இதெல்லாம் பார்க்கணும், டிவியில் என்ன எப்படி பார்க்கணும், எல்லாம் கேட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வாஞ்ச தாக்கம் இயேசு அறிய வேண்டும்னு சொல்லி. ஹலேலூயா. ஹலேலூயா. அவங்க ஒவ்வொருத்தரும் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு போடாத வரும், நாங்கள் எப்படியாவது இயேசு அறியணும், எங்களுக்கு வந்து எப்பம் ரேடியோ கேட்டு நம்பரை கொடுங்க, இல்லாட்டா தேவனுடைய வசனத்தை எப்படி டிவியில் பார்க்கலாம், எங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை எங்களுக்கு வாசித்து கொடுங்க, அந்த பத்திரிக்கை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நாங்கள் அதை பார்த்து பார்த்துக்குவோம், நாங்கள் இயேசு அறிஞ்சிக்கணும், நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவ்வளோ வாஞ்சி கூட கேட்குறாங்க. நமக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தயவு செய்ய வாஞ்சையும் இல்லை, தாகம் இல்லை, யாருக்காவது சொல்லணும்னு சொல்லி அந்த வாஞ்சையில். ஆனால் பார்வை இல்லாதவங்க அவ்வளோ வாஞ்சியாக இப்போ கேட்குறாங்க. அல்லேலூயா. இந்த வாஞ்சை கொடுத்தது யாரு, ஆண்டவரையே இயேசுக்கு. அதுக்கு தான் பணம் தாங்க. ஐயோ சாப்பிட்டு இல்லையே, சாப்பிட்டு பிஞ்சு போய் சுவர் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகுது, இதுக்கு தான் பணத்தை கேட்குறேன். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கத்தர் போதுமான அளவு கொடுத்துருக்குறாரு. ஒரு நன்மையுமே குறைபடாது, குறைவே இல்லை. அதனால தான் இந்த சிவசேச்சை எப்படி அதை அறிவிக்கணும், அதுக்கு தான் பணம். 2 Corinthians 5:1-2
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
1: தேவனால கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு.
0: அந்த தேவனால் கட்டப்பட்ட என்ன வீடு, கைவேலாத நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: பரலோகத்திலே உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம் தவித்து
1: நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம்.
0: இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, அந்த ராஜ்யத்து மேல நமக்கு வாஞ்ச தாக இருக்கணும். அப்ப இந்த உலகத்துல என்ன செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். பாவத்தை பார்த்தா வெறுப்பு வரும், பாவத்தை பார்த்தா வெறுப்பு இருக்கும். கத்துட்டு எப்ப போகல, எப்ப கத்தரை பத்தி பேச மாட்டாங்களா, எங்க கத்தரை பத்தி பேசுவாங்க, எங்க ஆண்டரை பத்தி பேசுவாங்க, எப்ப கேட்கலாம், நமக்குள்ள அந்த வாஞ்சி வரும். அது இந்த பூமிக்குடி கூட என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். அதுதான் நம்ம சரீரம், சரீரம் என்னதான் இருந்தாலும் பூமிக்குடி கூறாரோ அழிஞ்சு போடும். பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம போகணும்னு தான் நமக்குள்ள வாஞ்சேன். ரெண்டாவது ஆசனம்,
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம்
1: தவித்து
0: நம்முடைய
1: பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக் கொள்ள
1: மிகவும் வாஞ்சவுள்ளவளா இருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறோம்? மிகவும் வாஞ்சவுள்ளவளா இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம் எல்லாரும். நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எப்படி, நான்லாம் ஒரு நாள் ஆண்டவர் அறியாம இருந்தேன், ஆண்டவர் அறியாம எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தேன். கர்த்தரை தேடி வந்தார். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வந்தார். நான் அவரை தேடி போல, அவர் என்னை தேடி வந்தார். அவர் தான் என்னை தேடி வந்தார். அது போல நம்மள மாதிரி இருக்கு மக்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தேடணும். கர்த்தர் ராஜ்ய தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் பூலாகத்தின் கூடாரத்தை நம்பி வாழக்கூடாது. கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஒவ்வொருத்தரும் போகணும். அப்படி போனா என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்து மேலே நமக்கு என்ன வேணும்? வாஞ்ச விருப்பம் இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அதான் ஆண்டவர் சொன்னார், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாத உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களை என்னோட சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிற அந்த ராஜ்யத்து அந்த தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். இது வரைக்கும் ஆண்டோட வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப ஜெபிக்க போறோம். எங்களை அன்பாரி இயேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. அப்போ அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செவிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, மை ஸ்தூத்திரமே வண்டி கொள்ள மை சார்ந்து கொள்ள கிருவச்சிங்கப்பா. அண்டு உரே எத்தனையோ குடும்பங்களில் வேலை கிடைக்காத வடிக்கு போட்டி போறாமல் இருக்குதாப்பா. வேலை அவங்களுக்கு கிடைச்சி வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல சமாதானம் சந்தோஷம் தாரும். அண்டு உரே உங்களை பார்த்து விழுந்து நாங்களுக்கு செபிக்கிறோம். நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வைத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடி நாம மாத்திரம் மகிப்படட்டும் ஐயா. ஆண்டவரே எத்தனையோ நோய்கள் அப்ப, எத்தனையோ சனங்கள் வியாதினாலும் நோயினாலும் பலவீத்தினாலும் கஷ்டப்படுறாங்களப்போ. ஒவ்வொரு மேலையும் தேவையான பிரசனம் வல்லமை இறங்கட்டும், அக்கினி மூடட்டும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா பலவீனத்தையும் வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. மகத்தான காரியத்தை செய்ய, மகிமையான காரியம் செய்ய. கர்த்தருடைய பிரசனம் மூடட்டும், அக்கினி மூடட்டும். ஆண்டவரே வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தாருங்க, வேலையில் உயர்வை தாரு. உயர் வராத தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க, கஷ்டத்தெல்லாம் மாற்றி போடுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்குவாங்க, நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துங்க. பிரிந்து கொடுமை அணைக்கிடுமைய, டைபஸ் ஆகணும்னு நினைக்கிற மக்கள் டைபஸ் ஆகக்கூடாதப்பா. குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்த முடிச்சு சித்தாண்டவரே, நீர் அற்புதத்தை செய்ய ஆசீர்வைத்து உயர்த்துங்க. அடுவரே அப்பாவை துதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல மதிப்பினாங்க, பாஸ் பண்ணணும். உங்கள் மகத்துவங்களை நாமத்தை மகிப்படுத்துங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மாக்கி செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவரம் பரமப்பிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம ஜீவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிக்கை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிக்கை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னென்னா கூகுள் ஆப் ஸ்டோரில் போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்கள் படித்து கொள்ளலாம். தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதில் வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறதுனால இப்போ நெட்டெலாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குகிறோம், நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணால் வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவரே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணீர்லேருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணீர்லிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: அப்ப பரலோகத்துக்கு போன எதுதான் டிக்கெட்? விசுவாசம் தான். விசுவாசம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. விசுவாசத்தினாலே ஈனோக்கு மரணத்து காணாம எடுத்துக்கொள்ளப்பட்டார். நம்ம விசுவாசம் தான் மிக மிக அவசியம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, எனக்கு விசுவாசம் தாங்க, என்னுடைய அவிசுவாசம் நீங்கி போடுங்கப்பா, நான் விசுவாசனாலும் அடிக்கடி சோர்ந்துடுறேன் ஆண்டவரே, இந்த விசுவாசம் எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இன்னொருத்தர் வாசிக்கு கேட்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 11 அதிகாரம் 5 வசனம்.
3: விசுவாசத்தினாலே
2: ஏனோக்கு
3: மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
2: விசுவாசத்தினால மரணத்தை காணாத வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். நமக்கு விசுவாசம் வேணும். எபிரேயர் புஸ்தகம் 12 அதிகாரம் 1 வசனம்.
3: ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
2: பாரமான யாவற்றையும்
3: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
2: விசுவாசத்தை துவங்குகிறவரும்
3: முடிக்கிறவருமாயிருக்கிற
2: இயேசுவை நோக்கி பாத்தீங்க, விசுவாசம் தொடங்குறவரு தான் முடிக்கிறவரு தான். நம்ம இயேசுப்பா நோட்டு கேட்கணும், இயேசுவே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, எனக்கு அடிக்கடி விசுவாசம் குறைஞ்சிருதாண்டவர், எனக்கு அவிசுவாசம் நீங்க முடிச்சியும். அந்த பிள்ளையோட தகப்பன் கேட்டார்ல, எனக்கு அவிசுவாசம் நீங்க முடிச்சுன்னு கண்ணீரோடு கேட்டாரு. நம்மளும் கேட்கணும், ஆண்டவர் எனக்கு அவிசுவாசம் நீங்க முடிச்சியும், எனக்கு விசுவாசம் தாங்க. விசுவாசம் இருந்தா தான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். ஈனோக்கு விசுவாசித்ததுனால தான் மரணத்தை காணாத விடிக்கை எடுத்துக்கொள்ளப்பட்ட. நம்மளும் கத்துட்டு கேட்போம் விசுவாசத்துக்காக. நம்ம பரலோகத்துக்கு போட முதல் என்ன நமக்கு விசுவாசம் வேணும். ரெண்டாவதாக நம்ம பார்க்கிறோம் பரலோகத்து பொண்ணு என்ன வேணுமா நமக்கு. ஏசாயின் புஸ்தகம் 59 அதிகாரம் 20 வசனம்.
3: மீட்பர் சியோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
2: மீறுதல் விட்டு திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும். நம்ம மீறி மீறி செய்யற காரியத்தை விட்டு திரும்ப வேண்டும். நான் செஞ்சிட்டு திரும்ப திரும்ப மன்னிப்பு அந்த காரியத்தை விட்டு திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும். அவங்களுக்கு தான் கர்த்தர் வருவார். முதல் விசுவாசம் இருக்கணும், அப்பதான் பரலோக்கு போக முடியும். ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை எடுத்துக்குவாரு, அவர் ராஜ்யத்துக்கு நம்மளுக்கு சேர்த்துக்குவாரு. ரெண்டாவது என்ன வேணும், மீறுதல் விட்டு திரும்பர்களுக்கு அவர் வருவார். நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும், அப்ப நம்ம கர்த்தர் நம்மளை கூப்பிட்டு போவார், அவர் ராஜ்யத்தை நம்ம போவோம். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2:5.
3: ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து
2: விழுந்தாய் என்பதை நினைத்து
3: மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கிவிடுவேன்.
2: சொல்றாரு மனம் திரும்ப வேண்டும். எந்த இடத்துல விழுந்தோம், எந்த இடத்துல கத்திருக்கோம், நமக்கும் பிரிவு வந்துச்சு. நான் நல்லா தானே ஓடிட்டு இருந்தேன், நல்லா தானே இயேசுக்காக நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், எப்படி எனக்கும் கத்திருக்கும் பிரிவு வந்துச்சு. கத்துட்டு என்ன செபிக்க முடியல, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, என்னால் உள்ளத்தை ஒருமைப்படுத்த முடியல, சிந்தனை செதறுது. கத்திர நான் செபிக்கிறான்னு வாய் செபிக்கிற வாய் தான் செபிக்குது, துதிக்க முடியல, வாய் தான் துதிக்குது. ஆனா ஆண்டருக்கு எனக்கு ஒரு இணைப்பு இல்லாம இருக்கிறேனே, என்ன செஞ்சேன்னு சொல்லி அதான் சொல்லு. இந்த எந்த இடத்துல விழுந்தா என்று நினைத்து மனம் திரும்பு. எந்த இடத்துல கத்திருக்கோம் உங்களுக்கு பிரிவு வந்துச்சு, அது யோசித்து பாருங்க. நம்ம அதை விட்டு நான் பார்த்து மனம் திரும்ப வேண்டும். துதிக்க முடியும் செவிப்போம், சும்மா வாய் செவிக்கும், வாய் துதிக்கும். கத்திருக்கும் நமக்கு இணைப்பு இருக்கா, இல்ல ஆண்டு விட்டு ஆண்டு கூட ஒன்றரை கலந்துருக்கிறோமா, ஆண்டுக்கு நமக்கு பிரிவினை இருக்கா, பார்த்து நினைத்து மனம் திரும்பு. அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். செய்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது, செஞ்ச பாவத்தை செய்வோமானால் பரலோர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. மனம் திரும்பு. மனம் திரும்ப என்ன, ஆமா ஆண்டவரே செய்த தப்புதான்ப்பா, இனிமேல் செய்யாத காத்துக்கொள்ளும், இதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். தாவீதை கேட்கிறார் பாருங்க, 39:8.
3: என் மீறுதல்கள்
2: எல்லாவற்றிலும் இருந்து என்னை
3: விடுதலையாக்கும்.
2: நம்ம ஆண்டவர் கேட்கணும், என் மீறுதல் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்கும். அவர் நம்மளுக்கு போல பாடுள்ள மனுஷன்தான், கேட்கிறாரு என் மீறுதல் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கும். அப்பதான் நமக்கு ஆண்டவருக்கு ஒரு இணைப்பு இருக்கும், ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கும், ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்க முடியும். மீறுதல் செய்து பாவத்தை திரும்பி திரும்பி நம்ம செய்வோமானால் கத்திற்கு நமக்கு ஐக்கிய இருக்க முடியாது. சொல்றாரு மீதில் எல்லாவற்றையும் விடுதலையாக்கும். ஆண்டோட கேட்கணும், நம்ம மன்னிப்பார், நிச்சயமா கேட்ட மன்னிப்பார். அவற்றை நம்ம கேட்கணும். அதே இளையகுமாரை பாக்குறோம், எல்லாம் சொத்தெல்லாம் செலவு பண்ணிட்டாரு, மனம் போல வாழ்ந்து பார்த்தாரு, நிம்மதி இல்லை. சொத்தை செலவு பண்ணி பார்த்தாரு, மனம் போல ஃப்ரெண்ட்ஸோட என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு பார்த்தாரு. அவங்க அவங்க தகப்புன்னு என்ன பண்ணிட்டா, நீந்தா கொஞ்சம் உனக்கு பிறகு கொடுக்குற சொத்தை கொடுத்துறேன், நீ என்ன வேணாலும் படிக்கோ, நீ பண்ண பண்ணப்பில. ஆனால் அங்கே என்ன இல்லை, நிம்மதி இல்லை, மனதில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சாப்பாடு இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சாப்பாடு இல்லை, எல்லாமே இல்லை. அது பிறகு அவர் நினைக்கிறாரு. லூக்காவின் சுவிசேஷம் 15:20.
3: எழுந்து புறப்பட்டு
2: அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு, இவ்வளவோ செஞ்ச எல்லாம் செஞ்சாச்சு, ஆனா நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, எழுந்து பரப்பட்டு
3: தன்
2: இடத்தை விட்டு. அதுதான் மனம் திரும்பல குறிக்குது. எழுந்து பரப்பட்டு
3: தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான்.
2: அவன் என்ன சரி எழுந்து பரப்பிட்டாரு அந்த இடத்துல வந்து மன திரும்பல. அதான் மன திரும்பல குறிக்குது. எழுந்து பரப்பினார். 17 பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 15:17.
3: அவனுக்கு புத்தி தெளிந்த போது,
2: அந்த புத்தி தெளியணும், நம்ம இவ்வளவுலாம் செஞ்சோம் என்ன நிம்மதி இருக்குது ஒண்ணுமே என்று புத்தி தெளிஞ்ச போது,
3: அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர்,
2: என் தகப்பனுடைய கூலிக்காரர்
3: எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன்,
2: அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்துருச்சு, புத்தி தெளிஞ்சிச்சு, எல்லா சொத்தையும் வேசித்தனமும் வேசித்தனம் பச்சரம் பாவம் எல்லாத்தையும் செலவு பண்ணி போட்டான், அவனுக்குள்ள என்ன நிம்மதி இல்லை. அப்ப சொல்றான், இது நான் எத்தனையோ கூலிக்கார் அங்க சாப்பிடுறாங்க, நானும் தகப்பனத்தை போவேன்னு சொல்லி அந்த பாவத்தை விட்டு என்ன செஞ்சார், எழுந்தாரு. 23
3: கொழுத்த கன்றை கொண்டு வந்து
2: அடியுங்கள்,
3: நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம்,
2: புசித்து சந்தோஷமா இருப்பீங்களா. அதனால அந்த மனம் திரும்ப வேண்டாருமே, ஆனவர்களே என்ன பாவமோ அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். எதுக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம், எதுக்காக தேவையில்லாத காரியத்துக்கு அடிமையா இருக்கிறோம், அதுலேருந்து நம்ம மனம் திரும்பிட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம், ஆண்டுட்டு வந்துடலாம். தாவீதுராஜ் கேட்டது போல, கர்த்தாவே எல்லா மீறலிருந்து எனக்கு விடுதலை தாரும் கேட்போம், ஆண்டவரே எல்லா மீறலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, ஆண்டவரே எல்லா மீறலிருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு கேட்போம். கர்த்தர் நிச்சயமா நம்மளை விடுவிப்பார், அவர் ராஜ்யத்தை நம்ம போக முடியும். அதுதாங்க சொல்றாரு 2 பேதின் புஸ்தகம் 3:9
3: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி,
2: தாமதிக்கிறார் என்று சொல்லி சிலர் எண்ணுகிறபடி
3: கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து,
2: கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தை குறித்து
3: தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல்
2: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி
3: நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார்.
2: நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார், ஒருத்தர் கெட்டு போக கூடாது, விரும்பி நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஏமாக மனம் திரும்பமாட்டாளா, ஏமாக மனம் திரும்பமாட்டாளா, அவருக்கார ரத்தத்தை நான் சிந்தினேனே, அவருக்கு அடிக்கப்பட்டனே, நொறுக்கப்பட்ட அந்த கேடு அடைந்தனே, கைகளா நீ கால்களா நீ அடிக்கப்பட்டனே, நொறுக்கப்பட்டனே, விழால குத்தப்பட்டனே, முள்ளு முடிச்சு விட்டப்பட்ட முதுவெல்லாம் அடிக்கப்பட்டு எவ்வளோ பாடுகள் பட்டிருக்க, இன்னும் என் மகன் திரும்பலையே, இன்னும் மக திரும்பலையே அப்படின்னு சொல்லி கத்து நமக்காக ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஒருவரும் கெட்டுப்போகூடாதுன்னு சொல்லிதான் விரும்பி இன்னும் நீடி பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டுட்டு வருமா, உங்க பாவ வழியெல்லாம் விட்டு கத்துட்டு வருவோமா, கத்துறவங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். என் மக எப்போ வருவா, என் மக எப்போ வருவா, அவளுக்கெல்லாம் பட வேண்டி பாடெல்லாம் பட்ட எல்லாம் நம்ம செய்து முடிச்சுட்ட, இன்னும் வரலையேன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா, இன்னொரு காய்ச்சிக்கலாமா. 2 பேரின் புஸ்தகம் 3:9
3: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து,
2: தாமதமாயிராமல்
3: ஒருவரும் கெட்டு போகாமல்
2: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி
3: நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார்.
2: மனம் திரும்புமா, ஆண்டுட்டு வருமா, பழைய காரியத்தெல்லாம் விட்டுட்டு எனக்கு ஏசு போகுதுன்னு சொல்லி வருமா, கர்த்தர் உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மேனவர்களே, நீங்களா மனம் திரும்பணுதான், நம்ம ஒவ்வொருவரும் மனம் திரும்பதான் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டு கர்த்தர் ஒப்பு கொடுப்போம்மா. முதல்ல நமக்கு விசுவாசம் இருந்தால் தான் பரலோக்கு போக முடியும். ரெண்டாவது மனம் திரும்பாதான் பரலோக்கு போக முடியும், பாவத்தோடு பரலோக்கு போக முடியாது. 3வதாக மார்க்கு சுவிசேஷம் 13:33
3: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால்,
2: காலத்தை நீங்க எப்ப எந்த காலம் இயேசுக்கு எப்ப வருவார்னு சொல்லி நீங்க அந்த காலத்தை அறியாதபடியால்
3: எச்சரிக்கையாயிருங்கள்.
2: என்ன அறியாது, நீங்க உங்களுக்கு தெரியாது எப்ப வருவார்னு தெரியாது. பிதாவை தவிர யாருக்கு குமாரன் கூட அறியாருன்னு சொல்லி இருக்கு கர்த்தருவே சொல்லுது. ஆனா அவர் எப்ப வருவார் நமக்கு தெரியாது, அந்த காலத்தை அறியாதபடியா நீங்க எச்சரிக்கையா இருங்கள்,
3: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள்
2: விழித்திருக்க வேண்டும். விழிப்பை தூங்காம முடிச்சிருக்கிறது இல்ல, விழிப்புனா நம்ம ஆத்துமாத்திரம் விழிப்பா இருக்கணும். அதனாலதான் தாவீதுராஜ சொல்றாரு பாருங்க, 13:3
3: என் தேவனாகிய கர்த்தாவே, நீர்
2: நோக்கி பார்த்து
3: எனக்கு செவி கொடுத்தருளும்,
2: செவி கொடுக்கணும்,
3: மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும்.
2: நம்ம விழித்திருக்கணும். நம்ம அப்படியே என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. நம்ம என்ன செய்யறோம், நம்ம தப்பு பண்றோம், ரைட் பண்ணுமா தெரியாது. அதெல்லாம் தாவி வச்சு கேட்கிறேன், அண்டவரே நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். செவம் பண்ணி விழித்திருந்து செவம் பண்ணுங்க. எப்படி விழித்திருந்து? நம்ம ஆத்மாத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க சொல்ற உன்னத பாட்டில் வாசிக்கிறோம். 5வது அதிகாரம் உன்னத பாட்டின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம்.
3: நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது.
2: இருதயமோ விழித்திருந்து ஆண்டவராக இயேசுகிட்ட சொல்லுகிறார், விழித்திருந்து செவம் பண்ணுங்க. வாசிக்க கேட்கலாமா? மார்க்கு 13:33.
3: அக்காலத்திலே நீங்கள் அறியாதபடியால்
2: எச்சரிக்கையாயிருங்கள்,
3: விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள்.
2: நித்திரை செய்தாலும் நம்ம ஆத்மத்துல விழித்திருந்து ஜபிச்சுட்டே இருக்கணும். அந்த விழிப்பை தாங்க ஏசப்பா, எனக்கு அந்த விழிப்பை தரணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆண்டவரே நான் விழித்திருந்து ஜபம் பண்ணேன், எனக்கு உதவி செய்யப்பா, எனக்கு விழிப்பை தாரும். கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம ஜபம் பண்ணுவோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷித்தாரு ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. காய்ச்சலை குணமாக்குங்கப்பா. கொரோனால கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்க சப்பா. அண்டுவரையும் நீங்க குணமாக்கமால முடியும் ஐயா. வல்லமை இறங்கட்டும். தேவ பிரசனம் மூடட்டும் ஐயா. நரம்பு மண்டலத்துல சுகமில்லாத மக்களுக்கு நரம்பு மண்டலத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம். கழுத்தோலியை குணமாக்குங்கப்பா. கழுத்துல பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க சப்பா. கை கால் வலியை குணமாக்குங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. மஞ்சக்காமலை வியாதியை சுகமாக்குங்க சப்பா. மஞ்சக்காமலை வியாதியை சுகமாக்குங்கப்பா. மஞ்சக்காமலை வியாதி இருக்குது நீ செபிக்க சொல்றீங்க. மஞ்சக்காமலை கஷ்டப்படுற மக்களை என் தேவனை கர்த்தர் குணமாக்குங்கப்பா. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாம ஒன்றே மகிப்பிடட்டும் ஐயா. பலத்த காரியத்தை செய்யுங்க சப்பா. கர்த்தருடைய கரம் தாங்கட்டுமப்பா. அப்பா செபிக்க முடியாத மக்களுக்கு நல்ல செபிக்க கிருபை செய்யுங்க. துதிக்க முடியாதவங்களுக்கு துதிக்க கிருபை செய்யுங்க ஐயா. பைபிள் வாசிக்க முடியலன்னு சொல்லி கலங்குற மக்கள் பைபிள் வாசிக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். தகப்பனே தகப்பனே, என் அப்பன் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க சப்பா. சாக்கியத்தை கொடுங்க சப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க சப்பா. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள பாத்துல கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம். என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவார்னு சொல்லி பாக்குத்தின்படி நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஒவ்வொருவர் தேவை நீர் அறிந்திருக்கிற உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்ய முடியாது செபிக்கிறோம். உண்மை அண்டிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் கெஞ்சுகிறப்பா. நம் நன்மையினால நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா. அப்பா நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளும் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறது. மாறுதல்ல வேற்றுமேனு எந்த நிழலின்னு சொன்னீரே அப்பா. நிழலில்லா என்று சொல்ல தெய்வநாய் கத்தர் ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்ச எத்தனையோ பேர் வேலை இழந்திருக்காங்கப்பா. அவங்களுக்கு திரும்ப அந்த வேலை தர வேண்டுமே சப்பா. பரலோக பிதாவே வேலை இழந்திருக்கிற மக்களுக்கு வேலை தர வேண்டும் ஐயா. வேலையில எத்தனையோ பேர் அப்பா பிரச்சனையோடு கலங்கியிருக்காங்கப்பா. வேலையில பிரச்சனையெல்லாம் மாற்றி போடுங்க. வேலை சில இடத்துல எல்லார் கண்களும் தாய்வும் இறக்கம் கிடைக்க கிருவை செய்யுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஐயாமை துதிக்கிறோம். திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமானத்தை தரணும். கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடனை தாரும். குடும்பத்துல சமான சந்தோஷத்தை கட்டளிடுங்க ஆண்டவர. எத்தனை குடும்பங்களை பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவர. எல்லா குடும்பத்திற்கும் பிரச்சனைகள் போராட்டத்தை மாற்றி போடுங்க ஆண்டவர. ஐயாமை துதிக்கிறோம். தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசுல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. அத்துமா நேசரையும் அண்டிக்குழுக்களையும் உன்னதமான பாக்கியத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயாமை துதிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகள் நல்லா படிக்கணும், ஞானத்தை கொடுங்க. போக்கிலும் வரத்திலும் தேவனுடைய கிருபை அவங்களை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தர் வீடு கட்டாவிட்டால் கட்டங்கள் பிரயாசங்கள் விருதா. கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டால் காவலர் விழித்திருக்க விருதான்னு சொன்னீரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பாதுகாக்கணும், பராமரிக்கணுமே. எங்கு சென்றாலும் நீ தேவாதி தேவன் கூட இருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பா எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கை பாழாகி போகிறப்பா, அப்படிப்பட்ட காரியங்களை வரவே கூடாது ஏசப்பா. எங்களை ஆண்டவராக இயேசுவே எங்க வாழை பிள்ளைகளை பாதுகாக்கணும் ஐயா, பராமரிக்கணும் ஐயா, தேவ கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க, சமாளம் இல்லாத மக்கள் சமான் தாங்க. கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா. குழந்தை பாக்கிலா சகுல குழந்தை பாய்த்தை தாங்கே சப்பா, தாங்கே சப்பா. அதிசயங்களை செய்யுங்கே சப்பா. ஆசீர்வத்தை உயர்த்துங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாத ஐஸ்வரிய தருணு சென்னீரை ஆசீர்வத்தை உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க சப்பா. எல்லா துதி கனா மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்புரட்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேஜுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்திர நாம் சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
4: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர்.

0: உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 வசனத்தின்படி, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி, இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643101, நெல்கிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB 0 COONOO, அக்கவுண்ட் நம்பர் 10490901001000

0: பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு இரண்டு ஒன்பது. மே காட் பிளஸ் யூ.
1: எங்களின் ஏசிரின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரி கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி ஏசிரின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: நம்மளே எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தரை நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதலே நம்ம கர்த்தரை தான் நம்பணும். நம்ம நிறைய பேர் சொல்லி முக்கியமா எல்லாம் யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் முடியாதப்ப கர்த்தர் தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறமே நம்ம முழுமையை நம்ப வேண்டும். கர்த்தர் தமிழ் சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். ரெண்டாவதாக கர்த்தரை நம்பறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். மூன்றாவது பாருங்க, சங்கீதம் 59 சங்கீதம் 16 வசனம்.
1: நானோ உம்முடைய வல்லமையை பாடி,
0: நானோ உம்முடைய வல்லமையை பாடி
1: காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடே புகழ்வேன்.
0: உம்முடைய கிருபை மகிழ்ச்சியோடே புகழ்வேன்.
1: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே,
0: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே
1: நீர் எனக்கு தஞ்சமும்,
0: நீர் எனக்கு தஞ்சமும்
1: உயர்ந்த அடைக்கலமும் ஆனே,
0: உயர்ந்த அடைக்கலமும் ஆனே. பாடி மகிழ்ச்சியோடு புகழ வேண்டும். பாடும்போது கர்த்தர் நெருக்கமான நேரத்தில் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு, உயர்ந்த அடைக்கலமா இருக்கு. எத்தனை நெருக்கு வந்தாலும் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். நம்மளை பாட வேண்டும், துதிக்க வேண்டும். ஆண்டோடி மகிமையை பாடணும், அப்படி வல்லமையை பாடணும், அப்படி மகத்துவத்தை பாடணும், அவளை நம்ம உயர்த்தி பாடணும். அப்படி பாடும்போது நெருக்கத்தில் நமக்கு உயர்ந்த அடைக்கல, அவர் பாடி புகழும் போது கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். முத கர்த்தருடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கு, ரெண்டாவது அவர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கு, மூன்றாவதாக பாடி அவர் வல்லமை பாடி புகழும் போது கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாடணும், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடு ஏதோ ஒரு பாடுற பாடுறதில்லை, ஆவியோடும் பாடணும், கருத்தாய் பாடணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடணும். பாடும்போது கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். பாடுறது எதை குறிக்குது, தேவனை தொழுது கொள்வது குறிக்குது. நம் பாடி தேவனை தொழுது கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி தேவனை தொழுது கொள்ளும் போது நமக்கு நெருக்கப்படும் போது கர்த்தர் எப்படி இருக்கிறார், நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அப்போஸ்தலின் புஸ்தகம் 2:21 வசனம்.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ,
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ
1: அவன் ரட்சிக்கப்படுவான்,
0: அவன் ரட்சிக்கப்படுவான்
1: என்று தேவன் உரைத்திருக்கிறார்.
0: தேவன் உரைத்திருக்கிறார். தொழுதுகள் என்ன, தேவனை ஆராதிக்கிறது தான். தேவனை மனப்பூர்வமாய் பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். பயபக்தியோடு தேவனை ஆராதிக்கணும். ஆராதிக்கும் போது, பயபக்தியோடு ஆராதிக்கும் போது நம்மளை ரட்சிப்பார். தேவனே உரைச்சிருக்கிறார். தேவன் தொழுது கொள்ளும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவனை ஆராதிக்கும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். எப்படி ஆராதிக்கணும் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 4:24 வசனம்.
1: தேவன் ஆவியா இருக்கிறார்,
0: தேவன் ஆவியா இருக்கிறார்,
1: அவரை தொழுது கொள்கிறவர்கள்,
0: அவரை தொழுது கொள்கிறவர்கள்
1: ஆவியோடும்,
0: ஆவியோடும்
1: உண்மையோடும்,
0: உண்மையோடும்
1: அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
0: அவர் தொழுது வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறாரு, ஆவியா இருக்கிறார். அவர் தொழுது கொள்ற தொழுது கொள்ளும் ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். அவர் ஆவியோடு இருக்கிறார். ஆவியான தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பயத்தோடும் பக்தியோடும் கருத்தோடும் அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் நமக்கு அடைக்கலமா இருப்பார். எத்தனை நெருக்கம் வந்தாலும் அவருக்கு நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி தொழுது கொள்ள பாருங்க, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1:4 வசனம்.
1: என் முன்னோர்கள் முதற்கொண்டு,
0: என் முன்னோர்கள் முதல் கொண்டு
1: சுத்த மனசாட்சியோட,
0: சுத்த மனசாட்சியோட
1: ஆராதித்து வரும் தேவனை,
0: ஆராதித்து வரும் தேவனை
1: நான் ஸ்தோத்தரிக்கிறேன்,
0: நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் எப்படி ஆராதிக்கணுமா, சுத்த மனசாட்சியோடு, சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். தூர ஆராதிக்கிற இல்ல, மனிதன் முகத்தை பார்க்கிற தேவை எங்க பாக்கிறாரு, நம்ம இருதயத்தை பாக்கிறாரு. இருதயத்துல சுத்த மனசோடு நம்ம ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். தேவன் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆராதனையில தேவன் என்ன செய்யறாரு, பிரியப்படுகிறார். யாத்ரா புஸ்தகம் 8:1
1: அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி,
0: அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி,
1: நீ பார்வோனிடத்திலே போய்,
0: நீ பார்வோனிடத்திலே போய்
1: எனக்கு ஆராதனை செய்ய,
0: எனக்கு ஆராதனை செய்ய
1: என் ஜனங்களை அனுப்பிவிடு.
0: பாத்தீங்களா, ஆராதனை செய்ய என் ஜனங்களை. தேவனுக்கு எது பிரியம், ஆராதனை. எப்படி ஆராதிக்கணும், ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்கணும். ரெண்டாவது எப்படி ஆராதிக்கணும், சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்கணும். ஏன்னா மனிதன் முகத்தை பார்க்க தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். சுத்த மனசோட்சியோடு ஆராதிக்க வேண்டும். 29 வசனம்.
1: கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை,
0: கர்த்தருக்குரிய நாமத்துக்குரிய மகிமையை
1: அவருக்கு செலுத்துங்கள்,
0: அவருக்கு செலுத்துங்கள்.
1: பரிசுத்த அலங்காரத்துடனே,
0: பரிசுத்த அலங்காரத்துடனே
1: கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
0: பரிசுத்த அலங்காரத்துடனே நினைச்சு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளும் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கப்பட நமக்கு விடுதலையாக்கி நமக்கு எப்படி இருக்கிறாரு, உயர்ந்த அடைக்கலம். முத பார்த்தோம் கர்த்தர் தம்முடைய சடத்துக்கு அடைக்கலம், ரெண்டாவது கர்த்தரை நம்புறவர்களுக்கு அடைக்கலாம் இருக்கலாம், மூன்றாவது கர்த்தரை சுத்த இருதயத்தோடு பசுத்தத்தோடு தேவனை ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நான்காவதாக 91 சங்கீதம் 14 வசனம்,
1: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்,
0: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்
1: அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்.
0: தேவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் தேவன் எப்படி பாரா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், அடைக்கலத்தில் வைப்பார். நான்காவதாக தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அறிந்து கொண்டா போதும் தேவன் எப்படிப்பட்டவர். எல்லாருக்கும் தெரியும் ஜீவனில் தேவன் தெரியும், அவ்வளவுதான் தெரியும். இன்னும் எவ்வளவோ காரியங்களை அறிய வேண்டியது இருக்குது. அறிந்து கொண்டோம்னா உயர்ந்த இடத்தில் வைப்பார். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் உண்மை அறியற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே உண்மை அறியற அறிவு எனக்கு தாரும். பரிசுத்த பவுல் செபிக்கிற பாருங்க, கொலோசியர் 1:9 வசனம் பாருங்க, அவர் எப்படி செபிக்கிற, நம்ம அப்படி செபிக்கணும். கொலோசியர் 1:9 பாருங்க,
1: இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல், உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்.
0: அவர் சித்தம் சொல்லி என்ன செய்யணும், அறியிற அறிவில் நம்ம நிரப்பப்படணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் சித்தத்தை அறியிற அறிவில் நான் நிரப்பப்படணும். ஒரு நாள் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை அறியிற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே எனக்கு தாரும். அவர் அதை சொல்ற நாமத்தை அறிந்திருக்கிட்டேனால உயர்ந்த அடைக்கல் துறைக்கின்றாரு. அவர் சித்தத்தை நம்ம அறிஞ்சிக்கணும், அவர் சித்தம் என்ன. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டா மட்டும் இல்ல, நம்ம கடவுளுடைய பிள்ளைகளா இருக்க உண்மைதான், ஆனா எப்படியே வாழ்ந்தாலும் கர்த்தர் ராஜிப்போம். அவர் சித்தத்தை அறியிற அறிவை நமக்கு கர்த்தரை கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகம் 37:14 வசனம்,
1: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
0: நீங்கள்
1: உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள்.
0: முதல்ல வந்து என்ன எப்படி அறிஞ்சிக்க முடியும், ஆண்டவர் நம்மை செபிக்கணும். ரெண்டாவது எப்ப அறிஞ்சிக்கணும், பரிசுத்தாவி நமக்குள்ள வந்தாதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டார்னா அவர் முழுமையா நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். முழுமையா அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானத்தையும்
1: உணர்வையும் அருளும் ஆவியும்,
0: ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும்
1: அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய,
0: அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் அருளும் ஆவி ஆகிய
1: கர்த்தருடைய ஆவியானவர்
0: அவர் மேல் தங்கியிருப்பார். ஞானத்தை உணர்வுலாவி, பலத்தை ஆலோசனை அருளாவி, அவர் அறியிற அறிவை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு தாங்க, ஆண்டவரே நீர் வந்தா தான் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். முதல் பரிசுத்த பள்ளி சித்தத்தை அறிகிறவர் தான் கேட்கிறாரு. பரிசுத்தவர் இருந்தா அவர் அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திர இங்க சொல்றாரு, யோவான் சுவிசேஷம் 5:39 வசனம்,
1: வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே.
0: என்னை
1: குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே.
0: வேதவாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பதான் நம்ம அவர் அறிந்து கொள்ள, வேதத்தை அறிஞ்சு கொள்ள முடியும். அப்பதான் கர்த்தர் சொல்ற நாமத்தை அறிந்திருக்கு இப்படினாலும் உங்களை என்ன செய்வேன், உயர்ந்த அடைக்கல் தெரியும். அவர் செபிக்கணும். பரிசுத்தவர் நமக்குள்ள இருந்து அவர் அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திரல்ல, வேதத்தை ஒரு நாள் அறிந்து கொள்ள வேண்டும். வாசித்து நமக்கு அறிஞ்சு கொள்ள வேண்டும். வேதத்தை பரட்டி வாசிக்கணும். அது மாத்திரல்ல, ஓசியான் புஸ்தகம் 6:6 வசனம்,
1: பழியல்ல இரக்கத்தையும்
0: தகன பலிகளை பார்க்கிலும்
1: தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன்.
0: கர்த்தர் அறிகிற அறிவை தான் தேவன் விரும்புகிறார். அதான் பார்த்தோம், முதலாவது கர்த்தர் என்ன செய்யறாரு, தம்முடைய சனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். ரெண்டாவது கர்த்தர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். மூன்றாவதாக அவர் தொழுது கொள்ளும் போது அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நான்காவது அவர்கள் நாமத்தை அறிந்திருப்பினர் அவர் என்ன செய்யறாரா, உயர்ந்த அடைக்கல் துறைப்பார். நம்மள அவர் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். முழுமையா நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட வெயில போல பிரச்சனை வந்தாலும் அவருக்கு நிழலா நமக்கு இருக்கு. எதை பார்த்தும் கவலைப்பட வேண்டாம். நம்ம கர்த்தர் வார்த்தை செவி கொடுத்தா அவர் சடமா மாற்றுவார் நம்மள. அது மாத்திர நம்ம என்ன செய்யணும், அவரை நம்பணும், அவர் தொழுது கொள்ளணும், சுத்திரத்தோடு அவர் தொழுது கொள்ளணும். அது மாத்திரல்ல, நம்ம என்ன செய்யணும், அவரை எப்பயுமே அறியிற அறிவுக்காக கர்த்தர் செபிக்கணும், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும், வேதத்தை அறிஞ்சு வாசிக்கணும். அவர் கர்த்தர் அறியணும்னு தான் அவர் விரும்புகிறார். கர்த்தர் ஒப்புக்குறிச்சு ஜெபம் பண்ணுமா?
1: ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறேன்னு சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே நமக்கு அடைக்கலம், அவர் உயர்ந்த அடைக்கலம். நான்கு விதமான காரியங்களை குறித்து நாம் கேட்டோம். முதலாவது, அவரது ஜனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். யார் அவரது ஜனங்கள்? அவர் வாக்குக்கு செவி கொடுக்கிறவர்கள் அவர் ஜனங்கள். இரண்டாவதாக, அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். மூன்றாவதாக, யார் எல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் கர்த்தரை ஆராதிக்கின்றோமோ தொழுது கொள்கின்றோமோ அவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கடைசியாக, கர்த்தரை யார் எல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ, ஆவியானவரை நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை அறிந்து கொள்கிறார்களோ, அப்படி அறிந்து கொள்கிறவர்களுக்கு அவர் அடைக்கலமாயிருக்கிறார். அப்படி அவருடைய உயர்ந்த அடைக்கலத்துக்குள் வருகிறவர்களுக்கு இரண்டு விதமான ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம். அவருடைய அடைக்கலத்தின் கீழ் ஓடி வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி வேதம் அருமையாய் நமக்கு சொன்னது. இரண்டாவதாக, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற கர்த்தரை உனக்கு நீ தாவரமாய் கொண்டபடியினாலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இந்த வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபங்கள் எடுப்போமா? தலைமுறை தலைமுறை தோறும் தகப்பன் நீரே எங்கள் அடைக்கலமாயிருக்கிறீரே, நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கின்றோம் ராஜா. அப்ப அந்த நேரத்தில் நாங்கள் கேட்டது போல, தமது ஜன்னத்துக்கு நீர் அடைக்கலமாயிருக்கிறீர். யார் யார் உங்களுடைய வாக்குக்கு செவி கொடுக்கிறோமோ அவர்களுக்கு தேவனாய் இருக்கிறீர். அவர்கள் தான் உமது ஜனமாய் இருப்பார் என்று சொன்னீரப்பா. அப்பா, எங்களை சொந்த ஜனமாக வணைந்து கொள்ளும். உடைய வாக்குக்கு முரட்டாட்டம் செய்யாதபடிக்கு உடைய வாக்குக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களா என்னையும் எங்களையும் வணைந்து கொள்ளும். எப்பொழுதுமே நாங்கள் உம்மை நம்பிக்கையாய் கொள்ள, நீரே எங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவர். எக்காலத்திலும் கர்த்தரை நம்புகிறேன் சொன்னீரே, என்ன வந்தாலும் உம்மை நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மாத்திரமல்ல, சுத்த மனசாட்சியோடு பரிசுத்த அலங்காரத்துடனும் ஆவியோடு உண்மையோடும் கருத்தோடும் நாங்கள் பாடி உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீர்தான் அந்த வாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை நோக்கி செபிக்கிறோம். உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும். வேதத்தை கருத்தாய் வாசிக்கவும் ஆவில் நிரம்பி நாங்கள் உண்மை அறிந்து கொள்ளவும் பாக்கியம் தாரும். இங்க வந்திருக்கீங்க ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாய் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டு தங்களை அர்ப்பணம் செய்கிற பிள்ளைகளை ஆண்டவரை கர்த்தத்தாமே ஆசீர்வதிக்கணும் செபிக்கின்றோம். அப்படி செய்ய போவதற்காய் நன்றி அப்பா, நன்றி. கடைசியாக, நம்முடைய அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அவர்களோடு இணைந்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? வெப் டிவியில பார்த்து கொண்டிருக்கலாம், டிவி வழியாக தன் செய்தி நீ கேட்டுக் கொண்டிருக்கலாம், எஃப்எம் ரேடியோ மூலமாக இந்த நிகழ்ச்சியை நீ கேட்டுக் கொண்டிருக்கலாம், யூடியூப் மூலமாக சோசியல் நெட்ஒர்க் மூலமாக இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். எங்களோட இணைந்து செவிங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.
0: கர்த்தாவே, ரட்சனை சந்தோஷம் திரும்ப தந்து உற்சாகத்தினாவை தாங்க முடிச்சு கேட்டாரேப்பா. அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் கூட ரட்சிப்புக்காக கண்ணீரோடு ஆத்ம பாரத்தோடு கேட்க கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். முற்றுமுடியே ரட்சிக்க வேண்டும், நித்திய ரட்சிப்பை தர வேண்டும் ஆண்டவரே. கெஞ்சுகிறமையா கெஞ்சுகிறமையா, பரலோக அக்கினி மூட வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகம் எல்லாரும் நிரப்ப வேண்டும் ஐயா. உன்னத ஆவிய சம்பூர் நிரப்புங்க நிரப்புங்க. கடைசி நாள் அபிஷேகம் ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றுமாண்டவரே. அப்பா, மாம்சமான யாவர் மேல் நாவி ஊற்றிடும் சொன்னீரே, ஊற்றுமாண்டவரே. எங்கள் குமாரர் மேலும் குமார்த்தி மேலே ஊற்றுன்னு சொன்னீரே. எங்கள் வாலிபர் மேலே ஊற்றுவேன் பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா, மூப்பர் மேலே சபைய நாவி ஊற்றுவேன் சொப்பனம் பாப்பாரு சொன்னீராண்டவர். சொப்பனத்தில் வரங்களை கொடுக்க முடிக்காய் செவிக்கிற ஆண்டவரே. ஊழியக்காரி மேலே ஊழியக்காரி மேலே ஆவி ஊற்றி அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்னு சொன்னீங்களே, அந்த அபிஷேகம் எல்லாரும் ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றுமாண்டவர். அக்கினியை போடுங்க ஆண்டவர், அக்கினியை போடுங்கப்பா. ரச்சனை சந்தோஷத்தாரு உற்சாகத்தின் ஆவி தாங்க முடி செய்யுங்க. உன்னதாவில் நிரப்புங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க ஆண்டவர். வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போட்டு நீங்க போட்டு மந்திரம் சேவனை உடைத்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பை தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் பிரச்சனை விடுதலை தரணும் ஐயா. அப்பா அப்பா மை ஸ்தோத்திரி. எத்தனை குடும்பங்களை சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாத்திருங்க ஏசப்பா, மாத்திருங்க ஆண்டவரே. அப்பா குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தர வேண்டும் படி கெஞ்சுகிறையா, கெஞ்சுகிறையா. தொழிற்சிற குடும்பங்கள் தொழில் ஆசீர்வதிக்க முடியாது கெஞ்சுறேன். சிறக்கத்தக்கதாக உதவி செய்ய யாவரும் குடும்பங்கள் ஆசீர்வீங்க. யாவரும் செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வித்து உயர்த்தணும். கேசில் இருக்கும் மக்களுக்கு விடுதலை தரணுமே, விடுதலை தரணும். பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாளம் இல்லாத குடும்பத்தில் சமாளம் தரும். காலியூர்களை தொடுங்க, சிறு பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. பெரியவங்களை தொடுங்க. உண்மைக்குள்ள கிட்டி சேரமை சார்ந்து கொள்ளும் எண்டி கொள்ள மோடு ஒன்றரை காலக்கு இறக்க பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாருமே செபிக்கணுமேப்பா, துதிக்கணும் ஆண்டவர். நீ வரப்போறீங்களா ஆண்டவரே? அப்பா எங்க போவாங்க? எங்க ஜனங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்க அப்பா. கிருபி நாவி ஊற்றுங்க, விண்ணப்பலாவி ஊற்றுங்க அப்பா. தகப்பனே தகப்பனே தகப்பனே தகப்பனே செபிச்சவங்கதான் செபிக்கிறோம். செபிக்காதவங்களும் செபிக்க அந்த வாஞ்சை குடுங்கப்பா, தாகத்தை உண்டாக்குங்க. இங்க உங்கடத்துல நாங்க பேச பயப்படுமானா? பரலோகத்துல எப்படி உங்கடத்துல பேச போறோம் ஆண்டவரே? அப்பா எல்லாருக்குள்ள இந்த பயத்தை எடுத்து போட்டு எல்லாருமே செபிக்கணும், துதிக்கணும். என் தேவனோட பேச முந்திக்கொள்ள அந்த வாஞ்சி உள்ளத்துல வைக்க முடியாது செபிக்கிறோம். எல்லாருக்கும் கிருவி நாவி விண்ணப்பத்தில் ஆவி ஊற்று வண்டுவா செபிக்கிறோம். செபிக்கிற மக்களை மாற்றுங்க. செபிக்கிறதுக்கு யாரும் வெக்கப்படக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் செபிக்கணும், துதிக்கணும். தேவனோட பேசணும் ஆண்டவரே. எங்க படைத்தவரை பேசணும் ஆண்டவரே. அப்பா எல்லாருக்கும் கிருவி நாவி விண்ணப்பத்தை ஊற்றும் ஐயா. நீங்க வரப்போறீங்க ஆண்டவரே. அப்பா அப்பா இறங்குங்க, அப்பா இறங்குங்க. எல்லாரும் உள்ளங்களை தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோட பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை நிமிடாத அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையில செய்யுங்க. உண்மை அறிந்து கொள்ள, உண்மை அண்டிக் கொள்ள, செபிக்க, துதிக்க, உண்மை ஆராதிக்க, உண்மை அறிந்து கொள்ள வாஞ்சி உண்டாக்குங்க ஏசப்பா, வாஞ்சி உண்டாக்க. இப்படியே இருப்போமானால் வரப்போறீங்களே அப்பா. என்னைக்கு அப்பா அம்மா தேடுவாங்க, என்னைக்குப்பா செபிப்பாங்க. செபிக்கக்கூடிய வாஞ்சை கொடுங்க, பொறுப்பிடுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கோங்க. எல்லா துதிகனமாக்கியும் செலுத்துறோம் யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி செய்கிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடைவதாக. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இது ஜெப நேரம். நாம் யாவரும் இந்த நேரத்தில் இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரி அவர்கள் ஜெபக்குறிப்பு சொல்வார்கள். அவரோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாமா?
0: பொருளாதார தேவையை சந்திக்கணும். நிறைய இடத்துல பொருளாதார ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டங்களா மாறி பொருளாதார ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சந்திக்கலாம். அதுக்காக ஜெபிக்கணும்.
3: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கணும். பரலோக பரிசுத்தபிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, தேசம் முழுவதும் பொருளாதார காரியத்தினால ஆண்டவரே எவ்வளவு வீழ்ச்சி அடைந்திருக்குத தகப்பனே. எசப்பா இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. பரிசுத்தாவியானவரே நீங்க இறங்கி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாக்கணும். நல்ல வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. உங்களோட உன்னத காரம் ஒவ்வொருவரையும் தாங்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எத்தனையோ பேருக்கு வேலை இல்லையப்பா ஆண்டவரே தகப்பனே. சிறு தொழில் பெரிய தொழில் செய்யற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எஸ் அப்பா இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்க. சர்வ வல்ல உரே இறங்குங்க தகப்பனே. ஆண்டவரே பொருளாதார வீழ்ச்சினால ஆண்டவரே குடும்பங்கள் எல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்காங்களேப்பா ஆண்டவரே. கத்தாவே ஏழை மக்கள் எங்க போவாங்க தகப்பனே? எஸ்அப்பா நீங்க இறங்கி ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரும் காவலே பாரங்களை நீக்கி அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே தகப்பன வேலைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பன. ஆண்டவரே தேசம் முழுவதிலும் ஆண்டவரே இந்த பொருளாதார வீழ்ச்சி நீர் முழுவதும் நீர் மாற்றி எல்லா ஜனங்களுக்கும் வேலை கிடைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பன. வாலிப சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் வேலை இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தகப்பன. அவர்களுக்கெல்லாம் வேலை ஆண்டவரே கிடைக்க படிச்சதுக்கேத்த வேலையை தந்து நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்துங்க. பெரிய காரியத்தை நீர் செய்து இந்த பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி ஆண்டவரே ஒரு பெரிய சமாதானத்தை தந்து காத்துக்கோங்க தகப்பனே. இந்த கொரோனா வைரஸை நீர் முழுவதும் நீர் மாற்றி ஆண்டவரே இந்த வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி தந்து ஆசீர்வதிப்பீராக. முழு பொறுப்பெடுத்து காத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோ தூய பிதாவே. ஆமே.
0: இந்த சிறு பிள்ளையில வாலி பிள்ளையில கடத்திட்டு போக கூடாது. எத்தனையோ பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க. வாலி பிள்ளையில கடத்திட்டு போயிட்டாங்க, சிறு பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போய் பாவமான தொழிலுக்கு உட்படுத்துறாங்க. அந்த சூழ்நிலை நடக்கூடாது. அது மாத்திர பழிவிட்டுறாங்க. இப்படி பட்ட சூழ்நிலை நம்ம தேர்த்து நடக்கூடாது. அதுக்காக நம்ம செய்யணும்.
4: ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தினால் என்னுடைய இரத்தத்தை கழுவி என்னை சுத்திகரிப்பீராக. எங்கள் தேவனாக்கி கர்த்தர் தாமே எங்க தேசத்திற்கு அப்பா இரக்கத்தை காண்பிப்பீராக. ஆண்டவரே, எங்க தேசத்துல அப்ப இனி குழந்தைகள் கடத்தப்படக்கூடாதப்பா, அப்ப சிறு பிள்ளைகள் கடத்தப்படக்கூடாதப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை கடத்தி ஆண்டவரே அவர்களை ஊனமாக்கி ஆண்டவரே பிச்சை எடுக்கிறதான இந்த அவல நிலையை எங்க தேசத்தை விட்டு மாற்றுவீராக. இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எங்க தேசத்திலிருந்து களவாடக்கூடாது. ஆண்டவரே, இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எந்த ஒரு சிறு பிள்ளைகளும் அப்பா எங்க தேசத்திலிருந்து யாரும் கடத்தப்படக்கூடாது. அப்ப இப்படி கடத்தப்படுகிற ஒவ்வொரு மாபியா கேங்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக, அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. தகப்பனே, இனி இப்படியாப்பட்ட நிலைமை எங்க தேசத்துல இருக்கக்கூடாது. எந்த ஒரு குழந்தைகளும் கடத்தப்படக்கூடாதப்பா. ஆண்டவரே, குழந்தைகள் கடத்தப்பட்டு இனி தவறான வழியில் அவர்களை ஈடுபடுத்த வைக்க கூடாதப்பா. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்தருளுங்க. இப்படியாப்பட்டதான காரியத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொரு சகோதரனையும் அப்போ ஒவ்வொரு சகோதரியும் தேவனாகி கர்த்தர் நீங்க சந்திப்பீராக. ஆவியானவர் அப்பா தாமே அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. அதே போல எங்க தேசத்துல அப்பா சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாதப்பா. அன்றுவரே அப்பா, சொந்த தகப்பனே அப்பா, அன்றுவரே அப்பா இந்த காரியங்களை செய்கிறாங்களே, இரக்கத்தை காண்பித்தருளுங்க. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்து அன்றுவரே இப்படியாப்பட்ட நிலைமைகளை மாற்றுங்க. ஒவ்வொரு பெற்றோரோடு தேவனாகி கர்த்தர் இடைப்படுங்கப்பா. தங்கள் பிள்ளைகளை நாணத்துல வளர்க்கக்கூடிய அந்த அப்பா கிருபைகள் அவர்களுக்கு தாரும். அன்றுவரே இப்படியாப்பட்ட மக்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக. இப்படியாப்பட்ட ஜனங்களை தேவனாகி கர்த்தர் தொடுவீராக, மனமாற்றத்தை தருவீராக அப்பா. அன்றுவரே, இனி சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாதப்பா. இரக்கத்தை எங்க தேசத்திற்கு காண்பித்து அன்றுவரே எங்க சிறு பிள்ளைகளுக்கு தேவனாகி கர்த்தர் அன்றுவரே இரக்கத்தை காண்பித்து ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் எங்க ஏசப்பா தாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா கெஞ்சு கேட்கிறோம். ஆவியானவர் அப்பா தாமே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யுங்க, ஆட்கொள்ளுங்கப்பா. மகிமையுள்ள கிரிகளை நடப்பீங்க ஏசப்பா. எல்லா ஜபங்களையும் ஆண்டவராகிய அப்பா கிறிஸ்தேசுபின் விளையற பெற்ற நாமத்தில் கெஞ்சுரோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென்.
0: ஸ்தோத்திர ஆண்டவரே, மே நன்றியோடு மே துதிக்கிறோம். மகத்துவமுள்ள ராஜாவையும் மே துதிக்கிறோம். மகிமையின் தேவனையும் மே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சுரோம் தகப்பனே. எங்க தேசத்துல காணப்படுற இந்த கொரோனா வியாதி எங்களை விட்டு அப்புறப்படுத்த முடியாது கூட கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்க அப்பா டாக்டர்ஸுக்கு நர்சுங்களுக்கு நேற்று 90 பேருக்கு முடியலன்னு சொன்னாங்க. ஆண்டவரே, இப்படி படிச்ச உள்ள எங்க தேசத்துக்கு இங்க தான் வராம பாதுகாக்கணும் ஆண்டவரே. உம்மை தவிர எங்களுக்கு யார் இருக்கு ஆண்டவரே? நீங்க தான் காக்கணும் சுவாமி. எத்தனையோ பேர் ஆண்டவரே டாக்டர்ஸ் இப்ப நர்சுங்க ஆண்டவரே அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க சப்பா. அவங்களெல்லாம் குணமாக்க முடியாது செவிக்கிறோம். அது மாத்திரல ஆண்டவரே, அவங்க எல்லாம் எத்தனையோ பலவீனத்தால் கட்டப்பட்டிருக்காங்க, விடுவிங்க ராச்சா. ரத்தம் டெஸ்ட் பண்றவங்களுக்காக, ரத்தம் எடுக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். அவங்களை எந்த கொரோனா வைரஸும் தாக்காதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் சப்பா. எங்க காவல்துறைக்கா செவிக்கிறோமே, அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் சப்பா. அன்பின் ஆண்டவரே, மருந்தடிக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம், அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும். எத்தனையோ பேர் இந்த வியாதி கொள்ளை கொண்டு போயிடுச்சு சுவாமி. எத்தனையோ ஆத்துமாக்களும் மறித்து போயிட்டாங்க ஆண்டவரே. அப்ப அந்த மரணம் வராதபடிக்கு எங்க தேசத்தை நீங்க பாதுகாக்க வேண்டும் வாங்கி செபிக்கிறோம் ராஜா. என் தேவனே, என் தேவனே, நீங்க இறங்க வேண்டும் அப்பா, இறங்க வேண்டும் ராஜா, இறங்க வேண்டும் ஏசப்பா. எங்க தேசத்துல பாருங்க ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் மறிச்சு போயிட்டாங்கப்பா. எங்க குன்னூர் பகுதியை பாதுகாக்கணும் ஆண்டவரே. எங்க குன்னூர்ல யாருக்கும் இந்த பலவீனம் வரவே கூடாது ஏசப்பா, வரக்கூடாதப்பா. எங்க குன்னூர் மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும். எங்களுக்கு அண்ணியா அப்பா ஊட்டி மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. எங்களுடைய அப்பா கோத்தரி மக்கள் ரட்சிக்கப்படணும். அங்கே நேற்று யாருக்கும் இருக்குன்னு சொல்றாங்கப்பா. எல்லா வியாதி குணமாக்குங்க அப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. நீ அப்பா கூடலூர் மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவனை பார்த்துருந்து கெஞ்சுகிறோம், யாருக்கும் இந்த வியாதி இருக்கக்கூடாது அப்பா. பலவீனத்தை நீக்கி போட முடியாது செபிக்கிறோம். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதி வியாதி ஒன்றில் நீக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நீக்கி போட முடியாது, கெஞ்சி செபிக்கிறோம், கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே அப்பா அவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். குந்தா பக்கத்து மக்களுக்காக செபிக்கிறோம், பந்தலூர் மக்களுக்காக செபிக்கிறோம். எல்லாரையும் நீர் குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. தமிழகம் முழுவதும் நீர் இறங்க வேண்டும் ஆண்டவரே. எங்க தமிழகத்துக்கு இறங்குமப்பா, இறங்குமப்பா ஆண்டவரே. இயேசுவே இறங்குமப்பா. 8 கோடி ஜனங்களுக்கும் இந்த வியாதி இருக்கக்கூடாது ராஜா. பலவீனத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. நீர் எவ்வளவு பேர் குணமாக்கிருக்கீங்க, கொடான கொடி ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இந்த வியாதி நாளுக்கு பரவாதபடி காத்துக்கொள்ளுங்க, அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. காற்றின் கடலையும் பார்த்து இறையாதேன்னு சொன்னீங்க அப்பா, அங்கு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர், நீர் சொல்லாக நீர் கட்டளை நிற்கும் அப்பா. எங்க
3: தமிழக மக்களுக்கு இறங்குமப்பா இறங்குமப்பா. எத்தனையோ மாவட்டத்தில் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. அவங்களெல்லாம் நீர் குணமாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யேசப்பா. 138 கோடி ஜனங்களையும் நீர் பொறுப்படுத்திக்கோங்க. யாருக்குமே இந்த பலவீனம் வரக்கூடாது ரச்சா. யாருக்குமே இந்த பலவீனம் வியாதிகள் யாதையும் தொடக்கூடாது ஆண்டவரே. என் தேவனே என் தேவனே நீர் இறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். 138 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டும் அறிந்து கொள்ளும் எண்டிக் கொள்ள உண்மை சார்ந்து கொள்ளும் மூடு இருக்கு கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யப்பா. நானே இல்லை அவற்றை சிற கத்தனு சொன்னீங்க. ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க குணமாக்குங்கப்பா. பலவீனம் யாரையும் தொடக்கூடாதப்பா. யாரு உயிர் சேதம் வரக்கூடாது ஆண்டவரை காப்பாத்துங்க. ஆண்டவரை காப்பாத்துங்க. உயிர் சேதம் யாருக்கும் வரக்கூடாதப்பா. அவங்க நாம் மகிழப்படட்டும். எல்லா துதி கனமாக்கி உங்க செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரவ பிதாவே. ஆமே.
0: உங்க சகோதர சகோதரிகளே ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆப் ஜீஸ் வெப்சைட்ட பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆப் ஜீசஸ் தாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144 1921 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 8144 1921 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியம் வெளியே ஒழித்து போயிருவாங்க. சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோட ஏதாவது நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் acinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: வெளிப்படுத்தும் விசேஷம் 22:12.
2: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
2: அவனவனுடைய கிரியைகளின்படி,
1: அவனவனுடைய கிரியைகளின்படி
2: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்,
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
2: என்னோட கூட வருகிறது,
1: என்னோட கூட வருகிறது. ஆமா அருமையானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, நான் வரும்போது அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட வருகிறது அப்படி சொல்றாரு. ஆண்டு வரும்போது இந்த உலகத்துல எதுக்காக எதெல்லாம் கர்த்தருக்காக நம்ம செஞ்சிருக்கோமோ, ஒரு வழிக்கு கர்த்தருக்காக ஒளிஞ்சிருக்கலாம், கர்த்தருக்காக போராடிச்ச வீத்திருக்கலாம், கர்த்தருக்காக ஊழியத்தை தாங்கியிருக்கலாம், என்ன நம்ம செஞ்சிருக்கோமோ அந்த கிரிகளை கர்த்தராக இயேசுகிட்டு வரும்போது அவன் அவனுக்கு அளிக்கும் போல என்னோட கூட வருகிறது. ஆண்டவரை இயேசுகிட்டு வரும்போது நம்ம கர்த்தருக்காக செய்த ஒவ்வொரு பலனும் அவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்காக என்ன கிரியை செய்திருக்கோமோ அந்த பலனை கர்த்தர் கட்டாயம் கொண்டு வருவார். அது மாத்திரல்ல, 62:12.
2: கிருபையும் உம்முடையது ஆண்டவரே,
1: கிருபையும் உம்முடையது ஆண்டவரே.
2: தேவரீர்,
1: தேவரீர்
2: அவனவன் செய்கைக்கு தக்கதாக,
1: அவனவன் செய்கைக்கு தக்கதாக
2: பலன் அளிக்கிறீர்,
1: பலன் அளிக்கிறார். அதான், அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறார். கிருப கர்த்தருடையது. அவனவன் செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் என்ன செய்யறார், பலன் அளிக்கிறார். அப்ப நம்ம இந்த உலகத்துல இருக்க மட்டும்தான் நம்ம எதையாவது கர்த்தருக்காக செய்ய முடியும். நம்ம உலகத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொண்ட அப்புறம் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த உலகத்திற்கு மாதிரி எதை நம்ம அதிகமா செவிக்கணும். பாருங்க, எங்க பார்த்தாலும் மழை, மழையினால எவ்வளவு ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப நம்ம செவிக்கணும், இல்லாட்ட நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், கர்த்தரை பற்றி யாருக்காக சொல்லணும், இல்லாட்ட நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை எதாவது தாங்கணும். கர்த்தருக்காக எதை செய்தாலும் அவர் அவங்க அவங்க கர்த்தராகி தேவன் வரும்போது அவர் கட்டாயம் அந்த பலனை கொண்டு வருவார். யாரையும் கர்த்தர் வெறுமையா விடுகிற தேவன் அல்ல. நம்ம ஒவ்வொரு தேவைகளும் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். ஏன்னா நம்ம செய்யறது அவருக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 56:8.
2: என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர்.
1: நம்ம அலைச்சல கூட கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறாரா? எண்ணி வச்சிருக்கிறாரா? நம்ம அலைச்சலே கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறாரு. தேவரீன் அலைச்சலை எண்ணி வைத்திருக்கிறீர்.
2: என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும்.
1: என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் வையும்.
2: அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறதுங்களா?
1: நம்ம அலைச்சலை எண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம கண்ணீர்லாம் நினைச்சாரு அவரு கணக்கில் வச்சிருக்கிறாரு. அம்மா, அது இப்போ நீங்க செய்த ஒவ்வொரு உதவிகளையும் கர்த்தருக்காக ஒளிஞ்சீங்கன்னா அதையும் கர்த்தர் கணக்கில் வைப்பாரு. கர்த்தருக்காக நீங்க செபித்தீங்கன்னா அதையும் கணக்கில் வைப்பாரு. கர்த்தருக்காக நீங்க ஏதாவது ஊழியத்தை தாங்குறீங்க அதையும் கர்த்தர் கணக்கில் வைப்பாரு. அது அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருது. நீங்க என்ன கர்த்தர் செய்தீங்களோ அந்த பலன் நம்ம கர்த்தர் வரும்போது உங்களுக்கு கொண்டு வருவார். இந்த நாட்கள் நம்ம என்ன செஞ்சிருக்க, வேஸ்ட் பண்ணிடவே கூடாது. நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னா காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். நம்ம சான்று சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுது. வாசித்து பாருங்க, லூக்கான் சுவிசேஷம் 21:25.
2: சூரியனிலும்
1: சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும்
2: அடையாளங்கள் தோன்றும்.
1: அடையாளங்கள் தோன்றும். இப்ப சூரியன்ல வாட்டர் வளர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. இப்ப சந்திரன் ஏதோ சந்திரன் கருப்பா இருக்குன்னு சொல்றாங்க. எத்தனையோ காரியம் சொல்றாங்க இல்லையா? அடையாளங்கள் தோன்றும்.
2: பூமியின் மேலுள்ள
1: ஜனங்களுக்கு
2: தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும்.
1: பூமியில் உள்ள ஜனங்களுக்கு என்ன தத்தளிப்பும் இடுக்கும். மழை வந்துருச்சு, என்ன செய்யறது? மழை பாருங்க, சென்னையில மக்கள் எல்லாம் கலங்குற, சென்னை மாத்திரம் இல்ல, செங்கல்பட்டு மாவட்டம், இது இன்னும் நிறைய மாவட்டங்கள்ல தண்ணி புகுந்து காடுகள் எல்லாம் தண்ணி கிடக்குறது. நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. எல்லாம் இடுக்க தானே, இடுக்கங்களும் தத்தளிப்பும் ஜனங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுது.
2: சமுத்திரமும்
1: சமுத்திரமும்
2: அலைகளும் முழக்கமா இருக்கும்.
1: பாத்தீங்களா, சமுத்திரமும் அலைகளும் முழக்கமா இருக்கு. எங்க பார்த்தாலும் காத்து பலவிதமான சமுத்திரமும் அலைகளும் முழக்கமா இருக்கும். கத்து சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுது. நம்ம ஆண்டு வருது, அதனாலதான் நாட்கள் பொல்லாத ஆண்டு காலத்தை என்ன செஞ்சிடணும், பிரயோஜனப்படுத்திக்கணும். நாட்கள் வேஸ்ட் பண்ணிடவே கூடாது. கத்தர் வரப்போறார். அல்லேலூயா. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சரி, நம்ம என்னெல்லாம் செய்யணும், கத்தர் வரப்போற நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:3
2: ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து.
1: நமக்கு பெரிய பாரத்தை ஆண்டவர் கொடுக்கல. நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து. நமக்கு பெரிய காரியத்தை நமக்கு ஆண்டவர் சொல்ல, நீ என்ன ஆண்டவரை பத்தி கேட்டிருக்க, கேட்டு பெற்றுக்கொண்டதை நினைவு கூறும்படி
2: அதை கை கொண்டு மனம் திரும்பு.
1: அந்த வசனத்தை என்ன செய்யே, கை கொண்டு மனம் திரும்பு.
2: நீ விழித்திராவிட்டால்,
1: நீ விழித்திராவிட்டால்
2: திருடனை போல் உன்மேல் வருவேன்.
1: திருடனை போல் உன்மேல் வருவேன்.
2: நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய்.
1: நான் உன்மேல் வர்ற வேலையை என்ன செய்யாதிருப்பார், அறியாதிருப்பார். அதுதான் கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. மனம் திரும்ப என்ன செய்யணும், நம்ம ஆண்டு அறியாத காலத்துல நம்ம மனம் போல வாழ்ந்திருப்போம். உதாரணத்துக்கு சினிமா பாட்டு கேட்டிருப்போம், பாட்டுலாம் நாடகம் பார்த்துருப்போம், சினிமா பார்த்துருப்போம், பலவிதமான பாவங்கள் கோபப்பட்டிருப்போம், பொறாமப்பட்டிருப்போம், எரிச்சல் இருக்கும். இப்படி நிறைய காரியங்கள் நமக்குள்ள இருந்துச்சு. இப்ப என்ன செய்யணும், மனம் திரும்ப என்ன செய்யணும், அந்த காரியத்திலிருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். கேட்டுக்கொண்டு நினைவு கூர்ந்து அது கை கொண்டு மனம். எத்தனை வசனம் கேட்டிருக்கோம், கர்த்தரை கூட பேசி நீங்க வேதத்தை வாசித்திருப்பீங்க, கர்த்தரை கூட பேசியிருப்பாரு. இப்ப நீங்க வேத வாசிக்கும் போது, நீங்க டிவியில வசனம் கேட்கும் போது, எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் உங்களோட பேசியிருப்பாரு. அதை கேட்டுக்கொண்டு நினைவு கூர்ந்து என்ன செய்யணும், மனம் திரும்பணும். கர்த்தர் வரப்போறாரு. ஏன்னா அதை விழித்திருக்கா விட்டால் திருடனை போல வருவார். திடீர்னு வருவார். ஏன் அப்படி சொல்றாரு, திருடனை போல திருட வர்றது யாருக்குமே தெரியாது. அதுதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை நமக்கு சொல்றாரு. திருடந்து எப்போ வருவார், என்ன வருவான், என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம், அன்னைக்கு போலீஸ் எல்லாம் காவல் போட்டு நம்ம ரொம்ப பத்திரமா நம்ம வீட காத்துருப்போம், நம்மளையும் காத்துக்கொள்வோம். ஆனா திருடு வர்றது யாருக்கும் தெரியாது. அதே போலதான் சொல்றாரு, நீ கேட்டுக்கொண்ட வகையில் நினைவு கூர்ந்து மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நம்ம மேல திருடனை போல வருவேன் அப்படின்னு அன்றை சொல்றாரு. நம்ம என்ன செய்யணும், அன்று கேட்ட ஒவ்வொரு வசனையை கை கொண்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். நம்ம வாழ்க்கை நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். நம்ம நாளுக்கு நாள் நம்ம வாழ்க்கை புதிதாக்கப்பட வேண்டும். பழைய ஏதோ ஒரு வாழ்க்கையா, பழைய வாழ்க்கையை நம்ம இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துக்கள் இருந்தா புது சிற்சியா இருக்கணும். பழையவெல்லாம் ஒளிந்து போற எல்லாம் புதிதான் என்ன. நம்ம கிறிஸ்துக்கள் இருந்தால் நம்ம புது சிற்சியா மாற வேண்டும். ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே என்ன புது சிற்சியா மாத்துக்கு, நாளுக்கு நாள் நாட்களும் இறுதி மாற வேண்டும் ஐயா. என் சிந்தனைகள் மாற வேண்டும் ஆண்டவரே. எனக்கு கோபம் வரக்கூடாது. கோபம், எரிச்சல், கசப்பு, வெறுப்பு இதெல்லாம் என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. என்னை புது சிருஷ்டியா மாத்தும். நம்மளால முடியாது, கத்துட்டு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை எப்படியாவது ஒரு புது சிருஷ்டியா மாத்தும் ஆண்டவரே, என்னை மாத்தும் சொல்லி நம்ம கேட்டா கத்த நிச்சயமா நம்மள மாத்துவார். 2 Corinthians 5:17
2: இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால்,
1: ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால்
2: புது சிருஷ்டியா இருக்கிறான்.
1: நம்ம எப்படி இருக்கோமா, ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தா நம்ம இதுலதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்துக்குள்ள இருக்கமா, கிறிஸ்து விட்டு வெளியே இருக்கிறமான தெரிஞ்சுக்கணும். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா எப்படி இருக்கிறான், புது சிருஷ்டியா இருக்கிறான்.
2: பழையவைகள் ஒளிந்து போயின,
1: பழையவைகள் ஒளிந்து போயின,
2: எல்லாம் புதிதாயின,
1: எல்லாம் புதிதாயின. ஒரு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமா, நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்தா புதிய சிருஷ்டியா இருப்போம். புதிய மாறி நாளுக்கு நாள் நம்ம ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யும் போதெல்லாம் கர்த்தர் நம்மளோட பேசுவார். இது தப்பு தப்புன்னு சொல்லி பரிசுத்தவான் மக்கள் இருந்தால் சகலத்தையும் போதிப்பார். அதான் பரிசுத்தவன் இருந்து பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்ப பரிசுத்த அதான் கிறிஸ்துக்குள்ள இருக்கமா, கிறிஸ்துக்கு வெளியே இருக்கிறோமா, அது நம்ம தான். நம்மளே நம்மளுக்கு தலைஞ்சா நமக்கு தெரியும். கிறிஸ்துக்குள்ள இருந்தா பழைய காரியம் நம்மளை விட்டு விலகி இருக்கணும். பழைய காரியத்துல புல்லா மாறி இருக்கணும். அதான் சொல்லுவோம், ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்க, பழையவெல்லாம் ஒளிந்து போ. நம்ம எங்க இருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமா, கிறிஸ்து விட்டு வெளியே இருக்கிறோமா, நம்ம அப்படி ஆராய்ஞ்சு பார்த்து ஆண்டு கருத்துல ஒப்பு கொடுக்கணும். அதான் சொல்றாரு, நம்ம பழைய காரியத்தை விட்டு விலகணும். அப்ப அதான் சொல்றாரு. இப்ப என்னன்னா, நாட்கள் அதிகமா கத்திர வருகிற சமயம் இருந்துச்சு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நமக்கு அறியாத காலத்துல அவர் காணாதடி போல இருந்தாராம். இப்போதோ எல்லா மனிதருக்கும் மனம் திரும்ப வேண்டும் கட்டளை கொடுக்கிறார். வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 17:30.
2: அறியாமையுள்ள காலங்களை,
1: அறியாதமுள்ள காலங்களில்
2: தேவன் காணாதவர் போல் இருந்தார்.
1: தேவன் காணாதவரை போல் இருந்தார்.
2: இப்பொழுதோ,
1: இப்பொழுதோ
2: மனம் திரும்ப வேண்டும் என்று,
1: மனம் திரும்ப வேண்டும் என்று
2: எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார்.
1: எங்குமுள்ள மனுஷர் உலகம் முழுக்க எல்லா மனுஷருக்கும் கட்டளையிடுறார். இன்றைய நம்ம அறியாத காலங்கள்ல அவர் நம்மள என்ன செய்ய, அறியாத காலம் என்னென்னமோ தப்பு பண்ணிருக்கோம், நம்ம தெரியாத எவ்வளவு பாவம் பண்ணிருக்கோம். அப்ப கர்த்தர் என்ன செய்யற, காணாதவரை போல இருந்து இப்பொழுதோ எல்லாரும் சரி, எங்கும் உள்ள மனிதர் யாவருக்கும் என்ன செய்யறா, மனம் திரும்ப வேண்டும் சொல்லி கட்டளை எடுக்கிறார். நம்ம பழைய பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பழைய காரியங்கள் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம தான் பாதுகாக்கணும். ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து மாத்தும் ஆண்டவரே, நம்ம கேட்டா அவர் நமக்கு உதவி செய்வார், அவர் நம்மளை மாத்துவாரு. நம்ம கேட்கணும், ஆண்டவரே இந்த காரியத்தில் ரொம்ப கோபம் வருது, பராம வருது, கசப்பு வருது, வெறுப்பு வருது, வைராக்கி வருது, எனக்கு எரிச்சல் வருது, மற்றவங்களை பார்த்து எனக்கு பிடிக்க மாட்டேன்று இப்படி எல்லாம் இருக்குது அப்பாண்ட. நம்ம கேட்டா மாத்துவார், கேட்காட்டா மாத்த மாட்டார். அதை கேளுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனோ பெற்றுக்கொள்ளும்னு ஆண்டவடி பார்த்து வசனம் சொல்லுது. நம்ம கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கை மாற வேண்டும், இன்னும் இப்பதான் கோபப்படுறேன், இன்னொன்னு இப்படியா தான் இருப்பாரு கேப்பா, பழைய வாழ்க்கை இப்படியே இருக்குப்பா, எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே, எனக்கு கசப்பு வெறுப்பு மற்றவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுப்பா, இந்த குணங்களை மாற வேண்டும் ஆண்டு சொல்லார். ஒருவர் ஒருவர் எப்படி இருக்குமா, 4:8.
2: அன்பில்லாதவன்,
1: அன்பில்லாதவன்
2: தேவனை அறியான்,
1: தேவனை அறியான்,
2: தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
1: தேவன் அன்பாக இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு, அன்பாகவே இருக்கிறார். நம்மள என்ன செய்யணும், நம்ம தேவனே அன்பா இருக்கு, நம்ம என்ன செய்யணும், ஒருவர் ஒருவர் அன்பா இருக்கணும். அன்பா அன்பு ஆண்டவரே இருக்கு, அன்பை தாரும், அன்பின் அபிஷேகத்தை தாரும். எனக்கு அது பரிசுத்தான மக்கள் வந்தா தான் அந்த அன்பு வரும். அப்பதான் மற்றவங்களை பார்த்த கோபம் வராது, எரிச்சல் வராது. அவங்க தப்பு பண்ணா கூட மன்னிக்கணும்னு சொல்லி மக்கள் ஒரு எண்ணம் வரும். இந்த அன்பு இல்லாதனாலதான் மற்றவங்களை பார்த்தா கோபம் அப்படிலாம் வருது. இப்ப நம்ம மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் அறியாத உள்ள காலத்துல கர்த்தர் எப்படி இருந்தாரா, காலத்தில் இப்பொழுதோ எங்கும் உள்ள ஜனங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் சொல்லி கட்டளை கொடுக்கிறார். உலகம் முழுவதும் நமக்கு மாத்திரல, உலகத்தில் முழுவதும் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் சொல்லி தேவன் கட்டளை கொடுக்கிறார். நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே மனம் திரும்ப கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். 2 Peter 3:9.
2: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி,
1: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி
2: கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து,
1: கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து
2: தாமதமாயிராமல்,
1: தாமதமாயிராமல்
2: ஒருவரும் கெட்டு போகாமல்,
1: ஒருவரும் கெட்டு போகாமல்
2: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி
1: பாத்தீங்களா, ஒருத்தர் கூட என்ன செய்யக்கூடாதா, கெட்டு போகாமல். அவங்க என்ன செய்ய எப்படி விரும்புறாரா, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி
2: நம் மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார்.
1: அவங்க மேல் நீடிய பொறுமை, ஒருவர் கூட கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப சொல்லி தான் கர்த்தர் இன்னும் நீடிய பொறுமையா இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் நம்ம மேல நீடிய பொறுமையா இருக்கார். இப்ப ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே நான் மனம் திரும்ப எனக்கு உதவி செய்யுமாப்பா, பழைய சுபாவம் மாறணும் ஆண்டவரே. நான் சும்மா கிறிஸ்தவங்க சொல்றது இல்லப்பா, நான் கிறிஸ்து உண்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர் கேட்கணும். ஆண்டவரே நான் உண்மை போல மாற்றும் ஐயா, என்னை மாற்றும் சுவாமி, நான் மனம் திரும்ப வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. பழைய சுபாவம் இருக்கிறப்ப மலை சிலர் பழைய முந்தி கொஞ்சம் கோபப்பட்டு இருப்பாங்க, இப்ப அதிகமாக கோபப்படுவாங்க. இன்னும் நம்ம என்ன சொல்ல, மனம் திரும்பல ஆண்டவர் நம்மளை பார்த்தான்னு சொல்ல, அவரு ஒருவரு கூட கெட்டு போகாத, ஒருவரும் என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும் சொல்லி அவர் என்ன செய்யணும், இன்னும் நீடிய பொறுமையா இருக்கிறார். மனம் திரும்பி இருக்கம்மா, இல்ல பழைய சுவாவே இருக்குதா, இல்ல நம்மத உள்ள தலைசி பார்த்து ஆண்டவரே எனக்கு மனம் திரும்பக்கூடிய கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி கர்த்தரை கேட்கணும். கர்த்தராகிய தேவன் கடைசியை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, லூக்காவின் சுவிசேஷம் 24:47.
2: அன்றியும்,
1: அன்றியும்
2: மனம் திரும்புதலும்,
1: மனம் திரும்புதல் பாத்தீங்களா, அன்றியும் மனம் திரும்புதலும்
2: பாவ மன்னிப்பும்,
1: பாவ மன்னிப்பும்
2: எருசலேம் தொடங்கி,
1: எருசலேம் தொடங்கி
2: சகல தேசத்தாருக்கும்,
1: சகல தேசத்தாருக்கும்
2: அவருடைய நாமத்தினாலே,
1: அவருடைய நாமத்தினாலே
2: பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது,
1: பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. பாத்தீங்களா, அவர் நாமத்தினுமே ஒவ்வொருவரும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு பற்றி தான் பிரசங்கப்பட வேண்டியது அப்படி சொல்றாரு. 48,
2: நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள்.
1: சீசர்கள் தான் அவங்க மற்றவங்களுக்கு சாட்சியா இருந்தாங்க. ஒரு காலம் மீன் பிடிக்க போனாங்க, நாங்களே இப்படி இருக்கு, இவங்க காரியம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க மற்றவங்களை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியில சீசர்களை மனம் திரும்பினாங்க. இவங்கதான் உங்களுக்கு சாட்சியா இருக்காங்கன்னு சொல்றாரு. அதே போல நம்ம வாழ்க்கையிலையும் கூட மனம் திரும்ப வேண்டும், பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பத்தி தான் பிரசங்கம் பண்ணப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கடைசியாக நம்ம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அது பழைய சுபாவம் நம்ம விட்டு மாறணும். ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்து எப்படி இருக்காங்களா, புது சிற்றியன் பழையவல்ல, பழைய காரியம் பழைய சுபாவம் நம்ம விட்டு ஒளிந்து போனோம். புது ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியார், பழையவெல்லாம் என்ன செஞ்சிருச்சான் ஒளிஞ்சு போய் எல்லாம் புதிதான். நம்ம வாழ்க்கையில எல்லாம் புதிதான் ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே நீ மாற்று ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். செவிப்பிக்கலாமா? ஸ்தோத்ர ஆண்டவரே, மீ நன்றியோடு மீ துதிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, மீ போற்றுகிறோம், மீ வாழ்த்துகிறோம். அனுகிற சுவாமி ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சம்மான் தேர்லி சந்தோஷ தேர்லி ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாச்சு பேக்கிறோம். கேளுங்க, உங்களுக்கு சந்தோஷம் நிறைவா இருக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுறோம். இந்த மகிழ்ச்சி பாக்குற ஒவ்வொரு மக்களையும் சமாந்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப வேண்டும்னு செபிக்கிறோம். மகிழ்ச்சியை தர முடியாது செபிக்கிறோம். கத்தடி மகத்துமில் நாம் அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறையா. அவங்களை பலப்படுத்துங்க. அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், குணப்படாத மக்கள் குணப்படணும், பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் செய்யுள்ள சாட்சியாய் மாற்றும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க சப்பா. மந்திரம் செய்வனையும் பெல்லிசுனிங்களை உடைத்து போடும், பிசாசுங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும், கடன் பிரச்சனை மாறணும் ஐயா. அவங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று கேட்கிற ஐயா. பிரிந்து குடும்பம் இணைக்கணுமையா, சமாளம் இல்லாத குடும்பங்கள் சமாளத்தை தரணும் ஐயா. அப்பாமே துதிக்கிறோம், அறிந்து கொள்ளமே அண்டிக்கொள்ள கிருவச்சை முடியாச்சுக்கிறோம். தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்கு மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்கணும். ஆத்தும கண்களை திறந்து விடுங்க, அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பாமே ஸ்தோத்திரம். செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க சப்பா. அண்டு ஒரே உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்துல காணப்படுற எல்லா பிரச்சனையும் மாற வேண்டும் ஐயா. எல்லாரும் அதிசயங்களை செய்ய வேண்டும், எல்லார் வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா செய்ய வேண்டும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே மே துதிக்கிறோம். ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மாற்றம் கிச்சொலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேஜுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்தர் நம்ம செவத்தை கேட்ட சந்தோஷமா இருங்க.
3: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
3: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரி மாணவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க, பரிசுத்தவனையார் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனையார் தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
3: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
3: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
0: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்திய

0: நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB0COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1049100000229. மே காட் பிளஸ் யூ.
1: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andofjesus.in. God bless you.

0: தான், தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹலேலூயா. அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ரெண்டாவதாக பரலோகத்துக்கு போகணும் சொல்ல நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, 1 கொரிந்தியர் 2:9
1: எழுதியிருக்கிறபடி
0: தேவன்
1: தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: யாரு கொடுக்கிறார் பாருங்க, தேவன் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை
0: கண் காணவும் இல்லை
1: காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை.
0: மனுஷருடைய இதயத்தில் தோன்றும் எது? தேவனுடைய ராஜ்யத்தை கண் காணவும்ல, காது என்ன செய்யல, கேட்கவும் இல்ல, இதயத்துல மனிதருடைய இதயத்துல தோன்றவும் இல்ல. ஆண்டவர் அன்பு தேவனிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறும்போது நமக்கு அந்த வீட தராரு. வாசித்து பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா
0: பாத்தீங்களா? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறவங்களுக்கு என்ன செய்யறாங்க?
1: வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: சுதந்திரிக்கிறவர்களும் தெரிந்து கொள்ளவர் என்ன வாக்குத்தான் சொன்னார், என் பிதா வீட்டுல அநேக வாசத்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாத இருந்தவங்களுக்கு சொல்லியிருப்பேன், திரும்ப வந்தவங்களை என்ன செய்வேன், என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்துல அந்த வாக்குத்தத்தை நம்பி கர்த்தரிடத்தில் அன்பு கூறினவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் போக வேண்டும். இந்த உலகத்தை நம்பி யாரும் வளர்ந்தாலும் உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. வெங்காயம் விரிச்சா என்ன இருக்குது? அதுல என்னதான் இருக்குது? தோல் தான் இருக்குது. தோல் எத்தனை எவ்வளவு விரிக்கிறோங்க அத்தனை தோல் தான். ஆனால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த உலகத்தை விட்டு கர்த்தரை நோக்கி நம்ம எப்போதும் ஜெபம் துதி ஸ்தோத்திரம் உள்ளத்துல பாடிக்கொண்டே இருப்போமானா கர்த்தர் ராஜ்யத்துக்கு கட்டாயம் போக முடியும். இந்த உலகத்துல நான் உலகம் எனக்கு வேணும் உலகம் வேணும்னு சொல்லி நீங்க என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும் கடைசியில ஒண்ணுமே இல்லை. பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறாரு 1 கொரிந்தியர் 7:31
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: அதை
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்
0: இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்து வேஷம் என்ன செய்ய போகுது? கடந்து போறீங்க. உலகத்துல என்னதான் செஞ்சாலும் எல்லாமே ஒரு நாள் கடந்து போகும். கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாரு. ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? அதே சொன்னார், என் பிதா வீட்டில் அநேக வாக்குஸ்தலம் உண்டு. அப்படி இல்லைன்னா சொல்லியிருப்பேன், மறுபடியும் வந்து உங்களை இறைச்சி என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர்களை கர்த்தர் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு. யாருக்கு கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு? ஆண்டிடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு. அல்லேலூயா. முழு மனதோடு அவரத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதாங்க சொல்றாரு, அன்பு கூற வேண்டும், அழியாத அன்பு. பணம் கொடுத்தா ஆண்டுகிட்டு போகணும், பணம் இல்லைன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு வேணும், கர்த்தர் எனக்கு வேணும் அப்படிங்கிறது அன்பு கூற வேண்டும். எபேசியர் புத்தகம் 6:24
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
0: அழியாத
1: அன்புடனே
0: அன்பு
1: கூறுகிற யாவரோடும்
0: பாத்தீங்களா? அழியாத அன்பு. என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போதும், என் இயேசு போதும். அந்த அன்பு கூடும் போது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பார். இன்னைக்கு தெரியாது, பரலோகத்தில் அவருக்கு பெரிய சிங்காசனம் கழிச்சிருக்கிறார். அங்க ஒரு ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருப்போம். அதெல்லாம் பார்த்தா இப்ப பார்த்தா அதை யோசிக்க முடியாது. என்ன அதான் சொன்னார், கண் காணவும் இல்ல, காது கேட்கவும் இல்ல, இதயத்தில் அதை என்ன செய்ய முடியாது, உணர்வு தோன்றவும் இல்ல. அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கும்போது தான் பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். உடனே ஆயத்தப்பட முடியாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் உங்களோட என்ன பேசுறாருன்னு சொல்லி நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி அன்பு கூறுனு சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 2:37
1: இயேசு அவனை நோக்கி
0: உன்
1: தேவனாகிய கர்த்தரிடத்தில்
0: உன்
1: முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும்
0: அன்பு
1: கூறுவாயாக.
0: முழு இதயத்தோடும் முழு ஆத்மத்தோடும் முழு மனதோடும் கர்த்தரிடத்தை என்ன செய்யணும்? அன்பு கூறணும். பாதி உலகத்துக்கும் பாதி இயேசுக்கு இருக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டார், முழுகிறத்தோடும் ஆத்மாத்தோடும் மனதோடும் அவர்கள் அன்பு கூறும் மனுஷனா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்பி நீ வாழக்கூடாது அருமையானவர்களே. உலகம் பேசம் கடந்து போவோம், உலகத்தில் என்ன பாடுபட்டாலும் கொஞ்ச நாள் தான். பாருங்க நாட்கள் எப்படி ஓடுது பார்த்தீங்களா, மட மட மட மடம் போயிருக்குது. நம்ம கர்த்தரை முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும். உளிரியத்தோடும் ஆத்மாத்தோடும் மனதோடு அவரை பற்றி கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், முதல்ல என்ன சொல்றாரு அவர், அந்த ராஜ்யத்தை பேர்னா என்ன செய்யும், நமக்கு விருப்பம் வேணும். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யும், ராஜ்யத்தை தேவன் கொடுக்குறா. அவர் தேவன்னு சொல்றது கூட அவர் என்ன செய்ய மாட்டாரா, வெக்கப்படவே மாட்டார். ரெண்டாவது தேவன் ராஜ்யத்தை யாருக்கு கொடுக்கிறார், அவரிடத்துல அன்பு கொடுறவங்களுக்கு கொடுக்கிறாரு. மூன்றாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 22:29
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
0: என் பிதா ஒரு ராஜ்யத்தை எனக்கு ஏற்படுத்தினது போல
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
0: நான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பிதா எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி, யார பத்தி சொன்னார், தம்முடைய சீசரை பார்த்து சொன்னார். ஹலிலூயா. சீசரை பார்த்து நீங்க எல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா கத்த சொல்றாரு, சீசரை பார்த்து சொல்றாரு, பிதா எனக்கு ஒரு இடத்த ஆயத்தப்படுறது போல நானும் உங்களுக்கு ஒரு சலத்தை என்ன செய்ய போறேன், ஆயத்தப்பட போகிறேன்னு சொன்னாரு. சீசர்கள் என்ன செய்ய, கத்தடி ஊழியத்தை செய்தாங்க. அவங்களாம் கர்த்தடி ஊழியில் யாருமே பணக்காராக இருந்ததே கிடையாது. எல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான், எல்லாம் பாடுபட்டவங்க தான், படுக்கிற கூட இடம் இல்லாமலாம் பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து தான் தேவன் சொன்னார், பிதா எனக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த, நான் உங்களுக்கு ஒரு தலத்தை ஆயத்தப்பட போறேன். வெளிப்பத்திர விசேஷம் 22:5
1: அங்கே ராக்காலம் இராது.
0: அங்க என்ன இல்ல, பரலோகத்தில் என்ன இல்ல, ராக்காலம் இராது.
1: விளக்கும்
0: விளக்கும்
1: சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
0: விளக்கு வேண்டாம், சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. அந்த ராஜ்யத்துக்கு தான் போறோம்.
1: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்.
0: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்.
1: அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள்.
0: அவர்கள் என்ன செய்வாங்க, சதா காலங்கள் அரசாளுவார்கள். பாத்தீங்களா, விளக்கு வேண்டாம், சூரியன் வேண்டாம், கர்த்தரே நம்ம பிரகாசிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ்றவங்க என்ன செய்வாங்க, சதா காலமா அரசாளுவார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் கர்த்தர் வரப்போறாரு. அன்னைக்கு நம்ம திடீர்னு வந்து ஆயத்தம் பண்ண முடியாது, அதான் இப்பயே ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆமோசுல சொல்றாரு, ஆமோசு 4:12 கடைசியில, உன் தேவனை சந்திக்க முடியும் நீயே ஆயத்தப்படுது.
1: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
0: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
1: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
0: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கத்திர வருக சமீபாயிருச்சு, ரொம்ப ரொம்ப சமீபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நீங்களானு போகணும். அங்க என்ன இல்ல, விளக்கு வெளிச்சம் வேண்டுதில்ல, சூரியனும் விளக்கு வெளிச்சம் வேண்டுதில்ல, கத்திரை நம்ம பிரகாசிப்பார். அங்க என்ன செய்ப்பார், நம்ம சதா காலமும் அரசால போகிறோம். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நான் போக போறோம். அதற்கு நம்மளை கத்திர தகுதிப்படுத்த வேண்டும். இப்பயே நம்ம தகுதிப்படுத்த கேட்க வேண்டும். திடீர்னு ஆண்டவர் வந்துட்டார்னா, திடீர்னு நம்ம ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம எப்ப ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்படும் தெரியாது, எப்ப இயேசுக்கு வருவாருன்னு தெரியாது. நம்ம வாழ்க்கையை கத்திர எதுக்கு ஒப்பிட்டிருக்காரு, புல்லுக்கு ஒப்பிட்டிருக்காரு, புல்லின் பூவிக்கு ஒப்பிட்டிருக்கிறார். நம்ம ஆத்தம எப்ப எடுத்துக்கொள்ளப்படும் நமக்கு தெரியாது, எப்ப நம்ம முடிவு வரும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கத்தடி ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. கத்தடி ஊழியத்தை செய்யணும், ஒவ்வொரு நாளும் கத்தடி ஊழியத்தை செய்யணும். அதுதாங்க சொல்றாரு, கொலோசியன் புஸ்தகம் 3:24
1: எதை செய்தாலும்,
0: எதை செய்தாலும்
1: அதை மனுஷருக்கு என்று செய்யாமல்,
0: அவர்கள் மனுஷருக்கு என்று செய்யாமல்
1: கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: அது யாருக்காக செய்யணுமா, கர்த்தருக்கென்று சும்மா இல்ல, மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அங்க அந்த ராஜ்யத்துக்கு தான் போறோம். அவர்தான் நம்ம ராஜ்யம், நம்ம ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தேவன். அவருக்காக மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். ஐயோ செய்யணுமே, ஐயோ செவிக்க, அக்கா செவிக்க சொல்லிடுவாங்களா, போட செவிக்க சொல்லிடுவாங்க, கஷ்டம் செவிக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பேர் இருக்காங்க, எத்தனை பேர். அதான் நம்ம அவங்கள பார்க்க வேண்டாம். எதை செய்தாலும் என்ன செய்யணும், கத்திருக்கின்ற மரப்பூர்வமா செய்ய வேண்டும். அவர் தான் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. யார் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, யாரு? யாசப்பா. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் போகணும். அப்படியெல்லாம் நம்ம ஊழியத்தை எப்படி செய்யணும்? கத்திருக்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கத்தர் பார்க்கிறார். மனிதர் யாரும் பார்க்கணும் அவசியமே கிடையாது, கத்தர் உங்களை பார்க்கிறார். அதைத்தான் நம்ம அதை கரெக்டாக செய்யணும். அவர் பார்க்கிறாருங்க. பயத்தோடு பக்தியோடு செய்யணும், செபிக்கணும், துதிக்கணும். எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நம்ம இறுதி அடைஞ்சிருக்கணும். நம்ம எப்படியானாலும் நாட்களை கழிக்கலாம், வீண் பயிற்சி, வீண் குழப்பம், எப்படி வேணாலும் வாழலாம். அது முக்கியமே அல்ல. கத்தர் நம்மளை பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்க கத்தை எங்க பார்க்கிறாரு? இதயத்தை பார்க்கிறார். அந்த வாஞ்சியோட எதை செய்தாலும் மனிதருக்கென்று செய்யாமல் கத்திருக்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். குலோசியன் புஸ்தகம் 4:17
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக வென்று சொல்லுங்கள்.
0: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றிருக்க நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா. யாரும் நமக்கு தோளத்தில் சிரேசி கொடுக்க மாட்டாங்க, யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. நல்ல ஒளிஞ்செஞ்சாலும் யார் பார்க்கிறார் நம்மள? யார் பார்க்கிறா? ஆண்டவரையே இயேசுக்கு பார்க்கிறார். அந்த ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். கத்தர் வரப்போறார். ஆண்டு வருகை ரொம்ப சமீபம். ஹல்லேலூயா. கத்தடி ஊழியத்தை செய்ய நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். இந்த உலகத்தில் ஒளிஞ்செஞ்சா அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க நல்ல, அதுக்கு வேண்டாம். கத்தர் ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்க வேண்டும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை எப்படியா செய்யணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 27:23
1: உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்,
0: உன் ஆடுகள் நிலையை நன்றாய் அறிந்து கொள்,
1: உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
0: நம்ம என்ன செய்யணும்? நம்ம கையில கொடுத்த மக்கள் மேல நம்ம கவனமா இருக்கணும். இந்த காலத்துல என்னதான் கவனமா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கத்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவ்வளவுதான். சரி, மந்தைகள் மேல எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும். கத்து வரப்போறார். கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டுனா இப்பொழுது நம்ம செவம்பட போறோம். எங்கள் அன்பாக நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. எத்தனையோ பேர் அப்ப நரம்பு தளர்ச்சினால கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்கள குணமாக்குப்பா. எலும்பலியை குணமாக்குங்க ஆண்டவரே, கேன்சர் வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே அப்பா, எல்லா வியாதியும் குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா மே துதிக்கிறோம். வயிற்றுல பலவீனத்தை அல்சரை குணமாக்குங்க இயேசப்பா. மகிமையான காரியத்தை செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. ஆண்டவரே நீங்க தப்பா செய்யணும், நீங்க தப்பா குணமாக்கணும், குணமாக்கணுமையா. நானே லவ் டீச்சரை கத்தனு சொன்னீங்களே, நீங்க செய்யுங்கப்பா செய்யுங்கப்பா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம். அப்பா கண் பார்வை குறைவுள்ள மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. கண்ணை உண்டாக்கணும், காணாரோ காதை உண்டாக்கணும் கேளாரோ என்று சொன்னீங்களே அப்பா. காதுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க சப்பா. காதை குணமாக்கும், காதை குணமாக்கும். கண் பார்வையும் காதையும் வேதனைப்படுத்துற பொல்லாத அசுத்தாவிய நாசிரியனாக இயேசுக்கு நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டிச்சு வைக்கிறோம். உங்க ரத்தம் ஆண்டவரே எல்லாருமே தெளிங்க ஏசப்பா. விடுதலை கொடுங்க ராஜா. மகத்தான காரியத்தை செஞ்சு ஏசப்பா, அற்புதத்தை செஞ்சு ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே குணமாக்குங்க, குணமாக்க குணமாக்குங்க ஏசப்பா. முது தண்டில வலிய குணமாக்குப்பா, முது தண்டு வலிய குணமாக்குங்க ஏசப்பா. அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும், தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்ளணும். ஆத்தும கண்களை திறந்துடுங்க, அவை பார்க்க உதவிச்சிங்கப்பா. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறி, இருக்கட்டு விலக்கி காத்து ரட்சனை பாடலாம் சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன்னு சொன்ன வாக்குபடி ஒவ்வொருவரும் பார்க்கும் அறிந்து கொள்ள அண்டிக்கொள்ள கிருபை செய்யப்பா. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பள்ளிசனியங்கள் எல்லா கிரியிலையும் என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தில் அப்புறப்படுத்தி வைக்கிறோம் ஐயா. ஒரு மக்களை ஆசீர்வதிங்க. வேலையில உயர்வாக வந்துடிக்கி பக்கத்துல மக்கள் ஆபீஸ்ல சொல்லி கொடுத்து வேலை தடை பண்ற மக்கள் எல்லாம் சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. குழந்தை பக்கெல்லாம் சகுலி குழந்தை பக்கத்தை தாங்கப்பா. பெரும்பாலும் உள்ள கஷ்டப்படுற மக்கள் பெரும்பாலும் குணமாக்கிருங்க. காத்துக்கோங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. ஆத்துமா கண்களை திறந்து விடுங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வீடு கட்ட முடியாத தடைகளை மாற்றி போடுங்க, நல்ல வீடு கட்டி கொடுங்க. அவங்க நாம் மகிழ்படட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. உள்ள தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவர் தேவையும் சந்திப்பீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்கும் செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கே ஜீவிரம் பரமபிதாவே. ஆமே. நம்ம செவத்தை தேவன் கேட்டிருக்கிறாரே, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினார் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில், இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டென் பிரிட்ஜ், குன்னூர், 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 10409010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000026224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவியிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம்தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னென்னா கூகுள் ஆப் ஸ்டோரில் போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்கள் படித்துக் கொள்ளலாம். தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்கள் படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிளை நீங்கள் போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதில் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்கள் உங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்கள் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதில் வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறதுனால இப்போ நெட்டெல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குகிறோம், நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்கள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேரில் பைபிள் இருக்கிறது, அதை நீங்கள் வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா.
7: செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handatjesus.in. God bless you.

0: வாசிக்க கேட்ட 91 சங்கீதம் 3 வசனம்.
1: அவர் உன்னை வேண்டனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார்.
0: ஆமா மேனவர்களே, இந்த பொல்லாங்க நிறைய இந்த உலகத்துல வாழ்றோம். இனிமேல் அடிக்கடி வரப்போது நிறைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், ஆபத்துகள், பத்துக்கள் நிறைய இருக்கும். ஆனாலும் கத்தர் என்ன, கத்தர் தேடுறவங்களை என்ன செய்யறாரு, வேடண்டி கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பிப்பார். இந்த உமைக்காரம் நோய் வந்தாலும் சரி, தேங்காய் காய்ச்சல் இருந்தாலும் சரி, கொரோனா கொள்ளை நோய் வந்து என்ன கொள்ளை நோய் உலகத்தில் வந்தாலும் ஆண்டவராக இயேசுக்கு திரும்ப வேடண்டிய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி நம்மளை என்ன செய்வாரா, தப்பிப்பார். அல்லேலூயா. நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து கர்த்தர் மாத்திர உறுதியை பற்றி கொண்டா போதும், எந்த கொள்ளை நோய் நம்மளை தொட முடியாது. எந்த வேடன் யாரு, பிசாசு அமைக்கிற கண்ணிக்கு நம்மள விலக்கி காத்துக்கலாம். பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கொள்ளை நோய் பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்லு, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி நம்ம தப்பு வைக்கிற தேவன் நம்மளே தேவன், கலங்க வேண்டாம். அவர் உறுதியா பற்றி பிடித்துக்கொள்ளணும். நம்ம செவத்தில் உரிய தரித்திருக்கணும். வேத வாசிக்கலையும் குடும்பச்சம் பண்றதுலயும் எல்லாருக்கும் வீட்லயும் குடும்பச்சம் பண்ணணும். அப்ப கர்த்தர் வேலடிச்சு காத்து கொள்வாரு. அல்லேலூயா. யார் வீட்டிலாம் குடும்பச்சம் பண்றோமோ வேலடிச்சு கர்த்தர் காத்து கொள்வார். நம்ம நடந்தாலும் உட்கார்ந்தாலும் சபத்தோடு துதியோடு இருக்கும்போது எந்த வேடன் யாரு, பிசாசு வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் நம்ம தப்பிப்பார். அது மாத்திரம் வாசிக்க கட்ட சங்கீத புஸ்தகம் 49 சங்கீதத்துல 15 வசனம்.
1: ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
0: பாதாளத்தின் வல்லமைக்கு என்ன செய்கிறார், நம்மள தப்புவித்து மீட்பார்.
1: அவர் இனி ஏற்றுக்கொள்ளுவார்.
0: பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்புவித்து மீட்பார். அவர் நம்மள ஏற்றுக்கொள்ள எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா. பாதாளம் நம்மள என்ன செய்ய முடியும், ஒரு நாளும் மேற்கொள்ள முடியவே முடியாது. பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்பிவித்து மீக்கிறதேவன். எந்த பாதாளமும் நம்ம மேற்கொள்ள முடியாது. எத்தனை பாதாளங்கள் நமக்கு ரோதம் வந்தாலும் நம்ம வெளிப்படுத்தும் விசேஷத்தை வாசிக்கிறோம். 6:8 வாசித்து பாருங்க. பாதாளம் பின் செல்லுமாமா, அப்படி வந்தாலும் நம்மள என்ன, பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்பிவித்து மீக்கிற தேவன்.
1: நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம்
0: என்ன செஞ்சிச்சு, அவன் பின்னால சென்றுச்சு. இங்க என்ன சொல்றாரு கர்த்தர், நமக்கு பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மள என்ன செய்யறாரா, தப்புவித்து மீட்பார். அல்லேலூயா. மீட்பார் மாற்றல நம்மள என்ன செய்வாரா, நம்மள அவரு ஏற்றுக்கொள்ளுவார. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா. நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம், நம்ம எதை பார்த்தும் பயப்பட, பாதாளம் ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது, பாதாளம் தொடவே முடியாது. ஒவ்வொரு நாள் நம்ம செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், கர்த்தரோடு இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வீட்டுல குடும்பச்சம் பண்ணணும். எப்போது நம்ம வீட்டுல நம்ம உள்ளத்துல நம்ம செபிச்சும் துதிச்சிட்டே இருந்தோம்னா எந்த பாதாளம் மேற்கொள்ள முடியாது, எந்த கொள்ளை நோய் நம்மள மேற்கொள்ள முடியாது, எந்த வேடனுடைய கண்ணி நம்மள மேற்கொள்ளவே முடியாது. அதை பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கடைசி நாளுடைய காரியங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கு. மலேசியில எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர வெள்ளம், நீங்களா பார்த்திருப்பீங்க, பயங்கரமான வெள்ளம் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவருடைய பிள்ளைகள் என்ன செய்வார், எல்லாத்திலையும் தப்பு வித்து நம்மள என்ன செய்யறாரு, காக்கிற தேவன். எதை பார்த்து நான் பயப்பட வேண்டாம். நம்ம எல்லாம் செபிக்கணும், அதிகமா செபிக்கணும், அதிகமா தேவனோடு உறவாடணும், அதிகமா ஆண்டு பாதத்துல காத்திருக்கணும். அது மாத்திர காலையில எந்திரிச்சு கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து செபிச்சுட்டு தான் நம்ம வெளியே போகணும். அப்ப தேவனுடைய பாதுகள் நமக்கு எப்பவுமே கூட இருக்கும். நம்ம வெளியே எந்திரிச்சு போய் சும்மா போயிடக்கூடாது. காலையில எந்திரிச்சதும் கொஞ்ச நேரம் செபிச்சு பைபிள் வாசித்து ஆண்டவோட வார்த்தையை நம்ம தியானித்து போகும்போது அந்த நாளெல்லாம் உங்களோடு கர்த்தர் கூட இருப்பாரு, உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். எந்த தீங்கு நம்மள தொடவே முடியாது, எல்லா தீங்குக்கு நம்மள விலக்கி காப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்ம தப்புக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் தான் நம்ம தியானிக்க போறோம். முதலாவதாக பார்க்கிறோம் தானியில் புஸ்தகம் 6:16 வசனம்.
1: அப்பொழுது ராஜா
0: கட்டளையிட
1: அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி,
0: நீ
1: இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன்
0: உன்னை
1: தப்புவிப்பார் என்றான்.
0: ஹல்லேலூயா. ஒரு புரட்சியாதி ராஜா அறிஞ்சிருக்கிறாரு, நீ இடைவிடாம நீ ஆராதிச்சுட்டே இருக்கப்பா, உன்னு சொல்வேன், நீ இடைவிடாத ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். எதுல இருந்து? சிங்கத்தின் வாயிலிருந்து. ஹல்லேலூயா. சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பார் என்று சொல்லி தவியார் அந்த ராஜா, ஆண்டவர் அறியாத ஒரு ராஜா தான் அவர் சொல்றாரு, நீ இடைவிடாம ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பார். அப்ப நம்ம இடைவிடாம ஆராதிச்ச போதும், அவர் நம்ம எந்த சிங்கமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி நம்மள நினைச்சுவாரு, நம்மளை தப்பிப்பார். இடைவிடாம தூச்சிட்டும் சோத்திரம் பண்ணிட்டு உள்ளத்துல பாட்டு பாடிட்டும் ஆண்டவரை ஆராதிச்சே இருந்தா நம்மளை தப்பிப்ப. எந்த எந்த ஆபத்தை மேற்கொள்ள முடியவே இல்லை, எந்த விபத்து வந்தாலும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த நிலைமையிலையும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நம்மளை தப்பு வைக்கிற தேவன். நீங்க இங்க கலங்க வேண்டாம், கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்மளோட கூட இருந்து நம்மளை நடத்துகிற தேவன். ரெண்டு திமேத்தின் புஸ்தகம் 1:4
1: என் முன்னோர்கள் முதற்கொண்டு
0: சுத்த மனசாட்சியோடு
1: ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: என்ன சித்திரியத்தோடு தேவனை ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஒன்னு பெரிய காரியம் இல்லையே. நம்ம இங்கிருந்து எருசலேம் போய் ஆராதிக்கணும் தான் நம்ம கஷ்டம். நம்ம எங்க இருந்தாலும் சுத்திரியத்தோடு தேவனை ஆராதித்து கொண்டிருந்தா நம்மளை அவர் தப்பிப்பார். நம்ம ஆராதித்த போதும், அவர் நம்மளை தப்பி வைக்கிற வல்லவரா இருக்கு. சிங்கத்திலிருந்து தானியில தப்பி வைத்த தேவன் உங்களையே கைவிட்டுவாரா? நிச்சயம் விட மாட்டார். நம்ம இடைவிடாமல் அவர் ஆராதித்து துதித்து கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதும் செவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மளை அவர் தப்பி வைப்பார், அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நம்ம என்ன செய்யணும்? இடைவிடாம ஆராதிக்கணும். இங்க சொல்றாரு எப்ரேயின் புஸ்தகம் 12:28
1: ஆதலால்
0: அசைவில்லாத
1: ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம்,
0: நான் பெறப்படுற ராஜ்யம் என்ன ராஜ்யம்? அசைவில்லாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் நாம்
1: பயத்தோடும்
0: பக்தியோடும்
1: தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி.
0: பயத்தோடும் பக்தியோடும் அந்த ஆராதனை எப்படி இருக்கணுமா? தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி
1: கிருபையை பற்றி கொள்ள கடவும்.
0: கிருபியை பற்றி கொள்ள கடவும். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய முடியும். அவரை தேவனுடைய கிருபையை நம்ம என்ன செய்யணும்? பற்றி கொள்ளணும். ஆராதனை செய்யும் போது கர்த்தர் தானியில் இடைவிடாம ஆராதித்தார். சிங்கத்தின் கையிலிருந்து அவரை காத்தார். சிங்கங்கள் அப்படிதான் போட்டிருக்கு. ஒரு சிங்கம் இல்ல, சிங்கங்கள் அப்படி போட்டிருக்குது. அப்ப நம்மளையும் கர்த்தர் நிச்சயமா தப்பிப்பார். யாரும் பயப்பட வேண்டாம். இந்த புது வருஷத்துல பயங்கரமான கஷ்டங்களா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். அப்போஸ்தலரின் நடுவடிக்கை புஸ்தகம் 26:7
1: இரவும் பகலும்
0: பாத்தீங்களா, இரவும் பகலும்
1: இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும்.
0: நம்முடைய 12 கோத்திரத்தார். அந்த 12 கோத்திரத்தார் என்ன செஞ்சிருக்காங்க? இடைவிடாம இரவும் பகலும் இடைவிடாம ஆராதித்திருந்தாங்களா நம்ம முற்பிதாக்கள். அப்ப இது நம்ம அது மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும்? இனிமேலும் இடைவிடாம துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டோடு இருந்தோம்னா எந்த சிங்கமும் மாறிக்கொள்ளாது. கெச்சிக்கிற சிங்கத்தை போல எலும்புற பொல்லாத பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த ஆபத்து பத்து நமக்கு வராது. இந்த உலகத்துல என்ன ஆபத்து வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்மளும் தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்ன சரி, இடைவிடாம தேவனை ஆராதித்து கொண்டிருக்கணும், துதிச்சு கொண்டிருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கணும். நிச்சயமா தேவன் நம்மளை தப்பிப்பார். ரெண்டாவதாக நம்ம ஆசிக்கு கேட்ட 2 புஸ்தகம் 1 எப்படி எப்ப தப்பி வைக்கிறார பாருங்க. 1:10
1: அப்படிப்பட்ட
0: மரணத்தினின்றும்
1: அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம்.
0: இன்னமும் தப்பிப்பார் என்று சொல்லியிருக்காங்க. கர்த்தரை நம்பி இருந்தாங்க. நம்மளும் அவர் அவரை நம்பி இருக்க வேண்டிய என்ன மரணம் வந்தாலும் நம்ம தப்பு வைக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். அவரை முழுமையா நம்ப வேண்டும். ஒவ்வொரு நாள் அவரை முழுமையா நம்பி இருக்கணும். நம்மள போதும், வேற ஒன்னும் ஆண்டவர் கேட்கல. அவர் நம்பி அவங்க இன்னமும் தப்பிப்பார்னு சொல்லி அவங்க அப்போஸ்தலர் ஆதி அப்போஸ்தலர்ல அப்ப கர்த்தரை நம்பியிருந்தாங்க. அதே போல நம்மளும் கர்த்தரை நம்புறமே, நம்ப வேண்டும். எல்லா சூழ்நிலையும் அவரே நம்ப வேண்டும். கர்த்தரை தப்பிப்பார், எல்லா இக்கட்சியங்களும் விடுவிப்பார் சொல்லி அவரை நம்ப வேண்டும். தாவீது ராஜா சொல்றாரு 62:8.
1: ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள்.
0: எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், எந்த நேரத்திலும் அவரை நம்புங்க. யாரை நம்ப வேண்டாம், அவரை நம்புங்க. எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், நிச்சயமா உங்களை கட்ட எல்லா இக்கட்டுக்கும் தப்பிப்பார். எந்த மரணம் என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்ம தப்பிப்பார். நம்ம கலங்க வேண்டாம், நம்ம அவர் முழுமையா நம்புனா போதும். ஆபிரகாம் பத்தி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ரோமர்கள் நிறுவம் 4:18.
1: உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, தான் அநேக ஜாதிகளுக்கு,
0: அநேக ஜாதிகளுக்கு
1: தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும்.
0: ஆபிரகாமுக்கு 100 வயசாயிருச்சு, சாராளுக்கு வயசாயிருச்சு, நம்பருக்கு என்ன செய்யல, ஏதுவே இல்லாம இருந்தோம்,
1: அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான்.
0: ஆபிரகாம் என்ன செஞ்சாரா, நம்பிக்கையோட விசுவாசித்தான். இன்னைக்கு அவங்க மூலியமா வந்ததுதான் இஸ்ரேல் சந்ததி. நம்பிக்கை பெரிய காரியம், நம்ம நம்பணும். எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நம்ப வேண்டும். நம்பிக்கையோட விசுவாசிச்சாரான். ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராவுக்கு 90 வயசு, எல்லாமே அவங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஆனா நம்புறதுக்கு ஏதுவே கிடையாது, குழந்தை கிடைக்கும்னுங்கிற நம்பிக்கை ஏதுவே கிடையாது. ஆனா அவங்க நம்பி இருந்தாங்க. அதனால கர்த்தர் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இன்னைக்கு அவங்கள நிமித்தாதான் இஸ்ரேல் சந்ததி உருவாயிருக்கு. அதனால நம்ம நம்புவோம், ஆபிரகாம் போல நம்புவோம். பரிசுத்த பாவுல அவங்கள நம்பினாங்க, தாவீது நம்பி இருந்தாங்க. நம்ம அவரை நம்புவோம். முதல்ல நம்ம இடைவிடாம ஆராதிக்கணும், ரெண்டாவது அவரை முழுமையா நம்பணும். நம்பிக்கையே எனக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரோமர்கள் நிருபம் 15:13.
1: பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு.
0: நம்பிக்கை பெருகும்படிக்கு எப்ப நமக்கு பரிசுத்தா நமக்கு நம்பிக்கை பெருகும்? பரிசுத்தாவின் பலம் அவர் நமக்குள்ள வந்துட்டார்னா அதான் இங்க வேதத்துல வச்சுக்கிறேன். பரிசுத்தாவின் வரும்போது அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவினர் வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடீஸ்வரன் சாட்சியா இருக்கு. அந்த பலன் நமக்குள்ள வரணும். பரிசுத்தாவின் பலத்தினால் நம்பிக்கை என்ன செய்தா பெருகும்படிக்கு. பரிசுத்தாவின் நமக்குள்ள இருந்தார்னா நமக்கு நம்பிக்கை பெருகும். நம்ம ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகம் சம்பூர்ணமா தாங்கப்பா, கொஞ்சம் கொஞ்சம் வேண்டாப்பா, சம்பூர்ணமா தாங்க கேட்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றும். இது கர்த்தர் சொன்னா, இதோ மாம்சமணி யாவது மேல ஆவிய ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம கேட்கணும், கேட்டேத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தாறு ஆண்டவரே, தனியா என்னால வாழ முடியாது. அதனாலதான் இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லியிருக்காரு, பரிசுத்தாவே வந்து நமக்கு துணையாளரா, அந்த துணையாளர் நமக்குள்ள வந்துடணும். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும். பரிசுத்தாவின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும். பரிசுத்தாவின நமக்குள்ள வந்துட்டாருனா நமக்கு நம்பிக்கை பெருகும். ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். முதல்ல நம்ம தப்பு என்ன செய்யணும், இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது நம்ம தப்பு என்ன செய்யணும், கர்த்தரை என்ன செய்யணும், நம்பணும். எக்காலத்திலையும் எந்த காலத்திலயும் அவர் நம்பியிருக்கணும். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் மகிழ்ச்சியா இருந்தாலும் எல்லா நாளும் எக்காலத்திலே அவர் நம்ப வேண்டும். நம்பியிருந்தா போதும், கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆண்டவர் ஆசிரிக்க ஒரு வல்லவரா இருக்கிறார். நம்ம நம்பணும், வேற ஒண்ணு நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கல, அவர் நம்ப வேண்டும். மூன்றாவதாக எப்ப நம்மளை தப்பிப்பாரா? லூக்காள் சுவிசேஷம் 21:36.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி.
0: இனி சம்பவிக்க போற பூமி அதிர்ச்சி, இன்னும் ஆண்டவர் கொள்ளை நோய் பகல் மீதமான இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, பூமி அதிர்ச்சி, எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சகலமான காரியங்கள் நிறைய நடக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க, மத்தியான சுவிசேஷம் 24 வாசித்து பாருங்க, என்னெல்லாம் நடக்க போகுது ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அதான் இனி நடக்க போற இவைகளுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணுமா, தப்பி. இனி நடக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்புன்னு என்ன செய்யணுமா, வாசி.
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்க,
0: இனி நடக்க போற இவைகளை நம்ம தப்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும், மனுஷகுமரனுக்கு முன்பாக நிற்க,
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னா, மனுஷகுமரன் முன்பாக நிற்க பாத்திரவானை எண்ணப்படும்னா எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். விழித்திருங்கள் என்றார். விழித்திருக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு செவ்வாய் தாங்கப்பா, விண்ணப்பத்தை நாம வைத்தாங்க, எப்பொழுதும் செவ்வனப்ப நடந்தாலும் உட்கார்ந்தாலும் இயேசுவோடு பேசிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நீங்க இயேசுவோடு பேசினவங்களுக்கு எல்லா ஆலோசனையும் தந்து கொண்டே இருப்பாரு. நீங்க எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எல்லா ஆலோசனையும் அவர் தருவார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இனி நடக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும்னா, இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னா எப்பொழுதும் செவ்வமணி விழித்திருக்கணும். செவந்தான் செவச்சி இனி சம்பவிக்கிற இவைகளுக்கெல்லாம் தப்பணும். அது மாத்திரல, மனுஷக்கும் வர வரப்போற அவருக்கு முன்பாக நம்ம பாத்திரம் எண்ணப்படணும்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். வேற எதுவுமே செய்ய முடியாது, எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இருதயம் கத்தரோடு இருந்து வேலை செஞ்சாலும் நடந்தாலும் போனாலும் இருதயம் கத்தரோடு இசைந்திருக்கணும். அப்ப நமக்கு எந்த ஆபத்து விபத்து வராது. அதான் எப்பொழுதும் இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமரன் முன்பாக நிற்க பாத்திரம் எண்ணப்படணும். எப்பொழுதும் செவம் பண்ணி என்ன செய்யணுமா, விழித்திருக்கணும். சவமன ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, என் கிருபி நாவி விண்ணப்பத்தினை தாங்கப்பா, நான் செபிக்கணும் ஆண்டவரே சொல்லி கேட்போம். முதல்ல என்ன செய்யணும், இது தப்பணும்னா என்ன செய்யணுமா, இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை நம்பணும். நம்பர் எப்ப பசுத்தன் பலத்தினால நமக்கு நம்பிக்கை பெருகுன்னு வாசிக்க கேட்டோம். மட்டும் கத்தடி பார்த்து கேட்டிருக்கோம். இப்ப நம்ம சவம் பண்ணுவோம். எங்களான் பாரு எசித்து வழி நிறுத்துறங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வல்லம்ல தேவனை கத்தாவே, உண்மை போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம் அனுகிறோம் கத்தாவே. ஆண்டியா, எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ரெண்டு பேராது மூணு பேராது நாமத்தில் எங்கே கூடியிருக்கீங்களோ உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீர் ஆண்டவர். ஐயா, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். சமாந்தி சந்தோஷத்தை தர முடியாது செபிக்கிறோம். பலவீனத்தை மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் உடைத்து போட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவர். கண்ணீர்லாம் துடைக்க வேண்டும் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுற எல்லா பிரச்சனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றிலும் விடுதலை தர முடியாது செபிக்கிறோம். கொரோனா கொள்ளை நோயிலிருந்து விடுதலை கொடுங்க சப்பா மேக்கரன். வியாதியிலிருந்து விடுதலை தாங்க. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் குணமாக்கிருங்க சப்பா, குணமாக்கிருங்க சப்பா. அன்பின் ஆண்டவரே, நீங்க தான் சுகமாக்கணுமே. டெங்கு காய்ச்சல கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ விதத்துல கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. அவங்க கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் துடைங்க, பிரச்சனையால் நீக்கிருங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாய் நோக்கி நம்ம அன்றாடி செபிக்கிறோம் ஐயா. அதிசயங்களா அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய சப்பா. வேண்டி குழுதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சிருங்க பரம தகப்பனே. கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வீசிங்க வியாதியை குணமாக்குங்கப்பா. வீசிங்கனாலே எத்தனை பேர் மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாங்க சப்பா. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க சப்பா. கெஞ்சி கேட்கிறே சப்பா, கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. இப்படி வல்லமை அவங்களுக்கு இறங்கி குணமாக்குங்கப்பா. 107 சங்கீத 20 வசனத்துல சொன்னீரேன், வசனத்தை அனுப்பி குணமாக்குன்னு சொன்னீரப்பா. குணமாக்க முடியாது செபிக்கிறோம் கத்தாவே. குணமாக்குங்க தலைவலியை, குணமாக்க தலைப்பாரத்தை குணமாக்கப்பா ஆண்டவரே. தலைவலியை குணமாக்க, நரம்பு பலவீனப்பட்ட மக்களை குணமாக்க. நரம்புலால எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களப்பா. லாங் குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா. பரலோக தேவனே, ஒரு விஷயம் வல்லமை அவங்களை மூடட்டு, அக்கினி மூடட்டு ராஜா. ஐயாமை துதிக்கிறோம் தகப்பனையுமே. ஸ்தோத்திர வேலையில பரமோசன மக்களுக்காக செபிக்கிறோம். வேலையில பரமோசன் கிடைக்கும், வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிறோம். வேலை கன்ஃபார்மாக்கணுமையா, கஷ்டப்படுற மக்களுக்காக செபிக்கிறோம். கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் தொடங்க சப்பா. கத்துடைய பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம் தகப்பனையுமே. நோக்கி நாங்கள் கெஞ்சுக்கிறோம் ஐயா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம், குழந்தை பாக்கியத்தை தாங்க. வேலை இல்லாத மக்களுக்காக செபிக்கிற வேலையை தாங்கப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யப்பா. கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்ய, உதவி செய்ய சப்பா. அண்டு வரே கடன் பிரச்சனை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். வியாதியை குணமாக்குங்க சப்பா. பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க. காத்துக்கோங்கப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. பிள்ளைய ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும். தேவைக்கிருவை எல்லாரையும் கொண்டு கொள்ளட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கரன் அப்பாமே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. குடும்பத்துல எத்தனை குடும்பங்களை சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லப்பா. அன்றைய துணையோர் வேலையை கிடைச்சி வேலையை இழந்திருக்காங்கப்பா. அவங்களுக்கு எல்லாம் நோக்கி செபிக்கிறோம். வேலை கொடுங்கப்பா, பிரச்சனையை மாத்திருங்க சப்பா. எல்லா மக்களும் செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் மக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சரை யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேஜிக்கிறோம் பரமபிதாபி. ஆமி கர்த்தர் நம்ம செபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராகிய இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
4: உங்கள் மொபைல் போனில் 9384-8414-1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவரே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்கள் கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
4: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
5: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address: aslinkaram@gmail.com.
7: our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் தந்த வசனம் சங்கீத புஸ்தகம் 65 சங்கீதம் 2 வசனம்.
1: ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள்.
0: நம்ம ஆண்டவர் இயேசுக்கு பேர் என்ன? ஜெபத்தை கேட்கிறவரே. சங்கீத புஸ்தகம் 66 சங்கீதம் 19 வசனம்.
1: மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார்.
0: என்
1: ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார்.
0: அவர் செபத்தை கேட்கிறோன்னு சொல்லுங்க. செபத்தை மெய்யாகும், என் செபத்தின் சத்தத்தை கேட்டார். நம்ம செபத்தின் சத்தத்தை கத்தர் என்ன செய்யறாரு? கேட்டிருக்காரு. இதுவரை செபித்தோம் எல்லா செபத்தும் கத்தர் கட்டாயம் பதில் தருவார். அல்லேலூயா, நிச்சயமா தருவார். நீங்க ஒரு வேளைக்கு நினைக்கலாம், நான் என்னுடைய கண்ணீர்லாம் பார்த்திருக்காரா, என் கஷ்டம்லாம் பார்த்திருக்காரா, என் கண்ணீர்லாம் பார்த்திருக்காரா, நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, கத்தர் வேதம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 56 சங்கீதம் 8 வசனம்.
1: என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர்.
0: நம்ம என்ன எவ்வளவு அலையிறமா, அதெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரா? எண்ணியிருக்கிறார்.
1: என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும்.
0: என்னுடைய கண்ணீர் எங்க வைங்க? உங்க துருத்தியில வைங்க.
1: அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது.
0: நம்ம கண்ணீர்ல எப்படி இருக்குதா? கணக்கு இருக்கு. நம்ம எவ்வளவு சொட்டு கண்ணீர் வடிக்கிறோம், எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருக்கோம், எல்லாமே அவர் கணக்குல இருக்குதான் பாருங்க. நம்ம கண்ணீர் ஒரு கண்ணீர் கூட என்ன செய்ய வீண் போகாது. அது எங்க வச்சிருக்காரு? ஆண்டவருடைய துருத்தியில் வச்சிருக்கிறாரு. அது உங்களுக்கு கணக்கில் அல்லவோ இருக்குது அப்படி சொல்றாரு. நம்ம அலைச்சல என்ன செஞ்சிருக்கிறாரு? எண்ணிருக்கானே, இவ்வளவு அலையிறனே, கத்தனை பாக்குறாரா? எவ்வளவோ அலைச்சல் அலையிற, ஒரு நாள் கூட நிம்மதியே இல்லையே, அலைச்சல் அலையிறேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களை அலைச்சல்லாம் கத்திர என்ன செஞ்சிருக்கிறாரு? எண்ணிருக்கிறாரு. அல்லேலூயா. உங்க அலைச்சல எண்ணி இருக்கிற கண்ணீர்ல எங்க வச்சிருக்கிறாரு? அவர் இடத்துல ஒரு துருத்தி இருக்காது வச்சிருக்காரு. அதெல்லாம் என்ன கண்ணீர்ல என்ன இருக்கா? கணக்குல அல்லவோ இருக்கு. நம்ம உபுர் சுட்டு கண்ணீர் வடிக்கிற கண்ணீருக்கும் என்ன இருக்குது? கத்துடைய கணக்குல அல்லவோ இருக்குது. அல்லேலூயா. கத்தர் நம்ம செபத்தை பேர் என்னது? அவர் நம்ம செபத்தை கேட்கிறவர். சரி, நம்ம எப்படி இருந்தா நம்ம செபத்தை கேட்பார்? கட்டாயம் கேட்பாரு. நீங்க நினைக்கல சிலரு, என் செபத்துக்கு ஏன் பதில் வரல, எனக்கு நான் எவ்வளவோ செவிக்கிறேன், அப்ப ஆண்டு செவத்தை கேட்டா நிச்சயமா எனக்கு பதில் வந்திருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. லூக்கான் சுவிசேஷம் 18 அதிகாரம் 1 வசனம்.
1: சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும்.
0: சோர்ந்து போயிடறோம், அடிக்கடி சோர்வு ஆயிருது, பலவீன ஆயிருது, சோர்ந்து போயிடும். அதான் சோர்ந்து போகாம என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். எப்ப நமக்கு சோர்வு வரும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 19 அதிகாரம் 3 வசனம்.
1: அதனால் எகிப்தினுடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும்.
0: அது நம்ம ஆவியில என்ன செய்யறது? சோர்வை உண்டாக்கிறது. எகிப்தினுடைய ஆவி அவர்களுக்குள்ள சோர்ந்து போகும். நம்ம ஆவியில பலவன இருக்கும் போது நமக்குள்ள சோர்ந்து போகும். அதனாலதான் என்ன சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு, நம்ம எப்பொழுது என்ன செய்ய சோர்ந்து போகும்? எப்போதும் ஆவியில பலன் இருந்தாலும் சோர்ந்து போயிடும். ஆவியில நம்ம அது இதுன்னு யோசித்து கவலைப்படும் போது நமக்குள்ள என்ன ஆயிருது? சோர்ந்து போயிருது. அதனாலதான் தாவீதுராஜா கேக்குறாரு, 51 சங்கீதம் 12 வசனம்.
1: உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை
0: திரும்பவும்
1: எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும்.
0: அதான் சொல்றாரு, உற்சாகமான ஆவி என்னையில தாங்கும்படி செய்யும். ஏன்னா எகித்தின் ஆவி நம்ம என்ன செய்யறது? அந்த ஆவியில பலவீனம் இருந்தா நம்ம என்ன செய்யுது? சோர்ந்து போக பண்ணும். அதனாலதான் தாவீதுராஜா கேட்கற, ரட்சணை சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நம்ம அந்த ரட்சணியத்தை கொஞ்சம் கொஞ்சம் இழந்து

0: கூட நமக்குள்ள என்ன அது பலன் இருக்காது, சோர்வு தான் வரும். அதுதான் சொல்றாரு, ரட்சணை சந்தோஷத்தை திரும்ப தந்து எனக்கு உற்சாகத்தினாவே என்ன தாங்க முடிச்சீங்க. நமக்குள்ள ரட்சிப்பு குறைய குறைய குறைய நம்ம ஆவி அப்படியே அனல்லாம் போயிரும். அதுதான் தாவிராஜ் பவுல் சொல்றாரு, ஆவியில என்ன செஞ்சீங்க அனலா இருங்க. ஆவியில எப்படி இருக்கு நம்ம அனலா இருக்கணும். அந்த ஆவி சோர்ந்து போகும்போது நம்மளால செவிக்க முடியாது, பலவீனமா இருக்கும், சோர்வு வரும் சரி சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா கர்த்தர். அதனாலதான் அந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு பெரிய சந்தோஷம். அதான் சொல்றாரு, என் ரட்சணி சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகத்தினாவி கர்த்தர். வேதம் சொல்லுகிறது நீதிமொழி புஸ்தகம் 24:10.
1: ஆபத்து காலத்தில்
0: நீ சோர்ந்து
1: போவாயானால்
0: உன் பலன் குறியனது. ஆபத்து வரும்போது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஆண்டவர் சொன்னாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உன்னோட இருந்து கூடி இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப எந்த ஆபத்தை பார்த்து நம்ம நினைச்சக்கூடாது, பயப்படக்கூடாது. உலகத்தில் எத்தனையோ ஆபத்துகள் வந்து கொண்டே இருக்கிறது, எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் உலகத்துல எத்தனையோ பாடுகள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால ஆபத்து காலத்துல சோர்ந்து போன பலன் என்ன ஆயிரும், குறுகினதாயிரும், பலன் இல்லாம போயிரும். அது அப்ப நம்மளை செவிக்க முடியாது, துதிக்க முடியாது. ஆண்டு சொன்னார், அவர் பேர் என்ன, ஜெபத்தை கேட்கிறவர். ஆனா நம்ம செவிக்க முடியறதில்ல. அவர் நம்ம ஜெபத்தை கேட்கறவர் தான். நம்ம பிரச்சனைகள் போராட்டங்களை வாழ்க்கையில் வந்துட்டா நம்ம என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். அதுதான் கத்துட்டு ஆபத்து காலத்தில் சோர்ந்து போன பலன் குறியினதாயிரும். நம்ம பலனே இல்லாம போயிரும், ஒண்ணுமில்லாம சரீரத்துல பலவீனம் ஆயிரும். சரீரத்துல ரொம்ப பலவீனம், சோர்வு அப்படியே நம்மளை மேற்கொள்றோம். நம்ம அப்படி செவிச்சு பிற கத்துட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதான் கத்துடி வேணும்னு சொல்லி அவர் செபத்தை கேட்கறவர் தான். அந்த மாதிரி என்ன செய்யணும், சோர்ந்து போகாம எப்போதும் செபம் பண்ணணும். ஆவியில் நமக்கு சோறு வராம நம்ம காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா இல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்ல. நம்ம அண்டர் தானே துதிக்கிறோம், இப்ப யார வேற யாரையுமே துதிக்கிறோம். பாருங்க தலைவரை துதிக்கணும், எப்படி எல்லாம் துதிக்கிறாங்க. நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும், சோர்ந்து போகாம எப்போதும் செபம் பண்ணணும். ஆவியில நமக்கு சோறு வராத வடிக்கு காத்துக்கொள்ளணும். ஆவியில சோர்வு வந்துருச்சு நம்மளால முடியாது. அதனாலதான் தாவிராஜை கேட்கிறார், ஆண்டவரே ரட்சணை சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகத்தின் ஆவி என்ன தாங்க முடிச்சு, உற்சாகத்தின் ஆவி தரணும். ஆண்டவர் கேட்கணும், அது அவரு தான் தர முடியும். ஆண்டவரே நான் எவ்வளவு செபிச்சப்பா, எவ்வளவுலாம் நான் முன்னேறி செபிச்சேன், எவ்வளவு நேரம் செபிச்சனே, இப்பயே என்னால முடியல, எவ்வளவோ நான் செபிச்சேன், இப்ப எனக்கு செபிக்கவே முடியல, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, எனக்கு சரீரத்துல எப்படியோ இருக்கு ஆண்டவரே, அவர் எப்படியோ இருக்கிற அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் கலங்குறோம். நம்ம சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகாம செபிக்கணும். நம்ம பிரச்சனையை பார்த்து நம்ம சோர்ந்துடுறோம். அதான் கத்துடி வேதம் சொல்லுது, ஆபத்துக்களை சோர்ந்து போற பலன் குறியினதாது. நம்ம நம்ம பிரச்சனைகள் போராட்டத்தை பார்த்து நம்ம சோர்ந்துடுறோம், நம்ம பலன் குறியினதாயிருக்கு, ஒண்ணுமே செய்ய முடியாதாயிருது. அதனால நீ ஆண்டவர் கேட்பா, ஆண்டவரே நான் சோர்ந்து போக மாட்டேன், ஆண்டவரே நான் எப்போதும் செவிக்க எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ரட்சணை சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகத்தினாவே என்னை தாங்கபடி செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது, நம்ம செபத்தை எப்ப கேட்க மாட்டார்னா, நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் என் செபம் ஏன் கேட்கப்படல, என் செபம் ஏன் கேட்கப்படல அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, முதல்ல ஆபத்து காலத்தை சோர்ந்து போகாம எப்பொழுதும் செபம் சொன்ன. அதே தான் தேவன் என்ன சொல்றாரு, யோவான் சுவிசேஷம் 9:31.
1: பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார்.
0: தேவ என்ன செய்யணும், என்ன செய்யணும், பாவிகளுக்கு தேவர் என்ன செய்யறதுல செவி கொடுக்கல. ஒருவன் தேவ பக்தியா இருந்து அவர் சித்தத்தின்படி செய்தா அவர் செவி கொடுக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பாவம் இருக்குது, சின்ன சின்ன பாவங்கள். இப்ப நம்ம செரு போட்டு நடக்கிறோம், ஒரு சின்ன கல் இருந்தாலும் நம்மளால நடக்க முடியாது, கல்லு குத்தும், செருப்பு அப்படியே குத்தும். அதான் பாவிகள் செவம் கொடுக்கறது, செவி கொடுக்கறது இல்ல. ஆண்டவரே என்னுடைய பாவம் எதுவா இருந்தாலும் சரி ஆண்டவரே என்னை காமித்து என்னை சரிப்படுத்துங்க அப்பா. நம்ம பாவஞ்செல்லின்னு சொல்ல முடியாது, பாவஞ்செல்லின்னு சொல்லுமான கர்த்தர் நம்மோட என்ன செய்வாரா, வழக்காடுவாரா. பாருங்க நான் என்ன பாவம் செஞ்சிருக்கேன், நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா கர்த்தர் நம்ம கூட வழக்காடுவார. வாசித்து பாருங்க, எரேமியன் புஸ்தகம் 2:35.
1: இதோ நான் பாவம் செய்யவில்லை என்று,
0: நான் பாவம் செய்யவில்லை என்று
1: நீ சொல்லுகிறது நிமித்தம்,
0: நீ சொல்லுகிறது நிமித்தம்
1: நான் உன்னோட வழக்காடுவேன்,
0: நான் உன்னோட வழக்காடுவேன். அப்ப நான் பாவம் செஞ்சிருக்கோம், சின்ன சின்ன பாவங்கள் நமக்குள்ள இருக்கதான் செய்யுது. அதான் பாவம் செய்யும் போது நம்ம கர்த்தர் என்ன செய்யறது இல்ல, நமக்கு என்ன செய்ய என்ன கொடுக்கறது இல்ல, செவி கொடுக்கறது இல்ல. அப்ப நம்ம ஒருவன் தேவ பக்தியா இருந்து அவர் சித்தத்தின்படி செய்தா கர்த்தர் நம்ம செபத்துக்கு செபி கொடுக்கிறார். அப்ப நம்ம ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே என்னுடைய பாவம் என்ன, ஆண்டவரே என்னை காமிங்க, என்னை சரிப்படுத்துங்க, என்னை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்கணும். ஓசியா 14:2,
1: வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்,
0: திரும்புங்கள்,
1: அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன்.
0: ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே என் சீர்கேட்டை குணமாக்குங்க, ஆண்டவரே என் சீர்கேட்டை குணமாக்குன்னு கேட்டா கர்த்தர் நிச்சயமா நம்ம சீர்கேட்டை குணமாக்கி நம்ம பாவங்களை மன்னிப்பார். அதான் பாபிகளுக்கு தேவன் என்ன செய்யறதில்ல, செவி கொடுப்பதில்ல. இப்ப நம்ம ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நான் பாவிதான், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, உங்களை தவிர எனக்கு ஆரியாஸ்பா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டா கட்டாயம் மன்னிப்பார். 66:18 தேவன் அப்படித்தான் சொல்கிறார். 66:18
1: என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால்,
0: அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால்
1: ஆண்டவர் எனக்கு செவி கொடார்.
0: சிந்தனையில அக்கிரம பாவம் மட்டும் இல்ல, அக்கிரம சிந்தை பாத்தீங்களா, நம்ம சிந்தையில கூட அக்கிரம இருந்தா கூட கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நமக்கு என்ன செய்ய மாட்டாரா, செவி கொடுக்க மாட்டார். சிந்தனை ஆனா மனிதன் முகத்தை பாருங்க, கர்த்தர் எங்க பாக்குறாரு, நம்ம சிந்தனை கூட பாக்குறாரு. நம்ம சிந்தனையில அக்கிரம சிந்தனை கொண்டிருந்தா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, செவி கொடுக்கவே மாட்டாரு. அப்ப நம்ம உள்ள அலசி பாக்கணும். ஆண்டவரே டிவியில பாக்குற அனைவரும் நீங்களும் கூட உங்க இதயத்தை அலசி பாருங்க, கர்த்தர் நிச்சயமா நம்ம பாவத்தை மன்னிப்பார். ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம், பாவி தேவன் செவி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. இங்க பார்த்தா அக்கிரம சிந்தை கொண்டிருந்தானா, கர்த்தர் எனக்கு செபி கொடார். அப்ப நம்ம பாவங்களை எல்லாம் ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம். ஏசாயா 59:2,
1: உங்கள் அக்கிரமங்களே,
0: உங்கள் அக்கிரமங்களே
1: உங்களுக்கும்
0: உங்களுக்கும்
1: உங்கள் தேவனுக்கும்
0: உங்கள் தேவனுக்கும்
1: நடுவாக
0: நடுவாக
1: பிரிவினை உண்டாக்குகிறது.
0: நம்ம அக்கிரம தான் கர்த்தருக்கும் நமக்கு என்ன செய்தா, பிரிவினை உண்டாக்குறது.
1: உங்கள் பாவங்களே,
0: உங்கள் பாவங்களே
1: அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு,
0: அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு
1: அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
0: அவர் முகத்தை நமக்கு என்ன செய்து மறைக்கு, நம்ம செய்யலாம் பிசாசு போ என்னவா தடை பண்ணிட்டா ஆண்டவரே செவத்தை கேட்க கூட, அப்படி இல்லை அருமையானவர்களே. நம்ம பாவம் தான் கத்துடைய கத்து நமக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவர் முக நம்முடைய நம்ம கத்தடி முகம் பார்க்க முடியாதபடிக்கு நம்மள கத்துட்டு செவிக்க முடியாதபடிக்கு நம்ம என்ன பண்ணி நம்ம முகம் கத்திற்கு மறைக்குது, நம்ம பாவம் தான். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே நீ செவத்தை கேட்குறேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, என் பாவங்களின் அக்கிரங்கள் என் சிந்தையில என்னென்ன அக்கிரம் இருக்கு ஆண்டவரே, என் பாவங்கள் உங்களுடைய முகத்தை மறைக்குதப்பா, நீங்க யார் இல்லைனாலும் உலகத்துல வாழ்ந்துடலாம் ஆண்டவரே, நீர் இல்லாம என்னால வாழவே முடியாதுப்பா, என் பாவங்களை எதுவா இருந்தாலே காமிச்சு என்னை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். எப்படி வேணாலும் ஜெபிச்சா, ரொம்ப நேரம் ஜெபிச்சா நம்ம செவத்தை கேட்டுருவாரா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அதுவும் கேட்க மாட்டாரா. வாசிங்க யாசாயின் புஸ்தகம் 1:15-16,
1: நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும்,
0: நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும்
1: என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன்,
0: என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன்,
1: நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும்,
0: நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும்
1: கேளேன்,
0: கேளேன்,
1: உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது,
0: கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது,
1: உங்களை கழுவி சுத்திகரியுங்கள்,
0: உங்களை கழுவி சுத்திகரிங்க,
1: உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு,
0: உங்கள் கிரியின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு
1: தீமை செய்தலை விட்டு
0: ஓயுங்கள். தீமையான காரியம் நமக்குள் இருந்தா கூட விட்டு என்ன செஞ்சிடணும், ஓயணும். ஆண்டவர்கிட்ட நம்ம போராடி கேட்கணும், ஆண்டவரே என்ன பாவம் இருந்தாலும் என்ன மன்னிமப்பா, என் சிந்தனையில அக்கிரம இருக்கா மன்னிங்க, உங்க முகத்தை மறைக்கிறேன் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, நீங்க மிகுதியாச்சும் கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா, எனக்கு என்னென்ன பாவம் இருக்கு எல்லாவற்றையும் நீ காமித்து நீ சரிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். நமக்குள்ள பாவம் இருந்தா என்ன செய்யும் தெரியுமா, செபிக்க முடியாது, செபிக்கணும் என்ன செபிக்கணும்னு அந்த வார்த்தை வராது, செபத்துக்கே நம்ம வார்த்தையே வராது, செபிக்கணும்னு நினைச்சா கூட நம்மளால செபிக்க முடியாது, வார்த்தை வராது, அப்படியே சோர்வு குழப்பங்கள் ஏதோ குழப்பலான்னு அப்படி செபிப்போம். அப்புறம் உடனே ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் என்ன பாவம் உங்க முகத்தை மறைக்கிறது ஆண்டவரு, என்னுடைய அக்கிரம சிந்தை என்னுடைய சிந்தனை என்ன அக்கிரமம் இருக்கு ஆண்டவரு, என்னை காமிங்க, என்னை சரிப்படுத்திருங்கப்பா, என்னை என் சீர்கட்ட குணமாக்குங்க ஆண்டவரு, என்னை சரிப்படுத்திங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா சரிப்படுத்துவார். அவரால் கூடாத காரியம் ஒன்னும் இல்லை. முத என்ன சொன்னாரு, சோர்ந்து போகாம எப்பொழுதும் செவ்வனு, கொஞ்சம் சோர்ந்துட்டா கூட நமக்கு அப்படியே சோர்ந்துட்டா செபிக்க முடியாது. அதனாலதான் தாவீரஜ கண்ணீரோடு கேட்கிற ஆண்டவரே, ரட்சணி சந்தோஷத்தை தந்து உற்சாகத்தின் ஆவியனை தாங்கும்படி செய்யும் சொல்லி 51:12 கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சிவனுடைய தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செவம் பண்ண போறோம். கத்துடி ஆசீர்வாதமோ ஐஸ்வர்ய தருணு சொன்னீரே. ஊர் மக்களை ஆசீர்வதிங்க. பண கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாவற்றிலும் எங்க தேவன் விடுவிப்பீராக அப்பா. நாங்க யார் இடத்துல போவோம் ஆண்டவரே? வாழ்ந்தொரு வார்த்தை இல்லாம இடத்துல உண்டு ராஜா. அப்பா மீ துதிக்கிறோம். ஹார்ட்டை தொட்டு சுகமாக்கிருங்க, கிட்னியை தொட்டு சுகமாக்கிருங்க ஆண்டவரே. சுகர் வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே. கொலாஸ்ட்ரால் பலவீனத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. யாமை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஐயா. பிசாசன் எத்தனையா வியாதி உண்டாக்கி கொண்டிருக்கானப்பா, அவன் தலை நசுக்கி போடுங்க ஆண்டவரே. எஸ் அப்பா, எஸ் அப்பா. வியாதினால கஷ்டப்படுற ஒவ்வொரு மேலையும் ஆண்டவரே, மத்திய 14:14 சொன்னீங்களே, அவர்களை பார்த்து மனதுருகுனீங்களாம ஆண்டவரே. இப்பொழுது மனதுருகி அவங்களை குணமாக்குங்க எஸ் அப்பா, குணமாக்குங்க, குணமாக்குங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. அவங்க நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துங்க எஸ் அப்பா. அப்பா அமையை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும். சமாளாத மக்கள் சமான் தரணும். கடன், கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தொழில் செழிக்க பண்ணுங்க அப்பா. கடன் பிரச்சனையோ இருக்கு மக்கள், கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கஷ்டத்தை மாத்துங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க ராச்சா. அன்பின் தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாரும். பிரிந்து கூடமே இணைக்க வேண்டும் ஐயா. அப்பா அமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தர வேண்டும், ஞாபகத்தை தர வேண்டும் அப்பா. பலப்படுத்துங்க அப்பா. வயிறுவினால் கஷ்டப்படுற மக்களுக்கு வயிறு வலியை குணமாக்குங்க அப்பா. வயிறு வலியை குணமாக்குங்க ராச்சா. மகத்தான காரியத்தை செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. கண்பாரை தாரும் அப்பா. காது கேட்கறவங்களுக்கு காது கேட்க உதவி செய்யுங்க எஸ் அப்பா. ஆண்டவரே, பிசாசனால் கட்டப்படுற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க எஸ் அப்பா. அன்பின் தகப்பனே, நாங்க யார் இடத்துல போவோம் எஸ் அப்பா? வாழ்ந்தூர் வார்த்தையெல்லாம் உடத்தில் உண்டு ஆண்டவரே. தொடுவீராக ஆண்டவரே. கெஞ்சிரம் அப்பா, கெஞ்சிரம். ஒவ்வொரு மலையும் தேவண்ட வல்லமை அக்கினி மூடட்டும். பரலோக தேவன் பரிசு தாவின் அபிஷேகம் பொழிந்தொருவீராக அப்பா. ஒவ்வொருவருக்கும் நீ இறங்க முடியா செபிக்கிறோம். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கேசிக்கில கஷ்டப்படுற மக்களை குணமாக்கம், குணமாக்கம், குணமாக்குங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி, நன்றி. எல்லா துதிகனமாக்கும் செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரியாஸ்பாடாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார், கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கு தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12 Bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1-49-10-00-00-2229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1-33-10-00-00-2624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள். இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமான ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒர 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டான ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மத்த ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website andatjesus.in. God bless you.

கேட்கலாமாப்பா. தீமை செய்ய நாடுது எந்தன் திருக்கு நெஞ்சம் ஆண்டவரே. திருக்கு நெஞ்சத்தை சரிப்படுத்தும் ஐயா. திருக்கு நெஞ்சமே என்னுடைய மருள் தீர்க்கும் தஞ்சமே. என் உள்ளத்தில் இருக்கின்ற காரியர்களை அப்புறப்படுத்தி போடும் அப்பா. என் மனக்கண்ணை திறந்து விடும் ராஜா. என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி வாய் திறந்து இணைந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா?

0: ஹலிலுயா. அவர் என்னென்ன நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு, என்னென்ன அற்புதம் செஞ்சிருக்கிறார். அந்த செய்திகளை என்ன செய்யணும், சன்னகுளுக்கில் என்ன செய்யணும், பிரஸ்தாப்படுத்தணும். என் வாழ்க்கையில பார்த்தா அம்மா இல்ல, அப்பா இல்ல, கண்பாரு இல்ல, எனக்கு ஒரு நாள் வழி நடத்திக்கிட்டே இருக்காரு. அதை போய் மற்றவங்களுக்கு சொல்லணும். ஹலிலுயா. அவர் செய்திகளை என்ன செய்யணும், சன்னகுளுக்குள்ள பிரஸ்தாப்படுத்தணும். நம்ம காண்டல் செய்த ஒவ்வொரு நன்மைகளும் மற்றவங்களுக்கு சொல்லணும், பிரஸ்தாப்படுத்தணும். நம்ம சாட்சி சொல்ல பயப்படுறோம், நமக்கு செய்த நன்மைகளை எல்லாருக்கும் நம்ம ஜனங்களுக்குள்ள பிரஸ்தாப்படுத்தணும். 68 சங்கீதம் 34 வசனம்,
1: தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள்.
0: தேவனுடைய வல்லமை என்ன செய்யணும், பிரசித்தப்படுத்தணும். அவருடைய வல்லமை பிரசித்தப்படுத்தணும். அவர் வல்லமை எத்தனையோ தரம் குணமாக்கி இருக்கிறாரு. அந்த வல்லமை எல்லாருக்கும் பிரசித்தப்படுத்தணும். அவர் நமக்கு வாழ்க்கையில செய்த நன்மைகளை எல்லாருக்கும் சொல்லணும். அதை நம்ம அடைக்க வைக்க கூடாது. நம்மளால முடிஞ்சா சமயம் வாய்த்து அதன் சொல்ற சமயம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் சுவிசேஷம் என்ன செய்யணும், ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணணும். பிறந்தாலும் கர்த்தரை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். நற்செய்திய அறிவிக்கிற காலம் யாராருக்குள்ள நம்ம சொல்றோம், யோசித்து பாருங்க. சொல்றீங்களா, எத்தனை பேருக்கு சொல்றீங்க? சங்கீதம் 66:16 வசனம்,
1: தேவனுக்கு பயந்தவர்களே,
0: தேவனுக்கு பயந்தவர்களே,
1: நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள்,
0: நீங்க எல்லாரும் வந்து கேளுங்கள்.
1: அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன்,
0: அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். நம்ம ஆத்மாவுக்கு எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறாரு, அது நம்ம மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். என்ன செய்யணும், இவர்களுக்கெல்லாம் தப்பி மனசுக்கு மரணம் முன்பாக நிற்க பாத்திரம் பண்ண என்ன செய்யணும், எப்பொழுதான் சோமணும். ரெண்டாவது என்ன செய்யணும், கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றி அவர் அண்டி கொடுற யாவரும் பாக்கியவன். அந்த கோபம் கத்திரி கோபம் பற்றி எறிவுக்குள்ளாக்க என்ன செய்யணும், அவரை முழுமையா அண்டிக்கொள்ளணும். மூணாவது என்ன செய்யணும், இது நற்செய்தியை அறிவிக்க நாள் ராக்கள் வருது. அப்பெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. கடைசியாக வெளிப்படுத்தும் விசேஷம் 3:10 வசனம்,
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை,
0: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை
1: நீ காத்து கொண்டபடினால்,
0: காத்து கொண்டபடினால்
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை,
0: பூமியின் குடியிருக்கிறவர்களே
1: சோதிக்கும்படியாக,
0: சோதிக்கும்படியாக
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
0: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
1: வரப்போகிற,
0: வரப்போகிற
1: சோதனை காலத்திற்கு,
0: சோதனை காலத்திற்கு
1: தப்பும்படி,
0: தப்பும்படி
1: நானும் உன்னை காப்பேன்,
0: நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. நாங்கள் என்ன செய்யணும், ஒரு காதல கேட்டு ஒரு காதல விட்டுட்டு போக கூடாது, வாசிக்கணும், வசந்தம் இதை துவைச்சு காத்துக்கொள்ளணும். அப்ப சோதனை காலத்தில் தேவன் நம்மளை எழுந்திரிச்சு அந்த வசந்தம் வச்சு நம்மள காத்துக்கொள்வார். சோதனை வரும்போது நம்ம எப்படி இதுல தப்பிக்கணும் சொல்லி கர்த்தர் வசனத்து மூலம் நம்மளோட பேசுவார். சோதனை காலத்துல நம்ம தப்புன்னு சொன்னா என்ன செய்யணும், வசந்தம் இதயத்தில் வச்சு நம்மளை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. வசந்தம் உள்ளத்தை வச்சு காத்துக்கொள்ளணும். ஒரு நாள் வசனத்தை வாசிக்கணும், வாசித்து வாசித்து நம்ம உள்ளத்துல காத்துக்கொள்ளணும். அதுங்க சொல்ற யாக்கோபின் புஸ்தகம் 1:22 வசனம்,
1: அல்லாமலும்
0: அல்லாமலும்
1: நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு,
0: நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு
1: திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல,
0: திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல
1: அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள்,
0: அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். திருவசனத்தை கேட்கறது மாத்திரம்ல, அதன்படி நான் என்ன செய்யணும், திருவசனத்தின்படி என்ன செய்யணும், செய்யறா இருக்க வேண்டும். வசனத்தை நம்ம உள்ளத்துல வச்சு நம்ம அது வசனம் நம்ம உள்ளத்துல இருந்தா அதன்படி நம்ம செய்ய முடியும். வசனத்தை ஒவ்வொரு நாள் உள்ளத்துல வச்சு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். காத்துட்டாதான் நம்ம இந்த வசனத்தபடி நடக்கிறோமா இல்லையான்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா. வசனம் மிக மிக அவசியம். லூக்கா விசேஷம் 8:15 வசனம்,
1: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்,
0: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்
1: வசனத்தை கேட்டு,
0: வசனத்தை கேட்டு
1: அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே,
0: உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே
1: காத்து
0: காத்து
1: பொறுமையுடனே பலன் கொடுக்கவர்களா இருக்கிறார்கள்,
0: பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களுக்கு. அந்த வசனத்தை எங்க காத்துக்கணுமா, உண்மையும் நன்மையான இருதயத்தில் வைத்து காத்துக்கொண்டு என்ன செய்யுமா, பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. வசனத்து நன்மையும் நம்ம இறுதி நன்மையும் உண்மையான இதயத்துல இந்த தேவனுடைய வசனத்தை காத்து நடக்கும்போது இருந்துச்சு, அப்பதான் நம்ம பொறுமையோடு பலன் கொடுக்க முடியும். வசனம் நமக்குள்ள இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. வசந்த காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. வசந்த காத்துக்கொள்ளணும். முத பார்த்தோ ஆண்டவரை இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்றது, என்ன செய்யணும், எப்பொழுதுதான் சோமன் கொடுத்து. ரெண்டாவது அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது நற்செய்தி அறிவிக்க வேண்டும். நான்காவது நம்ம வசன தேவனுடைய வசனத்தை நம்ம இதயத்தில் வச்சு காத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழி புஸ்தகம் 4:21 வசனம்,
1: அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக,
0: அந்த வசனம் என்ன செய்ய, நம்ம கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக,
1: அவைகளை உன் இதயத்துக்குள்ளேயே காத்துக்கொள்.
0: அந்த வசனத்தை எங்க வச்சு காத்துக்கணுமா, நம்ம இருதயத்துக்களை காத்துக்கணும். லூக்கான் சுவிசில் ஆண்டவரை இயேசுக்கு அதைத்தான் சொன்னாரு. இங்க சாலமுன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம வசனத்தை எங்க வச்சு காத்துக்கணுமா? நம்ம இதயத்தில் வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். வசனத்தை மறக்கக்கூடாது. ஒரு கால கேட்டு மற்றொரு கால விட்டுறக்கூடாது. பைபிள் எல்லாரும் எடுக்கணும், அதுதான் சொல்றது. பைபிள் எல்லாரும் எடுங்க எடுங்கன்னு சொன்னா நிறைய பேர் பைபிளே எடுக்கிறது இல்லை. பைபிள் நம்ம உள்ளத்து வச்சு காத்துக்கொள்ள வேண்டும். 119வது சங்கீதம் 9வது வசனம்.
1: வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்?
0: வாலிபன் தன்னை எதனால் சுத்தம் பண்ணுவான்?
1: உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால்தானே.
0: உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனாலே தானே. வசனம் நமக்குள்ள இருந்தா தான் தன்னை காத்துக் கொள்ள முடியும். வாலிபன் மாத்திரல, வயசானவங்களும் சரி, எப்படிப்பட்டவங்களும் சரி, தேவனுடைய வசனத்தை உள்ளத்துல வச்சு காத்திருந்தா தான் அதை மணியை சின்ன வழிய சுத்தம் பண்ண முடியும். அதுங்க 11 வசனம் கரெக்டா சொல்றாரு பாரு. 11 வசனம் பாருங்க.
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
0: கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
1: உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யக்கூடாது. ஆண்டோட வார்த்தை எங்க இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு என் இருதயத்தில் உடைய வாக்கை வைத்து வைத்தேன். வசனம் தான் நம்ம பாவம் செய்ய, கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்ய முடியும், காத்துக்கொள்ள முடியாருமா? நம்மள வசனத்தை வாசிக்கிறதுமா தெரியல. நம்ம இதயத்துல காத்துக்கொள்ளணும். வசனத்தை வாசித்துட்டு விட்டுறக்கூடாது. ஏதோ சர்ச்சைக்கு வந்துட்டோம் போயிட்டோன்னு இருக்க கூடாது. வசனம் இதயத்துல வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் சோதனை காலத்துல தப்ப முடியும். அதுதானே சொன்னாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம்.
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை,
0: என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை
1: நீ காத்து கொண்டபடினால்,
0: காத்து கொண்டபடினால்
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை,
0: பூமியின் குடியிருக்கிறவர்களை
1: சோதிக்கும்படியாக,
0: சோதிக்கும்படியாக
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
0: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
1: வரப்போகிற
0: சோதனை காலத்திற்கு
1: தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
0: பாத்தீங்களா? ஆண்டோடி வாசன் நமக்குள்ள இருந்தா கர்த்தர் அந்த பூச்சக்கரத்தின் வரப்போற சோதனைக்கு காலத்துல அவர் நம்மள காப்பாரு. முதல்ல என்ன செய்யணும்? இனி சம்பவிப்பார் இவைகளுக்கு எல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க என்ன செய்யணும்? பாத்திரம்னா என்ன படும்னா எப்போதும் சோமனு. ரெண்டாவது, கொஞ்ச காலத்துல அவர் கோபம் பச்சேரிப்பது அண்டி கொள்றவங்க பாக்கியவான்கள். மூன்றாவது, இந்த காலம் என்ன காலம்? நச்சேரி அறிவிக்கும் காலம். நம்ம மட்டும் இயேசு அறிஞ்சா போதாது. நம்ம அறியாத மக்கள், பக்கத்து வீடு, நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இயேசு பத்தி நம்ம சொல்லணும். அல்லேலூயா. 4வது, வசனத்தை இதயத்துல வைத்து வைக்கணும். கர்த்தருக்குரியமா பாவம் செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருந்தா தான் கர்த்தருக்குரியமா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அதை உமக்குரியமா நம்ம பாவம் செய்ய வடிக்கும் வார்த்தையை நிதியத்துல வைத்து வைத்து ஆண்டவருடைய வசனம் நம்ம உள்ளத்துல இருக்கணும். கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்ள, கர்த்தர் உப்பு குடிச்சோம் போடுமா? ஆண்டவரே நீ காத்துக்கொள்ளுங்கப்பா, இந்த உலகம் கடைசி நல்ல வாழ்றோம், என் கையை பிடிச்சிக்கோங்க. நாமளுடைய கையை பிடிச்சா பிடிச்ச விட்டுருவாண்டவர, என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா, எனக்கு இறங்குமாப்பா, என்னை கைவிடாதீங்கன்னு சொல்லி கண்ணீரோடு புலம்பி செவிப்பேமா.

0: வாழ்கின்ற நாட்கள் கடைசி நாட்கள். நம் தேவ செய்தியிலே கேட்டது போல இனி காலம் செல்லாது, இந்த நாட்கள் பொல்லாதவரானதால் காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராகாலம் வருகிறது. ஆகவே இந்த கடைசி காலத்திலே நின்று கொண்டிருக்கிற நாம் இனி சம்பவிக்கப்பெற எல்லா தீமைகளுக்கும் தப்பித்துக் கொள்ளும்படிக்கும், மனிதகுமாரனாக இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக நிற்கும்படிக்கும் நாம் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்பதாக கர்த்தர் நம்மோடு கூட நல்ல பேசியிருக்கிறார். அப்பா எப்பொழுதுமே ஜபிக்க எனக்குள்ள ஜப ஆவியை இன்றைக்கு ஊற்றும். அப்பா இரவு பகலாக நான் ஜபிக்கணும், நேரம் காணும் பார்க்காம ஜபிக்கணும். அந்த ஜப அக்னி ஜப ஆவியை விண்ணப்பங்களின் ஆவி எனக்குள் ஊற்றும் அப்பா என்று சொல்லி கேட்போமா? இரண்டதா கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றிய போகிறது, அவரை அண்டிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டோம். ஜனங்கள் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டார்கள். அழைக்கும் கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொள்வோம் அன்பானவர்களே. மூன்றாவதாக இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளாக ஒரு இரவு காலம் வரப்போகிறது, எங்கும் நற்செய்தி அறிவிக்க முடியாத ஒரு காலம் வரப்போகிறது. அதற்குள்ளதாக நாம் கர்த்தரின் நித்திய சுவிசேஷத்தை, அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்க வேண்டும். அவர் வல்லமை பிரசித்தப்படுத்த வேண்டும், அவர் செய்கையை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்த வேண்டும். தேவன் ஆத்மாவுக்கு செய்ததை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டோம். ஆண்டவரே, அப்படி நான் எல்லாருக்கும் உடைய வார்த்தைகள் அறிவிக்க எனக்கு கிருபை கொடும் என்று சொல்லி வாய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாம் அன்பானவர்களே. தேங்க்யூ லார்ட். தகப்பனே கிருபை எங்கள் மீது இறங்கட்டும், ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. தகப்பனே கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நான்காவதாய் வசனத்தின் படி, கர்த்தரின் வசனத்தை நாம் காத்துக் கொள்ளும் பொழுது, பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நாம் காத்துக் கொள்ளும் பொழுது, நம் இருதயத்திலே வைத்து அவற்றை காத்துக் கொள்ளும் பொழுது, அந்த வசனத்தின்படி நம்மை நாம் காத்துக் கொள்ளும் பொழுது, இனி பூமி முழுவதும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படிக்கு தேவன் நம்மை பாதுகாப்பா. அந்த வசனத்தை என் உள்ளத்தில் எழுதும் ஆண்டவரே, அந்த வசனத்தின்படி நான் என்னை காத்துக் கொள்ள கிருபை தாரும் என்று சொல்லி வாய் திறந்து ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, அமை துதிக்க கொடுத்த நல்ல வசனங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த பயங்கரமான கடைசி காலம், இனி காலம் செல்லாது என்று நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. நாட்கள் பொல்லாதவையில் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களோடு பேசினீரே. இந்த கிருபையின் கால் பயன்படுத்திக் கொள்ள அனுக்கிரகம் தாரும். ஒருவரும் கிரியை செய்யக்கூட ராக்காலம் வருகிறது என்று சொன்னீரே. அப்பா எங்கள் கரங்களை பிடித்து நடத்துங்கப்பா, நடத்துங்க. எப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணி நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் நேரத்தை ஒதுக்கி நேரம் காலம் பார்க்காமல் ஜெபிக்க இந்த ஜப ஆவியை எங்கள் மீது எங்களுக்குள்ளே கர்த்தர் ஊற்றுவீராக. உண்மை அண்டிக் கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தருவீராக. நற்செய்தி அறிவிக்கிற நாளிலே எல்லா ஜனங்களுக்கும் அன்பை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர்தானே எங்களை ஆட்கொள்ளும்படிக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு அந்த குருவை தாரும் அப்பா. அவருடைய வேத வசனத்தை எங்கள் உள்ளத்தில் வைத்து காத்துக்கொள்ளவும், அந்த வசனத்தின்படி எங்களை நாங்கள் காத்துக்கொள்ளவும், எங்களுக்கு அந்த பாக்கியம் தாரும். கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, வசனத்தின்படி செய்கிறவர்களாயும் இருக்க அப்பா கிருபை கொடுவோம். அப்பா அந்த வசனத்தை கேட்டு தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் எங்கள் கரம், இயேசுவின் கரம் தொடுமுடிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தி கொடுத்தாக்க இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும், ஆசீர்வதிங்க. நீங்க செய்ய போவதற்காக உமக்கு நன்றி அப்பா.
1: செம்மையும் உண்மையான நிலமாய் உள்ளத்தை மாற்றுமாண்டு பரிசுத்தால் நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க, தூயாவில் நிரப்புங்க. ராஜாமை துதிக்கிறோம், துதிக்கிறோம். என்ன பலன்தாலும் இருந்தாலும் குடமாக்க, என்ன நோயிடு இருந்தாலும் குடமாக்க, எந்த மந்திரம் செய்வனிருந்தாலும் அழித்து நிறுவனமாக்கி செவிக்கிறோம் ஆண்டவர. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாக மக்கள் திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கத்தை தரணும், சமாளம் இல்லாத மக்கள் சமாளித்து தரணும். கடன் கஷ்டங்கள் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க, வீடு கட்டமிட தடைகளை மாற்றி போடுங்க. சமான சந்தோஷத்தை தாரும். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, அக்கீல மூடிக்கோங்க. படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கனமாக செலுத்துறோம் எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் பாருங்க, நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நமது நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 192 ஈஸியா மனசை வச்சுக்கலாம். 8144192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிருவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோட ஏதாவது நீங்க உங்க பிரச்சனைகள் சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை, உங்க ஜப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
4: அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது ஏசியன் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் ஏசியன் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி ஏசியன் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website is

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் உபாகம் புஸ்தகம் 13:4.
1: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக.
0: கர்த்தரை என்ன செய்ய பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை பற்றி கொள்ள நினைச்சு உறுதியா பிடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான் இவரே, எனக்கு உண்மை தவிர யாரும் இல்ல, நீங்க தான் சொல்லி அவளை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது.

0: உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ளுவீங்கன்னா நம்ம பெரிய காரியத்தின் வாழ்க்கையில செய்வார். அதனால் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷர் ஆராதிகாரம் வாசிக்கிறோம் 37 வசனம்.
1: பிதாவானவர்
0: எனக்கு கொடுக்கிற யாவும்
1: என்னிடத்தில் வரும்
0: என்னிடத்தில்
1: வருகிறவனை
0: நான் புறம்பே தள்ளுவதில்லை.
1: கர்த்தருக்கு வரவங்களா நினைச்சு மாட்டாரு, புறம்பே தள்ளவே மாட்டார். புறம்பின என்ன? மத்தேயுவின் சுவிசேஷம் 8:12 வசனம்.
0: ராஜ்யத்தின் புத்திரரோ
1: புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். பாத்தீங்களா, ராஜ்யத்தின் புத்திரர் நினைச்சுவங்க கர்த்தர் கீழ்படியாதனால புறமான இருளை தள்ளப்படுங்க. ஆனா காண்டு சொல்றாரு, என்னிடத்தில் வரவுகிற என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பார்த்து உறுதியாய் பற்றிக்கொள்ளும். அவர் பார்த்து பற்றிக்கொள்ளும்னா அவர் ஒரு நாள் நினைச்சு புறம்பே தள்ள மாட்டார். புறம்பு அங்க என்ன இருக்குது? மத்தேயு 8:12 ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: புறமான இருளிலே தள்ளப்படுங்க. இந்த நாட்கள் பொல்லாதான் அப்படின்னு காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்க. நாளை நம்முடைய நாளை என்ன நடக்குன்னு தெரியல. ஒரு உறுதியா புடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கையை முழு பொறுப்படுத்துக்கோங்க, என் காலங்களும் உங்களை கருத்தில் இருக்கு. அவர் உறுதியா பிடிச்சிட்டா ஒரு நாள் நம்மளை புறமே தள்ளவே மாட்டாரு. அல்லேலூயா. முதலாவது பார்க்க, தேவனை பற்றி கொண்டவங்களுக்கு கர்த்தர் என்ன நன்மை தாரா இருந்தா நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். சங்கீத புஸ்தகம் 63:8
1: என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது.
0: தாவீதுராஜா சொல்றாரு, என் ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது.
1: உமது வலதுகரம்
0: என்னை தாங்குகிறது. பாத்தீங்களா, ஆண்டவருடைய வலதுகரம் நம்மள தாங்குறது. சொல்றாங்களே, இப்ப எப்படிதான் கஷ்டப்படுறாங்களா, பின்னால இவருக்கு யாரு பாப்பா அப்படிலாம் சொல்றாங்க. கத்திர உறுதியா பற்றி கொள்ளணும். என்ன சங்கீதக்கார சொல்றாரு, ஆண்டவருடைய வலதுகரம் என்ன தாங்குறது? கத்தடி வலதுகரம் நம்ம தாங்கும், கட்டாயம் நம்மளை தாங்கும். அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கத்திரம் பின்பற்றினோம்னா, கத்திர பற்றி கொள்ளணும்னா, படுக்கையில் இருந்தா கூட கத்திர நம்மளை என்ன செய்றாரு, தாங்குகிறார். அல்லேலூயா. அதை நம்ம கத்திர உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாக அவரை பிடிச்சிக்கணும். நீங்க தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம், நீங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். அதே தான் இங்கேயும் சொல்றாரு, 73:23-24
1: ஆனாலும் நான் எப்பொழுதும்
0: உம்மோடு இருக்கிறேன்.
1: என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி
0: முடிவிலே
1: என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: முடிவில் நான் மகிமையில் ஏற்றுக்கொள்ள, நம்ம கர்த்தரோடு இருந்தா அவர் வலது கரம் தாங்கும். நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவாரு. மகிமேல நம்மளை ஆண்டவர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன செய்யணும், உறுதியா பற்றிக்கொள்ளணும். உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். நீ தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பற்றிக்கொள்ளணும். என்ன வந்தாலும் என்னை விடவே மாட்டாண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம உறுதியாக அவரை பற்றிக்கொள்ளணும். அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் கூட அவரை விட்டு வலது வரவும் செய்யக்கூடாது, இடது வரவும் செய்யக்கூடாது. முடிவெறிந்தும் நினைச்சிருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிவரை நழைத்திருந்தா தான் ரட்சிக்கப்பட முடியும். வாசித்து பாருங்க, மத்தேயு விசேஷம் 24 வாசித்து பாத்தீங்கன்னா 13 நினைக்கிறேன்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: பாத்தீங்களா, முடிவிறந்த நிலை நிற்பவனே என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். முடிவிறந்து நினைக்கணும். என்ன வந்தாலும் சரி, நீர் எனக்கு போதுமாண்டவரே அப்படின்னு சொல்லி காலை உறுதியாய் பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அவரை பற்றிக்கொண்ட ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஏசாயின் புத்தகம் 41:10
1: நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்.
0: திகையாதே,
1: நான் உன் தேவன்.
0: நான் உன்னை பலப்படுத்தி
1: உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்.
0: பாத்தீங்கன்னா, பயப்படாது, உன்னோடு இருக்கேன், திகையார், உன் தேவன் பலப்படுத்துவார். நம்ம பலவீனமா இருக்க நினைக்கிறீங்களா, இவனை இவ்வளவு பலவீனமா இருக்க, என்னோட சரியை எப்ப நல்லா பலப்பட நினைக்கிறா, அதை சொல்றாரு. தாங்குவேன்னு சொல்றாரு, சகாயம் பண்றாரு, உதவி செய்றவர். இந்த உலகத்துல வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உதவி செய்யலாம், பின்னால சே எப்ப பாரு உங்களுக்கு உதவி தானா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கத்தர் சொல்றாரு, சகாயம் பண்ணு மாத்திர உங்களுக்கு என்ன செய்யறாரா, வலது கருத்துறால தாங்குற தேவன் நம்ம தேவன். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க, உலகத்துல இயேசு கிறிஸ்து போல அன்புள்ள தேவன் உலகத்துல யாருமே.

0: அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். அது மொத்தத்தில் 13வது வசனம் ஏசாயா 41:13.
1: உன் தேவனாய் இருக்கிற,
0: உன் தேவனாய் இருக்கிற
1: கர்த்தராகிய நான்,
0: கர்த்தராகிய நான்
1: உன் வலது கையை பிடித்து,
0: உன் வலது கையை பிடித்து
1: பயப்படாதே,
0: பயப்படாதே
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்துல திரும்ப துணை இருந்தால் கூட ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. கணவன் மனைவி கைவிடுறாங்க, மனைவி கணவனை கைவிட்டுறாங்க, தாய் பிள்ளைகளை கைவிடுறாங்க, பிள்ளைகள் தாயை கைவிட்டுறாங்க. கைவிடுறது மட்டும் இல்ல, எத்தனை தாய்மார் பிள்ளைகளை வந்து கொண்டு விடுறாங்க. ஒரு நியூஸில் நிறைய பார்க்குறோம், 2 வயசு குழந்தை அப்படியே தண்ணி தொட்டி தூக்கி போடுறாங்க. கணவன் வந்து மனைவி வெட்டிடுறாங்க, மனைவி வந்து கணவன் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறார், நம்ம வலது கருத்தை பிடித்து என்ன சொல்கிறாரா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் துணை மாத்திருந்தால் மாறாத துணை. மனைவியோட துணையும் மாறிடும், அம்மா அப்பா துணையும் மாறிடும், குழந்தைகளுடைய துணை தாய்க்கும் மாறிடும். கர்த்தர் துணை மாத்திரம் மாறாத துணை. அல்லேலூயா. அவர் என்னைக்கு கையை பிடிச்சாரோ இந்த நேரம் வரைக்கும் நம்மளை விடலை. 82வது வருஷம் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. ஆண்டவர் சொன்னார், உங்கள் அப்பா அம்மா இறந்து போகலாம், நான் வந்து உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன், உன் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலை, கைவிடவே இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் கைவிட்டுறாங்க. அவர் சொன்னார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னார். அன்னைக்கு சொன்ன தேவன் இன்ன வரைக்கும் கைவிடவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வரும், வராமல் இருக்காது. வந்தாலும் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு வினாடியும் போதுமானவர் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் தாங்குகிறார். அவரை மனுஷன் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். லேசா இல்லை அன்று சொல்கிறார், ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் விட்டுறக்கூடாது. அதுன்னு சொல்கிறார் கர்த்தர். என்ன சொல்கிறார், முடிவிருந்த நிலை நிலை போனோம் நிலைக்கணும், முடிவிருந்த அவர்கள் நிலை நிலைக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் வீட்டு வளர்ந்துறையும் செய்யக்கூடாது, வீட்டு வளர்ந்துறையும் செய்யக்கூடாது. முடிவிருந்த நிலை நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலைச்சிருந்தா நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் கூட விட மாட்டார், ரட்சிப்பார். இந்த உலகத்தில் மாதிரிக்கிறார், பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. ரெண்டாவதாக முதல்ல அவர் பற்றி கொண்டார், நம்ம என்ன செய்கிறார், நமக்கு என்ன கொடுக்குறாரு, அவர் வளர்ந்துகிற நம்மளை தாங்கிறது, நமக்கு சகாயம் பண்ணுறாரு, வலதுகத்தினால தாங்குறாரு. அது மாத்திர ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நம்ம வலதுகிறத தாங்கி ஆலோசனை தந்து நம்ம எங்க கொண்டு சேர்க்கிறாரு, அவர் மகிமையிலே நம்ம சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவரை இயேசுகிறது. அவரை நம்ம எப்படி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பிடிச்சு கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். தீப்தியாசல வேலை செய்வோம், எங்க ஆபீஸுக்கும் அவங்க வீட்டுக்கும் எப்படி 1 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளவு தூரம் போயிட்டு என்ன செய்வோம், 6 மணி. அப்ப எங்க வீட்டுல ரேடியோ கிடையாது, அவங்க வீட்டில் ரேடியோ இருக்கு. அப்போ யார் வீட்டிலோ ஒருத்தர் வீட்டில் தான் அப்போல்லாம் ரேடியோ இருக்கும். நான் ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால் அப்போ அவங்க வீட்டில் மட்டும் ரேடியோ இருப்போம். 6 மணிக்கு உடனே நான் ஓடுவேன் பாருங்க, வண்டி இருந்தாலும் இடிச்சிட்டு போகிறேன், என்ன இருக்கோ அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். இடிச்சிட்டு போய் இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு எங்கள் வீட்டுக்கும், நான் தீபியாச வேலை செய்கிற இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். போய் ஆண்டோடைய வார்த்தை கேட்கறதுக்காக அவ்வளோ வேகமாக போவேன். அப்போ இந்த விஸ்வானியில் கேட்போம். அந்த அளவுக்கு கர்த்தர் அப்பயே எனக்கு ஒரு வாஞ்சையை கொடுத்துருந்தார். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கும் கர்த்தரை 1 நிமிஷம் கூட கைவிடாமல் எனக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உடுத்த உடவும் தங்க இடமும் சாப்பிட உணவும் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ பிறந்து இன்றைக்கி உங்கள் மத்தியில் கர்த்தரை எனக்கு கொண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை பற்றி கொள்ளக்கூடிய வாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்போ கர்த்தர் அதெல்லாம் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது அவர் உறுதியை பற்றி ஏசாயின் புஸ்தகம் 26:3.
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
0: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
1: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
0: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்
1: நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர்.
0: பூரண சமாதானத்துடன் அவனை என்ன செய்வீங்க, காத்து கொள்வீர் சொல்லி ஏசாய் சொல்றாரு. அவர் உறுதியாய் பற்றி கொண்டனா அவரே நம்பியிருக்கிறபடி நமக்கு என்ன கொடுக்கிறாரு, பூர்ண சமாதானம். பூர்ண சமாதானம் எனக்குலாம் பாருங்க, அம்மா அப்பா இல்லை, கண் பார்வை இல்லை, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, இயேசு தவிர எனக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்ய, அவரை நம்பியிருக்கிறபடி என்ன கொடுக்குறாரு, பூர்ண சமாதானத்தை கொடுக்குறாரு. எந்த குறையுமே இல்லை. நாளைக்கு என்ன செய்ய, இன்னைக்கு அவ்வளோ கவலை வந்தாலும் ஏசுபாடு சொல்ல, அண்ணன் இந்த பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, எனக்கு நீங்கள் தான். எனக்கு இந்த ஊருக்கு வர்றதுக்கு மேலே யாருமே தெரியாது, வாசா ஒன்று தான் தெரியும், வாசா தான் கூட்டிட்டு இருந்துச்சு. தெரியாதுமே தெரியாது. ஆண்டவர் அன்னைக்கு சொன்னேன், அப்பதான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊரில் யாருன்னு தெரியாது எப்படின்னு தெரியாது ஆண்டவரே, வஸ்தா நீங்கள் போச்சு நீங்கள் போகிறோம், வஸ்தா தான் எங்கள் கூட இருக்கு, யார் வஸ்தாக்கா எப்படி இருப்பாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவர், நீங்கள் தான் என்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதில் அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் என்ன செய்யல ஒரு நன்மையும் குறைப்படாமல் கத்துக்கணும். ஒவ்வொரு உதவிக்கும் கர்த்தர் ஒருத்தரை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இது நீங்களே செய்யலாம், கர்த்தர் உங்களை உள்ளத்தில் பேசி கர்த்தர் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனசை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மனசு கொடுக்கட்டா செய்ய முடியுமா? கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசு கொடுத்து செய்ய வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் அன்று சொல்லிட்டு தான் வந்த ஆண்டவரே எனக்கு என்னும் தெரியாது சுவாமி, எங்கள் வீட்டுக்கும் போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, அங்கே போனால் செவிக்க முடியாது, சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உடைய வார்த்தை கேட்க முடியாது, நான் எப்படி ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கட்டு எப்படி நான் பரலோகத்துக்கு வர முடியும், என்ன செய்யறது ஆண்டவரே, ஃபஸ்ட்டாக கூட போச்சு நீங்கள் போகிற ஆண்டவரே, நீங்கள் என்னை பொறுப்படுத்துக்கோங்க, நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார், சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். சந்தோஷம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா? சமாதானம் வாழ முடியுமா? வாழவே முடியாதான். உண்மை உறுதியாக பற்றி கொண்டு உண்மையை நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்தோட காத்து கொள்ளுகிறீர். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நம்ம ஆண்டோடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம செவிக்க போகிறோம். அனைவரும் சேர்ந்து செவிப்போம்மா. எங்கள் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பலப்படுத்தி சம்மாந்தை தந்து சந்தோஷத்தை தந்து அவங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துங்க ஏசப்பா. அவங்களுடைய வியாதிலாம் குணமாக்குங்க ஏசப்பா, நோயெல்லாம் குணமாக்குங்க, பலவீனத்தெல்லாம் குணமாக்குங்க ஏசப்பா, பெரும்பாட குணமாக்குங்க ஏசப்பா, அவங்க பலவீனத்தால கஷ்டப்படுறாங்க ஏசப்பா, அவங்கள குணமாக்குங்க ஏசப்பா. பரலோக தகப்பனையுமே துதிக்கிறோம். கை கால் வலி உடம்பு வலி எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே, உங்கள் ரத்தம் வலி பூசுங்கப்பா, குணமாக்கிருங்க குணமாக்கிருங்க, கிட்னியை குணமாக்குங்க ஆண்டவரே, தைராய்டை குணமாக்குங்க ஏசப்பா, கத்தாவை பிபி குணமாக்குங்க, உப்புச்சத்தை குணமாக்குங்க ஆண்டவரே, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க ராஜா, பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, அவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, சுகர் இருந்தால் குணமாக்கிருங்கப்பா, சுகர்னால எவ்வளோ கஷ்டங்கள் ஆண்டவரே, என் தேவன் அறிவீரப்பா, சுகரை குணமாக்குங்க, சுகரை குணமாக்குங்கப்பா, வியாதியை குணமாக்குங்கப்பா, நோயை குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திரம் செய்வனை உடைச்சி போடுங்க, பிசாசுங்களை அழிச்சு போடுங்க ஆண்டவரே, என்ன பலவீனாலும் குணமாக்கும் உம்மால முடியுமையா, இதோ மாம்சமான யாவருக்கு நான் தேவனை கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அவசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே, நீங்கள் அவங்களை குணமாக்கி ஆசிரியச்சு உயர்த்துங்கப்பா, தகப்பனையுமே ஸ்தோத்திரம், மந்திர கட்டு செவனை கட்டு உடைச்சி போடுங்கிறாச்சா, பெலிசனை கட்டு உடைச்சி போடுங்கிறாச்சா, அந்த கஷ்டத்தில் அழித்து போடுங்க ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணேசப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்தை தரணேசப்பா, சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும், கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க, தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசிர்வீங்க, வியாபாரம் செய்கிற வியாபாரிகளை ஆசீர்வதிங்க, கத்துடி நாம மகிழ்ப்படுத்தும் ஆண்டவரே, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவரே, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தர வேண்டும் ஐயா, படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை தர வேண்டும், ஞாபகத்தை தர வேண்டும் ஐயா, எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறவங்க எல்லாருமே நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணுவாப்பா, தேவ ஞானத்தை அவங்களை கட்டிட முடியாச்சு வைக்கிறோம், தேவ கிருவ அவங்களை சூழ்ந்து கொள்ள முடியாச்சு வைக்கிறோம் ஆண்டவரே, வேண்டி கொடுத்துருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க, நன்மையான இந்த தீபம் பூர்ணமலை எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாவத்தில் இறங்கி வருகிறது, மாறுதல்களும் வேற்றுமையான எந்த நிழலின்னு சொன்னீங்களே சப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பறையும் ஆசீர்வதிக்கும் கரை அவங்களை தொடுவது அவங்களை உணரட்டும் ஆண்டவரே, பலப்படுத்துக காத்துக்கோங்க, எல்லா துதிகா நம் மகிமையும் மகத்துவத்தி உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்புரை சரி அஸ்வா நாமத்தில் தாழ்மையாக்கிய ஜிகிறோம் பரமபிதாவே ஆமே. கத்த நம்ம சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள். இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவியிலெல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காக அந்த பத்திரிகை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக, யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆகுது, ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 2-3 வசனம்.
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால்
0: நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
1: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்
0: சொன்னார். கத்தர் போயிருக்கிறார், திரும்ப மறுபடி வரப்போறாரு, வந்து நம்மள என்ன செய்ய போறாரு, அவரிடத்துல சேர்த்துக் கொள்வேன் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டு வந்து திரும்ப நம்மளை நினைச்சாரு, அவர் இடத்துல நம்மளை என்ன செய்ய போறாரு, சேர்த்துக் கொள்ள போறாரு. பிலிப்பியர் எழுதியிருக்கிறாரு, பற்று பவுல் எழுதியிருக்கிறாரு, பிலிப்பியர் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
0: அங்கே இருந்து
1: கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்ன செய்யணும், வர்றதுக்காக எப்போ வருவாரு நம்ம உள்ள ஏங்கிட்டு இருக்கு இல்லையா, எப்போ வருவாரு அவர் வருகையில் நம்ம ராஜ்யத்துக்கு போகணும். இந்த உலகத்துல பாடுகள்லாம் நம்மளால சகிக்க முடியல, ஆண்டவரை சீக்கிரம் வாங்க. நம்மள அறியாமல இந்த வார்த்தை நமக்குள்ள வருது, கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும், கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துக்கு போய்தான் ஆகணும். இந்த உலகத்திலே நம்ம யாரும் இருக்கவே முடியாது, எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏழை இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த வீட்டில் இருந்தா இந்த உலகத்துல நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கிறதுக்கு முடியாது. ரெண்டு இடம், ஒன்னு பரலோகம், என்ன நரகம். அதனால நம்ம ஒரு நாள் நம்ம ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டிய நாள் ஒன்னு இருக்கு. கர்த்தர் பிரியமா வாழ்ந்தோம்னா எங்க போவோம், பரலோகத்துக்கு போவோம். கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தா எங்க போவோம், நரகம் தான். ரெண்டு வாழ்க்கை தான். ஆண்டு வருக ரொம்ப சமீபம், நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டு நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் ராஜ்யத்துக்கு போன நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, கர்த்தர் ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் விரும்பணுமா வாசித்து பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 11:16.
1: அதிலும்
0: மேன்மையான
1: பரமதேசத்தையே விரும்பினார்கள்.
0: ஆகையால்
1: தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை.
0: பரலோகத்துக்கு போகணும் சொல்லி விரும்பினவங்க என்ன செய்யல, அவர்களை வந்து பார்த்து அவருடைய தேவனை சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
0: விருப்பான மக்களை வேணும் பரலோகத்துக்கு போகணும். அப்ப பரலோகத்துக்கு போகணும் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் கட்டாயம் செய்ய மாட்டோம். ஐயோ இந்த காரியம் கர்த்தர் பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்ப அவர் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம உள்ளத்துல ஒரு விருப்பம் இருக்கும்போது நம்ம கட்டாயம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, பரலோக ராஜ்யம்தான் நமக்கு சொந்தம். அப்ப அந்த நமக்குள்ள இந்த விருப்பம் இருந்தா கட்டாயம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு, அவருடைய தேவைன்னு சொல்றதுக்கு அவர் என்ன செய்யலையா, வெக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாஞ்ச எப்படி இருக்குது, நம்ம உள்ளத்தின் வாஞ்ச நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம எப்படி என்றோ என்னன்னு சொல்லி. நம்ம உண்மையா வாஞ்சித்தோம்னா கர்த்தர் நிச்சயமா அந்த பரலோக ராஜ்யத்தை நம்மள ஆயத்தப்படுது. அந்த நான் எங்க இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புறது பாத்தீங்க, நம்ம எங்க விரும்புவது, கர்த்தர் என்ன விரும்புறாரு, நான் எங்க இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்னதான் வாழ்ந்தாலும், இந்த குளத்துல கோடி வருஷம் வாழ்ந்தாலும், இருந்தா 95 லெட்டர் 100 வயசு அவ்வளவுதான், அதுக்கு மேல யாரையும் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம போகணும்னு சொன்னா என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னா சொல்லி நம்ம பரமராஜ்யத்தை நம்ம விரும்பணும். அல்லேலூயா. கொலோசியர் புஸ்தகம் 3:2-3
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல
0: மேலானவைகளே நாடுங்கள்.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: பூமிக்குரிய காரியம் நம்ம தேட வேண்டாம்,
1: மேலானவைகளே நாடுங்கள்.
0: பூமிக்குரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருவாரு, கட்டாயம் தருவார். அல்லேலூயா. நம்ம மேலானை நாடும் போது நம் பூமிக்குரிய காரியங்கள் என்ன வேணும், எல்லாம் என்னென்ன தேவை, என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர் தம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் கொடுக்கிறார், கொடுக்க அறிந்திருக்கிறார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கட்டாயம் தருவார். அதான் சொன்ன சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டியா இருக்கும், கத்திர தேடவங்களுக்கு ஒரு நன்மையும் மேலாளர்களை பூமிக்குரிய காரியத்தை நீங்க தேட வேண்டாம், உங்களுக்கு எல்லாம் தருவேன். நீங்க தேட வேண்டிய என்னதுக்கு தேடணும், மேலானவர்களை தேடுங்க, மேலானவைகள். அவர் ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருக்கணும். எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் வருக சமீபம், அது அதுக்கு முன்னால எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் ராஜ்யத்துல அவர் மடியில நம்ம இருக்கணும். ஹலேலூயா. அதுதான் என்னுடைய வாஞ்ச, என்னோட விருப்பம்லாம் அதுதான். இந்த உலகத்துல ஒண்ணு வேண்டாம். நான் பிறந்த நாள் இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், இனிமேல் கண்ணை மூடிட்டா கர்த்தர் ராஜ்யத்துல அவருடைய மடியில உட்கார், அதுதான் இந்த தியாகம் வாஞ்சிடலாம். இந்த உலகத்துல எவ்வளவு பாடுபட்டாச்சு, இனிமேல் பரலோகத்துல போய் அவர் மடியில உட்காரணும். ஹலேலூயா. அதுக்குத்தான் மேலானவர்களை நாம் நாட வேண்டும், மேலானவர்களை நாட வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 13:16
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: இந்த இடத்துல என்ன இல்ல, நிலையான நகரம் இங்க நமக்கு இங்க இல்லை.
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்,
0: வரப்போறதையே நாடி தேடுகிறோம். இயேசுக்கு வருக வரத்தான் நம்ம நாடி தேடுகிறோம். எப்ப இயேசு வருவாரு, எப்ப நம்மளை கூட்டு போவாரு, அதுதான் நம்ம தேடுகிறோம். யாரும் எப்படியோ நான் அதுதான், கர்த்தர் எப்ப வருவாரு தெரிஞ்சு ஒரு நாள் ஏக்கத்தோட நாடி தேடுகிறோம். ஏன்னா இந்த நிலையான நகரம் நமக்கு இல்லை. இந்த உலகத்துல என்ன இருந்தாலும் நிலையானது அல்ல. மாடி மேல மாடி கட்டினாலும், என்னதான் நம்ம செஞ்சாலும், நம்ம எல்லாம் பண தேவையில்லை. நம்ம நிறைய பணம் இருந்தாலும் நம்ம அது நம்ம என்ன செய்யறது, இந்த உலகத்துல ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. கொண்டு போக முடியுமா, முடியாது. நம்ம பணம் கேட்கறதுக்கு எதுக்குன்னா, சுவிசேஷம் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அறிவிக்கணும், அறிய தேவன் அறியாத மக்கள் அறிந்து கொள்ளணும். அது ஒரே ஒரு வாஞ்சதான் எல்லாத்தையும். நம்ம பணம் கேட்கிறோம், எல்லாம் நினைச்சுக்கிறாங்க, என்னடா பணம் கேட்டே இருக்கிறாங்களே, ஏன் படம் இப்படி கேட்கிறாங்க, பணம் பழைய அலையிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஏன் படத்தை கேட்கிறேன்னு சொன்னா, சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அறிஞ்சது போல அந்த மக்கள் அறியாத மக்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஒரு நாள் அறியாம இருந்தோம், கர்த்தர் நமக்கு அறியக்கூடிய கிருபை கொடுத்தார். இப்ப நம்ம அறிந்தது போல மற்ற மக்களும் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கர்த்தர் போதுமான அளவு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த பஞ்சமும் இல்ல, கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம எப்ப எழுந்துக்கலாம், சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறியணும். இப்ப பாருங்க, இந்த டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா, நிறைய என்ன மாதிரி பார்வையில்லாதவங்க எல்லாம் போன் பண்ணி கேட்டே இருக்காங்க, எப்ப ரேடியோ எப்படி கேட்கணும், நம்பர் கொடுங்க, நாங்க எப்படி இதெல்லாம் பாக்கணும், டிவில என்ன எப்படி பாக்கணும், எல்லாம் கேட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஒரு வாஞ்ச தாக்கம் இயேசு அறிய வேண்டும் சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு போடாத வரும், நாங்க எப்படியாவது இயேசு அறியணும், எங்களுக்கு வந்து எப்பம் ரேடியோ கேட்டு நம்பரை கொடுங்க, இல்லாட்டா தேவனுடைய வசனத்தை எப்படி டிவியில பாக்கலாம், எங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை எங்களுக்கு வாசித்து கொடுங்க, அந்த பத்திரிகை நீங்க படிச்சிட்டீங்கன்னா நாங்க அதை பார்த்து பாத்துக்குவோம், நாங்க இயேசு அறிஞ்சிக்கணும், நாங்க மற்றவர்களுக்கு சொல்லணும் சொல்லி ஒவ்வொருத்தரும் அவ்வளவு வாஞ்சியோட கேட்கிறாங்க. நமக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தயவு செய்ய வாஞ்ச இல்ல, தாக்கம் இல்ல, யாருக்காவது சொல்லணும்னு சொல்லி அந்த வாஞ்சியில. ஆனா பார்வை இல்லாதவங்க அவ்வளவு வாஞ்சியா இப்ப கேட்கிறாங்க. அல்லேலூயா. இந்த வாஞ்சை கொடுத்தது யாரு, ஆண்டவரையே இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் பணம் தாங்க. ஐயோ சாப்பிட்டு இல்லையே, சாப்பிட்டு பிஞ்சு போச்சு, கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகுது, இதுக்கு தான் பணத்தை கேட்கிறேன். எங்களுக்கு சாப்பிட்றது கர்த்தர் போதுமான அளவு கொடுத்துருக்கிறார். ஒரு நன்மையுமே குறைபடாது, குறைவே இல்லை. அதனால தான் இந்த சிகிச்சை எப்படியாவது அறிவிக்கணும், அதுக்கு தான் பணம். 2 Corinthians 5:1-2
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
1: தேவனால கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு.
0: அந்த தேவனால் கட்டப்பட்ட என்ன வீடு, கைவேலாத நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: பரலோகத்தில் உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
1: ஏனெனில்
0: இந்த கூடாரத்திலே
1: நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, அந்த ராஜ்யத்து மேல நமக்கு வாஞ்சை தாக இருக்கணும். அப்ப இந்த உலகத்தை நினைச்ச மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். பாவத்தை பார்த்தா வெறுப்பு வரும், பாவத்தை பார்த்தா வெறுப்பு இருக்கும். கத்துட்டு எப்ப போகலாம், எப்ப கத்தரை பத்தி பேச மாட்டாங்களா, எங்க கத்தரை பத்தி பேசுவாங்க, எங்க ஆண்டரை பத்தி பேசுவாங்க, எப்ப கேட்கலாம், நமக்குள்ள அந்த வாஞ்சி வரும். அது இந்த பூமிக்குடி கூட என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிரும். அதுதான் நம்ம சரீரம், சரீரம் என்னதான் இருந்தாலும் பூமிக்குடி கூறாரோ அழிஞ்சு போடும். பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம போகணும்னு நமக்குள்ள வாஞ்ச.
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம்
1: தவித்து நம்முடைய பரம
0: வாசஸ்தலத்தை
1: தரித்துக்கொள்ள மிகவும் வாஞ்சவுள்ளவர்களா இருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறோம்? மிகவும் வாஞ்சவுள்ளவர்களா இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம் எல்லாரும். நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எப்படி, நான்லாம் ஒரு நாள் ஆண்டவர் அறியாம இருந்தேன், ஆண்டவர் அறியாம எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தேன். கர்த்தரை தேடி வந்தார். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வந்தார். நான் அவரை தேடி போல, அவர் என்னை தேடி வந்தார். அவர் என்னை தேடி வந்தார். அது போல நம்மள மாதிரி இருக்கு மக்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தேடணும். கர்த்தர் ராஜ்ய தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் பூலகத்தையும் கூடாரத்தை நம்பி வாழக்கூடாது. கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஒவ்வொருத்தரும் போகணும். அப்படி போனா என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்து மேல நமக்கு என்ன வேணும்? வாஞ்ச விருப்பம் இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அதான் ஆண்டவர் சொன்னார், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாருந்தா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களை என்னோட சேர்த்துக் கொள்வேன் சொல்லியிருக்கிற அந்த ராஜ்யத்து அந்த தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் அந்த வாஞ்ச. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். இது வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப ஜெபிக்க போறோம். எங்கள் அன்பார் இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. அப்பா அந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரச்சிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வர தங்க செவிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க. மெய் ஸ்தோத்திரமே வண்டி கொள்ள மெய் சார்ந்து கொள்ள கிருவச்சிங்கப்பா. அண்டு உரே எத்தனையோ குடும்பங்கள்ல வேலை கிடைக்காதபடிக்கு போட்டி போறாம இருக்குதாப்பா. வேலை அவங்களுக்கு கிடைச்சி வேலை செய்யற இடத்துலயும் நல்ல சமாதானம் சந்தோஷத்தை தாரும். அண்டு உரே உங்களை பார்த்து விழுந்து நாங்களுக்கு செபிக்கிறோம். நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பார்த்து ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வைத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிப்படட்டும் ஐயா. அண்டு உரே எத்தனையோ நோய்கள் அப்ப, எத்தனையோ சனங்கள் வியாதினாலும் நோயினாலும் பலவீனத்தினாலும் கஷ்டப்படுறாங்களப்போ. ஒவ்வொரு மேலையும் தேவையுடைய பிரசனம் வல்லமை இறங்கட்டும், அக்கினி மூடட்டும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா பலவீனத்தையும் வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. மகத்தான கரித்தை செய்ய, மகிமையான கரியை செய்ய. கர்த்தருடைய பிரசரம் மூடட்டும், அக்கினி மூடட்டும். ஆண்டவரே வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்து தாருங்க, வேலையில் உயர்வை தாரு. உயிர் வராத தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க, கஷ்டத்தெல்லாம் மாற்றி போடுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்கிற மக்கள் வெற்றி தாங்குவாங்க, நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துங்க. பிரிந்து கொடுமை அணைக்க கொடுமையா, டைபஸ் ஆகணும்னு நினைக்கிற மக்கள் டைபஸ் ஆகக்கூடாதப்பா. குடும்பம் ஒன்று சேர்ந்து வரத முடி சித்தாண்டவரே, நீர் அற்புதத்தை செய்ய ஆசீர்வைத்து உயர்த்துங்க. அடுவரே அப்பாவை துதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல மதிப்பு நாங்கள் பாஸ் பண்ணணும். உங்க மகத்துவம்ல நாமத்தை மையப்படுத்துங்க, ஆசீர்வைத்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மாக்கி செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவரோ பரம பிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம ஜீவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும். நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாத மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1-449-100-00-2229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1-3-3-1-0-1-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலெல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is aslinkaram@gmail.com. Our website, andofjesus.in. God bless you.

0: லூக்கான் சுவிசேஷம் 21 அதிகாரம் 36 வசனம்.
1: ஆகையால் இனி சம்பவிக்க
0: போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க எண்ணப்படுவதற்கு
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் ஜெபம் என்ன செய்யணும் விழித்திருக்கு, ரெண்டு காரியம் சொன்னார். இவைகளுக்கெல்லாம் தப்பணும், ரெண்டாவது என்ன செய்யணும், நம்ம இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நிற்கிறதுக்கு என்ன செய்யணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி காரியம். இந்த உலகத்துல எல்லா உபத்திரங்களுக்கும் தப்பு வைக்க வேண்டும். ரெண்டாவது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவானா என்னென்ன என்ன பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம ஜெபமனாம இருந்த உண்மையை செய்ய முடியாது. எத்தனையோ காலங்கள் 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம் எல்லாம் பண்ணி என்ன செய்யாது, நீ மேல ஒண்ணுமே செய்ய முடியாது. விண்ணப்பத்தை நாம கிருபை நாம என் மேல ஊற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். எந்த ஏதோ ஒரு ஜெபம் பண்ணோம் இது வரைக்கும், நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஜெபம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது நம்மளையும் தேவன் தப்பிப்பார். மார்க்கன் சுவிசேஷம் 13 அதிகாரம் 8 வசனம்.
1: ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும்
0: ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும்
1: ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும்
0: ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும்
1: எழும்பும்
0: எழும்பும்
1: பூமி அதிர்ச்சிகளும்
0: பூமி அதிர்ச்சிகளும்
1: பல இடங்களில் உண்டாகும்.
0: பஞ்சங்களும்
1: கலகங்களும்
0: கலகங்களும்
1: உண்டாகும்
0: உண்டாகும்.
1: இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம்.
0: வேதனைகளுக்கு ஆரம்பம். கொள்ளை நோய் பஞ்சம் இந்த பொருள் வாங்கினாலும் இப்ப விளைவாதான். இப்ப என்ன செய்யணும், செவித்து ஆண்டுகிட்ட அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும். அலையிலுயா. அதனால தாவீர சேஷன் கத்திரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்காரு. வலது வருஷம் இருக்கிறதுனால அசைக்கப்படுது. நம்மள அப்படித்தான் இந்த காலங்களில் நம்ம செவிச்சு ஆண்டுகிட்ட அடைக்கலம் புகுந்துட்டோம்னா இந்த உலகத்தில் என்ன வந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்குது சொல்றார். செவிக்கிறவங்களே இல்லையேன்னு சொல்லி ஆச்சரியப்படுகிறார். இவ்வளவு பாடுகள் வருது, இவ்வளவு உத்தரங்கள் வருது, ஆனாலும் செபிக்கிறவங்க இல்லைன்னு சொல்லி கத்த ஆச்சரியப்படுகிறார். பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 59:16 வசனம்.
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு
0: விண்ணப்பம் பண்ற ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லி கத்த என்ன செஞ்சாராம், ஆச்சரியப்பட்டார். அருமையானவர்களே, நம்ம செபிக்கிறோமா எப்படி இருக்கும் நமக்கு தான் தெரியும். நம்ம சுயநலத்துக்காக, நமக்காக, நம்ம குடும்பத்துக்காகவே செபிச்சுட்டு இருக்கோமா, அது நம்ம எப்பயும் செபிக்க வேண்டியதுதான். குடும்பத்துக்காக நமக்காக செபிக்கிறோம், அந்த செபம் போதாது. அருமையானவர்களே, கண்ணீரோடு உன்ன உணவு இல்லாம உடுத்து உடையிலாம் தங்க இடம் இல்லாம எவ்வளவு பேர் தவிக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம தொடி செவிக்க வேண்டும். அல்லேலூயா. செவிக்கிறவா யோசித்து பாருங்க என்ன செஞ்சார் ஆண்டவர், ஆச்சரியப்பட்டாரா. செவிக்கிறமா, இனிமேல நாட்கள் பத்திரம் பாடுகள் தான். மத்தியில் சுவிசேஷம் 24:22 வசனம்.
1: அந்நாட்கள்
0: அந்நாட்கள்
1: குறைக்கப்படாத ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை,
0: ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை.
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமும்
0: தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமும்
1: அந்த நாட்கள் குறைக்கப்படும்,
0: அந்த நாட்கள் குறைக்கப்படும். பாத்தீங்களா, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நம்ம செவிச்சா அந்த நாட்கள் என்ன செய்யும், பாடுகள் குறைக்கப்படும். அதுதான் கர்த்தராகிய தேவன் உங்களை என்னையும் இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கோங்க, தயவு செய்து எடுத்துக்கோங்க.
1: அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால்
0: நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால்
1: ஒருவனாயிலும் தப்பிப்போவதில்லை,
0: ஒருத்தருவன் தப்பிப்போவதில்லை. எல்லாருமே யாருமே பரவ முடியும், எல்லாம் இந்த உபத்திர கஷ்டத்துல அகப்பட்டுருவாங்க.
1: தெரிந்து கொள்ளப்பட்டவன் நிமித்தமோ,
0: தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமோ
1: அந்த நாட்கள் குறைக்கப்படும்,
0: அந்த நாட்கள் குறைக்கப்படும். உபத்திரத்த நாட்கள் என்ன செய்யும், தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமா குறை. கண்ணீரோடு செபிக்கணும், ஆத்மபாரத்தோடு செபிக்கணும். சுயநலமான செவன் நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க அந்த செமல் இல்ல, கண்ணீரோடு அழுது உன்னை போல கத்திர சொன்னார், உன்னை போல பெறற நேசின்னு சொன்னாரு. கண்ணீரோடு ஆத்துவ பாரத்தோடு செபிக்கணும், அழுது புலம்பணும். ஆண்டவரே, எங்க தேசத்துல இப்படியாச்சு, எங்க மாநிலத்தில் இப்படியாச்சு, எங்களை மாவட்டத்தில் இப்படியாச்சு, எத்தனையோ சனங்கள் ஆண்டவரே குடியும் பெரியும் கண்ணீரோடு இருக்காங்களப்பா, அவங்களுக்கெல்லாம் நான் செபிக்கிறேன்னு சொல்லி நான் போராடி செபிக்க வேண்டும். கத்திர நம்மத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் உருவாக்க நோக்கமே நீங்கள் நான் போராடி செபிக்க வேண்டியதுதான். சுயநலமான செவம் என்ன செவம், நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், அதுக்கு மாத்திரம் செவிச்சுட்டு இருக்க கூடாது. நம்ம எல்லாருக்காகவே செவிக்க வேண்டும். எப்படி எல்லாம் செவிக்கணும் நம்ம சுருக்கமா தியானிக்க போறோம். ஆதியாம புஸ்தகம் 18:20-22 வசனம் வரைக்கும்.
1: பின்பு
0: கர்த்த
1: சோதோம் குமாரின் கூக்குரல்,
0: சோதோமன் குமாரின் கூக்குரல்
1: பெரிதாய் இருப்பதினாலும்
0: பெரியா இருப்பதினாலும்
1: அவைகளின் பாவம்
0: அவர்கள் பாவம்
1: மிகவும் கொடிதாயிருப்பதனாலும்
0: மிகவும் கொடி

0: கொடிதாயிருப்பதனாலும்
1: மிகவும் கொடிதாயிருப்பதனாலும்
0: நான் இறங்கி போய்
1: என்னிடத்தில்
0: வந்து எட்டின அதன் கூக்கரலின் படியே
1: அந்த கூக்கரின் படியே
0: அவர்கள் செய்திருக்கிறார்களோ
1: செய்திருக்கிறார்களோ
0: இல்லையோ
1: இல்லையோ
0: என்று பார்த்து அறிவேன்
1: பார்த்து அறிவேன்
0: என்றார்.
1: ஆண்டவராகிய இயேசு சொல்றார்.
0: அப்பொழுது அந்த புருஷர்
1: அவ்விடம் விட்டு
0: சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான்.
1: மிகவும் எப்படி இருக்குதா, எப்படி இருக்குது, கொடியதா இருக்குதா பாருங்க. இப்ப இந்த காலத்திலே அதுதான் இருக்குது. அங்க இந்த ஓரிலிசருக்கு பாவம், விசார பாவம், வேசித்தன பாவம், பயங்கரமான காரியங்கள் கொடியதா இருக்கு பாவம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் போய் பார்க்க போறேன்னு போறாரு. ஆனாலும் ஆபிரகாம் நினைச்சிங்கிறான், இன்னும் அவருக்கு முன்பாக 50 பேருந்து அழிப்பீங்களா ஆண்டவரே, 40 பேருந்து அழிப்பீங்களா, 30 பேருந்து அழிப்பீங்களா, 20 பேருந்து அழிப்பீங்களா, 10 பேராக இருந்து அழிப்பீங்களான்னு கேட்கிறாரு. ஏசப்பா என்ன சொல்றாங்க, அதுக்கு நான் தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் அழிப்பதில்லை அப்படின்றாரு. ஆனா இந்த சோதகுமாரில் எத்தனை பேர் கூட, 10 பேர் கூட நீதிமான் இல்லவே இல்லை. 10 பேர் இருந்தா கூட நான் அழிக்க மாட்டேன்னு ஆண்டவர் கடைசியை சொன்னாரு. ஆண்டவராய் இயேசுக்கு முன்பாக, தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக அபிரகாம் என்ன செஞ்சாரு, நின்று கொண்டே இருந்தா என்ன செஞ்சிருப்பாரு, போராடி செவிச்சிருப்பாரு. ஆண்டவரே எப்படியாவது சோதகுமார் பட்டணத்துக்கு இறங்குங்க ஆண்டவரே, நீங்க அழிக்கவே கூடாதப்பா, அழிக்க கூடாப்பா, ஒரு சனம் கூட கெட்டு போக கூடாது ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அபிரகாம் செவிச்சிட்டு இருந்திருப்பாரு. அதுலயே ஆதியம் புஸ்தகம் 18:32.
0: அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் பத்து நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ
1: என்றான்.
0: அதற்கு அவர்
1: பத்து நீதிமான்கள் நிமித்தம்
0: அதை அழிப்பதில்லை என்றார்.
1: பத்து பேர் கூட அங்க என்ன இல்ல, நீதிமான்கள் இல்லவே இல்லை. எங்க பார்த்தாலும் ஓரிசர் பாவம் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்ன கொடிய பாவம் சொல்லி அந்த பாவம் இப்ப நம்ம தேசல இருக்குது. ஆனா அபிரகாம் போல நம்மளும் ஜெபிக்கணும். ஆண்டவர் அபிரகாம் என்ன ஜெபிக்கிறாரு, 10 நீதிமான்கள் இருந்தாலும் அப்படி கேட்கிறார், இல்ல அழிப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அதே போல நம்ம தேசத்துக்காக நம்ம ஒவ்வொருவரும் தரப்பில் நிற்க வேண்டும். பாவஞ்சரங்க எப்படியோ போயிட்டு போட்டோம், நமக்கு என்ன நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம தேசத்துக்காக என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கதற வேண்டும். நம் மாநிலத்துக்காக கதற வேண்டும், நம் மாவட்டத்துக்காக கதற வேண்டும். நம்ம இந்தியா தேசத்துக்காக நம்ம ஒவ்வொருவரும் கண்ணீரோடு செவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை. அதுதான் தேவன் நம்மளெல்லாம் இந்த இடத்துல கூட்டி சேர்க்கிறார். ஆதியம புஸ்தகம் 19:27-29 எடுத்துக்கோங்க. ஆதியம் புஸ்தகம் 19:27-29
0: விடியற்காலத்தில்
1: ஆபிரகாம் எழுந்து
0: தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் அந்த பூமியின் புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று தேவன் சமபூமியின் பட்டணங்களை
1: அழிக்கும் போது
0: தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து
1: தப்பி போகும்படி
0: அனுப்பிவிட்டார்.
1: அபிரகாம் வந்து தேவன் முன்னால நின்று செவித்ததுனால லோத்து அங்கு குடியிருந்தாரு. குடியிருந்ததுனால அபிரகாம் செவிச்சதுனால என்ன செய்ய, பட்டத்தை கவிழ்த்து போடும் போது லோத்து மணி பிள்ளைகள் எல்லாம் நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போகன்னு சொல்லி தூதுல அனுப்பி கொண்டு போனாரு. அவர் சொன்னாரு, மலைக்கு ஓடி போன்னு சொன்னார் இயேசு கிறிஸ்து. இவர் எங்க போயிட்டாரு, பக்கத்துல சின்ன அந்த தேவனுக்கு அந்த இடத்துல லோத்து என்ன செய்யல, கீழ்படியில. தேவன் எங்க போய் சொன்னாங்க, மலைக்கு ஓடி போன. இவங்க என்ன சொல்ற, ஐயோ ஆண்டவரே எனக்கு அந்த அளவுக்கு போக முடியாது, பக்கத்துல ஏதோ சோபா இருக்கு, நான் போயிருந்துறேன் பாத்தீங்களா. அதுதான் நம்மள இப்படித்தான் ஆண்டவர் சொல்லுவார். நம்ம ஒண்ணு செய்யும் போதுதான் நம்ம வாழ்க்கையில மாட்டிக்கிறோம் பாவத்துல. அதனாலதான் லோத்துடைய பிள்ளைகளும் பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, அவங்க மனைவியும் உப்புத்தனாங்க. ஆனா கத்திரி சொன்னபடிக்கு அவங்க கீழ்படிந்து மலை போயிருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த அழிவே வந்திருக்காது. ஆனா யாரும் நினைச்சு லோத்தை காப்பாத்தினாரு, ஆபிரகாம்.

0: நினைச்சாரு. அருமையானவர்களே, நீங்கள் நானும் கூட நாம் போராடி செபிக்கும் போது கர்த்தர் நம்ம நிமித்தமா, நம்ம சொந்தக்கார மாத்த இல்ல, நம் மாநிலத்தில் மக்களையும் நம் மாவட்டத்தில் மக்களையும் இந்த கட்டாயம் தேவன் காப்பாற்றுவார். ஹலேலூயா. இதுதான் செபிக்கக்கூடிய நேரம். கண்ணீரோடு நம்ம செபிக்க முடியும். எப்படி செபிக்கணும் சொல்லி சொல்றாரு பாருங்க. பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 4:7
1: எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று.
0: ஆகையால்
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள்.
0: ஜெபம் பண்றதுக்கு எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கும். தெளிந்த புத்தி இருந்தா தான் செபிக்க முடியும். நம்ம தேவையில்லாத குழப்பம் சோர்வுகளும் நம்மளால செபிக்க முடியாது. வேதம் கட்டாய திட்டமும் தெளிவா நம்ம போதிக்கிறது. எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ள இருந்து என்ன செய்யணுமா? செபிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்ம செபிக்கிறோமா? இந்த மாநிலத்தை செபிச்சோமா? செபிக்கலாம். இன்னைக்கு மன்னிப்பு கேட்பாண்டவரு. நம்மளால பொருள் உதவிதான் அவங்களுக்கு செய்ய முடியல. தெளிந்த புத்தி உள்ள இருந்து செபிக்கிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எனக்கு அது முடியல, அதனால நான் செபிக்கல அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. ஆபிரகாம் முதலாவது திறப்பில் நின்றார். ரெண்டாவது நம்ம பார்க்கிற சகோதரி பார்க்கிறோம், வேதத்தின் வழியாக பார்க்கிறோம். 2 சாமுவேல் 24:15
1: அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே
0: அன்று காலையில் தொடங்கி
1: குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார்.
0: அதனால்
1: தான் முதல் பேர்செபா மட்டுமுள்ள
0: ஜனங்களில்
1: 70,000 பேர் செத்து போனார்கள்.
0: பாருங்க, அது தாவி இது காலத்துல என்ன செய்யுங்க, தான் முதல் எல்லா இடத்துலயும் போய் 70,000 பேர் செத்து போயிட்டாங்க. 2 சாமுவேல் 24:25
1: அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி,
0: அந்த காலத்தில் கர்த்தருக்கு உடனே செஞ்சாங்க, பலிபீடத்தை கட்டி
1: சர்வாங்க தகன பலிகளையும்
0: சமாதான பலிகளையும்
1: செலுத்தினான்.
0: அப்பொழுது
1: கர்த்தர்
0: தேசத்திற்காக
1: செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறலினார்.
0: தாவீது என்ன செஞ்சார்? தேசத்துக்கு என்ன செஞ்சாரு?
1: வேண்டுதலை
0: கேட்டறலினார்.
1: இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது.
0: அந்த வாதை என்ன செஞ்சிச்சு? நிறுத்தப்பட்டது. தாவீது செபிச்சாரு. நம்ம செபிக்கும் போது நம்ம தேசத்துல இருக்க வாதை நிறுத்தப்படும். கொள்ளை நோய் எத்தனை பேர் செத்துட்டாங்க? 70,000 பேர் செத்துட்டாங்க. தாவீது நம்ம கிட்ட யாரா சாவுன்னு இருக்கல, உடனே சரி பள்ளிவிடப்பட்ட கட்டி தேவனிடத்துல வேண்டுதல் செய்தார். வாதை நிறுத்தப்பட்டது. அருமையான சகோதரி, நம்ம வாழ்க்கையிலும் கூட கண்ணீரோடு செவிக்க வேண்டும். நம்ம தேசத்துக்காக போராடி செவிக்கணும். எங்க பார்த்தாலும் பாருங்க, எத்தனை பேர் செத்துறாங்க. நம்ம தான் செவிக்க வேண்டும். நம்ம தான் நம்ம தேசத்துக்காக, நம்ம மக்களுக்காக போராடி செவிக்க வேண்டும். தாவீது போராடி செவித்தார், வாதை நிறுத்தப்பட்டது. நீங்கள் நானும் செவித்தமானால் கட்டாயம் நம்ம தேசத்துல வர கொள்ளை நோய் வராது. போராடி செவிக்க வேண்டும். எப்படி செவிக்க வேண்டும்? ஏதோ ஒரு கடமைக்காக இல்ல. எசேக்கியேல் 21:6
1: ஆதலால் மனுபுத்திரனே,
0: உன்
1: இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனம் கசந்து
0: என்ன செய்யணும்? பெருமூச்சு விட வேண்டும். சும்மா என்ன ஏதாவது நம்ம செபிக்கினால் பிரயோஜனம் இல்ல. பெருமூச்சோடு கண்ணீரோடு, ஆண்டவரே என் சனம் இறந்துட்டே இருக்காங்கப்பா, என் சனத்துக்கு ஒரு கொள்ளை நோய் நிப்பாட்டுங்க ஆண்டவரே. நீங்க தான் நிப்பாட்ட முடியும். எங்க தேசத்துல வர கொள்ளை நோய் இந்த வாதை வேண்டாம் ஆண்டவரே, நிப்பாட்டுன்னு சொல்லி பெருமூச்சோடு செபிக்க வேண்டும், கண்ணீரோடு செபிக்க வேண்டும். அல்லது மனம் கசந்த, ஐயோ மனம் கசந்த என்ன உள்ளத்துல ஆத்தம பாரத்தோடு, ஐயோ என் சனங்கள் அழிந்து போறாங்களே, என் சனங்கள் பாவத்தில் போயிடுறாங்களே, என் சனங்கள் எங்க பார்த்தாலும் இறந்து போறாங்களே, என் சனங்கள் எங்க பார்த்தாலும் கஷ்டப்படுறாங்களே சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் பெருமூச்சோடு மனம் கசந்து உள்ளத்தின் ஆழத்தில் செவிக்க வேண்டும். மனம் கசந்த என்ன? அவங்க மேல ஒரு பாரம், கண்ணீரோடு அவங்களை நினைச்சு அழுது புலம்பி நம்ம செவிக்க வேண்டும். அப்படி செவிச்சா நிச்சயமா நம்ம வேண்டுல கேட்டு கத்திர என்ன செய்வாரு? வாதைய நிப்பாட்டுவாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கேட்டனா இப்பொழுது ஆண்டவர் நோக்கி நம்ம செவ பண்ணுவோம். எங்கள் அன்பானே சித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரலோக ராஜாவே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உங்களுடைய பாட்டை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை தாருவாண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்தையும் கத்துடைய கரங்களை தாங்கி வழி நடத்திட்டுமே நன்மையான காரியத்தை வாழ்க்கையில செய்யுங்கப்பா. அதிசயங்களா இருப்பதுங்களை செய்யுங்க. கத்துடைய கரங்களை தாங்கி ஒவ்வொரு நாள் வழி நடத்தி செல்ல உங்களோட பாத்துல செபிக்கிறோம். நான் உன் போதித்து நீ நடக்க வேண்டிய வழிவன் காட்டுவன் மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டி சொன்னீரே. ஆலோசனை தந்து வழி நடத்துமே அறிந்து கொள்ள உதவிச்சிங்க, அண்டிக் கொள்ள உதவிச்சிங்க அப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க அப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க அப்பா, என்ன பலம் இருந்தாலும் சுகமாக்குங்க அப்பா. மந்திரம் செவனை உடைத்து போடுங்க, பிசாசன் கழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திரும்ப நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க, சம்மா இல்லாத மக்களுக்கு சம்மான் தரும், கடன் பிரச்சனை கஷ்டங்களை எல்லாம் மாத்திருங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், மகத்தான காரியத்தை செஞ்ச ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. கத்துடி நாம மட்டும் மகிழ்படட்டும் அப்பா. கத்தாவே வாங்கேசப்பா, வாங்கேசப்பா, நீங்க தான் இந்த அற்புதங்களை செய்யணும், அதிசயங்களை செய்யணும் ஐயா. என்னென்ன பலவில் இருந்தாலும் சுகமாக்குங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரையும் துடைச்சிருங்க அப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைங்க. கத்தாவே மீன் நோக்கி ஜெபிக்கிறோம், கடன் கஷ்டங்களை எல்லாம் மாத்திருங்கப்பா. பணத்தை போய் சந்திப்பீரா கண்டவர, பொருளாதாரத்தை சந்திக்க முடியாச்சு விக்கிரமப்பா. மகத்தான காரியத்தை செங்க, தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில இருக்க மக்கள் வெட்டிட்டாங்க, பிரிந்த குடும்பம் அணைக்கணுமையா. சமாளாத குடும்பத்தில் சமான் தரும் குடும்பத்தை அடிக்கடி சண்டை குழப்பத்தை உண்டு பண்ற பொல்லாதாவிய நாசிரியனாகி இயேசுக்கு நாமத்துல கழிந்து கொண்டு கட்டுகிறோம். குடும்பத்துல சமானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், பிரச்சனை உண்டாக்குற சாத்தனை முறியடித்து போடுங்கப்பா. அப்பா அமை துதிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தகப்பரே என்ன தேவையை சேவைகளை சந்திங்க. படிக்கிற பிள்ளைகளை ஞானத்தை ஞாபகத்தை தாரு. எல்லா சிறு பிள்ளைகளும் செபிக்கணும், வாலிபர்கள் செபிக்கணும், பெரியவங்க செபிக்கணும். அன்றுவரையும் அண்டிக்கொள்ளும், அறிந்து கொள்ளும், மோடு இருக்கணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரம பிதாவே, ஆமே. கத்திரம் சிவத்தை கேட்டார் கலங்காதீங்க.
2: இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரம் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசை வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிருவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோட ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதே ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435.
7: our email address, acemailkaram@gmail.com. Our website...

0: அந்த பாவத்தை விட்டு எழுந்து வரும்போது அங்க அதிசயம் நடந்தது. ஹலேலூயா. மனவா என்ன செஞ்சாங்க? பழி செலுத்தும் போது அங்க அதிசயம் நடந்தது. ஹலேலூயா. அவங்க பழி செலுத்தும் போது அதிசயம் நடந்தது. நம்ம வாழ்க்கையில ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணும்போது அதிசயம் கட்டாயம் நடக்கும். ரெண்டாவது, இந்த இளையகுமார் என்ன செஞ்சான்? தன்னுடைய பாவத்திலிருந்து எழுந்து புறப்பட்டு வரும்போதே தூரத்தில் அவங்க அப்பா என்ன செய்யறாரு? கழுத்தை கட்டி கொண்டு மனதுருகி கழுத்துக்கு கட்டி கொண்டு முத்திரமிட்டான். அப்புறம் பாவம் காணாம போனான், திரும்ப கிடைத்தான், மறித்து போன, திரும்பவும் என்ன செஞ்சிட்டான்? உயிர்த்தான்னு சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்க? சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தார்கள். அங்க ஒரு சந்தோஷம் நடக்குது. ஆமா அருமையானவர்களே, நம்ம பாவத்துட்டு விலகி வரும்போது ஒரு சந்தோஷம், ஒரு அதிசயம் நடக்குது. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஒரு அதிசயம் நடக்குது. உங்க வாழ்க்கையில ருசித்து பாருங்க. அதான் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் நல்ல இருப்பத ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதல்ல மனம் பாருங்க, அவங்க வந்து ஆட்டை வெள்ளாட்டு குட்டியை பிடிச்சி போஜனை பழி கொண்டு வந்து வச்சாங்க. அங்க சாப்பிட்டு பார்த்துட்டே இருந்தாங்களா? பார்த்துட்டு என்ன நடந்தது? அதிசயம் நடந்தது. நம்மளுக்கு கூட என்னென்ன பாவத்துக்கு அடிமையா இருக்குமோ அதை பாவத்து விட்டு மனம் திரும்பதான் நம்ம வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். நம் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். என்னென்ன பாவம் செய்யறோம் நமக்கு தான் தெரியும். அதான் பாவம் செய்யறோம், பாவத்துக்கு அடிமையா இருக்காது. பாவத்தை விட்டு மனம் திரும்ப, அதுதான் எகித்து. இன்னும் முழுமையா ஆண்டு அன்பு ருசிக்க முடியல. அதான் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் நல்ல இருந்தது ருசித்து பாருங்க. ருசித்து பார்க்கணும்னு சொன்னா அந்த பாவமான செயலை விட்டு வெளியேறி வர வேண்டும். மூன்றாவதாக எப்ப அதிசயம் நடக்குது பாருங்க, யோபின் புஸ்தகம் 5:8-9.
1: ஆனாலும் நான் தேவனை நாடி, என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும்
0: நான் தேவனிடத்தில் எல்லா கருத்து ஒப்புவிப்பேன். அப்ப என்ன செய்றாரா? ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும்
1: எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார்.
0: நம்ம ஆண்டவர் ஒப்புவிக்கும் போது நமக்கு என்ன செய்யறாரு? ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். ஹலேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். அதனாலதான் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹலேலூயா. நாமளும் பழி செலுத்தணும், ரெண்டாவது பாவத்திலிருந்து விடுதலை, அந்த பாவத்தை விட்டு எழுந்து வந்துடணும். ஹலேலூயா. நம்ம வாழ்க்கையில் அதிசயம். மூணாவது என்ன செய்யறேன், தேவனை நாடி என் நாய் தவறத்துல ஒப்புவிப்பேன். அவர் என்ன செய்ய? ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஹலேலூயா. அதிசயங்களை செய்வார். நீங்க அவரத்துல உங்களுக்கு நியாயத்துல ஒப்புவீங்க, முழுமையா அவரத்துல ஒப்பு கொடுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஆராய்ந்து மொழி பெரிய கருத்து எண்ணி முடியாத அவசியங்கள் அவர் கட்டாயம் செய்வார். 105:4.
1: கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள்.
0: கர்த்தரையும் ஒரு வல்லமை நாடுங்கள்.
1: அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள்.
0: அவர் சமூகத்தை என்ன செய்யணும்? நித்தமும் தேடுங்கள். சமூகத்தை என்ன செய்யணும்? நித்தமும் தேடு. காலை டோறு எழுந்து அவர் சமூகத்தை நம்ம தேடணும். ஆண்டு தேடும்போது கர்த்தர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். ஆராய்ந்து முடிய பாரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். ஒவ்வொரு நாளும் தேட வேண்டிய, ஏதோ ஒரு நாள் தேடிட்டு மற்றவங்களை ஒரு நாள் விட்டக்கூடாது. என்னைக்குமே அவரை தேடணும். அல்லேலூயா. 136:4.
1: ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள்.
0: ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள்.
1: அவர் கிருபை என்றும் உள்ளது.
0: கிருபை என்னது? என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்வர். அதிசயம் சின்ன அதிசயம் இல்ல, பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவரை துதிங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தான் பெரிய அதிசயங்களை செய்ய முடியும். அது ஆண்டவராய் இயேசுக்கு சொன்னார், சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. லூக்கா விசேஷம் 18:1.
1: சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும்.
0: முதல் அதிசயங்களை எப்ப செய்யறாரு? மனவ என்ன செஞ்சாங்க? மனவ அவங்க மனைவியும் வெள்ளாட்டிய குட்டியை கொண்டு வந்து போஜனை பண்ணி விட்டாங்க. அது அதிசயம் பார்த்தாங்க. ரெண்டாவது அதிசயம் செய்யணும், பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெறும்போது நமக்கு அதிசயம் நடக்குது. மூணாவது எப்ப அதிசயம் நடக்குது? அவங்க எல்லாத்தையும் கர்த்தத்தில் ஒப்புவித்து செவிச்சாங்க. அதிசயம் வந்து அவரை பெரிய அதிசயங்களை செய்யறோம். அவரை துதிங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் பெரிய அதிசயங்களை செய்வார். அவரை எப்போதும் சவம் பண்ணி பாருங்க. அதை சோர்ந்து போகாம சவம் பண்ணணும். கர்த்தர் கட்டாயம் செய்வார். அவர் சோர்ந்து போக நாம் எப்போதுமே செய்ய வேண்டும். கடைசியாக கர்த்தர் எப்பதிசயங்களை செய்கிறார், லூக்கான சுவிசேஷம் 5:20.
1: அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு
0: திமிர்வாதக்காரனை நோக்கி மனுஷனே,
1: உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார்.
0: விசுவாசம் நமக்கு வேணும். விசுவாசம் தான் நான் பாவத்தை மன்னிப்பார், அது மாத்திர அதிசயங்களையும் செய்வார். நமக்கு விசுவாசம் வேணும். ஆண்டுகிட்ட கேட்கணும், விசுவாசம் எனக்கு தாங்க ஆண்டவரே, விசுவாசம் தாங்கன்னு சொல்லி கேட்கணும். 25 லூக்கான சுவிசேஷம் 5:25.
1: உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து
0: தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு
1: தேவனை மகிமைப்படுத்தி
0: தன் வீட்டிற்கு போனான்.
1: அதனாலே
0: எல்லாரும் ஆச்சரியப்பட்டு
1: தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.
0: அல்லாமலும்
1: அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள்.
0: என்ன காரியங்களை கண்டாங்க? திமிராதுக்காரன் என்ன செஞ்சான்? நடந்து போனா. ஹல்லேலூயா. முதல் எப்ப அதிசயம் நடந்துச்சு? பரிசுத்தம். 2வது அதிசயம் எப்ப நடந்துச்சு? பாவத்திலிருந்து விடுதலை பெறும்போது. 3வது அவங்க காரியங்களை ஒப்படைத்து அவங்க செபிக்கும் போது பெரிய அதிசயங்களை செய்கிறவர். 4வது அதிசயம் நடந்துச்சு, விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்தது. அதிசயங்களை கண்டோம் என்றார்கள். நமக்குள்ள விசுவாசம் வேணும். அதான் கர்த்தராகிய தேவன் சொன்னார், ஆண்டவரே இயேசுகிறது சொன்னார். யோவான் சுவிசேஷம் 11:40.
1: இயேசு அவளை நோக்கி
0: நீ விசுவாசித்தால்
1: தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார்.
0: அப்ப நமக்கு விசுவாசம் இருந்தா தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். விசுவாசித்தா போதும். விசுவாசம் நம்ம மிக மிக அவசியம். ஆண்டவரே கேட்கணும், விசுவாசம் என் உள்ளத்துல தொடங்கும். ஆண்டவரே நீங்க தான் எனக்குள்ள விசுவாசம் தொடங்கணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். எபிரேயன் புஸ்தகம் 12:1.
1: ஆகையால்
0: மேகம் போன்ற
1: இத்தனை திரளான சாட்சிகள்
0: நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
1: பாவமான யாவற்றையும்
0: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்
1: தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும்
0: முடிக்கிறவருமாயிருக்கிற
1: இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம்.
0: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் விசுவாசம் தொடங்குறவர் தான், விசுவாசத்தை முடிக்கிறவர் தான். விசுவாசத்தை கேட்கணும், ஆண்டவரே ஆண்டவரே என் விசுவாசம் தாங்கப்பா. நமக்குள்ள விசுவாசம் இருந்தா அதிசயங்களை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசம் கேட்கணும். அதாங்க கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, எபிரேயன் புஸ்தகம் 11:6.
1: விசுவாசம் இல்லாமல்
0: தேவனுக்கு பிரியமா இருப்பது
1: கூடாத காரியம்.
0: பாத்தீங்களா, விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். மத எப்ப அதிசயம் நடந்துச்சு? மனவும் அவங்க மனைவியும் என்ன செஞ்சாங்க? வெள்ளாட்டு குட்டியும் போச்சனை பண்ணியும் கொண்டு செலுத்தினாங்க. அப்ப அதிசயங்கிறது கண்ணா பாத்துட்டே இருக்கும்போது அதிசயம் நடந்தது. ஹல்லேலூயா. 2வது பாவத்தை விட்டு மனம் திரும்பி இலையகம் வர அப்பாட்ட வரும்போது அதிசயம் நடந்தது. 3வது எப்ப அதிசயம் நடந்தது? எல்லாத்தையும் ஆண்டுட்டு நம்பிக்கையோட கத்துட்ட செபித்தாங்க, அப்ப அதிசயம் நடந்தது. 4வதாக விசுவாசிக்கும் போது தேவன் அதிசயங்களை செய்தார். ஆண்டவர் கத்துல ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எனக்கு இந்த 4 காரியம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க. ஆண்டவரே நான் இப்படியா இருக்கிறப்பா, பாவத்துக்கு அடிமையா வாழக்கூடாதப்பா. எகித்திலிருந்து பாவமான அந்த எகித்து பாவம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. பாவத்தை விட்டு மனம் திரும்ப இளையகுமார் எப்படி மனம் திரும்ப அவர் எழுந்து போயிட்டாரப்பா, நான் அதே பாவத்தில் அந்த இடத்துல உட்கார்ந்து அதே செய்ததான் செய்திட்டு இருக்கேன், என்னை மாற்றும் சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நிச்சயமா நம்மளே வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார்.
2: அவரே அதிசயங்களை செய்கிற தேவன், அவரே நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவன். இன்றைக்கும் கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் நோக்கி பார்த்து அப்பா என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யும் என்று சொல்லி அதை திறந்து கேட்பீங்களா? கர்த்தர் எப்பொழுதெல்லாம் அதிசயங்களை செய்கிறார் என்று சொல்லி மிக தெளிவாக நாம் கேட்டோம். நான்கு விதமான காரியங்களை நாம் பார்த்தோம். வேதம் சொல்லுகிறது, இதோ மாம்சமான யாவருக்கும் நாம் தேவனாய் கர்த்தர் என்னால செய்யக்கூட அவசியமான காரியம் ஒன்று உண்டோ? அவரால் முடியாது என்று சொல்லி எதுவுமே கிடையாது. அவர் நம்ம வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய அவளோடு கூட காத்திருக்கிறார். அன்பானவர்களே, எப்போதெல்லாம் அதிசயம் நடக்கும் என்று சொல்லி நான்கு விதங்களிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். மனவாவும் அவரது குடும்பத்தினரும் என்ன செய்தார்களாம்? பலி செலுத்தினார்கள். அங்கே அதிசயம் நடந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஸ்தோத்திர பலியை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது, நமக்கு பலி செலுத்தும் பொழுது நமக்கும் அதிசயம் நடக்கும். அந்த ஸ்தோத்திர பலியை செலுத்தும் பொழுது மனப்பூர்வமாய் நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். இயேசு கிறிஸ்தர் மூலமாய் மனப்பூர்வமாய் செலுத்த வேண்டுமா? கர்த்தர் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என்னுடைய வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னார். இன்றைக்கும் ஒப்பு கொடுப்போமா? ஒரு இதுவரையும் ஸ்தோத்தரிக்காம இருக்கிறோமா? கர்த்தரை ஆராதிக்காம கர்த்தரை துதிக்காம இருக்கிறோமா? இன்னைக்கு அற்புதம் செய்வோம். இன்றைக்கு நம்ம அர்ப்பணம் செய்வோம். இன்றைக்கு நம்மை கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னை துதிக்க உங்க அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எப்பொழுதுமே துதித்துக் கொண்டிருக்க எனக்கு உடைய குருவை தாரம் என்று சொல்லுங்க. துதிக்கிறவர்களுக்கு அதிசயம் நடக்கும். தேங்க்யூ லார்ட், நன்றி நன்றி. கர்த்தரை துதிக்க அர்ப்பணிப்பீர்களா? துதிக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களா? இரண்டாவதாய் சொன்னார், நீ எகிப்தை விட்டு புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே அதிசயத்தை காணப்படும். எகிப்து என்பது அடிமை தன வீடு. எந்த ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ அவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். பாவத்தை விட்டு வெளியே வரும் பொழுது இளைய மகன் எழுந்து அப்பாட்ட எப்படி புறப்பட்டு வந்தானோ அதே போல பாவத்தை விட்டு வெளியே வரும் பொழுது கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்ய ஆவலோடு கூட காத்திருக்கிறார். மூன்றாவதாக, எப்பொழுது அதிசயம் நடக்கும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நான் தேவனை நாடி சென்று என் நியாயத்தை அவருடன் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். எப்பொழுதுதான் நாம் தேவனை நாடி தேடி ஓடி சென்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ கர்த்தர் அற்புதத்தை அதிசயத்தை செய்ய ஆரம்பிப்பார். சோர்ந்து போகாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய ஆவலுள்ளவராயிருக்கிறார். கடைசியாக கர்த்தர் சொன்னார், அந்த திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையில அவனை சுமந்து கொண்டு போன மக்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவனை நடக்க வைத்தார். எல்லாரும் சொன்னார்கள், பெரிய அதிசயமான காரியத்தை நாம் கண்டோமே, எப்பொழுது அதிசயம் நடக்குது பார்த்தீர்களா? அந்த விசுவாசம், ஒரு விசுவாசத்துல சோர்ந்து போயிட்டீங்களா? இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில விசுவாசத்தை தாரும் ஆவியானவரே, எனக்கு விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா. விசுவாசத்தின் ஆவியை தாரு, விசுவாசத்தின் வரத்தை தாரு, விசுவாசத்தின் கனியை தாரும். எல்லாம் வாய் திறந்து ஜெபிக்கலாமா?

0: துதிக்க ஒப்பு கொடுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிக்க பலி செலுத்த அர்ப்பணிங்க. எழுந்து பாவத்தை விட்டு வெளியே புறப்பட்டு இளைய மகன் தான் தகப்பனிடத்தில் வந்தது போல நம் தகப்பன் இயேசுவிடம் வர உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. ஜெபிக்க அர்ப்பணியுங்கள். என் காரியத்தெல்லாம் கர்த்தரிடம் சொல்லுவேன், அவரை நானே தேடி ஓடுவேன்னு சொல்லி யோபு சொன்னது போல ஜெபிக்க ஒப்பு கொடுங்க, விசுவாசிக்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் என்ன நிலை வந்தாலும் சோர்ந்து போக மாட்டான். ஆண்டவரே, என் ஆண்டவர் என்னை ஒருபோது கைவிடவே மாட்டீர் என்று சொல்லி விசுவாசிங்க. கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்ய அதிசயம் செய்ய விரும்புகிறார். எல்லாம் கர்த்த நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற இப்படி அடியார்ல ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண் நோக்கி பார்ப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, மனோவா குடும்பம் அவருக்கு பலி செலுத்தின போது அதிசயம் நடந்ததப்பா. அதே போல எங்கள் வாழ்க்கை நாங்கள் எப்பொழுதுமே துதிபலி சோத்திர பலி செலுத்த, எங்கள் சரீரத்தை தகரம்படியாய் செலுத்த, இந்த வாஞ்சை விருப்பத்தை தாகத்தை அவ்வியானவரே எங்களுக்கு நீ உருவாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ராஜா, ஜெபிக்கின்றோம் அப்பா. அப்பா, பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட நாளிலேன்னு சொன்னீரே, பாவத்தை விட்டு வெளியே வந்து அப்பா இளைய மகன் உம்மிடத்திலே வந்தது போல நாங்களும் ஓடி வரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க, என் தேவனை நாடி செல்வேன் என்று யோபு சொன்னது போல ஒவ்வொரு நாளும் சமூகத்தை நாடி தேடி ஓடி வர எங்களுக்கு அந்த கிருபை அதிகமாய் தாரும் ஆண்டவரே. எப்பொழுதுமே விசுவாசிங்க, எங்களுக்கு கிருபை கொடுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாச தேவன மகிமை காண்பாய் என்று சொன்னீரே. திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்த மனிதர் விசுவாசத்தை பார்த்து அவனை நடக்க வைத்தீர். எல்லாரும் சொன்னார்களே, இன்றைக்கு ஒரு அதிசயமான காரியத்தை கண்டோம் என்று சொன்னார்களே, அதே போல இங்க வந்திருக்க எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில இப்பொழுது எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்க உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு அதிசயம் விளங்குவதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக, இன்றைக்கு வந்திருக்கும் ஜனங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நிகழ்வதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற மக்களுக்கு என்ன அதிசயம் தேவையோ கர்த்தரை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனை கர்த்தன்னு சொன்னீரே, என்னால செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே. இப்போது அதிசயம் விளங்குவதாக நடப்பதாக, பிள்ளைகள் அதிசயத்தை காணுவார்களாக. நீ செய்ய போதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி. கடைசியாக உங்க ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிக்க போகிறார். எல்லாரும் அவரோடு சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம்.
1: அற்புதங்களை செய்யுங்க, உங்க மகத்துல நாமத்தை மகிழ்படுத்த முடியாது. ஜெபிக்கிறாண்டவரை இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. பலவீனங்கள், நோய்கள், பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் நீங்கி போட்டும் ஆண்டவர, மந்திரம் செய்வனை எல்லாம் உடைந்து போட்டும். தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரு. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, பலவீனத்தை இயேசுக்கு நாம சிறப்பிடிக்கிறோம் ஆண்டவர். வல்லம் இறங்கட்டு, வல்லம் இறங்கட்டு, அக்கினி இறங்கட்டும் ஐயா. தேவண்ட பிரச்சனை மூடிட்டும் ஐயா, தேவண்ட அக்கினி மூடட்டும், தேவண்ட வல்லமை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவர். அவையில் அடலாக்கும் ஐயா, ஒவ்வொருத்தர பொறுமையா இருக்க உதவி செய்யப்பா. கண்கள் திறந்து விடுங்க ஆண்டவரை, திறந்து விடுகிறாச்சா. தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரு. உள்ளத்துல அற்புதம் நடக்கட்டும், வெளியிடமா அதிசயம் நடக்கட்டும். கர்த்தருடைய கரம் தொட வேண்டும் என்று செபிக்கிறோம். நீங்க இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, நேத்த அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க ஆண்டவர். அதிசயம் நடக்குங்க, அற்புதம் நடக்கணும், சீமான சாட்சியில் எழுப்பணும் ஐயா. பழத்த காரியத்தை செய்யுங்க, உங்க நாமத்தை மாற்று மையப்படுத்துங்கப்பா. இளையகுமாரை எப்படி தகப்பனத்துல ஓடி வந்தாரோ அதே போல எல்லா மக்கள் இடத்துல ஓடி வரட்டும் ஆண்டவர். பழத்த காரியத்தை செய்யுங்க. பாவஞ்சர பாவத்துக்கு அடிமையா இருக்கன்னு சொன்னீரு. யாரும் பாவத்துக்கு அடிமையா இருக்க வேண்டாம் ஆண்டவர், உமக்கு அடிமையாக்கி கொள்ளுங்க ஆண்டவர். அப்பா, ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. தேவனை சுத்த இருதயங்களிலே சிருஷ்டியும் ஐயா. நிலபரமான ஆவி எங்களை உள்ளத்துல புதுப்பிக்க முடியாது செவிக்கிறோம். பழத்த காரியத்தை செய்யுங்க, பழத்த அற்புதங்கள் அடையாளங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாக்கத்தை தரணும். சமாளாத குடும்பத்தில் சமாளி தரும். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை செய்யணும். கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யணும். கடன் கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாவற்றையும் மாற்றி மாண்டவர். தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசர் இருக்க மக்கள் வெற்றி தாரும். உள்ளத்திலே அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க ஆண்டவர். தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவர். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. சீவுள்ள சாட்சியில் எழுப்புங்காண்டவர், எழுப்புங்காண்டவர், எழுப்புங்காண்டவரை. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. உள்ளத்தில் வெளியரங்கமா இருப்பது நடக்கட்டும் ஆண்டவர். அதிசயம் செய்யுங்க ஆண்டவர். படிக்கிற பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தேவண்ட கரன் தொடட்டும். தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. மந்திரம் செய்வனை எல்லாம் உடைந்து விட்டு சாத்தாண்டு கிரி அழிக்கப்பட்டு போட்டு ஆண்டவர் ஆண்டவரே அற்புதம் நடக்கணும் அதிசயம் நடக்கிறவங்க நான் மகிப்படணும் ஆண்டவர் நீங்க மகிமடன் இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே கெஞ்சிரப்பா கெஞ்சிரப்பா நீ மகிமடையும் மகத்தான காரியத்தை செய்யுங்க அதிசயங்களை செய்யுங்க அற்புதங்களை செய்யுங்க உன்னதாவை நிரப்புங்க எல்லா துதிகானமாக்கி முக்கிய சொல்லுறோம்
2: அன்பு சகோதர சகோதரிகளே ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க 24 மணி நேரம் நமது நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க
3: அன்பு நேயர்களே உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள் உங்கள் திருமண நாள் குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள் அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார் இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019 மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 6431 நீலகிரி மாவட்டம் தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம் வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி பேங்க் ஆப் பரோடா குன்னூர் 10949001000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் யூகோ பேங்க் குன்னூர் 1-3-1-0-1-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம் இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம் இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள் உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்
4: சிறிய மாணவர்களே உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது மிக்க நன்றி எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 6431101 நீலகிரி மாவட்டம் தென் இந்தியா எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435 இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குனூர் 643-101 நீலகிரி சவுத் இந்தியா செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435 அவர் இமெயில் அட்ரஸ் aswinkaram@gmail.com அவர் வெப்சைட் handofjesus.in God bless you

0: ரட்சணி சந்தோஷத்தை தந்து உற்சாகத்தின் ஆவியை தாங்கும்படி செய்யும் சொல்லி 51 சங்கீதம் 12 வசனத்துல. சாபத்து காலத்துல சோர்ந்து போயிட்டீங்கன்னா எதை நினைச்சு எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் வரத்தான் செய்யறது. அதை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. ஹல்லேலூயா. ஆபத்துகள் சோர்ந்து போற பலன் புரியுது, வீரமாயிரும் சரீரம் எல்லாம் ஒரு மாதிரி வேடவேடான ஆயிரும். சோர்ந்து போக கூடாது. ஆனவர் எப்படி இருந்தா நம்ம செவத்தை கேட்க மாட்டார். நம்ம கர்த்தர் நம்மோட பேசினார். மூன்றாவதாக நம்ம எப்படி செவிக்கணும் அவத்துக்கு, அவர் பேர் என்ன பேரு? செவத்தை கேட்கிறவர். நம்ம கண்ணீர்லாம் அவர் துருத்தில வச்சிருக்காரு. நம்ம கண்ணீர்லாம் கணக்குல தான் இருக்கு, உண்மைதான். ஆனா அவர் நம்ம சோர்ந்து போகும் எப்போதும் செவன்னு. ரெண்டாவது என்னென்ன பாவம் இருந்தா நம்ம செவத்தை கேட்க மாட்டார். மூணாவதாக எப்படி செவிக்கணுமா, விழித்திருந்து செவிக்கணுமா. மார்க்கின் சுவிசேஷம் 13:33 வசனம்.
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்,
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். செபத்துல விழிப்பா இருக்கணும். அதுக்குன்னு தூங்காம இல்ல. உன்னத பாட்டுல வாசிக்கிற அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான் உன்னத பாட்டு 5:2 வசனம்.
1: நான் நித்திரை பண்ணினேன்,
0: நான் நித்திரை பண்ணினேன்,
1: என் இதயமோ விழித்திருந்தது.
0: நம்ம நித்திரை பண்ணாலும் இருதயம் விழித்திருக்கணும். இருதயத்துல எந்த சோர்வுக்கும் எந்த பாவத்துக்கும் எந்த இதுக்கும் இடம் விடாம இருந்தா கர்த்தர் நம்ம செவத்தை கட்டாயம் கேட்பார். தூங்காம விழித்திருந்த சொல்லல, விழித்திருந்து என்ன செய்யுங்க, செவம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவர் விழித்திருந்து செவிக்க வேண்டும். கடைசி நாள் வந்துட்டோம், ரொம்ப ரொம்ப கடைசி நாள் வந்துட்டோம். சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறுது. கடைசி நாள் வந்துட்டோம், விழித்திருந்து செவிக்க வேண்டும். இங்க சொல்றாரு மத்தேயு சுவிசேஷம் 46:41 வசனம்.
1: பின்பு அவர்
0: சீசரிடத்தில் வந்து
1: அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு
0: பேதுருவை நோக்கி
1: நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்,
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. பாத்தீங்களா, நம்ம என்ன செய்யணும், ஒரு மணி நேரமாவது கர்த்தர் கேட்கிறார். ஒரு மணி ஏன் சோதனைக்குட்படாதபடிக்கு என்ன செய்யணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். உலகத்துல வர உபத்திரங்கள், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் எத்தனையோ வரும். அந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் விட்டு பிரிக்காது இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை விட்டு நான் பிரியாம வாழணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே சொல்லி ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணும், ஒரு மணி நேரமாவது கர்த்தரோடு பேச வேண்டும். அல்லேலூயா. ஒரு மணி நேரமாவது அவர்கள் விழித்திருந்து செவிக்க வேண்டும். ஒரு மணி நேரம் நம்ம அவரோடு பேசணும், விழித்திருந்து செவிக்கணும். கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து செவிக்க கூடாதா? செவிச்சாத்தான் என்ன சரி, இனிமேல் வரப்போற சோதனை காலத்துல மேற்கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கூட நீங்களும் விழித்திருந்து கர்த்தருக்காக போராடி நம்ம செவிக்க வேண்டும். செவித்தாட்டா எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும் இனிமேல் வர காலங்கள்ல. அதங்க லூக்கான் சுவிசேஷம் 21:36 வசனம்.
1: ஆகையால்
0: இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்.
0: இங்க சொல்றாரு விழித்திருந்து ஜெபம் சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, செவம் பண்ணி விழித்திருக்கணும். செவம் பண்ணணும். செவம் பண்ணத்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கிறிஸ்தவங்களா இருக்க, இங்க உலகத்துல கிறிஸ்தவங்களா இருக்கலாம், இங்க நல்லா கிறிஸ்தவங்களா இருக்கலாம், நம்ம தான் நல்ல ஊழியக்கார நம்ம நினைச்சுக்கலாம். பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் சொன்னா எப்பொழுதும் செவம் பண்ணி என்ன செய்யுங்க. ஏன்னா இனி சம்பவிக்க போயிற இவைகளுக்கெல்லாம் தப்பன்னு என்ன செய்யணும், இனிமேல் சம்பவிக்க போற என்ன சம்பவிக்க போகுது, பூமி எதிர்ச்சி வரப்போகுது, நல்ல சரி உண்டா போகுது, கொள்ளை நோய்கள், பிரச்சனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்புன்னு என்ன செய்யணும், விழித்திருந்து செவம் பண்ணணும். இந்த பிரச்சனையை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடுவோம். வரப்போற பிரச்சனைகள் பயங்கரமா இருக்கும். பூமி எதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், உத்தரங்கள், பாடுகள் எவ்வளவா வரும். அதுக்கெல்லாம் தப்பணும். அதுக்கெல்லாம் தப்பி ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும், அதுதான் ஆண்டவர் வழியை நம்ம காமிக்கிறாரு. இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி தப்புன்னு என்ன செய்யணுமா, செவம் பண்ணி விழித்திருங்கள். செவம் பண்ண அருமையானவர்களே, செவ இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. மொத கத்திர சொன்னாரு செவத்தை, இல்ல மொத செவத்தை கேட்கறதுன்னு சொன்னாரு. மொத என்ன எப்படி செவிக்கணும், சோர்ந்து போகாம செவிக்கணும். ரெண்டாவது பாவங்களா இருந்தா நம்ம கத்திர நம்ம செவத்துக்கு செவி கொடுக்க முடியாது. மூணாவது விழித்திருந்து செபிக்கணும். இனி சம்பது பேர் இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்புனா என்ன செய்யணும், செவமண்ணி விழித்திருக்கணும். அப்பதான் இனிமேல் வர காலங்களில் நம்ம ஆண்டு ராஜ்யத்துக்கு வர முடியும். செவமண்ணி செவமண்ணி விழித்திருக்கணும். நான்காவதாக எப்படி செவமண்ணு ஆண்டு சொல்றாரு, இவுதான் ஒன்னு, இவுதான் ஒரே அது அதிகாரம் இருந்தா இதுதான் புஸ்தகம் 20வது வசனம்.
1: நீங்களோ பிரியமானவர்களே,
0: நீங்களோ பிரியமானவர்களே,
1: உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்,
0: நீங்க உங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
1: உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு,
0: உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு
1: பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி.
0: நம்ம எப்படி ஜெபிக்கணுமா, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். மகா பரிசுத்த விசுவாசத்தை உறுதிப்படுத்திக்கணும். ஆண்டவரே, நமக்குள்ள ஒரு மனசுல ஒரு உறுதி, என்ன வந்தாலும்

0: அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர், வல்லமேல் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர், கபரி கபரி கபரி கபரி கபரி கபா ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ரபாலபார் ரக்கலபார் சீச சீச சீச சீச சீச சீச வல்லம் இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு சீச சீச சீச வல்லம் இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டும் அப்பா இறங்கட்டும் அப்பா வல்லமையினால் நிரப்புகிறாக அக்கிலா நிரப்புகிறாக தே பிரசவத்தால் நிரப்புகிறாக மகிமையினால் நிரப்புகிறாக அக்கிலா நிரப்புகிறாக ஆண்மை கண்களை திறந்துருங்க ஆண்டவர் திறந்துருங்க அறிந்து கொள்ளட்டும் அண்டி கொள்ளட்டும் உங்களுக்கு அன்பு வரட்டும் ஆண்டவர் ஓ சீச சீச சீச சீச சீச சீச வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க உமை துதிக்கிறமை போற்றுகிறமை வாழ்த்துகிறோம் அணுகிறமையா நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீங்கப்பா எங்க பழத்தில அல்ல ஆண்டவரே பராக்கத்தில் அல்ல நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரப்பா உமக்கு மகிமராஜ்பா நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா மனக்கண்களை திறந்துடுங்க பிரகாச மனக்கண்களை தந்துடலும் ஆன்மீக கண்களை திறந்துடுங்க திறந்துடுங்க திறந்துடுங்க திறந்துடுங்க இன்னும் இன்னும் இன்னும் ஆண்டவர் இன்னும் ஆண்டவர் பேசுங்கப்பா ஒரு பிள்ளையோடு பேசுங்க ஆண்டவர் பிள்ளையோடு பேசுங்க ஆண்டவர் பேசுங்க ஆண்டவர் பேசுங்க ஆண்டவர் பேசுங்க ஆண்டவர பேசுங்க ஆண்டவர அன்பாய் வழிநடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே இந்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா வல்லமேல் நிரப்புங்க அக்கில் நிரப்புங்க ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும் மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும் கொடப்படாத மக்களை கொடப்படணும் தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும் பரிசுத்த பாதையில் நடத்தும் ஐயா பரலகோசியா மாற்றுங்கப்பா அக்கினி மாறாந்து காத்துக்கோங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பீங்க ஏசப்பா என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க ஏசப்பா மந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அதமாக்கிப்படுங்க அபத்தமாக்கிப்படுங்க நிர்மலமாக்கிப்படுங்க ஆண்டவர் வல்லம் இறங்கட்டும் வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவர் இப்படி கூட வல்லம் எல்லாருக்கும் இறங்கட்டும் வியாதியை குணமாக்கும் அப்பா நோய் குணமாக்கும் பலம் குணமாக்கும் மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்து படுங்க பிசாசுங்க எல்லாம் அழித்து படுங்க அதமாக்கி போடுங்க கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க ஆன்மீக கண்கள் திறந்துடுங்க அறிந்து கொள்ளும் எண்ணிக்கொள்ளுமை சார்ந்து கொள்ளு ஆண்டவர் அப்பா வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க குழந்தை பாய்க்கெல்லாம் சௌரி குழந்தை பாய்த்தாங்க திருமணம் நடக்காத சகுலருக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க மாய மந்திர சக்தி எல்லாம் அழித்து போடுங்க கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஐயா சீமனுள்ள தேவனையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோமே தோல்வி செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க பாவத்திலும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க கண்ணீரில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஞான சக்தியை கொடுங்க ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஐயா பலத்தை அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க உங்க மகத்துமில்ல நாம மாத்திரம் மகிப்படட்டுமே எங்களுக்கு அல்ல கத்தாவே எங்களுக்கு அல்ல உங்க பரிசுத்த நாம மகிப்படுவதாக கத்தாவே எங்க பிள்ளைகள் யார் பெயிலா கூடாது ராஜா எல்லாருமே நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ணணும் அப்பா எல்கேஜிலிருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணுங்க நாம் மகிப்படணும் யாருமே பயிலா கூடாது ராஜா உங்க நாம மாத்திரம் மகிப்படட்டும் பரலோகத்தின் தேவனே அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க மகிமையான கரிச்சிங்க ஆசீர்வதித்து உயர்த்துங்க நன்மையான காரியத்தை செய்யுங்க வேண்டிக் குழுதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிங்க ஆசீர்வதிங்க எல்லா துதி கனமாக்கி முக்கி செலுத்துறோம் ஏஸ்பானாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம் நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம் லிவிங் ஜீசஸ் டிவியில அதே போல பிளாக் மூன் டிவி சென்னை டிவி பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம் அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம் இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம் கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார் இது முற்றும் இலவசம் ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும் யாருக்காவது புக்கு வருதா அண்ணனுக்கு வருது வேற யாருக்கா வருதா அம்மாக்கு வருது ஒரு 2-3 பேருக்கு வருகிறது உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம் இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து

0: உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும், வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com.
4: our website, handupjesus.in. God bless you.

0: அனைத்துக்கும் ராஜாவா இருக்க போற, ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர், அவர் தான் பெரிய ராஜா. அல்லேலூயா, கலங்காதீங்க. அதுக்குத்தான் கத்தர் நம்ம சொன்னார், மீட்கப்பட்டீர்கள், நீ என்னோடவன், உன்னை மீட்டுக்கொண்ட நீ என்னோட, உன் பேர் சொல்லி அழைத்தேன்னு கத்தர் சொல்லியிருக்கிறார். மீட்டுக்கொண்டு சும்மா அவரோட உட்கார்றது மாத்திர நம்ம ஒரு நாள் அரசால போறோம். அந்த பெரிய பாக்கியத்தை யார் இழந்து போக வேண்டாம், ஒருத்தர் கூட இழந்து போகாதீங்க அருமையானவர்களே. கத்தர் ஓடி வாங்க. ரெண்டாவது எழுதி நம்மளை மீட்கிறாரம் பாருங்க, மீகான் புஸ்தகம், முதல்ல பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் மீறுதலும் மீட்டு நம்மள ராஜாக்களும் ஆசிரியர் மாத்திரார், நம்ம பூமி அரசால போறோம். ரெண்டாவது எழுதி மீட்கிறாரம் பாருங்க, மீகான் புஸ்தகம் 4:10.
1: கர்த்தர் உன்னை,
0: கர்த்தர் உன்னை
1: உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார்.
0: என்ன எதுக்கு போகிற ரெண்டாவது, சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். பாத்தீங்களா, சத்துருவின் கைக்கு நம்ம விரோதம் யாரு என்ன செய்யலாம், நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், எத்தனையோ பேர் கலங்கிருக்காங்க. அதை பார்த்து பயப்பட வேண்டாம், கர்த்தர் வேதம் சொல்லு, சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்பேன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை நீங்க சத்துருவின் கையிலிருந்து நீங்களாக்கி மீட்பார். சத்துரு யாரு, நமக்கு பிசாசு தான், அவன் கைக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்பார். கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க. சத்துரு பிசாச கைக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்க அவர் வல்லவராக இருக்கிறார். முதல்ல பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் நம் மீறிலிருந்து நீங்களாக்கி மீட்கிறாரு. ரெண்டாவது, சத்துருவின் கைக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்கிறாரு. சங்கீத புஸ்தகம் 31 4:5.
1: அவர்கள் எனக்கு,
0: அவர்கள் எனக்கு
1: மறைவாய் வைத்த வலைக்கு,
0: அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு
1: என்னை நீங்களாக்கி விடும்.
0: பாத்தீங்களா, அவருக்கு நமக்கு விரோதமா இருக்கிறவங்க எத்தனை வலை வச்சிருப்பாங்களோ அந்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும்.
1: தேவரீரே எனக்கு அரண்,
0: தேவரீரே நீர்தான் எனக்கு அரண்,
1: உமது கையில்,
0: உம்முடைய கையில்
1: என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்,
0: உமது கையில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன்.
1: சத்திய பரனாகிய கர்த்தாவே,
0: சத்திய பரனாகிய கர்த்தாவே,
1: நீர் என்னை மீட்டுக் கொண்டீர்,
0: நீர் என்னை மீட்டுக் கொண்டீர், ஆவி முடித்து ஒப்பு கொடுக்கிற நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். எதுக்கு சத்துருவின் வலைக்கு நம்மளை மீட்டுக் கொள்றாரு, சத்துருக்கு நம்ம விரோதமா என்ன செஞ்சாலும் கர்த்தர் அதிலிருந்து நம்ம மீட்டுக் கொள்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவியை ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவரே, ஆவி உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா, நீர் என்னை வழி நடத்தும், நீர் என்னை கரம் பிடித்து நடத்தும், என்னை இன்னைக்கு நீர் வருவினாலும் நம்ம ராஜ்யத்துக்கு வரணப்பா, என் ஆவி ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கருத்துல நம்ம ஆவியை ஒப்பு கொடுக்க வேண்டும். தீபரநாயக கர்த்தாவே, என் ஆவி உம்மிடத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு தாவி ஒப்பு கொடுத்தார். நம்மளும் கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கருத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 107 1:2-3.
1: கர்த்தரை துதியுங்கள்,
0: கர்த்தரை துதியுங்கள்,
1: அவர் நல்லவர்,
0: அவர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர்,
1: அவர் கிருபை என்றும் உள்ளது.
0: கிருபை என்ன செய்யணும், கர்த்தருடைய கிருபை நமக்கு என்றும் உள்ளது.
1: கர்த்தரால்,
0: கர்த்தரால்
1: சத்துருவின் கைக்கு,
0: சத்துருவின் கைக்கு
1: நீங்களாக்கி மீட்கப்பட்டு,
0: பாத்தீங்களா, சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு
1: கிழக்கிலும்,
0: கிழக்கிலும்,
1: மேற்கிலும்,
0: மேற்கிலும்,
1: வடக்கிலும்,
0: வடக்கிலும்,
1: தெற்கிலும் உள்ள,
0: தெற்கிலும் உள்ள
1: பல தேசங்களிலும் இருந்து,
0: பல தேசங்களில் இருந்து
1: சேர்க்கப்பட்டவர்கள்,
0: சேர்க்கப்பட்டவர்கள்,
1: அப்படி சொல்ல கடவர்கள்,
0: அப்படி சொல்ல, எப்படி சொல்லுவாங்க, கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. நம்ம சொல்லணும், நம்ம மீட்டிருக்காரு, கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஒரு நாள் அவர் சொல்லி துதிக்க வேண்டும். அதிகாலை எழுந்து நம்ம ஒரு நாளும் கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஒரு நாளும் துதிக்கணும், என்னைக்கோ ஒரு நாள் துதிக்கிறது இல்ல, ஒவ்வொரு நாளும் துதிக்கணும். அவங்க நமக்கு நல்லவரவே இருக்கிறார். நம்ம எத்தனையோ தூரம் அவரை விட்டு வழி வெளியே போனோம், அவரை விட்டு எத்தனையோ தூரம் தூரமா போனோம். நம்ம சத்துரு வரும்போது நம்ம நமக்கு ஒரு எதிர்ப்பு, நமக்கு ஒரு ஆபத்து, நமக்கு ஒரு விபத்து வரும்போது கர்த்தர் தேடுறோம். மற்ற நாள் நம்ம எங்கேயோ விலகி போயிருக்கோம். அப்படி இராதபடிக்கு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கணும். நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த நன்மை நினைச்சு நினைச்சு நம்ம துதிக்கணும். கர்த்தர் நம்மளை முதல்ல நினைச்சார், பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் நேரத்திலிருந்து நம்மளை மீட்டுக் கொண்டார். ரெண்டாவது எதிலிருந்து மீட்டுக் கொள்றாரா, சத்துருவின் கைக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டுக் கொள்கிறார். மூன்றாவதாக அவர் சொன்னார், அவர் வாசிக்க கேட்டார் இல்லையா, அவர் திரளான் மீட்பு உண்டு. இன்னொரு வாசிக்கலாமா, சங்கீத புஸ்தகம் 130:7.
1: இஸ்ரவேல்,
0: இஸ்ரவேல்
1: கர்த்தரை நம்பி இருப்பதாக,
0: கர்த்தரை நம்பி இருப்பதாக,
1: கர்த்தரிடத்தில்,
0: கர்த்தரிடத்தில்
1: கிருபையும்,
0: கிருபையும்,
1: அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு.
0: அவரிடத்துல எவ்வளவு இருக்கா, கிருபை இருக்கு, அவர்கிட்ட திரளான மீட்பு. மத பார்த்த நம்ம பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் மீறுதல் நம்ம மீட்டுக் கொண்டார். ரெண்டாவது என்ன இருக்குது, சத்துருவின் கைக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டுக் கொள்றார். மூன்றாவது நம்ம எதுல மீட்டுக் கொள்றாரு பாருங்க, ஓசியான் புஸ்தகம் 13:14
1: அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன்.
0: அவர்களை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன் சொல்லியிருக்கிறாரு. நம்ம பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்கிறவர்.
1: அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன்.
0: மரணத்துக்கு நீங்களாக்கி என்ன செய்யற, நம்மள விடுவிக்கிறார். எந்த மரணம்,
1: மரணமே உன் வாதைகள் இங்கே,
0: உன் வாதைகள் இங்கே,
1: பாதாளமே உன் சங்காரம் இங்கே,
0: உன் சங்காரம் இங்கே,
1: மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும்.
0: மனமாறுதல் நமக்கு கர்த்தருடைய கண்களுக்கு, நம்ம கண்களுக்கு எப்படி இருக்கு, மறைவானதா இருக்கும். எந்த மரணம் நம்ம முடியாது. இந்த மரணம் மாத்திரம் இல்ல, இது எல்லாருக்கும் வர மரணம். நமக்கு என்ன மரணம் இருக்காது, ரெண்டாவது மரணம் இருக்காது. இந்த மரணம் எல்லாருக்கும் வர்ற மரணம். இது இல்ல நம்மள என்ன இருக்கிற மரணத்துக்கு நீங்களாக்கி வைப்ப. எந்த மரணம் வாசிக்கிறோம் இல்லையா, நீங்க வாசித்திருப்பீங்க அடிக்கடி. வெளிப்படுத்தின விசேஷம் 21:8
1: பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும்
0: கொலைபாதகரும்
1: விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும்
0: விக்கிரக ஆராதனைக்காரரும்
1: பொய்யர் அனைவரும்
0: இரண்டாம் மரணமாகிய
1: அக்கினியும்
0: கந்தகமும்
1: எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார்.
0: எரிகிற கடலிலே பங்கு, அந்த மரணத்தை நம்ம நீங்களாக்கி வைக்கிறார். ரெண்டாவது மரணமாகி, இது உலகத்துல எல்லாருக்கும் வரணும் மரணம். ஆனா அவர் எந்த மரணத்தில் மீட்பாராம், இரண்டாவது மரணத்தில் நம்ம மீட்கிறார். இப்ப கேட்கலாமா, ஓசியா 13:14
1: அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன்.
0: மரணத்துக்கு நீங்களாக்கி, அந்த எந்த மரணம் மாசத்துல, அந்த மரணம் மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன்.
1: மரணமே உன் வாதைகள் இங்கே,
0: உன் வாதைகள் இங்கே,
1: பாதாளமே உன் சங்காரம் இங்கே,
0: உன் சங்காரம் இங்கே,
1: மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும்.
0: என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும். பாத்தீங்களா, அந்த ரெண்டாவது மரணங்களுக்கு நம்ம நீங்களாக்கி மீட்பார். பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, கர்த்தர்ட்ட ஓடி வந்துடணும். பாதாளத்துக்கு நீங்களாக்கி மீட்கிறார், ரெண்டாவது மரணத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி மீட்கிறார். சங்கீத புருஷன் மாஸ்கி கேட்டோம் இல்லையா, 49:15
1: ஆனாலும்
0: தேவன் என் ஆத்துமாவை
1: பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
0: பாத்தீங்களா, ஆத்துமா கத்திரன்னு சொல்றது, பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
1: அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்.
0: பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் நம்மளை என்ன செஞ்சிருவாரு, ஏற்றுக்கொள்ளுவார். ஹலேலூயா. நம்மள என்ன செய்யறாரு, பாதாளத்தின் வல்லமைக்கு நம்ம தப்புவித்து மீட்கிற தேவன். அதான் பார்த்தோம், அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. நம் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் மீறுதலிருந்தும் மாத்திரம் மீட்கிற தேவன் அல்ல, சத்துருவின் கையிலுக்கு நம்ம நீங்களாக்கி மீட்கிறார். பாதாளத்தின் வல்லமைக்கு நம்ம தப்பித்து மீட்கிறார். கலங்காதீங்க, கண்ணீரை துடைச்சிக்கோங்க. கர்த்தர் நம் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் துதிக்க வேண்டும். அவர் பூமி அனைத்துக்கு ராஜா, நம்ம ஒரு நாள் அவரோட ஆளிகச்சை போறோம். கலங்காதீங்க, நம்ம யாரும் கலங்க வேண்டாம். வெளிப்படுத்துற விசேஷம் 6:8
1: நான் பார்த்தபோது
0: இதோ
1: மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு
0: மரணம் என்று பெயர்.
1: பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும்
0: பஞ்சத்தினாலும்
1: சாவினாலும்
0: பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும்
1: பூமியில் கால்பங்கு உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது.
0: அந்த வல்லம் இருந்து கர்த்தரை மீட்கிறார். கலங்காதீங்க, மரணத்தின் வல்லமே, நம்ம பாதாளத்தின் வல்லமிருந்து நம்ம மீட்கிறோம். பாதாளம் நம்ம மேற்கொள்ள முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அண்டிக்கொள்ள வேண்டும். 49:15
1: ஆனாலும்
0: தேவன் என் ஆத்துமாவை
1: பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
0: இந்த வசனம் எப்பவுமே சொல்லுங்க, ஆனாலும் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
1: அவர் என்னை ஏற்றுக்கொள்வார்.
0: அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். என்னை சொந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்வார். பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பு மீட்பார் என்று சொல்லி இந்த வாசனத்தை என்னைக்குமே சொல்லி பாருங்க. பாதாளம் எனக்கு ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது பாதாளமே போ அப்படின்னு சொல்லுங்க. தப்புவித்து மீட்பார். அது மாத்திரல்ல ஏசாயின் புத்தகம் 52:3
1: விலையின்றி விற்கப்பட்டீர்கள்.
0: விலையின்றி விற்கப்பட்டீர்கள்.
1: பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று.
0: பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று
1: கர்த்தர் சொல்லுகிறார்.
0: கர்த்தர் சொல்லுகிறார். விலையின்றி நம்ம பாவத்தில் விலையெல்லாம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. நம்ம பாவத்தில் அப்படியே போயிட்டோம். இப்ப என்ன செய்யற கர்த்தர் நமக்கு? பணமின்றி நம்ம மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்ற. யார் சொல்றார்? கர்த்தர் சொல்றார். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. விலையின்றி விற்கப்பட்டீர்கள். ஒரு நாள் பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், இன்னைக்கு எப்படின்னு பாருங்க. நம்ம பணமின்றி நம்ம மீட்கப்படுகிறது கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிங்களா? பணம் ஒண்ணும் கொடுக்கல, நம்ம ஆண்டுக்கு ஒண்ணுமே செய்யல. பணமின்றி நம்மளை மீட்டிருக்கிறார் பாதாளத்தின் வல்லமைக்கு. கலங்க வேண்டாம், பாதாளம் நம்மளை ஒரு நாள் மேற்கொள்ளாது. அருமையானவர்களே, கலங்காதீங்க. முதல்ல நம்ம பாவத்தில் மீட்கிறாரு, அக்கிரமத்திலிருந்து மீட்கிறாரு, மீறுதிலிருந்து மீட்டாரு. ரெண்டாவது சத்துருன் கைக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டாரு. மூன்றாவதாக பாருங்க, நம்ம என்ன செய்யறாரா? நம்மள வந்து பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மள மீட்டு கொண்டார். கலங்காதீங்க. அதான் கத்திர கத்திரத்தின் திரளான் மீட்பு உண்டு. நம்ம மீட்டாரு, கலங்காதீங்க. கடைசியாக நம்ம எதுல இருந்து மீட்கிறார் பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 63:4
1: நீதியை சரிக்கட்டும் நாள்.
0: நீதியை சரிக்கட்டும் நாள்
1: என் மனதில் இருந்தது.
0: என் மனதில் இருந்தது.
1: என்னுடையவர்களை.
0: என்னுடையவர்களை
1: மீட்கும் வருஷம் வந்தது.
0: என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. பாத்தீங்களா? அவர் அவர் உள்ளத்தில் மனசில் இருந்துதான் நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. கர்த்தருடைய மீட்டுக் கொள்றாரு. அருமையான, கலங்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்னை மீட்டுக் கொள்ளுங்கப்பா. எனக்கு நான் எந்த இதுக்கு நான் போயிட மாட்டேன். உங்களிடத்தில் திரும்புற ஆண்டவரே, நம்மிடத்தில் திரும்புற ஆண்டவரே, எனக்கு உதவிச்சிங்க. என்னை மீட்டுக்கொள்ளுங்க. கத்திர வருக ரொம்ப நாள் ஆச்சு. கடைசி வினாடியில இருக்கிறார் மேன் அவர்ல. இன்னும் ரொம்ப நாள் இருக்குன்னு சொல்லி நம்ம யாரு ஏமாந்து போக வேண்டாம். கத்திர சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. அதுதான் நமக்கு கத்திர வருகையினால யாரும் அறிய, பிதாவை தவிர வேறு யாருமே அறிய முடியாது. ஆனா ஒன்னு தெரியும், கத்திர சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது சொல்றாரு. இதுதான் மீட்கு வருஷம். இந்த நாள்ல நீ திரும்பி போகாதீங்க. கத்திரவிட திரும்பி போகாதீங்க. கத்திரவிட்டு எங்கேயும் போகாதீங்க. கத்திர பார்த்த உறுதியே பற்றிக்கோங்க. மீக்கும் நாள் வந்தது. இதுதான் அவளும் அவர்கிட்ட ஓடி வந்துடணும். மீக்கும் வருஷம் இந்த நாள்ல கத்துட்டு வந்துருங்க. இனிமேல கத்திர விட்டு பிரியாதீங்க. ஒரு வினாடி விட பிரியாதீங்க. நம்ம ஒரு வினாடி விட பிரியக்கூடாது. கத்திர முழுமையா பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் மனதில் இருந்தது. நீதி சரிக்கட்டு நாள் பார்த்தீங்களா? இந்த காலங்கள் நீதி சரிக்கட்டு நாள். அவர் உறுதியாய் பற்றிக் கொள்வோம். லூக்கானு சுவிசேஷம் 21:28
1: இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது.
0: இவைகள் நல்ல கவனிங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது
1: உங்கள் மீட்பு.
0: உங்கள் மீட்பு
1: சமீபமாய் இருப்பதால்.
0: சமீபமாய் இருப்பதால்
1: நீங்கள் நிமிர்ந்து பார்த்து.
0: நீங்கள் நிமிர்ந்து பார்த்து
1: உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார்.
0: உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றால் இனி இப்ப சம்பவிக்கும் நாள். ஒவ்வொரு காரியம் இப்ப சம்பவித்துக் கொண்டிருக்குல்ல. என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது? லூக்கானு சுவிசேஷம் 21:11
1: பல இடங்களில்.
0: பல இடங்களில்
1: மகா பூமி அதிர்ச்சிகளும்.
0: மகா பூமி அதிர்ச்சிகளும்
1: பஞ்சங்களும்.
0: பஞ்சங்கள் இது பாத்தீங்களா? எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி பஞ்சங்கள். இப்ப எவ்வளவு பணம் பணக்காரங்க தெரியாது. பணம் இல்லாதவங்க எவ்வளவோ கஷ்டங்கள். பஞ்சங்களும்
1: கொள்ளை நோய்களும் உண்டாகும்.
0: கொள்ளை நோய்கள் உண்டு பாத்தீங்களா? என்ன கொள்ளை நோய்கள்? பயங்கரமான கொள்ளை நோய். பூமி அனைத்திலையும் கொள்ளை நோய் பாத்தீங்களா? கொள்ளை நோய் உண்டாகும்.
1: வானத்திலிருந்து.
0: வானத்திலிருந்து
1: பயங்கரமான தோற்றங்களும்.
0: வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும்
1: பெரிய அடையாளங்களும் உண்டாகும்.
0: பெரிய அடையாளங்கள் பாருங்க. இப்ப எங்க போற பஞ்சம், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய்கள். கொள்ளைனால ஒரு நாட்டில இல்ல, பூமி உலகம் எங்கும். அது ஆண்டவர் சொன்னாரு. லூக்கான் சுவிசேஷம் 21:35
1: பூமியில் எங்கும்.
0: பூமி எங்கும்
1: குடியிருக்கிற.
0: குடியிருக்கிற
1: அனைவர் மேலும்.
0: அநேகர் மேலும்
1: அது ஒரு கண்ணியை போல வரும்.
0: அது எப்படி இருக்காருதான்? ஒரு கண்ணியை போல. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இதுவரைக்கும் ஆண்டடி பார்த்து கேட்டோம். இப்ப நம்ம சவம் போட போறோம். சவம் போடலாமா? எங்களை அன்பார் இயேசுத்து வழி நடத்துறங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே உம்மை நம்புறவங்களை கர்த்தர் கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொன்னீங்கப்பா ஒவ்வொருவனையும் கிருபை சூழ்ந்து பாதுகாக்க வேண்டுமா செபிக்கிறோம் பொல்லாங் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம் ஆண்டவர நீர் ஒவ்வொரு எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்த முடியாது செபிக்கிறோம் நாங்கள் உண்மையை சார்ந்து வாழ உண்மையை நம்பி வாழ உண்மையை அண்டி வாழ உண்மை அறிந்து வாழ எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம் வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்த தரணும் சமாளம் இல்லாத மக்கள் சமாளத்தை தரணும் வேலை உயர்வை தரணும் ஏசப்பா வேலை ப்ரமோஷன் கிடைக்க உதவி செய்யப்பா வேலையில பரமண்ட்டாக கிருபை தாங்க ஏசப்பா அற்புதங்களை செய்யுங்க அதிசயங்களை செய்யுங்க நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கோங்க அதிசயங்களை செய்யுங்க ஆசீர்வத்து உயர்த்துங்க பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சுறோம் ஏசப்பா கெஞ்சுறோம் தேவ கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் நன்மையினால முடிச்சு விட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாவத்தை இறங்கி வருகிறது மாறுதல்களில் வேற்றுமான எந்த நிழலின்னு சொன்னீரே கர்த்தாவே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க சப்பா ஆண்டவரே மழைனால அழிவுறாம காப்பாத்துங்க ஆண்டவரே மழைனால எந்த பகுதியுமே அழிவு வரக்கூடாதப்பா தகப்பனையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுறோம் இயற்கையினால எந்த காரியமும் யாருக்கு எந்த ஆபத்து வித்தில்லாம காத்துக்கோங்கப்பா மழைனாலேயோ காத்துனாலேயோ அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்ப கடல்னால எந்த கடல் சீற்றத்தினால யாருக்கு அழிவு வரக்கூடாதுப்பா ஆண்டவர் விசேஷமா மீனவர்களாம் பாதுகாத்துக் கொள்ளும் பராமரித்துக் கொள்ளும் தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ளும் அவட பாத்துல கெஞ்சுகிறோம் தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா சமாளாத குடும்பத்துல சமாளம் தரணும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை தாங்கப்பா அதிசயங்களை செய்யுங்க அற்புதங்களை செய்யுங்க இந்த வாலிப சகோதர சகோதரர் இந்த கேம்ஸுக்கு அடிமையா இருக்கிற மக்களை மீட்டுக் கொள்ளுங்கப்பா மீட்டுக் கொள்ளுங்க உங்க நாம் மகிப்பிடட்டும் எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம் ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிக்கிறோம் பரமபிதாவே ஆமே கத்திரம் சேர்த்து கேட்டாரு கலங்காதீங்க
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள் ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும் உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும் அதை அட்டென்ட் செய்யுங்கள் சகோதரி எஸ் ராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு அம்மாரிமானவர்களே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை பிரச்சனையிலிருந்து விடுதலை கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை உங்களுக்கு கண்ணீரிலிருந்து விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும் பரிசுத்தாவினை கேளுங்க பரிசுத்தவனையார் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார் நீங்க கேட்டீங்கன்னா உங்களை பரிசுத்தவனையார் தருவாரு எல்லாத்திலும் விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை கண்ணீர்லிருந்து விடுதலை
2: இது முற்றிலும் இலவசம் எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம் அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தேவன் நமக்கு துணை இருக்கிறார் இந்த சத்தியம் இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும் இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்
2: அன்பு நேயர்களே உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள் உங்கள் திருமண நாள் குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள் அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே அல்லது மாதம் ரூபாய் நூறோ அல்லது இருநூறோ அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: எங்களின் எழுதின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aswinkaram@gmail.com. Our website, AndofJesus.in. God bless you.

0: கர்த்தரின் தந்த வசனம் 1 கொரிந்தியர் புத்தகம் 16:13.
1: விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள்,
0: விசுவாசத்தில் நிலைத்திருங்கள்,
1: புருஷராயிருங்கள்,
0: புருஷராயிருங்கள்,
1: திடன் கொள்ளுங்கள்,
0: திடன் கொள்ளுங்கள். கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, நம்ம என்ன செய்யணும், விழித்திருங்கள். விழித்திருந்தா தூங்காம விழிச்சிருக்கிறதில்ல, தூங்கினாலும் ஆத்துவ என்ன செய்யணும், விழித்திருக்கணும். தூங்கினாலும் நம்ம ஆத்துமா விழிச்சிருக்கணும். ஏன்னா காலம் கடைசி வினாடியில இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கினாலுமே என்ன செய்யணும், நம்ம ஆத்தும் ஒவ்வொரு நாளும் விழிப்பா இருக்கணும். அதுக்கு தூங்க நிறைய பேர் சொல்லுங்க, எனக்கெல்லாம் தூக்கமே வரலங்க, நான் விழிப்பாத்தான் இருக்கு, அப்படி இல்லை. அந்த விழிப்பு ஆண்டர் சொல்ல, ஆண்டர் என்ன சொல்றாரு, நம்ம வாசிக்கு கேட்டோம் சங்கீத புஸ்தகம் 13:3.
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு,
0: மரண நித்திரை அடையாதபடிக்கு
1: என் கண்களை தெளிவாக்கும்,
0: என் கண்களை தெளிவாக்கும். நம்ம கண்களை தெளிவா இருக்கணும், நம்ம விழிப்புள்ளவர்களா இருக்கணும், நம்ம ஆத்துமா ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளவர்களா இருக்கிறோம். பாருங்க, நம்ம ஊருக்கெல்லாம் போனா பணப்பை பணம் எடுத்துட்டு போறோம், இல்ல பொருட்கள் எடுத்துட்டு போறோம், இல்ல துணிமணி எடுத்துட்டு போறோம். என்ன செய்யணும், நம்ம பத்திரமா பாதுகாப்போம். தூங்கினாலும் கண்ணால எங்கதான் இருக்கோம், நம்ம பொருட்கள் கொண்டு போறோம், யாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கவனமா இருப்போம். நான் கூட அப்படிதான் செய்வேன், ஊருக்கெல்லாம் போனா பத்திரமா துணி இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆத்மாவை வெளியேறப்பட்ட, நம்ம ஆத்ம மீட்பு மிகவும் வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்தம் மீட்க எப்படி இது, மிகவும் வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்மா விழிப்போட காத்துக்கணும், கரை திற படாத விடிக்கி நம்ம ஆத்மாவை பிசாசு வஞ்சிச்சிடாத விடிக்கி நம்ம விழிப்போட காத்திருக்க வேண்டும். நம்ம விழிச்சு என்ன செய்வோம் பாருங்க, எபேசியர் புத்தகம் 16:18.
1: எந்த சமயத்திலும்,
0: எந்த சமயத்திலும்
1: சகலவிதமான வேண்டுதலோடும்,
0: சகலவிதமான வேண்டுதலோடும்,
1: விண்ணப்பத்தோடும்,
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவினாலே ஜெபம் பண்ணி,
0: ஆவினாலே ஜெபம் பண்ணி
1: அதன் பொருட்டு,
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த ஜெபிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், மிகுந்த மன உறுதியோடும்,
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்,
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
1: பண்ணும் வேண்டுதலோடும்,
0: பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்கள்,
0: விழித்துக் கொண்டிருங்க. பாத்தீங்களா, விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் பரிசுத்தவன் நிறைஞ்சி ஜெபிக்கணும். அது மாத்திரம் என்ன வேணும், மன உறுதி இருக்கணும். மன விருதி இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், உண்மையாவே ஆண்டவர் நம்ம பரிசுத்தவான்களுக்காக நம்ம செபிக்க முடியும். மன உறுதி இல்லாம இருந்தா ஒரு நாள் செபிப்பா, ரெண்டாவது நாள் விட்டுருவோம். நம்ம கத்துடி வேதம் திட்டமும் தெளிமை, மன உறுதி வேணும். இல்ல ரெண்டு நாள் செய்வோம் போனாலும் விட்டுருவோம். மன உறுதி நமக்குள்ள கட்டாயம். பரிசுத்தவான்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக நம்ம செபிக்கும். நமக்கு என்ன வேணும், ஒரு மன உறுதி. செபித்து என்ன செய்யணும், எப்போதும் விழித்திருக்கணும். பரிசுத்தவான்களுக்காக செபித்து என்ன செய்யணும், விழித்திருக்கணும். அப்ப நம்ம எப்பவுமே செவமன்றில் விழிப்பா இருக்கணும். நம்ம கொஞ்சம் மன உறுதி இல்லாம இருந்தா ரெண்டு நாள் செய்வோம், நிறைய பேர் சொல்றாங்களே ரெண்டு நாள் தான் ஆண்டவருக்குள்ள இருக்க முடியுது, மூணாம் நாள் நான் எப்படி என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல, பின் வாங்கிடுறேன். பிற கொஞ்ச நாள் கழிச்சு உற்சாகப்படுத்த ரெண்டு நாள் முடிச்சிருக்கேன், பிறகு பின் வாங்கிருக்கேன். காரணம் என்னன்னா, மனதுல என்ன இல்ல, உறுதி இல்ல. கத்திற்கா வாழணும், கத்திற்கா ஜீவிக்கணும், இந்த மனதுல ஒரு உறுதி இல்ல. ரெண்டு நாள் உற்சாகமா செய்வோம், மூணாவது நம்ம என்ன செய்யும், பாலை வழிக்கு போயிடுறோம். காரணம் என்ன, நமக்குள்ள மன உறுதி இல்ல. விழிப்போடு பரிசுத்தவான்களுக்கு செவித்தனம் எப்படி இருக்கணுமா, விழித்திருக்க வேண்டும். விழிப்பு இல்லாட்ட நம்ம அப்படியே பிசாசு நம்மளை வஞ்சிச்சிருவான். விழிப்பா இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு முதல் செவிக்கு, ரெண்டாவது 1 தீமோத்தேயு 2:1-3.
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
0: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
1: எல்லா மனுஷருக்காகவும்,
0: எல்லா மனுஷருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும்,
0: என்ன செய்யணும், எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும்,
1: ஜபங்களையும்,
0: ஜபங்களையும்,
1: வேண்டுதல்களையும்,
0: வேண்டுதல்களையும்,
1: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்,
0: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்.
1: நாம் எல்லா பக்தியோடும்,
0: எல்லா பக்தியோடும்,
1: நல்லொழுக்கத்தோடும்,
0: நல்லொழுக்கத்தோடும்,
1: கலகம் இல்லாமல்,
0: கலகம் இல்லாமல்,
1: அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு,
0: அமைதலுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு,
1: ராஜாக்களுக்காகவும்,
0: ராஜாக்களுக்காகவும்,
1: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்,
0: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
1: அப்படியே செய்ய வேண்டும்,
0: அப்படியே செய்ய வேண்டும். முதல்ல பார்த்தோம் பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும், ரெண்டாவது யாருக்கெல்லாம் பண்ணுங்க, எல்லா மனிதருக்காகவும் செபிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காக. பாருங்க, நம்ம வீட்டுல நம்ம ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா, எங்க போயிட்டு வந்தாலும் பிரச்சனை, ஐயோ சண்டை, எங்க என்ன ஆயிருமோ என்ன ஆயிருமோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பயந்துருவோம். அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, எல்லா மனிதருக்காகவும் ஜெபம் பண்ணணும். அப்ப நம்ம அமைதியுள்ள ஜீவன் பண்ணணும், என்ன செய்யணும், நம்ம மாவட்ட அமைதியில் இருக்கணும், மாநில அமைதியில் இருக்கணும், நம்ம இந்திய தேச அமைதியில் இருக்கணும். என்ன செய்யணும், எல்லாருக்கும், எல்லா மனிதருக்கும், மத பரிசுத்தவன்களுக்கு ஜெபிக்கணும். அப்புறம் ரெண்டாவது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், எல்லா மனிதருக்கும் ஜெபிக்கணும், எல்லா மனிதர்களுக்காக ஜெபிக்கணும். உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதருக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், ராஜாக்களுக்காகவும், அதிகாரம் உள்ள யாவருக்கும் ஜெபிக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், அமீருடைய ஜீவியம் பண்ண முடியும். நமக்கு நம்ம நம்ம மாநிலத்திலே ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க, நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? அரிசி வேலை அதிகம் அதிகமாயிரும், பருப்பு வேலை அதிகமாயிரும், எங்க போனாலும் பயம், பஸ்ல போனாலும் பயம், ட்ரெயின்ல போனாலும் பயம், அங்க குண்ட போடுற குறை போடுற, நம்மள அமைதியில வாழ முடியாது பார்த்தீங்களா? அப்படிலாம் இருக்க கூடாது. நம்ம என்ன செய்யணும், எல்லாருக்கும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு செபிக்கணும், அதிகாரம் உள்ள யாவருக்கும் செபிக்கணும், பரிசுத்தவான்களுக்கும் நமக்கு செபிக்க வேண்டும். நம்ம செபிக்கிறோமா? யோசித்து பாருங்க. இல்லாட்டா இந்த புதிய ஆண்டுல ஒரு ஒரு முடிவு பண்ண வேண்டும். ஆண்டவரே நான் செபிப்பாண்டவர், எல்லாருக்கும் அவன் செபிக்க ஒப்பு கொடுக்குற ஆண்டவர, நான் இதுவரைக்கும் என் செவ செவி அதிகமா குறைவுதாண்டவர, எனக்கு செபிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஒருவரும் கேட்க வேண்டும். ஏன்னா ராஜாக்களுக்கு ராஜாக்கள் இறுதி யார் கையில இருக்கு? கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கு. வாஸ்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 21:1.
1: ராஜாவின் இருதயம்,
0: ராஜாவின் இருதயம்
1: கர்த்தரின் கையில்,
0: கர்த்தருடைய கையில்
1: நீர்கால்களை போல் இருக்கிறது,
0: நீர்கால்களை போல இருக்கிறது.
1: அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார்.
0: கர்த்தர் நினைச்சார், அதை என்ன செஞ்சாரா? சித்தத்தின்படி திருப்புறார். நீர்கால என்னன்னா, நீருக்கு இன்னொரு பக்கம் தண்ணி பாய்ச்சி போயிட்டு இருக்கோம், அப்புறம் இந்த இன்னொரு மரத்துக்கு தண்ணி இல்லைன்னா சொல்லுவாங்க. நாங்க எங்க ஊர்ல எல்லாம் பாத்திருக்கேன், எங்க வீட்டுல எல்லாம் தோட்டம் இருந்துச்சு, அதனால பாத்திருக்கேன். இந்த பக்கம் தண்ணி வரணும்னு சொன்னா அந்த பக்கம் மணல் அடைச்சி அடைச்சி விட்டுட்டு, மண்ணெல்லாம் கொத்தி அடைச்சி விட்டுட்டு இன்னொரு பக்கமா திருப்பி விட்டுருவாங்க. அதே போலதான் கர்த்தருடைய கையில தான் நீ ராஜாக்கள் இறுதியும் இருக்குது. நீர்காலை போல எப்படி வேணாலும் திருப்ப அவரால் முடியும், அவர் சித்தத்தின்படி செய்ய முடியும். ராஜாக்கள் நல்லா இருந்தா தான் நம்ம எல்லாம் சமாதானம் இருக்க முடியும். ராஜாக்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும். நம்ம பிரதமருக்காக, நம்ம மத்திய அமைச்சர்களுக்காக, மாநில அமைச்சர்களுக்காக, நம்ம முதலமைச்சருக்காக, எல்லாருக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. நம்ம செபிக்கும் போது தேவன் அவங்களுக்கு புதிய புதிய திட்டத்தை தருவார். ஆண்டவர் அந்த நாட்டை ஆளக்கூடிய ஞானத்தை கொடுப்பார், நல்ல புதிய இதயத்தை கொடுப்பார், புதிய புதிய திட்டங்களை கொடுப்பார். நம்ம செபிக்காம இருக்கவே கூடாது, நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். தானியேல் புத்தகம் 2:21.
1: காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்,
0: காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்,
1: ராஜாக்களை தள்ளி,
0: ராஜாக்களை தள்ளி,
1: ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்,
0: ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நம்ம கத்துட்டு கேட்கும் போது கட்டாயம் தேவன் நமக்கு நல்ல ராஜாக்களை தருவார், நம்ம நல்ல ஆட்சியாளர்களை நமக்கு தேவன் அருள் செய்வார். பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ரெண்டாவது எல்லா மனிதர்களுக்காக செபிக்கணும், ராஜாக்களுக்காக செபிக்கணும், எல்லா அதிகாரங்களும் யாவருக்காகவும் செபிக்கணும். விண்ணப்பம் வேண்டுதல் செவ்வோ போய் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம என்ன நம்ம விட்டுட்டோம்னா அது என்ன செய்வது, நமக்கு நம்ம செபிச்சா தான் நமக்கு பாதுகாவல் இருக்கும். ஹலேலூயா, ஹலேலூயா. எல்லாருக்காக நம்ம செபிக்கணும், நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காகவே, நம்ம பேரவேத்திக்காக தான் நம்ம செபிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் எல்லாருக்காக நம்ம செபிக்கணும். ஹலேலூயா, செபிக்கணும். நம்ம எல்லாரும் நம்ம எல்லா மனிதரும் நல்லா இருந்தா தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்க நம்ம பார்த்துட்டு நம்மளா இருக்கவே முடியாதுனால எல்லாருக்காவும் நம்ம செபிக்கணும். அதிகாரம்ல ராஜாக்களுக்கு எல்லாருக்கும் செபிக்கணும், ஊழியர்களுக்காக செபிக்கணும், பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக எதுக்கு விழித்திருக்கணும் பாருங்க. நம்ம முதல் என்ன, பரிசுத்தவான்கள் செபிக்கிறதுக்கு நம்ம விழித்திருக்க வேண்டும், மன உறுதியோடு செபித்து விழிப்பா இருக்கணும். ரெண்டாவதாக யாருக்கு செபிக்கணும் பாருங்க, நம்ம பாவம் செய்யாது இருக்குன்னு சொன்னா நம்ம விழிப்பா இருக்கணுமா? 1 Corinthians 15:34.
1: நீங்கள் பாவம் செய்யாமல்,
0: நீங்கள் பாவம் செய்யாமல்
1: நீதி கேட்க விழித்துக் கொண்டு,
0: நீதிக்கேற்ப விழித்துக் கொண்டு
1: தெளிந்தவர்களாயிருங்கள்,
0: தெளிந்தவர்களாயிருங்கள். பாவம் செய்யாம இருக்குன்னு சொன்னா நம்ம நீதிக்கே விழிப்பு இருக்கு. நம்ம குழம்பிட்டே இருக்கிறோம் வச்சுக்கோங்க, குழம்பிட்டு யோசிச்சுட்டு அப்படியே இருந்தோம்னா நம்ம என்ன பேச நமக்கே தெரியாது, நம்ம பேசுறது நமக்கே தெரியாது, என்ன செய்யறது நமக்கு தெரியாது. அதான் சொல்ற பாவம் செய்யாம நீதிக்கே விழித்துக் கொண்டு என்ன செய்யுங்கம்மா, தெளிந்தவரா இருக்கும். நமக்கு தெளிவில்லாம குழப்பம் யோசனை அப்படியே இருக்குமா? நம்ம யாரை பத்தி என்ன சொல்றோம், என்ன செய்யறோம், என்ன என்ன பேசுறோம், நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அதான் கர்த்தர் வீதி நமக்கு சொல்லுகிறது, பாவம் யாருக்கு நினைச்சுனோம் நீதி கேட்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களா இருங்க. நம்ம முத்தி நம்ம உள்ளத்துல தெளிவில்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாரை என்ன பேசுறோம், நம்மளும் பாவம் செஞ்சிருவோம், மற்றவங்களையும் பாவம் ஜெயிச்சிருவோம். நம்ம அது இதுன்னு பேசிட்டே இருப்போம்ல, அப்ப மற்றவங்களையும் பாவம் ஜெயிச்சிருவோம். அதுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டமும் தெளிவா சொல்லுது. பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்து என்ன செய்யணுமா, தெளிந்தவர்களா இருங்க. அப்ப நம்ம ஆண்டுட்டு ஒரு நாள் கேட்கல, ஆண்டவரே தாவீது ராஜாவுக்கு செபிச்சார் பத்தி, என் கண்கள் மரண நித்திராடியபடிக்கு என்ன எனக்கு என்ன செய்யும், தெளிவாக்கும். 13:3.
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு,
0: மரண நித்திரை அடையாதபடிக்கு
1: என் கண்களை தெளிவாக்கும்,
0: என் கண்களை தெளிவாக்கும். நம்ம ஆண்டுட்டு கேட்கணும், ஆண்டவரே என் கண்களை தெளிவாக்கும், மனதை தெளிவாக்கும். அப்பா என்ன பேசுற என்ன சரி எனக்கே தெரியறதில்ல. பரிசு பாவுடைய இடத்துல சொல்றாரு, என்ன சரி எனக்கே சம்மதம் இல்ல, நான் இப்படி செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மள அப்படிதான் இருக்கிறோம். அதனால பாவம் செய்யாதடிக்க இருக்குன்னு சொன்னா நம்ம நீதிக்கே இருக்க என்ன செய்யணும், விழித்திருந்து தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே பாவம் செய்யாதடிக்க என்னை காத்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நான் காலையில உப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இந்த நாள் எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் என் ஆத்து முழுமையா பொறுப்படுத்துக்கோங்க. உங்க பிரிவில்லாத காரியத்தை எதையுமே செஞ்சிடக்கூடாது, என்னை காத்துக்கோங்க. நீங்க தான் என்னை காத்துக்கணும் சொல்லி உப்பு கொடுக்கணும். பாவம் செஞ்சா என்ன சொல்லுவா, பாவத்துக்கு அடிமையா இருக்கும். பாஸ்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8:34.
1: இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக,
0: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
1: பாவம் செய்கிறவன் எவனும்,
0: பாவம் செய்ய எவனும்
1: பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான்.
0: பாத்தீங்களா, பாவம் செய்வன் என்ன, யாருக்கு அடிமையாயிரும், பாவத்துக்கு அடிமையாயிரும். பாவம் சொன்னபடிதான் நம்ம கேட்க வேண்டியிருக்கோம். அதுதான் கர்த்தர் வேதம் நமக்கு திட்டமும் தெளிமா சொல்லுகிறது. நீதிக்காக விழித்திருந்து தெளிந்தவர்களா இருங்க. பாவம் செய்தாதுடைய மாத்துமா காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் விழிப்புள்ளவராக இருக்க வேண்டும். முதல் செவம் பண்றதுக்கு விழித்திருக்கணும். ரெண்டாவது எதுக்கு விழித்திருக்கணும், பாவம் செய்யடிக்க தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரம் பாவம் செய்யற பாவத்துக்கு அடிமையா இருக்கிற அதை கர்த்தர் வேதம் சொல்லுது. மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்கிற என்ன செய்ய பாவத்தை என்ன செஞ்சிடணுமா, தள்ளீரு அப்படித்தான் சொல்லுது. எபிரேயன் புஸ்தகம் 12:1.
1: ஆகையால்
0: மேகம் போன்ற
1: இத்தனை திரளான சாட்சிகள்,
0: இத்தனை திரளான சாட்சி பேரத்துல பாருங்க, எத்தனை சாட்சிகள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவங்க சாட்சி இருக்கு, பாவத்திலே மறித்து போன ஒரு சாட்சி இருக்குது. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
1: நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க,
0: பாரமான யாவற்றையும்,
1: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்,
0: தள்ளிவிட்டு பாவத்தை நம்ம தான் தள்ளணும். அதுல நம்ம சுற்றி வந்துட்டே இருக்கும். எப்படி பாவம் செஞ்சு நம்ம பாவத்துக்கு அடிமை மாட்டோமான்னு சொல்லி பிசாசு உறக்கம் பார்த்துட்டே இருப்பான். அதை நம்ம நெருங்கி சுற்றி இருக்கிற பாவத்தை என்ன செய்யணும், தள்ளிடணும். தள்ளிட்டு என்ன செய்யணும், ஆண்டவர் நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம பாவம் செய்யாத விடுக்கி நீதி கேட்க விழித்திருக்கணும், தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரை நீதி கேட்க விழித்திருக்க முடியுது, எனக்கு தாருமாப்பா, நான் பாவம் செய்யாத விட என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி. ஏன் கேட்டா பாவம் செய்யற ஆத்தம் என்ன செய்யுமா, எசேக்கியேல் புத்தகம் 18:20.
1: பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்.
0: பாத்தீங்களா, பாவம் செய்யற ஆத்மா சாகும். அதுதான் ஒரு இடத்துல சொல்ற உயிர் உள்ளு பேர் கொண்டிருந்த வெளிப்படத்துல சொல்றாரு பாத்தீங்களா, வெளிப்படுத்தும் விசேஷம் 3:1.
1: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய்.
0: ஆத்மத்துல சரீரத்துல உயிர் இருக்கு, ஆத்மத்துல என்ன சொல்ல பாவம் செய்யற ஆத்மா சாகும். அதனால பாவம் செய்யாத அடிக்கிற ஆத்மாவை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே ஆத்த பாவம் செய்யாவடி காத்துக்கொள்ளும், எனக்கு மாமா என் கண்கள் மரண நித்திரையாவடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் பாவம் செய்யாவடி என்னை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே பாவம் செய்யற பாவத்துக்கு அடிமைன்னு சொன்னீங்கப்பா, பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு கொடுங்க. பார்த்து உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு தாங்க. ஆண்டவர உடைய கிருபை எனக்கு வேணுங்கப்பா, பாவத்தை ஜெயிச்சு வர எனக்கு உதவி செய்யுங்க. நான் பாவம் செய்யாவுடைய என் ஆத்மா காத்துக்கொள்ளுங்க, எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் நிறைஞ்சி செவிக்கும் போதுதான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ள இல்லாட்டா நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆண்டவரே கேளு, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது பாவத்திலிருந்து விடுதலை வேணும். ஆண்டவரே பாவம் செய்யற ஆத்மா சாவுன்னு சொல்லியிருக்கீங்க, நான் இப்ப இப்ப இப்ப என்ன ஆண்டவரை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் எசேக்கியேல் புத்தகம் 37:14 கேளுங்க. ஆண்டவரே என் ஆத்தம் பாவத்திலே இருக்குதே, நான் எப்படியாவது உயிரடை வாஞ்சிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆத்தம் உயிர்ப்பிப்பார்.
1: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
0: என் ஆவி உங்களுக்குள் வைப்பேன்,
1: நீங்கள் உயிரடைவீர்கள்,
0: உயிரடைவீர்கள். இப்ப கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே ஆவி என் உள்ள வைங்கப்பா, என் ஆத்தம் உயிரடை வேண்டும். பாவம் செய்யற ஆத்தம் மரித்து போன்னு செத்து போன்னு சொன்னீங்களே, என் ஆத்தம் எத்தனையோ இதை செஞ்சுட்டு ஆண்டவரை இப்ப நான் உயிர்ப்பிக்க வாஞ்சிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் கேட்கல, ஆண்டவரே உடைய ஆவி என் உள்ளத்தில் வைங்க, நான் உயிரடை ஆண்டவரே. 1 Cor 15:34.
1: நீங்கள் பாவம் செய்யாமல்,
0: நீதி கேட்க விழித்துக் கொண்டு
1: தெளிந்தவர்களாய் இருங்கள்,
0: தெளிந்தவர்களாய் இருங்க. நீதி கேட்க விழித்துக் கொள்ள வேண்டும், நீதிக்காக வாழணும். நீதியா வாழணும் சொன்னா என்ன செய்யணும், நம்ம தெளிந்தவர்களா இருக்கணும். பாவம் செய்ய நீதி கேட்க விழித்திருக்கணும். அந்த விழிப்பு எனக்கு தாங்காண்டவரே, நான் பாவம் செஞ்சு எத்தனையோ நாட்கள் ஆத்து வேஸ்டா போயிடுச்சு, இந்த புதிய ஆண்டுல இந்த 2016 நான் பாவம் செய்யாம வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கத்துட்டு கேட்க வேண்டும். முதல்ல என்ன செய்ய, பசுத்தவன்களுக்கு செபத்தோட என்ன செய்யணும், விழித்திருக்கும். ரெண்டாவது பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்திருக்க வேண்டும். தெளிந்த புத்தி, தெளிந்தவர்களாக மாற வேண்டும். மூன்றாவதாக வெளிப்படுத்தும் விசேஷம் 16:15.
1: இதோ திருடனை போல வருகிறேன்,
0: இதோ திருடனை போல வருகிறேன்,
1: தன்மானம் காணப்படத்தக்கதாக,
0: தன்மான காணப்படத்தக்கதாக,
1: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
0: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
1: விழித்துக் கொண்டு,
0: விழித்துக் கொண்டு,
1: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
0: தன் வஸ்திரங்களை எதை செய்யணும்? காத்துக்கொள்ளணும். நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்திருக்காரு, நிறைய வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், கல்யாண வஸ்திரம், எத்தனையோ வஸ்திரங்களை கத்து கொடுத்திருக்கிறாரு. அந்த வஸ்திரத்தை பீசா திருடுறதுக்கு தான் பாத்துட்டே இருப்பான். எப்ப திருடலாம், எப்ப இந்த வஸ்திரத்தை இவங்களை விட்டு எடுக்கலாம்னு சொல்லி அவன் பார்த்துட்டே இருப்பான். அந்த வஸ்திரத்தை வெனிச்சைக்குள்ள பீசா திருடாது பிடிக்கிற வெனிச்சல் விழித்து கொண்டு தன் மான கடப்படை வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவன்.
2: கத்திற்குள் தீர்மானவர்களே, கத்துடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்கள் அன்பான இசித்து வழி நடத்துறீங்க பரம தகப்பனே, கோடான கொடி ஸ்தோத்திரம், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எல்லா மக்களும் ரசிங்கப்பா, பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும் ஆண்டவரே. இப்படி வருகைக்கு வர எப்போதும் செவித்து துதித்து உங்களோடு ஒப்பராக இருக்க கிருபை தரும்படியா செவிக்கிறோம். கத்துடி கிருவை நானும் தாங்கட்டும்ப்பா, நன்மையான காரியத்தை செய்யப்பா. நாங்கள் உங்களோடு பழகி உங்களுக்கு சமாதானமா இருக்கணுமப்பா, இந்த உலக மக்களோடு சமாதானமா இருக்கணும், அதே போல நாங்கள் உங்களோடு சமாதானமா இருக்கணும் ஐயா. உன்னை அண்டிக் கொள்ள, மே சார்ந்து கொள்ள கிருவை தர வேண்டும் ஐயா. ஒவ்வொருவரும் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும் ஐயா, சமாதி பெற்றுக் கொள்ளணும் ஆண்டவரே. பசு தாவியானவரே, நாங்கள் உங்க வீட்டு வலதுறமும் இடதுறையும் சாயாது விடுக்கி முடிவறிந்தும் நிலை நிலை போன ரட்சிக்கப்படும் சொன்னீரே. நாங்கள் முடிவறிந்து நிலைத்திருக்க கிருவை செம்மடியா செவிக்கிறோம் ஆண்டவரே. மீ துதிக்கிற வானத்திலும் பூமியும் சகல அதிகாரமும் தகப்பனையும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் கத்தாவே நீ விடுவித்து காத்துக்கொள்ள, எத்தனையோ சனங்கள் பேயினால கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த மக்கள்லாம் விடுதலை செய்ய, கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்ய முடியாது செவிக்கிறோம், பிரச்சனை மாத்த முடியாது செவிக்கிறோம் ஆண்டவரே. அதிகமா சீர்வைத்து உயர்த்துங்கப்பா, பிசாசுல கட்டப்பட்ட ஒவ்வொரு மக்களும் விடுதலையாக்குங்கப்பா, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, மந்திரம் செய்வினைகள் பெல்லிசனைகள் எல்லாம் அழித்து போட்டுருங்க, அதமாக்கி போட்டுருங்க ஏசப்பா. அப்பா வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சாமான் இல்லாத மக்களுக்கு சாமான் தரணும், வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும், தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, எத்தனையோ பேர் பணக்கத்தால கண்ணீர் குடிக்கிறாங்கப்பா, அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கணும், காத்துக்கொள்ளணும், பெரிய காரியத்தை செஞ்சப்பா. தேவ கிருவை நானும் தாங்கட்டுங்கப்பா, கத்தாவே எங்களை பொறுப்படுத்துக்கோங்க, கரம் பிடித்து நடத்துங்க அப்பா. அமை துதிக்கிற ஒவ்வொருவரையும் உண்மை சார்ந்தவை நம்பி வாழ கிருவை தாரும், உண்மை அண்டிக்கொள்ள கிருவை செஞ்சா செவிக்கிறோம். கொஞ்ச காலத்தோட கோபம் பச்சேரியும் அண்டிக்கொள்ள யாவரும் பாக்கியவன்னு சொன்னீரப்பா. ஒவ்வொருவரும் அண்டிக்கொள்ள சார்ந்து கொள்ள பெரிய காரியம் செய்ய முடியாது செபிக்கிறோம், ஆசிரியத்து உயர்த்துங்க. எல்லா துதிகானமாக்கி மிக செலுத்துறோம், ஏஸ்பாலாமத்தில் தாழ்மையாக்கி எஞ்சுகிறோம் பரமசிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டார், கலங்காதீங்க.
3: ஜபங்களை கேட்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நாம் யாவரும் இணைந்து ஜபிக்க போகின்றோம். இந்த நேரத்தில் ஜப குறிப்பை நமது அன்பு சகோதரர்கள் சொல்லும் பொழுது, நீங்களும் உங்கள் வீடுகள் இருந்த வண்ணமாக எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். நமது இணைந்த ஜெபம் நமது தேசத்தில் பெரிய மாறுதல்களை உண்டு பண்ண போகிறது. ஜெபிக்கலாமா?
0: சபை திறந்து தேவனை மனதார் ஆராதித்து அவரை துதிக்க, அவரை ஆராதனை பண்ண சபை சீக்கிரமா திறக்கணும், அதுக்காக ஜெபம்.
4: ஸ்தோத்திரம் ஆண்டவரேப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க மத்தியில் இருப்பதற்காகவும் கோடி நன்றி ஆண்டவரே. எங்க விண்ணப்பங்களின் தேவனை கர்த்தர் அங்கீகரித்து எங்க ஜபத்திற்கு பதில் தந்து கொண்டிருப்பதற்காகவும் கோடி நன்றி ஏசப்பா. எங்கள் கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்க்கிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க சபைகள் திறக்கப்படும் ஆண்டவரே. பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம். நாடு முழுவதும் நாளையிலிருந்து திறக்கப்படுது ஆண்டவரே. வேண்டிய பாதுகாவலின் தேவனை கர்த்தர் தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். யாருக்கும் நோய் தொற்றாக கூடாது ஆண்டவரே. பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு போதகர்களையும் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு சபைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம். வர ஒவ்வொருத்தரின் தேவனை கர்த்தர் பாதுகாப்பீராக. இதனால் எந்த பிரச்சனைகள் வராதபடி தேவனை கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஏசப்பா. தமிழ்நாட்டிலும் சீக்கிரமாய் திறக்க என் தேவனை கர்த்தர் உதவி செய்வீராக ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது

0: உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை அண்டிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? கெஞ்சுகிறோம். சபைகள் திறக்கப்படும், ஊழியக்காரர்கள் வளமேடுத்து பயன்படுத்தப்படும். ஆண்டவரே, என் தேவனே, என் தேவனே, மனம் இறங்க வேண்டுமா? கெஞ்சுகிறோம். ஏசப்பா, இதற்கு பின்னாடி நின்று கிரீசர பொல்லாத சாத்த நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டப்பட வேண்டுமா? கெஞ்சுகிறோம். சபைகள் திறக்கப்படும், ஒரு வழிவாசலின் தேவனை கர்த்தர் திறந்து தர வேண்டுமா? கெஞ்சுகிறோம். கொரோனா வைரஸின் தேவனை கர்த்தர் அப்பா நிர்மூலமாக்க வேண்டுமா? கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம். நாம மகிமை பண்ணு ஏசப்பா. அப்படி செய்ய போறதேவன் கூட ஆணுக்குடி நன்றி. ஆண்டவரே, அப்பா எல்லா துதிக்க நமக்கும் அமைக்க செலுத்துகிறோம். இயேசுவை ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
1: அரசியல் தலைவர்களுக்காக, அதிகாரத்தில் உள்ள யாவருக்காக, நம் ராஜாக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம்.
2: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, அருமையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பாவுடைய கிருபையினால் நாங்கள் ஒன்று கூடும்படியான தேவன் கிருபை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வேலையில கூட எங்களுடைய நாட்டு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தமிழ்நாட்டு முதல்வருக்காக, துணை முதல்வருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுநருக்காக ஜெபிக்கிறோம், கவர்னர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய தலைவர்களை நீர் தாமே பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஊரடங்கு நாட்களிலே அப்பா எத்தனையோ திட்டங்களை அப்பா, தேசத்தின் மக்களின் நன்மைக்காக எத்தனையோ திட்டங்களை அவங்க வகுத்திருக்காங்கப்பா. எத்தனையோ பேருக்கு அது பயனுள்ளதாய் ஆண்டவரே மாற்றி தந்திருக்கீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா, இந்த கொரோனா வைரஸின் தாக்கங்கள் அதிகமாயிருப்பதினால் ஆண்டவரே எங்க தலைவர்களுக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பா. எப்படி ஆண்டவரே இந்த நாட்களை ஆண்டவரே மக்களை பாதுகாப்பாய் நடத்த முடியும், என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நீங்க தான் சொல்லித்தரணும் ஏசப்பா. நீங்க தான் ஞானத்தை ஞானமானவர் ஆண்டவரே, நீரே ஞானம் ஆண்டவரே. எங்க தலைவர்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. எங்க தேச ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்க தேச ஜனங்களுக்கு ஆண்டவரே வேண்டிய எல்லா அப்பா பிதாவே சலுகைகள் கிடைக்கப்பட வேண்டும் அப்பா. எத்தனையோ ஏழை மக்கள் சலுகை கிடைக்காமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்கப்பா. எங்க தலைவர்களுக்கு ஞானத்தை தந்து எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே நல்ல சலுகைகளை கொடுக்கவும், ஆண்டவரே தேசத்தை பாதுகாக்கும் தேவையான ஞானத்தையும் அப்பா புத்தியும் கர்த்தர் நீ தந்துடல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்க நீலகிரி கலெக்டர் அம்மாக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தாலுக்கா ஆபீஸ்ல இருக்கிறவர்களுக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். மாநகராட்சி, பேரூராட்சி எல்லா அதிகாரிகளுக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவு பகல் பாராமல் அப்பா உழைத்துக் கொண்டிருக்காங்கப்பா. அவர்களை நீங்க பாதுகாத்தரலும் ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்தும், அவர்களை ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். அவர்களுக்கு எந்த பலவீனம் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்க தேசத்துக்காய் அவர்கள் எடுக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடை கோடி மக்களுக்கும் எல்லா திட்டங்களும் போய் சேர வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் தேசத்தை பொறுப்பிடுங்கப்பா. எங்கள் அரசியல் தலைவர்களை பொறுப்பிடுங்க, எதிர்கட்சி தலைவர்களை பொறுப்பிடுங்க. எல்லாம் எங்க தேசத்தின் நன்மைக்காக பாடுபட அவர்களை நீர் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென்.
1: இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம் நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
3: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமார் வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே இந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜெபங்களை உங்க ஜெப குறிப்புல நீங்க சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹலேலூயா சொல்லலாமா?
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி

0: வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: சிறிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நம் தேசியம் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is linkaram@gmail.com.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் உபாகம் புஸ்தகம் 13:4.
1: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு
0: அவரை சேவித்து
1: அவரை பற்றிக் கொள்வீர்களாக.
0: கர்த்தரை என்ன செய்ய நம்ப பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை பற்றி கொள்ள என்ன செய்ய உறுதியா பிடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான் இவரே, எனக்கு உண்மை தவிர யாரும் இல்ல, நீங்க தான் சொல்லி அவளை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுவீங்கன்னா நம்ம பெரிய காரியத்தை வாழ்க்கையில செய்வார். அதெல்லாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷர் 6 வாசிக்கிறோம் 37.
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும்
0: என்னிடத்தில்
1: வரும்
0: என்னிடத்தில்
1: வருகிறவனை
0: நான்
1: புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தருக்கு வரவங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? புறம்பே தள்ளவே மாட்டார். புறம்பின் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: பாத்தீங்களா, ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்வாங்க? கர்த்தருக்கு கீழ்படியாதனால புறமான இருளை தள்ளப்படுங்க. ஆனா இங்க ஆண்டு சொல்றாரு, என்னிடத்தில் வரவுகிற என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ளும். அவர் ஒரு நாளும் நினைச்சு புறம்பே தள்ள மாட்டார். புறம்பு அங்க என்ன இருக்குது? வாசி பண்ண மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: புறமான இருளை தள்ளப்படுங்க. இந்த நாட்கள் பொல்லாதான் அப்படின்னு காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்க. நாளை நம்மளுடைய நாளை என்ன நடக்கும்னு தெரியல. ஒரு உறுதியா புடிச்சுக்கணும். இயேசுவை நீதான், நீங்க தான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கையை முழு பொறுப்படுத்துக்கோங்க, என் காலங்களும் உங்களை கருத்தில் இருக்கு. நான் ஒரு உறுதியா பிடிச்சிட்டா ஒரு நாள் நம்மளை புறமே தள்ளவே மாட்டாரு. அல்லேலூயா. முதலாவது பார்க்க, தேவனை பற்றி கொண்டவங்களுக்கு கர்த்தர் என்ன நன்மை தாரா இருந்தா நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். சங்கீத புஸ்தகம் 63:8.
1: என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது.
0: தாவீதுராஜா சொல்றாரு, என் ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது.
1: உமது வலது கரம்
0: என்னை தாங்குகிறது. பாத்தீங்களா, ஆண்டு வலது கரம் நம்மள தாங்குறது. சொல்றாங்களே, இப்ப எப்படிதான் கஷ்டப்படுறாங்களா, பின்னால இவருக்கு யாரு பாப்பா அப்படின்லாம் சொல்றாங்க. கத்திர உறுதியா பற்றி கொள்ளும் என்ன சங்கீதக்கார சொல்றாரு, ஆண்டு வலது கரம் என்ன தாங்குறது? கத்தடி வலது கரம் தாங்கும், கட்டாயம் நம்மளை தாங்கும். அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கத்திரம் பின்பற்றினோம்னா, கத்திர பற்றி கொள்ளும்னா, படுக்கையில் இருந்தா கூட கத்திர நம்மளை என்ன செய்யறாரு, தாங்குகிறார். அல்லேலூயா. அதை நம்ம கத்திர உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாக அவரை பிடிச்சிக்கணும். நீங்க தான்டவர் எனக்கு எல்லாம், நீங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திரத்தை ஒப்பு கொடுக்கணும். அதை தான் இங்கேயும் சொல்றாரு, 73:23-24.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: முடிவிலே நான் மகிமையில் ஏற்றுக்கொள்ள, நம்ம கர்த்தரோடு இருந்தா அவர் வலது கரம் தாங்கும். நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவாரு. மகிமேல நம்மளை ஆண்டவர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் என்ன செய்யணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும். நீர் தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பற்றி கொள்ளணும். என்ன வந்தாலும் என்னை விடவே மாட்டேன் ஆண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம உறுதியாக அவரை பற்றி கொள்ளணும். அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் கூட அவரை விட்டு வலது வரவும் செய்யக்கூடாது, இடது வரவும் செய்யக்கூடாது. முடிவெறிந்தும் நினைச்சிருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிவரை நலித்திருந்தா தான் ரட்சிக்கப்பட முடியும். வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 24 வாசித்து பாத்தீங்கன்னா 13 நினைக்கிறேன்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: பாத்தீங்களா, முடிவிறந்த நிலை நிற்பவனே என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். முடிவிறந்து நினைக்கணும். என்ன வந்தாலும் சரி, நீர் எனக்கு போதுமாண்டவர் அப்படின்னு சொல்லி காலை உறுதியாய் பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளணும். பற்றி கொண்டார் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஏசாயின் புஸ்தகம் 41:10.
1: நீ பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உன்னுடனே இருக்கிறேன்,
0: உன்னுடனே இருக்கிறேன்,
1: திகையாதே,
0: திகையாதே,
1: நான் உன் தேவன்,
0: நான் உன் தேவன்,
1: நான் உன்னை பலப்படுத்தி,
0: நான் உன்னை பலப்படுத்தி,
1: உனக்கு சகாயம் பண்ணுவேன்,
0: சகாயம் பண்ணுவேன்,
1: என் நீதியின் வலது கரத்தினால்,
0: நீதியின் வலது கரத்தினால்
1: உன்னை தாங்குவேன்.
0: பாத்தீங்கன்னா பயப்படாது, உன்னோடு இருக்கின்ற திகையர் உன் தேவன் பலப்படுத்துவாரு. நம்ம பலவீனமா இருக்க நினைக்கிறீங்களா? இவன் இவ்வளவு பலவீனமா இருக்க, என்னோட சரீரம் எப்ப நல்லா பலப்படுத்த நினைக்கிறா? அதுவும் சொல்ற தாங்குவேன்னு சொல்றாரு. சகாயம் பண்றாரு, உதவி செய்யறவர். இந்த உலகத்துல வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உதவி செய்யலாம், பின்னால சே எப்ப பாரு உங்களுக்கு உதவி தானா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கத்தர் சொல்றாரு, சகாயம் பண்ணு, சகாயம் பண்ணு மாத்திரம் உங்களுக்கு என்ன செய்யறாரா? வலது கருத்துறால தாங்குற தேவன் நம்ம தேவன். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. உலகத்துல இயேசு கிறிஸ்து போல அன்புள்ள தேவன் உலகத்துல யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். அது மொத்தத்தில் 13வது வசனம், ஏசாயா 41:13.
1: உன் தேவனாய் இருக்கிற,
0: உன் தேவனாய் இருக்கிற
1: கர்த்தராகிய நான்,
0: கர்த்தராகிய நான்
1: உன் வலது கையை பிடித்து,
0: உன் வலது கையை பிடித்து,
1: பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்தில் திரும்ப துணை இருந்தால் கூட ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. கணவன் மனைவி கைவிடுறாங்க, மனைவி கணவனை கைவிட்டுறாங்க, தாய் பிள்ளைகளை கைவிடுறாங்க, பிள்ளைகள் தாயை கைவிட்டுறாங்க. கைவிடுறது மாத்திரம் இல்ல, எத்தனை தாய்மார் பிள்ளைகளை வந்து கொண்டு விடுறாங்க. ஒரு நியூஸ்ல நிறைய பாக்குறோம், 2 வயசு குழந்தை அப்படியே தண்ணி தொட்டி தூக்கி போடுறாங்க. கணவன் வந்து மனைவி வெட்டிடுறாங்க, மனைவி வந்து கணவன் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர் என்ன சொல்ற, நம்ம வலது கருத்தை பிடித்து என்ன சொல்றாரா, நான் உனக்கு துணை நிக்கிறேன். அவர் துணை மாத்திரம்தான் மாறாத துணை. மனைவியோட துணையும் மாறிடும், அம்மா அப்பா துணையும் மாறிடும், குழந்தைகளுடைய துணை தாய்க்கும் மாறிடும். கர்த்தர் துணை மாத்திரம் மாறாத துணை. அல்லேலூயா. அவர் என்னைக்கு கையை பிடிச்சாரோ இந்த நேரம் வரைக்கும் நம்மளை விடலை. 82வது வருஷம் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. ஆண்டவர் சொன்னார், உங்கள் அப்பா அம்மா இறந்து போகலாம், நான் வந்து உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன், உன் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலை, கைவிடவே இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் கைவிட்டுறாங்க. அவர் சொன்னார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னார். அன்னைக்கு சொன்ன தேவன் இன்ன வரைக்கும் கைவிடவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வரும், வராமல் இருக்காது. வந்தாலும் கத்து நம்மளை ஒவ்வொரு வினாடியும் போதுமான அவர் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவரு தான் தாங்குகிறார். அவரை மனுஷன் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். லேசா இல்லை என்று சொல்கிறார். ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் விட்டுறக்கூடாது. அது சொல்ற கத்தர்னு சொல்றாரு, முடிவிறந்த நிலை நிலைப்போனா நிலைக்கணும், முடிவிறந்த அவர்கள் நிலை நிலைக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் வீட்டு வலதுறையும் செய்யக்கூடாது, வீட்டு இடதுறையும் செய்யக்கூடாது. முடிவிறந்த நிலை நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலைச்சிருந்தா நிச்சயமா நம்மளை ஒரு நாள் கூட விட மாட்டார், ரட்சிப்பார். இந்த உலகத்தில் மாதிரிக்கிறார், பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. ரெண்டாவதாக முதல்ல அவர் பற்றி கொண்டார், நம்ம என்ன செய்யறாரு, நமக்கு என்ன கொடுக்குறாரு, அவர் வலதுகிற நம்மளை தாங்கிறது, நமக்கு சகாயம் பண்றாரு, வலதுகத்தினால தாங்குறாரு. அது மாத்திர ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன செய்யறாரு, நம்ம வலதுகிறத தாங்கி ஆலோசனை தந்து நம்ம எங்க கொண்டு சேர்க்கிறாரு, அவர் மகிமையிலே நம்ம சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவரை இயேசுகிறது. அவரை நம்ம எப்படி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பிடிச்சுக்கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடித்துக்கொள்ள வேண்டும். டிபிஎஸ்ல வேலை செய்வோம், எங்க ஆபீஸுக்கோ அவங்க வீட்டுக்கோ எப்படி 1 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளவு தூரம் போயிட்டு என்ன செய்வோம், 6 மணி. அப்ப எங்க வீட்டுல ரேடியோ கிடையாது, அவங்க வீட்டில் ரேடியோ இருக்கு. அப்போ யார் யார் வீட்டிலோ ஒருத்தர் வீட்டில் தான் அப்போலாம் ரேடியோ இருக்கும். நான் ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால் அப்போ அவங்க வீட்டில் மட்டும் ரேடியோ இருப்போம். 6 மணிக்கு உடனே நான் ஓடுவேன் பாருங்க, வண்டி இருந்தாலும் இடிச்சிட்டு போகிற என்ன இருக்கோ அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். இடிச்சிட்டு போய் 1 மணி, இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு எங்கள் வீட்டுக்கும், நான் டிபிஎஸ் வேலை செய்கிற இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். போய் ஆண்டோடைய வார்த்தை கேட்கறதுக்காக அவ்வளோ வேகமாக போவேன். அப்போ இந்த விஸ்வானியில் கேட்போம். அந்த அளவுக்கு கத்தர் அப்பயே எனக்கு ஒரு வாஞ்சை கொடுத்துருந்தார். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கும் கத்தரையில் 1 நிமிஷம் கூட கைவிடாமல் எனக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உடுத்த உடவும் தங்க இடமும் சாப்பிட உணவும் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ பிறந்து இன்றைக்கி உங்கள் மத்தியில் கத்தரை எனக்கு கொண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பற்றி கொள்ளக்கூடிய வாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்போ கத்திரம் அதெல்லாம் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது அவர் உறுதியை பற்றி ஏசாயின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம்,
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
0: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
1: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
0: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
1: நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர்.
0: பூரண சமாதானத்துடன் அவனை என்ன செய்வீங்க, காத்து கொள்வீர் சொல்லி யாசாய் சொல்றாரு. அவர் உறுதியாய் பற்றி கொண்டவனா, அவரே நம்பியிருக்கிறபடி நமக்கு என்ன கொடுக்கிறாரு, பூர்ண சமாதானம். பூர்ண சமாதானம் எனக்குலாம் பாருங்க, அம்மா அப்பா இல்லை, கண் பார்வை இல்லை, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, இயேசு தவிர எனக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்திரை நினைச்சு அவரை நம்பியிருக்கிறவங்க என்ன கொடுக்குறாரு, பூர்ண சமாதானத்தை கொடுக்குறாரு. எந்த குறையுமே இல்லை. நாளைக்கு என்ன செய்ய நினைக்கல, அவ்வளோ கவலை வந்தாலும் யாசு படி சொல்ல, இந்த பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, எனக்கு நீங்கள் தான், எனக்கு இந்த ஊருக்கு வர்றதுக்கு மேலே யாருமே தெரியாது, வாசா ஒன்று தான் தெரியும், வாசா தான் கூட்டிட்டு இருந்துச்சு, வேறு எதுவுமே தெரியாது. ஆண்டு அன்னைக்கு சொன்னேன், அப்போ தான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊரில் யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, ஆண்டவரே வஸ்தா நீங்கள் போச்சு, நீங்கள் போகிறோம், வஸ்தா தான் எங்கள் கூட இருக்குது, யார் வஸ்தாக்கா எப்படி இருப்பாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆண்டவர் நீங்கள் தான் என்னை பாதுகாத்துக்கணும் அப்படி சொல்லி தான் அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதில் அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கத்தர் என்ன செய்யல, ஒரு நன்மையும் குறைப்படாமல் கத்தர் ஒவ்வொரு உதவிக்கும் கத்தர் ஒருத்தரை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இது நீங்களே செய்யலாம், கத்தர் உங்களை உள்ளத்தில் பேசி கத்தர் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனசு உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டு மனசு கொடுக்கட்டா செய்ய முடியுமா, கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசு கொடுத்து செய்ய வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆண்டுகிட்ட சொல்லிட்டு தான் வந்த ஆண்டவரே எனக்கு என்னும் தெரியாது சுவாமி, எங்கள் வீட்டுக்கும் போகிறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை, அங்கே போனால் செவிக்க முடியாது, சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உடைய வார்த்தை கேட்க முடியாது, நான் எப்படி ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கட்டு எப்படி நான் பரலோகத்துக்கு வர முடியும், என்ன செய்யுது ஆண்டவரே, பஸ்தா கூட போச்சு, நீங்கள் போகிற ஆண்டவரே, நீங்கள் என்னை பொறுப்படுத்துக்கோங்க, நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார், சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். சந்தோஷம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா, சமாதானம் வாழ முடியுமா, வாழவே முடியாதான். உண்மை உறுதியாக பற்றி கொண்டு உண்மை நம்பியிருக்கிறபடினால் பூர்ண சமாதானத்தோட காத்து கொள்ளுகிறீர். பூர்ண சமாதானத்தோட கத்திர தந்திருக்கிறார். நீ பூர்ண சமாதானம் எப்பயோ வியாழமீனப்பட்டு நான் எப்படியோ மரிச்சிருப்பேன், ஆனால் கத்தர் பூர்ண சமாதானத்தை கொடுக்க, நான் உனக்கு அம்மாவாக இருக்கிறேன், ஆண்டவர் எத்தனையோ தெரிச்சு, நானும் கம்மா, நான் தான் உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு எல்லாமே இருக்கிற, நீ ஏன் கலங்குற அப்படிலாம் ஆண்டவர் எத்தனையோ தூரம் ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி தொட்டு தடவி என்னை சமாதானப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு நாளும் மறிக்க மாட்டேன், நான் உன்னை காத்துக்குவேன், உன் சீவலர் முழுது நான் பாதுகாத்துக்கிறேன் தேவன் சொன்னார். அதனால தான் இன்னைக்கு நான் சந்தோஷமா சமாதானமா வாழ முடிந்தது. அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை எப்படி கொடுக்கிறாரு பாருங்க, யேசாயின் புத்தகம் 66:12.
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: இதோ
1: நான் சமாதானத்தை
0: ஒரு
1: நதியை போலவும், ஜாதிகளின்
0: மகிமையை
1: புரண்டு ஓடுகிற
0: ஆற்றை போலவும்
1: அவளிடமாக பாயும்படி செய்கிறேன்.
0: சமாதானத்தை எப்படி கொடுக்கிறாரா, நதியை போல ஆறை போல, அவ்வளவு சமாதானமா கொடுக்கிறார். இல்லாட்டினால எப்பயோ மறிச்சிருப்பேன். கத்தர் சமாதானத்தை கொடுத்தார். நீங்கள் அவர் உறுதியை பற்றி கொள்ளுங்க, அவர் உறுதியை பற்றி கொள்ளணும், அவரே நம்பியிருக்கிறபடிய நமக்கு என்ன கொடுக்கறாரு, பூர்ண சமாதானத்தை கொடுக்குறார். அந்த சமாதானம் எப்படி இருக்குமா, நதி போலவும் பாய்ந்து போடுகிற ஆற்றை போல நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். நம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். 2 Thessalonians 3:16.
1: சமாதானத்தின்
0: கர்த்தர் தாமே
1: எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: என்ன செய்யறா, சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. எப்போதும் இன்னைக்கு மாத்திர நாளைக்கு மாத்திர எப்போதும் என்ன செய்யறா, சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. அவர் எல்லாமே நேர்த்தி செய்கிறதே வேணும். அதாவது காலத்தில் அவர் என்ன செஞ்சாரா, நேர்த்தி செய்தார். ஹலேலூயா. அதுபோல் நம்ம தேவன் நம்ம செய்ய வேண்டிய ஒரு உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். முதல் அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அவர் வலதுகர நம்ம தாங்கிறது அது மாத்திரல்ல, ரெண்டாவது நமக்கு என்ன கொடுக்குறாரு, சமாதானம், பூர்ண சமாதானம். பார்த்தீங்களா, பூர்ண சமாதானம் எப்படி இருக்க, நதி போல இருக்குதான். இங்கே சொல்றாரு எல்லா விதத்துலேயும் என்ன செய்யறாரு, எல்லா விதமான சமாதானத்தை
1: உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: சகல விதத்திலும் என்ன செஞ்சாரு, சமாதானம் தந்தருள்வாராக. கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், குடும்பத்தில் கண்ணீரோடு இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், பலவீனப்பட்டவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம். அதனால் அவர் உறுதியாக நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் கர்த்தரை நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதனால தான் தாவீது ராஜா சொல்கிறாரு, சங்கீதம் 31:15, சங்கீதம் 31:15,
1: என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது.
0: உமது கரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம காலங்கள் யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவரை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் சரி நம்ம அவர் உறுதியாய் பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. மூணாவதாக உபாகம் புஸ்தகம் 4:4.
1: ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும்
0: இந்நாள் வரைக்கும்
1: உயிரோடு இருக்கிறீர்கள்
0: பாத்தீங்களா. கர்த்தரை பற்றி கொண்ட என்ன செய்வார் நமக்கு? உயிரோடு காப்பாத்துற. அல்லேலூயா. மொத்த கர்த்தர் பற்றி கொண்டது என்ன தராரு? நம்மளை வலது கருத்தை பிடிச்சி நம்ம தாங்குறாரு, நமக்கு துணை நிக்கிறாரு. அது மாத்திர என்ன செய்யறாரா? ஆலோசனை தந்து நம்மளை மகிமையில ஏற்றுக்கொள்ள. ரெண்டாவது சமானத்தை எப்படி எவ்வளவு கொடுக்கிறாரு? பூர்ண சமானத்துக்குள்ள சமானம் எப்படி இருக்கா? நதி போல அவ்வளவு சமானத்தை நம்ம கொடுக்கிறாரு. மூன்றாவது என்ன கொடுக்கிறாரு? அவர் பற்றி கொண்ட யாவரும் என்ன செய்வாங்களா? உயிரோடு இருப்பாங்க. வாசிங்கினவருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும்.
1: ஆனாலும்
0: உங்கள் தேவனாகிய கர்த்தரை
1: பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும்
0: இந்நாள் வரைக்கும்
1: உயிரோடு இருக்கிறீர்கள்
0: பாத்தீங்களா. கர்த்தரை பற்றி கொள்ள என்ன செய்கிறார்? நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறாரு. எத்தனை பலவேண்டா வரட்டுமே, எத்தனை வியாதி தான் இருந்தாலும் கர்த்தரை பற்றி கொள்ளும் என்ன செய்யறாரு? உயிரோடு வைக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் உயிரோடு வைக்கிற தேவன். பற்றி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் அவர் வீட்டு வலதுறவும் சாயக்கூடாது, இடதுவரையும் சாயக்கூடாது, முடிவரையும் நலித்திருக்கணும். அதை உபாகம் புஸ்தகம் 5 வாசிக்கிறோம். 32 வாசித்து பாருங்க. உபாகம் புஸ்தகம் 5:32.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே
0: செய்ய
1: சாவதானமாயிருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கர்த்தர் விட்டு என்ன செய்யக்கூடாது? வலதுபுறம் சாயக்கூடாது, இடதுபுறம் சாயக்கூடாது. சொல்றாரு அவர் பற்றி கொண்டபடி அவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம கர்த்தர் பற்றி கொண்டன எத்தனை பலவீனம் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. யாரும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. உறுதியாய் பற்றி கொள்ள போதும், நம்ம உயிரோடு வைப்பார். பிசாசு எத்தனை விதமான பிரச்சனை கொண்டு வரட்டும், ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் இங்க சொல்ற சங்கீதக்காரர் சொல்றாரு. சங்கீத புஸ்தகம் 118:17.
1: நான் சாவாமல்
0: பிழைத்திருந்து
1: கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்
0: பார்த்தீங்களா. நான் சாவாம பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையில பெரியப்பேன். எத்தனை பேர் சொல்றோம் ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க, ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க, ஆண்டவர் அப்படி நம்ம கேட்கவே கூடாது. சாவாம பிழைத்திருந்து என்ன செய்யணும்? அவருடைய செய்கையில எல்லாருக்கும் போய் சொல்லணும். பெரியப்பன் என்ன எல்லாருக்கும் சொல்லணும், கர்த்தரின் வாழ்க்கையில் இப்படிதான் செஞ்சாரு, என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சாரு, இவ்வளவு வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் போய் சொல்லணும். அவர் தான் சொல்றாரு, என்ன பாதி வயசுல என்ன செய்யறீங்க ஆண்டவரே, என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. 102 நினைக்கிறேன் அதை செவிக்கிறார். 124:24 பாருங்க. 102 சொல்றாரு, என்ன பாதி வயசுல எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே.
1: அப்பொழுது நான் என் தேவனே
0: பாதி வயதில்
1: என்னை எடுத்துக்கொள்ளாதீனோ
0: அப்படித்தான் செவிக்கணும். ஆண்டவரே பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வைக்கணும்னு உண்டாக்குனீங்களோ அந்த நாள் வரைக்கும் வச்சிருங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் என் உலகத்துல வைக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த நாளுக்கு வச்சிருங்க. என்னை பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே. கேட்கணும். இந்த உலகத்துல உருவாக்குற நோக்கம் ஒண்ணு இருக்கும். நம்ம சும்மா நம்ம இந்த உலகத்துல கத்துற அனுப்பல. ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ வேலை செஞ்சோம், சாப்பிட்டோம், உண்டோ, உறங்கணும், அந்த மாதிரிக்கு அனுப்பலை. கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு நோக்கம், கர்த்தருக்கு ஒரு நோக்கம், நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் உண்டாக்குறோம் ஒரு நோக்கம். கர்த்தாவே என்ன செய்யுதுங்க, பாதி வயதில் என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. இங்க என்ன சொல்றாரு, சாகாம பழித்திருந்து உங்களை செய்ய விவரிப்பே. இந்த உலகத்தில் உண்டாக்குறது நோக்கம் உண்டு அருமையான அவர்களே. எதா வேலை செஞ்சா, வீட்டை கட்டினா, காட்டை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், நம்ம வீட்டில் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறோம், அதுக்கு கர்த்தர் நம்மளை உண்டாக்கல. நம்மளை எதுக்கு உண்டாக்கியிருக்காருன்னு தெரிஞ்சா சொன்னா நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் செய்கிற எல்லாருக்கும் என்ன செய்யணும், விவரிச்சு சொல்லணும். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாருக்கும் விவரிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்படி இருக்குன்னா என்ன செய்ய, அவர் உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். 146:2.
1: நான் உயிரோடு இருக்கும் மட்டும்,
0: நான் உயிரோடு இருக்கும் மட்டும்
1: கர்த்தரை துதிப்பேன்,
0: கர்த்தரை துதிப்பேன்,
1: நான் உள்ளளவும்,
0: நான் உள்ளளவும்
1: என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன்.
0: பாத்தீங்களா, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். துதிக்கிறமா சொல்றேன், உயிரோடு இருக்க மட்டும் அவரை என்ன செய்வேன், துதிப்பார், உள்ளளவோ கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். யார் யார் அப்படிலாம் செய்யறோம் நினைச்சு பாருங்க. முதல் கர்த்தரை நம்மளை உருவாக்குற நோக்கம், நம்மளை முதல்ல நம்ம கர்த்தரை பற்றி கொண்டு போது நம்ம என்ன கிடைக்கணும், வலது கர்த்தர் நம்மளை தாங்குறாரு, நமக்கு என்ன செய்யறது, சகாயம் பண்றாரு. அல்லேலூயா. அது மாத்திரம் நமக்கு ஆலோசனை தந்து நம்மளை மகிமையில சேர்த்துக்கிறோம். ரெண்டாவதாக பூர்ண சமாதானம் தர்றாரு. எவ்வளவு சமாதானம், நதி போல எல்லாவற்றிலும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறாரு. மூன்றாவதாக நம்ம என்ன கொடுக்கிறார், பற்றி கொள்ளும் போது நம்மளை உயிரோடிச்சிருக்காரு. உயிரோடு நம்ம என்ன செய்யணும், அவர் கர்த்தருடைய செய்கிகள் எல்லாருக்கும் விரிச்சு சொல்லணும். நம்ம உயிரோடு நாளெல்லாம் கர்த்தரை துதிக்கணும். நம்ம உள்ளளவும் கர்த்தரை என்ன செய்யணும், கீர்த்தனம் பண்ணணும். ஹல்லேலூயா. கடைசியாக கர்த்தரை பற்றி கொள்ளும் என்ன கொடுக்கிறார பாருங்க, உபாகம் புஸ்தகம் 30:20.
1: கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும்
0: ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும்
1: கொடுப்பேன் என்று
0: அவர்களுக்கு ஆணையிட்ட
1: கொடுத்த தேசத்திலே
0: குடியிருக்கும்படி
1: உன் தேவனாகிய கர்த்தரில்
0: அன்பு கூர்ந்து
1: அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர்.
0: தீர்க்காயுசுமானவர், ஹல்லேலூயா. அவர் தான் நம்ம ஜீவனும் தீர்க்காயுசு. அவர் பற்றி கொள்ளும் போது அவர் நமக்கு எப்படி இருக்கார், அவரே ஜீவன், நமக்கு தீர்க்காயுசுமா இருக்கிறார். அவர் தான் ஜீவன். 1 Yohana 5:12.
1: குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன்.
0: பாத்தீங்களா, இயேசுக்கு உங்களுக்குள்ள இருந்தா தான் நீங்க ஜீவனுடையவன் இருப்பீங்க. இயேசுக்கு உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க என்ன, ஜீவன் இல்லாம இருப்பீங்க. அதுதான் இங்க சொல்றாரு, அவரை பற்றி கொள்வன் அவரை. அவரே நமக்கு என்ன செய்யறா, ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். ஹல்லேலூயா. அவர்தான் நம்ம ஜீவன். அவருக்கான நம்ம தீர்க்க ஆயுசு உள்ளவர். அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் நமக்கு ஜீவனா இருப்பார். குமார் இல்லாத யாரு இல்லையா, ஜீவன் இல்ல. நமக்குள்ள குமார இருந்தாதான் ஜீவனுடையில இருப்போம். அப்பதான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். அவர் பற்றி கொள்ளும் போது நம்ம ஜீவனுடையவராய் மாறுறோம். ஹல்லேலூயா. அவர் பற்றி கொள்ளும் ஜீவனும் தீர்க்காயசு அவர் தராரு. நம்ம தீர்க்காயசு தரணுமா, அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாய் பிடிச்சுக்கணும். அவர் தான் நமக்கு ஜீவனும் தீர்க்காயசு உடையவர். 1 Yohana 5:20.
1: இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார்.
0: நித்திய ஜீவனமா இருக்கு. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். அவர் தான் மெய்யான தேவன். அவர் உறுதியா பற்றி பிடிச்சுக்கோங்க. அவர் தான் மெய்யான தேவன். அவர் தான் நித்திய ஜீவனுடையவர். அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கோங்க. இயேசு இல்லாதபடி நமக்கு வாழ்க்கையே இல்லாருமே அவர்களே. அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சிக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் விடவே கூடாது. விடா அப்படியா பிடிச்சிக்கணும். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இயேசு தான். அதான் யோவு சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை இருப்பு. ஆசு பாருங்க, யோபின் புஸ்தகம் 13:15.
1: அவர் என்னை கொன்று போட்டாலும்
0: அவர்
1: மேல் நம்பிக்கையா இருப்பேன்.
0: அவர் மேல் நம்பிக்கை. சின்ன பிரச்சனை கர்த்தர் போட்டு சொல்லலாம் மொறுமொறுத்துருவாங்க. ஆமா என்ன இருக்குது கர்த்தர் சேவமணி என்ன இருக்குது மொறுமொறுத்துருவாங்க. ஆனா யோபு சொல்றாரு அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல என்ன செய்வேன் நம்பிக்கையா இருப்பேன். அவர் உறுதியாய் பற்றி பிடித்துக்கணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும். அவர் தான் நமக்கு நித்திய ஜீவனும் தீர்க்க ஆயுசமா இருக்கிறாரு. அவர் தான் மெய்யான தேவன், நித்திய ஜீவன் அவர் தான். நித்திய ஜீவன் நமக்குள்ளே இல்லைன்னா பரலோகத்து போக முடியாது. ராமருக்கு நிறுவோம் 5:17.
1: இயேசு கிறிஸ்து என்னும்
0: ஒருவராலே ஜீவனை அடைந்து
1: ஆளுவார்கள்
0: என்பது
1: அதிக நிச்சயமாமே,
0: அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவராலே, இயேசு கிறிஸ்து நாளதான் என்ன ஜீவன் அடைந்த என்ன செய்ய போறோம், ஆளப்போறோம். எங்க ஆளப்போறோம், 1000 வருஷம் கர்த்தராகிய தேவனோடு ஆளப்போறோம். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்குள்ள ஹல்லேலூயா சொல்லமா, நம்ம அதில் ஆள வேண்டும். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். அதுக்கு தான் இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகள் என்னென்னால வந்தாலும் சரி அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சிக்கணும். அது பற்றி பிடிக்கும் போது நமக்கு என்ன கொடுக்குறாரு, முதல்ல பார்த்தா என்ன கொடுக்குறாரு, வலது கருத்தில் நம்மளை தாங்குறாரு, அப்புறம் சகாயம் பண்ணுறாரு, துணை நிற்கிறாரு. அது மாத்திரல நமக்கு ஆலோசனை தந்து முடிவில் நம்மளை என்ன செய்கிறாரு, மகிமில் சேர்த்துக்கிறாரு. ரெண்டாவது பூர்ண சமாதானமாக கொடுக்குறாரு. மூன்றாவது நம்மளை என்ன செய்கிறாரு, உயிரோடு வச்சிருக்கிறாரு. நான்காவது என்ன கொடுக்குறாரு, ஜீவனும் தீர்க்க ஆயுசுமா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரோடு இருந்தனா கிறிஸ்து இயேசுவினால் தான் நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு நாள் நம்ம என்ன செய்ய போறோம், 1000 வருஷம் ஆட்சியில் ஆளிகை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 7:27.
1: வானத்தின் கீழெங்கும் உள்ள
0: ராஜ்யங்களின்
1: ராஜரீகமும்
0: ஆளுகையும் மகத்துவமும்
1: உன்னதமானவருடைய
0: பரிசுத்தவான்களாகிய
1: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
0: உன்னத மாதிரி பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
1: அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
1: சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான்.
0: அவர் கீழ்பட்டிருக்கும் என்று அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம போறோம். அதுக்கு தான் அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலயும் நமக்கு எல்லாம் தர உதவி செய்யறாரு, சகாயம் பண்றாரு, துணை நிக்கிறாரு, நமக்கு வலது கத்து பிடிச்சி தாங்குறாரு. அது மாத்திரம் நம்மள என்ன செய்யறாரு, நமக்கு ஆலோசனை தந்து எங்க சேர்க்கிறாரு, மகிழ்வை சேர்க்கிறாரு. ரெண்டாவது என்ன கொடுக்கறாரு, பரிபூர்ண பூர்ண சமாதத்தை கொடுக்கிறார். மூன்றாவது நம்மளை எப்படி வைக்கிறாரு, உயிரோடு வைக்கிறார். நான்காவதாக நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. அதில் ஜீவனும் தீர்க்காயுசுமா, அவரால் தான் நம்ம ஜீவன் கிடைக்கும். அப்புறம் அவரோட நம்ம ஆளிகை செய்ய போகிறோம். பசுத்தவன்களுக்கு தான் அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுப்பறாரு. அந்த ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். அதுக்கு நீங்கள் நானும் போகணும்னு சொன்னால் கர்த்தர் உறுதியாய் பற்றி கொண்டால் போதும். அல்லேலூயா. எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா, கர்த்தர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதி அவரை பார்த்து பிடிச்சிக்கணும். நீங்கள் தான் ஆண்டவரை, எனக்கு யாரும் இல்லைப்பா, நீங்கள் தான் சொல்லி அவரை பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நம்ம பற்றி கொள்ளும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தீர்க்க ஆயுசு தர. நம்ம ஒரு நாள் 1000 வருஷம் அரசாட்சியில் அவரோட அரசாழ்வோம். நித்தி சீவன் நம்ம தீர்க்க ஆயுசு தந்து பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா.
2: கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசினார். அவரிடத்தில் வருகிறவரை அவர் ஒருபோதும் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லி பார்த்தோம். நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. அவர் கரம் நம்மை தாங்குகிறது, முடிவிலே நம்மை மகிமேலே ஏற்றுக்கொள்கிறது, நம் வலது கை பிடித்து தாங்குகிறார். இறுதியிலே கடைசியிலே பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் ஆலோசனைப்படி நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது, நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அந்த பூர்ண சமாதானத்தை எப்பொழுதும் சகல விதத்திலும் நமக்கு அவர் தருகிறார். நதியளவு சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். அது மாத்திரல்ல, மூன்றாவதாய் நாம் அவரை பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்மை உயிரோடே வைக்கிறார். புயல் வரலாம், காற்று வரலாம், வெள்ளம் வரலாம், ஆபத்து வரலாம், நோய் வரலாம், அத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மை உயிரோடு வைக்கிறார். உயிரோடு இருந்து நாம் என்ன செய்ய வேண்டுமா, அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். உயிரோடு இருக்க நாம் இந்த உலகத்தில் உள்ளளவும் அவரை துதிக்க வேண்டும். நான்காவதாக, நாம் அவரை பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறாராம். நித்திய ஜீவனை நமக்குள் வைக்கிறார், நமக்கு தீர்க்காயசாய் மாறுகிறார். ஆம், நித்திய ஜீவன் அவர்தான். அந்த நித்திய ஜீவனை பெற்று நாம் இந்த உலகை 1000 வருடம் அவரோடு கூட சேர்ந்து அரசாண போகிறோம். இந்த வாக்கியத்தை தேவன் நமக்கு தரும்படிக்கு எல்லாம் கர்த்தர் நோக்கி பார்ப்போம்.

0: அர்ப்பணம் செய்வோமா ஆண்டவர். இந்த நாளிலிருந்து முழுமையாக பற்றி பிடித்துக் கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபமாடுவோம். தேங்க்யூ லார்ட். தகப்பனே, உங்க தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி எங்களோடு பேசினீரேப்பா, உண்மை துதிக்கின்றோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உங்க அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி போடுகிறோம். உம்மிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் எங்களை பிடித்து தாங்குகிறது ஆண்டவரே. எங்களை நீர் வழிநடத்துகிறீர் ஐயா, ஆலோசனை தருகிறீர் ஐயா, முடிவிலே மகிமையிலே பரலோகத்தில் எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, உம்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது பூரண சமாதானத்தை நிரம்பி வழியிற சமாதானத்தை சகல விதத்திலும் எப்பொழுதும் தந்தல்கிறீர் ஐயா. அதற்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உறுதியானங்களை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அப்ப எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதுமே உயிரோடு எங்களை வைக்கிறீர் ஐயா. எந்த பிரச்சனை, வியாதி, துன்பம், நோய் என்ன வந்தாலும் அது எங்களை அசைக்காதபடி உயிரோடு எங்களை வைக்கிறீர். உயிரோடு இருக்கிற நாங்கள் பிழைத்திருந்து உங்களுடைய செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய். உயிரோடு இருந்து நாங்கள் உண்மை துதித்துக் கொண்டே கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்க அந்த பாக்கியம் தாரும் ஐயா. மாத்திரமல்ல, உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் எங்களுக்குள் வைத்து ஆமாண்ட தீர்க்காயசை கொடுத்து ஆயிரம் வருட அரசாட்சியில் உமோடு கூட சேர்ந்த உலகத்தை ஆளுகை செய்கிற பாக்கியத்தை கொடுக்கிறீரே சப்பா. அதற்காக உண்மை துதிக்கிறோம், எங்களை முழுமையா அர்ப்பணிக்கிறோம். பற்றி பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ ஆண்டவரே, அவள் கரங்களை கருத்தை பிடித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. செய்தி கொடுத்தாக்க அவர் இன்னும் வல்லமையாக கருத்தை பயன்படுத்தும். தேங்க்யூ எல்லாரும், மிக்க நன்றி.
1: உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, வியாதியை குணமாக்க, நோய் குணமாக்க, ஏசப்பா பலவீனத்தை குணமாக்க, மந்திரக்கட்டு செய்வனிட்டு உடைத்து படுங்க. அன்றுவரையுமே துதிக்கிறமையா ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தை சந்தோஷத்தை தாரு, மகிழ்ச்சி ஆறுதலை தாருமப்பா. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறகமா இருப்பீங்க. வியாதிகள், நோய்கள், பலவீனம் நீங்கி போட்டு மந்திரம் ஜெயவனம் உடைக்கப்பட்டு போட்டு பரிசுத்த ஆவியான அபிஷேக அளவெல்லாம் ஊற்று மண்டவரை. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத குடும்பங்களில் திருமணம் நடக்க உதவிச்சிங்க. குழந்தை பாக்கெல்லாம் சகுலி குழந்தை பாக்கத்தை தாங்க. கடன் கண்ணீர் வேதனைகள் இருந்து விடுதலை செய்யுங்க. அன்றுவரே அற்புதங்களை செய்யுங்க, அச்சங்களை செய்யுங்க அப்பா. வீடு மீக்க முடியாத மக்களுக்கு வீடை வீட்டுக்குள்ள கிருவை செய்யுங்க அப்பா. கடன் பிரச்சனோடு மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க. எல்லாருமே பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் ஐயா, உறுதியாய் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. இறக்கம் பாராட்டுங்க, கிருவை பாராட்டுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. ஆமை ஸ்தோத்திரம் பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சம இல்லாத குடும்பத்தில் சமாந்த தர வேண்டும் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. கத்துடி நாம மாத்திரம் அங்கிப்படட்டும் ஐயா. பிரிந்த குடும்பம் அனைக்குமே வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க ஆண்டவரே. படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. செபிக்கிற தம்பியா தங்கையா மாற்றும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக ஜெயிறோம் பரமபிதாவே. ஆமே.
0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராவது வச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப்ஸ்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: கர்த்தரை தந்த வசனம் 1 சாமுவேல் புஸ்தகம் 2 அதிகாரம் 7 வசனம்.
1: அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர்.
0: அவர் தாழ்த்துகிறவரும் அவர் தான்
1: உயர்த்துகிறவருமான.
0: அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிறவர் கர்த்தராகிய தேவன். நம்மளை என்ன செய்யறாரு? உயர்த்துகிறவர். கலங்கவே கூடாது. என் வாழ்க்கையில் ஒரு உயர்வில்லையே, என் வாழ்க்கையில் கண்ணீர் வேதனை தானு சொல்லி இங்க கலங்க வேண்டாம். அவர் தான் உயர்த்த முடியும். அவர் தான் நம்ம துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். பாருங்க, தலைவரை போய் எப்படி வாழ்த்துறாங்க, உயிரை கொடுத்து கத்துறாங்க. நம்ம ஜீவனில் தேவனை என்ன செய்யணும்? துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், அவரோடு இருக்கணும். அவர் தான் நம்மளை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உயர்வில்லையா? தேவனை கர்த்த நிச்சயமா ஒரு உயர்வை தருவார். அல்லேலூயா. அவர் தான் உயர்த்துகிறவர். கலங்காதீங்க. என் வாழ்க்கையில ஒரு உயிர்வே இல்லை, என் வாழ்க்கையில வேதனையும் கண்ணீரும் துன்பமும் தான் இருக்குது, என் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில உயர்ந்தே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? கர்த்தர் நிச்சயமா நம்மள எல்லாரும் நினைச்சு போறாரு, உயர்த்துவார். அதனாலதான் தேவர் இந்த வசனத்துல நமக்கு தந்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 18 சங்கீதம் 48 வசனம்.
1: அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர்.
0: அவரே என் சத்துருக்களுக்கு என்ன செய்யறார்? விலக்கி விடுவிக்கிறவர்.
1: எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல்,
0: எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல்
1: என்னை நீர் உயர்த்தி,
0: என்னை உயர்த்தி
1: கொடுமையான மனுஷனுக்கு,
0: கொடுமையான மனுஷனுக்கு
1: என்னை தப்புவிக்கிறீர்,
0: என்னை தப்புவிக்கிறீர். அல்லேலூயா. கொடுமையான மனுஷனுக்கு விலக்கி என்ன செய்யற? நம்மள உயர்த்துகிற தேவன். நம்மளுக்கு சத்துருக்கள் யாரு? பிசாசா நம்ம சத்துரு மாதிரி யாருமே இல்ல. அல்லேலூயா. பிசாசுக்கு என்ன செய்ய? விலக்கி நம்மளை என்ன செய்யறா? விடுவித்து நம்மளை என்ன செய்ய? உயர்த்தி தப்பு வைக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிற தேவன். கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வை தருவார், வேலை உயர்வை தருவார். உங்க வாழ்க்கையில கஷ்டத்துல இருந்து நல்ல ஐஸ்வர்யத்துல உயர்வை தருவார். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார். உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? சமாதானத்தை தருவார். எல்லாமே அவராலதான் முடியும். அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்ல. சரி, அவர் நம்ம உயர்த்தும். நாம என்ன செய்யணும்? அதுதான் பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 3:3-4.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்.
0: என் தலையை எரிச்சிறாரா? உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்.
1: நான் கர்த்தர் நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: நான் கர்த்தர் நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். நம்ம தலை உயர்த்துகிறவர். ஆனா சங்கீதக்காரர் நீரின் தலை உயர்த்துகிறமா இருக்கிறார். ஆனா என்ன செஞ்சார்? என்ன செஞ்சாரா? கர்த்தர் நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளை உயர்த்தணும். தேவனை நோக்கி என்ன கூப்பிட? எதை குறிக்கிறது? ஜெபத்தை குறிக்கிறது. நம்ம ஒரு நாளும் தேவன் நோக்கி கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க தான் என் வாழ்க்கையில உயர்வை தரணும். நீங்க தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில உயர்வை தாரும், என்னை உயர்த்தி ஆசீர்வதியும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்மளை உயர்த்த முடியும். இந்த உலகத்தில் யாருமே நம்மள உயர்த்தவே முடியாது. உங்க வாழ்க்கையில் நிச்சயமான உங்க இயேசுவின் கருத்துல இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொரு வாழ்க்கையில் என்ன செய்ய போறார்? கட்டாய உயர்வை தரப்புறார். நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். நிறைய பேர் பேசாம இருக்கோம், அமைதியை துதிக்க மாட்டேன்றோம், செவிக்க மாட்டேன்றோம். தேவன் உங்களிடத்துல என் மேல வைத்த அன்பு என்ன தெரியுமா? நம்ம அவரை எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிடணும். சத்தமிட்டு கூப்பிடும் போது உங்களுக்கு உயர்த்துவார், நிச்சயமா உயர்த்துவார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 88 சங்கீதம் 1 வசனம்.
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாய் கர்த்தாவே,
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுறேன். பாத்தீங்களா? இரவுலையும் கூப்பிடணும், பகலையும் கூப்பிடணும். அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். பாருங்க, நம்ம வந்து ஒரு குழப்பம், பிரச்சனை, என்ன செய்யறோம்? நம்ம கண் கலங்கி அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, என் கர்த்தாவே, நான் என்ன செய்ய? இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கூப்பிட்டனால சங்கீதக்காரன் தேவன் உயர்த்தினார். நீங்கள் நானும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமா உயர்த்துவார். ஒவ்வொரு நாள் ஜெபிக்கணும், துதிக்கணும். இரவுல மட்டும் இல்ல, இரவிலையும் ஜெபிக்கணும், பகல மாத்திர பகலையும் ஜெபிக்கணும். எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டு நம்ம இடத்துல அதுதான் விரும்புற. வேற ஒன்னு பொண்ணை கொடு, பொருளை கொடு அப்படி கேட்கல. அவரை நோக்கி இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கணும். கண்ணீரோடு அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். ஏதோ இப்ப கச்சேரி 2 மணி நேரம் ஜெபிச்சுட்டா போதும் அப்படி இருக்க கூடாது. இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கணும். 2 மணி நேரம் நீ ஜெபிச்சிருக்கிறோம் போதும், 3 மணி நேரம் அது ஒரு அதுக்காக ஒரு காலம் இருந்துச்சு, உண்மைதான். 2.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டர் கொடுத்திருக்காரு. 2.5 மணி நேரம் ஜெபிச்சா போதும். இப்பெல்லாம் அப்படி இல்லை. இப்ப காலம் கடைசி நாளில் வாழ்றதுனால என்ன செய்யணுமா? இரவும் பகலும் அவரை நோக்கி ஜெபிக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 145 சங்கீதம் 18 வசனம்.
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி இயேசுகிறது நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
0: உள்ளத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு எங்க இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். உங்க பக்கத்துல நம்ம அருகில தான் இருக்கிறாரு. நம்ம கூப்பிடும் போது நிச்சயமா நம்ம கண்ணீர் எதுவாக இருந்தாலும் துடைக்க முடியும். கடன் பிரச்சனையா, கண்ணீரா, வேதனையா, வியாதியின் கஷ்டமா, நோயின் கஷ்டமா, பிரச்சனையா, குடும்பத்துல எல்லாம் எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல சண்டையும் குழப்பமா இருக்கா, எப்படிப்பட்ட பிரச்சனைனாலும் மாற்ற முடியும். கடன் அடைச்சி தருவாரு, மந்திரம் செய்யணையா, நம்மள யாரு வந்து மந்திரம் பண்ணி உங்களை ஏதாவது பண்ணிடுற பாருன்னு கதட்டுறாங்களா, ஒண்ணுமே நம்மள செய்ய முடியாது. நம்ம நினைச்சினும் அவர் நோக்கி உண்மையாய் அவர் நோக்கி பண்ணும் உண்மையா நம்ம அவர் நோக்கி கொடுமா நமக்கு எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். உபாக்கம் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 4:7 நம்மளை போல பாக்கி பெற்ற சத உலகத்துல ஒண்ணுமே இல்ல. வாசி பாருங்க,
1: நம்முடைய தேவனாய கர்த்தரை,
0: நம்முடைய தேவனாய கர்த்தரை
1: தொழுது கொள்கிற போதெல்லாம்,
0: தொழுது கொள்கிற போதெல்லாம்
1: அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல.
0: எங்க இருக்கிறாரா? நம்ம சமீபமா இருக்கிறது போல.
1: தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற,
0: வேற இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற
1: வேற பெரிய ஜாதி எது?
0: வேற பெரிய ஜாதி எது? நம்ம தான் இந்த உலகத்திலே பெரிய ஜாதி. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை நோக்கி தொழுது கொள்ளும் போது நமக்கு எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிறோம். அவர் நோக்கி உண்மையாய் கூப்பிடும் போல எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாள் அவரை நோக்கி நம்ம செவிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த போல நமக்கு சொல்லியிருக்கிறாரு, எடவிடாம செவம் பண்ணுங்க, சோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. கொலோசியர் புத்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணும்? ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நம்ம மாற்ற முடியும் அவரால். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது. அம்மா இல்ல, அப்பா இல்ல, கண் பார்வையில எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. கர்த்தரின் தெரிஞ்சிட்டார். நான் அவர் தெரியல, அவர் என்ன தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. அவர் என்ன ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த அளவுக்கு என்ன போயிட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் ஒரு குறையில்லாம நடத்துறாரு. முன்ன உடை கொடுக்கிறார், உடுத்த உடை கொடுக்கிறார், தங்க இடம் கொடுத்திருக்கிறாரு, எந்த குறையில்லாம நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம எப்படி செபிக்கணும்? அவரை இடவிடாம செபிக்கணும். ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழிப்பா இருக்கணும். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, பாசிக்கலாமா? 3:4 எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறேன்.
0: தலையை உயர்த்துகிறவா இருக்கிறீர்?
1: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.

0: நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
1: கர்த்தரை நோக்கி எப்படி கூப்பிட்டாரா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஆமா அருமையான, கர்த்தரை நோக்கி நம்ம சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். இரவு மாத்திரல பகல் மாத்திரல இரவும் பகலும் கூப்பிட வேண்டும். அதான் இங்க பரிசுத்த பவுல் சொல்லிட்டாரு, எடவிடாம செம்மண்ணுவே ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. நீங்க செவம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில் நிச்சயமா உயர்வு பார்ப்பீங்க. உங்க குடும்பத்துல உயர்வு வரும், கடன் பிரச்சனை மாறும், உங்க வாழ்க்கையில பிரச்சனை நீங்கும், உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்ய நல்ல உயர்வா இருப்பீங்க. நீங்க தான் எல்லாரோட உயர்வா இருக்க போறீங்க. நம்ம ரேவலுக்கு உயர்வு பள்ளி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்பயும் சத்தமிட்டு கூப்பிடணும். பரிசுத்த பவுல் சொல்ற, இடைவிடாம செவனுங்க ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. ரெண்டாவது நம்ம உயர்வுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வாசித்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 14 அதிகாரம் 34 வசனம்.
0: நீதி ஜனத்தை உயர்த்தும்.
1: நீதி ஜனத்தை உயர்த்தும். நம்ம நீதிமானா இருந்தா, நம்ம நீதியா செய்தா, எதை செய்தாலும் நீதி, நீதியா செய்யும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். அதான் கர்த்தர் அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஒரு நாள் ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறேன். மறுபடியும் சங்கீதத்துல சொல்றாரு, 23 சங்கீதத்துல,
0: அவர் என் ஆத்மாவை தேற்றி,
1: அவர் என் ஆத்மாவை தேற்றி
0: தம்முடைய நாமத்தின் நிமித்தம்,
1: தம்முடைய நாமத்தின் நிமித்தம்
0: என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
1: அவர் நீதியின் பாதை நடத்துகிறார். நீதியின் பாதை நடந்தா நீதி தன் ஜனத்தை உயர்த்தும். நம்ம நீதியா இருந்த போது, நீதியின் பாதை நடக்கும் போது, நீதியா நம்ம ஆளும் போது கர்த்தர் நிச்சயமா உயர்த்துவார். நம் வாழ்க்கையில் நீதி வேணும். நம் நீதி இல்லாம இருக்குமா? ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும், நீதியின் பாதையில் நடக்கணும் வேணும். நீதியா நான் நீதியா வாழணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில குற்றமில்லாத வாழ்க்கை வாழும் ஆண்டவரே, நீதியா இருக்கணும் ஆண்டவரே. எதை செய்தாலும் நம்ம கர்த்தர் பார்க்கிறார். நம் நீதியா இருக்க வேண்டும் ஆண்டு. ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே நீதியா இருக்கணும் ஆண்டவர், நீதியா வாழணும் ஆண்டவரே. நம்ம எப்படி நீதிமான மாற்றுவார்? ரோமருக்கு நிருபம் 5:9 வசனம்.
0: இப்படி நான் அவருடைய ரத்தத்தினாலே,
1: அவர் ரத்தத்தினாலே
0: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க,
1: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. ஒரு நாள் ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படும். ஆண்டவரே நான் நேத்து இந்த குறை சொன்ன, இந்த பாவம் செஞ்சு, இந்த கோபம் இருக்கு, இந்த எரிச்சல், இந்த கசப்பு, இந்த வேதனை இருக்கப்பா, என்னை மன்னியும், உங்க ரத்தத்தாலே கழுங்க, நீதிமானாய் மாற்றுங்க, நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை எதை செய்யுமா? உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கலாம், ஆண்டவரே நீதிமானாயை மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7 வசனம்.
0: அவர் தம்முடைய கண்களை,
1: அவர் தம்முடைய கண்களை
0: நீதிமான்களை விட்டு விலக்காமல்,
1: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா? நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்காமலும்
0: அவர்கள் ராஜாக்களோட கூட,
1: அவர் ராஜாக்களோட கூட
0: சிங்காசனத்தில் ஏறவும்,
1: சிங்காசனத்தில் ஏறவும்
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
1: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா? என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்யமானார் கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோட எப்பவும் கர்த்தரோட நம்ம உட்கார்ந்துருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் என்னை மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்று, நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். ஏசாயா 50 சொல்றாரு,
0: என்னை நீதிமான் ஆக்குகிறவர்,
1: என்னை நீதிமான் ஆக்குகிறவர்
0: சமீபமாய் இருக்கிறார்.
1: சமீபமா இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? நம்ம சாமியமா இருக்கிறாரு. ஆண்டவரே என்னை நீதிமானம் ஆக்குங்கப்பா, நான் என் வாழ்க்கையில எதிரியோ குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமான ஆக்குன்னு சொல்லுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார், நம்மளுக்கு உயர்த்துவார். நீதி தம் சனங்களை உயர்த்தும். முதல் அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, அவரை நோக்கி நம்ம செபிக்கும் போது நம்ம உயர்த்துறோம். ரெண்டாவது நம்ம நீதிமான இருந்தா கட்டாயம் உயர்த்துவார். எல்லா காரியத்திலும் உயர்த்துவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உபாகம் புஸ்தகம் 6:25 வசனம்.
0: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்,
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
0: நமக்கு கட்டளையிட்டபடியே,
1: நம்மளுக்கு கட்டளையிட்டபடியே
0: நாம் அவர் சமூகத்தில்,
1: நாம் அவர் சமூகத்தில்
0: இந்த எல்லா கட்டளைகளின்படியும்,
1: எல்லா கட்டளையின்படியும்
0: செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும்,
1: நமக்கு நீதியா இருக்கும். அவர் கட்டளை இல்லாம கை கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்கும்? அது நமக்கு நீதியா இருக்கும். அப்ப நீதி செய்வது கர்த்தர் தம்முடைய சனத்தை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தரை உயர்த்தணும், என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும், இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில நீதி இருந்த கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். மூன்றாவதாக யார கர்த்தர் உயர்த்துறார் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 4:10 வசனம்.
0: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
1: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
0: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
1: அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக இல்ல, மனிதருக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தா பிரச்சனை இல்ல. யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக தெரியுமா? ஒன்றுமில்லை.

0: ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். லூக்காவின் சுவிசேஷம் 14:11
1: தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்.
0: தன்னைத்தான் உயர்த்துற எவனும் தாழ்த்தப்படுவான்.
1: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்.
0: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நானே வந்து உயர்த்தி உயர்த்தி பேச பிரயோஜனம் இல்லை. அதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம ஆண்டுட்டு ஒண்ணுமே இல்லாண்டவரே, என்னை மாற்றுவோம், எனக்கு எப்படியாவது இருவச்சிங்க, என்னை மாற்று பாப்பன ஒண்ணு இல்லைன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. முதல் யார தேவன் உயர்த்துறாரு? ஜெபம் பண்றவங்கள உயர்த்துறாரு. ரெண்டாவது நீதிமான உயர்த்துறாரு. மூன்றாவது யார உயர்த்துறாரு? தாழ்வு உள்ளங்களை உயர்த்துறாரு. அன்றைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரங்களை தாங்கட்டும், அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய கரித்தையும் எண்ணி முடியாத அரிசியங்களை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, எத்தனை வாலிப சகோதர சகோதரிகள் ஆண்டவரே தேவையில்லாம அப்பா கம்ப்யூட்டர் பார்த்து கொண்டிருக்காங்கப்பா, லேப்டாப் வச்சு அப்பா தேவையில்லாத படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்க மாற்ற வேண்டும் கெஞ்சுகிறோம்ப்பா. அப்பா தகப்பனே, தகப்பனே தேவையில்லாத போய் செல்போன் வச்சு தேவையில்லாத காரியங்களை பாக்குறாங்களேப்பா, ஒருவரையும் மாற்ற வேண்டும் ஜெபிக்கிறோம். அவங்க ஆத்மா வில ஏறப்பட்டது, யாருமே ஆத்மா வேஸ்டா போயிடக்கூடாது சுவாமி, எப்படியாவது அவங்களை சந்திக்க முடியாத செஞ்சுக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நீங்க தான்ப்பா உதவிச்சு, நீங்க தான் உதவிச்சுன்னு அப்பா. தேவையில்லாத செல்போன்லயும் தேவையில்லாம லேப்டாப் போய் பாக்குறவங்க எத்தனை பேர் ஆண்டவரே, இவங்களெல்லாம் மாற்றுங்கப்பா மாற்றுங்க. எத்தனையோ மக்கள் குடித்து வெறித்து ஆத்மாக்களை கெடுத்து கொண்டிருக்காங்களப்பா. இவங்க வாழ்க்கையில ஒரு புதிய தந்தரல முடியா ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு இதை பார்க்கும்போது கசப்பாய் மாற்ற வேண்டும் கெஞ்சுகிறப்பா. நீர் அதிசயங்களை செய்ய முடியாத கூட கெஞ்சுகிறோம். அன்பின் தகப்பனே, இறங்குங்கப்பா இறங்குங்க அப்பா. எத்தனை பேர் இந்த வெத்தலை பாக்கு போட்டு ஆத்மாக்கள் எடுத்து கொண்டிருக்காங்க, அவங்க எல்லாம் மாத்திருங்க மாத்திருங்க. அவங்க கண்ணீர்லாம் துடைச்சிருங்க ஐசப்பா. கேட்ட சமான இல்லைன்றப்பா சொல்றாங்க, சமான் இல்லை அதனால தான் இப்படி பண்றேன்றாங்களப்பா. அவங்களுக்கு நீங்க சமான் தாங்க, சந்தோஷம் தாங்கப்பா. அண்டு விரைவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன விலை இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம் செய்வனைகள் பெல்லிசினியங்களை அழித்து போடுங்க, நிர்மலமாக்கி போடுங்க ஆண்டவர. கட்டுடி கரங்களை தாங்கட்டும் அப்பா. கத்தாவே, எத்தனையோ கஷ்டங்கள் அப்பா, எத்தனையோ பாப்பா கஷ்டங்கள் பிரச்சனைகள், குடும்பத்துல சண்டை சச்சரவு, எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க அப்பா. எல்லா சண்டை சச்சரவுலாம் மாத்திருங்க மாத்திருங்க. நிம்மதியை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தேர்தலை கொடுங்க சப்பா. எத்தனையோ குடும்பங்களை சமையல் செஞ்சா கூட சாப்பிட முடியாத போயிருதப்பா. சண்டை குழப்பம் தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்குற பொல்லாத அசுத்தவிய இயேசுக்குத்தான் அதை கழிந்துகிட்டு கட்டுகிறோம். அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கடனால கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்கப்பா. பணத்தேவை சந்திங்க சப்பா, சந்திங்கப்பா. வெள்ளியும் என்னோட இது பொண்ணு என்னோட சொன்னீங்க தானே சப்பா. எத்தனை குடும்பங்கள் கடன் பிரச்சனை தவிக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க. எத்தனை குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பால் கூட வாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலை மாற்ற வேண்டுமே ராஜா, மாற்ற வேண்டுமே. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வாதத்தை கட்டிட வேண்டுமே, நன்மைகளை செய்ய வேண்டுமே. இந்த பொல்லாத கொரோனா வைரஸ் அப்புறப்படுத்த வேண்டுமே ஆண்டவரு. எஸ்அப்பா நீங்க சொல்லாக நீங்க கட்டிட நிற்கும் ஐயா. பழத்த அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரு. ஐயாமை நோக்கி கெஞ்சுகிறோம். தகப்பனே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்க சொல்லுங்க சொல்லுங்கப்பா. இந்த பொல்லாத வியாதி எங்க தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துங்க. கொரோனா வாட்டி படித்து கொண்டிருக்குதப்பா, அதுல இருந்து விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க ராஜா. குமார விடுதலையாக்கலால் மெய்யாக விடுதலை சொன்னீர். தேவக்குமாரன் இயேசுக்கு துணீர், ஒருவர் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும். கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாரும் ஐயா. தோட்டத்துல வெள்ளம் அழைச்சிருக்க விவசாயிகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரு. அப்போ மழைனால யாருக்கு நஷ்டம் வந்துடாத இடிக்கு மழை எங்களுக்கு ஆசீர்வாதமான மழை தாரும். எந்த விவசாயிகளுக்கு நஷ்டம் வரக்கூடாது ஆண்டவரு, வரக்கூடாதப்பா. ஆசீர்வாதமான மழை தாரும் ஆண்டவரு. அப்பா தண்டனை மழை எங்களுக்கு வேண்டா ஆண்டவரு, ஆசீர்வாதமான மழை தாரும். மழை எங்களுக்கு தேவை, எங்க கருத்துல எல்லாம் தண்ணி வேணும், குடி தண்ணி எங்களுக்கு தேவைப்படுது ஆண்டவரு. நீங்க ஆசீர்வாதமான மழை தாரும் ஐயா, வெள்ளம் விளைச்சல தாரு, நல்ல விளையணும் அப்பா. ஈசாக்கு விதைவைத்தான் தேவன் 100 மடங்கு ஆசீர்வத்தேன்னு சொல்லி வாக்கு தத்துவத்தின்படி விவசாயிகளுடைய நிலம் நல்ல விளையணும். ஆசீர்வத்தை கட்டளிடுங்க ஏசப்பா, உங்களாலதான் அது முடியும். அப்பாவை நோக்கி கெஞ்சுகிறோம். யாரும் விவசாயிகள் நஷ்டம் அடையக்கூடாதப்பா. இந்த வருஷத்துல எவ்வளவோ நஷ்டம் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, அப்பா அம்மையை துதிக்கிறோம். இந்த கொரோனானால எத்தனையோ வெள்ளம் விளைஞ்சு சரியான முறையில நெல் அறுக்க முடியல, எத்தனையோ குடும்பங்கள்ல பூவெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு, அப்ப அப்படியே மக்கி போற அளவுக்கு ஆயிடுச்சு சுவாமி. அந்த நாள் வராதபடிக்கு, யாருக்கு விவசாயிகளுக்கு நஷ்டம் வராதபடிக்கு ஆசீர்வாதத்தை கட்டிட வேண்டும் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். நீங்க ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அரிசியங்களை செய்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிக்காக நாம் மகிழ் முக்கிய செலுத்துறோம். யாஸ்வா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நாமத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
0: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 8144192192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாக வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் acinkaram@gmail.com. அவர் வெப்சைட் அண்ட்

0: அப்படின்னு சொல்லி பிசாசு நம்மளை ஏமாத்துவான். ஆனா நம்மளை நம்மளை யார் பார்த்துட்டு இருக்கா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. யாசுவான் நம்ம பார்த்துட்டு இருக்காருன்னு இந்த பயத்தோட விசுவாசத்தோட இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். அந்த விசுவாசத்தோட இருந்து அதன் கருப்புள்ள கண்ணியாக உங்களுக்காக வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கேன்னு பரிசுத்த பவுல் சொன்னார். அப்படிப்பட்ட விசுவாசம், அப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு வர வேண்டும். ஆண்டவரே இந்த வைராக்கியத்தை தாங்க சப்பா. இங்க சொல்றாரு பரிசுத்த பவுல் சொல்றாரு ரோமர்கள் நிறுவனம் 8:36-37.
1: கிறிஸ்துவின் அன்பை விட்டு,
0: கிறிஸ்துவின் அன்பை விட்டு
1: நம்மை பிரிப்பவன் யார்,
0: நம்மை பிரிப்பவன் யார்,
1: உபத்திரவமோ,
0: எந்த உபத்திரவம் இருந்தாலும் கர்த்தரை விட்டு நம்ம பிரிக்க முடியாது, உபத்திரவமோ,
1: வியாகுலமோ,
0: வியாகுலமோ,
1: துன்பமோ,
0: துன்பமோ,
1: பசியோ,
0: பசியோ,
1: நிர்வாணமோ,
0: நிர்வாணமோ,
1: நாசமோசமோ,
0: நாசமோசமோ,
1: பட்டயமோ,
0: பட்டயமோ,
1: இவை எல்லாவற்றிலேயும்,
0: இவை எல்லாவற்றிலும், இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும்
1: நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே,
0: நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே
1: முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம்,
0: முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். அப்படி ஒரு அன்பு கர்த்தர் மேல் நமக்கு வைராக்கியம் வர வேண்டும். அல்லேலூயா. எலியாவுக்கு இருந்துச்சு. எலியாவுக்கு முதல் என்ன செஞ்சாரு, கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறேன் நான், என்ன செஞ்சாரு, கருத்தா செபிச்சாரு. நம்மள எல்லாருக்கும் ஜெபிக்கணும், ராஜாக்களுக்கு ஜெபிக்கணும், ஊழியக்காருக்கா ஜெபிக்கணும், பரிசுத்தவன்களுக்கா ஜெபிக்கணும். ரெண்டாவது எலியாவுக்கு என்ன இருந்தது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நம்மளும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். மூன்றாவது எலியாவுக்கு என்ன இருந்தது, பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. நமக்கும் கத்தி வைராக்கியம் வேணும், அப்பதான் நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துல உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா. அந்த வைராக்கியம் வேணும். இயேசுக்காக, இயேசுக்காக எதை வேணாலும் செய்வேன், இயேசுக்காக, இயேசுக்காக எதை வேணாலும் செய்வேன். எனக்காக மரணத்தை ருசி பார்த்தார், எனக்காக மரணாக்கினை ஏற்றுக்கொண்டார், நம்மளுக்காக மரணத்தே ருசி பார்த்தார், நமக்காக மரணாக்கினை ஏற்றுக்கொண்டு. வாசித்து பாருங்க மார்க்கு விசேஷம் 10:33. நமக்காக மரணாக்கினே ஏற்றுக்கொண்டார், அவருக்கான நம்ம வைராக்கியமா வாழ வேண்டும்.
1: அவர்கள்
0: அவர்கள்
1: அவரை மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து
0: பாத்தீங்க, அவர் என்ன செஞ்சார், அவர் அவர்கள் அவரை இயேசு கிறிஸ்த மரண ஆக்கணிக்குள்ளால் தீர்க்க தீர்த்து பாத்தீங்களா. எனக்காக உங்களுக்காக நம்ம ஒருவருக்காக மரணாக்கினை ஏற்றுக்கொண்டார், அவருக்கான வைராக்கியமான பற்றி வைராக்கியமான வைராக்கியத்தை எரியை போல எனக்கு தாங்காண்டவர் சொல்லி கேட்போம். ஒரே ஒரு வாழ்க்கை மாணவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை தான், கத்திற்காக வாழ்வோம். கத்தர் நம்மளுக்கு மரண ஆக்கி ஏற்றுக்கொண்டுதான் உங்களை என்னையும் சொந்த ரத்தத்தினால் நம்ம மீட்டுக் கொண்டார். எங்கேயோ இருந்தோ, எங்கேயோ வழி தப்பி அலைஞ்சோ, நம்மளை மீட்டுக் கொண்டவர் அவர் தான், ரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்டார். நம்ம இன்னைக்கு அவருக்காக வைராக்கியம் பக்தி வைராக்கியமான வைராக்கியத்தை எளிய போல கேட்டு நம்ம பெற்றுக்கொள்வோம். நாலாவதாக எலியாட்டு என்ன இருந்து பாருங்க, பொன்னு ராஜர்கள் புஸ்தகம் 18:36.
1: அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே,
0: அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே
1: தீர்க்க தரிசியாகிய எலியா வந்து,
0: தீர்க்க தரிசியாகிய எலியா வந்து
1: ஆபிரகாமுக்கும்,
0: ஆபிரகாமுக்கும்,
1: ஈசாக்குக்கும்,
0: ஈசாக்குக்கும்,
1: யாக்கோபுக்கும்,
0: யாக்கோபுக்கும்,
1: தேவனாகிய கர்த்தாவே,
0: தேவனாகிய கர்த்தாவே,
1: இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும்,
0: இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும்,
1: நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும்,
0: நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும்,
1: நான் இந்த காரியங்களில் எல்லாம்,
0: நான் இந்த காரியங்கள் எல்லாம்
1: உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும்,
0: உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும்
1: இன்றைக்கு விளங்கப்படும்,
0: இன்றைக்கு விளங்கப்படும். அப்ப எல்லைய நாளாவது என்ன காரியம் செஞ்சிருக்காரு, ஊழியமா செஞ்சிருக்காரு. கர்த்தருக்காக என்ன செஞ்சாரு, ஊழியம் செஞ்சிருக்காங்க. எஸ்ஐபிஎல் இந்த ராஜாத்தி அவங்களை கொள்றதுக்காக எல்லையோ தேடினார், எவ்வளவோ தேடினாங்க, அதெல்லாம் அவர் பார்க்காதபடிக்கு கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சிருக்காங்க. நம்மளும் கூட இந்த உலகத்துல பயங்கரமான காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கோம், கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், பக்தி வைராக்கியமான ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். கர்த்தருக்காக எளிய போல ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா, சின்ன ஊழியமா அது செய்ய வேண்டும். கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் வரும்போது வெறுங்கையா கர்த்தர் ராஜ்யத்துக்கு யாரும் என்ன செய்ய முடியாது சொல்லுங்க. ஏத்திரம் புத்தகம் 34:20 கடைசி,
1: வெறும் கையோட,
0: வெறும் கையோட
1: என் சன்னிதியில் ஒருவனும் வரக்கூடாது.
0: வெறுங்கையோட கர்த்தருடைய சன்னிதிக்கு யாரும் ஒருவரும் வரக்கூடாது. ஒரு ஆத்மாவது நம்ம ஆதாயப்படுத்தணும், ஒரு நாளைக்காவது, ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவது ஆதாயப்படுத்தணும். உனக்காக மறித்தனி எனக்காக என்ன செய்தான்னு உன்னால ஆண்டவர் கேட்பாரு. எளிய ஊழியம் செஞ்சாரு, கத்திரிக்கு முன்பு நின்னாரு, ஜெபம் பண்ணாரு. ரெண்டாவது கத்திரி வார்த்தின்படியே செஞ்சாரு. மூன்றாவது பக்தி வைராக்கிய, பக்தி வைராக்கியத்தை அவருக்கு இருந்துச்சு. நான்காவது கத்தோட ஊழியத்தை செய்தார், ஊழிக்கரிய நாகன் சொல்றாரு. சின்ன ஊழியமா செய்யணும், நம்ம குடும்பத்துக்காக வேலை செய்யற அது உண்மை, அது வேற, அது இல்ல கத்திற்காக ஒழிஞ்ச வேண்டும். அதான் கத்தோட வேதம் சொல்லுது, கத்திற்காக நம்ம ஒழிஞ்சு செய்யணுமா. ரோமர் கிளியம்
1: 12:11,
0: அசதியோட ஊழியம் செய்யக்கூடாது, அசதியாராமல் சாக்கிரதை இருங்கள்,
1: ஆவியிலே அனலா இருங்கள்,
0: ஆவியிலே அனலா இருங்கள்,
1: கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்.
0: கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். 2 தீமோத்தேயு 4:5
1: நீயோ எல்லாவற்றிலும்
0: மன
1: தெளிவுள்ளவனாயிரு,
0: தீங்கு அனுபவி, மன தெளிவா இருக்கு நமக்கு. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்காக தீங்கு அனுப்பி
1: சுவிசேஷகனுடைய வேலையை செய்,
0: சுவிசேஷனுடைய வேலையை செய்,
1: உன் ஊழியத்தை நிறைவேற்றி.
0: உன் ஊழியம் கத்திரிட்ட நீங்க பெற்ற ஊழியத்தை என்ன செஞ்சனும்? நிறைவேற்றணும். கத்திர நமக்காட்சி கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்று, உன் ஊழியத்தை நிறைவேற்று. கத்திரிக்காக நம்ம கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றணும். ஏனாதான அசதியராத சாக்கரேறு கத்திரிக்கு ஊழியம் செய்ய, கத்திரத்தை பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா. அது மாத்திரல்ல, கொலோசியர் புத்தகம் 4:17
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை, நிறைவேற்றும்படி,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி
1: கவனமாய் இருப்பாயாக என்று சொல்லுங்கள்.
0: பாத்துங்களா, கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி எப்படி இருக்கும் நம்ம கவனமா இருக்கு. ஏன்னா ஊழியம் செய்யக்கூடாது, அசதியா ஊழியம் செய்யக்கூடாது. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி எப்படி இருக்கும் நம்ம கவனமா இருக்கணும். எல்லையா ஊழியம் செஞ்சாரு, கத்திற்கு முன்னா நின்னாரு, கத்திரி வார்த்தையின்படியே செய்தாரு, கத்திற்காக வைராக்கியம் கொண்டிருந்தாரு, கத்திற்காக ஊழியம் செஞ்சாரு. அதனாலதான் அவர் பரலோகத்துல சொல் கத்திர எடுக்கப்பட்டு பரலோகத்துல உயிரோடு இருக்கிறாரு. அலையிலுயா, நம்மளும் உயிரோடு எடுத்துக்கொள்ள போறாரு. அலையிலுயா. அப்ப நம்ம ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும்? கத்திற்கு முன்பாக நிற்கணும், செபிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டு வார்த்தையின்படி நடக்கணும். அது மாத்திரல்ல, கத்திற்காக பத்தி வைராக்கியம் நமக்கு வரணும், கத்திற்காக ஊழியத்தை செய்யணும். கத்திர ராஜ்யத்துக்கு நம்ம அப்பதான் போக முடியும். ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நீ மாற்றுமப்பா, என்னை பொறுப்படுத்திக்கோங்க எஸ்அப்பா. எப்படியாவது ஆண்டவரே ஊழியத்துக்கு நான் வரணும், ஆண்டவர் ஊழியத்தை செய்யணும் அம்மாப்பா. எல்லையா போல என்னை மாற்றும் ஆண்டவரே, நம்முடைய ஊழியத்தை செய்யணும், உங்களுக்கு முன்பாடு இருக்கணும், உங்களுடைய வார்த்தையின்படியே நடக்கணும் ஐயா. எனக்கு வைராக்கியத்தை தாங்க எஸ்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கத்துக்கிடத்துல ஒப்பு கொடுப்போம்மா. ஊழியத்தை செய்ய அர்ப்பணிக்கிறான். சின்ன சின்ன வெறுங்கையா கத்திர ராஜ்யத்துக்கு யாரும் வர முடியாது. ஏதாவது சின்ன சின்ன ஊழியமாவது செய்யணும். கத்திரத்துல ஒப்பு கொடுப்போம்.

0: உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆம், எலியா சுழல் காற்றிலே அவர் பரலோகத்திற்கு ஏறி போனார். நமக்கு ஒரு காற்று இருக்குது, அது தான் பரிசுத்தாவியானவராகிய காற்று. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் நம்மை கர்த்தன் வருகையிலே அவர் பரலோகம் கொண்டு செல்வார். பிரைஸ் அல்லாஹ். நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. கூப்பிடுங்க, வாங்க ஆவியானவரே, என்னை ஆட்கொள்ளுங்க ஆவியானவரே. ஆமென். எலியா கர்த்தர் முன்பாக நின்று எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். எலியா கருத்தாங்க ஜெபித்தாராம், ஊக்கமாக ஜெபித்தாராம், கருத்தாங்க ஜெபித்தாராம். நாமும் அர்ப்பணிக்கலாம, தேசத்திற்காக ஜெபிக்க, தலைவர்களுக்காக ஜெபிக்க, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க, பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க. அப்பா எங்களுக்கு அந்த கிருபையை கொடுங்கப்பா என்று சொல்லி வாய் திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே நான் ஜெபிக்கணும், எலியாவை போல ஜெபிக்கணும். ஆகவே எலியா உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடந்து கொண்டார். கர்த்தரை மீறி கேட்கவில்லை, கர்த்தர் சொன்னதை கேட்டார். இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்கலாம், ஆண்டவரே கர்த்தாவின் என்ன சொல்கிறீரோ அதை நான் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, எல்லாம் வாங்கி திறந்து சொல்லுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. அப்பா என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும். வார்த்தைக்கு கீழ்ப்படிய, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசு எதிர்த்து நில்லுங்க என்று சொன்னாரே. தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி வாய் திறந்து கேள்ப்போமா. தேங்க்யூ லா. நன்றி நன்றி நன்றி. எலியாக்குள் மூன்று வைராக்கியம் இருந்தது. எனக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம், நேச வைராக்கியம், எனக்குள்ள தேவ வைராக்கியமான வைராக்கியம். தயவாய் தரும் ஆவியானவரே, வைராக்கிய வாஞ்ச இருக்கிறவரே, எங்களுக்குள்ள அந்த வைராக்கியத்தை தாரும் ஆண்டவரே. இயேசுகாய் நிற்பேன் வைராக்கியத்தை தாரும். எந்த நிலையிலும் நாங்கள் பின்வாங்க கூடாது. எல்லாம் கேட்கலாமா? பிரைஸ் அல்லாஹ். நன்றி நன்றி நன்றி நன்றி. நான்காவது, எலியா சொன்னார், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய ஊழியக்காரன். பிரியமானவர்களே, நான் பிசாசின் ஊழியக்காரர்ல அல்ல, பிசாசின் ஊழியக்காரர்ல, கர்த்தருடைய ஊழியக்காரராக இருக்கும்படி அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, உலக பொருளுக்கு நான் ஊழியக்காரன் இல்ல, இயேசுவுக்கு ஊழியக்காரன், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். திமேத்தை பார்த்து போல் சொன்னார், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அறிக்கையை பார்த்து சொன்னார், கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்று. ரோமர் சபையை பார்த்து சொன்னார், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம் சொல்லாமா, ஆண்டவரே உமக்கான தொடர்ந்து ஊழியம் செய்ய என் கிருபை கொடுங்க. இப்பெல்லாம் செய்த எலியா சுழல் காட்டிலே அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாராம். நாம் இவ்விதமாய் நடக்கும் பொழுது அவர் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அர்ப்பணம் செய்வங்க பார்க்கலாம். பரிசுத்தாவியானவரே, நீர் கொடுத்த சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். சுழல் காற்றிலே எலியா பரலோகத்திற்கு ஏறி போனது போல எங்களை கொண்டு செல்லக்கூடிய அந்த காற்று, அந்த ஜீவ காற்று நீர்தானே ஆவியானவரே. அல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே, நீர்தானே அந்த காற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆவியானவரே. எலியாவை போல நாங்கள் உமக்கு உண்ப எப்பொழுது நின்று ஜெபிக்க, எலியாவை போல உமக்கு கீழ்ப்படிய, கர்த்தாவே எலியாவை போல பக்தி வைராக்கியம், வெகு வைராக்கியம் சொன்ன அந்த வைராக்கியம் நிறைந்தவர்களாக கர்த்தரின் ஊழியக்காரர்களாய் நாங்கள் இருந்து கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய எங்கள் ஊழியத்தை நிறைவேற்று பாக்கியம் கொடுங்க. அர்ப்பணிக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்த நடத்தும்.
1: கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கர்த்தரை வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்கள் அன்பாக நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷத்தை தாங்க, பலன் கொடுங்க. கர்த்தருடைய கிருப, கர்த்தருடைய மகிமை மூடிக்கொள்ளட்டுமப்பா. அன்றுவரையும் நாங்கள் உம்மிடத்தில் பழகி உம்மிடத்தில் சமாதமா இருக்கணுமே, அதனால அன்பா ஒரு நிமிஷம் நீரை கர்த்தாவே. அப்பா எல்லா மக்களும் இடத்துல பழகணும், எவ்வளோ பழக உதவிச்சிங்க, உம்மிடத்தில் சமாதமா இருக்க உதவிச்சிங்க கர்த்தாவே. அதனால நன்மருன்னு சொன்னீர், அந்த நன்மை எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. எல்லாரும் செவிக்கிறவங்களா மாற்றுங்க, துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆராதிக்கிறவங்களா மாற்றுங்க, அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க. அன்றுவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம், வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா. தேவை கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவை பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். இடுப்பலியை குணமாக்குங்க சப்பா, இடுப்பலியை குணமாக்குங்க சப்பா. இடுப்பலியில கஷ்டப்படுற ஒவ்வொரு தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா, குணமாக்க குணமாக்க சப்பா. மகத்தும்ல ராஜாவையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கை கால் வழியை குணமாக்கிறோங்க குணமாக்கிறோங்கப்பா. தகப்பனையுமே துதிக்கிறோம். நாளைக்கு ஆபரேஷன் பண்ண போடுமேன்னு சொல்லி கலங்குற மக்கள் வாழ்க்கையில கத்தா கர்த்தாவே ஆப்ரேஷன் பண்ணாமே சுகமாக்குங்கப்பா, ஆப்ரேஷன் பண்ணாமே சுகமாக்குங்க. என் பிள்ளைகளுக்கு படிப்பு வர மாட்டேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் செலவு பண்றேன்னு கலங்குற சாய் தப்புற மாதிரி கண்ணூக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா பணத்தை சந்திங்க, பொருளத்தை சந்திங்க, குழந்தைக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா, நல்ல படிக்கக்கூடிய கிருபை தாங்க, அற்புதத்தை செய்ய அதிசயங்களை செய்ய சப்பா, மகத்தான காரியத்தை செய்ய கர்த்தருடைய கரம் தாங்கி வழி நடத்தமுள்ள பாத்துல கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே இரக்கத்தை கட்டிலடுங்க, கிருவை கட்டிலடுங்க, பிபி கொலஸ்ட்ரால் தைராய்டு சுகர்னால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொடுமையா தொடுமையா குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க, உங்களுடைய வல்லமை அனுப்பி குணமாக்க, வியாதியை நீக்கி போடுங்க ஆண்டவரே, நீக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி உன்னில் நீக்குன்னு சொன்னீரை நீக்கிருங்கப்பா. மந்திர கட்டுகள் சேவன கட்டுகள் எல்லாம் உடைத்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிற இயேசுக்கு நாமத்தில் நிர்மலமாக்குறோம் ஆண்டவரே. ஐயா மீ துதிக்கிறோம் தகப்பரே, மீ துதிக்கிறோம். சீக்கிரமா சர்ச்சை திறக்க கிருபை தாரு, சர்ச்சை திறக்கணும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யணும், நாம மாத்திரம் வங்கிப்படட்டும் ஐயா. ஐயா மீ நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க, வேலையில பிரச்சனை இருக்க மக்களுக்கு வேலையில பிரச்சனை மாற்றித்தாங்க. ஐயாமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. அன்றுவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சிரோம். குழந்தை பாக்கியெல்லாம் சகோதரில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாங்க, கண்ணீரை துடைச்சி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன் ஆசிரியங்க. கடன் கஷ்டத்தினாலே தவிக்கிற மக்களை கடனடைக்கு உதவிச்சிங்க, கண்ணீரை துடைங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன் நீங்க ஆண்டவர. அப்பா குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் வரக்கூடாதுப்பா, குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்கப்பா, குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்கே சப்பா. ஒவ்வொரு மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா, அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்கே சப்பா, அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்கே சப்பா. கொஞ்ச காலத்துல அப்படி கோபம் பற்றி அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியம் என்று சொன்னீரு, அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க சப்பா, யாவாரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தகப்பிரேமை ஸ்தோத்திரிக்கிற வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. ஐயாமை துதிக்கிறோம், உங்க மகத்துவம்ல நான் மகிழ்படட்டுமையா. அன்றுவரையும் துதிக்கிறோம். தொழில் எத்தனையோ குடும்பத்துல அப்ப தொழில் குறைஞ்சு போயிடுச்சேன்னு சொல்லி கலங்குற மக்கள் தொழில் நல்ல சிறக்க உதவிச்சிங்க. வியாபாரம் நல்ல தலைக்கணும் செழிக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். நான் மகிழ்படட்டும், காத்துக்கொள்ளுங்க சப்பா. வாலிபர்களா ரட்சிக்கப்படும், சிறு பிள்ளைகளா ரட்சிக்கப்படும் அன்றுவரே. அப்பா வேலை இழந்திருக்கிற மக்களுக்கு திரும்ப வேலை தந்துங்க, நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேலை உயிர் வைத்தாங்க, வேலை கன்ஃபார்மாக உதவிச்சிங்க சப்பா, ஆசீர்வைத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. அண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுமையா தொடுமையா ஆ மக்களும் செபிக்கிறவங்களா மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க. உண்மை துதிக்கிறவங்களாய் மாற்றுங்க, ஆராதிக்கிறவங்களாய் மாற்றுங்க, அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க. எந்த மனிதன் பிரகாசிப்பிக்கிற மெய்யானொழி நீங்க ஆண்டவரே. அப்பா எல்லா மனிதன் பிரகாசிப்பிக்கவே பிரகாசிப்பியும் பிறையே பிரகாசிப்பியும் எந்த மனிதனும் பிரகாசிப்பிக்க உமால முடியும் ஆண்டவரே. செபிக்கிற மக்களை ஒவ்வொருத்தரையும் மாற்றும் ஐயா, மாற்றும் ஆண்டவரே, மாற்றுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மாய்க்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பாருங்க பிதாவே. ஆமே கத்திரம் சேர்த்து கேட்டிருக்காரு, கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜபையன் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192.
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
4: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
4: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
5: எங்களின் ஏசியன் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி ஏசியன் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acminkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: என்னோட பேர் ஷாரோன். எனக்கு இடது காது பக்கம் வீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க, கண்டிப்பா அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில நான் போன் பண்ணி சிஸ்டர் அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சி வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கொடா கொடி நன்றி.
1: கர்த்தரே பரிசுத்த ஸ்தோத்திரம். நான் ரெண்டாவது குழந்தை மாசமா இருக்கிறப்ப சுகர் அதிகமா இருந்தது. அப்ப டாக்டருங்க சொன்னாங்க, உங்களுக்கு நார்மல் ஆகாது, அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போவேனா ஆபரேஷன் பண்ணிட்டா குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா போன் பண்ணி ஜெபம் பண்ணதுன்னா சொல்றாங்க, அக்கா டாக்டர் ஜெபம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அக்கா டெய்லி எனக்காக ஜெபிச்சாங்க. டெலிவரி டைம்ல நல்ல நார்மல் பிரசவத்தை தேவன் கொடுத்தாரு.

0: பார்த்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபிதா அக்காக்கும் நன்றி.
1: எந்த சாத்திரம் தொடவே முடியாது. ஹலேலூயா ஹலேலூயா. நீ காண்டுட்டு ஒப்பு கொடுங்க. தாவீதுக்கு தாவீது போய் சர்ச்சில் போய் என்ன செஞ்சாரு? ஒன்றே கேட்ட அதைய அது என்ன கேட்டாரு? தேவனுடைய மகிமை பார்க்கணும், தேவனுடைய ஆலயத்துல இவ்வளவு நாள்லாம் தங்கியிருக்குன்னு கேட்டாரு. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஹலேலூயா. ரெண்டாவதாக பாக்குறோம் 65வது சங்கீதம் 4வது வசனம்.
2: உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோ.
1: உம்முடைய வீட்டின் நன்மையினால திருப்தி ஆகுவோ. பாத்தீங்களா, தேவனுடைய ஆலயத்துல என்ன இருக்கு? நன்மையினால நம்ம என்ன செய்வோம்? திருப்தி ஆகுவோம். கர் போகும்போது புலம்பிட்டே போக மாட்டோம். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது நம்ம திருப்தியோடு மகிழ்ச்சியோடு போவோம். அந்த வசனத்தை கேட்காம போறப்பதான் என்ன பண்ணுவோம்? குழப்பம், சோர்வு, சோர்ந்து போய் போவோம். ஜபத்துக்கு வரும்போது சோர்ந்து போயிடுவோம், போகும்போதும் சோர்ந்து போய் தான் போவோம். அது நம்முடைய ஆலயத்தின் நன்மையினால திருப்தி ஆகும். கர்த்தர் நன்மை வச்சிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, ஏன்னா நன்மையினால திருப்தினா கர்த்தர் எங்க இருக்கிறாரு? ஆலயத்தில் இருக்கிற வாசிங்க. ஆபோக்கு புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம்.
2: கர்த்தரோ என்றால்,
1: கர்த்தரோ என்றால்
2: தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
1: கர்த்தர் எங்க இருக்கிறாரு? பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்க கர்த்தர் இருக்காரா இல்லையா? இருக்கிறேன்னு சொல்றீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. யாராவது பாத்துருக்கீங்களா? அதனால இல்லைங்க, பாக்கல. பாக்கணும். கர்த்தர் இங்க இருக்கிறார். கர்த்தர் எங்க இருக்கிறாரு? ஆலயத்தில். இன்னொரு காசியமா,
2: கர்த்தரோ என்றால்,
1: கர்த்தரோ என்றால்
2: தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
1: கர்த்தர் எங்க இருக்கிறாரு? பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல என்ன செய்யறோம்? பரிசுத்தம் வச்சுக்கலாம் சொல்லி இருக்காரு. கர்த்தருங்க இருக்காரா இல்லையா? இருக்கிறாரு. அதெல்லாம் இந்த ஆலயத்தை வந்து பரிசுத்தம் வச்சுக்கணும். 36வது சங்கீதம் 8வது வசனம்.
2: உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள்.
1: கர்த்தருடைய ஆலயத்தில் சம்பூர்ணத்தில என்ன செய்வோம்? திருப்தி அடைவோம். கர்த்தர் வந்த திருப்தி.
2: சமூக பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை
1: பேரின்ப நதியினால் என்ன செய்ய நம்ம தாகத்தை தீர்க்கிற? ஆத்தும தாகத்தை தீர்க்கிற. கஷ்டத்தை மாத்தவர் கண்ணீரை துடைப்பார். பேரின்ப நதியெல்லாம் வெளிச்சிறாரா? தாகம் தீர்க்கிறார். அசுத்தாவே நமக்குள்ள வந்துட்டு தாகம் தீர்ப்பார். அவர் சம்பூரத்துல நம்மளை திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே நம்மள ஆலயத்துல இருந்து எத்தனையோ நாள் சும்மா உட்காந்துட்டு போயிருக்க, ஆண்டவரே ஏதோ வந்துட்டு போட வந்த அவ்வளவுதான் போன, எனக்கு ஒன்னும் தெரியல ஆண்டவர் நீங்க சொல்லணும். இன்னைக்கு ஆண்டவர் மன்னிப்பு கேட்கணும். அது மாத்திர திரை மேல சொல்றாரு 31வது அதிகாரம் 14வது வசனம்.
2: என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
1: நான் அளிக்கும் நன்மையினால என் ஜனங்கள் திருப்தி ஆகும். நம்ம என்னதான் செஞ்சாலும் திருப்தி வராது. கர்த்தர் நம்ம கொடுத்தா திருப்தியா கொடுப்பாரு. நம்ம திருப்தி ஆகிற தேவன் அவர் மட்டும்தான். நம்ம அவரோடு இணைந்து வாழணும், அவரோடு சார்ந்து வாழணும், அவரோடு ஒன்றரை கலக்கணும். எதை வந்துட்டோம் போனோம், எதை உட்கார்ந்தோம் போயிட்டோம், கீழே குடிஞ்சிட்டே இருந்தா எந்திரிச்சு போயிட்டோம் இல்ல, அவரோடு ஒன்றரை கலக்கணும். தாவீத உயர்த்தற காரணம் தாவீது ஆலயத்தின் அவ்வளோ ஒரு வாஞ்சி, அவ்வளோ ஒரு தாக்கம். உங்களே என்னை உயர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு அவர் தேடுறீங்களோ, எந்த அளவுக்கு அவர்கிட்ட அன்பு கூறுறீங்களோ, அவரோடு ஒன்றரை கலக்குறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம கையில தான் இருக்குது. நம்ம ஆண்டு எந்த அளவுக்கு தேடுறோமோ, எந்த அளவுக்கு இருக்கிறோமோ, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எங்க ஊர்ல சர்ச்சைக்கு போறப்ப இயேசுவை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் என்ன பண்ண தெரியுமா? தம்பி சின்ன பையன், சித்தி பையன், அவனை கூட்டிட்டு நான் சாத்தூர், எங்க ஊர்ல இருந்து 4 மைல் தூரம் சாத்தூருக்கு போகணும். அந்த தம்பி 5 வயசு பையன் தம்பி கூட்டிட்டு சாத்தூருக்கு சர்ச்சைக்கு நடந்தே நாங்க 2 பேரும் போவோம். அவ்வளோ ஒரு வாஞ்சி நடந்தே போவோம். 10 மணிக்கு சர்ச்சை ஆரம்பிப்பாங்க. 6 மணிக்கெல்லாம் எந்திச்சு கிளம்பி அந்த சின்ன தம்பி கூப்பிட்டு அதை ஆண்டு அந்த தம்பி கண்களை தாவி கிடைக்க வச்சாரு. அவனையும் கூட்டிட்டு ஒரு இன்னைக்கு அவன் பையன் ஆண்டு தொட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அவன் பையன் இன்னைக்கு ஆண்டுக்குள்ள சந்தோஷமா நல்ல பாலி பையன், காலேஜ் படிக்கிறான், நிறைய இடத்துல ஊழியத்துக்கெல்லாம் போறான். ஹல்லேலூயா. பையனை தொட்டுட்டாரு. அதான் அருமையானவர்களே, கத்திற்காக நீங்க எதை செய்தாலும் கத்திர உங்களுக்கு ஒருத்தரையும் என்ன செய்யறது இல்ல, கைவிடுவதே இல்லை. எங்க சித்தி பையனை கூட்டு போவான். இன்னைக்கு அவங்க சித்தி பேரலை தொட்டிருக்க. உங்களுக்கு அந்த வாஞ்சி வேணும், உங்களுக்கு அந்த தாகம் வேணும், உங்களுக்கு அந்த பசி தேவன் மேல வேணும், கர்த்தர் மேல பசி, கர்த்தர் மேல தாகம், உலக தாகம் எல்லாரும் கர்த்தர் மேல பசி. காண்பிருந்த கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அலையிலூயா, அலையிலூயா. அந்த தம்பி காலேஜ் ஓடி வருவா, எனக்கு வாங்க பாங்க சந்தைக்க போலாம் போலாம். 6 மணிக்கு எங்க ரெண்டு பேரும் போயிருவோம், போயிட்டு நடந்தே போயிட்டு நடந்தே போயிட்டு வருவோம். அன்னைக்கு கர்த்தர் அந்த வாஞ்சை கொடுத்தார். அப்படி வாஞ்சை நமக்கு வரணும். சின்மையதான் வந்துட்டு போன எந்திரிச்சு போன இல்ல, அந்த வாஞ்சி வேணும். தாவீது போன இடம்ல தேவன் காப்பாற்றினார். ரெண்டாவது ஆலயம் போகும்போது என்ன கொடுக்கிறாரு? தேவனுடைய ஆலயத்தின் சம்பூரத்தில் நம்மள திருப்தியாக்குறார். பேரின்ப நதியினால நம்ம தாகம் தீர்க்கிறார். அல்லேலூயா. என்ன ரெண்டாவது யார் இருக்க தேவனுடைய ஆலயத்துல? தேவன் இருக்கிறாரு. அல்லேலூயா. தேவன் நம்ம ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அழிக்கும் நன்மையினால திருப்தியாகுன்னு சொன்னார். மூன்றாவது பாருங்க, 2:4, 3, 4, 5, 6.
2: அப்பொழுது யோசபாத் பயந்து,
1: கர்த்தரை
2: தேடுகிறதற்கு,
1: ஒருமுகப்பட்டு
2: யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான்.
1: உபவாசத்தை கூறி வைத்தார்.
2: அப்படியே
1: யூதா ஜனங்கள்
2: கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள்.
1: சகாயம் பெற கூடினார்கள்.
2: யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து, அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள்.
1: எல்லா பட்டணத்தில் கர்த்தர் தேட
2: வந்தார்கள்.
1: நம்ம வந்திருக்கோம் தேடுறதுல.
2: அப்பொழுது
1: யோசபாத்
2: கர்த்தருடைய ஆலயத்திலே
1: புது பிரகாரத்தின் முகத்திலே
2: யூத ஜனங்களும்
1: எருசலேமியரும்
2: கூடின சபையில் நின்று எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே.
1: அங்க யோசபாத் செவிக்கிறார் பாருங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தாவே,
2: பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன்? ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர்,
1: சாதியில் உள்ள ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர்.
2: உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது.
1: கர்த்தருடைய கரத்துல என்ன இருக்கு? வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது.
2: ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது.
1: தேவனிடத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது? ஒருவன் எதிர்த்து நிற்க கூடாது அப்படின்னு ஜெபம் பண்றா. ஏன்னா ஒன்னாவது பாத்தீங்களா, புரியும். ஏன் அப்படி ஜெபிச்சாரு?
2: இதற்கு பின்பு மோகாப் புத்திரரும்
1: அம்மோன் புத்திரரும்
2: அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட, யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள்.
1: பாத்தீங்களா, எல்லாரும் என்ன எதுக்கு வந்தாங்களா? யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம். எத்தனை பேர் வந்திருக்காங்க? அம்மோன் புத்திரர், மோவாப்புத்திரம் அடுத்து இருக்கிற சாதிகள் எல்லாம் யோசபாத் யுத்தம் பண்ண இருந்தாங்க. யோசபாத் போய் வேற ராஜாட்ட உதவி கேட்கல, யார்ட்டையுமே உதவி கேட்கல. மற்றவங்களை போய் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய எல்லாம் எங்களுக்கு சண்டைக்கு வந்துட்டாங்க. நாங்க என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு கரெக்டா நீங்க உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கவே இல்லை. அவங்களே எல்லாம் சொல்லுங்க, யூதரெல்லாம் கூட்டி என்ன செஞ்சாங்க? ஒருமனப்பட்டு கத்திர நோக்கி எல்லாம் செவிச்சாங்க. செவிச்சதுனால என்ன ஆச்சு பாருங்க. அது 12 வாசிங்க.
2: தேவனே,
1: எங்கள் தேவனே,
2: அவரை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ?
1: அது பார்த்து அவர் கேக்குற, என் தேவனே, அவரை நியாயம் தீர்க்க மாட்டீரோ?
2: எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க, எங்களுக்கு பலன் இல்லை.
1: நாங்கள்
2: செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை.
1: ஆகையால்
2: எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்க.
1: என்ன செய்ய தெரியல ஆண்டவரு, அவங்களுக்கு முன்னால் நிக்கிறது எனக்கு பலன் இல்ல. என்ன ஒன்னே ஒண்ணு தெரியுது ஆண்டவரு, என் கண்ணு உங்களை மட்டும்தான் நோக்கி கொண்டிருக்கு. நீங்க ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி உங்களை தான் நோக்கி கொண்டிருக்குது. எனக்கு என்ன செய்ய தெரியல. ஏராளமான கூட்டம் உங்களை பார்த்து உங்களுக்கு முன்னால் நிக்க பலன் இல்ல. என்ன செய்ய தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது ஆண்டவரு, என் கண்களை உங்களை தான் நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமா இருமே, நம்ம குடும்பத்துக்கு எத்தனையோ பிரச்சனைகள், குழப்பங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் வரும்போது நம்ம

0: வரும்போது நம்ம ஆண்டுகிட்ட அத்தாஞ்சு, ஆண்டவரே இவங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஆண்டவரே என்னச்சேன்னு தெரியல, நம்ம இயேசுவே என் கண்களை உண்மை மாத்து நோக்கி கொண்டிருக்குன்னு சொல்லி கண்ணை மூடி கண்ணீர் கண்ணீரோடு ஆத்மா பாரத்தோடு செவிப்பீங்களா? யோசாப்பாத்துடைய கண்ணீர் தொடச்ச தேவை உங்களை தொடப்பார தொடைக்க மாட்டாரா? கட்டாயம் தொடைப்பாரு. நம்ம உடனே பிரச்சனைனா பக்கத்து வீட்டுல போய் சொல்லுவோம், அங்க போய் சொல்லுவோம், இங்க போய் சொல்லுவோம், எனக்கு பலவீனம், எனக்கு பலவீனம், எனக்கு வியாதி, எங்க வீட்டுல பிரச்சனை, எங்க வீட்டுல குழப்பம், எங்க வீட்டுல, அதனால யாரு பிரச்சனை வரப்போறது இல்ல. யோசப்பாத்தர் பாருங்க என்ன செஞ்சாரா, இது சனத்துக்கு முன்னால நிக்கிறது எனக்கு பலன் இல்ல, என்ன செய்யணும் எனக்கு தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், கண்களை உண்மைதான் நோக்கி இருக்கிறாண்டவரே, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லாண்டவரே, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், நீங்க தான் யோசப்பா, நீங்க தான், எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்டா செய்வாரா செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். தேவனிடத்துல பச்சை பதமே கிடையாது. உங்க யோசப்பாத்துக்கு மாத்திரம் செய்துட்டு நமக்கு செய்ய இருப்பாரா? செய்வார், கட்டாயம் செய்வார். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம உள்ளத்துல பயம் வரக்கூடாது, இயேசுக்கு தேனக்குள்ள இருக்கிறார், அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள வரணும். யோசப்பாத்தான் சொன்னாரு, என்ன செய்யணும் தெரியல ஆண்டவர், முன்னால் நிக்க பலன் இல்ல, உனே ஒன்னு மட்டும் தெரியாண்டவரே, கண்களை உண்மைதான் நோக்கிட்டு இருக்கு, எனக்கு உதவிச்சிங்க, எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி அவரை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கட்டாயம் கர்த்தனுக்கு உதவி செய்யறா செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். 17வது வசனம்,
1: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல,
0: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, இயேசப்பா சொல்றாங்க, இந்த யுத்தத்தை பண்ணுகள் நீங்கள் அல்ல,
1: யூத மனுஷரே,
0: யூத மனுஷரே,
1: எருசலேம் ஜனங்களே,
0: எருசலேமின் ஜனங்களே,
1: நீங்கள் தரித்து நின்று,
0: நீங்க தரித்து நின்று
1: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்,
0: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்,
1: பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்,
0: பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்,
1: நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள்,
0: நாளைக்கு அவருக்கு எதிராக புறப்படுங்கள்,
1: கர்த்தர் உங்களோட இருக்கிறார்,
0: கர்த்தர் உங்களோட இருக்கிறார், ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களோட இருக்கிறார், அவருக்கு நீங்க பயப்பட வேண்டாம், யுத்தத்தை சேர்ந்து நீங்கள் இல்ல, கர்த்தர் தான் உங்களுக்கு, நீங்க சும்மா தடித்திருந்து சும்மா நின்றுட்டு பாருங்க, யார் யுத்தம் செய்யறன்னு மட்டும் பாருங்க, நீங்க பார்த்து பயப்பட வேண்டாம், என்ன யார் யுத்தம் செய்யற பாருங்க, நீங்க சும்மா தரித்து மாட்டி நின்றுங்க, சும்மா நின்றுட்டுருங்க, யார் உங்களுக்கு யுத்தம் செய்யறன்னு பாருங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். நீங்க பயப்பட வேண்டாம், எதை பார்த்தும் குழம்ப வேண்டாம், ஏன்னா கர்த்தரோடு இருந்தா கர்த்தனுக்கு எல்லா கருத்து உடனே கூட சொல்லி தருவார். கர்த்தரோடு ஏதாவது பேசியிருக்காரா? அவர் பேசாத நம்ம ஒரு சண்டையா அவருக்கு, உங்களுக்கு சண்டையா, சண்டையா இல்ல, அப்ப நம்ம பேசுவது தானே, பேசணும், அவரோட பேசுற பழக்கம் உங்களுக்கு வரணும், செவிச்சா தான் பேசுவாரு, சும்மா உலகத்தோட இருந்தா பேச மாட்டாரு, உலகத்துக்குள்ள இருந்தா உலக தேவையான சத்தத்தை கேட்க முடியாது, அவரை உண்மையான சத்தத்தை நம்ம கேட்கணும்னு சொன்னா அவரோட நம்ம பேசணும், எல்லாம் சொல்லி தருவாரு, ஆலோசனை தருவாரு. அவர் தான் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய உனக்கு காட்டு, உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை பேசுவாரு, பேசுற தெய்வம், நம்ம உலகத்தோட இருந்தா கட்டாயம் பேசவே மாட்டாரு, உலகமே வேணும் இயேசு வேணும்னு ஜீவன் அவர் நம்ம கூட பேச மாட்டாரு, இயேசுதான் வேணும், அவருக்காக நீங்க அர்ப்பணிச்சு ஜெயிப்பிச்சீங்கன்னா தான் உங்களோட பேசுவாரு, உலகத்துல இருந்துட்டு உலக காரியம் எல்லா காரியத்தையும் உலகத்தில் விட்டுட்டு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணு, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க, இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் பண்ணிட்டேன், எவ்வளவு நேரம் பண்றீங்க, 1/2 மணி நேரம், அந்த ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டாரு, அப்பெல்லாம் உங்களால ஆண்டவர் குரல கேட்க முடியாது, பிசாசு பேசி ஏமாந்துடாதீங்க, ஜெபிக்கணும், கர்த்தரோட உங்க உறவு, கர்த்தருக்கு உங்களுக்கு உறவு சரியா இருந்தா தான் அவர் பேசுவாரு, சரியில்லை பிசாசு நம்ம பேசுவான், அப்ப நம்ம ஏமாந்துடக்கூடாது, நல்ல பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், இறுதியும் கர்த்தரோட இணைக்கப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க இன்னொரு 17 வாசிமா, கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க,
1: இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல,
0: இந்த யுத்தத்தை பண்ணுகிற நீங்கள் அல்ல,
1: யூத மனுஷரே,
0: யூத மனுஷரே,
1: எருசலேம் ஜனங்களே,
0: எருசலேம் ஜனங்களே, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே,
1: நீங்கள் தரித்து நின்று,
0: நீங்க என்ன செய்யுங்க, நின்னு நில்லுங்க, நின்னு
1: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்,
0: கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்புங்கிற விடுதலை, ரட்சிப்புனா பாவத்தில் விடுதலை, சாவத்தில் என்ன செய்யுது, எதுவும் விடுதலை, இவங்களுக்கு யோசப்பாத்துக்கும் 3 சாதிகளுக்கும் சண்டை பிரச்சனை, உங்களுக்கு செய்யப்படுற விடுதலைய
1: பாருங்கள்,
0: பாருங்கள்,
1: பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்,
0: நீங்க என்ன செய்யக்கூடாது, பயம் வரக்கூடாது, கலக்க வரக்கூடாது, விசுவாசம் இப்பதான் நம்மளுக்குள்ள பூர்ணப்படும், பயம் திகில் வந்துருச்சு நம்மள விசுவாசம் பூர்ணப்படாதான் கர்த்தர் சொல்றாரு, பயப்படாமல் இருங்க, கலங்காமல் இருங்கள்.
1: நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள்.

0: நாகசன சொல்றாரு, எப்படி செய்யணும், நீங்க நாளைக்கு எதிராக போப்பா, நாளைக்கு இந்த பக்கத்து நீங்க இந்த இடத்துல இந்த இடத்துல போங்கன்னு சொல்லி நமக்கு ஆண்டு யோசப்பத்துக்கு ஆலோசனை சொல்றாரு. அது மாதிரி சொல்ல நம்ம கத்தரோடு இணைந்து இருக்கணும், கத்தரோடு செபிக்கணும், உபாசம் இருக்கணும். வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் பாஸ்டிங் செபிக்கணும், அது மாத்திர பைபிள் வாசிக்கணும், அது மாத்திரல செபத்தில் உறுதியா இருந்தா உங்க கூட பேசுவார். யோசப்பத்துக்கு ஆலோசனை சொல்லி நம்முடைய தவிர தானே, நம்ம சொல்லாரா சொல்ல மாட்டாரா, சொல்வாரா, சொல்வாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், உலக கருத்துக்கு அதிகமா இடம் கொடுக்காதீங்க, இயேசுக்கு மாத்திரம் இடம் கொடுக்கணும். இயேசுதான், இயேசுதான் எனக்கு எல்லாமே, இயேசு அதான் பக்தர் படி எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. இந்த தொல்லை மிகவும் உள்ளகில் துணை பாடிட்டோம், வாழ்க்கை எப்படி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இயேசுவோடு இணைந்து வந்தால் கத்திரமுட பேச ஆயத்தம். அல்லேலூயா. சரி, நாளைக்கு இந்நேரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க 22 வாசிங்க, ரெண்டு நாளாகமா 20:22
1: அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது,
0: இவங்க கையில கத்தி இல்ல, அருவா இல்ல, வெட்டருவா எதுவுமே, துப்பாக்கி எதுவும் இல்ல. ஜோசப் பார்த்தும் யூதர்கள் என்ன செஞ்சாங்களா, எருசலேம் குடியில போய் என்ன செஞ்சாங்க,
1: பாடி துதி செய்ய தொடங்கின போது,
0: துதி செய்ய தொடங்கின போதே
1: யூதாவுக்கு விரோதமாய் வந்திருந்த,
0: யூதாவுக்கு விரோதமாய் வந்திருந்த
1: அம்மோன் புத்திரரையும்,
0: அம்மோன் புத்திரரையும்,
1: மோவாப்பியரையும்,
0: மோவாப்பியரையும்,
1: சேயீர் மலை தேசத்தாரையும்,
0: மலை தேசத்தாரையும்,
1: ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எலும்பு பண்ணினதனால்,
0: ஒருத்தருக்கு ஒரு விரோதமாய் ஒருத்தர் கர்த்தர் எலும்பு பண்ணினதனால்
1: அவர் வெட்டுண்டு விழுந்தார்கள்,
0: அவர்களை வெட்டுண்டாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க செஞ்சது என்ன, பாடி துதிச்சாங்க, அவ்வளவுதான். அவங்க ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் வெற்றுண்டு விழுந்தார்கள். ஆமா, நமக்கு மந்திரம் இருக்கலாம், செய்வன் இருக்கலாம், பெல்லியூசன் இருக்கலாம், சாத்தண்டு கிரி அதிகமா இருக்கலாம். நம்ம என்ன செய்யணும், கத்திர பாடி துதிக்கணும், செபிக்கணும், ஆராதிக்கணும், பயபக்தியோடு செபிக்கணும். ஏதா பிசாசுக்கு மாத்திரம் அன்னைக்கு செபிச்சுட்டு மறுநாள் வேற வழி போயிடக்கூடாது. பாடி துதி கத்திரோட இருதயம் எப்போதும் இணைக்கப்பட்டிருந்தா செபிக்கும் போது பிசாஸ் நம்மளை பார்த்து என்ன பண்ணிடுவான், என்ன செஞ்சிருவான், ஓடியே போயிருவான். நான் செவிச்சே சரியாயிரும் அப்படிலாம் இல்ல, யார் செவிச்சாலும் சரியாகாது. யார் கத்தரோடு இணைஞ்சு பாடுறாங்களோ அவங்க செவிச்சாதான் சரியாகும். கத்தரோடு இணைஞ்சிருக்கணும். யோசப்பாத்து கத்தரோடு இருந்தாங்க, யூதர் சனங்க கத்தரோடு இருந்தாங்க, அது சாத்த ஓடியே போயிட்டான். ஹலேலூயா.
2: ஐஸ்வரமுள்ள தேவனை கர்த்தாவே, மை நன்றியோடு மே துதிக்கிறோம், மே போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஆண்டவரே. ஐயா, மை துதிக்கிறோம். இந்த டிவி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும். நானே லவ் டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க, நீங்க செய்ய முடியாத கூட செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளியரங்கமா இருப்பது செய்யுங்கப்பா. எல்லாரையும் இப்படி வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. மே சந்திக்க தகுதிப்படுத்த முடியா செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையும் மே துதிக்கிறோம். எல்லாரும் நல்ல வேதத்தை வாசிக்க உதவி செய்யுங்க சப்பா. நல்ல வேதத்தை வாசித்து செபித்து அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மோடு இருக்க கிருபை தர முடியா செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்த முடியா செபிக்கிறோம் ஏசப்பா. கரம் பிடித்து நடத்துங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்கப்பா. எல்லாம் முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்களே தகப்பனே, எங்களுக்கு முகத்தில் கண்ணீர்லாம் துடைச்சிருங்கப்பா. கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, அற்புதங்கள் செய்யுங்க. எங்களுக்கு விசுவாசத்தை தாரும் இயேசுவே. விசுவாசத்தை தொடங்குறவர் முடிக்கிறோம் நீங்க தானே. எங்களுக்கு விசுவாசத்தை தந்துடல முடியா கூட கெஞ்சுகிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. சகல வியாதியும் குணமாக்கி சகல நோய்களையும் குணமாக்க முடியாது கெஞ்சுகிறோம். பலவீனப்பட்ட மக்கள் ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லம் இறங்கட்டும். முதுத்தண்டு வலியை எடுத்து போடும், பலவீனத்தை மாற்றி போடும். இடுப்பலியை குணமாக்கிருங்க, கால் வலியை குணமாக்கிருங்க, தலைவலியை குணமாக்கிருங்க ஏசப்பா. அன்றுவரே தலைவலியில கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க ஏசப்பா. எல்லா அந்தகர சக்தி நாச்சுரையனாக இயேசுக்கிற நாமத்தில் செபித்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். கத்தாவே மந்திரக்கட்டை உடைச்சிருங்க ஏசப்பா. கத்தடி கிருவை எல்லாரையும் தாங்க வேண்டும்னு செபிக்கிறோம். வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்க முடியாது கெஞ்சி செபிக்கிறோம் அன்றுவரே. அப்பா குழந்தை பாய்க்கல சகுலி குழந்தை பாய்க்கத்தை தாங்க, கத்தடி கரங்களை தாங்கட்டும். கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்கு உதவி செய்யுங்க அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அதே போல அச்சாமை நோக்கி செபிக்கிறோம். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க, சமாந்தை தாங்க, சந்தோஷ் தாங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. எங்க சிறு பிள்ளைலாம் நல்லா செபிக்கணும், துதிக்கணும், அறிந்து கொள்ளணும், எண்டிக்கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும், உம்மோடு இருக்கணுமே. உம்முடைய வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. தேவாதி தேவன் பலத்த ஆசீர்வாதத்தின் நன்மைகளை தர முடியாது செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வரியத்தை தரும்னு சொன்னீங்களே, நீர் அப்படியாக ஆசீர்வதிங்க, பெரிய காரியத்தை செய்யப்பா, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஆசிரிங்க சப்பா. நன்றியோடு மீ துதிக்கிறோம், பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி நன்றி. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சகர் ஏசுநாமத்தில் தாழ்மையை கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டிருக்கிறாரு, சந்தோஷமா இருங்க.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்டா டீசர் தாட்டின் வெப்சைட்ட பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் பாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பெரிய மாணவர்களே, உங்களின் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 6431, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andatjesus.com. God bless you.

0: அந்த வஸ்திரத்தை மெனிச்சைக்குள்ள பிசா திருடாது பிடிக்கிற மெனிச்சை விழித்துக் கொண்டு தன் மான கடப்படைக்கு வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவன். அப்படித்தானே, அன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவன். நம்ம வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு, ரட்சிப்பின் வஸ்திரம். வாசித்து கூட பாருங்க, யேசாயா 61:10.
1: மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும்,
0: மணவாளன் தன் ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொள்வதற்கும்,
1: மணவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும்,
0: மணவாட்டி தன் நகையினால் சிங்காரித்துக் கொள்வதற்கும்
1: ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி.
0: நமக்கு என்ன வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு? ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி
1: நீதியின் சால்வை எனக்கு தரித்தார்.
0: எனக்கு என்ன கொடுத்திருக்காரு? நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்கள் உடுத்தி என்ன கொடுத்திருக்கிறாரு? நீதியின் சால்வே அதிகாரம் 30:30.
1: இயேசு பிரதியுத்தரமாக
0: ஒரு மனுஷன்
1: எருசலேமிலிருந்து
0: எரிகோவுக்கு போகையில்
1: கள்ளர் கையில் அகப்பட்டான்.
0: அவர்கள்
1: அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு,
0: அவன் உடனே எதை விரிஞ்சிட்டா? வஸ்திரங்களை உரிந்து கொண்டு
1: அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனான்.
0: அந்த குற்றுயிரை சொல்றாங்கள பாருங்க, என்னங்க எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்க, குத்துயிரா இருக்கிற, நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிற, ஏன்டா எதா இருக்கிற, எப்ப வெந்தது தின்ட்டு விதி வந்து எனக்கு எதா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்க, அப்படிதான் சொல்லுவாங்க. அதான் அது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. அதான் சொல்லுங்க, என்ன செய்ய என்ன பண்ணாங்க? எருசலேமில் எங்க பண்ணாங்க? எரியோக படங்க. நம்ம கூட ஒரு நாளைக்கு உள்ள காரியங்கள் உள்ள காரியங்கள்லாம் போகினாலும் நம்ம ஆத்மா என்ன செய்யணும்? நம்ம வஸ்திரத்தை நம்ம கத்தர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சாலையை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம கொடுத்த வஸ்திரத்து மேல நம்ம கண்ணா இருக்கணும். நம்ம ஏதோ உலக மக்கள் மாதிரி உலக காரியத்துக்கு போயிடக்கூடாது. ஏன்னா பிசாசு வேலை. அதான் பரிசுத்த பவுல் எழுதுற, பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? எபேசியன் புத்தகம் 4:27.
1: பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்.
0: பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் கூட அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. எப்பா என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்னு நம்ம பாத்துட்டே இருப்போம். நமக்கு ஒரு நாள் அவருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம ரட்சிப்பு வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நீதின் சாலுவை நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம அதைத்தான் சொல்லுங்க. தன்மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமா நடவடிக்கை, தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம வஸ்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வஸ்திரம், கர்த்தர் என்ன கொடுத்த வஸ்திரம், தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிற மனுஷன் அப்படித்தானே சொல்லி வச்சுக்கிட்டு. மற்றவங்க வஸ்திரத்தை பார்க்க சொன்னாரா? இல்ல. என்ன சொல்றாரு? தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவன். எங்க போனாலும் நம்ம கையில அப்படியே இயேசு கிறிஸ்துவோடே நம்ம இறுதி இருக்குமானா நம்ம தாசரத்தை தொலைக்கவே மாட்டோம். நம்ம அப்படி கொஞ்சம் இருந்துட்டாங்கன்னா அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களா? இவங்க ஏதாவது அவங்க வழியில் நம்ம செய்யாட்ட அவங்க ஏதாவது கோவிச்சுக்குவாங்க, அவங்களை பிரியப்படுத்தணும், இவங்களை பிரியப்படுத்தணும் நினைச்சோம், நம்ம வஸ்திரத்தை விளந்துருவோம். அதன் தன்மானம் காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். வஸ்திர கத்தை நம்ம கொடுத்த வஸ்திரம் என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரமோ நீதியின் சால்வை. அது காதல் விளக்காது பிடிக்கிறேன் போக வேண்டிய வரும் உலக நம்ம நம்ம ஆண்டவர் அறியாத மக்களுடைய கல்யாணத்துக்கு போகணும், நம்ம சொந்தக்கார வீடு போகணும், உலக மக்களோட நம்ம ஒத்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. உலக மக்களோட என்ன செஞ்சிருக்க ஒத்து போகக்கூடாது. இப்படி செய்யணுவாங்க, அப்படி செய்யணுவாங்க, ஒண்ணுமே செய்யக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு எப்பவுமே நம்ம சிலுவையில் ஒரு கை, நம்ம கையை சிலுவையில் இருந்து கொண்டே இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 5:8.
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள்.
0: நம்ம எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி. நம்ம ஆண்டு கேட்டே இருக்கணும், ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ள இருங்கள்.
1: விழித்திருங்கள்.
0: விழித்திருக்க எப்போ ஆத்மத்தில் விழிப்பு சரீரத்தில் சொல்லலாம். எனக்கா பாருங்க, நிறைய நாள் தூக்கமே வரல, நான் விழிச்சுதான் இருக்கிறேன். அந்த விழிப்பு ஆண்டு சொல்ல, ஆண்டு என்ன சொல்லுறது? நம்ம ஆத்மத்தில் விழிப்பா இருக்கிற, அதான் சொல்லு. தெளிந்த புத்தி உள்ள இருங்க.
1: விழித்திருங்கள்.
0: ஏனெனில்
1: உங்கள் எதிரானியாகிய பிசாசானவன்,
0: எதிரானியான பிசாசானவன்
1: கெர்ஜிக்கிற சிங்கம் போல,
0: சிங்கம் கிடையாது, அவன் என்ன சிங்கம் போல என்ன செய்யறானா?
1: வகை தேடி சுற்றி திரிகிற,
0: வகை தேடி சுற்றிக்கிற. எங்கெல்லாம் இங்கதான் இருப்போம், அங்கதான் இருப்போம். நாங்களாம் சின்ன பிள்ளைகள் என்ன செய்வேன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டா இங்க பிசாசு இருக்குன்னு கத்திட்டே ஓடு, பிசாசு இங்க இருக்குது, பிசாசு கத்திட்டே போய். சின்ன பிள்ளைங்கள அப்படி இல்ல. பிசாசு என்ன செய்யறானா? எவன எங்களுக்கு விழுங்கலாமா என்று சொல்லி என்ன செய்யறான்? சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. அவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? இடம் கொடுத்தாதான் வருவான். நம்ம அவனுக்கு நம்ம உள்ளத்துல அவனுக்கு இடம் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இருதயத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்தா நமக்குள்ள வருவான். இருதயத்துல இடம் கொடுக்கலன்னு வரவே முடியாது. அதான் சொல்றாரு, விழித்திருங்க. நினைச்சிங்க தெளிந்தவர்களா இருங்க, விழித்திருங்க. எதிராளி பிசாசு எப்படி இருக்காரா, கெச்சிக்கிற சிங்கம் போல. சிங்கம் இல்ல அவன், சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி என்ன செய்யறானா, வகை தேடி சுட்டிட்டு. அவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, அவனை நம்ம தொடவே முடியாது. ஆத்மாத்திர விழிப்பு, நம்ம தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம உத்தியில நம்ம குழப்பம் சோர்வு வரும்போதுதான் அவன் நம்மளை மேற்கொள்ள பாக்குறான். நம்ம எப்பவுமே நம்ம விழிப்புள்ளவர்களா செவம் பண்ணி தூச்சிட்டே இருந்து வச்சுக்கோங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம கொஞ்சம் குழம்பிட்டேன்னா புல்லா அவன் குழப்பிடுறான். அதுதான் முதல் என்ன செய்யணும், செவம் பண்ணி. யாருக்கெல்லாம் செவம் பண்ணும், பரிசுத்தவன்களுக்கு செவம் பண்ணும், எல்லா மனிதருக்கும் செவம் பண்ணும், ராஜாக்களுக்கு செவம் பண்ணும், அதிகாரிகளுக்கு செவம் பண்ணும். ரெண்டாவதாக பாவம் செய்ய அப்படிங்கிற மாத்தமாவ நம்ம என்ன செய்யணும், நீதிக்கேற்க விழித்திருந்து தெளிந்தலா இருக்க வேண்டும். மூன்றாவதாக தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. என்ன வஸ்திரம் கொடுத்திருக்க, ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சாலையை கொடுத்திருக்காரு. அது வந்து அவன் திருடி போகாதபடிக்கு நம்ம வஸ்திரத்தை வெனிச்சிங்கணும், காத்துக்கிறோம். அது சொல் பிசாசுக்கு இடம் கூடாது. இடம் கொடுத்தா தான் உள்ளத்துல வருவான், இடம் கொடுக்கலாம் வரவே முடியாது. ஹலேலூயா. கடைசியாக நான்காவது நம்ம என்ன செய்யணும் பாருங்க, 119வது சங்கீதம் 148வது வசனம்.
1: உமது வசனத்தை தியானிக்கும்படி,
0: உமது வசனத்தை தியானிக்கும்படி
1: குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும்.
0: என் கண்கள் விழித்துக் கொள்ளுது. பாத்தீங்களா, நடு ஜாமத்துல எந்திரிச்சு என்ன செய்யும், வசனத்தை தியானிக்கும். சங்கீதக்காரர் சொல்றாரு, குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் வசனத்தை தியானிக்க என் கண்கள் விழித்துக் கொள்ளுது. பாத்தீங்களா, அவரு கண்ணை பாத்தீங்களா, தியானிக்கிறதுக்காக அவர் கண்ணு என்ன செஞ்சிடலாம், விழித்துக் கொண்டிருக்கு. நம்ம மொத்தத்துல பகலையாவது தியானிக்கிற வசனத்தை, வசனத்தை தியானிக்கிறதுக்கு அவர் கண்ணு விழி, நான் விழிச்சிட்டேன்னு சொல்ல என்ன சொல்றாரு, என் கண்ணு விழித்து. அப்ப அந்த கண்ணு தாவிது, அந்த சங்கீதக்காரருடைய கண்ணு எப்படி இருக்க, விழிப்பா இருந்திருக்குது. எப்ப தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும், எப்ப ஆண்டவரோடு இருக்கணும், அந்த வாஞ்ச தாகம் விருப்பம். அதனாலதான் குறித்த சாமங்களுக்குள்ள தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறதுக்கு என் கண்கள் விழித்துக் கொள்ளு. அந்த கண்ணு நம்ம இருக்குதா, யோசிச்சு பாருங்க. நம்ம கண்ணு எதுக்கா விழித்திருக்கோம் அருமையானவர்களே. நம்மளும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே சங்கீதக்காரனை போல என் கண்ணும் தேவனுடைய வசனத்தை தியானிக்க விழிக்கணும். ஆண்டவர் பைபிள் வாசிக்க விழிக்கணும், செவிக்க விழிக்கணும். 1 சங்கீதம் 1:2-3 வசனம்.
1: துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும்,
0: துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும்,
1: பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரம் இடத்தில் உட்காராமலும்,
0: பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்காராமலும்,
1: கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து.
0: கர்த்தருடைய வேதத்துல எப்படி இருக்கும், நமக்கு பிரியம் வேணும். பிரியம்னா தான் நம்ம தியானிக்க முடியும். கர்த்தருடைய வேதத்துல பிரியம் இருக்கணும். உலகத்துல எத்தனையோ காரியத்தில் உபத்திரி கேட்ட சொல்லுவாங்க, எனக்கு இதுதாங்க பிரியம், எனக்கு இதுதான் பிடிக்கும். எத்தனையோ காரியங்கள் பட்டியல் போட்டு சொல்லுவோம், எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இதுதான் பிடிக்கும். ஆனா கர்த்தர் வேதம் நமக்கு என்ன சொல்லுது, கர்த்தர் வேதத்தை மேல என்ன செய்யணுமா, பிரியமா இருந்து
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் வேதத்தை மேல நம்ம பிரிய வேணும். பிரிய இருந்து இரவும் பகலும் ஒரு வேதத்தின் மேல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். அவன் நீர்க்கால உடம்பு நடப்பட்டு தம் காலத்துல
1: தன்
0: கையிலிருந்து இளைவதாக மரத்தை போல செய்வதெல்லாம் வாய்க்குவோம். ஏன் நம்ம செய்வது வாய்க்கல, நம்ம ஏன் செய்வது வாய்க்கல, நம்ம எது மேல பிரியமா இருக்கிறோம். எனக்கு அவங்க பிரியம், இவங்க பிரியம், எனக்கு ரொம்ப இஷ்டம் அவங்க தான், அவங்க எனக்கு இந்த காரியம் தர பிரியம். பட்டியல் போட சொன்னா ஒவ்வொருத்தரும் பட்டியல் நிறைய போடுவோம் இல்லையா. ஆனா சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தர் வேதத்தின் மேல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்க்காலில் ஓரமா நடப்பட்டு தம் காலத்துல தம் கடிதந்து இலைபுதராத மரத்தை போல இருப்பான், செய்வதெல்லாம் வாய்க்கும். அது தடையே இல்லை. அதை தடைச்ச எந்த பிசாசுக்கும் அதிகாரமே கிடையாது. அப்படிப்பட்ட வாஞ்ச நம்ம அதுக்கு அப்படி சொல்லுவோம், அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க பேசினாங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க, அவங்க தான் பிடிக்கும், இப்படி எத்தனையோ பட்டியல் போடுவோம். ஆனா சங்கீதக்காரன் சொல்றாங்க, கர்த்தருடைய வேதத்தினால் பிரியமா பிரியமா இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்க்கால ஓரமா நடப்பட்டு தம் காலத்துல தம் கடிதந்து இல்லை புதராத மரத்தை பலன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம் வாழ்க்கையில செய்வதில் வாய்க்கலையா, எனக்கு எந்த எடுத்தாலும் தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா. அருமையான சங்கீதக்காரர் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் வேதத்தில் பெரியமா இருக்க வேண்டும். எப்போது அவர் தியானமா இருக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். அதான் 119வது சங்கீதம் 97வது வசனம்.
1: உமது வேதத்தில்,
0: உமது வேதத்தில்
1: நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்
0: பாத்தீங்களா, சொல்றாரு பாத்தீங்களா, வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்.
1: நாள் முழுதும் அது என் தியானம்.
0: நாள் முழுதும் எனக்கு எது தியானம், வேதம்தான் தியானம். நான் வேதத்துல எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். பிரியமா இருக்கீங்களா, வேதத்துல வாஞ்சா இருக்கீங்களா, தாகம் இருக்கீங்களா? நிறைய பேர் டிவியில மசாலா சத்தி வந்தா கூட அதை மாத்திடுவாங்க. மாத்திட்டு பாட்டு கேட்பாங்க, அவங்க என்ன படம் கட்டியிருக்காங்க, எப்படிலாம் இருக்கிறாங்க, அதை பாடுவாங்க. அவங்க எப்படி கையாசிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, அதை பாடிய பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சங்கீதக்காரர் சொல்றாரு, வேதத்துல நானு எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுது அதுதான் என்னுடைய தியானம். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில என்ன தியானமா இருக்கிறோம், நமக்கு எது பிரியமா இருக்குது, யோசித்து பாருங்க. நம்ம பிரியமா இருக்கு தேவனுடைய வசனத்தை கேட்க, நம்ம கண்கள் குறித்த சாமத்துல நம்ம கண்கள் விழித்துக் கொள்ளுகிறதா, இல்ல எது மேல நம்ம பிரியமா இருக்கிறோம், எதுதான வாஞ்சா இருக்கிறோம். அவருக்கு வேதத்துல அவ்வளோ வாஞ்சா, அவ்வளோ பிரியம். அதனாலதான் சொல்லி குறித்த சாமத்துல என் கண்கள் விழித்துக் கொள்ளும். வசந்த கேட்காட்டா, வசந்த வாசிக்காட்டா, மனசுல ஒரு உள்ளத்துல ஒரு பாரமா இருக்கும். உங்களுக்கு அந்த பாரம் இருக்குதா, யோசித்து பாருங்க. இல்லைன்னா ஆண்டுட்டு கேளுங்க. வேதத்தை வாசிக்கிறது அவர் கண்கள் விழித்துக் கொள்ளுகிறான். நடு சாமத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, யோசித்து பாருங்க. கத்திரி உப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை மாத்து ஆண்டவரே, செபிக்கிறதுக்காக என் கண்கள் நான் விழிப்பா இருக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தவான்களுக்கு, ராஜாக்களுக்கு, அதிகாரம் யாவருக்கு, எல்லா சனங்களுக்காக செபிக்கிறதுக்காக நான் விழிப்பா இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அந்த விழிப்பை தாரும். பாவம் செய்யப்படி நான் ஆத்மா காத்துக்கொள்றதுக்கு நீதிக்கே இருக்க என் கண்கள் தெளிவா இருக்கிற ஆண்டவரே, என்னை மாற்றும். நீர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும், நீர் கொடுத்த நீதியின் சால்வியை காத்துக்கொள்ள எனக்கு விழிப்பை தாரும். 119:92
1: உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால்,
0: பாத்தீங்களா, சங்கீதக்காரர் சொல்றாரு, உமது வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இராதிருந்தால்
1: என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்.
0: என் துக்கத்திலே அழிந்து போயிருவேன். பாத்தீங்களா, கர்த்தர் வேதம் தாங்க மன மகிழ்ச்சி. அப்படி இருந்தா உங்க வாழ்க்கையில் எந்த குறையுமே வராது. உங்க வாழ்க்கையில் சகல ஆசிரியர் தேவர் சம்பூர்ணமா கொடுப்பார். வேதத்தினால பிரியமா இருந்தா அதுதானே மன மகிழ்ச்சி ஆக்கி கொள்வோமானால் கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு எந்த குறை இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிரியர் வல்லவராக இருக்கிறார். முதல் நம்ம என்ன பரிசுத்தவான்களுக்கு செபிக்கணும், எல்லா சடங்களுக்கும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு செபிக்கணும், அதிகாரிகளுக்கு செபிக்கணும். ரெண்டாவதாக என்ன செய்யணும், நம் பாவம் செய்வடிக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும், ஆத்மாவை காத்துக்கொள்ளணும், நீதிக்கேற்க விழிப்பா இருக்கணும். மூன்றாவதாக வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள விழிப்பா இருக்கணும். தேவனுடைய வசனத்தை தியானிக்க நம்ம குறிப்பிட்ட சாமத்துல நம்ம விழித்துக் கொள்ளணும். நாள் முழுது அதுதான் என்னுடைய தியானம். நம்மளுடைய வேதத்துல எவ்வளவு பிரியமா இருக்க, அந்த மாதிரி இருந்த நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எந்த குறையும் இல்லாதபடிக்கு நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பது உறுதி.
1: நாம் எழுந்து நின்று இந்த கடைசி நேரத்தில் கர்த்தருடைய கரத்தில் நம்மை நாம் அர்ப்பணம் செய்து நாம் ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் நல்லவர், பெரியவர், நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். விழித்தெழு சபையே என்று சொல்லி நம்மை பார்த்து அழைக்கிறார். மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குகிறது, காட்டுப்புறாவின் சத்தம் தேசத்திலே கேட்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கின்றார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கணும் ஜெபங்களை ஏறெடுப்போமா? ஆம், நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். எல்லா மனிதர்களுக்காகவும், ராஜாக்களுக்காகவும், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காகவும், சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு கேட்போமா? ஆண்டவரே, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிப்பதற்கு அந்த ஜெபத்தின் ஆவியை, விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபையை, விழிப்புள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தயவாய் கிருபையாய் தாரும் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து கேட்போமா? ஹல்லேலூயா. மை திறந்து சொல்லுங்க, அந்த விழிப்புள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரெண்டாவது, பாவம் செய்யாமல் இருக்க விழித்திருக்க வேண்டுமாம். ஆம், நீ பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ப, நீதியாக இயேசுக்கு ஏற்ப விழித்துக் கொண்டு தெளிந்தவளா என்று சொன்னார். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை என்று சொன்னாரே. அதை நோக்கி கேட்போமா? பாவம் செய்கிற ஆத்மா சாகும். எனவே ஆவியானவர் நமக்குள் வைக்கப்படும் பொழுது நாம் உயிரடைவோம் என்று கேட்டோம். சொல்லாமா, ஆண்டவரே, நான் பாவத்தில் ஒழுபோதும் நாம் மடிந்து போயிடக்கூடாது, மறித்து போயிடக்கூடாது, எனக்குள்ள ஆவியானவரை வைத்தரலும் ஆண்டவரே. ஜெபிங்க, ஜெபிங்க, எல்லாரும் கேட்போம். பாவம் செய்யாம நான் விழித்திருக்கணும். மூன்றாவது, கர்த்தருடைய வஸ்திரம், கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம், வெண் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், அலங்கார வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், துதியின் வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்ளும்படி விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோமே. ஆண்டவரே, நான் எப்பொழுதுமே விழிப்பாயிருக்க எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. வஸ்திரம் என்னை விட்டு எடுக்கப்படக்கூடாது ஆண்டவரே. இந்த வஸ்திரத்தை எப்படியாவது நான் காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்ப கல்லர் கையில் அகப்படக்கூடாது ஆண்டவரே. நான் எந்த உலகத்தினுடைய கடந்து சென்றாலும் கூட ஐயா நான் கண்ணும் கருத்துமா என் வஸ்திரத்தை நான் கவனித்துக் கொள்ள எனக்கு அந்த கிருபை தாரும். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாம் கேட்போமா. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தயவாய் தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, சாத்தானுக்கு இடம் கிடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கேட்போமா, எல்லாரும் கேட்போமா. அடுத்தபடியாக கடைசியாக நாம் கேட்டோம், கர்த்தருடைய வசனத்தை தியானித்துக் கொள்வதற்கு நம் கண்கள் விழிப்புள்ளதாக இருக்க வேண்டும். ஆம், தாவீதின் கண்கள் விழித்துக் கொள்ளுமாம். தியானம் செய்வதற்கு தூங்கிக் கொண்டிருந்தாலும் தானாக கண்கள் விழித்துக் கொள்ளுமாம். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தாரும். அப்பா, என் கண்ணை திறக்க முடியாதபடி தூக்கம் வந்து விடுகிறதே. ஐயா, என் கண்கள் திறந்து வசனத்தை தியானிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாரும். நாள் முழுதும் வேத வசன தியானமா இருக்கணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த பிதாவே, இப்படி எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற திருச்சபையார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தயவு கொண்டு பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்க ஜனங்கள், டிவியில பார்த்து கொண்டிருக்க ஜனங்கள், வெப் டிவியில பார்க்கிற ஜனங்கள், ஆண்டவர் எஃப்எம் ரேடியோ கேட்கிற ஜனங்கள், தொலைக்காட்சியில் இந்த நேரத்திலே அப்பா இதை கவனித்து பார்த்து தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டிருக்க பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் இப்பொழுது கர்த்தருடைய ஆளுகை இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, எசேக்கியேல் 37:14 சொல்லப்பட்ட அந்த உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் இப்பொழுது எனக்குள் எங்களுக்கு இதை பார்த்துக் கொண்டிருக்க, கேட்டுக் கொண்டிருக்க, இங்கு ஜெபித்துக் கொண்டிருக்க எல்லாருக்குள் வைக்கப்படுவாராக. ஆவியானவர் உள்ளத்தில் வைக்கப்படுவாராக. ஆவியானவர் விழிப்புள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவாராக. விழிப்புள்ள கண்களை தருவாராக. விழிப்புள்ள சிந்தை எங்களுக்குள் உருவாக்குவாராக. எங்கள் இதை எப்பொழுதுமே விழித்திருக்க எங்களுக்கு அந்த கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஜெபம் பண்ண விழித்திருக்க, பாவம் செய்யாமல் விழித்திருக்க, வஸ்திரத்தை காத்துக்கொள்ள நாங்கள் விழித்திருக்க, வசனத்தை தியானம் செய்ய விழித்திருக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாரும். இப்பொழுது கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய பிரசனம் எல்லாரும் இந்த இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக. ஆவியானவர் இப்பொழுது தயவு கொண்டு இறங்கி வருவாராக. இப்பொழுது தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு உள்ளங்களை, இதயங்களை அப்பா நீர் தூய்மையாக மாற்றுவீராக. ஒவ்வொரு மனதை தொடும், வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை தொடுங்க. நரம்புகள் எலும்புகளை தொடும் ஆண்டவரே. விழிப்புள்ள இருதயத்தை எங்களுக்கு அருளணும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. செய்வதற்காக கோடி நன்றிகள் அப்பா. கடைசியாக நம் அனைவரின் ஆசீர்வாதத்திற்காக அக்கா ஜெபிப்பாங்க. ஒரு நிமிஷம் அவர்களோடு இணைந்து நாம் பிரார்த்தனை ஏறெடுக்க போகின்றோம். உங்கள் கரங்களை பரலோகத்து நேராய் உயர்த்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் ஜெபங்களை ஏறெடுப்போமா?
0: எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. அக்கில மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். தேவாதி தேவனேமை துதிக்கிறோமே. அற்புதங்களை, அதிசயங்களை செய்யுங்க. இந்த புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் ஆண்டா இருக்கட்டும் ஐயா. வருஷத்தை நன்மையினால முடிச்சுட்டு பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய முடிய கிருபை தர முடியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்தது நன்மையான காரியத்தை செய்ய முடியா ஜெபிக்கிறோம். அற்புதங்களை, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. தடையான காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க ஆண்டவரே. புதிய ஆண்டில புது கிருபை, புது பலன், புதிய சீவனை கொடுத்து ஆற்றி தேற்றி ஆதரப்படுத்தி சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி உங்களோடு இணைத்துக் கொள்ள பாத்திரம் அன்றாடி செபிக்கிற ஐயா. கர்த்தருடைய வல்லக்கரம் தாங்க வேண்டுமா செபிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, கர்த்தாவே உங்களுடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறோம். உண்மை போல மாற்ற வேண்டும் செபிக்கிற ஐயா. ஆண்டவரே, இந்த உலக எங்களுக்கு சொந்தல்ல. உலகத்தின் வேசவரால் கடந்து போகும் ஆண்டவரே. உண்மை அறிந்து விசுவாசத்தில் நிலைச்சிருக்க உதவி செய்ய முடியா செபிக்கிறோம். பசித்தத்தில் நிலைத்திருக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பக்தி வராயத்தை தர முடியா செபிக்கிறோம். தேவனுக்குள்ள நெருங்கி ஜீவிக்கக்கூடிய கிருபைகளை தர முடியாது செபிக்கிறோம். என்ன உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கத்தக்கதாக தேவனை கர்த்தர் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். விழிப்புள்ளவர்களாய் காணப்பட கிருபை தாரும் அப்பா. வியாதிகள், நோய்கள், பலவீனம்